0: ஏசாயின் புஸ்தகம் 25 அதிகாரம் 4 வசனம்.
1: கொடூரமானவரின் சீரல்,
0: கொடூரமானவரின் சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்.
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரம் எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். நம் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90 சங்கீதம் 1 வசனம்.
1: ஆண்டவரே,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: பாத்தீங்க, மோசே என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிற. ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருப்ப. உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க அப்படி எத்தனை வருது, தலைமுறை தலைமுறை கர்த்தர் என்ன சொல்ற, நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு நாளும் எந்த பிசாசும் எந்த சாத்தாலும் நம்மள என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. 91 சங்கீதம் 9 வசனம் 10 வசனம்.
1: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற,
0: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற
1: உன்னதமான கர்த்தரை,
0: உன்னதமான கர்த்தரை
1: உனக்கு தாபரமாக கொண்டாய்,
0: தாகரமாக கொண்டா,
1: ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
0: பொல்லாப்பு நேரிடாது,
1: வாதை உன் கூடாரத்தை அணுகாது,
0: வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கு, உன்னதமான கர்த்தர் ஒரு தாகரமா கொண்டு ஆக்கையில் என்ன செய்து, பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம் கூட இருத்த அணுகாது. அவர்தான் அடைக்கலாம் சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன், எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் அறிக்கிடணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் சீனுமா இருக்கிறாய், நீ ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாயினால அறிக்கையிடணும். அதுதான் நமக்கு என்ன செய்வாரு. நம்ம எந்த பொல்லாப்பு நேரடி வாதை நம்ம கூட எத்தனை மந்திரம் செய்வனு எது வந்தாலும் நம்ம தொடாது. நம்ம ஒரு நாளும் கர்த்தர் வாயினால அறிக்கையிடணும். உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்ம அறிக்கையிடணும். நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனம்.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரவேலின் தேவனாகிய
1: கர்த்தருடைய செட்டைகளின் கீழ்,
0: கர்த்தருடைய செட்டைகளின் கீழ்
1: அடைக்கலமாய் வந்த உனக்கு
0: அவராலே
1: நிறைவான பலன் கிடைப்பதாக.
0: அவற்றை அடைக்கலம் வந்தவங்களுக்கு நமக்கு எப்படி கிடைக்குமா? நிறைவான பலன். யாரெல்லாம் தேவன் தான் அடைக்கலும், தேவன் தான் சொல்லி அவர் முழுமையா நம்பி வந்தவங்களுக்கு நமக்கு என்ன நிறைவான பலன் உண்டாகும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மோதி பாருங்க. கடைசி நாட்கள் எவ்வளவு பிரச்சனைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து எல்லா இக்கிட்டுக்கும் விலக்கி நம்மளை காப்பார். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அதிகமா இந்த காலங்களில் நிறைய பிரச்சனை கொண்டு வர பாக்குறான். நம்ம அது இருந்து சோர்ந்து போகவே கூடாது. அவர் நம்ம அடைக்கலமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்கு நீர்தானே அடைக்கலாம், நீர்தான்டவர் எனக்கு அனுகூலம், கோட்டை, அரண், பலன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் வாய்நாள் அறிக்கிட்டு சொல்லணும். யாராருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பார்? முதலாவது பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறானா, தம்முடைய சனங்களுக்கு என்ன செய்யறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தவறு. அவர் என்றாரு, நம்ம தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசி பாருங்க, யோபியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 16 வசனம்.
1: வானமும் பூமியும் அதிரும்
0: ஆனாலும்
1: கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார்.
0: கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய சனமா இருப்போம், ஆனால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்துல வந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 9 அதிகாரம் 24-26.
1: கல்மலையோடே
0: கலந்த
1: அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை.
0: எகிப்து
1: தேசம் எங்கும்
0: எகிப்தேச எங்கும்
1: மனிதரையும் மிருக ஜீவன்களையும்
0: மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும்
1: வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ
0: வெளியே வெளியே இருந்தவைகள் எவைகளோ
1: அவைகள் எல்லாவற்றையும்
0: அவை எல்லாவற்றையும்
1: அந்த கல்மலை அழித்து போட்டது.
0: கல்மலை அழித்து போட்டது.
1: அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம்
0: வெளியில் பயிர் வகைகள் எல்லாம்
1: அழித்து
0: அழித்து
1: வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது.
0: வெளியுள்ள மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது.
1: இஸ்ரவேல் புத்திரர்
0: இஸ்ரவேல் புத்திரர்
1: இருந்த
0: இருந்த
1: கோசேன் நாட்டிலே மாத்திரம்
0: கோசை நாட்டில மாத்திரம்
1: கல்மலை இல்லாதிருந்தது.
0: கல்மலை இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எகிப்து நாடு முழுவதும் என்ன கண்மலை ஆக்கி வந்து சனங்கள் மேல மரங்கள் மேல வெள்ளாமை எல்லாமே அழிச்சுப்பட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல, அங்க மழை பெய்யல. அதான் கத்துடி பேதும் சொல்லு தம் சனங்களுக்கு கத்துற எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிற. எந்த பிரச்சனை பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கத்துடி சனமா இருப்போமானால் நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும் எத்தனை பெரிய பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நமக்கு அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என் பல்லன், நீர்தான் எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது தம்முடைய சனங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருப்பாரு. எகிப்து நாட்டுல எத்தனையோ அழி வந்துச்சு, பறவை மரம் செடி கொடி மனிதர் மிருகச்சிவங்களும் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா கோசை நாட்டுல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தருடைய சனம் யாரு வாசித்து பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 7:23 வசனம்.
1: என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
0: என் வாக்குகள் செவி கொடுங்கள்,
1: அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன்,
0: அப்போது உங்களுக்கு தேவனாயிருப்பேன்,
1: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்,
0: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய அவருடைய ஜனமா இருக்கிறோம், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வரோம் போறோம் வந்துட்டு போறோம் அப்படி இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார், வேற எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டர் வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமா நம்ம எல்லாம் இருந்து கர்த்தருடைய சனமா இருப்போம். நிச்சயமா எங்க மழை பெஞ்சு எந்த ஆபத்து எங்க வந்தாலும் கர்த்தருடைய சனமாகி நம்மளுக்கு எந்த ஆபத்து வைத்தோம் வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்ற கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது, நம்ம சொல்ல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. முத கர்த்தருடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். அவர் முழுமையா நம்பி அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டோட வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். காலையில எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து செவித்து அப்புறம் நம்ம செவ் பண்ணி ரெண்டாவது அப்புறம் வேலையெல்லாம் தொடங்கும் போது உங்களுக்கு கத்துறவங்களுக்கு எப்படி இருப்பார், எந்த ஆபத்து வித்தில்லாம தேவன் கட்டாயம் காப்பாத்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சபைக்கு வந்தாலும் கன்வென்ஷனுக்கு வந்தாலும் டிவியில வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய அப்ப நம்ம அவருடைய சனமா மாத்துறாரு. அவருடைய சனத்தை கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருந்து பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடத்துல மட்டும் இந்த கோசை நாட்டுல மட்டும் மழை இல்லாம தேவன் பாதுகாத்தாரோ அதே போல உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க அவரு வல்லவரா இருக்கிறார். முதலாவது தேவன் தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலாமா இருக்கிறார். ரெண்டாவதாக யாருக்கு அடைக்கலமா இருக்கார் பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 29:25 வசனம்.
1: கர்த்தரை நம்புகிறவனோ
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, கர்த்தரை நம்புறவங்களே என்ன செய்வாங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரு. நம்ம அவரை எப்போதும் அவர் நம்புனா போதும், நீர்தான் நம்பிக்கை ஆண்டவர், நீர்தான் எனக்கு எல்லாமே, நீர்தான் சொல்லி அவர் நம்ப வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் நம்ம மருமத்தில் கர்த்தர் என் தேவன், என் ஜீவன், என் பலன், என் தகப்பன், என் தாய், எனக்கு எல்லாமே அவர் தான். நீங்க முழுமையா அவர் நம்புவீங்கன்னா அவர் நிச்சயம் என்ன செய்ய உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் முழுமையா நம்ப வேண்டும் எக்காலத்தையும். அதனால என்ன எந்த சூழ்நிலையும் எல்லா நாள்லயும் அவர் தான் நம்ப வேண்டும். நன்மைக்கா மாத்து நம்புறதில்லை. எல்லா சூழ்நிலையும் நீ தான் ஆண்டவருக்கு என்ன எல்லாமே நீங்க தான் சொல்லி யாராலாம் நம்புறீங்களோ. முத கர்த்தருடைய சனத்துக்கு தேவன் அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காரு, தேவனை நம்புறவங்க, நம்புறவங்களை உயரம் தலை துளைப்பாரு. அவர் முழுமையா நம்ப வேண்டும். நம்புவனால் அவர் முழுமையா நம்பும் போது கர்த்தர் நம்மளை உயரந்தடை துளைக்கிறார். அவர் முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 62 சங்கீதம் 5:6 வசனம்.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்,
0: நான் நம்புகிறது அவராலே வரும்,
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர்,
0: என் உயர்ந்த அடைக்கலமான,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. பத்தி அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே எனக்கு எப்படிப்பட்டவரா இருந்தாரா, உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படின்னால என்ன செய்யணும், அதிகமா அசைக்கப்படுது. அவர் யாரெல்லாம் அடைக்கலமா கண்மலையாக அவர் உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி நம்ம வாயினால் அறிக்கிடு மாட்டால் உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் அடைக்கலம், அவர் தான் கண்மலை, அவர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லினா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்திர அடைக்கலமாக கண்மலையாக கொண்டிருக்கிற யாவரும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். வாயினால் சொல்றது மாத்திரல உள்ளத்துல என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நம்ம உள்ளத்தில் அது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆயில் சொல்றது மாத்திரல இருதயத்தில் விசுவாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசித்த என் கண்மலைன்னு சொல்ல வேண்டும். அப்ப நம்ம நிச்சயமா அசைக்கப்படவே மாட்டோம். எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் அசைக்கப்படவே மாட்டோம். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 52 சங்கீதம் 8 வசனம்,
1: நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன்.
0: நான் பச்சையாய் ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன்,
1: தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
0: பாத்தீங்களா அவர் எப்படி இருக்கிறாரு, கர்த்தர் கிருபையை நம்பனால எப்படி இருக்கிறாரா, தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறார். எந்த உத்தரம் பாடுகள் உலகத்தில் வந்தாலும் கர்த்தர் நம்பும் போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 39 சங்கீதம் 7 வசனம்,
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. சொல்லி பாருங்க, நீராவே எனக்கு நம்பிக்கை, உங்களை தவிர வேற நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லப்பா, நீங்க தான் இருக்க நம்பிக்கை, நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளும், உங்களை உயரந்த அடைய துளைப்பார், நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. முதலா பார்த்தா கத்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்காரு, ரெண்டாவது கத்தர் நம்புறவங்களுக்கு கத்த அடைக்கலமா இருக்காரு, உயரந்த அடைய துளைக்கிறார். அடைக்கலமா இல்ல என்ன செய்றாரா, உயரந்த அடைய துளைக்கிறார். அது மாத்திர கத்தர் நம்புறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கத்தரை நம்பணும், ஒவ்வொரு நாள் அவர் நம்பணும். நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், திருமணம் என்னோடு சேர்ந்து நீங்க செவிப்பீங்களா, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் செபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சிவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாரும். கத்துடைய கிருபை கத்துடைய பிரசனம் ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும் ஐயா, ஒவ்வொருக்குள்ளேயும் பக்தி விருத்தி உண்டாகட்டும் ஐயா. கத்திரி பயப்படுற பயத்தை தாரும் ஐயா. நான் எஜமான் என்றால் என் பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்கிறேன் எங்கள் பரம தகப்பனே. நாங்களும் பயந்து கீழ்ப்படிந்து சித்தத்தை செய்கிறவங்களாக எங்களை எல்லாரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பிளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆண்டவரை, அவங்களுக்கும் நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும். உங்க நான் மகிழ்ப்பிடட்டும் ஆண்டவரை, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவையுமே துதிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களே ஆசீர்வதிங்க, அவங்களே ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரையும் நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவும் டாக்டர் இதில் போய் சேரவும் நீர் கிருபை தர முடிக்காக செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நான் என்னென்ன எக்ஸாம்ல எழுதுறாங்களோ ஒவ்வொரு வரைக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே மே ஸ்தோத்து நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ண தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமன வேண்டும்படி செபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும்படி செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். வேண்டி குழுதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமே துதிக்கிறோம். எத்தனையோ சனங்களப்பா எத்தனையோ இதில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே அப்பா, சாப்பாட்டு கூட அக்கா கஷ்டப்படுறாங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைக்க முடியாது செபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா, கையின் கீழே ஆசீர்வதிங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டும் ஐயா. இறங்கி அவங்க பணத்தை சந்திக்க முடியா கொடுக்க எஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. சிக்கற்றவங்க கஷ்டப்படுறாங்க, விதவிகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, நீர் இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா, ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீர் துடைத்தள்ளும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஐயா. கத்தாவே மீ நோக்கி கெஞ்சிரோ, கத்திடத்துல மனமகிழ்ச்சியாரு, ஒரு இருதயத்தில் வேண்டிலும் ஒன்று கருளிச்சவே ஒரு வழியை கத்திடத்துல ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, மக்களை மகிழ்ச்சியா இருக்கிற மக்களாகவும் அப்பா எங்கள் வழி இல்லாம இடத்துல எங்களை ஒப்புவித்து மேல் நம்பிக்கை இருக்கவும் நீ கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்ட்டு தரணேஸ்பா கற்பத்தின் கனி கத்ரால கடிக்கு சுகந்தரின்னு சொன்னீரே. கற்பத்தை தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே அப்பா குழந்தை பாய்க்கு தாங்கேசப்பா தாங்க. வேலைக்காரன் கண்களை சமானி நோக்கி பார்க்கும் போலும் வேலைக்காரடி கண்களை சமாட்டி நோக்கி பார்க்கும் போலும் தேவனை கத்தாவே முடிய இறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா கெஞ்சுகிறோம். நீங்க தான்ப்பா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களும் குணமாக்க வேண்டுமாப்பா குணமாக்க வேண்டுமாண்டவரே. அப்பா பிரயாணப்பட்டு போற மக்களுக்கு யாருக்கும் ஆபத்து விபத்து வரக்கூடாதப்பா. எங்க பார்த்தாலும் விபத்துக்கள் எங்க பார்த்தாலும் அப்பா விபத்துக்களும் சாவும் மரணம் தாங்களும் கேள்விப்படுறோம். இந்த நிலைமை எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. விபத்து யாருக்கு வரக்கூடாதப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிகா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரம பிதாவே. ஆமே கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு கலங்காதீங்க.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: சென்னை மக்களுக்காக நம்ம செம்பணும். நிறைய சென்னை நிறைய கொரோனா வைரஸ் நிறைய ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. நிறைய மக்கள் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் போராடி செம்பணும். நீங்களும் எங்களோட எல்லாம் செம்பணுங்க.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் முடி சமூகத்துல வந்து ஆண்டவரே கூடி ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலையில கூட எங்க சென்னை பகுதிக்காக ஆண்டவரே முடி திரு சமூகத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்களப்பா. என் தகப்ப இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்களுடைய துணிகரங்களை மன்னியும். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்த தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்த இறங்குவீராகப்பா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறதப்பா. என் தகப்பனே நீர் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்கவிட்டால் யார் இறங்குவாப்பா? தகப்பனே எங்களுடைய அப்பா பிதாவே, எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே, நீர் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக. என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா. யாருனாலும் முடியாத ஆண்டவரே, எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா. எங்களுடைய அருமருந்தும் குரு மருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சென்னை பட்டணத்து மக்களுக்காய் கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடாதீங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. வியாதியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. இனேசப்பா எங்களுக்காய் சிந்தின இந்த பரிசுத்த ரத்தம் எங்க சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக. சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே, நீர் எங்களுக்கு இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வியாதி முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஜனங்களை. எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுவீங்க ஏசப்பா. வியாதி நகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா. கர்த்தர் நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க. எங்க தேசத்துக்கு இறங்கும்படிக்காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீ இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே. ஆமே.
0: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக, நம்ம அத்தியாரத்தில் அவருக்காக, நம்ம ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, என்னை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா தேவனே. எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிரதமரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க உள்துறை அமைச்சர் ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்துறை அமைச்சர் ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க ராணுவத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிற இணை அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும். தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மாநில முதலமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய திவ்ய கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக. ஒவ்வொரு எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அவங்க மேல கர்த்தரோட கிருபையுள்ள கரம் தங்கியிருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தின் விவேகத்தை தருவீராகப்பா. பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக. ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனே எஸ்எப்பா கவுன்சிலர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக. தேவனுடைய கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும், பாதுகாக்கணும் ஆண்டவரே. உன்னதரே இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும், எப்படி கொண்டு வரணும், எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்க மேல தேவனுடைய கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும். நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
0: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக நம்ம சவுமணும் போராடி சவுமணும். நிறைய நம்ம திருச்சபையில திறந்து கற்று நாம் வைக்கப்படணும், அதுக்காக சப்பணும்.
3: சூத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க தேசத்தையும் தேவனை கருத்தர் ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்க தேசத்தின் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொன்றை ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் திறக்க உதவி செய்தீரே, கோடி நன்றி ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் திறக்க தேவனை கருத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. பரலோக தேவனே, மனம் இறங்குங்க ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸ்க்கு முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. இதனால திருச்சபைகள் திறக்கப்பட இருக்குது ஆண்டவரே. பரலோக தேவனே, எவ்வளவு மக்கள் ஏசப்பா தவிக்கிறாங்க, எவ்வளவு சபைகள் தவிக்குது ஆண்டவரே. என் தேவனே, மனம் இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு போதகர் மார்கள் என் தேவனை கர்த்தர் வல்லமெடுத்து பயன்படுத்துவீராக. ஊழியக்காரர்களை வல்லமெடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்க திருச்சபை வளர்ந்து பெருகுன ஏசப்பா. எங்க திருச்சபையில ஒரு அக்னி பற்றி எரியும் ஆண்டவரே. எங்க திருச்சபைகள் ஒரு எழுப்புதல் உண்டாகும் ஏசப்பா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் வருகைக்கு ஒரு கூட்ட ஆத்து மக்களை கூட்ட ஒரு ஒவ்வொரு திருச்சபை என் தேவனை கர்த்தர் பயன்படுத்துவீராக ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளை திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. மனம் இறங்குங்க ஏசப்பா. நாங்க யார்ட்ட ஏசப்பா போவோம் ஆண்டவரே? என் தேவனே, மனம் இறங்குங்க ஆண்டவரே. எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும். மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தடைகளை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. போது ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஏசப்பா. என் தேவனே, என் தேவனே, மனம் இறங்குங்க ஏசப்பா. எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா திருச்சபையில திறந்து. இதற்கு பின்னாக நின்று கிரீசர பொல்லாத சாத்தன் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எப்படி ஆச்சு திருச்சபைகள் திறக்கணும், நாம மகிமை பண்ணும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்படி செய்யப்படுதுன்னு கொடானுக்குடி நன்றி ஆண்டவரே. அப்ப எல்லா துதிகன மகிமமைக்கு செலுத்துகிறோம். இயேசுமல் ஜெபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே, ஆமென்.
0: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவாங்க, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலே சொல்லாமா? ஹலேலூயா.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com.

0: உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும்
1: விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா பூர்ண நிச்சயத்தோடும்
0: சேரக்கடவோம்
1: ஆண்டு ராஜ்யத்தில் போனோம்னா பூர்ண நிச்சயம் வேணும் துருமாசாச்சு நீங்க கழுவணும் அது மாதிரி சுத்த சலத்தால் கழுவப்படணும் உலக ஆசை பாசத்திலையும் சிநேகத்திலையும் சிற்றின்பத்திலையும் இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை கைவிடும் கர்த்தர் ஒரு நாள் மட்டும்தான் கைவிட வருவேன் நம்ம ஒரு நாள் ஆண்டு கேட்கணும் அவர் தான் கர்த்தர் வீட்டுக்கு அதிகாரி அப்ப நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஒரு நாள் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்படணும் இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும் ஒன்னியாவான் ஒன்றா அதிகாரம் 7வது வசனம்
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை
0: சுத்திகரிக்கும்
1: நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு ரத்தத்தினால கழுவப்படணும் நம்ம ஒவ்வொரு நாளும் இதயத்தை சரிப்படுத்தணும் நம்ம இதயத்துல எங்க இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்ன செய்யறோன்னு சொல்லி இதயத்தை சரிப்படுத்தணும் சரிப்படுத்தாவிட்டா பரலோகத்துக்கு போகவே முடியாது நம்ம எத்தனை குறை உண்டு கோவப்படுறோம் அறியாம என்னமோ நம்ம செய்யறோம் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டு கேட்டு மன்னிப்பு கேட்டு அதை கருத்துட்டு ஆண்டவரே உங்க ரத்தத்தை கழுவுங்க இன்னைக்கு நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே அன்னைக்கு பாவம் செஞ்சிட்டேன் கோவப்பட்டேன் குறை சொல்லிட்டேன் சொல்லி இயேசுக்கு ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும் இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மள சுத்திகரிக்கும் அதுதாங்க சொல்றாரு 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம்
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது
1: பரதேசிகளுக்கு அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளால தெளிக்கணும் ஆண்டவரே எம்மால் தெளிங்கப்பா என்னுடைய குறைகளை மன்னியும் எனக்குள்ள இருக்கப்பட்ட எல்லா பாவங்களிலும் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது பரலோகத்தில் இருக்குது அவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவரே எது செய்ய ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லேலூயா அப்படி சொன்னார் கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன் இங்க சொன்ன தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரி யாரு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு நம்ம நீங்கள் நானும் நம்ம போகணும் அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சாபக்கூடிய விட்டுறக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கவும் அவரை வார்த்தை கேட்கவும் அவரோடு நம்ம செவிக்கும் அவரோடு நம்ம இருக்கவும் வாஞ்சிக்கணும் அதோட நின்றக்கூடாது ஒவ்வொரு வினாடியுமே நம்ம கர்த்தரோடு இருக்க வாஞ்சிக்கணும் அல்லேலூயா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம்
0: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்
0: நீதிமானாக்கப்பட்டீர்கள்
1: அப்ப என்ன செய்யணும் ஒரு நாள் கர்த்தருடைய நாமத்தினாலும் இயேசு நாமத்தினாலும் தேவாவில் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் இயேசுக்கு நாமத்துல கழுவன ஆண்டவரே நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன்டவரே என்னை மன்னியும் உங்களோட பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கேன் எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது கர்த்தனை நிச்சயமா நம்மள விடுதலை தருவார் விட தரமாட்டாரா கட்டாயம் தருவார் அல்லேலூயா கட்டாயம் நமக்கு விடுதலை தருவார் ஆனா நம்ம கேட்கணும் கெஞ்சி கேட்கணும் ஆண்டவரே நான் அறிக்கைடுற ஆண்டவரே திரும்ப இதே செய்யறேனே எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே மாற்று மாண்டவரே என்னை எப்படியாவது மாற்றுங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவின் கழுவுங்கப்பா பரிசுத்தமாக்கு நீதிமான மாற்றுங்க இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை நீங்க தான் என்ன மாற்ற முடியும் நம்மளால மாற முடியுமா நிச்சயமா முடியாது முடிவை சொல்லுங்க முடியாது பலத்தினால அல்ல யாரால முடியும் தேவாவினால முடியும் நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்துல ஆண்டவர் கருத்துல நம்மள அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே நீங்க தான் என்ன மாற்றணும் நீங்க தான் எப்பா என்ன மாற்றணும் உங்களுடைய நாமத்தினால மாத்திரம் விடுதலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் கருத்துல கேட்டா நிச்சயமா நம்மள விடுதலை ஆக்குவார் அல்லேலூயா அத உன்னத பாட்டுல வாசிக்கிறோம் கருத்துல நாம ஊற்றுண்ட பரிமள தைலம் அவர் நாமத்துல நம்ம கழுவப்படணும் பரிசுத்தவனை சொல்ற சீப தண்ணீர் அவர் ரத்து அவர் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தோட தேவாவினால நம்ம ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும் அல்லேலூயா நம்ம சென்னைக்கோ நிறையிறோம் போதும் பஸ்தால் நிறைஞ்சா அப்படியே நம்ம விட்டுறோம் அப்படியே குறைஞ்சி அப்படியே அபிஷேகத்தை நம்ம விட்டுறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு நாமத்துல கழுவப்படணும் பரிசுத்தாவினால் நம்ம கழுவப்படணும் பரிசுத்தமாக்குவார் நீதிமான ஆக்குவார் அல்லேலூயா மொத பரலோகத்துக்கு போன என்ன செய்யணும் தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்கணும் அவர் ஏற்ற காலத்துல உயர்த்த வரைக்கும் என்ன செய்யணும் கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் அவர் விட்டு வாழ்வரவும் இடவரையும் நினைச்சிக்க கூடாது சாயக்கூடாது அவர் கீழ்படிஞ்சிருந்தா பரலோர் வச்சு போக முடியும் 2வது பார்த்தோம் என்ன செய்யும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும் இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவில் நம்ம கழுவப்படணும் பரிசுத்தமாக்கப்படணும் நீதிமன்றமாக்கப்படணும் அல்லேலூயா அப்பதான் பரலோக ராஜ்யத்தை நம்ம போக முடியும். மூன்றாவது பாருங்க, எப்ரேயம் புஸ்தகம் 13:14-15.
0: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
1: நிலையான நகரம் நமக்கு
0: இங்கே இல்லை.
1: இங்கே இல்லை.
0: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்.
1: வரப்போறதை நாடி தேடுகிறோம்.
0: ஆகையால்
1: ஆகையால்
0: அவருடைய நாமத்தை துதிக்கும்.
1: அவர் நாமத்தை துதிக்கும்.
0: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்படியே.
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்படியே.
0: அவர் மூலமாய்.
1: அவர் மூலமாய்.
0: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
1: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நிலையான நகரங்க இல்ல, வரப்போறதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அது போன என்ன செய்யணும்? எப்போது உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலிய எப்போது என்ன செய்யணும்? அவருக்கு செலுத்திட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அலையலூயா அலையலூயா. சோத்திரம் பண்ணணும். சோத்திரம் பண்றதுக்கு யாரும் மறக்கவே கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணணும். அன்று வேற ஒன்னு மட்டும் கேட்கல, இந்த சனங்களை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்கள் என்னுடைய துதிய சொல்லி அதுக்குத்தான் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அலையலூயா. அதுங்க வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயன் புஸ்தகம் 12:28.
0: அதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை
1: அசைவில்லாத ராஜ்யத்தை
0: பெறுகிறவர்களாகிய நாம்
1: பயத்தோடும் பயத்தோடும்
0: பக்தியோடும்
1: பக்தியோடும்
0: தேவனுக்கு பிரியமாய்
1: தேவனுக்கு பிரியமாய்
0: ஆராதனை செய்யும்படி
1: ஆராதனை செய்யும்படி
0: கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
1: கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவன் ராஜ்யத்தை தேவன் ராஜ்யத்தை பெறுகிற நம்ம எப்படி இருக்கும்? பயத்தோடும் பக்தியோடும். நம்ம பெறப்பட ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்படுற நம்ம என்ன செய்யணும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுடைய கிருபைய பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்ம ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். தேவனை மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் நம்ம தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கணும். இங்க இருந்தாலும் பயத்தோடு பக்தியோடு அவரை ஆராதிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 2:11.
0: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
1: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
0: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
1: நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தரை எப்படி சேவிக்கணுமா? பயத்துடனே சேவிக்கணும். நடுக்கத்துடனே கர்த்தர்ட்ட களி கூறணும். கர்த்தரை எப்போதும் பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்கள் களி கூறுவோமானால் இந்த உலகத்தில் நம்ம கண்ணம் ஒண்ணா பரலோக ராஜ்யத்தில் அவர் மடியில இருப்போம். ஹலேலூயா. நமக்கு ஆண்டவராக இயேசுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹலேலூயா. நம்ம கலங்கவே வேண்டாம். பெரிய இடத்தை நமக்கு அங்க வச்சிருக்கோம். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வீட்டுல இருந்தாலும் கவலை இல்ல, பல்லவத்துல நமக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கான ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே சொந்தமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே என்ன இல்ல, சொந்தமே கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:21.
0: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்
1: என்று
0: தேவன் உரைத்திருக்கிறார்
1: தேவன் என்ன செய்யணும்? எப்பொழுதும் தொழுது கொள்ளும் போது என்ன செய்வாங்க? நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவர் என்ன செய்ய? ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்தில் நம்ம நடப்போம். நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சிக்கும் ஆண்டவரே, என்னை ரட்சிக்கணும் ஐயா, மாற்று ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. அதாவது நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் வெளிப்படுத்தல் 21:24.
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
1: ஹலேலூயா. நம்ம எங்க நடக்க போறோம்? எங்க நடப்போம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். யாருக்கும் தெரியாதா? அமைதியா இருக்கீங்க. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. ஒரு நாள் இந்த உலகத்துல நம்ம இந்த ஓட்டத்தை முடிச்சு ஒரு நாள் பரலோக வெளிச்சத்துல நடப்போம். அல்லேலூயா. அதுக்குத்தான் இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தப்பட வேண்டும். முதல்ல தாவீதுல சொல்லணும், கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்கள நடித்திருப்போம். அப்படின்னா என்ன செய்யணும்? கர்த்தர் கீழ்ப்படிந்திருக்கணும். கர்த்தருடைய கரத்துல நம்ம அடங்கியிருக்கணும். அவர் நம்ம மெய்ப்பராய் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு பரலோக வீட்டுக்கு அவர் அதிகாரியா இருக்கிறாரு. அப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்படணும். அது மாத்திரல என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தெளிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாலயம் நம்ம கழுவப்பட்டிருக்கணும். நம்மளை நீதிமான மாற்றுவார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போவோம். மூன்றாவதாக, ஆண்டு அசைவில்லாம ராஜ்யத்தை பெறுனா பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் தொழுது கொள்வோமானா என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்தை நம்ம நடப்போம். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:16.
0: அதையல்ல
1: அதையல்ல
0: அதிலும் மேன்மையான
1: அதிலும் மேன்மையான
0: பரம தேசத்தையே விரும்பினார்கள்
1: பரம தேசத்தையே விரும்பினார்கள்
0: ஆகையால்
1: ஆகையால்
0: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வேட்கப்படுகிறதில்லை.
1: பரமராஜ்யத்தை நம்ம விரும்பும் போது கர்த்தர் என்ன செய்யறார்? நம்முடைய தேவன் சொல்றதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரா? வெட்கப்படவே மாட்டார். பார்த்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே நன்றியோடுமே துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம். தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை வரைத்து செய்வீங்க சப்பா, பெரிய காரியத்தை செய்ய, அற்புதத்தை அதிசயங்களை செய்ய, ஆராய்ந்து நம்முடைய பெரிய காரியத்தையும் என்னுடைய அதிசயங்களை செய்ய. ஆண்டவர், செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோயை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, மந்திரம் சிவன் எல்லாம் உடைத்து போடுங்க. எல்லா அசுத்தவின் கிரிகளையும் என் தேவன் அழித்து நிர்மலமாக்க முடியாது. சிபிக்கிறமையா அப்பா, மிஸ்தோத்திரம் வேலையில்லா.

0: திரும்ப நடக்குனேப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தாங்க, குடிக்கிற மக்களை விடுதலை செய்யுங்கப்பா, கடனோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்கப்பா. நீயோ கடன் வாங்குவதிலே அநேக சாதிகள் கடன் கொடுப்பா என்று சொன்னீரே, அந்த பாக்குத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. வெள்ளியும் பொண்ணும் என்னோடதுன்னு சொன்னீங்களே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், தகப்பனை பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா, கத்தருடைய கரங்களை தாங்கணும் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திர வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்கப்பா. அன்பின் தகப்பனை ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலையும் அறிவிலையும் சிறந்து வழங்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கத்துடைய கரம் தாங்கணும், நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டி கொடுத்துருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாக்கிறே செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் சிறந்து வழங்கணும் அப்பா. இந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளே தேடணும், பக்தி உள்ள பிள்ளைகளா மாற்றணும், தரிசனம் பார்க்கணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக்கொள்ளணும் ஏசப்பா. பெரியவங்களும் தரிசனம் பார்க்கட்டாண்டவர அப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசி நாளில் இருக்கிறோம் அப்பா, பயத்தோடும் பக்தியோடும் இத்தேடம் அண்டிக்கொள்ள அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதாக்கா நன்றி நன்றி. எல்லா துதிகன மகிமையும் மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரி ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000026 24 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales.

0: Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்ட் போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுவும் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தர் நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தர் தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமா எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமே நம்ப வேண்டும். கர்த்தர் தமிழ் சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்பறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59:16.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி, காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, நீர் எனக்கு தஞ்சமும், உயர்ந்த அடைக்கலமும் ஆனேயே,
0: பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கத்து நெருக்கமான நேரத்தில் கத்து நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கம் வந்தாலும் கத்து நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடி மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவளை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்கல, அவர் பாடி புகழும் போது கத்து நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முதல் கத்துடி சனத்துக்கு அடைக்கலமா இருக்கு, ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு, மூன்றாவதாக பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கத்து நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்ல, ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கத்து நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுற எதை குறிக்குது, தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. நம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: என்று
1: தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுதுகள் என்ன, தேவனை ஆராதிக்கிறதுதான். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது, பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணும் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: அவரை
1: தொழுது கொள்கிறவர்கள்,
0: ஆவியோடும்
1: உண்மையோடும்
0: அவரை
1: தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவர் தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்றவங்க எப்படி தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ளும் பாருங்க, 2 Timothy 1:4.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: அவர் எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். தூரம் ஆராதிக்கிற இல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிற தேவை எங்க பாக்கிறாரு, நம்ம இருதயத்தை பாக்கிறாரு. இருதயத்துல சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனையில தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறார். யாத்ரா புஸ்தகம் 8:1.
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வோனிடத்திலே போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய என் ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம், ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும், சுத்த மனசாட்சியோடு தேவன் ஆராதிக்கணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட ஆராதிக்க வேண்டும். 29:2.
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே நினைச்சு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்பட நமக்கு விடுதலையாக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்து அடைக்கலாம். முத பார்த்தோம் கத்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலாம், ரெண்டாவது கத்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலாம் இருக்க, மூன்றாவது கத்தரை சுத்த இதயத்தோடு பசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அறிந்து கொண்டா போதும், தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், ஜீவன தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை நம்ம அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும். பசுத்த பவுல் செபிக்கிற பாருங்க, கொலோசியர் 1:9 பாருங்க, அவர் எப்படி செபிக்கிறார், நம்ம அப்படி செபிக்கணும். கொலோசியர் 1:9 பாருங்க,
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: அவர் சித்தம் சொல்லி என்ன செய்யணும், அறியற அறிவில் நம்ம நிரப்பப்படணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறியற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தத்தை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதான் சொல்ற நாமத்தை அறிந்திருக்கிறீனால அவனை உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும், அவர் சித்தம் என்ன. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்ல, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க உண்மைதான், ஆனா எப்படியே வாழ்ந்தாலும் கத்துட்டு அவர் சித்தத்தை அறியற அறிவை நமக்கு கத்துட்டு கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 37:14
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள்
1: உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் நம்மை செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் முழுமையா நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவர் முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஆண்டவரே நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஆவி வைங்க, உயிர் அடைய வேண்டும். ஆண்டவரே நம்ம உயிர் அடையணும், என் ஆத்ம உயிர்ப்பிக்கப்படும், ஆவி எனக்குள் வைங்க ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்கணும். ஏசாயின் புஸ்தகம் 11:2
1: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய, கர்த்தருடைய ஆவியானவர், அவர் மேல் தங்கியிருப்பார்,
0: ஞானத்தை உணர்வுலாவி பலத்தை ஆலோசனை அருளாவி அவர் அறியற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். முதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறிகிறவர் தான் கேட்கிறாரு, பரிசுத்தவர் இருந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்கு சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 5:39
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
0: வேதவாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்றே நாம அறிந்திருக்கப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், பொய்யறந்த அடைக்கல தெரியும். அவர் செபிக்கணும், பரிசுத்தவர் நமக்குள்ள இருந்து அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல, ஓசியான் புஸ்தகம் 6:6
1: பழியை அல்ல, இரக்கத்தையும், தகன பலிகளை பார்க்கிலும், தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தரை அறிகிற அறிவை தான் தேவன் விரும்புகிறார். அதான் பார்த்த முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தமிழ சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார், ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், மூன்றாவதாக அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நான்காவது அவர்கள் நாமத்தை அறிந்திருப்பினர் அவர் என்ன செய்யறாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நம்மள அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கு. எதை பார்த்து கவலைப்பட வேண்டாம், நம்ம கர்த்தரை பார்த்து செவி கொடுத்தா அவர் சனமா மாற்றுவார் நம்மள. அது மாத்திர நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்தி இருதயத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறியற அறிவுக்காக கர்த்தர் செபிக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியறதுதான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்பு குடிச்சு அவனுமா
1: ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறேன் சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். மூன்றாவதாக, யார் யாரெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ தொழுது கொள்கின்றோமோ அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பன் நீரே எங்கள் அடைக்கலமாயிருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமாயிருக்கிறீர். யார் யார் உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமாய் இருப்பார் என்று சொன்னீர். அப்பா அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு, உடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உண்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்ன வந்தாலும் உண்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உண்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த வாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கிறோம். உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும், ஆவியில் நிரம்பி நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணும்னு செபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக, நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக தன் செய்தி நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்ஒர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
0: கர்த்தாவே, ரட்சனை சந்தோஷம் திரும்ப தந்து உற்சாகத்தினாவி தாங்க முடிச்சு கேட்டாரேப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். முற்றுமுடியே ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறமையா கெஞ்சுகிறமையா, பரலோக அக்கினி மூட வேண்டும், பரிசு தாவின் அபிஷேகம் எல்லாருமே நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னதாவிய சம்பூர் நிரப்புங்க நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றும் ஆண்டவரே. அப்பா மாம்சமணி யாவர் மேலும் ஆவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்றும் ஆண்டவரே. எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேலே ஊற்றி சொன்னீரே, எங்கள் வாலிபர் மேலே ஊற்றி வேற பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா மூப்பர் மேல நாவி ஊற்றி சொப்பனை பாப்பாரு சொன்னீர் ஆண்டவரே. சொப்பனத்தில் வரங்களை கொடுக்க முடிக்காய் செபிக்கிற ஆண்டவரே. ஊழியக்காரி மேலே ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்னு சொன்னீங்களே, அந்த அபிஷேகம் எல்லாருமே ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றும் ஆண்டவரே. அக்கினி போடுங்க ஆண்டவரே, அக்கினி போடுங்கப்பா. ரச்சனை சந்தோஷத்தார் உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்க. உன்னதாவில் நிரப்புங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவரே. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போ போட்டு நீங்க போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்திரம். எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்களை பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் இப்படி கெஞ்சுகிறையா, கெஞ்சுகிறையா. தொழில் சிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது, கெஞ்சுகிறேன். சிறக்கத்தக்கதாக உதவி செய்ய யாவரும் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. யாவரும் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாதி இல்லாத குடும்பத்தில் சமாதி தரும். வாலியர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பெரியவங்களை தொடுங்க. உண்மைக்குள்ள கிட்டி சேர சார்ந்து கொள்ளும் எண்டி கொள்ள மோடு ஒன்றரை காலுக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமே பா, துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவரே? அப்பா எங்க போவாங்க? எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்பம் ஆகி ஊற்றுங்க அப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே. செபிச்சவங்க தான் செபிக்கிறோம், செபிக்காதவங்களும் செபிக்க. அந்த வாஞ்சை குடுங்கப்பா, தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்கடத்துல நாங்க பேச பயப்படுமானா? பரலோகத்துல எப்படி உங்கடத்துல பேச போறோம் ஆண்டவரே? அப்பா எல்லாருக்கும் இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும், துதிக்கணும். என் தேவனோட பேசுற முந்தி கொள்ற அந்த வாஞ்சி உள்ளத்துல வைக்க முடிக்காய் செபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் ஆவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க. செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் செபிக்கணும், துதிக்கணும். தேவனோட பேசுன ஆண்டவரே, எங்களை படைத்தவரை பேசுன ஆண்டவரே. அப்பா எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் ஊற்றும் ஐயா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா இறங்குங்க, அப்பா இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, செபிக்க, துதிக்க, உண்மை ஆராதிக்க, உண்மை அறிந்து கொள்ள வாஞ்சி உண்டாக்குங்க ஏசப்பா, வாஞ்சி உண்டாக்கு. இப்படி இருப்போமானால் நீ வரப்போறீங்களே அப்பா. என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க, என்னைக்குப்பா செபிப்பாங்க. செபிக்கக்கூடிய வாஞ்சை கொடுங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் சொல்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்வோம் பரமபிதாவே. ஆமே.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள், அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: பொருளாதார தேவை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும்.
3: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கிற பரலோக பரிசுத்தப்பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்குது தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. சிறு தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எசப்பா இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. சர்வ வல்ல உரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சியினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாரே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே? எசப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் கவலை பாரங்களை நீக்கி அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே தகப்பனே வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த பொருளாதார வீழ்ச்சியை நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பனே. அவர்களுக்கெல்லாம் வேலை ஆண்டவரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலையை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸ் நீர் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமே.
0: இந்த சிறு பிள்ளையில வாலி பிள்ளையில கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க, சிறு பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது. அது மாத்திர பழிவிட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்ச்சி நடக்கூடாது. அதுக்காக நம்ம சாப்பிடணும்.
4: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக.
5: எங்கள் தேவனாக்கிய கர்த்தர் தாமே எங்க தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே, எங்க தேசத்துல அப்ப இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. அப்ப சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவல நிலையை எங்க தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது ஆண்டவரே. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் அப்ப கடத்தப்படக்கூடாது அப்பா. இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாபியா கேங்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. தகப்பனே, இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்களை ஈடுபடுத்த வைக்க கூடாது அப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படியாப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே அப்பா, சொந்த தகப்பனே அப்பா, ஆண்டவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து ஆண்டவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்க அப்பா. தங்கள் பிள்ளைகளை நாணத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகள் அவளுக்கு தாரும். ஆண்டவரே, இப்படியாப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படியாப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக, மனமாற்றத்தை தருவீராக அப்பா. ஆண்டவரே, இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து ஆண்டவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகி அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுரோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
0: ஸ்தோத்ராண்டு உரிமை நன்றி ஓடுமே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். மகிமையின் தேவனையுமே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரையும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுரம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியா கொடுக்க கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க ஆண்டவரே. இப்படி படிச்ச உள்ள எங்க தேசத்துக்கு இங்க தான் வராம பாதுகாக்கணும் ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு யார் இருக்கா ஆண்டவரே? நீங்க தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே டாக்டர்ஸ் இப்ப நர்சுங்க ஆண்டவரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரல ஆண்டவரே, அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தில் கட்டப்பட்டிருக்காங்க, விடுவிங்க ராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்காக செவிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே, மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்துமாக்கள் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதபடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் செபிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மறிச்சு போயிட்டாங்கப்பா. எங்க குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க குன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்க குன்னூர் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களுக்கு அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே என்ன யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதியும் குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை பார்த்துருந்து கெஞ்சுகிறோம், யாருக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செவிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது, கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செவிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செவிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தமிழகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவர். எங்க தமிழகத்துக்கு இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் அப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராஜா. பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேர் குணமாக்கி இருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு நாள் பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க, அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றின் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா, அங்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர், நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் அப்பா. எங்க
3: தமிழக மக்களுக்கு இறங்குமப்பா இறங்குமப்பா. எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களெல்லாம் நீர் குணமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யேசப்பா. 138 கோடி ஜனங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ராஜா. யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவர். என் தேவனே என் தேவனே நீர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். 138 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு அறிந்து கொள்ள எண்ணிக்கொள்ள உண்மை சார்ந்து கொள்ள மூடு இருக்கு கிருபை தர முடியா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யப்பா. நானே இல்ல அவற்றை சிற கத்துன்னு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க குணமாக்குங்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா. யாரு உயிர்ச்சியாத வரக்கூடாது ஆண்டவரை காப்பாத்துங்க. ஆண்டவரை காப்பாத்துங்க. உயிர்ச்சியாத யாருக்கு வரக்கூடாதப்பா. அவங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி உங்க செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்க செய்கிறோம் பரவ பிதாவே. ஆமே.
0: உங்க சகோதர சகோதரிகளே ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asmankaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 22:12.
2: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
2: அவனவனுடைய கிரியைகளின்படி,
1: அவனவனுடைய கிரியைகளின்படி
2: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
2: என்னோட கூட வருகிறது,
1: என்னோட கூட வருகிறது. ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, நான் வரும்போது அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட வருகிறது அப்படி சொல்றாரு. ஆண்டு வரும்போது இந்த உலகத்துல நம்ம எதுக்காக எதெல்லாம் கர்த்தருக்காக நம்ம செஞ்சிருக்கோமோ, ஒரு வழிக்கை கர்த்தருக்காக ஒளிஞ்சிருக்கலாம், கர்த்தருக்காக போராடிச்சு வீத்திருக்கலாம், கர்த்தருக்காக ஊழியத்தை தாங்கியிருக்கலாம், என்ன நம்ம செஞ்சிருக்கோமோ அந்த கிரிகளை கர்த்தராக இயேசுக்கிட்டு வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் போல என்னோட கூட வருகிறது. ஆண்டவரை இயேசுக்கிட்டு வரும்போது நம்ம கர்த்தருக்காக செய்த ஒவ்வொரு பலனும் அவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக என்ன கிரியை செய்திருக்கோமோ அந்த பலனை கர்த்தர் கட்டாயம் கொண்டு வருவார். அது மாத்திரல்ல, 62:12.
2: கிருபையும் உம்முடையது ஆண்டவரே,
1: கிருபையும் உம்முடையது ஆண்டவரே.
2: தேவரீர்,
1: தேவரீர்,
2: அவனவன் செய்கைக்கு தக்கதாக,
1: அவனவன் செய்கைக்கு தக்கதாக
2: பலன் அளிக்கிறீர்,
1: பலன் அளிக்கிறார். அதான், அவனவன் செய்கை தக்கதாக பலன் அளிக்கிறார். கிருப கர்த்தருடையது. அவனவன் செய்கை தக்கதாக கர்த்தர் என்ன செய்யறார், பலன் அளிக்கிறார். அப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்க மட்டும்தான் நம்ம எதையாவது கர்த்தருக்காக செய்ய முடியும். நம்ம உலகத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொண்ட அப்புறம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்திற்கு மாதிரி நம்ம அதிகமா செவிக்கணும். பாருங்க, எங்க பார்த்தாலும் மழை, மழையினால எவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நம்ம செவிக்கணும், இல்லாட்ட நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தரை பற்றி யாருக்காவது சொல்லணும், இல்லாட்ட நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை எதாவது தாங்கணும். கர்த்தருக்காக எதை செய்தாலும் அவர் அவங்க கர்த்தராகி தேவன் வரும்போது அவர் கட்டாயம் அந்த பலனை கொண்டு வருவார். யாரையும் கர்த்தர் வெறுமையா விடுகிற தேவன் அல்ல. நம்ம ஒவ்வொரு தேவைகளும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஏன்னா நம்ம செய்யறது அவருக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 56:8.
2: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
1: நம்ம அலைச்சல கூட கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரா? எண்ணி வச்சிருக்கிறாரா? நம்ம அலைச்சலே கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரு. தேவரீர், என் அலைச்சலை எண்ணி வைத்திருக்கிறீர்.
2: என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்.
1: என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும்.
2: அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது.
1: நம்ம அலைச்சலை எண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம கண்ணீர்ல நினைச்சாரு, அவரை கணக்கில் வச்சிருக்கிறாரு. ஆமா, அது போல நீங்க செய்த ஒவ்வொரு உதவிகளையும் கர்த்தருக்காக செஞ்சீங்கன்னா அதையும் கர்த்தர் கணக்கில் வைப்பாரு. கர்த்தருக்காக நீங்க செபித்தீங்கன்னா அதையும் கணக்கில் வைப்பாரு. கர்த்தருக்காக நீங்க ஏதாவது ஊழியத்தை தாங்குறீங்க, அதையும் கர்த்தர் கணக்கில் வைப்பாரு. அது அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்க என்ன கர்த்தர் செய்யறீங்களோ அந்த பலன் நம்ம கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கொண்டு வருவார். இந்த நாட்கள் நம்ம என்ன செஞ்சிடும், வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். நம்ம ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. வாசித்து பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 21:25.
2: சூரியனிலும்,
1: சூரியனிலும்,
2: சந்திரனிலும்,
1: சந்திரனிலும்,
2: நட்சத்திரங்களிலும்,
1: நட்சத்திரங்களிலும்
2: அடையாளங்கள் தோன்றும்,
1: அடையாளங்கள் தோன்றும். இப்ப சூரியன்ல வாட்டர் வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப சந்திரன் ஏதோ சந்திரன் கருப்பா இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனையோ காரியம் சொல்றாங்க இல்லையா, அடையாளங்கள் தோன்றும்.
2: பூமியின் மேலுள்ள,
1: பூமியின் மேலுள்ள
2: ஜனங்களுக்கு,
1: ஜனங்களுக்கு
2: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
1: பாத்தீங்களா, பூமியில் உள்ள ஜனங்களுக்கு என்ன தத்தளிப்பும் இடுக்கும். மழை வந்துருச்சு, என்ன செய்யறது? மழை பாருங்க, சென்னையில மக்கள் எல்லாம் கலங்குற, சென்னை மாத்திர செங்கல்பட்டு மாவட்டம், இது இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல தண்ணி புகுந்து காடுகள் எல்லாம் தண்ணி கிடக்குது. நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. எல்லாம் பார்க்க இடுக்கம் தானே, இடுக்கங்களும் தத்தளிப்பும் ஜனங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது.
2: சமுத்திரமும்
1: சமுத்திரமும்
2: அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
1: பாத்தீங்களா, சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கு. எங்க பார்த்தாலும் காத்து, பலவிதமான சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கும். கத்து சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. நம்ம ஆண்டு வருது, அதனாலதான் நாட்கள் பொல்லாத ஆண்டு காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். நாட்கள் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. கத்தர் வரப்போறார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சரி, நம்ம என்னெல்லாம் செய்யணும், கத்தர் வரப்போறோம், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:3
2: ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து.
1: நமக்கு பெரிய பாரத்தாண்டர் கொடுக்கல, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. நமக்கு பெரிய காரியத்தை நமக்கு ஆண்டர் சொல்ல, நீ என்ன ஆண்டரை பத்தி கேட்டிருக்க, கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவு கூறும்படி
2: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
1: அந்த வசனத்தை என்ன செய்ய, கை கொண்டு மனம் திரும்பு.
2: நீ விழித்திராவிட்டால்,
1: நீ விழித்திராவிட்டால்
2: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
1: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
2: நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய்.
1: நான் உன்மேல் வர்ற வேலையை என்ன செய்யாதிருப்பாய், அறியாதிருப்பாய். அதுதான் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்ப என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் அறியாத காலத்துல நம்ம மனம் போல வாழ்ந்திருப்போம். உதாரணத்துக்கு சினிமா பாட்டு கேட்டிருப்போம், பாட்டுலாம் நாடகம் பார்த்திருப்போம், சினிமா பார்த்திருப்போம், பலவிதமான பாவங்கள் கோபப்பட்டிருப்போம், பொறாமப்பட்டிருப்போம், எரிச்சல் இருக்கும், இப்படி நிறைய காரியங்கள் நமக்குள்ள இருந்துச்சு. இப்ப என்ன செய்யணும், மனம் திரும்ப என்ன செய்யணும், அந்த காரியத்திலிருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். கேட்டுக்கொண்டது நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம். எத்தனை வசனம் நம்ம கேட்டிருக்கோம், கத்திரம் கூட பேசி நீங்க வேதத்தை வாசித்திருப்பீங்க, கத்திர கூட பேசியிருப்பாரு. இப்ப நீங்க பைபிள் வாசிக்கும் போது, நீங்க டிவியில வசனம் கேட்கும் போது, எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாரு. அதை கேட்டுக்கொண்டு நினைவு கூர்ந்து என்ன செய்யணும், மனம் திரும்பணும். கர்த்தர் வரப்போறாரு. ஏன்னா நான் அதை விழித்திருக்கா விட்டால் திருடனை போல வருவார், திடீர் வருவாரு. ஏன் அப்படி சொல்றாரு, திருடனை போல திருட வர்றது யாருக்குமே தெரியாது. அதுதான் ஆண்டு அந்த வார்த்தையை நமக்கு சொல்றாரு. திருடந்து எப்போ வருவார், என்ன வருவான், என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், அன்னைக்கு போலீஸ் எல்லாம் காவல் போட்டு நம்ம ரொம்ப பத்திரமா நம்ம வீட காத்துருப்போம், நம்மளையும் காத்துக்கொள்வோம். ஆனா திருடு வர்றது யாருக்கும் தெரியல. அதே போலதான் சொல்றாரு, நீ கேட்டுக்கொண்டு வகையில் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நம்ம மேல திருடனை போல வருவேன் அப்படின்னு அன்றை சொல்றாரு. நம்ம என்ன செய்யணும், அன்று கேட்ட ஒவ்வொரு வசனை கை கொண்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும். பழைய ஏதோ ஒரு வாழ்க்கையா, பழைய வாழ்க்கையை நம்ம இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கணும். பழையவெல்லாம் ஒளிந்து போல எல்லாம் புதிதான் என்ன. நம்ம கிறிஸ்துக்குள் இருந்தால் நம்ம புது சிருஷ்டியா மாற வேண்டும். ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே என்ன புது சிருஷ்டியா மாத்துக்கு, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இவ்வீரே மாற வேண்டும் ஐயா, என் சிந்தனைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. எனக்கு கோபம் வரக்கூடாது, கோபம் எரிச்சல் கசப்பு வெறுப்பு இதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. என்னை புது சிருஷ்டியா மாற்றும், நம்மளால முடியாது, கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை எப்படியாவது ஒரு புது சிருஷ்டியா மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும்னு சொல்லி நம்ம கேட்டா கர்த்தர் நிச்சயமா நம்மள மாத்துவார். 2 Corinthians 5:17.
2: இப்படி இருக்க,
1: இப்படி இருக்க
2: ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால்,
1: ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால்
2: புது சிருஷ்டியா இருக்கிறான்.
1: நம்ம எப்படி இருக்கோமா, ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா நம்ம இதுலதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துக்குள்ள இருக்கமா கிறிஸ்து விட்டு வெளியே இருக்கிறமான தெரிஞ்சுக்கணும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா எப்படி இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான்.
2: பழையவைகள் ஒளிந்து போயின,
1: பழையவைகள் ஒளிந்து போயின,
2: எல்லாம் புதிதாயின,
1: எல்லாம் புதிதாயின. ஒரு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா புதிய சிருஷ்டியா இருப்போம், புதியவில மாறி. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போதெல்லாம் கர்த்தர் நம்மளோட பேசுவார், இது தப்பு தப்புன்னு சொல்லி. பரிசுத்தவான் நமக்கு இருந்தால் சகலத்தையும் போதிப்பார். அதான் பரிசுத்தவான் இருந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப பரிசுத்த அதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கமா, கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறோமா, அது நம்ம தான். நம்மளே நம்மளே தலைஞ்ச நமக்கு தெரியும், கிறிஸ்துக்குள்ள இருந்தா பழைய காரியம் நம்மளை விட்டு விலகி இருக்கணும். பல பழைய காரியத்துல புல்லா மாறி இருக்கலாம். அதான் சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்க, பழையவெல்லாம் ஒளிந்து போன. நம்ம எங்க இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா கிறிஸ்து விட்டு வெளியே இருக்கிறோமா. நம்ம அப்படி ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதான் சொல்றாரு, நம்ம பழைய காரியத்தை விட்டு விலகணும். அப்ப அதான் சொல்றாரு, இப்ப என்னன்னா நாட்கள் அதிகமா கத்திர வருகிற சமயம் இருந்துச்சு. அதான் ஆண்டு சொல்றாரு, இன்றைக்கு நமக்கு அறியாத காலத்துல அவர் காணாதொழி போல இருந்தாராம். இப்போதோ எல்லா மனிதருக்கும் மனம் திரும்ப வேண்டும் கட்டளை கொடுக்கிறார். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 17:30.
2: அறியாமையுள்ள காலங்களை
1: அறியாதமுள்ள காலங்களில்
2: தேவன் காணாதவர் போல் இருந்தார்.
1: தேவன் காணாதவர் போல் இருந்தார்.
2: இப்பொழுதோ
1: இப்பொழுதோ
2: மனம் திரும்ப வேண்டும் என்று
1: மனம் திரும்ப வேண்டும் என்று
2: எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
1: எங்குமுள்ள மனுஷர் உலகம் முழுக்க எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுறார். இன்றைய நம்ம அறியாத காலங்களில் அவர் நம்மளை என்ன செய்ய, அறியாத காலம் என்னென்னமோ தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம தெரியாத எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கோம். அப்ப கர்த்தர் என்ன செய்யறார், காணாதொழி போல இருந்து இப்பொழுதோ எல்லாரும் என்ன செய்யறது, எங்கும் உள்ள மனிதர் யாவருக்கும் என்ன செய்யறாரா, மனம் திரும்ப வேண்டும்னு சொல்லி கட்டளை எடுக்கிறார். நம்ம பழைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பழைய காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம தான் பாதுகாக்கணும். ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து என் மாத்து ஆண்டவரே, நம்ம கேட்டா அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மளை மாத்துவாரு, நம்ம கேட்கணும். ஆண்டவரே இந்த காரியத்தில் ரொம்ப கோபம் வருது, பரம் வருது, கசப்பு வருது, வெறுப்பு வருது, வைராக்கி வருது, எனக்கு எரிச்சல் வருது, மற்றவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேன், இப்படி எல்லாம் இருக்குது பாட்டு. நம்ம கேட்டா மாத்துவார், கேட்காட்டா மாத்த மாட்டார். அதை கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனோ பெற்றுக்கணும்னு ஆண்டவரை பார்த்து வசனம் சொல்லுது. நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும். இன்னும் இப்பதான் கோபப்படுறேன், இன்னொன்னு இப்படியா தான் இருப்பாரு கேப்பா, பழைய வாழ்க்கை இப்படியே இருக்கப்பா, எனக்கு விடுதலை வேணும்ண்டவரே, எனக்கு கசப்பு வெறுப்பு மற்றவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குதப்பா, இந்த குணங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் சொல்றார், ஒருவர் ஒருவர் எப்படி இருக்குமா, யோவான் 4:8.
2: அன்பில்லாதவன்
1: அன்பில்லாதவன்
2: தேவனை அறியான்,
1: தேவனை அறியான்,
2: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
1: தேவன் அன்பாக இருக்கு, தேவன் எப்படி இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறார். நம்மள என்ன செய்யணும், நம்ம தேவனே அன்பா இருக்கு, நம்ம என்ன செய்யணும், ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கணும். அன்பா அன்பு ஆண்டவரே இருக்கு, அன்பை தாரும், அன்பின் அபிஷேகத்தை தாரும். எனக்கு அது பரிசுத்தான மக்கள் வந்தா தான் அந்த அன்பு வரும். அப்பதான் மற்றவங்களை பார்த்த கோபம் வராது, எரிச்சல் வராது, அவங்க தப்பு பண்ணா கூட மன்னிக்க கூடிய மன்னிக்கணும்னு சொல்லி மக்கள் ஒரு எண்ணம் வரும். இந்த அன்பு இல்லாதனாலதான் மற்றவங்களை பார்த்தா கோபம் அப்படிலாம் வருது. இப்ப நம்ம மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் அறியாத உள்ள காலத்துல கர்த்தர் எப்படி இருந்தாரா, காலத்தில் இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கட்டளை கொடுக்கிறார். உலகம் முழுவதும் நமக்கு மாத்திரல, உலகத்தில் முழுவதும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி தேவன் கட்டளை கொடுக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே மனம் திரும்ப கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். 2 பேதுரு 3:9.
2: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
1: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
2: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
1: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து
2: தாமதமாயிராமல்,
1: தாமதமாயிராமல்
2: ஒருவரும் கெட்டு போகாமல்,
1: ஒருவரும் கெட்டு போகாமல்
2: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி,
1: பாத்தீங்களா, ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாதா, கெட்டு போகாமல் அவங்க என்ன செய்ய எப்படி விரும்புறாரா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி
2: நம் மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார்.
1: நம்ம மேல் நீடிய பொறுமை, ஒருவர் கூட கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப சொல்லி தான் கர்த்தர் இன்னும் நீடிய பொறுமையா இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நம்ம மேல நீடிய பொறுமையா இருக்கார். இப்ப ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுமாப்பா, பழைய சுபாவம் மாறணும். ஆண்டவரே நான் சும்மா கிறிஸ்தவன் சொல்றது இல்லப்பா, நான் கிறிஸ்து உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே சொல்லி கர்த்தரை கேட்கணும். ஆண்டவரே நான் உண்மை போல மாற்றும் ஐயா, என்ன மாற்றும் சுவாமி, நான் மனம் திரும்ப வாஞ்சிக்கிற ஆண்டவரே. பழைய சுபாவம் இருக்கிறப்ப மலை சிலர் பழைய முந்தி கொஞ்சம் கோபப்பட்டு இருப்பாங்க, இப்ப அதிகமாக கோபப்படுவாங்க. இன்னும் நம்ம என்ன சொல்ல, மனம் திரும்பல, ஆண்டவர் நம்மளை பார்த்தான் சொல்ல, அவரு ஒருவரு கூட கெட்டு போகாத, ஒருவரும் என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும் சொல்லி அவர் என்ன செய்யும், இன்னும் நீடிய பொறுமையா இருக்கிறார். மனம் திரும்பி இருக்கமா, இல்ல பழைய சுபாவம் இருக்குதா, இல்ல நம்மதான் உள்ள தலைசி பார்த்து ஆண்டவரே எனக்கு மனம் திரும்பக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கர்த்தரை கேட்கணும். கர்த்தராகிய தேவன் கடைசியை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, லூக்காவின் சுவிசேஷம் 24:47.
2: அன்றியும்
1: அன்றியும்
2: மனம் திரும்புதலும்,
1: மனம் திரும்புதல் பாத்தீங்களா, அன்றியும் மனம் திரும்புதலும்
2: பாவ மன்னிப்பும்,
1: பாவ மன்னிப்பும்
2: எருசலேம் தொடங்கி,
1: எருசலேம் தொடங்கி
2: சகல தேசத்தாருக்கும்,
1: சகல தேசத்தாருக்கும்
2: அவருடைய நாமத்தினாலே,
1: அவருடைய நாமத்தினாலே
2: பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது,
1: பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. பாத்தீங்களா, அவர் நாமத்தினுமே ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு இதை பற்றி தான் பிரசங்கப்பட வேண்டியது அப்படி சொல்றாரு. 48,
2: நீங்கள்
1: நீங்கள்
2: இவைகளுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள்.
1: சீசர்கள் தான் அவங்க மற்றவங்களுக்கு சாட்சியா இருந்தாங்க. ஒரு காலம் மீன் பிடிக்க போனாங்க, நாங்களே இப்படி இருக்கோம், இவங்க காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க மற்றவங்களை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில சீசர்களை மனம் திரும்பினாங்க, இவங்க தான் உங்களுக்கு சாட்சியா இருக்கன்னு சொல்றாரு. அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் கூட மனம் திரும்ப வேண்டும், பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பத்தி தான் பிரசங்கம் பண்ண போலன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், அது பழைய சுபாவம் நம்ம விட்டு மாறணும். ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா எப்படி இருக்காங்களா, புது சிற்றியன் பழையவெல்லாம் பழைய காரியம் பழைய சுபாவம் நம்ம விட்டு ஒளிந்து போன புது ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா பழையவெல்லாம் என்ன செஞ்சிருச்சா ஒளிஞ்சு போய் எல்லாம் புதிதா என்ன நம்ம வாழ்க்கையில எல்லாம் புதிதா வேணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீ மாற்று ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ஏற்க ஆண்டவரை வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம், செவிப்பிக்கலாமா? ஸ்தோத்ர ஆண்டவரே, மீ நன்றியோடு மீ துதிக்கிறோம். சார் வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மீ போற்றுகிறோம், மீ வாழ்த்துகிறோம், அனுகிற சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம். இந்த மகிழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்ப வேண்டும் செபிக்கிறோம், மகிழ்ச்சியை தர முடியாச்சு வைக்கிறோம். கத்தோடி மகத்துமில் நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்.

0: வெற்றிக்கப்படாத மக்கள் வெற்றிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் சீவுள்ள சாட்சியாய் மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனி பெல்லிசினிகளை உடைத்துப்படும், பிசாசின்களை அழித்துப்படுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா, சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும் ஐயா. அப்பாமே துதிக்கிறோம், அறிந்து கொள்ளும் அண்டிக்கொள்ள கிருவச்சியா ஜெபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து கொடும் இணைக்கணும், ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமே ஸ்தோத்திரம், செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைமை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. அன்றுவரே உண்மை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்துல காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும், எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தர் நம்ம செய்த கேட்ட சந்தோஷமா இருங்க.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே,
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்து

0: ஒன்றுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409001000002229. மே காட் பிளஸ் யூ.
1: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 9
1: உலகத்திலே வந்து
0: எந்த மனுஷனையும்
1: பிரகாசிப்பிக்கிற ஒளியே
0: ஒளியே
1: அந்த மெய்யான ஒளி
0: அந்த மெய்யான ஒளி எந்த மனிதராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி நம்ம கர்த்தர் உள்ளத்தில் கர்த்தரத்தில் நம்ம அதிகமா அவரை தேரும்போது அவர்த்தில் அன்பு புரிந்து அவர் நீர் எனக்குள்ள வரணும் ஆண்டவர் அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் நினைச்சுறாரு எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரு தான் மெய்யான ஒளி ஆண்டவர் என்னையும் பிரகாசிப்பீங்க என்னையும் உமக்காக வாழணும் ஆண்டவர் எனக்கும் உமக்காக ஜீவிக்க எனக்கு வாஞ்சிக்கிற ஆண்டவர் சொல்லி உண்மையான தாகத்தோட வாஞ்சோடு கூப்பிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் பிரகாசிப்பிட்டார் அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. ஏசாயின் புஸ்தகம் 9:2
1: இருளில் நடக்கிற ஜனங்கள்
0: இருளில் நடந்த ஜனங்கள்
1: பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்
0: பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்
1: மரண இருளின் தேசத்தில்
0: மரண இருளின் தேசத்தில்
1: குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
0: பாத்தீங்களா மரண இருளின் தேசத்துல குடியிருக்கும் மேல என்ன விசித்ததுதான் வெளிச்சம் உதித்தது வெளிச்சம் பிரகாசித்தது. பாத்தீங்களா நம்ம இப்படி இருக்கிறமே நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா மரண இருளில் தேசத்திலேயே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்ப உங்க மேலே மேலே தேவனுடைய வெளிச்ச பிரகாசமே இல்லையா கட்டாயம் பிரகாசிப்போம். நமக்கு வாஞ்ச வேணும் நமக்கு தாக வேணும் நம்ம ஆண்டு விட்டு அன்பு உற வேண்டும் இயேசுவே என்மேல வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். கேட்டா கட்டாயம் தேவை நினைச்சு நம்மள பிரகாசிப்பிப்பார். ஹல்லேலூயா. ஏசாயின் புஸ்தகம் 60:2
1: இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும்
0: காரில் என்ன யார மூடும் சனங்களை மூடும்
1: ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும்
0: அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். இன்னும் கொஞ்ச நாள்லதான் இருள் பூமியும் சனங்கள் காரியிலும் மூடும் ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் மகிமை உண்மையில காணப்படும். அந்த வாஞ்சம் உங்களுக்கு இருக்கா ஆண்டவரே கேளுங்க ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் ஒளி உதிக்கணும் என் வாழ்க்கையிலும் மகிமை காணப்படணும் என் வாழ்க்கையிலும் வெளிச்சம் உதிக்கணும் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே என்னை நம்ம கருத்துல ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா கட்டாயம் நம்மளுக்கிலும் தேவனுடைய ஒளி நம்மள உதிக்கும் வெளிச்சம் நம்மள வரும். அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும் வாஞ்ச தாகம் தேவன் மேல அன்பு ஏதோ வந்துட்டோம் போயிட்டோம் நமக்கு அற்புதம் நடந்தா போதும் அதிசயம் நடந்தா போதும் நம்ம அதுபோர் வரமா நிறைய பேர் சொன்னாங்க எவ்வளவு சனங்கள் வந்தாங்க அற்புதத்தை பெற்று அதிசயங்களை பெற்று எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க பிடிச்சி யாராருமேலாம் உதித்ததோ அவங்களுடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க வாழ்க்கைய எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க எத்தனை நன்மை பெற்றிருக்காங்கன்னா நம்ம பார்க்க போறோம். வெளிச்சது யாராருமேலாம் தேவனுடைய வெளிச்சம் உதித்ததோ அவங்கெல்லாம் எப்படி பெற்ற ஆசீர்வாதம் பெற்றாங்க எப்படி அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது எப்படி அவங்க வாழ்க்கை மாற்றப்பட்டது இதை நம்ம சுருக்கமாக தியானிக்க போறோம். என் மேல அந்த ஒளி உதிக்கணும் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே உங்களுடைய ஒளி என் மேலே உதிக்கணும் என் மேல உங்களுடைய மகிமை காணப்படணும். இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் எல்லாராலையும் கஷ்டப்பட்டிருக்கு எவ்வளவு அற்பமா எண்ணப்பட்டிருக்கு ஆண்டவரே உங்களுடைய ஒளி என் மேல உதிக்கணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்டா தேவன் ஒளி நம்ம மேல உதிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு நம்ம ஏதோ செய்யணும் இல்லை நம்ம கேட்டா போதும் தேவனுடைய ஒளி நம்ம மேல உதிக்கும்னா நம்ம தேவனிடத்தை கேட்டாவே போதும். அல்லேலூயா. கேளுங்க கேளுங்கிற அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கணும். முதலாவது பாக்குறோம் அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 9:3-5 வரைக்கும் வாசிக்க கேட்போமா.
1: அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி
0: அவனை
1: சுற்றி பிரகாசித்தது
0: அவன்
1: தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே
0: சவுலே சவுலே
1: நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்
0: என்று
1: தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன்
0: ஆண்டவரே
1: நீ யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துற இயேசு நானே
0: பாருங்க இவங்க எங்க போறாங்க கிறிஸ்தவங்களெல்லாம் துன்பப்படுத்துறதுக்காக போறாங்க துன்பப்படுத்தணும்னு சொல்லி அவங்களை வேதனைப்படுத்த அவங்களை கொல்லணும்னு சொல்லி போறாங்க. போற வழியில இயேசு கிறிஸ்து அவங்க மேல என்ன செஞ்சார் ஒளி வந்தது அந்த ஒளி தாங்க முடியவே நினைச்சாங்க கீழே விழுந்துச்சாங்க. விழுந்தப்ப கேட்காங்க ஆண்டவரே ஏன்னை துன்பப்படுத்துறேன்னு இயேசுப்பா கேட்கிறப்ப ஆண்டவரே நீங்க யாருன்னு சொல்லி கேட்கிறாங்கப்பா நீ துன்பப்படுத்துற இயேசு நானே சொன்னே. அந்த உடனே என்ன சொல்லி பர்த்த பவுல் என்ன செஞ்சாரு, கர்த்தரத்தில் அவரை ஒப்பு கொடுத்தார். அதான் மரண தேசத்தில் இருக்கும் மேலும் தேவன் ஒளி பிரகாசித்தது. இவர் எந்த போனார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அடிச்சு கொல்றதுக்கு தான் இவர் போயிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தராகி தேவன் அவர் மேல உச்சது. அவர் என்ன சரி கீழே விழுந்துட்டு அந்த ஒளி தாங்க முடியாம அப்பதான் அன்று கேட்க, ஏனத்தின் போய் நீங்க யார் ஆண்டவரன்னு சொல்லுவேன், இயேசுன்னு சொன்னேன்னு உடனே அவருக்கு ஒப்பு கொடுத்தார். வாசித்து பாருங்க எப்படி அந்த ஒளி வந்ததுதான் பாருங்க. அப்போஸ்தலன் அடிவடி புஸ்தகம் 26:13. இங்க ஒளி எப்படி வந்துருங்க சொல்றாரு பாருங்க.
1: மத்தியான வேளையில்
0: ராஜாவே
1: நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி
0: பாத்தீங்க. மத்தியான வேளையில எப்படி இருந்துச்சு, சூரியன் பிரகாசத்தை பார்க்கிலோ
1: அதிகமான ஒளி வானத்திலிருந்து
0: என்னையும்
1: என்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன்.
0: சூரியனை பார்க்கலாம் அதிகமான ஒளி, இவரையும் மட்டும் இவர் கூட வந்தவங்க அவங்களை சுற்றிலும் பிரகாசித்தான். ஒளி எப்படி பிரகாசித்தான், சூரியனை பார்க்கலோ அதிகமா தேவன் ஒளி பிரகாசித்தது.
1: நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது
0: இவங்களுக்கு இந்த வெளியில ஒளி என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியாம என்ன செய்யாங்க, தரையில விழுந்த போது விழுந்துட்டாங்க எல்லாம் பாத்தீங்களா. அப்ப நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேக்குற ஆண்டவர் பவுல் மேல ஒளி பிரகாசித்து அன்னைக்கு அவரை சந்திச்சுறேன், இன்னைக்கு என்னையும் சந்திங்க, என் மேல உங்களுடைய ஒளி பிரகாசிக்கட்டும், என்னையும் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டோடி கேட்போம் பாருங்க, அவர் ஆண்டோடி பிள்ளைகளை துன்பப்படுத்துன்னு போறப்போ தேவன் அவரை சந்திச்சார். அதே போல தேவனுடைய ஒளி அவர் மேல பிரகாசித்தது. உங்கள் மேலையும் என் மேலையும் தேவன் பிரகாசிப்பை பாரானா நம்மளையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவார். எல்லா உளிரை பார்க்கலும் பரிசுத்த பவுல் நிறைய நிருபம் எழுதியிருக்காங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நிறைய நிருபம் எழுதுனது யாரு, பரிசுத்த பவுல் தான். கர்த்தர் சந்திச்சார், அவர் வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா, அவர் வாழ்க்கை மாறினது. அவரை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கண்டு என்னை கொடுத்து தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா, கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வாரா இல்லையா, கட்டாயம் செய்வார். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார பாருங்க. அவர் சொல்றாரு 1 Timothy 1:13.
1: முன்னே நான் தூசிக்கிறவனும்
0: கர்த்தரை தூசிக்கிறவரும்
1: கொடுமை செய்கிறனுமா இருந்தேன்,
0: கொடுமை செய்கிறமா இருந்தேன். 15,
1: அவர்களில் பிரதான பாவி நான்,
0: பிரதான பாவி நான் சொல்றாரு. துன்பப்படுத்தி இருக்கிறாரு, தூசி இருக்கிறாரு, கொடுமை பண்ணி இருக்கிறாரு, அதை சொல்றீங்க சொல்றாரு, நான் பிரதான பாவின்றாரு. அப்படிப்பட்ட பவுல் மேலதான் தேவன் ஒளி பிரகாசித்த உடனே வாழ்க்கை முழுமையாய் மாறிட்டு. அல்லேலூயா, அவள் வாழ்க்கை முழுமையாய் மாறிடுச்சு. அவரை கொண்டு தேவன் எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 19:11-12. எல்லா தயவுசெய்து கவனிங்க, உங்க உள்ளத்துல ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் என் மேல உடைய ஒளி பிரகாசிக்கணும்னு கேளுங்க.
1: பவுலின் கைகளினாலே
0: பாத்தீங்களா, ஒரு நாள் அவர் என்ன செய்யறாரு, துன்பப்படுத்தினார், கொடுமைப்படுத்தினார், என்ன செஞ்சாரா, தூசிச்சாரு. சொல்றாரு பாவிலி பாவினானே பிரதான பாவி. பரிசுத்த பவுல் மேல தேவனுடைய ஒளி பிரகாசித்தது. இங்க என்ன செய்யற பாருங்க, வாசிக்க கேப்போம்.
1: பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்து அற்புதங்களை செய்தார்.
0: பவுல் கையில கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்தாரா, விசேஷ அற்புதங்களை செய்ததினால்
1: அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும்
0: கொண்டு வந்து
1: வியாதிக்காரர் மேல் போட,
0: பவுலுடைய சரீரத்தில் இருந்த உருமாக்களையும் கட்சிகளையும் வியாதிகள் மேல போட,
1: வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின.
0: வியாதி அவர்கள் விட்டு நீங்கி, எத்தனை வியாதி வியாதிஸ்தர் இருந்தாங்களோ அத்தனை பேர் மேல அந்த பரிசுத்த பவுலுடைய அந்த கச்சைகளையும் போடும்போது என்ன செஞ்சிருச்சு, அவங்க வியாதி அவங்களை விட்டு நீங்கிருச்சு.
1: பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன
0: பாத்தீங்களா. பொல்லாத ஆவிகளும் என்னச்சா, அந்த பவுலுடைய மேல இருந்த கச்சையும் உருமா போடும்போது என்னச்சு, பொல்லாத ஆவியும் பெறப்பட்டு ஓடிச்சு. ஹல்லேலூயா. அந்த தேவனா உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே பவுல் மேல உங்களுடைய வெளிச்சம் பிரகாசித்தது, ஆண்டவரே என் மேலும் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும், என் வாழ்க்கை மாற வேண்டுமா பல வாஞ்சிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப அவர் எப்படி வாழ்றாரு? முதல்ல எப்படி வாழ்ந்தாரு? தூசிக்கிறவரும் அப்புறம் என்ன செஞ்சாரா? துன்பப்படுத்துறவரும் கொடுமை உள்ளவரா இருந்தாரு. பாவியும் பாவி பிரதான பாவி கிறிஸ்தவங்களை அடிச்சு கொள்றதுக்காக தான் இது நிறுவ எழுதி வாங்கிட்டு போறாரு. அப்பதான் தேவன் சந்திக்கிறாரு. இப்ப அவர் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 4:4
1: என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்.
0: என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன். பாத்தீங்களா, குற்றமில்லாத வாழ்க்கை வாழ தேவன் பலன் கொடுத்தார். காரணம் என்ன? தேவன் ஒளி அவர் மேல பிரகாசித்தது. அல்லேலூயா. தேவன் ஒளி அவர் மேல பவுல் மேல என்ன செஞ்சது? பிரகாசித்து அதை சொல்ற என்மேல என்னிடத்துல யாதொரு குற்றத்தை நானே அறியேன்னு சொல்ற அந்த அளவுக்கு கர்த்தர் பரிசுத்தமாக்கிட்டாரு. அருமையான சகோதரன் சகோதரி, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும், ஆண்டவரே என் மேல உம்முடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும். பரிசுத்த பவுல் மேல ஒளி பிரகாசித்ததுனால அவரின் வல்லமையாய் பயன்படுத்தி அவர் கை நாள் விசேஷத்தை அற்புதம் செய்தார். உருமாவையும் கச்சையும் கழட்டி போடும்போது பொல்லாத அசுத்தை அவர் விட்டு போச்சு. அது மாத்திரம் வியாதிகள் நோய்கள் சுகமாச்சு. எனக்கு அப்படிப்பட்ட வல்லமை கொடுங்க ஆண்டவரே, என் மேல உடைய ஒளி பிரகாசிக்கணும்னு சொல்லி கேட்க வேண்டும். வரைக்கும் ஆண்டோடைய வார்த்தை கேட்டேன்னா இப்பொழுது கர்த்தர் நோக்கி ஜெபிப்பார். வேணவர்களே கலங்காதீங்க, கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். உங்க கண்ணீரை கட்டாயம் கர்த்தர் துடைப்பார், கலங்காதீங்க. எங்கள் அன்பானியை சித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அதிசயங்களா இருப்பதுங்களை செய்ய ஆண்டவரே. எத்தனையோ கண்ணீரோடு கவலையோடு பிரச்சனையோடு இருக்காங்கப்பா, அவங்க தாகத்தை நீங்க தீக்க முடியாச்சு வைக்கிறோம். கடன் பிரச்சனை கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விடுவீங்க சப்பா. உங்களால மட்டும்தான் முடியலச்சா, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். வேலைக்காரன் கண்களை எசமானி நோக்கி பார்க்க போலும், வேலைக்காரருடைய கண்களை எசமாட்டி நோக்கி பார்க்க போலும், தேவனாய் கர்த்தாவே உண்மை நோக்கி செபிக்கிறோம். ஒவ்வொருடைய கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும். அது மாத்திரல வியாதிகள் சொல்ல முடியாத எத்தனையோ வியாதிகள் அப்பா, அண்டு ஒரே வியாதியை குணமாக்குங்க, நோய் குணமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செவனை உடைத்து போடுங்க, பிசாசின் கீழ் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்க உதவிச்சிங்க, குழந்தை பக்கம் இல்லாத மக்கள் குழந்தை பக்கி தாங்க, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும் சப்பா. அப்பா நோக்கினவங்களுக்கு கெஞ்சிரும், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். அது மாத்திரல எத்தனையோ குடும்பங்களை கர்த்தாவே வேலை இல்லாம தவிக்கிறாங்களப்பா, அண்டு வேலை தாரும், வேலை தாருமையா. எத்தனையோ பேருக்கு வேலையில நிப்பாட்டிட்டாங்களாம்ப்பா, ஐடி கம்பெனியில் நிறைய பேருக்கு வேலை இல்லையே சப்பா. வேலை தர முடியாது செபிக்கிறோம், நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்தியும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிற மாறுதல் வேற்றுமான எந்த நிழலின்னு சொன்னீங்களாண்டவர். எத்தனை சனங்கள் வேலை இல்லாம தவிக்கிறாங்க சப்பா, நீங்க தான் இறங்கணும் அப்பா, நீங்க தான் இறங்கணும். வேலை தரணும், வேலை தரணும் ஐயா. கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க அன்பின் ஆண்டவரே. இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எத்தனை வியாபாரம் செய்யறாங்கப்பா, அவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். தகப்பனையும் நோக்கினவங்களுக்கு கெஞ்சுக்கிறோம் கர்த்தாவே, அற்புதத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, வாகனம் எல்லாம் ஓடத்தக்கதாக இருக்கிறவை தாரும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாரும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க. என்னென்ன தேவையோ அவங்களுக்கு ஒவ்வொரு தேவையும் நீங்க சந்திக்க வேண்டும் கெஞ்சுகிறோம். அப்பா என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவா, என்னை நான் கொடுத்து விட்டேன் அவரே பார்த்துக்கொள்வார்னு சொல்லி பாப்பா சகோதரன் பாடியிருப்பது போல எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசிரியத்தை உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க, நேசடிக்காரன் தாங்கட்டும். அப்பா ஒவ்வொரு தேவை நீர் அந்திருக்கிறீங்கப்பா, உன் வாயிலிருந்து சொல்லி பறக்கமின்றி எல்லாவற்றையும் அந்திருக்கிறேன் சொன்னீரே. ஒவ்வொரு தேவை நீர் சந்திக்க முடியா செவிக்கிறோம். சிறு பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கணும், படிக்கிற மாத்திர அப்ப நல்லா செவிக்கணும், துதிக்கணும். உண்மை அப்பா ஆராதிக்க கிருவை தர முடியா செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே வாலிபர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க. வாலிபர்கள்லாம் தேடணும் ஐயா. அப்பா ஸ்கூலு போற நேரத்துல அப்பா செபத்தோடு துதியோடு ஸ்கூலு போகணும் ஆண்டவர். எத்தனை வாலி பிள்ளைகள் பாலாக்கப்படுறாங்க, எத்தனை சிறு பிள்ளைகள் பாலாக்கப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில எங்க பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளணும். எங்க பிள்ளைகளும் செபத்தோடு போகும்போது வருமானம் செபத்தோடு போயிட்டு வர உதவி செய்ய முடியா கூட கெஞ்சுகிறோம். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி மகி மூடிக்கொள்ள முடியாச்சு வைக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஸ்கூலுக்கு போனாலும் கர்த்தருடைய பாதுகாவல் வேணுமப்பா. வேலை போறவங்களுக்கு கர்த்தாவே உங்களுடைய பாதுகாவல் வேணும்ன்றவர. இப்படி பாதுகாவலாம எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது ஏசப்பா. எல்லாரையும் பாதுகாத்துக்கோங்க. தேவாதி தேவன் தான் எல்லாரோட கூட இருக்கணும். எல்லாரும் செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. வேதத்தை வாசிக்கணும்ன்றவர். இயேசுவே இயேசுவே இயேசுவே தேடத்தக்க சமயத்தில் தேடணுமே, அண்டிக் கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனம் மகிமை மகத்துவத்தையும் மகிழ்ச்சி எழுத்துறோம். எல்லாவற்றையும் அன்புரட்சர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சிக்கிறோம் பாருங்க பிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-49-10-00-00-22-22-9 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-33-10-00-00-26-24 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் அண்ட்

0: கர்த்தர் தந்த வசனம் பிலிப்பியர் புத்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர என்ன செஞ்சிருக்கோம்? ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவாரு உள்ள ஏக்கத்தோடு பாத்துட்டு இருக்கோம். அவர் வந்தான அவர் ஆட்சித்து போயிடலாம் இல்ல. அதனால நம்ம என்ன செய்யணும்? இப்ப இந்த உலகத்தில் இருக்க போது நம்ம ஆயத்தத்தோடு இருக்கிறோம். நம்ம நிறைய வருகை பற்றி தான் நிறைய கத்திருக்கிருவினாலும் தியானிக்கு கத்திருக்கிருவா கொடுத்தாரு. இப்போ நம்ம வர்றதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் இருக்கு. ஏன்னா நம்ம மேல தேவன் வைத்த அன்புனால இந்த உலகத்துல இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை இல்லையா? உலகத்துல எல்லாம் வாழ்ந்தாலும் ஒண்ணுமே இல்லை, கத்திர வரப்போறாரு. இப்ப நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப ஆண்டு வருவாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்ப நம்ம என்னெல்லாம் சொல்லி நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கோம். இன்னைக்கு கத்திர இந்த வசனத்தை தான் ஆண்டு தந்திருக்கிறாரு. அப்ப இந்த வசனத்தின் படி தான் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லி அவர் வருகைக்கு நம்ம என்ன செஞ்சா அவர் ராஜ்யத்துக்கு போக முடியுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த உலகம் என்ன செஞ்சிருமா, ஒரு நாள் போயிரும். உலகம் நம்மள ஒரு நாள் கைவிட்டுரும். உலக திரும்பி வளர்ந்த ஒரு நாள் உலகம் நம்மளை கைவிடும். 1 கொரிந்தியர் 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது? கடந்து போகுது. இந்த உலகத்தை நம்பி வாழ்ந்த ஒரு நாளுமே கைவிட போடுவோம். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகிறது? கடந்து போவோம். இந்த உலகத்தை நம்பி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அது பெரிய கஷ்டம். அதனாலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம எப்ப ஆண்டவர் வருகைக்கு நம்ம எப்படி இருந்தா ஆண்டவர் வருகை போலாம் அப்படின்னு நிறைய காரியத்தை நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இன்னும் இன்னைக்கு அதான் நம்ம பாக்குறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. நம்ம எப்படி இருந்தா பரலோகத்துக்கு போகலாம் அப்படிங்கறத நம்ம தியானிக்க போறோம். லூக்காவின் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால்
0: என் பிதா
1: எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லுகிறாரு, என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ராஜ்யத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். அப்ப நமக்கு ராஜ்யத்தை கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு போனா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா சுருக்கமா தியானிக்க போறோம். முதலாம் நம்ம பார்க்கிறோம் எபிரேயன் புஸ்தகம் 13:14-15.
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: நிலையான நகரமுக்கு என்ன இல்ல? இங்கே இல்ல. நிலையான நகரமுக்கு இங்க இல்ல. நமக்கு இங்க இருக்க எத்தனை வீடு எவ்வளவுதான் சொத்து சுகம் நிறைய இருந்தாலும் இது நிலையானதல்ல. நமக்கு நிலையான நகரம் இல்ல. நிலையான நகரமுக்கு இல்ல.
1: வரப்போறதையே நாடி தேடுகிறோம்.
0: நம்ம என்ன செய்யணும்? வரப்போறதுதான் ஆண்டவராக இயேசுக்கு எப்போ வருவாருன்னு ஒரு நாள் நம்ம உள்ளம் ஏங்கி தவிக்கிறது. வரப்போறதே நம்ம என்ன செய்யறோம்? நாடி தேடுகிறோம். எப்ப வருவாரு சொல்லி நாடி தேடுகிறோம்.
1: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை,
0: அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
1: அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: ஸ்தோத்திர பலி என்ன தேவனுக்கு செலுத்த கடவோம். அதைத்தான் நாடி தேடி அப்ப நம்ம ராஜ்யத்துக்கு போன என்ன செய்யணும்? எப்போது ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இச்சி தானே நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்த ரொம்ப கஷ்டம் இல்லையே? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாம். எனக்கு படிக்க தெரியல, நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த உரிமை துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் வர போறாரு. அதைத்தான் ஒவ்வொரு நாள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்ப வருவாருன்னு சொல்லி நாடி தேடிட்டு இருக்க நம்ம அறியாமே நம்ம இறுதியும் இயங்குது. எப்ப வருவாருன்னு சொல்லி அப்ப அந்த ராட்சிக்கு போனா என்ன செய்யணும்? எப்போதும் ஸ்தோத்திரப்பிலேயே கர்த்தருக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 22:3.
1: இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர்.
0: துதிக்கிறவங்க யாருக்குள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் பண்ணுகிறவரே பரிசுத்தர். நம்ம துதிச்சுட்டே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே நமக்குள்ள அவர் வந்துருவாரு. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திர துதிச்சுட்டே இருக்கணும், சோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம துதிக்கிறது அந்த சலத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம ஒரு நாள் அவர் துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும். எப்போதும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரத்தை விடக்கூடாது. பெண்டிகோஸ்தின் புஸ்தகம் 9:15.
1: தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
0: தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு அருள ஈவு நமக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்காரு, காற்றை கொடுத்திருக்காரு, மழையை கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, அந்த கொரோனா சமயத்துல எத்தனை பேர் மூச்சு விட முடியாம மூச்சு விடுறதுக்காக எவ்வளவு காரியங்களை செலவு பண்ணி கிடைக்கல அந்த சமயத்துல, அதனால எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. நமக்கெல்லாம் கத்திருப்பாருங்க. இப்ப எல்லாம் மூச்சு விடுறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் காற்றை கொடுத்திருக்கிறாரு, மழையை கொடுத்திருக்கிறாரு, தண்ணிக்கு வேண்டிய காரியங்களும் உண்ண உடம்பு உடுத்த உட தங்க இடம் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு. சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சொல்லி முடியாத ஈவு, சொல்லி முடியாத காரியத்தை கத்த நம்ம செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அதில் சொல்லி முடியாத ஈவுக்காக அவர் நினைச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பது அவர் சுத்த கிருபைதான். எத்தனை பேர் பாருங்க, நம்ம கொரோனா இறந்தவங்களை பார்க்கல, நம்ம நல்லவங்க கிடையாது. ஆனா கத்தர் நமக்கு என்ன செய்யற கிருபையா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு, அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இன்னொரு வாசிக்கலாமா? 2 Corinthians 9:15.
1: தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
0: தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு ஈவு நமக்கு தந்திருக்காரு. ஈவான்னு நினைச்சு பாருங்க, எவ்வளவு காரியம் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. 1 Thessalonians 5:18.
1: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
0: எல்லாவற்றிலும் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
1: அப்படி செய்வதே
0: கிறிஸ்து இயேசுவுக்குள்
1: உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
0: கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லு. நன்மை வந்தா மாத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. தீமை வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். வேற ஒன்றையுமே நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. அதனாலதான் தாவீது சொல்றாரு, 34:1, எக்காலத்துல அவர் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும், எப்போதும் அவர் துதிக்கிற துதி என் வாயில இருக்குன்னு சொல்லி. அதே போல நீங்களும் கர்த்தரை எப்பொழுதுமே நம்ம ஒவ்வொருவரும் துதியை கற்றுக்கொள்ளும். 34:1.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்.
0: எக்காலத்திலும், துன்பமா நஷ்டமா லாபமா, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்.
1: அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
0: அவர் துதிக்கிற துதி எப்போதும், கர்த்தரை துதிக்கிற துதி என் வாயில எப்போதும் இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபை தேவன் நம்ம கரளி செய்ய முடியாத ஆண்டவர்கிட்ட போராடி நம்ம செவம் போனோம். ஆண்டவரே, எப்பயுமே நான் தூச்சிட்டு இருக்கணும் அப்பா, எப்பயுமே நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே, உங்க வீட்டு வாழ்தரவும் எழுதுறையும் சாயக்கூடாது. ஏன்னா இம்மாதிரி வரப்போறதான் ஆடி தேடுறோம். அப்படிப்பட்ட வாங்கியிருக்கோம். நம்ம எப்போதும் தூச்சிடும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கர்த்தர் சீக்கிரம் வாங்க ஏசப்பா. அவர் வருகையை நம்ம ஒரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர்ல அப்படித்தானே வாழ்க்கை கேட்டோம். பிலிப்பியர் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோக நம்ம குடியிருப்பு இந்த உலகம் இல்ல. இந்த உலகத்தின் வேசம் என்ன பண்ண போகுது, கடந்து போக போகுது, ஒண்ணுமே இல்ல. நம்ம குடியிருப்ப பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராயிருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: அங்கிருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வர நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டு வரப்போறாரு. நம்ம அந்த வருகைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். இந்த உலக நம்ம சொந்த அருமையானவர்களே, ஸ்தோத்திரம் பண்ண கத்திரி கேளுங்க. ஆண்டவரே, என்னை எப்பவும் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கேன், பலன் கொடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்க உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கணும். இரண்டாவதாக கத்திர வர்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்க என்ன செய்யணுமா பாருங்க, எப்பொழுதும் என்ன செய்யணும், விசுவாசத்துல நினைச்சிருக்கணும். விசுவாசம் நம்ம காண்டுட்டு கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தை தாங்க. ஆண்டவரே, விசுவாசம் இருந்தா தான் கத்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவரே இயேசுக்கு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:1-2.
1: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
0: உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. எத்தனையோ பிரச்சனைகள் வருது, போராட்டம் வருது, எல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக.
1: தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்.
0: தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்.
1: என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்.
0: என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்.
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான்
1: உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்ய போறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். நம்ம ஆண்டிடத்துல விசுவாசம் இருக்கணும், பிதாவிடத்துல விசுவாசம் இருக்கணும், யாசுபாட்டையும் நம்ம விசுவாசமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட காத்திருக்கணும். அதான் தாவி சொல்றேன், விசுவாசியாவது இருந்தா நான் கெட்டு போயிருப்பேன். 27 சங்கீதம் 13 வசனம்.
1: நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால்
0: கெட்டு
1: போயிருப்பேன்.
0: விசுவாசம் நமக்கு எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களா? நானும் ஜீவனுள்ள தேசத்துல நன்மை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தா கெட்டு போயிருப்பேன். நமக்கு விசுவாசம் மிக மிக மிக அவசியம். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும்ப்பா, விசுவாசம் எனக்கு தாருன்னு சொல்லி கத்திட்டம் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதுக்கு நமக்கு நிறைய பாடுகள் வரும். அதனால பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது, விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். சரியா? விசுவாசம் ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் தரணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கத்தர் நோக்கி நம்ம கெஞ்சி கேட்கணும், விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி. விசுவாசம் தான் மிக மிக நமக்கு அவசியம். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கன்னு சொல்லி விசுவாசத்தை கத்திட்டு கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். 1 Corinthians 16:13.
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள்,
1: விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்,
0: விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்,
1: புருஷராயிருங்கள்,
0: புருஷராயிருங்கள்,
1: திடன் கொள்ளுங்கள்,
0: திடன் கொள்ளுங்கள். விசுவாசத்துல என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும், விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே விசுவாசம் தாங்க, ஆண்டவரே விசுவாசத்தை நிலைத்திருக்கேன், உதவிச்சிங்க ஆண்டவரே, விசுவாசம் எனக்கு தர வேண்டும், விசுவாசத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். விசுவாசத்துக்காக இஞ்சி கேட்கணும், ஆண்டவரே விசுவாசம் தரணும், ஏசப்பா விசுவாசம் எனக்கு தரணும், விசுவாசம் நிலைச்சிருக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் சொல்லி எபிரேயன் புஸ்தகம் 11:6 வாசிக்கிறோம்.
1: விசுவாசம் இல்லாமல்,
0: விசுவாசம் இல்லாமல்
1: தேவனுக்கு பிரியமாயிருப்பது,
0: தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்,
0: கூடாத காரியம். அப்ப நம்ம விசுவாசம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும், ஆண்டவரே விசுவாசம் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 16:5
1: அதினாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு,
0: சபைகள் என்ன செஞ்சு அந்த காலத்துல சபைகள் விசுவாசத்தை சிறப்பட்டு
1: நாளுக்கு நாள் பெருகின,
0: நாளுக்கு நாள் அவங்க என்ன செஞ்சாங்க, பெருகிட்டே போயிட்டாங்க, விசுவாசத்தில் அவங்க திறப்பட்டாங்க. நம்மளும் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே விசுவாசம் எனக்கு தாருமப்பா, விசுவாசம் தாரும். நம்ம சபையிலே அப்படி கேட்கணும், ஆண்டவரே விசுவாசத்தில் திறப்பட்டு நாளுக்கு நாள் சபை பெருகணும், ஆண்டவரே அந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். மார்க்கு சுவிசேஷம் 4:40 பாருங்க.
1: அவர் அவர்களை நோக்கி,
0: அவர் அவர்களை நோக்கி,
1: ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்,
0: ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்,
1: ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்.
0: ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். இயேசு கிறிஸ்து அங்க கூட இருக்கிறாரு. ஆனா வந்து கடலும் காற்றும் வரும்போது 39 வாசிப்பாரு.
1: அவர் எழுந்து,
0: அவர் எழுந்து
1: காற்றை அதட்டி,
0: காற்றை அதட்டி
1: கடலை பார்த்து,
0: கடலை பார்த்து
1: இறையாதே,
0: இறையாதே
1: அமைதலாயிரு என்றார்,
0: அமைதலாயிரு என்றார்.
1: அப்பொழுது,
0: அப்பொழுது
1: காற்று நின்று போய்,
0: காற்று நின்று போய்
1: மிகுந்த அமைதல் உண்டாயிற்று,
0: மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்களேன், காற்றை கடலின் அதட்டினவர், காற்றை படைச்சவர், கடலை படைச்சவர் சீசரோடு கூடத்தான் இருக்கிறார் படகுல. ஆனா அவங்க பயந்துட்டாங்க. அதே பார்த்தா நம்ம வாழ்க்கையிலும் கூட நமக்குள்ள கத்திரி இருக்காருன்னு தெரியும், சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம சோர்ந்துடுறோம். அதை ஆண்டர் பார்த்து சொல்றாரு. இப்ப 40:4
1: அவர் அவர்களை நோக்கி,
0: அவர் அவர்களை நோக்கி,
1: ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்,
0: ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்,
1: ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்.
0: ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. என்ன பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். விசுவாசம் மட்டும் நம்ம ஒரு நாளும் ஒழிஞ்சு போகாத விடிக்கு கத்துட்டு கேட்கணும். ஆண்டவர் விசுவாசம் என்னை விட்டு குறைஞ்சிடக்கூடாதுப்பா, விசுவாசம் எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துட்டு ஒரு நாளும் கேட்கணும். அதனாலதான் வெளிப்படுத்தும் சேசுல 14:12 வாசிக்கலாமா?
1: தேவனுடைய கற்பனைகளையும்
0: கற்பனைகளையும்
1: இயேசுவின் மேலுள்ள
0: நல்ல பாருங்க, இயேசுவின் மேலுள்ள
1: விசுவாசத்தையும்
0: காத்துக்கொள்கிறவர்களாகிய போதும். பாத்தீங்க, விசுவாசம் கத்தர் மேல இருக்கிற விசுவாசம் எடுத்தா என்ன செய்ய, நம்ம காத்துக்கொள்ளணும். கத்தர் நம்ம கொடுத்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். விசுவாசம் இல்லைன்னா தான் பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அதனாலதான் கத்தர் நமக்கு எல்லா நாளும் விசுவாசத்தை பத்தி பேச சொல்றாரு. நிறைய பேருக்கு விசுவாசம் இல்ல, வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் பார்த்து சோர்ந்துடுறாங்க. விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. அவர் தான் போனவர்களை அர்த்தம் தெரிஞ்சோம். விசுவாசம் தொடங்குறவரும் விசுவாசம் முடிக்கிறவரும் அவர் தான், ஆண்டவரா இயேசுக்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே விசுவாசம் எனக்கு தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் இல்லாம இருக்கிற எனக்கு விசுவாசம் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். முதல் பார்த்தா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும். ரெண்டாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனோம்னு சொல்லி என்ன செய்யணும், விசுவாசம் நமக்குள்ள வரணும். விசுவாசம் தாங்க ஆண்டவரே, விசுவாசம் இல்லாம இருக்கணும், விசுவாசம் தாங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கர்த்தர் நிச்சயமா நமக்கு விசுவாசம் தருவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. மூன்றாவது, நம்ம பாடுகள் போத்தறதன் வழியா தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிற வேதத்து வழியை அறிந்து கொள்றோம். விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, தோத்திரம் பண்ணால் போது உபத்திரவும் நமக்கு கட்டாயம் வரும். உத்தரங்கள் பாடுகள் வந்தாதான் நம்ம என்ன செய்ய, பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இதுவரைக்கும் ஆண்டவரிடத்தை கேட்டிருக்கோம், அன்பின் தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தீபாவளிக்கு எல்லா மக்களையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நீங்க சொன்னீங்களேப்பா, உலகம் கொடுக்கிற சமானத்தில் என்னோட சமானத்தை வைத்திருக்கிறவங்க உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே கத்தாவே. நீங்க தான் உங்களை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமான் செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ளும் கத்துடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தரும் சொன்னீங்களேப்பா. அப்படியாக ஆசீர்வாதம் தாங்க, நிம்மதியை தாங்க, ஆறுதலை தாங்க, தேர்தலை தாங்கப்பா. கத்துடைய கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அவை நோக்கி கூப்பிட மருவத்தில் அழிச்சு ஆபத்திலே நானே அவனோடு அவனை தப்பித்து அவனை கனப்பிடுத்து சொன்னீரே. எந்த ஆபத்து நேரம் கூட தேவனாய் கத்தாவை உமை நோக்கி கூப்பிடட்டும் அப்பா, அவை அண்டிக் கொள்ளட்டும் அப்பா, அவை சார்ந்து கொள்ளட்டும். நான் தப்புவித்து கனப்படுத்தேன்னு சொன்னீரே. எல்லா மக்களையும் கனப்படுத்துகிற தேவன் நீங்க ஆண்டவர. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம். வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு ஆட்சிபிக்கிறோம், வேலையில ப்ரமோஷன் தாரும். வேலையில் கன்ஃபார்மாகாத மக்களுக்கு ஆட்சிபிக்கிறோம், வேலை கன்ஃபார்மாக கிருபை தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய பிரச்சனையை மாத்திருங்க, கண்ணீரை தொடங்க, கடன் கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளும் ஆண்டவரையுமே துதிக்கிறோமப்பா. வேலை இழந்து பிறகு நிக்கிற மக்களுக்கு வேலைக்கு தாருமப்பா, நல்ல வேலை தந்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. கர்த்தாவே மே துதிக்கிறோம். அருமை ரட்சகராகிய தெய்வமே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோமப்பா. அப்பா திருமணம் ஆகாத மக்களுக்கு செபிக்கிறோமப்பா, திருமணத்தை ஆய்த்தபடி தாங்க அப்பா. அமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க, குழந்தை பாய்க்கலாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தாங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம மகிப்படட்டும் ஏசப்பா. அப்பா அம்மளை பார்த்துருந்து கெஞ்சுகிறோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க ஏசப்பா, விடுதலை தாங்க. நன்மை செய்ய முடியாது செபிக்கிறோம். நீங்க தனப்பா சொன்னீங்க, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது. மாறுதலில் வேற்றுமையான எந்த நிலையிலும் சொன்னீங்களே, நீர் ஆசீர்வதிங்க, பொறுப்பு கத்துக்கோங்க. கத்தோடி கிருபை நாளும் தாங்கட்டும் ஐயா. பெரிய காரியத்தை செய்ய ஆராய்ந்து முடிய, பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்ய ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. சிவுள்ள பிதாவை எல்லாரும் ஜெபிக்கிறவங்களாய் துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, தொழுது கொள்ளக்கூடிய மக்களாக மாற்றுங்க. பரம தகப்பனையே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. சிறுப்பிள்ளைகளை ஆசிரியக்கணும், பெரியவங்களையும் ஆசிரியக்கணும், வாலிபர்களையும் ஆசீர்வதிக்கணும், வயதானவர்களையும் ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் நல்லா செபிக்க துதிக்க கிருபை தாங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா, மகிப்படுத்துங்க. எல்லாருமே தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும்.

0: எல்லாருமே தேடணும், அஞ்சு கிலோமே சார்ந்து கொள்ளட்டும் அப்பா. பெரிய பாக்கியத்தை தாரு சுவாமி, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாம அகிமுக செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரம பிதாவே, ஆமீன். கர்த்தர் நம்ம செலுத்த கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384-84-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்து செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
2: எங்களின் ஏடிஎம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443-78019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எனக்கு உங்களுடைய ஆவி எனக்கு எப்படி பொழிந்தரலும், சம்பூர்ணமா இந்த மேல் பொழிந்தரலும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. அது விருப்பம் இல்லவன் இங்க சொல்றாரு. ஏசாயின் புத்தகம் 44:3
1: தாகம் உள்ளவன் மேல்,
0: தாகம் உள்ளவன் மேல்
1: தண்ணீரையும்,
0: தண்ணீரையும்
1: வறண்ட நிலத்தின் மேல்,
0: வறண்ட நிலத்தின் மேல்
1: ஆறுகளையும் ஊற்றுவேன்,
0: ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவர்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாரு, சீப தண்ணீர் இலவசமா கொடுப்பாரு. உங்களுக்கு தாகம் இருக்க பரிசு தேவையர் மேல, தாகம் இருந்தா உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாரு. காசுல ஒண்ணு இல்ல, இலவசமாய் கொடுப்பார். அப்பதான் நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும். அப்பதான் நம்ம சீப நாளெல்லாம் நன்மையும் கிருபி நம்ம தொடர முடியும். சும்மா நன்மையும் கிருவியும் தொடரும் சொல்லி நம்ம ஜெபம் பண்றது இல்ல. நன்மையும் கிருவியும் தொடரும்னா பரிசுத்தாவே நமக்குள்ள சம்பூர்மா இருக்கணும். அப்ப நம்ம கர்த்தருடைய வீட்டுல நம்ம நீடித்த நாட்களில் எழுத்திருப்போம். முதல்ல மனம் திரும்பது கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களில் எழுத்திருக்கிறோம். ரெண்டாவது கர்த்தருடைய அன்பு வரும்போது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய ராஜ்யத்தில் எப்படி இருப்போம், நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு நம்ம கொண்டு வந்து இல்ல, ஒண்ணு கொண்டு போறது ஒண்ணுமே இல்லைங்க. கத்திர வீட்டிலே நீடித்த நாட்களில் நிலைத்திருக்க வேண்டும். பசுத்தவர் யாருக்கு தராராம் பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 11:13.
1: பொல்லாதவர்களாகிய நீங்கள்,
0: பொல்லாதவர்களாகிய நீங்கள்
1: உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
0: பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
1: பரம பிதாவானவர்,
0: பரம பிதாவானவர்
1: தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு
1: பரிசுத்தாவியை கொடுப்பது,
0: பரிசுத்தாவியை கொடுப்பது
1: அதிக நிச்சயம் அல்லவா என்றார்.
0: அதிக நிச்சயம் அல்லவா என்றார் பாத்தீங்களா, பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. பரிசுத்தாவி கொடுப்பார், கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே பரிசுத்தன் அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தாங்க யேசுப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேளுங்கள், உங்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. பரிசுத்தனை கொடுப்பார், நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இங்க சொல்றாரு அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது,
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்,
0: உங்கள் குமாரரும்
1: உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்,
0: உங்கள் குமாரர்கள் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
1: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்,
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்,
0: உங்கள் மூப்பர் என்ன செய்வாங்க, சொப்பனங்களை காண்பாங்க. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்கப்பா. இதோ மாம்சமான யாரும் ஆவி ஊற்றின்னு சொன்னீங்களே, என் மேல ஊற்றுங்கப்பா, எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்க விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா கர்த்தவங்களுக்கு சீப தண்ணீரை இலவசமாய் தருவார். அல்லேலூயா. அது மாத்திர பரிசுத்தன் எதிர்க்கு தேவை வாசித்து பாருங்க, 2 Corinthians 3:18.
1: நாம் எல்லாரும்,
0: நாம் எல்லாரும்
1: திறந்த முகமாய்,
0: திறந்த முகமாய்
1: கர்த்தருடைய மகிமையை,
0: கர்த்தருடைய மகிமையை
1: கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு,
0: கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு
1: ஆவியாயிருக்கிற கர்த்தரால்,
0: ஆவியாயிருக்கிற கர்த்தரால்
1: அந்த சாயலாகத்தானே,
0: அந்த சாயலாகத்தானே
1: மகிமையின் மேல் மகிமை அடைந்து,
0: மகிமை மேல் மகிமை அடைந்து
1: மறுரூபப்படுகிறோம்.
0: வந்தாதான் நம்ம மகிமை மேல் மகிமை அடைந்து நம் வாழ்க்கை மறுரூபமாக்குவார். அதுக்கு தான் பசு தேவையானவர். நம்ம நமக்குள்ள கத்து வந்துட்டார்னா மகிமையுமே மகிழ்ந்து மறுவமாக்குவார். நம்ம இந்த சுபாவத்தை விட்டு மறுவமாக்கப்படுவோம். அதுக்கு தான் பரிசுத்தாவினர். பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டா நிச்சயமா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துல நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். முதல் நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது நம்ம கர்த்தருடைய அன்பு வரும்போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது பரிசுத்தன் அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அந்த ராஜ்யம் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்து தான் போக போறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். வருவியானங்களே, ஒரே நாள் ஆயத்தமா முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற
0: என்
1: பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
0: என்னை
1: நோக்கி
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று
1: சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: கர்த்தாவே கர்த்தாவே சொல்ற அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே ஒரு சித்தத்தின்படி செய்யணும் அப்பா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சித்தம் செய்யணும் ஐயா. உங்க சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கக்கூடாதுப்பா. உங்க சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவரே, போதியமாண்டவரே சொல்லி கேட்கணும். எபேசியர் புஸ்தகம் 5:17
1: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம்
0: இன்னதென்று
1: உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தர் சித்தம் இன்னதென்று சொல்லி நம்ம கர்த்தரை கேட்டு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தர் சித்தம் என்ன? 1 Thessalonians 4:3
1: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
0: பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பரிசுத்தம் ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும். நம்மளால் மாற்ற முடியாது. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்கப்பா, பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்க, பரிசுத்தமா வாழ்றதான் உங்க சித்தம்னு சொன்னீங்களே, நான் பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம கேட்ட போதும், நம்ம ஆண்டவரே கேட்ட போதும், ஆண்டவர் சித்தத்தை செய்ய எனக்கு பலன் கொடுங்க, நான் பரிசுத்தமா வாழவேன் ஆண்டவரே எனக்கு உதவிச்சின்னு கேளுங்க, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திர 1 Thessalonians 4:7
1: தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
0: பரிசுத்தம் தான் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் ஆளும் தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஆராய்ச்சி உள்ளத்தை உயிர்த்து நம்ம வழியை சரிப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்தமா இருக்க வேண்டும். எது கர்த்தர் சித்தம் என்ன? 1 Timothy 2:4
1: எல்லா மனுஷரும்
0: ரட்சிக்கப்படவும்
1: சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லா மனுஷருக்காக செபிக்கணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தான் கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் கூட சத்தியத்தை அறியாம இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தருடைய சத்தியத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா மனசு ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிதான் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சித்தம் உள்ளவரா இருக்கிறார். கர்த்தரை பத்தி சொல்லணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை அறிந்து கொள்ள அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். அதுதான் கர்த்தர் சித்தம் உள்ளவர் இருக்கிறாரு. முதல்ல மனம் திரும்ப பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு குறவங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாதியத்தோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபியும் என தொடரும். கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எழுத்திருப்பார். நான்காவதாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து சோமனும். ஆண்டவரே பரிசுத்தமா இருக்கணும், சித்தம் உள்ளவர்கள் இருக்கிறப்பா பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமா இருக்குன்னு அழைச்சிருக்கீங்க ஆண்டவர், என பரிசுத்தமாக்குங்க. நான் ரட்சிக்கப்படவும் நான் மட்டும் இல்ல, இந்த சனம் உலகத்திற்கு அத்தனை செலவு ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவர் தான் கர்த்தர் சித்தம் உள்ள இருக்குன்னு சொன்னீரப்பா. நம்ம சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் கருத்துல கண்ணீரோடு கேட்போமா. கர்த்தர் தம்மை நம்மளை ஆசீர்வதிப்பாராக.

0: அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே, அவங்க பார்க்கணும் ஆண்டவரே, அப்பகலா நான் துதிக்கணும் ஆண்டவரே, அப்பா உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அர்ப்பணம் செய்து எல்லாம் அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி. இயேசு சொன்னார், பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல இதோ நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆ, அந்த ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுவதற்கு நான்கு விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மீறுதல்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை அறிவுறுத்தினார், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காய் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பவுலடிகள் மூலம் நம்மை பார்த்து கேட்டார். இன்னும் பழைய வழிபாடுகள், பழைய காரியங்கள், நாள் பார்ப்பதும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அவற்றை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணம் செய்யலாமா? இன்னும் அதுல மூழ்கி இருக்கிறோமா? தகப்பனே, இன்றைக்கு இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். பழைய சடங்காச்சாரத்துக்கு சாஸ்திரங்கள் நான் செல்லக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றிவிடும் ராஜா. மீறதை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னென்ன காரியத்தை நமக்கு அறிவுறுத்துகிறாரோ அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பாவம் இந்த காரியம் இடத்துல இருக்கிறது, என்னை மாற்றும், அர்ப்பணம் செய்யுங்க. ஆ, மனம் திரும்புகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். இரண்டாவது, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். முழு பலத்தோடும், ஒரு சிந்தையோடும், ஒரு மனதோடும், ஒரு ஆத்மாவோடும், ஒரு அன்பு கூறுகிற மக்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பா, உண்மையே நேசிக்க அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா ஜெபமணங்க பார்க்கலாம். அப்பா, உண்மையே நேசிக்கிறேன். உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் நான் மூழ்கி விடக்கூடாது, உலகத்துக்கு நான் சிநேகத்தை நான் மாறிவிடக்கூடாது. ஆண்டவரே, உண்மை நேசிக்க எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா வாய் திறந்து ஜெபிங்க. ராஜா உம்மனை பார்க்கணும், ராப்பகலா துதிக்கணும். ஆண்டவரே, அப்பா எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும், அடுத்த அன்பு கூறக்கூடிய இருதயத்தை தாரும். மூன்றாவதாய், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார். அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம் யாருக்குள் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறுரூபப்படுத்துவார். கத்தோலி வீட்டிலே நீடித்த நாட்களாக நினைத்திருக்க முடியும். அப்பா எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போமா? ஒருவேளை லாக்டவுன் பீரியட்ல வீட்டில இருந்து அப்படியே சபைக்கு வராம, துதிக்காம, ஜெபிக்காம அங்கி போயிட்டீங்களா? அபிஷேகத்தை இழந்து விட்டீங்களா? இன்னைக்கு மீண்டும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா என்னை அபிஷேகம் பண்ணுங்க, குறைந்து போயிட்டேனே, விட்டுட்டேனே, என்னை இன்றைக்கு நிரப்பும், பார்த்து நிரம்பி வழிகிற அனுபவத்தை எனக்கு தாரும். வைத்திருந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூப்பா, நன்றி ராஜா. அந்த அபிஷேகம் எனக்கு நிரம்பி வழியினோ. கடைசியாக சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பான். எதுவரை சித்தம்? பரிசுத்தமாய் வாழ்வதும் சித்தம். அப்பா என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்துட்டேனேப்பா, இவ்வளவு பரிசுத்தத்தில் குறைந்து போயிட்டேனேப்பா, என்னை மீண்டும் புதுப்பித்து என்னை ரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தவனாய் பரிசுத்தபதியாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா சத்தியத்தை அறிந்துக்கணும், நாங்கள் ரட்சிக்கப்படணும், மற்றவர்களுக்கு பெற்று அறிவிக்கணும். அந்த பாக்கியம் தாங்க, பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அந்த பரலோகத்துக்குள் நுழைவான் என்று கேட்டோம். எல்லாம் வாய் திறந்து அர்ப்பணிக்கலாமா? ஜெபமணங்க பார்க்கலாம். தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன் சொன்னேரே. இந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பழைய சடங்காச்சாரங்களுக்குள்ளாக நாட்களை பார்ப்பது, வருஷங்களை பார்ப்பது, பழைய வழிபாடுகளுக்கு செல்வது, அப்பா சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மூழ்கி இருப்பது, இந்த காரியத்துக்கு நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப எங்களை நீர் அப்பா அப்பா அறிவுறுத்தினீரே. ஏதோ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் மீறுதற்குள் போகக்கூடாது அப்பா. என் வழிகளை பார்த்து சோதித்து பார்த்து திரும்ப வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் நினைவுகளை அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், மன்னிக்க தயப்படுத்திருக்கிறேன் சொன்னீரே. எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடு நாங்கள் எப்போது அன்பு கூறணும் ஆண்டவரே? உங்க மீது எங்களுக்கு அன்பு கொடுங்கப்பா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நிரம்ப நாங்க பெற்றிருக்கணும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை அடியார்களுக்கு தாரு ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறுரூபப்படுத்துகிறவர் என்று நான் கேட்டோம். வாங்க ஆவியானவரே, மாத்திர அல்ல ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் சித்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்கள் சித்தத்தை உணர்ந்து இந்த சித்தத்தின் மீது நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆம் ராஜா, என் பிதாவின் சித்தம் செய்வனே பரலோகத்தில் பிரவேசிப்பான்னு சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், அப்பா ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், ரட்சிப்பில வளரவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. யாரெல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மீது கர்த்தருடைய அந்த ஜீவன் இறங்குவதாக, கிறிஸ்தேசம் ஜீவன் இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக கோடி நன்றிகள், நன்றிகள். தேங்க்யூப்பா. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க.
1: உண்மை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் வணங்குறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தால இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்கப்பா. தேவ கிருபை அவங்களை சூழ்ந்துகளட்டும், தேவ பிரசன்னம் அவங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க உமால முடியுமையா? ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே சுகமாக்க உமால முடியாத காரியம் ஒண்ணு இல்லப்பா. அப்பா கிட்னி பலவீனமா இருந்தாலும், கத்தாமை அப்பா கர்ப்பப்பை பலவீனமா இருந்தாலும் குணமாக்க உமால முடியுமையா? கை கால் வலி, உடம்பலி, சுகர், கொலஸ்ட்ரால், டைராய்டு எல்லாத்தையும் குணமாக்க உமால முடியுமையா? எஸ்வி பிபியில இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் குணமாக்குமாப்பா, குணமாக்குங்க. கண் பார்வை பலவீனப்பட்ட மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. உங்களை தவிர நாங்க யார்கிட்ட போய் உரிமையோடு கேட்க முடியும் ராச்சா? உங்களிடத்துல மட்டும்தான் எங்களை உரிமையோடு கேட்க உரிமை உண்டு ராச்சா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியா? செபிக்கிறமையா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க. இப்ப தொடுங்காண்டவரை ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டுமே சுவாமி. பரலோக பிதாவே ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். முடி மகிமுள்ள கர அவங்களை தொட வேண்டுமா? செபிக்கிறமையா, மந்திரம் செய்வனே பெல்லிசனங்கள் எல்லாவற்றையும் நாஸ்திரையனாக இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறமையா. பொல்லாத ஆவிகளை நாஸ்திரையனாக இயேசுக்கு திருமணத்தை துரத்துகிற துரத்துகிற துரத்துகிற துரத்துகிறமையா. கட்டுகளெல்லாம் ஏசுகிறது உடனே தெரியற ஏசுகிறது நாமத்தினால நோய் குணமாக்கிருங்க, பலவீனத்தை குணமாக்குங்க. ஆண்டவரே மந்திரம் சேவனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கத்தை தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும், கடன் பிரச்சனால் தவிக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் அப்ப விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம். குடுக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம், தகப்பறையுமே ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பப்பா, தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரம் செழிக்கணும், தலைக்கணும் அப்பாமே ஸ்தோத்திரம். தொழில் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா, குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டெடுங்கப்பா ஐயா. பிரிந்த குடும்பத்தை ஆசீர்வித்து இணைத்து தர முடியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பாமே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுக்க முடியா செவிக்கிறோம் ஆண்டவர. வாலிப சகோதர சார் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உண்மையோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. தகப்பரே தகப்பரே, மழைனால எந்த வீட்டுக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது ராச்சா. ஆண்டவரே இயேசுவே, மழைனால பொருள் சேதமா உயிர் சேதமா வரக்கூடாது ராச்சா. அப்பாமே துதிக்கிறோம். எந்த ஆபத்து பத்தி யாருக்கும் வரக்கூடாதுப்பா. அப்பா அப்பா கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறவையா. மழையினால உயிர் சேதமா பொருள் சேதமா எந்த சேதம் உண்டாகாதோடு என் தேவனாய் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உமை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சி செவிக்கிறோம் ஐயா. பழத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாலும் யாருக்கு எந்த ஆபத்து வித்து வராதபடிக்கு, யாரையும் கொள்ளை நோய் தொடராதபடிக்கு தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று செவிக்கிறோம். உங்களுடைய அன்பின் சட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செவிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க எழும்ப வேண்டும் அப்பா, எழும்ப வேண்டும் ஐயா. சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்பா. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. நான் மகிப்படட்டும். எல்லா துதி கனா மகிமி மகத்துத்தி உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையார் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643101, நெல்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409010000229.
4: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780019 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: இப்ப நம்ம பரிசுத்தன விஷயத்தை கேட்போம். அதான் சொல்லி கடைசி நாள் மாம்சம் யாவரிமல் நாவி ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறார். இவங்களுக்கு தான் தருவேன், இல்ல ஊழியக்காரு தான் தருவேன்னு சொல்லல. மாம்சமான கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலையும் என் நாவி ஊற்று, எல்லாரும் மேலும் ஊற்றுன்னு சொல்லியிருக்காங்க. பெற்றுக்கொள்ற நம்ம கையில இப்ப ஆண்டர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். நம்ம கேட்டா நமக்கு தருவார், கேட்டாதான் தருவார், கேட்காம தரமாட்டார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் காற்று பதில் சொன்னார், பின்மாறி காலத்து மழை கருத்திரத்துல வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டாங்க பரிசுத்தாவினர் தருவார், வேண்டிக்கொள்ளாட்ட தரமாட்டார். கேட்கணும், ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும், அக்கினி தாரும், தே வல்லமே தாருமே, பூமி மேல அக்கினி போடுன்னு சொன்னீரே, எனக்கு அந்த அக்கினியை தாருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். கேட்டா இப்ப அபிஷேகம் கட்டாயம் தருவார். அல்லேலூயா. அதான் ஆண்டர் சொன்னார், நாட்கள் பொல்லாத ஆண்டபிள்ளை காலத்தை பிரயோஜனப்படுத்தி ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். நாளைக்கு நாளைக்கு தள்ளி போடக்கூடாது, இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைய அன்னைக்கிற நாள், இன்றைய ரட்சணி நாள். ஏன் பரிசுத்தாவே நம்ம தேவை? இங்க சொல்ற ரெண்டு குறிஞ்சி புஸ்தகம் 3:17
1: கர்த்தரே ஆவியானவர்,
0: கர்த்தரே ஆவியானவர்,
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு,
0: அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் தான் அவர் எங்க இருக்கிறாரோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. பாவத்துல, சாபத்துல, கண்ணீர்ல, வேதனையில, துக்கத்துல, பாரத்துல அவர் நமக்குள்ள இருந்தார்னா என்ன கண்ணீர் இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல மாத்திடுவாரு. கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்க உண்டு? அங்க விடுதலையும் உண்டு. கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்களுக்கு விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் அளவில்லாம கொடுப்பார். துக்கம், கவலைகள் எல்லாவற்றையும் மாத்திடுவார். அதுதான் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்க உண்டாங்க, என்ன உண்டு? விடுதலை உண்டு. அவர் உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள இருந்தாரு விடுதலை கொடுப்பாரு. நம்ம பாவத்துல மாத்திரல, சாபத்துல மாத்திரல, நம்ம கண்ணீரிலும் துக்கத்திலும் இந்த சூழ்நிலையில சமாதானம் இல்லாம இருக்குமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல வந்துட்டானே, பெரிய சமாதானம், சந்தோஷம். கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்க உண்டாங்க, என்ன உண்டு? விடுதல் உண்டு, விடுதலை தருவாரு. நீ கேப்பமா பரிசுத்தவனே தாங்க ஆண்டவர, நாட்கள் பொல்லாத ஆண்டவர் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். பெரியமானவர்களே, இன்னைக்கே ரட்சிக்க நாள், இன்றைய அனுக்கிற நாள், இன்றைக்கு கேப்போம் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவேன், பரிசுத்தவன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க, எனக்கு விடுதலை வேணுமே, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எனக்கு விடுதலை வேணும், எனக்கு பணம் எல்லாம் இருக்கு, எல்லாமே எனக்கு இருக்கு, ஆனா ஒன்னே ஒண்ணு இல்ல, என்ன இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒரு வேதனையா இருக்கிறேன், அதுலேருந்து விடுதலை கொடுக்கலாம். பரிசுத்தாவியர் கர்த்தரா இயேசுக்கு ஒருத்தர் தான் அதை நம்மளை விடுதலையாக்க முடியும். அது மாத்திரல்ல, யோவான் சுவிசேஷம் 16:13
1: சத்திய ஆவியாகிய,
0: சத்திய ஆவியாகிய
1: அவர் வரும்போது,
0: அவர் வரும்போது
1: சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
0: சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். சகல சத்தியத்து, சத்தியம் தெரியல, பைபிள் வாசிக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, பைபிள் வாசுதான் பாக்குறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே, பைபிள் வாசித்தாலும் மறைபடமா இருக்க ஒண்ணுமே தெரியலையே, பைபிள் அதனாலதான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சத்தியாவியாக நமக்குள்ள வந்துட்டாரா, சகல சத்தியத்தில் வழி நடத்துவார். சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்ம யாத்தி போய் கேட்கணும் அவசியம் இல்ல, அவரே நமக்கு எல்லாம் சொல்லி தருவாரு, வசனத்தை சொல்லி தருவாரு. 66 புஸ்தம் பைபிள்ல இருக்கு, அத்தனை புஸ்தத்தையும் கத்திரமை சொல்லி தந்து அந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். சத்தியாவே நம்ம கேட்கணும், சத்தியாவே எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாருங்கப்பா, எனக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லி அவரை கேட்டா நமக்கு எல்லாம் சொல்லி தருவார். அந்த பரிசுத்தாவை நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பெற்றுட்டா போதாது, ஏதோ வார அன்னி பேசுறோம் அதோட முடிச்சுட்டு அப்படி இருக்க கூடாது. தீத்து 3:7 சத்திய பரிசுத்தாவினும் சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். வாசிப்பா,
1: அவர் நமது,
0: அவர் நமது
1: இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்,
0: நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
1: அந்த பரிசுத்த ஆவியை,
0: அந்த பரிசுத்த ஆவியை
1: நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: கொஞ்சம் கொஞ்சம் பெற்றுக்கொள்ள, அன்னி பாசை பேசுற போதும், கொஞ்ச நேரம் அன்னி பாசல பேசி செவிச்ச போதும் இல்ல, பரிசுத்தாவியை சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ள வந்தார் விடுதலை, அவர் நமக்குள்ள வந்தான சத்தியா சகல சத்தியத்தை வழி நடத்துவார். அது மாத்திர நிறைய கறிக்கு சொல்றது நேரம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். சகலத்தையும் குறித்து நமக்கு போதிப்பார் சத்தியாவியர், பரிசுத்தாவியர் நமக்குள்ள வந்துட்டோம்னா சகலத்தையும் குறித்து போதிப்பார். ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்ல, நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போலாம், நம்ம நேரம் இல்லை. அதனால பரிசுத்தாவியை நம்ம சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும், நம்ம ரட்சிக்கப்படணும், பரிசுத்தின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். இன்னும் பரிசுத்தாவியின் அபிஷேகம் கிடைக்கக்கூடாது, நாட்கள் வரப்போகிறது. அதுக்குள்ளாக ஆண்டவர் இப்ப சொன்னார், கடைசி நாட்கள் மாம்சமான யாவரி மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப நம்ம பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது என்ன செய்ய வேண்டுமா பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7:9 பின்பு
1: அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இன்னால் நற்செய்தி அறிவிக்கும் நாள்.
0: நற்செய்தி அறிவிக்கணும், கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். நற்செய்தி ஆகிய இயேசு கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். அவர் நமக்கா மரணத்தை ருசி பார்த்தார், அவர் ரத்தத்தை சிந்தினார். அவரை நம்புங்க, அவர் உங்களை விடுவிப்பார். உங்க சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் கண்ணிலிருந்தும் விடுதலை செய்ய அவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். ரோமர்கள் இருப்போம் 10:9-10.
1: என்னவென்றால்
0: கர்த்தராகியேசுவை
1: நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு,
0: நீங்க முதல் வாயினால் அறிக்கையிடணும். கர்த்தராக இயேசுக்கு சிபிக்கிறார், இயேசுக்கு எனக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி வாயினால் அறிக்கையிட்டு,
1: தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார்.
0: இருதயத்தில் விசுவாசிக்கணும், இயேசுகிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசிக்கணும். மற்றவங்களுக்கு சொல்லணும், உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். உங்களுக்காக எனக்கு கைகளையும் கால்களையும் ஆணி அடிக்கப்பட்டார், விழால குத்தப்பட்டார். அவரை நம்புங்க அப்படின்னு சொல்லும் எல்லாருக்கும் சொல்லணும். அதான் நச்சு நாள். வேற எதாவது சொல்லிடக்கூடாது. ஆண்டவரை இயேசுக்கு நமக்கா பட்ட பாடுகளை, நமக்கா மரணத்தை ருசி பார்த்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும். நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். சொல்லட்ட நம்ம ஆண்டவர் நம்ம கேட்பார். 66:16
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: நீங்கள்
1: எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
0: என் ஆத்மாவுக்கு செய்த நன்மை நான் சொல்லுவேன். என்ன சொல்ல போறீங்க? வேற எதாவது சொல்லிடக்கூடாது, சொன்ன குழப்பாயிரும். என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். மதமா இருங்க, கீதை மாதிரி எல்லாம் சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. கர்த்தர் யாரையாவது மதமாரி சொல்லியிருக்காரா? பைபிள் எங்கேயாச்சும் இருக்கா? இல்லவே இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்ம ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லணும், சொல்லித்தான் ஆக வேண்டும். கர்த்தர் எனக்கா எனக்கு இந்த நன்மையெல்லாம் செஞ்சாரு, எனக்கு இவ்வளவுலாம் செஞ்சாரு, எனக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தேன், அவரால் பாவத்திருந்தேன், தேவனை தூக்கி எடுத்தாரு சொன்னீங்கன்னாவே போதும். அதன் இந்த ரட்சணை நாள். கர்த்தரை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தான் ஆக வேண்டும், சொல்லாம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் தான் கர்த்தர் நம்மத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 68:11
1: ஆண்டவர் வசனம் தந்தார்,
0: அதை
1: பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி.
0: அதை பிரசித்தப்படுத்துற கூட்டம் மிகுதி. நம்ம அந்த கூட்டத்தில் நம்ம ஒருவரா இருக்கணும், நீங்க ஒருவரா இருக்கணும், நான் ஒருவரா இருக்கணும். பிரசித்த பண்ணணும், கர்த்தரை பத்தி பிரசித்த பண்ணணும். அந்த கூட்டத்தில் நம்ம உபர்த்தரா அதுல இருக்கணும். பிரசித்தம் பண்ணுற கூட்டம் மிகுதி, நம்ம உபர்த்தரா அதுல இருக்கணும். யான் பிரச்சனையா இருக்கு, எனக்கே இருக்கு, அதை யோசிக்க கூடாது. நம்ம பிரச்சனை கத்திரம்ல நம்ம எல்லா பிரச்சனையும் விடுவிக்க அவரால் வல்லவர், அவர் வல்லம் உள்ளவர், விடுவிப்பார். ஐயோ எனக்கே இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்குது, அதை யோசிக்க கூடாது. கர்த்தருடைய வசனத்தை பிரசித்தப்படுத்துறது மிகுதி. ஆண்டவரே நான் அது எனக்கு ஒரு பங்கு வேணும். ஆண்டவர் உண்மை பற்றி எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். ஆண்டவரை சொல்ல எனக்கு கிருபை தாங்கப்பா சொல்லணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு கடைசியா சொன்ன அதுதான். மார்க்கின் சுவிசேஷம் 16:15
1: பின்பு அவர் அவர்களை நோக்கி
0: நீங்கள்
1: உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும்
0: சகல சிருஷ்டிக்கும்
1: சுவிசேஷத்தை பிரசங்கிங்க.
0: சுவிசேஷத்தை பிரசங்க, என்ன சுவிசேஷத்தை பிரசங்கணும்? கத்திரி எனக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தார், உங்களுக்கா ரத்தத்தை சிந்திருக்கார். அவர் இயேசு உள்ளத்துல கூப்பிடுங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுக்கு உங்களை நேசிக்கிறார், அவர் இதயத்துல கூப்பிடுங்க, அவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. அது போதும். கத்தவங்களை நேசிக்கிறார், நிச்சயமா கத்தவங்களை கண்ணீர் துடைப்பார், அவரால் முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க. கட்டாயம் அதுதான். அதான் கத்தர் சொல்ற, உலகம் முழுதும் போய் என்ன செய்யுங்க, சகல சிருஷ்டிக்கும். ஒருத்தருக்கு மாத்திரல, இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கு நம்ம என்ன செய்யணும்? கத்தரை பத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும். கத்தரா இயேசுக்கு அதான் கடைசியா சொல்லிட்டு போனார். சொல்லுனாரு வாசிப்பா.
1: பின்பு
0: அவர் அவர்களை நோக்கி
1: நீங்கள் உலகமெங்கும் போய்
0: சர்வ
1: சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க.
0: சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிங்க. எல்லாருக்கும் போய் நம்ம சொல்லணும். அதை சொல்ல முதல்ல வாசிக்க கேட்டோம், நாட்கள் பொல்லாதான் அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்தி எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இரண்டாவது பசுத்தேன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். மூணாவது நற்செய்தி எல்லாருக்கும் சொல்லணும். கத்ரா இயேசுக்கு பற்றி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். நான்காவதாக புண்ணியவர் 2:18
1: பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது.
0: இந்த காலம் என்ன காலம்? கடைசி காலம். இந்த காலத்துல என்ன செய்யணும்? முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது பசுத்தை அபிஷேத்த பெற்றிருக்கணும், மூன்றாவது என்ன செய்யணும்? நற்செய்தி எல்லாருக்கும் சொல்லணும், நான்காவது என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவரை ஏத்துக்குது சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 21:36
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்து இனி சம்பவிப்பார் இவைகளும் தப்பணும்னா என்ன செய்யணும்? மனுஷகுமாரனாக இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானா எண்ணப்படும் என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கின்றோம். எப்பொழுதுமே ஜெபம் பண்ணணும், துதி ஸ்தோத்திரம் வாயில் இருந்துட்டே இருக்கணும். அப்ப நம்ம இனிமே சம்பவிப்பார காரியங்களுக்கு தப்புன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவானா எண்ணப்படும் செய்யணும். எப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எனக்கு செபிக்கலேன்னு தெரியுச்சு நினைக்கிறீங்களா? செபிக்க தெரியல, என்னால முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை இயேசுக்கு தொடைய சீசர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரை எனக்கு செபிக்க சொல்லித்தாங்க. லூக்கா சுவிசேஷம் 11:1
1: அவர் ஒரு இடத்தில் ஜபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன்
0: அவரை
1: நோக்கி
0: ஆண்டவரே
1: யோவான் தன் சீசருக்கு ஜபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார்.
0: பாத்தீங்களா, செபிக்க போதித்து போல் நீர் எங்களுக்கு செபிக்க சொல்லித்தரும். செபிக்க தெரியல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு செபிக்க தெரியலப்பா, சொல்லித்தாங்க, செபிக்க சொல்லித்தாங்க, எனக்கு செபிக்க சொல்லித்தாங்க. அவர் தான், அவரை போல போதிப்பவர் யார்? அவரை போல யாருமே போதிக்க முடியாது. கேட்கணும், எஸ்அப்பா எனக்கு சொல்லித்தாங்க, செபிக்க சொல்லித்தாங்க, எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள சம்பூர்ணமா தங்குங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, நீங்க எனக்கு செபிக்க போதித்தரலுமாப்பா, சொல்லி கேளுங்க, போதிப்பாரு. அவர் தான் சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 18:1
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: எப்பொழுதும் துதிச்சிட்டு சுவிச்சிட்டு இருக்கணும். பிரச்சனை வந்துட்டா இருக்கும், உபத்திரங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் வரத்தான் செய்யும். அதான் சொன்ன சோறு வரும், அதான் சொன்னார். சோர்ந்து போகாமல் என்ன செய்ய? எப்பொழுதும் ஜெபம் பண்ணும். சோறு வரும், பிரச்சனை வரும், குழப்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனாலும் என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. இப்ப முன்ன காலத்தை பார்க்கல, இப்ப பிரச்சனைகள் சோர்வுகள் அதிகம், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. அதான் நம்ம நீதிமொழியில் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனவன் பலன். நீதிமொழி புஸ்தகம் 24:10 ஆபத்து காலத்தில்
1: நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது.
0: பாத்தீங்களா, குறுகினது. அதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன, சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணு. உபத்திரம், பாடுகள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஆனா என்ன செய்ய? நீ சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணு. இவைகளுக்கெல்லாம் தப்பணும். இந்த உலகத்தில் வர உபத்திரங்கள், பூமி எதிர்ச்சி, நிலச்சரி உண்டாகுது, கொள்ளை நோய், அது மாத்திர யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள் கேள்விப்படுறோமா? பஞ்சமா, கஷ்டமா, எவ்வளவு இருந்தாலும் சரி, என்ன செய்யணும் நம்ம? இவைகளுக்கெல்லாம் நீ தப்பணும்னா மனுஷகுமாரன் முன்பாக நிற்க நீ பாத்திரோட எண்ணப்படணுமா, பரலோகத்து போகணுமா? அப்படின்னா என்ன செய்யணும்? சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து நம் காண்டவர் ஆலோசனை சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த வசனத்தை ஒரு கால கேட்டு மற்றவர்களுக்கு விட்டுட்டோம்னா நமக்கு நாளைக்கு இந்த வசனம் கிடைக்குமா தெரியாது. அதனால கத்து சொன்ன நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்த என்ன செய்யணும்? முதல் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கணும், மூன்றாவது நற்செய்தி மற்றவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும், நான்காவது நம்ம எப்போதும் செவமணி விழிப்பா இருக்கணும். எப்ப இருந்தாலும் செவமணி விழித்திருக்கணும். கர்த்தர் வருக சமீபம்.

0: காலங்களும் தருணங்களும் நமக்காய் நிற்பதில்லை. செலவழிந்த ஒரு நிமிடம், நாம் செலவழித்த ஒரு நிமிடம் மறுபடி வருவதில்லை. ஆகவே இந்த நாட்கள் பொல்லாதவில் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். எப்படி பயன்படுத்துவது? நாம் இந்த கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் காலத்தை, ரட்சணிய காலத்தை பயன்படுத்தி நாம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, பின்மாறி மழை இப்பொழுது உலகம் முழுதிலும் பெய்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை, அந்த பின்மாறி காலத்து மழையை நாம் சம்பூர்ணமாக கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என் ஊழியக்காரர் ஊழியக்காரிகளும் என் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பின்மாறி காலத்து மழையை நாம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆவியன் வரும் பொழுது விடுதலை உண்டாகிறது. மூன்றாவது, நற்செய்தியை அறிவிக்கிற நாள். நம்மால் இயன்ற வரையிலும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் ரட்சிப்பையும் நாம் பிரகடனப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அதை குறித்து சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். ஆம், நான்காவது, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே பலவிதமான தீமைகள் அரங்கேறியிருக்கிறது, அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தீமைகள் நிறைந்த அந்த காலத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கேட்டோம். அர்ப்பணிக்கலாமா? தேவன் இந்த நான்கு விதமான காலங்களை பயன்படுத்திக் கொள்ள நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் ஒருபோதும் பின் வாங்கி போய்விடக் கூடாது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிறது என்று சொன்னீரே, எதை பார்த்தும் நான் சோர்ந்து விடக்கூடாது ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த காலங்களிலே, இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நான்கு விதமான காலங்களை குறித்து எங்களோடு கூட பேசினீர். மனம் திரும்புகிற காலம், நாங்கள் ரட்சிக்கப்படுகிற காலம் இது. நாங்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும் ஆண்டவரே. மனம் திரும்பி உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்தாவின் பின்மாறி காலம் என்று சொன்னி, பின்மாறி காலத்து மலையாகிய பரிசுத்தாவினவரை சம்பூர்ணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த துணையாளரை, உதவியாளரை நாங்கள் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நற்செய்தி அறிவிக்கிற காலம் என்று சொன்னீர். முடிந்த வரையில் நாங்கள் எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே உமை பற்றி பிரகடனப்படுத்த, உமை குறித்து அறிவிக்க, உமை குறித்து சொல்ல எங்களுக்கு அந்த கிருபையை தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த கடைசி காலம், தீமைகள் அரங்கேறி கொண்டிருக்கிற காலம், அரங்கேறுகிற காலம், நிறைய தீமைகள் இனி அரங்கேற காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட பொல்லாத இந்த தீமைகளுக்கு நாங்கள் விலகி தப்பித்துக் கொள்ள இந்த கடைசி காலத்திலே இடைவிடாமல், சோர்ந்து போகாமல், எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து சொன்னீர் ஐயா. நாங்கள் அதற்கு கீழ்ப்படியே எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் அப்பா, அந்த எஃப்எம் ரேடியோல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஜீவன் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, யூடியூப் மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் அந்த அர்ப்பணிப்பின் வல்லமை இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் செய்ய போவதற்காக நன்றி அப்பா, நன்றி, நன்றி. அன்பானவர்களே, கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம அன்பு அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனையோ நாட்களுக்கு பிறகு நாம் எல்லாம் சிறிதளவு நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவனை கர்த்தர் இப்போ நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் ஜெபிக்கலாம. கரங்களை உயர்த்தி கர்த்தர் நோக்கி பாருங்கள்.
1: ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் தகப்பரே, கோடி கோடி நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட அப்பா, மே ஸ்தோத்திரம். எவ்வளவு நாளைக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் சபையா சேர்ந்து மே ஆராதிக்கத்தக்கதாக எங்களுக்கு இருபத்த அந்த அன்புக்காக, இரக்கத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடி கோடி ஸ்தோத்திரம். சபை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நேரலையா பாக்குற மக்களுக்காக மே துதிக்கிறோம் அப்பா. டி மூலியம் பாக்குற மக்களுக்காக மே துதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பலன் கொடுங்க. தகப்பனையும் துதிக்கிறோம். ஒவ்வொரு கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளுங்கப்பா. உன்னத நாளைக்கு எடுத்து செல்லுங்க ஆண்டவர. ஆண்மை கண்ணில் திறந்து விடுங்க. உண்மை பார்க்கட்டும், உண்மை துதிக்கட்டும், ஆராதிக்கட்டும். அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, கடனால கஷ்டத்தினால கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றித்தர நம்மளை பார்த்துல ஜெபிக்கிறோம் ஐயா. நானே இல்லாவற்றை சிற கத்தனு சொன்னீங்க, நீங்க தான் செய்யணும் ஆண்டவரே. உங்களை தவிர இந்த உலகத்துல எங்களுக்கு யார் யாசா இருக்கிறான்? நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. அதிர்ச்சிங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவைகள் அனைத்தும் சந்திங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும்

0: பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க. கர்த்தாவே துதிக்கிறோம் சுவாமி. அப்பா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்கப்பா. தகப்பனே கால்வெளியை குணமாக்குங்கப்பா, கால்வெளியை குணமாக்க. கிட்டி பலவீனத்தை குணமாக்குங்க. சுகர், தைராய்டு, பிபி எல்லாம் குணமாக்குங்கப்பா. அப்பா கொலஸ்ட்ரால் எல்லாம் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரே காது பலவீனம் கர்த்தாவே, கண்ணுல பலவீனமா இருக்காங்களப்பா. எத்தனை பேருக்கு பார்வை குறைஞ்சி போயிடுச்சு ஆண்டவரே. கண்ணை தொடுங்க ஆண்டவரே, கண்ணை தொடுங்க சப்பா. நீங்க தான் கண் பார்வை தர முடியும் ஆண்டவரே. கண்ணை தொடுங்க ஆண்டவரே, கண்ணை தொடுங்க. கண்ணை தொட்டு சுகமாக்கிருங்க. அவன் நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம். வயிற்றில் உள்ள பலவீனத்தை நீக்கி போடுங்க. கருப்பு பையில காணப்படுற எல்லா பலவீனங்களும் இயேசுக்கு நாமத்தில் நீங்கி போட்டு ஆண்டவர், நீங்கி போட்டு ஐயா, நீங்கி போட்டு ஐயா. அன்பின் ஆண்டவரே மந்திரம், ஜெய்வனிகள், பெலிசினிகள், பிசாசின் கிரிகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் அழிக்கப்பட்டு போட்டு இயேசுக்கு நாமத்தினால ஆண்டவரையும் துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரே. குழந்தை பாக்கியத்தை தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்யுங்கப்பா. அன்றுவரே குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் எத்தனை குடும்பங்கள் ஐயா, இறங்குங்க ஐயா, இறங்குங்க. எல்லா குழப்பங்களையும், சண்டை குழப்பங்களும், பிரச்சனைகள் அனைத்து நீக்கிருங்கப்பா, நீக்கிருங்கப்பா. அன்றுவரே நீர் மாட்டும்தான் அதை மாற்ற முடியுமையா. நீர் சொல்லாக அதை கட்டிட நிற்கும் ஐயா. பலப்படுத்துங்க. சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, மகிழ்ச்சி தாருமை, ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்ப தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாரும், பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அதிசயமான காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்ப நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாரும் ஐயா. அப்ப எல்லா சிறு பிள்ளைகளும் செபிக்கணும், வாலிபர்கள் செபிக்கணும், முதியோர்கள் செபிக்கணும், எல்லா குடும்பத்திலையும் குடும்ப சேவம் பண்ணணும் ஆண்டவரே. எல்லாருமே அறிந்து கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. அப்பா நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாதிக்கு செபத்திலையும் துதியிலையும் சோத்திரத்திலையும் பெருக கிருவை தாரு. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் ஏசியின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: உங்களின் ஏசியின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசியின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா எங்கள் தொலை

தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வாழ்க்கையில் எல்லா புதிதாகணும். ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே நீ மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் ஆட்சி இது போன்னு சொன்னா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவதாக 1 பேதுரு 1:13
3: ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு,
1: மனதின் அறையை கட்டிக்கொண்டு,
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து,
1: தெளிந்த புத்தியுள்ளா இருந்து,
3: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
1: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
3: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்,
1: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்
3: பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள்.
1: பூரண நம்பிக்கை உள்ளவர்கள் முதல் என்ன செய்யணும்? மனதின் அறை கட்டணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்கள். மூணாவது என்ன செய்யணும்? நமக்கு வெளிப்பட போற கிருபையின் மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? மனது நிறைய கட்டணும். இங்கதான் உட்கார்ந்துருக்கோம். சிந்தனை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். போய் எப்பதான் பிரேயர் முடியும்? போய் சாப்பாடு செய்யணும், அதை செய்யணும், இது என்ன செய்யுது, அதை என்ன செய்யுது, இதுக்கு என்ன பண்றது, அப்படி நம்ம உள்ளத்துல எங்கேயோ அலைஞ்சிருக்கோம். அத மனது நிறைய என்ன செய்யணும்? கட்டணும். மனதா மனதுதான் நம்ம அங்கங்க அங்கங்க அலைஞ்சிட்டே இருக்குது. மனதை நிறைய கட்டணும். மனதை நிறைய கட்டணும். அந்த

0: அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அறைகள் கட்டப்பட்டதாக ஆண்டவரே, மனதின் அறையை கட்டு சுவாமி. என் சிந்தனையை காத்துக்கொள்ளும், எண்ணங்களை காத்துக்கொள்ளும். எனக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா, எண்ணங்களையும் செய்திகளையும் கூட கடைசியில் கத்திர நினைச்சு பாருறா. ஞாயிற்றுக்கு நாள் வரப்போகுது. பிரசங்கி 3:17 பாருங்க.
1: சகல எண்ணங்களையும்,
0: சகல எண்ணங்களையும்,
1: சகல செய்கைகளையும்,
0: சகல செய்கைகளையும்
1: நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா.
0: அதுதான், சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் இனி நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறபடியால். அதனால தான் நம்ம எண்ணங்களை சிந்தனைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கிறதுனால அதனால நம்ம நிறைய மனது நிறைய நம்ம கட்டணும். எப்படி நம்ம கட்ட முடியும்? எபேசியர் புஸ்தகம் 6:14 வசனம்,
1: சத்தியம் என்னும்
0: கச்சையை
1: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
0: சத்தியம் வசனத்தை தேவசனம் இல்ல, இதை நம்ம சிந்திச்சா கற்று பிரியமில்லாத காரியம். இதை நம்ம செய்யக்கூடாது, இதை இந்த பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம சத்தியத்துலதான் நம்ம காண்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சத்தியம்னா கச்சை என்ன செய்யணும், எங்க கட்டணுமா? நம்ம அழுதுல கட்டணும். சத்தியத்தை சத்திய வசந்த கேட்டு நம்ம அதுபடி வாழணும். சத்தியத்தை கேட்கணும், அதுபடி நம்ம வாழணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா. சத்தியத்தை கேட்டு அதுபடி சத்தியத்தை மனசுல வச்சுக்கணும். சத்திய நம்ம கேட்டு ஒரு வசந்த கேட்கிறோம், இன்னொரு காலம் விட்டு போயிரும், அது பிரயோஜனமே கிடையாது. சத்தியம் என்னும் கச்சையை எங்க கட்டணும்? மனசுல கட்டணும். சத்திய வசந்த கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது கத்துட்டு பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த வசனத்துபடி நடக்க எனக்கு உதவிச்சிங்க, ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கேட்டா தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சத்தியம்னு கச்சையை கட்டிக்கணும். உபாகம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், உபாகம் புஸ்தகம் 11:19 வசனம்,
1: நீங்கள் என் வார்த்தைகளை,
0: நீங்கள் என் வார்த்தைகளை
1: உங்கள் இருதயத்திலும்,
0: உங்கள் இருதயத்திலும்,
1: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து,
0: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து
1: அவைகளை,
0: அவைகளை
1: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி.
0: பாத்தீங்களா, நம்ம வசனத்தை ஆண்டோட வசனம் தெரிஞ்ச இருதயத்திலையும் நம்ம ஆத்மாத்திலையும் பதித்து வசனத்தை என்ன செய்யணுமா, நம்ம கைகளை அடையாளமா கட்டி,
1: உங்கள் கண்களின் நடுவே,
0: உங்கள் கண்கள் நடுவே
1: ஞாபக குறியாக வைத்து,
0: ஞாபக குறியை வைத்து வசனத்தை நம் இறுதியத்திலையும் நம் ஆத்மாத்திலையும் பதித்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தை இங்க கேட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயக்கூடாது. வசனத்தை உள்ளத்துல போய் நம்ம பாருங்க, இந்த மாடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு என்ன செய்ய அசைபடுது. சாப்பிட்டுட்டு முதல் சாப்பிட்டுரும், பின்னால் எடுத்து எடுத்து அசைபாடி அசைபடி சாப்பிடும். அதே போல நம்ம வசனத்தை கேட்கிறோம், கேட்டு விட்டுறக்கூடாது. திரும்ப வீட்டில் போய் யோசிக்கணும், இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதை அப்பத்தி ஆண்டவர் கூட பேசுறாரு, நான் எந்த வசனத்தை கேட்டு நான் விட்டுட்டானா, வசனத்தை மறந்துட்டானா சொல்லி நம்ம என்ன செய்யணும், வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க வசனத்தை கேட்டு இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்கே போறோம், அதுக்குள்ள நம்ம ஒருத்தர் விசாரிக்கணும், அலம் போல விசாரிக்கிறோம். விசாரித்து அப்படியே நம்ம அந்த வசனத்தை விட்டுட்டு போயிடும். அப்படி போகாதபடிக்கு இந்த வசனத்தை நம்ம வீட்டில் போய் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வசனம் கத்திரி என் கூட என்ன பேசினாரு, இன்னைக்கு எதை பத்தி பேசினாங்க, என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தேவன் நம்மோட பேசுவார். இந்த வசனத்து மூலமா பேசுவார். இந்த மாடெல்லாம் என்ன சொல்லி சாப்பிட்டுட்டு அசைப்பாடு, அதே போல நம்ம வசனத்தை நம்ம அசைப்பாட்டு பார்க்கணும். கத்தனைக்கு என் கூட என்ன பேசினார், இன்னைக்கு என்ன வசனம் சொன்னாங்க, நான் அதுபடி நடக்கிறான்னு சொல்லி நம்ம தனிமையா இருக்கும்போது வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல தங்கும். ஏதோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு போறதல்ல, அது நம்ம இதயத்துல போய் வீட்டுல போய் யோசிக்கணும். யோசித்து நம்ம நடக்கும், அதன்படி நடக்கிறோமா, இல்ல வசனத்தின்படி நம்ம செய்யறோமா, இல்ல அது விட்டுட்டு போயிடுறோமா, இங்க கேட்டு அப்படியே காத்திரே விட்டுட்டு போயிடுறோமா சொல்லி நம்ம தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனத்தை நம்ம சத்தியத்தை நம்ம அறையில கட்டணும். வசனத்தை நம்ம இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் நம்ம பதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் என்ன செய்யணும், வசனத்தை பதித்து வைக்க வேண்டும். கேட்டுட்டு இங்க போறதுனால இல்ல, அது இன்னொரு வாசிப்பா, உபாகம் புஸ்தகம் 11:19,
1: நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும்,
0: உங்கள் இருதயத்திலும்,
1: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து,
0: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து
1: அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி,
0: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி,
1: உங்கள் கண்களின் நடுவே,
0: உங்கள் கண்கள் நடுவே
1: ஞாபக குறியாக வைத்து,
0: உங்கள் கண்கள் நடுவில் ஞாபக குறியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு எப்படிலாம் சொல்லித்தர பாருங்க, வசனத்தை மறந்துட்டு போயிடக்கூடாது, இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒரு வசனம் கேட்டாங்க, என்னமோ சொன்னாங்க, அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்துல பிசாசன வர்றான், நம்ம அப்ப நமக்கு விழித்திருக்கணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருந்தா தான் பிசாசு நம்மளை மேற்கொள்ள

0: முடியாது. இங்க சொல்றாரு பாருங்க, ஒன்னு பேதின் புஸ்தகம் 5:8
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க.
0: எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி. நம்ம மனசுல குழப்பம், சோர்வு. தெளிந்த புத்தி என்ன? மனசுல சோர்வு, குழப்பம், பிரச்சனை உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது.
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள்.
1: ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன்,
0: உங்கள் எதிராளியாக பிசாசானவன்
1: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்,
0: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்
1: எவனை விழுங்கலாமோ என்று,
0: எவனை விழுங்கலாமோ என்று
1: வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
0: பிசாசு என்ன செய்து வகை தேடி சுற்றித் திரிகிறான். எவனை விழுங்கலாமோ, என்ன செய்யலாம், அவனை எப்படி தள்ளலாம், அவனை எப்படி கர்த்தரை விட்டு பிரிக்கலாம்னு சொல்லி என்ன செய்யற, வகை தேடி என்ன செய்யறானா, என்ன
1: செய்யறான்,
0: சுற்றி திரி. ஒரு இடத்துல இல்ல, சுற்றி திரிறான். அப்ப நம்ம அதுக்கு எப்படி உள்ளவர்களா இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்கள். வாசிப்பா,
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்,
0: தெளிந்த புத்தர்களா இருங்கள்.
1: விழித்திருங்கள்,
0: விழிப்பா இருக்கணும். நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம விழிப்பு இல்லாம நம்ம தூங்கிட்டே போறோம் வச்சுக்கோங்க, நம்ம கையில இருந்தா கூட பொருள் என்ன சரி யாராவது திருடிட்டு போயிருவாங்க. நம்ம விழித்திருந்தா நம்ம நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம விழிப்ப தூக்கத்தா தூங்காம விழிச்சிருந்தா எந்த பொருளும் திருட முடியாது. அதே போல நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருந்தா தான் பிசாசு நம்மள எந்த பொருளும் நம்மளை விட்டு திருட முடியாது. நம்ம விழிப்பு இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட்டு திருடிட்டு போயிருவான். அதான் விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளீங்க.
1: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்,
0: உங்கள் எதிராளி. நமக்கு எதிராளி யாரு சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நமக்கு எதிரியால் யாரு? பிசாசானவன்
1: கெச்சிக்கிற சிங்கம் போல்.
0: அவன் சிங்கம் கிடையாது, கெச்சிக்கிற சிங்கம் போல ஒரு மாய்மலம். கெச்சிக்கிற சிங்கம் போல்
1: எவனை விழுங்கலாமோ என்று,
0: எவனை விழுங்கலாமோ என்று
1: வகை தேடி சுற்றி தெரியும்.
0: வகை தேடி சொல்லி எப்படி உங்களை விழுங்கலாம், எப்படி உங்களை கர்த்தருடைய பிரிக்கலாம் சொல்லி வகை தேடி சுற்றி தெரிகிறான். நம்ம என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும். கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க ஏசப்பா, எனக்கு குழம்ப கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தெளிந்த புத்தியை கர்த்தரை கேட்கணும். எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, எங்க அப்பா சொல்லுவாரு, நீ வந்து உனக்குள்ள எந்த குழப்பம் வரக்கூடாது, அது இல்லை இது இல்லை எல்லாம் வரக்கூடாது. கடவுள் கூட வந்துட்டாலும் உன்னை எல்லாம் பாத்துக்குவாரு. நான் கடவுள் கையில உன்னை ஒப்படைச்சிட்டேன்டா, நீ கவலைப்படாத, நீ தான் நல்லா ஆசீர்வாதமா இருக்க போற அப்படின்னு சொல்லுவாரு. அது போல தெளிந்து மனசுல குழப்பம் இருந்தா ஒன்னும் செய்யாது, ஒன்னும் தெரியாது, கடவுளை பார்க்க முடியாது, கடவுளை நீ அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. கிணத்துல ஒரு மோதிரம் போட்டா தண்ணி தெளிவா இருந்தாத்தான் அந்த மோதிரத்தை, ஏதாவது பொருள் கிணத்துக்குள்ள போட்டோம்னா வந்து என்ன செய்யணும், தெளிவா அந்த தண்ணி தெளிஞ்சிருந்தாத்தான் அதுக்குள்ள என்ன கிடக்குன்னு தெரியும். தண்ணி குழம்பி கலங்கிட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியும். அதே போல நீ கடவுளும் கூட வரணும்னு சொன்னா உனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, எந்த எண்ணமும் உனக்கு பொருளாசை எந்த எண்ணமே வரக்கூடாது, அங்க அப்பா சொல்லுவாரு. அதே போல நமக்கு புத்தி தெளிந்தா இருந்தா தான் நம்ம கர்த்தர் அறிஞ்சிக்கொள்ள முடியும். பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்ள பாக்குறா எல்லாமே நம்ம தெரியும். அதனால கர்த்தர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி தாங்க ஏசப்பா, கெச்சி உங்க எதிராளியாக. நமக்கு எதிராளி யாரு? பிசாசு தான். கெச்சிங்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமான்னு சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டி தீரான். அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா நமக்கு தெளிந்த புத்தி வேணும். ஆண்டவரை கேட்கணும் முத நிச்சயம். ஆண்டு வருகைக்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும் இல்லையா, மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம அறைய கட்டிக்கணும். அறைய எதனால கட்டணும், தேவனுடைய வசனத்தை வச்சு கட்டியிருக்கணும். அப்படித்தானே, அப்படித்தானே பார்த்தோம். ஆண்டோட வசனத்தை என்ன செய்யணும், இதயத்திலையும் ஆத்மாத்திலையும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டுட்டு ஏதோ பாசனம் வாசித்தோம், இன்னைக்கு என்னமோ ஒரு அதிகாரம் வாசித்தேன் மறந்து போச்சு, அதுக்கு பிரயோஜனம் இல்லை, வாசிச்சு பிரயோஜனம் இல்லை. ஒரு வசனம் அவர் அதிகாரம் வாசித்தா ரெண்டு வசனமாவது உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசணும். இன்னைக்கு என்ன வாசித்தீங்க, அந்த வசனம் உங்களோட பேசிச்சா? நான் இன்னைக்கு இத்தனை வசனம் வாசிச்சிட்டேன், இன்னைக்கு இத்தனை அதிகாரம் வாசித்தேன், அது முக்கியம் இல்லை. வசனத்து மூலமா கர்த்தர் உங்களோட பேசணும், அதுதான் முக்கியம். கர்த்தர் கூட பேசுறாரா, வசனம் என்ன வாசித்தீங்க, உங்க உள்ளத்துல யாவும் இருக்கா கேட்கணும். அதுதான் கர்த்தர் உள்ளத்துல எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் வர போறாரு, அல்லேலூயா. வசனம் ஒன்னு கூட மறக்க கூடாது. முதல்ல நம்ம மனம் திரும்பணும், ரெண்டாவது என்ன செய்யணும், வசனம் உள்ளத்துல நம்ம உள்ளத்திலயும் இதயத்திலயும் எழுதி வச்சுக்கணும். அல்லேலூயா. இல்லாட்டி நம்ம சிந்தனை அங்கங்க அலைபாயும். ஏன்னா என்னத்தையும் செய்யும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கும் காலம் இனி இருக்கிற பிள்ளைகள் என்ன எண்ணம் சிந்தனம், என்ன சிந்தனை பண்ணும், என்ன எண்ணம் மற்றவங்களுக்கு ஏதாவது எண்ணி இருக்குமான்னு சொல்லி அது ஒரு நாள் கர்த்தர் நாய்ந்து இருப்பாரு. அதனால தான் உங்க மனது நிறைய என்ன ஏதாச்சும் கட்டணுமா சொல்லுங்க. சட்டி துவச்சின மனது நிறைய கட்டணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வெளிப்படுத்துற விசேஷம் 3:11.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி.
0: ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத விடிக்கு.
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
0: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு கிரீடம் கொடுத்திருக்கா தெரியுமா உங்களுக்கு? நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிரீடம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கிரீடம் யாராவது சொல்லுங்களேன் பாக்கலாம். என்ன கிரீடம்? யோவான் சுவிசேஷம் 10:10.
1: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி
0: திருடவும்
1: கொல்லவும்
0: கொல்லவோ
1: அழிக்கவும்
0: அழிக்கவோ
1: வருகிறானே அன்றி
0: வேறொன்றுக்கும்
1: வரான்.
0: வேறொன்றுக்கு கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கதான் வரான். திருடன் நம்ம திருடி போ வரான். அவன் தான் நமக்கு எதிராளியாகிய பிசாசு. வெளிப்படுத்தல் 3:11.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கர்த்தர் வரப்போறாரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி.
0: ஒருவனும் உன் கிரீடத்தை, உன்னோட கிரீடத்தை, மற்றவங்க கிரீடத்தை நீ பார்க்க வேண்டாம். உங்க மனைவி கிரீடத்தையோ உங்க பிள்ளைய கிரீடத்தை அவங்க பார்க்க வேண்டாம். அவங்க அவங்க கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து அவங்கவுங்க தான் காத்துக்கணும். அதான் சொல்றாரு, ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு.
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு.
0: உனக்குள்ளதை பற்றி கொண்டு. உனக்குள்ளதை பற்றி கொண்டு. மற்றவங்களதை நீ பார்க்க முடியாது. ஒன்னால முடியும். உன் கிரீடத்தை, உனக்கென்று கர்த்தர் கொடுத்த கிரீடத்தை உனக்குள்ளதை பற்றி. திருடர் என்ன செய்ய? திருடவும் கொல்லவும் அழிக்கவே வரான். வேறொன்றுக்கு வரான். பிசாசனுக்கு அந்த 3 காரியம் தான். கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் வரான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. திருட பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொள்ளாதீங்க. அவன் சும்மா நம்ம உள்ளத்துல இருந்து திடீர்னு வரமாட்டான். இடம் கொடுத்தா வந்துருவான். கொஞ்சமாவது இடம் கொடுத்து வந்துருவான். சொன்னாரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கு. வாசிங்க எபேசியர் 4:27.
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்கு.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாமல் இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருடன் வரப்போறான். திருடன் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தா உங்களுக்கு உங்க கிரீடத்தை திருப்பி திருடி போயிருவான். என்ன கிரீடம் பார்ப்போம். வாசிங்க எபிரேயர் லேவியரா புத்தகம் 21:12.
1: அவனுடைய தேவனின் அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்.
0: அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது.
0: அவன் மேல் இருக்குது பாத்தீங்களா. அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் என்னும் தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது.
0: நம்ம ஒருத்தர் மேல இருக்கிறது. யாரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ உங்க மேல அபிஷேகம் பண்ணும் கிரீடம் நம்ம தலையின் நம்ம மேல இருக்கிறது. அந்த கிரீடத்தை பிசா திருடத்தான் வருவான். குழப்பத்தை கொண்டு வருவான். சோறு கொண்டு வருவான். துக்கத்தை கொண்டு வர்றான். பாரத்தை கொண்டு வருவான். நமக்கு தேவையில்லாத குழப்பம், யோசனை, சண்டை, அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது. அவருக்கு என்ன செய்ய? அவர் துக்கப்படுத்தாதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை வாசிங்க எபேசியர் புத்தகம் 4:29.
1: கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை ஏற்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
0: அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
1: அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
0: முத்திரையாக பெற்ற
1: தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
0: துக்கப்படுத்த நம்மளை விட்டு ஓடிடுவாரு. அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான். யாரெல்லாம் துக்கப்படுத்துறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை வாயில வருதா? வந்தா கர்த்தர் நம்ம விட்டு விலகிடுவாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் இல்லாமா? எங்கள் அன்பாரி சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ்அப்பா மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலை பார்க்க உதவிச்சிங்க. தேவ கருவை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் அப்பா, கால் வலியை குணமாக்குங்கப்பா, முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடை தெரிகிறோம் சுவாமி, உடை தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசை அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அக்கா தலைவலியை குணமாக்கியப்பா, தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. நெஞ்சோலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. கொலவலியை குணமாக்கி உங்க நாமத்தை நான் மகிழ்படுத்துங்க சப்பா. ஆண்டு உரிய குழந்தை பாய்க்கு எல்லா சகுலி குழந்தை பாய்க்கத்தை தாரும். குழந்தை நீர் கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படணும்னு சொன்னீரே. குணமாக்குங்கப்பா, பரிபூர்ண சமாந்தை தந்து சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. தகப்பனையும் வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில எத்தனை குடும்பங்கள் சொல்றாங்கப்பா, வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா. எந்தெந்த எந்தெந்த சகோதர சார்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு வரைய குழந்தை பாய்க்கலாம் சகோதரி குழந்தை பாய்க்க தாங்க. திருமணமாக சகோதர சகோதரி திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு வரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்திரால வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா. அண்டு வரைய திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் நடக்க உதவிச்சிங்க. கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களாம தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா, எண்ணிக்கொள்ளணும். வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண்கண்ட காட்சியிலே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே வேதத்தை வாசித்து பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. ஆண்டவரே இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க சப்பா. ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா அந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யப்பா. அருமையா ரச்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகை செய்யப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம், நீர் தானே அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா. கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீரே. ஆசீர்வத்திலும் ஐயா நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தேடி அப்பா மடத்துல பழகி அப்பா அவங்களுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்கள் மடத்துல பழகணும், அவங்களுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாக்குற தேவ நீர் மாத்திருந்த அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா, எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுபெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவரும் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவர். கத்தவர் நல்லவரும் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மனம் தேவையான வல்லமை நிறப்பட்டு நிறப்பட்டு நிறப்பட்டு ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிகான மாக்கி செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்த நாம செலுத்த கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14:2-3.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து
0: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடியும் வரப்போறாரு, வந்து நம்மளை என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டு வந்து திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக்கொள்ளப்போறாரு. அதான் பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பத்து பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராய் இருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: அங்க என்ன செய்யறோம், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும், இந்த உலகத்தில் பாடுகள்லாம் நம்மளால் சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க, நம்மள அறியாமல் இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்திலே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒண்ணு இருக்கு. கத்திர பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கத்திர பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம்தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டு வருகிற ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டு நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கத்திர ராஜ்யத்துக்கு போனால் நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கத்திர ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதிலும்
0: மேன்மையான
1: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ அந்த காரியம் கத்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்போ அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கத்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கத்தர் சொல்கிறாரு, அவருடைய தேவைன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி நம்ம உண்மையாக வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மளை ஆயத்துப்படுது. அந்த நான் எங்கே இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். பார்த்தீங்க, நம்ம இங்கே விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, நான் எங்கே இருக்குன்னு அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்தில் கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தால் 95 லெட்டர் 100 வயசு அவ்வளோதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியம் புஸ்தகம் 3:2-3.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலான நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம். நல்லா பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்தில் அவருடைய மடியில் உட்கார். அதுதான் என் தியாகம் வாஞ்சிடலாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்தில் போய் அவர் மடியில் உட்காரணும். அல்லேலூயா. அதுக்கு தான் மேலானவைகளை நம்ம நாட வேண்டும், மேலானவைகளை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்லை, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்ம கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான். கர்த்தர் எப்ப வருவாரு தேடிச்சு ஒரு நாள் இயக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்களை அறிந்துக்கணும். அது ஒரே ஒரு வாஞ்சைதான் எல்லாத்தையும். நம்ம பணம் கேட்கிற எல்லாம் நினச்சிக்கிறாங்க, என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்கறாங்க, பணம் பல அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் படத்தை கேட்கிறேன்னு சொன்னா சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம எப்போ எழுந்துக்கலாம் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்போ பாருங்க, இந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வையில்லாதவங்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்போ இப்போ எப்போ ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்கணும், டிவியில் என்ன எப்படி பார்க்கணும் எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும்னு சொல்லி. ஹலேலூயா. ஹலேலூயா. அது ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்கள் எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எஃப்எம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில் பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து பார்த்துக்குவோம், நாங்கள் இயேசு அறிஞ்சிக்கணும், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வாஞ்சியோடு கேட்குறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்சையும் இல்லை தாகம் இல்லை யாருக்கா சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில். ஆனால் பார்வை இல்லாதவங்க அவ்வளோ வாஞ்சியாக இப்போ கேட்குறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவர் ஐயா இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போய் சிவர் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இதுக்கு தான் பணத்தை கேட்குறேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கர்த்தர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிகிச்சை எப்படியாவது அறிவிக்கணும். அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தரை எப்போ போகலாம், எப்போ கர்த்தரை பற்றி பேச மாட்டாங்களா, எங்கே கர்த்தரை பற்றி பேசுவாங்க, எங்கே ஆண்டவரை பற்றி பேசுவாங்க, எப்போ கேட்கலாம், நமக்குள்ளே அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூடாரம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம், சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரம் அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டாவது சுனாசிமா,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து
0: நம்முடைய
1: பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவளவலாய் இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவளவலா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலாகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனேன்னு சொல்லி பரலோக ராஜ்யத்து மேலே நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிற அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்ல நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவும் இல்லை
1: காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்தில் தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. ஆண்டவர் அன்பு தேவனத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா பாத்தீங்களா? கர்த்தரத்தில் அன்பு கூறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின
0: கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின
1: ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவர் என்ன வாக்குத்தத்தம் தான் என்று சொன்னார். என் பிதா வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்துல அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹலேலூயா. தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்லை. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் என்ன செய்யப்போகுது? கடந்து போய் உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹலேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு குருவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாக்குஸ்தலம் உண்டு, அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடியும் வந்து உங்களை எழுச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்ட இடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் சொல்றாரு, அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரி எனக்கு வேணும், கர்த்தரி எனக்கு வேணும் அப்படிங்கிறது அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா? அழியாத அன்பு என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கொடுக்கும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய ஒரு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்கே ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்போ பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்லை. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்கிறார், கர்த்தர் உங்களோட என்ன பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு குருன்னு சொல்கிறார் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 22:37.
1: இயேசு அவனை நோக்கி,
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன்
1: முழு இருதயத்தோடும்,
0: உன் முழு இருதயத்தோடும்,
1: உன் முழு ஆத்மாவோடும்,
0: உன் முழு ஆத்மாவோடும்,
1: உன் முழு மனதோடும்,
0: உன் முழு மனதோடும்
1: அன்பு கூறுவாயாக,
0: அன்பு கூறுவாயாக, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், முழு மனதோடும் கர்த்தரை என்ன செய்யணும், அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கு இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் மனதோடும் அவர்கிட்ட அன்பு கூறுவான் சொன்னா, அவர் வாக்குத்தத்தை பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் வேஷம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மடமட மட மடன்னு போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், உளிரியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு, அவர் அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய, ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறார். அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை யாரு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசுக்கிறதுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசுக்கிறது நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பார்த்து சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்த சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுறது போல நானும் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கர்த்தருடைய ஊழியர்ல யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த, நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5.
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்கே என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது,
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களும் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாளுவார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும், நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு,
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கத்திர வருக சமீபாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, கத்திரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்வார், நம்ம சதா காலமும் அரசால போகிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கத்திர தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்தணும், கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை கத்திர எது கூப்பிட்டு இருக்காரு, புல்லு கூப்பிட்டு இருக்காரு, புல்லுன்னு பூவி கூப்பிட்டு இருக்கிறார். நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்குள்ள போனா நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு கொலோசியன் புஸ்தகம் 3:24.
1: எதை செய்தாலும்
0: அதை
1: மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கர்த்தருக்கென்று சும்மா இல்ல, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம், அவரு தான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர். அதான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம், எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்ற மரப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு, யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போகணும். அப்படியெல்லாம் நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பார்க்கிறார், மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் அவங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அது கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படி வேணாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்தர் நம்மளை பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்க, கத்தை எங்க பார்க்கிறாரு, இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17.
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றிருக்க நம்ம எப்படி இருக்கணும், கவனமா. யாரும் நமக்கு தோளத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க, நல்ல ஒளிஞ்செஞ்சாலும் யார் பார்க்கிறார், நம்மள யார் பார்க்கிறா, ஆண்டவரே இயேசுக்கு பார்க்கிறார். அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார், அன்று வருகை ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கத்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். இந்த உலகத்தில் ஊழிஞ்செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டா. கத்தர் ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23.
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும், நம்ம கையில கொடுத்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார், கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், கவனமா செய்யணும். எதை செய்யல எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரிடத்துல அன்பு கூறும். மூணாவது என்ன செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கணும், மந்திக்கு நம்ம மாதிரியா இருக்கணும், வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க வேண்டும், அப்பதான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். 4வதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32.
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
0: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
1: அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா, கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: பயப்படாத சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க
1: உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அன்று ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு வாஞ்சியோடு இருக்கிறாரு, பிரியமா இருக்காரு. நம்ம ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு கத்தடையெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டு ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு, ஐயோ தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கத்தர் என்ன செய்யறாரு, அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்து வேதனையோடு சொல்றாரு, கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
0: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக என்ன ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா? 35
1: பசியாயிருந்தே எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அது செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா? கடன் கொடுக்கற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாரு கடன் கொடுக்கறாங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்குறவன்
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: அவன் கொடுத்ததை
1: அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவிச்சாங்க, கர்த்தர் என்ன செஞ்சுருவார், அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது, தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன்.
0: யார் சொல்ற இது? பரிசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா அவங்க பெரிய மூலிகாரலாம்? அது சொல்ற, நான் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சேன், கருத்துக்குள்ளவளா இருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? முத ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்யற, ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்வோமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களை ஊழியத்தை செய்யணும், ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு கொடுத்ததை நீங்கள் எனக்கு கொடுத்ததை நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பெரிய ஏழை எழுதியிருப்பாங்க, நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்மகிட்ட கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறா, கர்த்தர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளியங்களை பார்க்கும்போது உதவி செய்யணும். நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை செய்யணும், கர்த்தர்த்தர் அன்பு கொள்ளணும். உயிரித்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடும் கர்த்தருத்தர் அன்பு கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தா கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்கு. பெற்றுக்குள்ள நம்மளை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம் உலகத்தில் இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது. நம்ம எப்போ பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது. நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க. திடீர்னு ஆயத்தப்பட முடியாது. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா.
1: நம்ம எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா.

ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போவோம்.

போகணும் என்று சொன்ன நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்க வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலையை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனோம், ஆனால் பரலோகத்தில் மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு இந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் இந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவில் விரும்புவோமா? பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்கள், இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடத்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலதோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகல் அங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருக்கிறோமா? சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரா, மற்றவர்களுக்கு உதவி, தரித்திரருக்கு, ஏழை எளியவர்களுக்கு, யார் யாரெல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசிரிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு, உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு, இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவேதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தீவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில், வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்பா, அந்த வாஞ்சையை, விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவே நாடுகள் சொன்னீரே, உன் மீது இந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியான ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியான இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வேதம் சொல்லுகிறது இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே. ஆம், பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்க அப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. ஐயா, எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே. எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சையை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சை எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே.

தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே. ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திரம் நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்கும் அந்த அன்பை என் உள்ளத்துல ஊற்றும். வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சியோடு நம்ம கேட்போமா. பிரைஸ் தி லார்ட்.

0: அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர். வல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர். கபரி கபரி கபரி கபரி கபரி கபா ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ரபாலபார் ரக்கலபா சீச சீச சீச சீச சீச சீச வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். சீச சீச சீச வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வல்லமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக, தே பிரசுரத்தால் நிரப்புகிறாக, மகிமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக. ஆண்மை கண்களை திறந்துருங்க ஆண்டவரே, திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உங்ககிட்ட அன்பு வரட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறமையா. நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பலத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜா, நிரப்பி கொண்டே இருங்கப்பா, நிரப்பி கொண்டே இருங்கப்பா. மனக்கண்களை திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்தர்களும். ஆண்மை கண்களை திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா, பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்கள் கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலகோசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மரான் காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா, என்ன பலந்தாலும் குடமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லமை இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கு வேண்டவர். இப்பொழுது கூட வல்லமை எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும் அப்பா, நோயை குணமாக்கும், பலந்த குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து போடுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும், எண்ணிக்கொள்மை சார்ந்து கொள்ளணும் ஆண்டவர. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுலருக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாயமந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, யாவரஞ்சர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞான சக்தியை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில்ல நாம மாத்திரம் ஐயப்படட்டுமே, எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உங்க பரிசுத்த நாமம் ஐயப்படுவதாக கர்த்தாவே. எங்க பிள்ளைகள் யார் பெயிலாக கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, நாம் மையப்படணும். யாருமே பெயிலாக கூடாது ராஜா, உங்க நாம மாத்திரம் மையப்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம், ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக, இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது, ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் லூக்காள் சுவிசேஷம் 17 அதிகாரம் 24 வசனம்.
1: மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும்
0: பிரகாசிக்கிறது போல
1: மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
0: தம்முடைய நாளில் தோன்றும். எப்படி மின்னல் பளிச்சு திடீர்ந்த மின்னல் எப்போ வருது என்னன்னு தெரியாது. அதே போலதான் மனுஷகுமாரன் வருவார். நம்மளாம் நினைக்கிறோம் வராரு வரன்னு தான் சொல்றாங்க, எங்க வராரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவார். தாமதம் ஏன் தாமதம் பண்றேன்னா நம்மளாம் திருந்தணும், நம்மளாம் இன்னும் மனம் திரும்பணும்னு தான் தாமதம் பண்றார். கட்டாயம் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. கட்டாயம் வருவார். லூக்காள் சுவிசேஷம் 17 அதிகாரம் 26, 27, 28, 29, 30 வாசிக்க கேட்போம்.
1: நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள்.
0: பெண் கொண்டு கொடுத்தார்கள்.
1: ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள்.
0: குடித்தார்கள்.
1: விற்றார்கள்.
0: நட்டார்கள்.
1: கட்டினார்கள்.
0: லோத்து
1: சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் அப்படியே நடக்கும்.
0: ரெண்டு அடையாளமா சொல்லியிருக்கார். முதல்ல யார் காலத்தில் நடந்த மாதிரி நடக்கும்? நோவா காலத்தில் புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க. இப்படிதான் இப்ப பாருங்க, சிறு பிள்ளைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிறு 10வது படிக்கிற குழந்தைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குடித்து வெறித்து லோத்து காலத்துல நடந்து போலாம் நடக்கும். லோத்து காலத்துல என்ன செஞ்சாங்களாம்? புசித்தாங்க, குடித்தாங்க, நட்டினாங்க.
1: லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள்.
0: குடித்தார்கள்.
1: கொண்டார்கள்.
0: விற்றார்கள். வீடு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? எங்க பார் வீடு கட்டிட்டேதான் இருக்கிறாங்க. இப்ப வீடு மேல வீடு கட்டிட்டேதான் இருக்காங்க. கட்டினார்கள். இப்படி என்ன செஞ்சாங்களா? இது வந்து அக்கினி என்ன செஞ்சிச்சு? வானத்திலிருந்து வந்து கந்தகமும்
1: அக்கினியும் கந்தகமும்
0: வர்ஷித்து
1: எல்லாரையும் அழித்து போட்டது.
0: இப்ப நமக்கு கல்யாணம் விட்டு போனோம்னா எத்தனை ஆயத்தம்? ஒரு ஊருக்கு போனா எத்தனை ஆயத்தம்? தேவனை சந்திக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 27 வசனம்.
1: மனுஷகுமாரன்
0: தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவரா
1: தம்முடைய தூதரோடு கூட வருவார்.
0: அப்பொழுது
1: அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார்.
0: நம்ம இந்த உலகத்துல என்ன கிரிய கர்த்தருக்காக செய்திருக்குமோ அந்த பலனை கர்த்தர் என்ன செய்வாரு? கட்டாயம் அவர் தூதரோடு வரும்போது உங்களுக்கு இந்த பலனை கொடுப்பார். இந்த உலகத்துல என்னென்ன ஆண்டவருக்காக செய்திருக்கிறோம், ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கீங்களோ அந்த பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் தூதரோடு வரும்போது அந்த பலனை உங்களுக்கு தருவார். அவர் மறந்து போகவே மாட்டார். நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு கிரியிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாரும் என்ன செய்ய மாட்டார், மறந்து போகவே மாட்டார். சின்ன காரியம் கர்த்தர் செய்திருந்தாலும் நீங்க ஒரு சின்ன கைப்பிரதி யாருக்காவது கொடுத்திருந்தீங்கன்னா கூட அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வரும்போது கொண்டு வருவார். இறைமையின் புஸ்தகம் 31 அதிகாரம் 16 வசனம்.
1: உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: உன் கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நீங்க என்ன கிரியை செய்திருக்கீங்களோ அந்த கிரியைக்கு பலன் உண்டு. சின்ன ஒரு கைப்பருதி கொடுத்திருந்தாலும் அதுக்கு பலன் உண்டு. கர்த்தரை பற்றி யாருக்காவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட அதுக்கு பலன் உண்டு. கிரி கட்டாயம் பலன் உண்டு. எண்டித்திமெட்டின் புஸ்தகம் 1:16-18
1: ஓனசிபுருவின் வீட்டாருக்கு, கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக, அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான்.
0: அவர் பவுல் சொல்றாரு, அவர் அநேகரை இளைப்பாற்றினார்.
1: என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை.
0: விலங்கு போட்டதுனால அவர் என்ன பார்த்து வெட்கப்படவும் இல்லை.
1: அவன் ரோமாவில் வந்திருந்த போது, அதிக ஜாக்கிரதையா என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே
0: அவன்
1: கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி, கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக, அவன் எபேசுவிலே
0: செய்த
1: பற்பல உதவிகளையும்
0: நீ
1: நன்றாய் அறிந்திருக்கிறாயே.
0: ஆமா, அருமையானவர்களே, பவுலுக்கு புவனேஸ்வர் வீட்டார் செய்த உதவிய கர்த்தர் எல்லாரும் அறிந்திருக்கிறாயே. அந்த உதவி கர்த்தர் கட்டாயம் அவர் கை செய்வார். இதே போல நீங்களும் கர்த்தருக்காக என்னென்ன உதவிலாம் செஞ்சிருக்கீங்களோ அது கர்த்தர் என்ன செய்வாரு? நிச்சயமா உங்களுக்கு அந்த கிரியின் பலனை கொண்டு வருவார். நீங்க மறந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டாரு. நானா நான் செஞ்சனா? எனக்கு இது யாவும் இல்லை. எப்படி எனக்கு ஆண்டவர் யாவும் வச்சிருக்காருன்னு சொல்லி அன்னைக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவங்க நீங்க என்ன கிரி செய்றீங்களோ அந்த கிரிக்கு கட்டாயம் பலன் உண்டு. நான் எப்ப செஞ்சேன், நான் எப்ப செஞ்சேன், எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் உங்களை பலனை கொண்டு வருவார். மத்தேயு சுவிசேஷம் 25:40.
1: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ,
0: ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ
1: அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்
0: என்றார். சிறியவர்கள் யாருக்காக எந்த உதவியா செஞ்சிருந்தீங்கன்னா அதை என்ன சரி யாருக்கு செய்றீங்களா? யாருக்கு? கத்திரி செய்ய. அந்த உதவி கத்திரி கட்டாயம் வரும்போது அந்த பலனை உங்களுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நீங்க என்ன கிரியை செய்திருக்கீங்களோ அந்த கிரியைக்கு தக்க பலனை கட்ட கொண்டு வருவார். சுவிசேஷம் 17:24 வாசிக்கலாம்.
1: மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல
0: மனுஷகுமாரனும்
1: தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
0: ஒரு திசை தோய் மறு திசையில பிரகாசிக்கிறது போல மின்னல் எப்படி பிரகாசிக்கிறது அப்படியே மனுஷகுமார் வரும் நாளிலும் மனுஷகுமார் அப்படியே தோன்றுவார். அப்ப அந்த நாள்ல தான் நம்ம அவங்கவுங்களுக்கு கிரியை தகுந்த பலனை கத்த அளிப்பார். அல்லேலூயா. நீங்க எனக்கு இந்த நான் எப்ப செஞ்சேன், நான் இந்த உதவியை எப்ப செஞ்சேன்னு செஞ்ச எனக்கு யாவுமே இல்லையே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. செய்த ஒரு கிரியை கூட அவர் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். வரும்போது கர்த்தர் நிச்சயமா கொண்டு வருவார். அல்லேலூயா. அவர் மனசுக்கு வர மின்னல் எப்படி தோன்றி எப்படி இருக்கு அதே போல தேவனாய் கர்த்தர் வரும்போது அப்படிதான் வருவார். கட்டாயம் வர போறார். அதுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன கொண்டு வரு? நம்ம ஊருக்கு என்ன கொண்டு வருவாரு? நம்ம கர்த்தருக்கு என்ன கிரியை செய்தோமோ அந்த கிரியின் பலனை கர்த்தர் கொண்டு வரப்போறாரு. அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தராகிய தேவன் வருமானம் எப்படி இருக்கணுமா? 1 Thessalonians 5:23.
1: உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி
0: காக்கப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அப்ப நம்ம ஆத்மா ஆவி என்ன சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கத்தக்கதாக காக்கப்பட வேண்டும். அவர் வரும்போது குற்றம் கடுகளோட குற்றம் இருக்கக்கூடாது. இப்பயே நம்ம ஆண்டவற்றை அறிக்கை செய்து எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஆவி ஆத்ம சரீரத்துல என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் வரப்போற நாளைக்கு எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்ற நம்ம காக்கணும். நம்ம ஆத்மாத்துல குற்றம் இருக்கக்கூடாது, நம்ம ஆவியில குற்றம் இருக்கக்கூடாது, சரீரத்துல குற்றம் இருக்கக்கூடாது. நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 1:8
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
1: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
0: குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி
1: முடிவு பரியந்தும்,
0: முடிவு பரியந்தும்
1: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
0: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இருக்கிறதுக்கு என்ன செய்வார்? அவர் நம்ம என்ன செய்வார்? முடிவறிந்து அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். நம்மளை குற்றம் சாட்டுறது யாரு? பிசாசு தான் நம்மளை குற்றம் சாட்டிட்டே இருப்பான். அவன் குற்றம் சாட்டாதபடிக்கு இருக்கிறதுக்குலாம் நம்ம என்ன செய்யணும்? இப்பயே பரிசுத்தமா இருக்கணும். வெளிப்படுத்துற விசேஷம் 12:10
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: நம்முடைய தேவனுக்கு முன்பாக,
0: நம்ம தேவனுக்கு முன்பாக
1: நம்முடைய சகோதரர் மேல்,
0: நம்ம சகோதரர் மேல்
1: குற்றம் சுமத்தும் பொருட்டு.
0: பாத்தீங்களா, அவன் என்ன செய்வான்? குற்றம் சுமத்தும்
1: பொருட்டு
0: பொருட்டு
1: அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன்.
0: நம்ம ஒவ்வொரு மேல யார் குற்றம் சாட்டுவா? என்ன செய்வானா சொல்லுங்க? குற்றம் சுமத்துவான். மத்தேயு சுவிசேஷம் 18:10 யாரும் மறந்து போகண்டா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நமக்கென்று கொடுத்த தூதன் ஒவ்வொரு நாளும் பரமபிதா சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருப்பாரா? வாசிங்க,
1: இந்த சிறியரில் ஒருவனையும்,
0: இந்த சிறியரில் ஒருவனையும்
1: அற்பமா எண்ணாதபடிக்கு,
0: அற்பமா எண்ணாதபடிக்கு
1: எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள்,
0: அவருக்குரிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதர்கள், அதான் சொல்றாரு. அவருக்குரிய தேவ தூதர்கள்
1: பரலோகத்திலே,
0: பரலோகத்திலே
1: என் பரமபிதாவின் சமூகத்தை,
0: பரமபிதாவின் சமூகத்தை
1: எப்போதும் தரிசிக்கிறார்கள்,
0: எப்போதும் தரிசிக்கிறார். நம்ம தூதர், நமக்கு கொடுத்த தூதர் அவன் போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே இன்னைக்கு உன் பிள்ளை இதை செஞ்சிச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட நம்ம நல்லது செஞ்சா கர்த்தர் சந்தோஷப்படுவார். நம்ம தப்பு பண்ணும்போது அவர் என்ன சொல்ல, நம்மளை பார்த்து தூக்கப்படுவார். அப்ப அந்த தூதன் ஒரு புதுசா வச்சிருக்கா, இன்னொரு யாரு பிசாசு ஒரு புதுசா வச்சிருக்கிறா. நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்னு சொல்லி அவனு நம்ம இரவு போகல என்ன செய்யறோம்? தமிழ் சகோதரர் மேல தேவருக்கு முன்பாக குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அதனால நம்ம குற்றம் இல்லாத வாழ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே நான் குற்றம் இல்லாத வாழணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நம்ம குற்றம் இல்லாம வாழ உதவி செய்யறா செய்ய மாட்டாரா? நம்மளுக்கு பலன் இல்லை, ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? நம்ம குற்றம் இல்லாத வாழ உதவி செய்வார். சுவிசேஷம் 8:46
1: என்னிடத்தில் பாவம் உண்டென்று
0: ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று
1: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்?
0: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பாத்தீங்களா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல பாவம் உண்டு என்று யாராவது குற்றப்படுத்த முடியுமா? அவர் பரிசுத்தரா வாழ்ந்தார். ஹலேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாக நமக்கு பரிசுத்தமா வாழ கர்த்தர் உதவி செய்வரோ செய்ய மாட்டாரா? செய்வார். நம்ம அவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அவரோடு இணைந்திருந்தா நம்மளும் குற்றம் இல்லாத வாழ முடியும். பரிசுத்த பவுல் சொல்றாரு 1 Corinthians 4:4
1: என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்,
0: என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன் சொல்லி பரிசுத்த பவுல் சொல்றாரு. ஒரு குற்றம் இல்லாத வாழ்ந்தார் ஆண்டவரை இயேசுக்கு. குற்றம் இல்லாத வாழ்ந்தார் பரிசுத்த பவுல். நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான் குற்றம் இல்லாத வாழ்ந்தார். நம்மளும் குற்றம் இல்லாத வாழ முடியும். எதுதான் நம்மளை குற்றப்படுத்து பாருங்க? வீண் பேச்சு. மத்தேயு சுவிசேஷம் 12:36-37
1: மனுஷர் பேசும்,
0: மனுஷர் பேசும்
1: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து,
0: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
1: நியாயத்தீர்ப்பு நாளிலே,
0: நியாயத்தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று,
0: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று
1: உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: ஏனெனில்,
0: ஏனெனில்
1: உன் வார்த்தைகளினாலே,
0: உன் வார்த்தைகளினாலே
1: நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்,
0: நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்.
1: அல்லது உன் வார்த்தைகளினாலே,
0: அல்லது உன் வார்த்தையினாலே
1: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்.
0: நம்ம பேசுறது யார் கேட்கிறா? நம்ம பேசுறது யாருக்கு தெரியும்னு சொல்லி பேசுறீங்க. ஆனா வந்து யார் யார் ஆண்டு இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கிற வார்த்தையினால நீதிமான் தீர்க்கப்பட, இல்லாட்டா குற்றவாளின்னு தீர்ப்பிடுவாய். நம்ம குற்றம் செய்யறதுக்கு வேற எதுவும் இல்லை, நம்ம பேசுற பேச்சு தான் நம்மளை குற்றவாளி என்று தீர்க்கப்படும். நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே நம்ம ஒரு வார்த்தையோட வீணான வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி கேட்கணும். முதலாவது ஆண்டவரை இயேசுக்கு தரும்போது என்ன செய்ய, அவன் அவன் கிரியை தகுந்த பலனை கொடுக்கிற. ரெண்டாவது, நம்ம குற்றம் இல்லாத இருந்தா நம்மளை நீதிமானா மாற்றுவார், இல்லாட்டா குற்றவாளி என்று மாற்றுவார். நம்ம என்ன பேசுறோமோ அது தகுந்த ஒடி. ஒன்னு குறைஞ்சர் 6:7
1: நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது,
0: ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது
1: எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது.
0: எவ்விதத்திலும் குற்றம், ஒரு காரியத்தை பிடிச்சி தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, இப்படி இல்ல இப்படி, இது இப்படி இல்ல இப்படி, தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, அது குற்றம். எவ்விதத்தில் அது எப்படி இருக்கா சொல்லுங்க, எப்படி எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. நம்ம இந்த காரியங்களை தர்க்கம் இப்படி பண்ணும்போது குற்றமாயிருக்குது. இந்த காரியத்தில் விடுதலை வேணும், ஆண்டவரே எனக்கு இதுலேருந்து விடுதலை வாங்க தாங்கப்பான்னு கேட்கணும். முதல் ஆண்டவராக இயேசுக்கு வருகிறது, நமக்கு நம்ம நம்ம கிரியை தகுந்த பலனை கொண்டு வராரு. வீண் பேச்சு பேசி பேசி குற்றம்னு சொல்லி நம்ம தீர்ப்பார். நம்ம தர்க்கம் பண்ணால் குற்றம் நமக்கு தீர்ப்பார். இந்த காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. இப்பயே நம்ம ஆண்டவர் மன்னிப்பு கேட்டால் கட்டாயம் மன்னிப்பார். அப்புறம் அவர் வந்த பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு யாருக்கும் தெரியாது. தெரியுமா, யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளாக நமக்கு நம் பாவத்தை ஆண்டவிட்டு அறிக்கையிடணும். மூன்றாவதாக, கர்த்தர் வருக சமயமா இருக்கு. 2 Peter 3:3-4
1: முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில்,
0: முதலாவது நீங்க அறிய வேண்டிய என்னவெனில்,
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: பரியாசக்காரர் வந்து,
0: பரியாசக்காரர் வந்து
1: தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து,
0: சுய மனம் போல விருப்பம் போல நடந்து,
1: அவர் வருவார் என்று,
0: அவர் வருவார் என்று
1: சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே,
0: அவர் வருவார் என்று சொல்ற வாக்கு தத்துவம் எங்கே,
1: பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு,
0: பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு
1: சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல்,
0: சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல்
1: இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்,
0: இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். அதுதான் அதுக்கு சொல்றாங்க. இப்ப சொல்றக்கூடிய காலம் வந்துருச்சு. நிறைய பேர் எங்க ஆண்டவர் வாராரு வாரன்னு சொல்றீங்க, எங்க வாராரு அப்படின்னு சொல்லி பரியாசக்காரங்க தோண்டிட்டாங்க. இது ஆண்டவர் வருகைக்கு ஒரு அடையாளம். எங்க வாராரு, நீங்க இயேசு கிறிஸ்து வாராரு வாரன்னு சொல்றீங்க, எங்க வாராரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது பரியாசக்காரர் தோண்டிட்டாங்க. இந்த யார் பரியாசக்காரன் கர்த்தருடைய வேதம் திட்டமா சொல்லுது. யூதா 18
1: கடைசி காலத்திலே,
0: கடைசி காலத்திலே
1: தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற,
0: தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற
1: பரியாசக்காரர் தோன்றுவார்கள்,
0: பரியாசக்காரர் தோன்றுவார்கள்
1: என்று உங்களுக்கு சொன்னார்களே,
0: என்று உங்களுக்கு சொன்னார்களே. இப்ப சொன்ன காரியம் நிறைவேறுது. எங்க பார்த்தாலும் கேட்கறேன், எங்க ஆண்டர் வாரார் வரன்னு சொல்றாங்க, எப்பதான் வருவாரு? நீங்களும் 2000 முன்னால் சொல்லிட்டே தான் இருக்கீங்க, அது வந்த பாறை காணும் அப்படின்னு பரியாசம் பண்றாங்க. கடைசிகள் தோன்றுவார்கள் சொல்லி கத்தடி வேதம் சொல்றது, அது ஒரு அறுவடையாளம். நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். யூதா 1:20
1: நீங்களோ பிரியமானவர்களே,
0: நீங்களோ பிரியமானவர்களே
1: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
0: உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
0: உறுதிப்படுத்திக்கணும். உறுதி யாரா என்னமா சொல்லிட்டு போறாங்க, என்ன சொன்னாலும் சரி, நான் பத்தி நம்ம சோர்ந்து போக கூடாது. காதுக்கே வந்தாலும் சோர்ந்து போக கூடாது. அதான் நம்ம மகா விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டு
1: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ண,
0: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணு. செபிக்கலாம் அன்னி பாசையில நல்லா செபிச்சுட்டே இருக்கணும். விசுவாசம் யார் என்ன சொன்னாலும் அது கலங்கக்கூடாது. நம்ம சோர்வடிக்கும், விசுவாசம் நமக்குள்ள வேணும். யார் என்ன சொன்னால் அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க, மன்னிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எபேசியன் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும்,
0: சகலவிதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி,
0: ஆவியினாலே எந்த விதத்திலும் எந்த சமயத்திலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால என்ன செய்யணும், எந்த நாள்லயும்
1: ஜெபம் பண்ணி,
0: ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தவான்களுக்காக நம்ம என்னைக்கும் நம்ம செவிக்கல எப்படி இருக்கணும், விழித்துக் கொண்டிருக்கணும். மன உறுதி வேணும். பழப்பு வரும், சோர்வு கொண்டு வரும். பிசாசு யார் மொழியா சோர்வை கொண்டு வரும்? பரியாசக்காரர்கள் பண்ணுவாங்க. எங்க ஆண்டர் வாரார் வாரான்னு சொல்றாங்க, வரலையேன்னு சொல்லி பரியாசம் பண்ணுவாங்க. அரட்ட நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை பற்றி கேள்வி பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க மன உறுதியோடு என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மறந்து போகாம சோமிட்டே இருக்கணும். அதை பார்த்து நம்ம பின்வாங்கிடக்கூடாது. எபிரேயின் புஸ்தகம் 10:37-38,
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால், அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார்.
0: யாரெல்லாம் பின்வாங்கி போற அவங்க மேல் கர்த்தருடைய ஆத்துமா என்ன செய்யாது? பிரியமா இராது. நம்ம செவ் பண்ணிட்டே இருக்கணும், ஆபியில செவ் பண்ணிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம கண்டுக்க கூடாது, செவ் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தர் கட்டாயம் வருவார், பஞ்ச காலத்துல வருவார். வரும்போது நமக்கு என்ன கொண்டு வர்றோம், அவரவர் கிரியை தக்க பலன் கர்த்தர் கொண்டு வருவார். ரெண்டாயிரம் ஆத்தும் ஆவி சரீரத்தில் குற்றமற்ற நம்ம காற்று கொள்ள வேண்டும். மூன்றாவது, பரியாசக்காரர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அரட்டி அடிப்பாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க. அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. யாரோ எவரோ பேசிட்டு போறாங்க நோட்டுட்டு, நம்ம ஆண்டவர் நோக்கி அதிகமாக போராடி ஜெபித்து கொண்டே இருக்கணும். பின்வாங்கி போனா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேலே என்ன இருக்காது? பிரியமா இருக்காது. யார் நம்ம மேலே பிரியமா இருந்தாலும் ஏற்றாலும் யார் நம்ம மேலே பிரியமா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து நம்ம மேலே பிரியமா இருக்கணும். அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். கர்த்தர் நம்ம மேலே பிரியமா இருக்கிற அளவுக்கு நடக்கிறோமா, கர்த்தர் துக்கப்படுத்துறோமான்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் நம்ம இதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். கடைசியாக எபிரேயின் புஸ்தகம் 9:28.
1: கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு
0: ஒரே
1: தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி
0: இரண்டாம் தரம்
1: பாவம் இல்லாமல் தரிசனமாவார்.
0: கர்த்தருக்காக யார் காத்து கொண்டிருக்கோங்களோ அவங்களுக்கு என்ன சரி, பாவம் இல்லாம தரிசனமாவார். யாராரு கர்த்தர் வருகை எப்போரும் உள்ளத்தில் ஏக்கம், ஒரு தாகம். ஏசப்பா எப்போ வருவார், எப்போ வருவார், நமக்கு ஒரு தாகம் ஏக்கம் உள்ளத்துக்கு உருவாயிருக்கு. அவங்களுக்காக கர்த்தர் வருவார். அல்லேலூயா. எல்லாருக்காக இல்ல, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க எப்போ வருவார், எப்போ வருவார், உள்ளத்துல ஒரு தாகம் ஏக்கம் வரும்போது நம்ம கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன இருந்தாலும் ஏசு எப்போ வருவார், எப்போ வருவார்ன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஏக்கத்தோடு இருக்கும். அங்கீதக்காரர் சொல்றாரு, உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால என்ன செய்யும், பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள் நமக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம ஆத்துவ ஏங்கி கொண்டிருக்கு. எப்போ வரமாட்டாரா ஏசுகித்து, எப்போ வரமாட்டாருன்னு சொல்லி நம்ம உள்ள ஏங்கி கொண்டே இருக்குது. அந்த ஆண்டவர் சொன்னார், உபத்திரப்பட்டது நல்லது, அதனால தான் ஒரு வசனத்தை காத்து நடக்கிறேன்னு சங்கீதக்காரர் சொன்னார். உபத்திரங்கள், பாடுகளை பார்த்து யார் சோர்ந்து போகாதீங்க. நம் ஏக்கமெல்லாம் இயேசு நோக்கி காத்திருக்கணும். எப்போ வருவீங்க ஏசுப்பா, எப்போ வருவீங்கன்னு சொல்லி நம் ஊரில், நம்ம வீட்டில் அம்மாவோ அப்பாவோ, நம்ம குடும்பத்தில் யாரோ நம் பிரியமானவங்க வெளியே போயிருந்தாங்கன்னா எப்போ வருவாங்கன்னு சொல்லி ஏங்கிறது. அதை பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் சொல்லி கோடி மடங்கு ஏக்கமா இருக்கும் இல்ல. அப்ப நிச்சயமா சீக்கிரமா வருவார். அல்லேலூயா. அவர் வருவிக்கு நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கர்த்தர் எப்போ வருவார், எப்போ வருவாருன்னு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமா வருவார். 1 Corinthians 1:7.
1: அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும், குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
0: வெளிப்படுவதற்கு
1: காத்திருக்கிறீர்கள்.
0: வரமும் பெற்றுக்கொள்ளும், வல்லம் பெற்றுக்கொள்ளும். வரங்கள் இருந்தா தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். வரங்கள் வல்லம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. படிச்சிருந்தா தான் நல்ல வியாபாரம் நல்லா செய்ய, தொழிலாம் செய்ய எவ்வளவுன்னு தெரியும். அதே போலதான் ஆத்துமாக்களை ஆயுதப்படுத்தணும் சொன்னா நமக்கு வரங்கள் வேணும், வல்லமைகள் வேணும். அல்லேலூயா. யாதொரு வரத்திலும் குறைவில்லாம அவர் எப்போ வருவார், எப்போ வருவார், ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவுக்கு வரப்போறார். 2 Peter 3:12.
1: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணும்? ஏக்கத்தோடு காத்திருக்குமானால் கர்த்தர் ஒரு நாள் வந்து நம்மளை அணைத்துக் கொள்வாரா, நம்மளை தூக்கி கர்த்தருடைய மடியில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நம் பிள்ளை எவ்வளோ காத்திருந்துச்சு சொல்லி நம்மளை காத்து நம்மளை அணைத்துக் கொள்வார். லூக்காவின் சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் 36வது வசனம்.
1: எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது,
0: தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து தட்டும்போது,
1: உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
0: நம்ம வீட்டுல யாராவது ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம வந்து அவங்க வந்து தட்டும் போது அவங்க நடக்கிற நடை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், வந்தாங்கன்னு சொல்லி அவங்க காத்து தட்டுறதுக்கு முன்னாலே நம்ம திறந்துடும் இல்லையா. அதே போல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் நமக்கு தெரியாது. அவர் வரும்போது உடனே நம்ம நினைச்சிடணும், அவர் காது திறக்கிறவங்களை போல அதிகமா நம்ம காத்திருப்போமானா. எப்ப எக்கால சத்தம் கேட்கும், எப்பொழுது அவருடைய எக்கால சத்தம் தூதர் சத்தம் கேட்கும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு முழித்திருந்து காத்திருப்போமானா. கர்த்தராகிய தேவன் நம்மளை கூப்பிட ஒரு நாள் வரப்போறாரு. அல்லேலூயா. மொதல் எதுக்கு வர்றாரு, புறவருக்கு வேண்டிய பலன் கொண்டு வர்றாரு. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில குற்றம் இல்லாம இருக்கிறமான்னு சொல்லி பாக்குறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் வருகைக்கு காத்திருக்க வேண்டும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை கூப்பிட வருவார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு காத்திருப்போம். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தம் கொஞ்சம் எக்கால் சத்தம் கேட்டோடனே நம்ம எழுந்து அப்படியே அவரோடு கூட பறந்து போவோம். நாட்கள் வரப்போகுது, அது சீக்கிரமா வரப்போகுது. அவர் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுது. ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்காலத்தோடும் கர்த்தர் வரப்போறார். அவர் வருகைக்கு நம்ம எதிர்ப்பு நோக்கி காத்திருப்போமானா, கர்த்தர் ராஜ்யத்தில் நம்ம ஆண்டவருடைய மடியில உட்கார்ந்துருப்போம், கர்த்தரை ஒப்பு கொடுப்போம்.
1: வருகையா சமீபமா இருக்கிறது அப்பா. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும். லோத்தின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் ஒரு காலத்தில் நடக்கும். இந்த சம்பவங்கள் யாவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினால் இயேசுவின் வருகை மிக சமீபம் என்பது நமக்கு ஊர்ஜிதமாகிறது. ஆகையால் எப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லித்தான் நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கிரியைகளுக்கு ஏற்ற பலன், அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் கொண்டு வருகிறார். ஆகவே நல்ல கிரியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். உன் கிரியலுக்கு பலன் உண்டு. ஆம், நம்மால் முடிந்த வரையிலும் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் நல்ல கிரியை செய்ய எனக்கு உதவி செய்யும் அப்பா. என்னை அர்ப்பணம் செய்கிறேன், நல்ல கிரியை நான் செய்யணும் அப்பா. என்னோட வாழ்நாள் முழுவதும் உமக்கென்று கிரியை செய்ய அவர் சொன்னார். இந்த சின்ன சிறியவர்களுக்கு செய்யும் பொழுது அது எனக்கே செய்வீர்கள். நம்ம அர்ப்பணம் செய்வோமா. என்னால் முடிந்த வரையிலும் நான் நல்ல கிரியை செய்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் சொல்கிறார், வேதம் சொல்லுது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காணப்படுவதாக. இயேசு குற்றமற்றவராய் இருந்தார். பவுல் சொல்கிறார், என்னிடத்தில் எந்த குற்றம் இல்லை என்று சொல்கிறார். நாம கேட்போமா, என்னிடத்தில் குற்றமே வரக்கூடாது, எப்ப குற்றம் வருமா? நீங்கள் ஒருவர் ஒருவரோடு வழக்கானவது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. வீண் பேச்சு பேசும்பொழுது குற்றவாளியாய் நாம் தீர்க்கப்படுகிறோம். ஆண்டவரே, வீண் பேச்சுக்கு என்னை காத்துக்கொள்ளும், என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என் உதலின் வாசலை காத்துக்கொள்ளும் ராஜா என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி கேட்போம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக, பரியாசக்காரர் தோன்றுவார்கள் இயேசுவின் வருகையின் போது என்று சொல்லி கேட்டோம். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பரியாசம் பண்ணுகிற பரியாசக்காரர் எழும்பி விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே ஆவில் நிரம்பி ஜெபியுங்கள், பரிசுத்தாவிக்குள் நிரம்பி ஜெபியுங்கள், உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று சொல்கிறார். கதை சமுதாயம் கேட்போமா, ஒருபோது நான் பின்வாங்கி போக கூடாதப்பா, என் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கணும். நான் ஆவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க எனக்கு அந்த பாக்கியத்தை அதிகமாய் கத்தை தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். நல்ல அர்ப்பணம் செய்வோமா. எல்லாம் வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பாயங்களை மாற்றும் ஐயா, அப்பாயங்களை மாற்றும் ஐயா. நான்காவதாக, கர்த்தன் வருகை சமயமா இருக்கப்படினாலே அவளோடு, மிகுந்த அவளோடு நாம் காத்திருக்க வேண்டுமா? எல்லாம் வரங்களால் நிரம்பினவர்களாக கர்த்துடைய வருகையிலே நாம் அவர் எதிர்கொண்டு சந்திக்க நாம் மிகுந்த ஆவலோடு அவருக்கு காத்திருக்க வேண்டும். எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது அவருக்கு அவளோடு கதவைத்திருக்கிற ஒரு மனிதனை போல நாம் அவளோடு எப்பொழுது வருவார் என்று சொல்லி அந்த அவளோடு காத்திருக்கணும், எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். கேட்ட வார்த்தைகளுக்கு நாம் அர்ப்பணம் செய்வோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உங்கள் வருகை மிக சமீபம் என்பது காலங்கள் அடையாளங்கள் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறதப்பா. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இதோ அப்பா இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா லோத்தின் காலத்தில் நடந்தது போலவே எங்க பார்த்தாலும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜா நீங்க தான் இந்த காலங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து அப்ப இந்த காலத்தின் நடுவே வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில எசப்பா நாங்கள் நல்ல கிரியை செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றவே ராக ஆண்டவரே. எங்களை முடிந்த வரையில மற்றவர்களுக்கு நல்ல கிரியை செய்ய மற்றவர்களுக்கு நல்ல கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ குற்றமற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ பிரியமே உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கள் வாழ்க்கை பழுதில்லாமல் இருக்க ஏசப்பா நீங்க தயவு கூர்ந்து அப்பா குருபை குருபை குருபை குருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் இந்த பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில் தருவீராக. அப்பா பரியாசகர் தோன்றியிருக்கிற நாட்களில் நாங்கள் ஆவில் நிரம்பி அப்பா ஜெபித்துக் கொண்டே இருக்க பரிசுத்தவான்களுக்காக எல்லா மனிதர்களுக்காக ஆவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எங்களுக்கு குருபை கொடுக்கணுமே. அப்பா உடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே மிகுந்த ஆவலோடு காத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை எங்கள் உள்ளத்தில் வைத்தள்ளும். அப்பா உலகத்தின் பின்னே நாங்கள் ஓடி ஒளிந்திராதபடிக்கு உலகத்தில் விழுந்திராதபடிக்கு கல்வாரி சிலுவையிலே அப்பா சிலுவை அண்டை அப்பா இயேசு கிறிஸ்தன் ரத்தத்திலே அவன் ரத்த கோட்டைக்குள்ளே மூழ்கி இருக்க உமை பின்பற்றி வர எங்களுக்கு அது பாக்கியம் தாரும் ஆண்டவரே. செய்தி கேட்ட மக்கள் அர்ப்பணிக்கிற மக்கள் ஜெபிக்கிற மக்கள் எல்லார் கரங்களை கத்தர் பிடித்து தயவாய் நடத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். செய்ய போதற்கு கைகோடான கொடிய ஸ்தோத்திரம். உடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1-409-0100-0002-229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-333-100-0000 26224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: லூக்கான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற
0: இவைகளுக்கெல்லாம்
1: நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க
0: எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜெபம் என்ன செய்யணும்? விழித்திருங்கள். ரெண்டு காரியம் சொன்னார். இவைகளுக்கெல்லாம் தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்ம இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி காரியம். இந்த உலகத்துல எல்லா உபத்திரங்களுக்கும் தப்பு வைக்க வேண்டும். ரெண்டாவது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவனா என்னப்படணும் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபமானாம இருந்த ஒளிமையை செய்ய முடியாது. எத்தனையோ காலங்கள் 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம் எல்லாம் பண்ணி என்ன செய்யாது? நீ மேல ஒளிமையை செய்ய முடியாது. விண்ணப்பத்தை கிருபை நாம என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். என்ன ஏதோ ஒரு ஜெபம் பண்ணோம் இது வரைக்கும். நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நம்மளையும் தேவன் தப்பிப்பா. மார்க்கன் சுவிசேஷம் 13 அதிகாரம் 8 வசனம்.
1: ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்,
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
1: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும்,
0: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும்
1: எழும்பும்
0: பூமி அதிர்ச்சிகளும்
1: பல இடங்களில் உண்டாகும்.
0: பஞ்சங்களும்
1: கலகங்களும்
0: உண்டாகும்.
1: இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம்.
0: கொள்ளை நோய், பஞ்சம், இந்த பொருள் வாங்கினாலும் இப்ப விளவாதான். இப்ப என்ன செய்யணும்? செவித்து ஆண்டுட்ட அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். அலையிலயா? அதனால தாவீரன் கத்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்காரு. வலது வருஷம் இருக்கிறதுனால அசைக்கப்படுது. நம்மள அப்படித்தான். இந்த காலங்களில் நம்ம செவிச்சு ஆண்டுட்ட அடைக்கலம் புகுந்துட்டோம்னா இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்குது சொல்றார். செவிக்கிறவங்களே இல்லையேன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறார். இவ்வளவு பாடுகள் வருது, இவ்வளவு உத்தரங்கள் வருது, ஆனாலும் செபிக்கிறவங்க இல்லைன்னு சொல்லி கத்த ஆச்சரியப்படுகிறார். பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 59:16 வசனம்.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு
0: விண்ணப்பம் பண்ற ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி கத்த என்ன செஞ்சாராம்? ஆச்சரியப்பட்டார். அருமையானவர்களே, நம்ம செபிக்கிறோமா எப்படி இருக்கும் நமக்கு தான் தெரியும். நம்ம சுயநலத்துக்காக, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காகவே செபிச்சுட்டு இருக்கோமா? அது நம்ம எப்பயும் செபிக்க வேண்டியதுதான். குடும்பத்துக்காக நமக்காக செபிக்கிறோம். அந்த செபம் போதாது. அருமையானவர்களே, கண்ணீரோடு உன்ன உணவு இல்லாமல், உடுத்து உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம மரத்தோடு செவிக்க வேண்டும். அல்லேலூயா. செவிக்கிறவா யோசித்து பாருங்க என்ன செஞ்சார் ஆண்டவர். ஆச்சரியப்பட்டாராம். செவிக்கிறமா? இனிமேல நாட்கள் பத்திரம் பாடுகள் தான். மத்தேயு சுவிசேஷம் 24:22 வசனம்.
1: அந்நாட்கள் குறைக்கப்படாத ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமும், அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
0: பாத்தீங்களா? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நம்ம செவிச்சா அந்த நாட்கள் என்ன செய்யும்? பாடுகள் குறைக்கப்படும். அதுதான் கர்த்தராகிய தேவன் உங்களை என்னையும் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கோங்க, தயவு செய்து எடுத்துக்கோங்க.
1: அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால், ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை.
0: ஒருத்தர்கள் தப்பிப்போவதில்லை. எல்லாருமே, யாருமே பலப்போ முடியும். எல்லாம் இந்த உபத்தில கஷ்டத்துல அகப்பட்டுருவாங்க.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தமும்,
0: அந்த நாட்கள் குறைக்கப்படும். உபத்திரத்து நாட்கள் என்ன செய்யும்? தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமா குறைக்க. கண்ணீரோடு செபிக்கணும், ஆத்மபாரத்தோடு செபிக்கணும். சுயநலமான செவன், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, அந்த செமல் இல்ல. கண்ணீரோடு அழுது உன்னை போல கத்திர சொன்னார், உன்னை போல பெறற நேசின்னு சொன்னாரு. கண்ணீரோடு ஆத்துவ பாரத்தோடு செபிக்கணும், அழுது புலம்பணும். ஆண்டவரே, எங்க தேசத்துல இப்படியாச்சு, எங்க மாநிலத்துல இப்படியாச்சு, எங்களை மாவட்டத்துல இப்படியாச்சு, எத்தனையோ சனங்கள் ஆண்டவரே குடியும் பெரியும் கண்ணீரோடு இருக்காங்களப்பா, அவங்களுக்கெல்லாம் நான் செபிக்கிறேன்னு சொல்லி நான் போராடி செபிக்க வேண்டும். கத்திர மட்டத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கமே நீங்கள் நான் போராடி செபிக்க வேண்டியதுதான். நலமான செவம் என்ன செய்வோம்? நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும். அதுக்கு மாத்திரம் செவிச்சுட்டு இருக்க கூடாது.

0: எல்லாருக்காகவே செபிக்கவில்லை. எப்படிலாம் செபிக்கும் தான் இப்ப நம்ம சுருக்கமா தியானிக்க போறோம். ஆதியாம புஸ்தகம் 18 20 22 வசனம் வரைக்கும்.
1: பின்பு
0: கர்த்தர்
1: சோதோம் குமாரின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார்.
0: ஆண்டவர் சொல்றார்.
1: அப்பொழுது அந்த புருஷர்
0: அவ்விடம் விட்டு
1: சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ
0: பின்னும்
1: கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
0: மிகவும் எப்படி இருக்குதா, எப்படி இருக்குது, கொடியதா இருக்குதா பாருங்க. இப்ப இந்த காலத்திலே அதுதான் இருக்குது. அங்க இந்த ஓரிங்க பாவம், விசார பாவம், வேசித்தன பாவம், பயங்கரமான காரியங்கள், கொடியதா இருக்கு பாவம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் பார்க்க போறேன்னு போறாரு. ஆனாலும் ஆபிரகாம் நினைச்சிங்கிறான், இன்னும் அவருக்கு முன்பாக 50 பேருந்து அழிப்பீங்களா ஆண்டவரே, 40 பேருந்து அழிப்பீங்களா, 30 பேருந்து அழிப்பீங்களா, 20 பேருந்து அழிப்பீங்களா, 10 பேராவது இருந்து அழிப்பீங்களான்னு கேட்கிறாரு. ஏசு பண்ண சொல்றாங்க. அதுக்கு நான் தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் அழிப்பதில்ல அப்படின்றாரு. ஆனா இந்த சோதகுமாரில் எத்தனை பேர் கூட, 10 பேர் கூட நீதிமான் இல்லவே இல்லை. 10 பேர் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் கடைசியை சொன்னாரு. ஆண்டவராய் இயேசுக்கு முன்பாக, தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக அபிரகாம் என்ன செஞ்சாரு, நின்று கொண்டே இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, போராடி செவிச்சிருப்பாரு. ஆண்டவரே எப்படியாவது சோதகுமார் பட்டணத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே, நீங்க அழிக்கவே கூடாதப்பா, அழிக்க கூடாப்பா, ஒரு சலம் கூட கெட்டு போக கூடாது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அபிரகாம் செவிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதுலயே ஆதியாம புஸ்தகம் 18:32.
1: அப்பொழுது அவன்
0: ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக
1: நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான்.
0: அதற்கு அவர்
1: பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார்.
0: பத்து பேர் கூட அங்க என்ன இல்ல, நீதிமான்கள் இல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் ஓரீசர் பாவம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன கொடிய பாவம் சொல்லி அந்த பாவம் இப்ப நம்ம தேசல இருக்குது. ஆனா அபிரகாம் இப்போல நம்மளும் ஜெபிக்கணும். ஆண்டவர் அபிரகாம் என்ன ஜெபிக்கிறாரு, 10 நீதிமான்கள் இருந்தாலும் அப்படி கேட்கிறார், இல்ல அழிப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே போல நம்ம தேசத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் தரப்புல நிற்க வேண்டும். பாவஞ்சரங்க எப்படியோ போயிட்டு போட்டோம், நமக்கு என்ன நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம தேசத்துக்காக என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கதற வேண்டும். நம் மாநிலத்துக்காக கதற வேண்டும், நம் மாவட்டத்துக்காக கதற வேண்டும். நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் கண்ணீரோடு செவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. அதுதான் தேவன் நம்மளெல்லாம் இந்த இடத்துல கூட்டி சேர்க்கிறார். ஆதியாம புஸ்தகம் 19:27-29 எடுத்துக்கோங்க. ஆதியாம புஸ்தகம் 19:27-29
1: விடியற்காலத்தில்
0: ஆபிரகாம் எழுந்து
1: தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று தேவன் சமபூமியின் பட்டணங்களை
0: அழிக்கும் போது
1: தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி
0: அனுப்பிவிட்டார். அபிரகாம் வந்து தேவன் முன்னால நின்று செவித்ததுனால லோத்து அங்கு குடியிருந்ததுனால அபிரகாம் செவிச்சதுனால என்ன செய்ய, பட்டத்தை கவிழ்த்து போடும் போது லோத்து மணி பிள்ளைகள் எல்லாம் நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகன்னு சொல்லி தூதுல அனுப்பி கொண்டு போனாரு. அவர் சொன்னாரு, மலைக்கு ஓடி போன்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. இவர் எங்க போயிட்டாரு, பக்கத்துல சின்ன அந்த தேவனுக்கு அந்த இடத்துல லோத்து என்ன செய்யல, கீழ்படியில. தேவன் எங்க போய் சொன்னாங்க, மலைக்கு ஓடி போன. இவங்க என்ன சொல்ற, ஐயோ ஆண்டவரே எனக்கு அந்த அளவுக்கு போக முடியாது, பக்கத்துல சோபா இருக்கு நான் போயிருந்துறேன் பாத்தீங்களா. அதுதான் நம்மள இப்படித்தான் ஆண்டவர் சொல்வார். நம்ம ஒண்ணு செய்யும் போதுதான் நம்ம வாழ்க்கையில மாட்டிக்கிறோம் பாவத்துல. அதனாலதான் லோத்தோடைய பிள்ளைகளும் பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. லோத்தோ பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவங்க மனைவியும் உப்புத்தனாங்க. ஆனா கத்தர் சொன்னபடிக்கு அவங்க கீழ்படிந்து மலை போயிருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அழிவே வந்திருக்காது. ஆனா யாரும் நினைச்சு லோத்த காப்பாத்தினாரு? ஆபிரகாமை நினைச்சாரு. அருமையானவர்களே, நீங்கள் நானும் கூட நாம் போராடி செபிக்கும் போது கத்த நம்ம நிமித்தமா, நம்ம சொந்தக்கார மாத்திர இல்ல, நம் மாநிலத்துல மக்களையும் நம் மாவட்டத்துல மக்களையும் இந்த கட்டாயம் தேவர் காப்பாத்துவார். ஹலேலூயா. இதுதான் செவிக்கக்கூடிய நேரம். கண்ணீரோடு நம்ம செவிக்க வேண்டிய. எப்படி செவிக்கணும் சொல்லி சொல்றாரு பாருங்க. பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 4:7
1: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
1: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
0: ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கும். தெளிந்த புத்தி இருந்தா தான் செபிக்க முடியும். நம்ம தேவையில்லாத குழப்பம் சோர்வுகளும் நம்மளால செபிக்க முடியாது. வேதம் கட்டாய திட்டமும் தெளிவா நம்ம போதிக்கிறது. எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ள இருந்து என்ன செய்யணுமா? செபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா? இந்த மாநிலத்தை செபிச்சோமா? செபிக்கலாம். இன்னைக்கு மன்னிப்பு கேட்பான் ஆண்டவரே. நம்மளால பொருள் உதவிதான் அவங்களுக்கு செய்ய முடியல. தெளிந்த புத்தி உள்ள இருந்து செபிக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனக்கு அது முடியல, அதனால நான் செபிக்கல அப்படின்னு நம்ம சாக்கு சொல்லவே கூடாது. ஆபிரகாம் முதலாவது திறப்பில் நின்றார். ரெண்டாவது நம்ம பார்க்கிற சகோதரி பார்க்கிறோம், வேதத்தில் வழியாக பார்க்கிறோம். 2 சாமுவேல் 24:15
1: அப்பொழுது கர்த்தர்
0: இஸ்ரவேலிலே
1: அன்று காலையில் தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால்
0: தான் முதல்
1: பேர்செபா மட்டுமுள்ள
0: ஜனங்களில்
1: 70,000 பேர் செத்து போனார்கள்.
0: பாருங்க, அது தாவியது காலத்துல என்ன செய்ய, தான் முதல் எல்லா இடத்துலயும் போய் 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. 2 சாமுவேல் 24:25
1: அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி.
0: அந்த காலத்தில் கர்த்தருக்கு உடனே செஞ்சாங்க, பலிபீடத்தை கட்டி
1: சர்வாங்க தகன பலிகளையும்
0: சமாதான பலிகளையும்
1: செலுத்தினான்.
0: அப்பொழுது
1: கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறலினார்.
0: தாவீது என்ன செஞ்சார்? தேசத்துக்கு என்ன செஞ்சாரு?
1: வேண்டுதலை
0: கேட்டறலினார்.
1: இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது.
0: அந்த வாதை என்ன செஞ்சிச்சு? நிறுத்தப்பட்டது. தாவீது செபிச்சாரு. நம்ம செபிக்கும் போது நம்ம தேசத்திற்கு வாதை நிறுத்தப்படும். கொள்ளை நோய் எத்தனை பேர் செத்துட்டாங்க? 70,000 பேர் செத்துட்டாங்க. தாவீது நம்ம கிட்ட யாரா சாவுன்னு இருக்கல. உடனே சரி, பள்ளிவடத்தை கட்டி தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தார். வாதை நிறுத்தப்பட்டது. அருமையான சகோதரி, நம்ம வாழ்க்கையிலும் கூட கண்ணீரோடு செவிக்க வேண்டும். நம்ம தேசத்துக்காக போராடி செவிக்கணும். எங்க பார்த்தாலும் பாருங்க, எத்தனை பேர் செத்துறாங்க. நம்ம தான் செவிக்க வேண்டும். நம்ம தான் நம்ம தேசத்துக்காக, நம்ம மக்களுக்காக போராடி செவிக்க வேண்டும். தாவீது போராடி செவித்தார், வாதை நிறுத்தப்பட்டது. நீங்கள் நானும் செவித்தமானா கட்டாயம் நம்ம தேசத்துல வர கொள்ளை நோய் வராது. போராடி செவிக்க வேண்டும். எப்படி செவிக்க வேண்டும்? ஏதோ கடமைக்காக இல்ல. எசேக்கியேல் 21:6
1: ஆதலால் மனுபுத்திரனே,
0: உன்
1: இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து
0: என்ன செய்யணும்? பெருமூச்சு விட வேண்டும். சும்மா என்ன ஏதாவது நம்ம செவிக்கினால் பிரயோஜனம் இல்ல. பெருமூச்சோடு கண்ணீரோடு, ஆண்டவரே என் சனம் இறந்துட்டே இருக்காங்கப்பா, என் சனத்துக்கு ஒரு கொள்ளை நோய் நிப்பாட்டுங்க ஆண்டவரே. நீங்க தான் நிப்பாட்ட முடியும். எங்க தேசத்துல வர கொள்ளை நோய் இந்த பாதை வேண்டாம் ஆண்டவரே, நிப்பாட்டுன்னு சொல்லி பெருமூச்சோடு செவிக்க வேண்டும், கண்ணீரோடு செவிக்க வேண்டும். அல்லது மனம் கசந்த, ஐயோ மனம் கசந்த என்ன உள்ளத்துல ஆத்தம பாரத்தோடு, ஐயோ என் சனங்கள் அழிந்து போறாங்களே, என் சனங்கள் பாவத்தில் போயிடுறாங்களே, என் சனங்கள் எங்க பார்த்தாலும் இறந்து போறாங்களே, என் சனங்கள் எங்க பார்த்தாலும் கஷ்டப்படுறாங்களே சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல பெருமூச்சோடு மனம் கசந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செவிக்க வேண்டும். மனம் கசந்த என்ன? அவங்க மேல ஒரு பாரம், கண்ணீரோடு அவங்களை நினைச்சு அழுது புலம்பி நம்ம செவிக்க வேண்டும். அப்படி செவிச்சா நிச்சயமா நம்ம வேண்டுல கேட்டு கத்திர என்ன செய்வாரு, வாதைய நிப்பாட்டுவாரு. அலையிலூயா. கத்துடைய பாட்டை கேட்டனா இப்பொழுது ஆண்டவர் நோக்கி நம்ம செவப்படுவோம். எங்களை அன்பானியை சித்து வழி நடத்துறேன் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பாட்டை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை தாருவாண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தையும் கத்துடைய கரங்களை தாங்கி வழி நடத்திட்டுமே நன்மையான காரியத்தை வாழ்க்கையில செய்யுங்கப்பா, அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க. கத்துடைய கரங்களை தாங்கி ஒவ்வொரு நாள் வழி நடத்தி செல்ல உங்களோட பாத்துல செபிக்கிறோம். நான் உன் போதித்து நீ நடக்க வேண்டிய வழிவன் காட்டுவன் மேலேவன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு என்று சொன்னீரே. ஆலோசனை தந்து வழி நடத்துமே அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, அண்டி கொள்ள உதவிச்சிங்க அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா, என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா. மந்திரம் செவினை உடைத்து போடுங்க, பிசாசன் கழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க, சம்மா இல்லாத மக்களுக்கு சம்மான் தரும், கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செஞ்ச ஆசீர்வதி உயர்த்துங்க. கத்துடி நாம மட்டும் மகிப்படட்டும் அப்பா. கத்தாவே வாங்கேசப்பா, வாங்கேசப்பா, நீங்க தான் இந்த அற்புதங்களை செய்யணும், அதிசயங்களை செய்யணும் ஐயா. என்னென்ன பலவில் இருந்தாலும் சுகமாக்குங்க, கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் துடைச்சிருங்க அப்பா. எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீரை துடைங்க கத்தாவே. மீன் நோக்கி ஜெபிக்கிறோம், கடன் கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்கப்பா. பணத்தை போய் சந்திப்பீராக ஆண்டவர, பொருளாதாரத்தை சந்திக்க முடியாச்சு விக்ரமப்பா. மகத்தான காரியத்தை செங்க, தொழில் செற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்க மக்கள் வெட்டிட்டாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணுமையா. சமாளாத குடும்பத்தில் சமான் தரும் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை குழப்பத்தை உண்டு பண்ற பொல்லாத ஆவிய நாசிரியனாகி இயேசுக்கு நாமத்துல கழிந்து கொண்டு கட்டுகிறோம். குடும்பத்துல சமானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், பிரச்சனை உண்டாக்குற சாத்தானை முறியடித்து போடுங்கப்பா. அப்பா அமை துதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தகப்பறே என்ன தேவையை சேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தை ஞாபகத்தை தாரு. எல்லா சிறு பிள்ளைகளும் செபிக்கணும், வாலிபர்கள் செபிக்கணும், பெரியவங்க செபிக்கணும். அன்றுவரையும் அண்டிக்கொள்ளும், அறிந்து கொள்ளும், மோடு இருக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்திரம் சிவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியம் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜெபங்களை உங்க ஜெப குறிப்புல நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம்.
3: ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்,
7: டோல்பாத் 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: உத்தரங்கள் பாடுகள் வந்தாதான் நம்ம என்ன செய்ய பரலோர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போஸ்தலன் நடுவின் புஸ்தகம் 14:22
1: சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
0: பிரவேசிக்க நினைச்சிடும் அநேக உபத்திரத்தின் வழியா தான் போனாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நம்ம இந்த உபத்திரத்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கஷ்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு அதைத்தான் சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு. உலகத்துல உபத்திரம் உண்டு, உபத்திரம் தான் நமக்கு பரீட்சை. இதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாம இயேசுக்கு திரும்ப அதிகமா அவரோடு நெருங்கி செவிக்க அவர் சார்ந்து கொள்ள கத்திரி கேட்டு பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவரே இந்த உபத்திரத்தை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாதுப்பா, உபத்திரம் வந்தாலும் நான் நெருங்கி செவிக்க எனக்கு உதவிச்சிங்க. உபத்திரம் என்ன செய்யணுமா, திடன் கொள்ளணுமா, வாசித்து பாப்போமா. யோவான் சுவிசேஷம் 16:33
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு,
0: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
1: இவைகளை உங்களுக்கு சொன்னேன்,
0: இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
1: உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு.
0: ஆண்டு சொல்லியிருக்காரு, இயேசுக்கே சொன்ன வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
1: ஆனாலும்
0: திடன் கொள்ளுங்கள், நீ தைரியமா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்க, திடன் கொள்ளுங்கள்,
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
0: நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால பயப்பட வேண்டாம். என்ன பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, இருக்கிறது இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அதை பார்த்து பயப்படவே வேண்டாம். நம்மளை குழப்பி ஒரு வழியை பண்ணிடுவாங்க, அதை பார்த்து சோர்ந்து நம்ம கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரு சோர்ந்து போகாதீங்க, இத்தனை மக்களை எப்போது இருக்கிறாரு, அந்த திடமனது தரணும். அதாவது ரோமர்கள் நிருபம் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்.
0: உபத்திரமா நினைச்சிங்கிறோம், பொறுமையா இருக்கணும், கேள்வி கேட்கக்கூடாது. அப்பா எனக்கு மட்டும் ஏன் உபத்திரம், எனக்கு வேண்ட கஷ்டம் சொல்லி ஒரு நாளும் கேள்வி கேட்கக்கூடாது. உபத்திரத்தை எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருங்கள்,
1: ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
0: நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, கர்த்தரை குறை சொல்லிடக்கூடாது. சரி, வேற நம்மளுக்கு நமக்கு விரோதம் எழும்புற மக்களையும் நம்ம திட்டக்கூடாது, அவங்களையும் நம்ம கர்த்தரை சொல்லி ஆசீர்வதி. ஆண்டவர் சொல்ல சத்துருக்களை சொன்னீங்க, நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்தி செவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது, அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம திட்டவங்களும் சரி, நமக்கு விரோதமா பேசுறவங்களும் சரி, நம்ம இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி நம்ம பேரையெல்லாம் கெடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். ராமர் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க.
0: உபத்திரத்துல என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். கர்த்தரையும் குறை சொல்லிடக்கூடாது, நம்ம விரோதமா பேசுற மக்களையும் குறை சொல்லிடக்கூடாது. அவங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் நல்லா ஆசீர்வதிச்சு அவங்களால உயர்த்துட்டோம். 2 Corinthians 4:17 நித்திய கடமைக்கு நமக்கு உண்டாக்கும். யாருமே சோர்ந்து போகணும், யாராலும் அந்த உபத்திரத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா, கலங்காதீங்க. கர்த்தர் நம்மள ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து எனக்கு மட்டுமா அந்த உபத்திரம் நினைக்காதீங்க, அது நமக்கு நித்திய கடமைக்குமே உண்டாக்கும். அதனால நமக்கு சோர்ந்து போகக்கூடாது. ரோமர்கள் நிருபம் 8:18
1: ஆதலால்
0: இக்காலத்து பாடுகள்
1: இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு
0: ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த காலத்து பாடுகள் என்ன செய்யுது, இனியெல்லாம் நமக்கு வெளிப்படுகிற அந்த மகிமை ஒப்பிடத்தக்க அல்லவென்று எண்ணுகிறேன். அந்த அவ்வளவு பெரிய மகிமை நமக்கு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு, அந்த மகிமை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அதனால இந்த உலகத்துல பாடுகளை பார்த்து உபத்திரத்தை பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு. கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமா உயர்த்தி ஆசீர்வதிப்பார். 2 Timothy 2:12 வாசிக்கிறோம். இந்த உலகத்துல பாடுபாடாட்டா கர்த்தரிடத்துல என்ன செய்ய முடியாது, ஆளியும் செய்ய முடியாது. அதுக்குத்தான் கர்த்தர் அவருக்கு இந்த சின்ன சின்ன பாடுகள் வழியாக நம்மளை எடுத்து செல்கிறாரு.
1: அவரோட கூட
0: பாடுகளை சகிப்போமானா
1: அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்.
0: இந்த இடத்துல இந்த உலகத்துல அவரோட பாடுகளை சகித்தா நம்ம அவரோட ஆளுகை செய்வோம். 1000 வருஷ ஆட்சியில நம்ம அவரோட ஆளுகை செய்வோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம பரலோகத்துக்கு போன முதல் என்ன வேணும்? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே இருக்கணும். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். மூன்றாவது என்ன வேணும் நமக்கு? ஒருத்தரத்தை பார்த்து சோர்ந்து போக கூடாது. ஒருத்தரும் ஏன் நமக்கு இந்த ஒருத்தரும் ஏன் இந்த கஷ்டம் ஏன் பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக கூடாது. அந்த ஒருத்தரத்தில் கற்றையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம ஒருத்தரத்தை உண்டாக்குற மக்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம அந்த ஒருத்தரத்தின் வழியா நம்ம சோர்ந்து போகாம உற்சவத்தை உறுதியா தரித்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமா ராஜ்யத்தை நம்மளை சேர்த்துக் கொள்வார். நான்காவதாக எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல
0: அதிலும் மேன்மையான
1: பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட
0: வெட்கப்படுகிறதில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை என்ன செஞ்சாராம்? ஆயத்தம் பண்ணிடுறாரு. அவர் என்னென்ன பாடுபட்டாங்கன்னு சொல்லி எபிரேயர் 11:16 முழுமையா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல அவ்வளவு பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் பட்டாங்க. ஏன்னா பரம தேசத்துல நம்ம குடியிருக்க போறோம், கர்த்தரோடு குடியிருக்க போறோம், கர்த்தருக்குள்ள நம்ம இருக்க போறோம் சொல்லி அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு இந்த பாடுகளை பார்த்து அவங்க சோர்ந்து போகல. எவ்வளவு பத்திரங்கள் வாழால அறுக்கப்பட்டாங்க, கல்லறி உண்டாங்க, எவ்வளவு பாடுகள் பட்டாங்க. எப்படியாலும் பரம தேசத்துக்கு அடைஞ்சிடணும். எப்படியாவது பரலோர் ராஜ்யத்துல அவரோடு அவரு எங்க இயேசுகிறிஸ்து எங்க இருக்கிறாரோ, பிதாவை தேவன் எங்க இருக்கு அங்க நான் இருக்கணும். அதுதான் அவங்க வாஞ்ச தாகமா இருந்துச்சு. அருமையான சகோதரி சகோதரிய, நம்ம இந்த உலகத்துல இந்த உலக காரியத்துக்கால உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போக போகுது. நம்ம பரலோகத்துக்கு போன நமக்கு என்ன செய்யணும்? துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்குல வேணும். மூணாவது உபத்திரத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. நாலாவது பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும், தேடணும், வாஞ்சோட தேடணும். அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். மத்தேயு சுவிசேஷம் 6:9-10
1: நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது
0: பரமண்டலங்களில் இருக்கிற
1: எங்கள் பிதாவே
0: உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக
1: உம்முடைய ராஜ்யம் வருவதாக
0: நம்ம ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவர் ராஜ்யம் வரணும், பச்சிக்கிரமா ராஜ்யம் வரணும். நம்ம தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கணும், ஆண்டவரே ராஜ்யம் வரணும்ப்பா, ராஜ்யம் வரணும், அந்த ராஜ்யத்துக்கு நான் வரணும். இப்ப நான் உங்களை நெருங்கி ஜீவிக்கணும்ப்பா, உங்க ராஜ்யம் வரணும் ஏசப்பா, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எப்பயாவது ராஜ்யத்துக்கு வரணும், ஆண்டவரையும் ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் ஆண்டவர் நோக்கி நம்ம கதறி ஜெபிக்கணும். ராஜ்யம் வரட்டும் ஏசப்பா, சீக்கிரமா ராஜ்யம் வரட்டும், பெரிய காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல. உலகத்தின் வேசம் என்ன செய்ய போகுது? கடந்து போகுது. பரம ராஜ்யத்தை நம்ம அடைஞ்சு கொள்ள வேண்டும். எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரம ராஜ்யத்தில என்ன செஞ்சிடக்கூடாது, யாருமே இழந்து போக கூடாது. இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல. உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தை நம்பி வாழாதீங்க, இயேசுவை நம்பி வாழுங்க. நம்ம இந்த உலகத்துல எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு நம்ம போகணும். அதுதான் பெரிய பாக்கியம். தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோட காத்திருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா? மிகுந்த ஆவலோட. எப்ப இயேசு வருவாரு, எப்ப வருவாரு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இயேசுக்கு எப்ப வருவாரு, எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும். காத்திருந்தா கத்து நம்மள ஒரு நாள் வரும்போது நம்மள ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இந்த உலகம் நம்ம சொந்தல பாத்தீங்களா, உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போகும். நம்ம ஏக்கம் தாகம் வாஞ்ச எல்லாம் கத்துருதான், என்னுடைய ஏக்கமெல்லாம் கத்துருதான்னு சொல்லி அவரை நோக்கி அவர் துதிச்சு அவர் மேல விசுவாசத்தோடு இருக்கணும். உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அவரை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வலதுவரமும் இளவரையும் சாயவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, நம்மை பின்பற்றி வர உதவி செய்ய மாண்டவர், உண்மை நான் பின்பற்றி வரேன். தன்னைத்தானே வெறுத்து தன் சிறுவிடுத்து என்னை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசன் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த பத்திரத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, மனுஷன் பரமராஜ்யத்தை காண வாஞ்சோடு இருக்கணும். அப்படி காஞ்சிருக்கும் கத்த நினைச்சு நம்முடைய தேவன் சொல்ற அவர் என்ன செய்ய மாட்டாராம், வெக்கப்பட மாட்டாராம். பாருங்களா, அவரே நம்ம தேவன் சொல்ல வைக்கப்பட மாட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? இந்த சிலாக்கியத்தை நம்ம யாரும் கடந்து போக கூடாது. அவர் ராஜ்யம் வர்றதுக்காக நினைச்சனும், மிகுந்த அவரோடு காத்திருக்கணும். எண்டி பேதின் புஸ்தகம் 3:14
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
1: கரையற்றவர்கள்.
0: நம்ம எப்படி இருக்கோம்? ராஜ்யத்துக்கு போகணும்னா திட்டத்தை கொடுத்திருக்காரு. நம்ம எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களுமா,
1: பிழை இல்லாதவர்களும்.
0: கரை இருக்கக்கூடாது ஆட்கள், கொஞ்சம் கூட கரை இருக்கக்கூடாது. கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும்
1: சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்.
0: ஜாக்கிரதையாருங்கள், சமாதானம் உள்ளத்துல குறையக்கூடாது. கரையற்றவர்களும் கலையற்றவர்களும் கரை இருக்கக்கூடாது. அவர் சமாதானத்து போனா மென்சினோம், நம்ம உள்ளத்துல குழப்பங்கள் சோர்வுகள் வராதொடிக்கு சமாதானத்தோடு இருக்க முடியும். நம்ம என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சமாதானத்தை இழந்து போக கூடாது. பிசாசு வேலை அதுதான். நம்ம சமாதானத்தை இழந்து போறது எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வருவான். நம்ம ஒவ்வொரு நாளும் கரை பிழை இல்லாம அவர் சன்னியாந்து போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தோடு இருக்கணும். ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கரை தேர உங்க ரத்தத்தால கழுவுங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அதான் ஆண்டு சொன்னார், உலகம் கொடுக்கற சமாதானத்தை என்னோட சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14:27 பாருங்க.
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். போதும் பாத்தீங்களா, என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகு கொடுக்கற சமாதானத்துல என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் இங்க சொல்றாரு. கரையற்றவர்களும் பழைய இல்லாமலும் தேவையான சன்னிதானத்தை எப்படி இருக்குமா? சமாதானத்தோட காணப்படும்படி சாக்கிரதையா இருங்கள். அவர் சன்னிதில காணப்படணும். என்ன செய்யணும்? சமாதானத்தோடு காணப்படணும். சாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆத்மாவை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணு, துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்கு வேணும். மூணாவது நமக்கு உபத்திரம் வந்தாலும் பாடுகள், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். மூணாவது உலகத்துல உபத்திரம் வந்தாலும் அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அந்த உபத்திரத்தினாலேயே போகும்போது அவர் கத்திர கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். கத்தாவே என் கரத்தை நீ பிடிச்சுக்கோங்கப்பா, இதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. அப்ப பின்பற்றி வர எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி அவர் கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். நாலாவது என்ன சொல்லுங்க, பரமராஜ்யத்து மேல நமக்கு தாகம் வாஞ்ச விருப்பம் இருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? அவர் ராஜ்யத்துக்கு போன கடைசியா பார்த்தோம், சமாதானத்தோடு இருக்கும்படி நம்ம என்ன மிகுந்த சாக்கிரதையோடு இருக்கணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கோம். இன்னைக்கு கத்தை நமக்கு இந்த காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி வர ஆண்டு கத்தல அர்ப்பணித்தாம் போனோமா?
2: நாம் இந்த நேரத்திலும் நாம் யாவரும் எழுந்து நின்று கத்துடைய கரத்தில் இந்த கேட்ட கத்துடைய வசனங்களுக்காக நாம் அர்ப்பணித்து கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் எழுந்திருப்போம்.

0: ஆம், மேகங்கள் மீது கர்த்தர் வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் நான்கு காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஆம், நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் உங்கள் உதரில் கனியாகிய ஸ்தோத்திர பிள்ளையை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கும் பொழுது கர்த்தர் இயேசு நம் உள்ளத்திலே அசைவாடுவார். துதின் மத்திலே அவர் வீற்றிருக்கிறவர். நிச்சயம் அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். ஆகவே அந்த துதியினுடைய கர்த்தரிடத்தில் கேட்டு இன்றைக்கு பெற்றுக் கொள்வோமா? இரண்டாவதாக விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் கலங்காதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்தலம், ஒரு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆம், கர்த்தாவே நான் ஒருபோதும் பயப்படக்கூடாது, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சீசலை பார்த்து கர்த்தர் கேட்டார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று சொன்னார். எந்த பிரச்சனையை பார்த்து அப்பா நான் விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு அப்பா எனக்கு விசுவாசத்தின் ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். மூன்றாவது உபத்திரத்தின் வழியாக தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள், பரலோக குடியிருப்புக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா? என்ன உபத்திரம் வந்தாலும் நான் பொறுமையாயிருக்க சொல்லாமா? அந்த பொறுமையாயிருக்க எனக்கு உடைய கிருபை கொடுங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொன்னீரே, அந்த உபத்திரத்தில் எனக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் அதை பொறுமையாயிருக்கணும் ஆண்டவரே. ஆய் திறந்து கேட்கலாமா? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையில் அல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரம் நமக்கு மிகவும் நித்திய அதிகமான கனமகி உண்டாக்குறதாம். அப்பா எனக்கு பொறுமையை தாங்க என்று சொல்லி வாய் தரஞ்சபிக்கு. நான்காவதாக எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஆம், கர்த்தருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இருக்கணும் சொல்லி நாம் கேட்டோம். நன்றி ராஜா, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கொடுத்தார். கேட்கலாமா? பாம், ராஜ்யம் வரணும், அப்போ வருகைக்கு எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் அந்த பரலோகத்துக்குள்ள வரணும். ஆம், அந்த வாஞ்சியோடு கூட பரம ராஜ்யத்தை ஆதிகால பக்தர்கள் விரும்பினது போல நாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப வேண்டும். யார் யாரெல்லாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நகரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பேதுரு சொன்னார், இதோ தேவனின் நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு காத்திருங்கள். வெறுமனே காத்திருப்பதல்ல, கரை திரைப்பில் இல்லாதவர்களாய் அவர் சன்னதி முன் நீங்கள் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க சொன்னார். அப்பா எங்க வாழ்க்கையில கரை திரைப்பில எதுவும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்து எல்லாரும் நம்ம எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தோட மகிமின் பிரசனம் எங்களை முழுமையாக நிரப்பும்படிக்கு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்லப்பா, எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதப்பா. அப்பா அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் ஐயா. இந்த உலகத்தின் வேஷம் எல்லாம் கடந்து போகிறதப்பா. ஒரு போது அந்த பரலோக குடியிருப்பை எங்களுக்கென்று நீர் அப்பா கட்டி வைத்திருக்கிற நித்திய அந்த நாட்டை வீட்டை நாங்கள் இழந்திராதபடிக்கு உமோடு கூட இருக்கத்தக்கதான ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் அப்பா நாங்கள் துதித்துக் கொண்டும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் உட உறவாடி கொண்டே நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை தாங்கப்பா. அதே போல என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் சொன்னீர் ஐயா. நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும், விசுவாசத்தை ஒருபோது விட்டுவிடக்கூடாதப்பா. விசுவாசத்திலே ஆதிகால சபைகள் எல்லாம் ஸ்திரப்பட்டு பெருகினதாம் ஆண்டவரே. நாங்களும் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு பெருக எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. எந்த உபத்திரம் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உபத்திரத்தின் உடையே தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று ஆதிகால அப்போஸ்தலர் மூலமா எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறீங்கப்பா. உபத்திரத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு பொறுமையாயிருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. திடமாயிருக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்ப அது மாத்திரமல்ல, ஆதிகால பக்தர்கள் பரம ராஜ்யத்தையே விரும்பினார்லாமே, நாங்களும் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப எங்களுக்கு அது கிருபை கொடுங்கப்பா. ராஜ்யம் எங்களுக்குள்ளே வரட்டும், அந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரம் வரணும்ப்பா. அப்பா உங்களோடு கூட நாங்க இருக்கணும் ஆண்டவரே. அப்பா கர்த்தா இயேசுவே வருகைக்கு நாங்கள் அப்பா ஆயத்தமாயிருக்க அப்பா எங்களுக்கு அது கிருபை தாங்க. அப்போ வருகை எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் அதற்கு இன்னும் எங்களுக்கு அந்த வாஞ்சி விருப்பத்தை கர்த்தர் கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கரை திரைப்பில இல்லாதவர்களாய் தேவ நாள் வர நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் ஆவலோடு காத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வார்த்தை கேட்டவன பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாந்து அர்ப்பணிப்பிலே நிலைத்திருக்க கிருபைத்தான் செய்வதற்காக நன்றி ராஜா, நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது அருமை சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?
1: மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், அனுகிறோம் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். டிவி பாக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. டிவி பார்க்க போற மக்களையும் ஆசீர்வதிங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. கட்டுடி கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போட்டு ஆண்டவர, என்ன வியாதி இருந்தாலும் நீங்கி போட்டுமே, என்ன பலம் இருந்தாலும் நீங்கி போட்டுமா ஆண்டவர. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தகப்பனே இறங்குமப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். முட்டு வலியை குணமாக்கப்பா. கைகள் முடியாம படுத்திருக்காங்களப்பா, அவங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க, சுகமாக்குங்க சப்பா. கைகள் முடியாம படுத்திருக்க ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அக்கினி மூடட்டும், தேவ பிரசனை மூடட்டும் ஐயா. தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொட்டு சுகமாக்க முடியல வல்லமை உண்டு ஆண்டவர். அப்பாமை சோத்திரம் மிகுந்த வல்லமை முடியல உண்ட பண்ணி வல்லமையில உயர்ந்தவர் ஆண்டவர். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவர். அற்புதம் செய்யுங்க, பதிசயங்களை செய்யுங்க. வயிறுவலினால கஷ்டப்படுற அந்த அருமையான சகோதரியை தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. அப்ப வயிறுவலி தொடுங்க. பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்களுக்கு உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நீர் அதிகமாய் கிரியச்சிரு தேவனப்பா. ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அரிப்பை குணமாக்குங்கப்பா, அரிப்பை குணமாக்குங்க தகப்பனே. ஐயா மனிதனால முடியாது, தேவனால முடியும். இயேசுவே தொடுங்க, தொடுங்க, தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. குணமாக்கும் ஐயா, குணமாக்கும் ஆண்டவரை, குணமாக்கும் ஐயா. அறுப்பினால் கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கி அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்ல சகோதரி, குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீர் துடைக்க வேண்டுமா செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவம்ல நாம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. வியாதியை சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க ஏசப்பா. அப்பா குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்கப்பா. குடியை பார்க்கும் போது வெறுப்பை தாருங்கப்பா. குடிக்கிற மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. போதைப்பொருளுக்கு அடிமையா இருக்கிற மக்களை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. அதுல இருந்து விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க இயேசுவே, இயேசுவே. அப்பா விட முடியாத மக்களுக்கு விடுதலை தர முடியாது செபிக்கிற. என் மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கிறாச்சா ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. கருணை கடலே, கருணா சமுத்திரமே, மெய் துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. ஒவ்வொரு மாதிரி தேவண்ட வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி மலாந்து கத்துக்கோங்க. எல்லா துதிகான மாக்கியம் கிச்சு எழுத்துறோம். யாஸ்பா நமக்கு தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 081 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவீர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: பொன்னி தேசிலின் புஸ்தகம் 4:16-17.
1: ஏனெனில்
0: கர்த்தர் தாமே
1: ஆரவாரத்தோடும்,
0: கர்த்தர் எப்படி ஆரப்பறாரு, ஆரவாரத்தோடும்,
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
0: முதலாவது எழுந்திருப்பார்கள்.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
0: மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: எப்பொழுதும் என்ன செய்வோம்? கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் வரப்போறார். ஆரவாரத்தோடும், பிரதான தூது சத்தத்தோடும், தேவக்கால சத்தத்தோடும் வருவாரு. அப்ப வரும்போது என்ன செய்வோம்? கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க, எல்லாரும் மரிச்சவங்க இல்ல, யாருக்குள்ள மரிச்சவங்க? கிறிஸ்துக்காக வாழ்ந்து, கிறிஸ்துக்காக மரிச்சு, கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் அற்பமா உலகத்தெல்லாம் வெறுத்து, இயேசுதான் எனக்கு வேணும், எந்த சூழ்நிலையும் நம்ம வீட்டு பலதரம் எதுவும் சாய மாட்டேன்னு சொல்லி அப்படி மரிச்சவங்க, கிறிஸ்துக்கள் மரிச்சவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. ரெண்டாவது உயிரோடு நாம எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன செய்யணும்? எப்போது நம்ம எங்க இருக்க போறோம்? கர்த்தருடனே கூட இருப்போம். அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இதுவரைக்கும் யாராவது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா? அப்ப நீங்க தான் நம்ம பார்க்க போறோம். 1 Corinthians 15:51.
1: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை.
0: நாம் எல்லாரும் என்ன செய்யறதில்ல? நித்திரை அடைவதில்லை.
1: ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது,
0: கடைசி நம்ம கேட்டோம்ல, தேவ ஆரபரத்தோடும், பிரதான தூ சத்துவத்தோடும், தேவ எக்காலத்தோடும் வருவன் சொல்லி, அதான் கடைசி எக்கால சத்தத்தை கேட்கும் போது,
1: கடைசி எக்காலம் துணிக்கும் போது
0: ஒரு இமை பொழுதிலே
1: நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
0: நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? மறுரூபமாக்கப்படும். இந்த ரூம் இல்ல, நம்ம என்ன போறோம், என்ன கொடுக்க போறாரு? மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. அதுக்குத்தான் நம்ம இந்த உலகத்துல எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தால் நிறைஞ்சிருங்க, தேவாலயமே நிறைஞ்சிருங்க, ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம அதுக்கு தான் கூப்பிடுறோம் இல்லையா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒண்ணுமே நம்ம கொண்டு போக முடியாது. ஒண்ணுமே அங்கிருந்து கொண்டு வந்தது இல்லை, இங்கிருந்து ஒன்னும் கொண்டு போகிறது இல்ல. எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் ஒண்ணும் கொண்டு போக முடியாது. எவ்வளவு இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி ஒன்னும் கொண்டு போக முடியாது. அதனால ஒரு

0: ஆக்கப்படும், இந்த ரூபம் இல்ல மறுவாக்கப்படும். அதுக்குத்தான் நம்ம இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் நம்ம அதிகமா செபிக்கணும், துதிக்கணும், பைபிள் வாசிங்க, செபத்துக்கு வாங்க, நீங்க இப்படி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்றது அதுக்குத்தான். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்பு,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: நம்ம குடியிருப்பு இங்க இல்ல, அதுதான் நல்ல நம்ம திட்டமா மனசுல வச்சுக்கணும். இந்த உலகத்துல என்னதான் நம்ம சேர்த்து வச்சாலும் என்னதான் செஞ்சாலும் நம்ம இந்த குடியிருப்பு எங்க இல்ல, நமக்கு இங்க இல்லவே இல்ல, இங்க இல்ல.
1: அங்கே இருந்து,
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்குத்தான் அப்ப உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பட்டம் யாதா வேதத்திலிருக்க போன ஒரு 4 வாரத்துக்கு முன்னால மேற்பார்த்தேன், ஈனோக்கு பத்தி பார்த்தோம். ஈனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப 2வது யார் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வாசிக்க கேட்போமா, 2 Kings 2:11.
1: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்,
0: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்,
1: இதோ
0: இதோ
1: அக்னி ரதமும்,
0: அக்னி ரதமும்,
1: அக்னி குதிரைகளும்,
0: அக்னி குதிரைகள், அக்னி ராதம், அக்னி குதிரைகள். அப்ப குதிரைகள்லாம் எத்தனை தெரியாது, அக்னி குதிரைகளும்
1: அவர்கள் நடுவாக வந்து,
0: அவர்கள் நடுவாக வந்து
1: இருவரையும் பிரித்தது,
0: இருவரையும் பிரித்தது.
1: எலியா சுழல் காற்றிலே,
0: எலியா சுழல் காற்றிலே
1: பரலோகத்திற்கு ஏறி போனார்,
0: பரலோகத்துக்கு ஏறி போனார். பாத்தீங்களா, பேசிட்டே போயிருக்காங்க யாரு, எலியாவோ எலிசாவோ. பேசிட்டு போகும்போது அக்னி ரதமும் குதிரைகள், குதிரைகள் வீரர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ரெண்டு வரையும் பிரிச்சு எலியா என்ன செஞ்சிட்டாரு, சுழல் காத்திலேயே எங்க ஏறி போனாரா, பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்ப நம்மளும் இந்த உலகத்துல இருந்து ஒரு நாள் உயிரோட கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நாட்கள் நெருங்கிருச்சு. அதுக்கு நம்ம ஒரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆயத்தம் பட்டோம், அது இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தம் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தமா இருந்தாதான் அவர் ராஜ்யத்துக்கு உயிரோட எடுத்துக்கொள்ள பட முடியும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் அடிக்கடி வருகை பத்தி தான் நமக்கு பேச சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் 2-3-4 வருஷமா கர்த்தருடைய வருகை பத்தியே தான் பேச கர்த்தர் கிருபை கொடுத்திருக்காரு. அதனால நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தாரு, நம்ம ஆயத்தப்படுத்தணும். பாஸ்து பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 19:7.
1: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து,
0: சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
1: அவருக்கு துதி செலுத்த கடவோ,
0: அவருக்கு துதி செலுத்த கடவோ.
1: ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது,
0: ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது.
1: அவருடைய மனைவி,
0: அவருடைய மனைவி
1: தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
0: அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்பதான் நம்ம தான் அவருடைய மனவாட்டி வரப்போறோம். அப்ப நம்ம நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஆயத்து நம்மளே ஆயத்தப்படுத்தணும். எதிலா ஆண்டு பிரிமலாத காரியம் இருக்கு, எதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு கேட்டு கேட்டு நம்ம ஒரு நாளும் கத்துட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஒப்புடுத்து ஆண்டவரே பரிசுத்தப்படுத்து, இந்த காரியம் எனக்குள்ள இருக்கு, இந்த காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி நம்ம ஆண்டு ஒப்பு கொடுத்து சரிப்படுத்தி பரிசுத்தாவில் நிறைஞ்சிருந்து பரிசுத்தாவுடைய ஆலோசனை கேட்டு நம்ம ஒரு நாளும் கத்துரு பிரியமான பிள்ளையில இருந்தா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதுக்குத்தான் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். எப்படி நம்ம ஒரு நாளும் பாவத்தை அறிக்கிட்டு பரிசுத்தேவனை நம்ம நிறைஞ்சி பரிசுத்தேவனுடைய ஆலோசனை கேட்கணும். அவர் நமக்கு ஆலோசனை ஆகியனவர் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். யாசாயின் புத்தகம் 11:2 வாசித்து பாருங்க. அவரு தான் நமக்கு ஆலோசனை சொல்லுவாரு. அவர் நிறைஞ்சாத்தான் நமக்கு ஆலோசனை சொல்லுவாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை தருவாரு. அவர் ஆலோசனையின்படி நடந்தாத்தான் பரலோகத்துக்கு போக முடியும். வாசித்து பாருங்க, யாசாயின் புத்தகம் 11:2.
1: ஞானத்தையும் உணர்வையும்,
0: உணர்வையும்
1: அருளாவியும்
0: ஆலோசனையையும்
1: பலனையும் அருளுமாவியும்.
0: அவர் தான் ஆலோசனை அருளாவியனர். அதுக்குத்தான் பரிசுத்தவனை பெற்றுக்கோங்க, பரிசுத்தவனை பெற்றுக்கோங்கன்னு சொல்றது. அவர் நமக்குள்ள வந்துட்டு ஆலோசனை அருள்வார், பலத்தை அருள்வார். அதனால ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனை விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பரிசுத்தவனை கேட்டு கேட்டு கேட்டு நான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணாண்டவர், என்னை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்கப்பா, உமக்குள்ள நிலைநிறுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அப்ப அதுதான் மனவாட்டி.

0: தன்னை ஆயத்தம் பண்ணினார். நம்ம ஆயத்தப்பட வேண்டும். சரி, ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 2 அதிகாரம் 11
1: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்
0: அப்ப எப்படி இருந்திருக்காங்க? பேசிட்டு கத்திர பத்தி பேசிருப்பாங்க, என்ன பேசினாங்களோ. பேசிக்கொண்டு நடந்து போகையில்
1: இதோ அக்னி ரதமும்
0: அக்னி குதிரைகளும்
1: அவர்கள் நடுவாக வந்து
0: யாரு, எலியாவும் எலிசாவும் பேசிட்டு போறாங்க. பேசிட்டு போகும்போது அவர்கள் நடுவில் வந்து
1: இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்.
0: பரலோகத்துக்கு எங்க பட்டாரு? பரலோகத்துக்கு ஏறி பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவர் எப்படி இருக்காரு? இப்ப உயிரோடு இருக்கிறார். ஹலேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறாரு. முத கிறிஸ்துக்கள் மறித்தவங்க, ரெண்டாவது உயிரோடு நாமும் வானத்துக்கு என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடையே கூட இருப்போம். ஹலேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வாஞ்சா இருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும். அதுக்குத்தான் வேற இந்த உலகத்துல என்ன இருக்குது, கத்துட்டு கேட்டு அந்த உலகத்திலேயே நம்ம ஆசீர்வதிப்பாரு. பரலோகத்துல பெரிய சந்தோஷத்தை தருவார். ஹலேலூயா. அந்த ராஜ்யத்தை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, எழுந்து போயிடக்கூடாது. சரி, எலியா வந்து சுழல் காத்துல பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்ப எலியாட்ட என்ன நல்ல குணம் இருந்ததுதான் நம்ம பார்க்க போறோம். முத என்ன சரி பார்க்க வாசிக்க கேட்போம். நம்ம வாசிக்க கேட்ட 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17:1
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான்
0: பாத்தீங்களா, எப்ப என்ன செஞ்சாரா, என்ன செய்யிருக்காரு, இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். நின்று சும்மா நின்று இருப்பாரு, செவிச்சுட்டே இருந்திருப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்மளும் என்ன செய்யணும், செவிச்சுட்டே இருக்கணும். இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். அப்ப நின்னு என்ன செஞ்சிருப்பாரு, சும்மா நின்றுப்பாரா, செவிச்சுட்டே இருந்திருப்பாரு. அப்ப நம்மளும் செவிக்கணும், போராடி செவிக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த செபாவை தாங்கப்பா, எலியா போல நானும் செவிக்கணும், செபாவை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். செவிச்சு எதனா செவிக்க, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக செவிக்கிற மாத்திரல அது நம்ம செவிக்கணும். அதோட நம்ம என்ன செய்யணும், தேசத்துக்காக நம்முடைய குறைகள் குற்றங்களை ஆண்டுட்டு அறிக்கிட்டு கர்த்தராகி இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என் ஜபமும் கேட்கப்படணும், எனக்கு உதவி செய்வேன் சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 5:17
1: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும்
0: எலியா எப்படி இருந்தாரா, நம்மை போல பாடுள்ள, அவர் பெரிய எங்கேயோ இருந்து வரல, நம்மளை போல இந்த உலகத்துல பிறந்து நம்மளை போல பாடுகளா இருந்தும்
1: மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
0: எப்படி ஜெபம் பண்ணாரா, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். நம்மளும் அதுதான், கருத்தாய் ஜெபிக்கணும். ஏதோ ஜெபிக்கணும் இல்ல, கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். மழை பெய்யாதபடிக்கு அவர் எப்படி ஜெபித்தாரா, கருத்தாய் ஜெபித்தார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றாரு, எப்படி ஜெபிச்சாரா, கருத்தாய் ஜெபித்தார். நம்மளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்களுக்கு எனக்கும் ஜெபாவை தாங்கப்பா, நானும் ஜெபிக்கினேன் சப்பா, ஜெபிக்கக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. எதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், 1 தீமோத்தேயு புத்தகம் 2:1-2
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: பிரதானமாய் முக்கியமா, பிரதானமான என்ன முக்கியமாய் புத்தி சொல்லுவது என்னவென்றால்,
1: எல்லா மனுஷருக்காகவும்
0: எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம உலகத்தில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கணும், எல்லா மனிதருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்
0: ஜெபங்களையும்
1: வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும், நாம் எல்லா பக்தியோடும்
0: நல்லொழுக்கத்தோடும்
1: கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும்.
0: அப்படியே செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், நம்ம எல்லா மனிதர்க்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறதுனாலதான் நம்ம ஜெபிச்சிட்டோம்னா நம்ம தேசம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறோமா? கர்த்தர் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பாடி இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே, இறங்குமப்பா இறங்குமப்பா தகப்பனே, மே ஸ்தோத்திரம். அப்பா டிவி பார்த்து கொண்டிருக்க ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வராய் தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, வியாதியை குணமாக்குங்க, ஸ்பா நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செவனை உடைத்து போடுங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமம் இல்லாத மக்கள் சமான் தரணும், கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க ஏசப்பா, என்ன விளைவிட்டாலும் குணமாக்குங்க, மந்திரம் சிவனைகளை எல்லாவற்றையும் ஏசுக்கு நாமத்தில் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா, கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்கப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களப்பா, கண்ணீர் துடைக்க வேண்டுமா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசிரிக்கப்படணும் ரட்சிக்கப்படணுமே, அப்படி பிள்ளைகளாய் மாற்றணும் ஐயா, வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது, கெஞ்சுகிறோம் அப்பா கெஞ்சுகிறோம் தகப்பனே. வெள்ளமைக்காக காத்திருக்கிற மக்கள் நல்ல வெள்ள மலைச்சலை தாறு சுவாமி ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் தகப்பனே. இயேசுவே இறங்கும் அப்பா இறங்கும், ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்குமா இருப்பதை செய்ய முடியாது செபிக்கிறோம், கத்தடி கரம் தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த டிவி பார்த்து ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவண்ட பிரசனை இறங்கட்டும், மகிமை மூடட்டும், அக்கினி மூடட்டும் ஆண்டவரே, மகத்தான காரியத்தை செய்யப்பா, நானே நல்ல மெய்ப்பன் சொன்னீங்க ஆண்டவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், கத்தர் என் மெய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடின்னு சொல்லத்தக்கதாக, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்பது செய்ய தேவைகள் அனைத்தை சந்திக்க முடியாது செபிக்கிறோம், உண்மை அதிகமாக அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா கொஞ்ச காலத்தில் கோபம் பச்சேரி அண்டிக் கொள்ற யாரும் பாக்கியமானு சொன்னீரு அண்டு விரைய பாக்கியவனாய் மாற்றுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, பொருட்படுத்திக்கோங்க. எல்லா துதிகனா மகிமையை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜபயன் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3:17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க, பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.

0: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1090100000229. மே காட் பிளஸ் யூ.
1: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078119 and 7598112435. Our email address: asinkaram@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: பிலிப்பியர் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்கு. இந்த வீடு, இந்த உலகத்துல இருக்கிற நம்ம வீடெல்லாம் என்ன, நமக்கு ஒரு வாடகை வீடுதான். நம்ம எஜமான எப்ப வந்து நம்ம கூப்பிடுறாரோ அவ நம்ம அப்பா ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்ப வருவாருன்னு சொல்லி என்ன பார்த்துட்டு இருக்கோம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு இங்க இருக்கிற வீடு ஒரு வாடகை வீடு மாதிரி தான். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்தில் இருக்குன்னு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதற்கு ஏற்றி ஆயத்தப்பட வேண்டும். ஒரு வீடு கட்டுறதுனா எவ்வளவு ஆயத்தப்படுறாங்க? பரலோகத்தில் நம்ம போகணும்னா எத்தனையோ ஆயத்தங்கள் இருக்கு இல்லையா? இதங்க சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:1.
1: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: தேவனால் கட்டப்பட்ட
1: கைவேலை இல்லாத
0: நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு அறிந்திருக்கிறோம்.
0: யார் கட்டுறாரு நமக்கு வீடு? தேவனால கட்டப்பட்ட வீடு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்தாலும் பரலோகத்தில் நமக்கு வீடு என்ன வச்சிருக்கிறாரு? யார் கட்டியிருக்கா? தேவனாலேயே கட்டி இருக்கிறாரு. அல்லேலூயா. அது அவருக்கு வீடு கட்டணும், அவர் சொல்லாக ஒரு கட்டிட நிற்கும். அவர் நமக்காக அழகான வீடை கட்டி வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல கத்திற்காக எதெல்லாம் நம்ம செய்யறோமோ அது தகுந்த வீடு நமக்கு அங்க பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. அந்த வீட்டு தான் நீங்கள் நம்ம நம்ம ஒவ்வொருவரும் போறதுக்கு. அந்த உலகத்துல எவ்வளவோ பாடுகள், உபத்திரங்கள், எவ்வளவு கஷ்டங்கள்லாம் படுறோம். அது மாத்திர இந்த உலகத்தில் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், அதிகமா ஆண்டவருக்காக நம்ம வாழணும் சொல்லி வாஞ்சியோட தாகத்தோட காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த வீடு நம்ம ஒரு சொந்த வீடு இல்லை. நம்ம இந்த வீடுல என்ன, நமக்கு ஒரு வாடகை வீடு மாதிரி. கர்த்தர் எப்ப கூப்பிடுறா அப்ப நம்ம போகணும் இல்லையா? அப்ப நம்ம இந்த வீட்டுல போய் ஆண்டோட பண்டியில நம்ம ஜாலியா உட்கார போறோம். அல்லேலூயா. அதுதான் நமக்கு நம்பிக்கை. அல்லேலூயா. அதான் ஆண்டர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14:2-3.
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பாருங்க எவ்வளவு அன்புள்ள தேவன். பாருங்க நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அநேக ஸ்தலம் இருக்குது. ஆனா நம்முடைய ஒவ்வொருடைய கத்துக்காக எதை செய்யறோமோ அதுக்கு தகுந்த ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். வந்து நம்ம என்ன செய்வோம், அவரோட கூட கூட்டிட்டு போக போறாரு. அல்லேலூயா. அந்த நாட்கள் என்ன இது நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோட கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். அதிக நேரம் ஜெபிக்கணும், துதிக்கணும். ஆண்டர் பாதத்துல அதிக நேரம் காத்திருக்கணும். ஆண்டருக்காக எதையாவது செய்யணும். ஊழியம் செய்யணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறவன் ஞானவான். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்காக இதை செய்யணும். அல்லேலூயா. நிறைய பேர் சத்தம் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்துல இருந்து வெறுங்கைய கர்த்தர் ராஜ்யத்துக்கு யாருமே போக முடியாது. அவர் நமக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. திரும்ப வரப்போறாரு. வந்து நம்மள எல்லாம் கூட்டிட்டு போக போறாரு. அன்னைக்கு வந்து வெறுங்கைய கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியுமா? நிச்சயம் முடியவே முடியாது. அதனால இந்த உலகத்துல இருக்கும் போதே நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணவங்கள நிறைய பேர் ஜெபத்தை விட்டுட்டோம். ஆதியில் நல்லா ஜெபம் பண்ணோம். இப்ப ஜெபமே பண்றதில்ல. ஆனா இந்த உலகம் நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு? பரலோகத்துல. அல்லேலூயா. அதனால நமக்கு ஆயத்தப்பட வேண்டும். அதனால தாவீது ராஜா சொல்றாரு 23:6.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: நான் கர்த்தருடைய வீட்டில் எவ்வளவு நாள் நிலைச்சிருப்போம்? நீடித்த நாட்கள். அங்குதான் நமக்கு நிரந்தரமான இடம். யுக யுகமா, நித்தி நித்தியமா, கோடி கோடி ஆண்டுகள் அங்கதான் நம்ம சுகித்து வாழப்போறோம். அதான் தாவீது ராஜா சொல்றாரு. ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாள் இந்த உலகத்தில் இருக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கிற நன்மையும் கிருபையும் செய்யறாரு. அதனால நம்ம வாழ்க்கை வாழ போற எந்த இடம் பரலோகத்தில் எப்படி இருக்க போறோம் தாவிரச்சை சொல்ற கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்கள் அளித்திருப்பா. அந்த விசுவாசம் அந்த எதிர்பார்ப்பு நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளையும் ஏசப்பாட்ட கேட்கும், ஆண்டவரே நான் ஒரு ராஜ்யத்துக்கு வரணும், நீங்க இருக்கிற இடத்துல நான் வந்து இருக்கணும் உட்காரணும், ஆண்டவரே உங்க மடியில தான் நான் இருக்கணும், உங்க பக்கத்துல தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும். அப்படின்னு என்ன சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தை சொல்லி பாருங்க. ஒருவன் கர்த்தர் கூலி செய்வானா, யோவான் சுவிசேஷம் 12:26.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
1: என்னை பின்பற்ற கடவன்,
0: என்னை பின்பற்ற கடவன்
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பத்தி ஊழியம் செஞ்ச எங்க இருப்போம், கர்த்தர் எங்க இருக்கிறோம் நம்ம அங்க இருப்போம். நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுக்கு என்ன செய்ய தயங்க கூடாது. வாஞ்சையோட தாகத்தை ஐயோ ஊழித்து போகணுமேனு யாரும் வரக்கூடாது. ஊழியம் செஞ்சா எப்படி தாகத்தோடு செய்யணும், அதான் சொல்லி ஒருவன் ஊழியம் செய்வானா நான் எங்க இருக்கேன்னு அங்க அவனும் இருப்பான்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா
1: அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
0: பிதா என்ன செய்வாரு, கனப்படுவார். இந்த உலகத்துல ஆத்மாக்களை கத்திற்காக கொண்டு வரும்போது பிதாவனை கனம் பண்ணுவாரு. நீங்க என்ன செய்வீங்க, நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசுக்கு எங்க இருக்கிறாரோ அங்கதான் நம்மளும் இருப்போம். நம்ம இந்த ஆத்மாக்கள் ஊழியம் கட்டாயம், நம்ம ஆத்மாக்கள் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும். சொல்றது மாத்திரல, நம்ம அதோட நின்றக்கூடாது. அவங்களுக்காக என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட செபிக்கணும். அன்றை சொல்லுவோம், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போட்டு அதன் பலனை காண்பாய்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா. நம்ம தண்ணீர் மேல போட்டுணும், ஒவ்வொரு நாளும் செபிச்சுட்டே இருக்கணும். சந்திச்சுட்டு அந்த ஆத்மா அதோட நம்ம விட்டுறோம், அப்படி இருக்கவே கூடாது. நம்ம செபிக்கணும் அவங்க பரலோகத்தில் கொண்டு வர வரைக்கும். சரி, தாவிரசன் சொல்ற கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன். நம்மளும் அந்த இடத்துக்கு நம்ம போகணும். முத என்ன சொல்றாரு, 23:1.
1: கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார்,
0: கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார்,
1: நான் தாழ்ச்சி அடையேன்,
0: நான் தாழ்ச்சி அடைய. அப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும், கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. நம்ம வீட்டுல ஒரு ஆடம் மாடம் வளர்த்தா என்ன செய்வோம், கண்டிப்பா அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்போம், அதுக்கு வேண்டிய தண்ணி, அதுக்கு வேண்டிய எல்லாம் தருவோம். அதே போல நம்மளும் கூட கர்த்தருடைய நம்ம ஒரு மெய்ப்பரா, கர்த்தர் தான் நம்ம மெய்ப்பர், நம்ம அவருடைய கைக்குள்ளான ஒரு ஆடு. அப்ப கர்த்தர் நமக்கு ஆகாரம் தருவாரா தர மாட்டாரா, நிச்சயமா தருவார். நம்ம அந்த நம்பிக்கையோட கத்தரி மேய்ப்பரா இருக்கா, நான் என்ன செய்யறது இல்ல, தாழ்ச்சி அடைப்பது. தாழ்ச்சி என்ன, ஒரு குறைவு எனக்கு வரப்போறதே இல்ல, கத்திரதான் என் மேய்ப்பர். உலக பிரகாரமான மேய்ப்பரே என்னென்ன ஆடுகளுக்கு மாடுகளுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்கறாங்களோ அப்படியானா நம்ம கத்தர் என்ன செய்வோம், நமக்கு மேய்ப்பரா இருக்கிறார். நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், தாழ்ச்சி அடையவே மாட்டோம். சோர்ந்து போக கூடாது, ஒரு நாள் கூட சோர்ந்து போகாம கத்தருடைய பார்த்து அதிகமா பற்றி பிடிச்சுக்கணும். கத்தர் என் மேய்ப்பரா, தாழ்ச்சி அடையவே மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில நமக்கு வரணும். சங்கீதத்துல வாசிக்கிறோம், 95:7.
1: அவர் நம்முடைய தேவன்,
0: அவர் நம்முடைய தேவன்,
1: நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்,
0: அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்,
1: அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே,
0: அவருடைய கைக்குள்ளான ஆடு. அப்ப நம்ம அவர் மேய்ச்சலும் அவர் அவருடைய கைக்குள்ளான ஆடு. அப்ப என்ன செய்யணும், அவர் கைக்குள்ள அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் அவர் கைக்குள்ளான ஆடா இருப்போம். அவர் மேய்ச்சல் இப்ப பாருங்க, ஒரு ஆடு எல்லாம் மேய்ப்பாங்க பாத்திருப்பீங்க, எங்கூர் பக்கம்லாம் நிறைய இருக்குது, இங்க இருக்கான்னு தெரியல. எங்கூர் பக்கம்ல மாடு மேய்க்கிறவங்க மேய்ப்பாங்க, அந்த ஆடு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு சொல்லுங்க, ஒரு கம்பட்டு சொட்டுன்னு ஒரு அடி அடிப்பாங்க. ஏன்னா அந்த மெய்ப்பன் பின்னாலதான் மாடு போகணும். அவர் வீட்டு என்ன சொல்லி, வலதுவரமும் சாயக்கூடாது, இடதுவரமும் சாயக்கூடாது. அவர் கைக்குள்ளான ஆடார், அவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு அதிர்பண்டி நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த குறையுமே வராது. அதான் சங்கீதக்கர் சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கு, நான் என்ன செய்ய போறது இல்ல, தாழ்ச்சி அடையவே மாட்டேன். 1 பேதுரு புஸ்தகம் 5:6.
1: ஆகையால்
0: ஏற்ற காலத்திலே,
1: தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு,
0: கர்த்தர் என்ன செய்யறது, ஏற்ற காலத்தில் நிச்சயம் நம்மள உயர்த்தும்படிக்கு,
1: அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள்,
0: பலத்த கரத்தில் அடங்கிருங்கள். என்ன ஆண்டவரை சேவம் பண்ணி எனக்கு என்ன இருக்குது, இவ்வளவுதான் சேவம் பண்றேன், வாழ்க்கையில் என்ன இருக்குது, என்னெல்லாம் நான் கர்த்தருக்கு செய்யறேன், ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம கர்த்தர் குறை சொல்லவே கூடாது. அவர் ஏற்ற காலம் ஒரு காலம் வச்சிருப்பாரு, அவரை ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி என்ன செய்யணுமா, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடையிருக்கும். நிச்சயமா உயர்த்துவார், ஒருத்தர் கூட ஆண்டு விடவே மாட்டார், எல்லாச்சும் நிச்சயமா உயர்த்துவார். அவர் உயர்த்தவர் வரைக்கும் அவர் கைக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், அடங்கி இருக்கணும். அவர் விட்டு வலதுரம் செய்யக்கூடாது, அவர் விட்டு இடதுரம் செய்யக்கூடாது, அவர் குறை சொல்லக்கூடாது. என்ன செவி செவிச்சு என்ன இருக்குது, என்ன இப்படிதான் இருக்குது, கஷ்டம்தான் இருக்குது அப்படின்னு நம்ம அவர் குறை சொல்லாதபடிக்கு அவர் ஏற்ற கலத்துல உயர்த்தபடி அவர் பலத்த கரத்துல அடங்கியிருக்க வேண்டும். நிச்சயமா நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வித்து கருத்து உயர்த்தது உறுதி. இந்த உலகத்திலும் உயர்த்தார், பரலோர் ராஜ்யத்துல அவர் ராஜ்யத்துல என்ன நீடித்த நாட்களை கருத்துற வீட்டுல நடித்திருப்போம். இந்த உலகத்திலும் ஏற்ற கலத்துல நிச்சயமா உயர்த்தவர். அவர் கரத்தை விட்டு என்ன வலதுவரமும் சாயக்கூடாது, இடதுபரமும் சாயக்கூடாது. அப்படிதான் வயதும் சொல்லிட்டு பாருங்க. வாக்கம் புஸ்தகம் 5:32
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு
1: கற்பித்தபடியே
0: செய்ய
1: சாவதானமாயிருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது, வலதும் இடதுபுறமும் சாயமல் நிச்சயமா கர்த்தர் ஓரளவுக்கு உயர்த்துவார். அது வரைக்கும் என்ன செய்யணும், அவர் கீழ்ப்படிந்து சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் யாக்கோபு எழுதுறாரு 4:7
1: ஆகையால் தேவனுக்கு
0: கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ, என்னெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறாரோ, நீங்க வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் கூட என்னெல்லாம் பேசி இருக்கிறாரோ அவர் கீழ்ப்படிந்திருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உயர்த்துறது உறுதி. அது மாத்திர நம்ம கர்த்தர் வீட்டுல என்ன செய்வோம், நீடித்த நாட்களா நடித்திருப்போம். நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அந்த பரலோகத்து போனு சொன்னா அவர் பலத்த கரத்துல அடங்கி இருக்கணும். அவரை விட்டு வெளி செய்யக்கூடாது, அவர் கைக்குள்ளான ஆடா இருக்கணும். சத்தத்தை கேட்டு அவரை விட்டு வலதுவரம் இடவரம் சாயாது இருக்கணும். அது மாத்திரல அவர் நம்ம உயர்த்துற வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். அது மாத்திரல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும். அப்பதான் இந்த உலகத்திலயும் ஆசீர்வாதம் பரலோர் ராஜ்யத்திலயும் நீடித்த நாட்கள் கர்த்தர் வீட்டுல என்ன செய்வோம், நடைத்திருப்போம். இந்த வீடு நமக்கு வந்து என்னதான் நம்ம உலகத்துல எவ்வளவுதான் பொண்ணை பொருளை சேர்த்து வைத்தாலும் ஒரு 10 பைசா கூட நம்ம இந்த உலகத்துல இருந்து யாரோ கொண்டு போக முடியாது. கொண்டு வந்ததும் இல்ல, கொண்டு போகிறதும் ஒண்ணுமே இல்ல. பரலோர் ராஜ்யத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பரலோர் வீட்டுக்கு நம்ம ஒவ்வொருவரும் இடம் பிடிக்க வேண்டும். அப்படியானா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் எப்போ உயர்த்துற அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அது மாத்திர அவரை விட்டு வலதுறமே இடவரையும் சாயக்கூடாது. அது மாத்திரல அவருக்கு ஒவ்வொரு நாளும் அன்பு கீழ்ப்படிந்தா பரலோர் ராஜ்ய வீட்டுல நம்ம என்ன செய்யணும், கர்த்தடி வீட்டுல நீடித்த நாட்கள நிலைத்திருப்போம். அல்லேலூயா. ரெண்டாவதாக எபிரேயன் புஸ்தகம் 10:21-22
1: தேவனுடைய வீட்டின் மேல்,
0: தேவனுடைய வீட்டின் மேல்
1: அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும்.
0: மகா ஆசாரியர் பாருங்க, தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரியான மகா ஆசாரியர் யாரு, யாருக்கு இருக்கிறார், நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க பாருங்க, மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால்
1: துர்மனசாட்சி நீங்க
0: நமக்கு என்ன செய்யுது, உலகத்துல துர்மனசாட்சி கெட்ட மனசாட்சி அது நீங்க என்ன செய்யணுமா, நீங்க
1: தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும்,
0: தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும்,
1: சுத்த ஜலத்தால்,
0: சுத்த ஜலத்தால்
1: கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும்,
0: கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும்,
1: உண்மையுள்ள இருதயத்தோடும்,
0: உண்மையுள்ள இருதயத்தோடும்,
1: விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும்.
0: விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா, பூர்ண நிச்சயத்தோடும்
1: சேரக்கடவும்.
0: ஆண்டு ராஜ்யத்துல போனோம்னா பூர்ண நிச்சயம் வேணும். துருமாசாட்சி நீங்க கழுவணும். அது மாத்திர சுத்த ஜலத்தால் நம்ம கழுவப்படணும். உலக ஆசை பாசத்திலையும் சென்னையத்திலையும் சிற்றின்பத்திலையும் இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை கைவிடும். கர்த்தர் ஒரு நாள் மட்டும்தான் கைவிடா வருவேன். நம்ம ஒரு நாள் ஆண்டு கேட்கணும். அவர் தான் கர்த்தர் வீட்டுக்கு அதிகாரி. அப்ப நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஒரு நாள் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். நம்ம ஒரு நாளும் கேட்கணும். 1 யோவான் 1:7
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்,
0: நம்மை சுத்திகரிக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் இதயத்தை சரிப்படுத்தணும். நம்ம இதயத்துல எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்யறோம்னு சொல்லி இதயத்தை சரிப்படுத்தணும். சரிப்படுத்தாவிட்டா பரலோகத்துக்கு போகவே முடியாது. நம்ம எத்தனை குறை உண்டு, கோவப்படுறோம், அறியாம என்னென்னமோ நம்ம செய்யறோம், அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு அதை கருத்துட்டு ஆண்டவரே உங்க ரத்தத்தை கழுவுங்க, இன்னைக்கு நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே, அன்னைக்கு பாவம் செஞ்சிட்டேன் கோவப்பட்டேன் குறை சொல்லிட்டேன் சொல்லி இயேசுக்கு ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மள சுத்திகரிக்கும். அதுதான் சொல்றாரு 1 பேதுரு 1:2
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும்,
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும்
1: தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது.
0: பரதேசிகளுக்கு எழுது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளால தெளிக்கணும். ஆண்டவரே எம்மால் தெளிங்கப்பா, என்னுடைய குறைகளை மன்னியும், எனக்குள்ள இருக்கப்பட்ட எல்லா பாவங்களிலும் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அவர் இரட்சகராய் இயேசுக்கு வர எரிச்சர் ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொன்னார், கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்கள நிலைத்திருப்பேன். இங்க சொன்ன தேவனுடைய வீட்டுக்கு அதிகார் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துக்கு நம்ம நீங்கள் நானும் நம்ம போகணும். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சாபக்கூடிய விட்டுறக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கவும், அவரை வார்த்தை கேட்கவும், அவரோடு நம்ம செபிக்கவும், அவரோடு நம்ம இருக்கவும் வாஞ்சிக்கணும். அதோட நின்றக்கூடாது. ஒவ்வொரு வினாடியுமே நம்ம கர்த்தரோடு இருக்க வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. ஒன்னு குறைந்த புஸ்தகம் 6:11 வசனம்.
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமானாக்கப்பட்டீர்கள். அப்ப என்ன செய்யணும்? ஒரு நாள் கர்த்தருடைய நாமத்தினாலும், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவியில என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்துல கழுவ ஆண்டவரே, நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், என்னை மன்னியும், உங்களோட பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கேன், எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மள விடுதலை தருவார். விட தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். அல்லேலூயா. கட்டாயம் நமக்கு விடுதலை தருவார். ஆனா நம்ம கேட்கணும், கெஞ்சி கெஞ்சி கேட்கணும், ஆண்டவரே நான் அறிக்கைடுற ஆண்டவரே, திரும்ப இதே செய்யறேனே, எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, நீ மாற்றும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவியினை கழுவுங்கப்பா, பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றுங்க. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, நீங்க தான் என்ன மாற்ற முடியும். நம்மளால மாற முடியுமா? நிச்சயமா முடியாது. முடிவா சொல்லுங்க. பலத்தினால அல்ல, யாரால முடியும்? தேவாவியினால முடியும். நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்துல ஆண்டவருடைய கருத்துல நம்மள அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே நீங்க தான் என்ன மாற்றணும், நீங்க தான் எப்பா என்ன மாற்றணும், உங்களுடைய நாமத்தினால மாத்திரம் விடுதலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கர்த்தர் கேட்டா நிச்சயமா நம்மள விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அத உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், கர்த்தர் நாம ஊற்றுண்ட பரிமள தைலம், அவர் நாமத்துல நம்ம கழுவப்படணும். பரிசுத்தவனை சொல்ற சீப தண்ணீர், அவர் ரத்த, அவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தோட தேவாவினால் நம்ம ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். அல்லேலூயா. நம்ம சென்னைக்கோ நிறையிறோம், போதும் பரிசுத்தவன் நிறைஞ்சா, அப்படியே நம்ம விட்டுறோம். அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி அப்படியே அபிஷேகத்தை நம்ம விட்டுறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நாமத்துல கழுவப்படணும். பரிசுத்தாவினால் நம்ம கழுவப்படணும். பரிசுத்தமாக்குவார், நீதிமான ஆக்குவார். அல்லேலூயா. மொத பரலோகத்துக்கு போன என்ன செய்யணும்? தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்கணும். அவர் ஏற்ற காலத்துல உயர்த்த வரைக்கும் என்ன செய்யணும்? கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் விட்டு வாழ்கிறவங்க எடவரையும் நினைச்ச கூடாது, சாயக்கூடாது. அவர் கீழ்ப்படிஞ்சிருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது பார்த்தோம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவில் நம்ம கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும், நீதிமானமாக்கப்படணும். அல்லேலூயா. அப்பதான் பரலோக ராஜ்யத்தை நம்ம போக முடியும். மூன்றாவது பாருங்க, எபிரேயன் புத்தகம் 13:14-15.
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்பலியை, அவர் மூலமாய், எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: நிலையான நகரங்க இல்ல, வரப்போறதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அது போன என்ன செய்யணும்? எப்போது உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலிய எப்போது என்ன செய்யணும்? அவருக்கு செலுத்திட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் பண்ணணும். சோத்திரம் பண்றதுக்கு யாரும் மறக்கவே கூடாது, சோத்திரம் பண்ணணும். அன்று வேற ஒண்ணு நம்ம இடத்துல கேட்கல, இந்த சனங்களை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்கள் என்னுடைய துதிய சொல்லி, அதுதான் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுங்க வேதத்துல வாசிக்கிறோம், எபிரேயன் புஸ்தகம் 12:28.
1: அசைவில்லாத
0: ராஜ்யத்தை
1: பெறுகிறவர்களாகிய நாம், பயத்தோடும்
0: பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய், ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
0: கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவன் ராஜ்யத்தை பெரு நம்ம எப்படி இருக்கும்? பயத்தோடும் பக்தியோடும். நம்ம பெறப்ப ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்படுறோம். என்ன செய்யணும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுடைய கிருபைய பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்ம ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். தேவனை மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் நம்ம தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கணும். இங்க இருந்தாலும் பயத்தோடு பக்தியோடு அவரை ஆராதிக்கணும். அத சங்கீதக்காரர் சொல்றாரு. ரெண்டா சங்கீதம் 11வது வசனம்,
1: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்,
0: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்,
1: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்,
0: நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தரை எப்படி சேவிக்கணுமா? பயத்துடனே சேவிக்கணும், நடுக்கத்துடனே கர்த்தர்ட்ட களி கூறணும். கர்த்தரை எப்போதும் பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்கள் களி கூறுவோமானால் இந்த உலகத்துல கண்ணம் ஒண்ணா பரலோர் ராஜ்யத்தில் அவர் மடியில இருப்போம். ஹலேலூயா. நமக்கு ஆண்டவராகிய இயேசுக்கு துரிய இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹலேலூயா. நம்ம கலங்கவே வேண்டாம். பெரிய இடத்த நமக்கு அங்க வச்சிருக்கோம். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வீட்டுல இருந்தாலும் கவலை இல்ல, பல்லவத்துல நமக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கான ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே சொந்தமே இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே என்ன இல்ல, சொந்தமே கிடையாது. அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2:21 வசனம்,
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: அவன் ரட்சிக்கப்படுவான்
1: என்று தேவன் உரைத்திருக்கிறார்,
0: என்று தேவன் உரைத்திருக்கிறார். தேவன் என்ன செய்யும்? எப்பொழுதோ தொழுது கொள்ளும் போது என்ன செய்வாங்க? நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவர் என்ன செய்யற? ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்துல நடப்போம். நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் நீ எப்படியாவது ரட்சியும் ஆண்டவரே, என்னை ரட்சிக்கணும் ஐயா, மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. அதாவது நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தானே வெளிப்படுத்தல் 21:24,
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
0: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஹலேலூயா. நம்ம எங்க நடக்க போறோம்? எங்க நடப்போம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். யாருக்கும் தெரியாதா? அமைதியா இருக்கீங்க. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. ஒரு நாள் இந்த உலகத்துல நம்ம இந்த ஓட்டத்தை முடிச்சு ஒரு நாள் பரலோக வெளிச்சத்துல நடப்போம். ஹலேலூயா. அதுக்குத்தான் இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தப்பட வேண்டும். முதல்ல தாவீதுல சொல்ல, கர்த்தர் வீட்டில் நீடித்த நாளுக்குல நினைத்திருப்போம். அப்படின்னா என்ன செய்யணும்? கர்த்தர் கீழ்ப்படிந்திருக்கணும். கர்த்தருடைய கரத்துல நம்ம அடங்கியிருக்கணும். அவர் நம்ம மெய்ப்பராய் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு பரலோக வீட்டுக்கு அவர் அதிகாரியா இருக்கிறாரு. அப்படின்னு என்ன செய்யணும்? ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்படணும். அது மாத்திர என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தெளிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாலயம் நம்ம கழுவப்பட்டிருக்கணும். நம்மளை நீதிமான மாற்றுவார். அல்லேலூயா. பரலோக போவோம். மூன்றாவதாக, ஆண்டு அசையில்லாம ராஜ்யத்தை பெறுனா பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் தொழுது கொள்வோமானா என்ன செய்யும்? ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்தை நம்ம நடப்போம். கடைசியாக, எபிரேயன் புஸ்தகம் 11:16 வசனம்,
1: அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால்
0: தேவன்
1: அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை.
0: பரமராஜ்யத்தை நம்ம விரும்பும் போது கர்த்தர் என்ன செய்யறார்? நம்முடைய தேவன் சொல்றதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரா? வெட்கப்படவே மாட்டார்.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அவர் நமக்கு வெட்கப்படுது மாத்திரம் இல்ல, கர்த்தர் என்ன செய்ய நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போக போறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தர் சொன்ன கட்டளை எல்லாம் கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா. அப்புறம் நமக்கு ஒரு ராஜ்யத்தை, நமக்கு ஒரு நகரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நீங்கள் நானும் போக வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்றது. கொலோசியர் புஸ்தகம் 3:1-2
1: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால்
0: கிறிஸ்து
1: தேவன் வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவிலை தேடுங்கள்.
0: பூமியில் உள்ளவைகள் அல்ல.
1: மேலானவிலை நாடுங்கள்.
0: மேலான காரியம் கர்த்தர் அறிஞ்சிக்கணும். நம்ம ஒரு நாள் எதை நாடணும்? கர்த்தரை எப்படியாவது அறிஞ்சிக்கணும். கர்த்தரை தேடணும். கர்த்தருக்குள்ள அதிகமா எப்படி செவிக்கணும், எப்படி நெருங்கணும், அதைத்தான் நம்ம தேட வேண்டும். அதை தேடின வச்சுக்கோங்க. கர்த்தர் சொன்னார், முதலா தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம தேடுறதெல்லாம் ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா, எனக்கு ஆன்மீக கண்களை திறந்து உண்மை நான் பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, உண்மை போல நான் மாறணும் ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம் மேலானவளை நாட வேண்டும். அப்ப நம்ம கர்த்தர் சொன்னார், முதலா தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்க, அப்ப உங்களுக்கு என்ன செய்வார்? கூட இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. எல்லா ஆசிரியத்தையும் சம்பூர்ணமா ஆண்டு நமக்கு தர வல்லவரா இருக்கிறாரு. நம்ம தேடுறது மேலானவர்களை தேடணும். நிறைய ஊழியத்திலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பூமிக்குறி காசு அதை ஆண்டர் தருவார், இதை தருவார், அதை தருவார் தான் சொல்றாங்க. அதை கட்டாயம் ஆண்டர் தருவார். நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். பரிசுத்த பவுல் சொல்றாரு, இடைவிடாம செபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. அப்ப நம்ம செபம் பண்ணிட்டே இருந்தா கத்திரம் தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். நம்ம அவரை தேட வேண்டும், மேலானவர்களை தேட வேண்டும். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பார். எல்லாருமே தயவு செபிக்கிறவங்களா நம்ம மாறி குடும்ப செவ இருக்கணும். ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை அண்டி கொள்ளணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவர் பிரியமானதை நம்ம செய்யுமானா நிச்சயமா நமக்கு ஒரு குறையுமே வைக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிரியமான நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செய்யணும், அவர் தேடணும், எந்த குறையுமே வைக்க மாட்டார். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு, ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடு இயேசுவை நீர் மட்டும் போதும், உண்மை நான் பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய சத்தத்தை கேட்கணும். இங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாமே தருவார். 27:4
1: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
0: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
1: அதையே நாடுவேன்,
0: அதையே நாடுவேன்,
1: கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாக,
0: கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாக,
1: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
0: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
1: நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்,
0: என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
1: கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
0: ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அப்படி வாஞ்சேன் அன்று சொன்ன பூமிக்குரிய இல்ல, மேலானவை நாடுங்க. நீங்க மேலானை தேடும் போது உங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் கட்டாயம் தருவார். உங்களுக்கு ஒரு நன்மை நிச்சயமா குறைபடாது. ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன், மகிமை பார்க்க முடியும், ஆராய்ச்சி செய்வேன். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட வாஞ்சோடு நம்ம தேடுமானால் பரலோகத்துக்கு நமக்கு ஆண்டவர் ஆயத்தப்படி தருவார். நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படி வைத்திருக்கிறார், அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அது மாத்திரம் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் தருவார். கர்த்தர் முழு மனதோடு தேடுங்க, முழு மனதோடு, உங்களை ஆத்மத்தோடு, முழு பலத்தோடு தேடி பாருங்க. குடும்பத்துல ஒரு நன்மையும் குறையப்படாது. அது மாத்திரல, பரலோகத்தை நம்ம போக முடியும். அவர் கைக்குள்ளான ஆடா இருக்கணும், அவர் விட்டு வலதுறம் எடபுறம் சாயக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யணும், அவர் ரத்தத்தினால கழுவப்படணும், இயேசுக்கு ரத்தம் நம்ம தெளிக்கப்படணும் ஒவ்வொரு நாளும். மூன்றாவது, அசுவில ராஜ்யத்தை பெறுகிறனா பயத்தோடும் பக்தியோடும் என்ன செய்யணும், கிருவியை பற்றி கொண்டிருப்போம் சொல்லி வேதத்துல கேட்டு

0: என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுது கொள்ளணும். கர்த்தர் தொழுது கொண்ட நம்ம எப்படி என்ன செய்வோம்? நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்ட எங்க போவோம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். கடைசியாக பரம ராஜ்யத்தை என்ன செய்யணும்? விரும்பணும். அல்லேலூயா. நமக்கு ராஜ்யத்தை அங்க என்ன செய்ய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நகரத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படியான என்ன செய்யணும்? மேலானத தேடணும். மேலானது என்ன? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், துதிக்கணும், நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். அது மாத்திரல கர்த்தர் பிரிமில்லாத காரியத்துல விட்டு விலகி மேலானதை நாட வேண்டும். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, மேலான காரியத்தை நம்ம நாடணும். இந்த உலக காரியத்துக்காகவே நான் வாழ்ந்த நாட்கள் போதும். மேலானது நாடுவோமானா பரலோகத்துல கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க. அது மாத்திரல என்ன செய்யணும்? ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஒரே ஒரு பாக்கியம், கர்த்தரை பார்க்கணும், கர்த்தர் குரலை கேட்கணும். ஆண்டவரே, என் செவி திறந்து விடுங்க, என் கண்களை திறந்து விடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்துருங்க, எனக்கு ஆண்மை கண்களை திறந்து உண்மையை பார்க்கணும். இப்ப பார்க்காம எப்படி ஆண்டவர் பரலோகத்துக்கு வர முடியும்? இப்ப நீங்க உண்மை பார்க்கணும், உங்களுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடு. அந்த வாஞ்சியோடு தாகத்தோடு இருப்போமானா நிச்சயம் பரலோக ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு சேர்ப்பார். அது மாத்திரல இந்த உலகத்துல நமக்கு ஆசீர்வாதம் ஒரு நன்மையும் குறைவிடாம கர்த்தர் காத்துக்கொள்ள சொன்ன. சிங்கக்குட்டியை தாழ்ச்சி அடைந்து கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கட்டாயம் ஆண்டு தருவாரு. இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிப்பார். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம் நம்ம, அதுபடினு சொன்னா அவர் கீழ்ப்படிந்திருக்கணும். அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவரை தொழுது கொள்ளணும். நம்ம ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும். உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம இடத்துல என்னென்ன குறை இருக்கணும்? மேலாவனை நாடணும். ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுன்னு சொல்லி அந்த வாஞ்சியோட தாகத்தோட நாடுமானால் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு சேப்பா. இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த குறை இல்லாம ஆண்டு நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து யார் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கோம்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் சொல்லுங்க யாரு? ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சகர் இயேசு வரப்போகிறார். அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு. கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு. அல்லேலூயா. யார் கட்டுற அந்த வீடை? தேவன் தேவ தூதலை வைத்து கட்டுகிறார். அல்லேலூயா சொல்லோமா? அல்லேலூயா. எனவே அந்த வீட்டுக்கு போகணும். நமக்காக நிறைய வாசஸ்தலங்கள் அங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு போதுக்கு நான்கு விதமான காரியங்களை குறித்து ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எப்படி இருந்தா அந்த வீட்டுக்கு நம்ம போக முடியும்? முதலாவது கர்த்தரை மெய்ப்பராக நாம் கொள்ளும் பொழுது அங்க போக முடியும். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பர். நாம் அவர் கைக்குள்ளான ஒரு நல்ல ஆடாக அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு அடங்கி இருக்கும் பொழுது நாம் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். இரண்டாவது, அந்த தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரி என்று ஒருவர் உண்டு. அவர் யாரு? ஆசாரியராகிய இயேசு. அவர் வீட்டுக்கு போகணும்னா அவர் பர்மிஷன் எல்லாம் உள்ள போக முடியாது. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் வரணும் அப்படின்னா உங்க பர்மிஷன் எல்லாம் ஒருத்தர் வரலாம். யார் வரலாம்? திருட மாத்திரம் வர முடியும் இல்லையா? எதையாவது பக்க வழியா வர முடியும். ஆனா பரலோகத்துல பக்க வழி எல்லாம் ஒன்னும் இல்ல, ஒரே வழி இயேசு தான். ஆமென். அவர் தான் அதுக்கு அதிகாரி. எனவே அந்த வீட்டுக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்து நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் இயேசு நாமத்தில கழுவப்படணும். மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரால நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கழுவப்படணும். அப்பதான் அந்த பரலோக வீட்டுக்குள் போக முடியும். அங்க அதிகாரி ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதா, இந்த தேவனுடைய வீட்டிற்கு போக இன்னொரு வழியை ஆண்டவர் காண்பித்தார். என்னது? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாம் நாடி தேடுகிறோம். ஆகையால் என்ன செய்யணுமா? உங்கள் உதிரன் கலியாகிய சோத்திர பொழியை அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்துங்க. அவர் நிலையான நகர் நமக்கு இங்க இல்ல, வரப்போகிறதை நாடி தேடி கொண்டிருக்கிறோம். அதனால இப்ப தோத்துருச்சிட்டே இருங்க. அல்லேலூயா. அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம் என்ன செய்யணுமா? பயத்தோடே பக்தியோடே கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபை பற்றி கொள்ள வேண்டும். ஆமேன். ஆராதிக்க ஆரம்பிப்போம். தேவனை நாம தொழுது கொள்ள எவனோ அவர் என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் எங்க நடப்பாங்க? பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார் என்று சொல்லி கேட்டோம். அல்லேலூயா சொல்லுமா? கடைசியாக ஒரு காரியத்தை ஆவியே நம்மோடு பேசினார். நிலையான நகர் நமக்கு இங்கு இல்ல. யாரெல்லாம் அந்த பரம வாசஸ்தலத்தை எதிர்பார்த்து விரும்புகிறோமோ, ஆண்டவரே எனக்கு பரலோகம் தான் வேணும், முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்னீரே, எனக்கு நீர் தான் வேணும் என்று யார் எதிர்பார்க்கிறார்களோ, நாடுகிறார்களோ, தேடுகிறார்களோ, விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு என்று கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. நமக்கு நகரத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார்.

0: பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் நரகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. பரம வாசஸ்தலத்தை விரும்புகிறவர்களுக்கு நகரத்தை ஆயத்தம் பண்ணி, எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. ஹலேலூயா. பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காகவும் நரகத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தேவனை பிள்ளைகளாகிய நாம் எனக்கு பரலோகம் வேணும் என்று விரும்பினா உங்களுக்கு பரலோக நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நகரம் பொன் வீதி. ஹலேலூயா. அந்த வீதி எல்லாம் பொண்ணு, எங்க தொட்டாலும் பொண்ணு, எங்க தொட்டாலும் தங்கம், எங்க பார்த்தாலும் மாணிக்கம், வைடூரியம், எஸ்பி இந்திரநீலம், கோமேதகம், இன்னும் வைடூரியம், நிறைய கற்களால் நிறைந்த அந்த நகரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹலேலூயா. நமக்கு விருப்பம் வேணும். ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. அந்த வேதம் சொல்லுது, அருமையானாக்கா அவர்கள் சொல்லும்படி சொன்னார்லே, அந்த பரலோகத்தை நாடுங்கள், உண்டை நான் கேட்டேன், அதையே விருப்பம் தாக்கம் இல்ல, நான் பரலோகத்துக்கு வரணும் வரணும் வரணும் வரணும். ஆமேன். அப்படி நாடு பொழுது நமக்கு ஒரு நரகம் இல்ல, நமக்கு ஒரு நகரம். ஆமேன் சொல்லுங்க. நீங்க நரகத்துக்கு போறீங்களா நகரத்துக்கு போறீங்களா என்று தீர்மானம் செய்வது உங்கள் கையில இருக்கிறது. ஹலேலூயா. உங்களுக்காக இன்னொருவர் தீர்மானம் எடுக்க முடியாது. உங்களுக்காக இன்னொருவர் தீர்மானத்தை எடுக்க முடியாது. தீர்மானம் டிசிஷன் என்பது அவங்களுடைய ஓன் வில், உங்க விருப்பம். நீங்க தான் எடுக்கணும். ஹலேலூயா. உங்களுக்காக இன்னொரு தீர்மானம் எடுக்க முடியாது. ஆமென். நகரம் வேண்டுமா நரகம் வேண்டுமா என்பதை நாம் தான் அலசி பார்க்கணும். ஹலேலூயா. இந்த கர்த்தர் சமூகத்தை நோக்கி நம்ம எல்லாரும் அர்ப்பணம் செய்ய போகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நான் இந்த பரிசுத்த நகரத்துக்கு நான் வரணும், நான்கு விதமான காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி அதை திறந்து எல்லாரும் கேட்போமா? பிரைஸ் எல்லாரும் ஒரு சின்ன கோரஸ் பாடி நம்ம எல்லாம் திருவிருந்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். இந்த செய்திக்காய் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். நன்றி நன்றி. அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த பரலோக நகரத்துக்கு நாங்க வரணும். எப்பொழுதுமே நாங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெப ஆவி எனக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. எவ்வளவு பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நான் பரலோகத்துக்கு வரணும், உங்க வாசஸ்தலத்துக்கு நான் வரணும். என்னை ஆயத்தப்படுத்தும். வாய் திறந்து கேளுங்க பாக்கலாம், வாய் திறந்து கேளுங்க பாக்கலாம். உங்க நகரத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அந்த பொன் நகரத்துக்கு எசப்பா நாங்க வரும்படிக்கு, ஓ ஜீசஸ், என்னை நீங்க ஆயத்தப்படுத்தும் ஐயா. வாய் திறந்து கேட்போமா? வாய் திறந்து கேட்போமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்களை மெய்ப்பராக கொள்ளணும், உங்களுக்கு அடங்கி இருக்கணும், உங்க ரத்தத்தினால கழுவப்படணும், உங்க நாமத்தினால கழுவப்படணும், பரிசுத்தாவியனால கழுவப்படணும். எப்போதுமே துதி ஆராதனைய வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவரே. பயபக்தியோடு நாம் ஆராதித்து கொண்டே, பயத்தோட உம்மை சேவித்து நடக்கத்துடனே மக்கள் களி குறிந்து கொண்டே நான் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா வலதுபுறம் இடதுபுறம் ஒருபோதும் சாயவே கூடாது ஆண்டவரே. எல்லாரும் தயசே ஜபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வசனத்துக்கு அர்ப்பணம் செய்த ஜபம் பண்ணுங்க. கர்த்தன் நடுவில் இருக்கிறா, இதோ நான் நடுவில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். கர்த்தன் நடுவில் இருக்கிறா, எல்லாம் ஜபம் பண்ணுவோமா? என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரலோகத்தை நான் ஏதோ விரும்புகிறேன், பரம வாசஸ்தலம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா என்னை ஈர்த்துக் கொள்ளும், பின்னே ஓடி வருவேன். ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்த உடைய தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைவேலை இல்லாத நித்திய வீட்டை எங்களுக்கு பரலோகத்திலே நீ கட்டி வைத்திருக்கிறீர்கள். நித்திய வீட்டுக்கு வருவதற்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும் ராஜா. அந்த நாளை அர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. நீர் எங்களை மெய்ப்பராக இருக்க வேண்டும். உங்க கைக்குள்ளான ஆடுகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு அந்த குருபை அதிகமா என் இயேசு, என் இயேசு தருவீராக என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு ரத்தத்தினால், உங்க நாமத்தினால், உங்களோட ஆவியினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் காணப்பட, பயபக்தியோடு காணப்பட எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பாமை துதிக்கிற எங்கள் பொறுப்பெல்லாம் என் இயேசு, என் இயேசு, என் இயேசு. தயவு கூர்ந்து எடுத்துக்கொள்வீராக ஆண்டவரே. ஆமே நாளிலும் எப்போதுமே பரம வாசஸ்தலத்தை விரும்புகிறவர்களாய் நாங்கள் காணப்பட என் அப்பா எங்கள் ஆண்டவர் இயேசு அனுகிரகம் தாரும். இந்த வார்த்தை கேட்டு யார உள்ளம் தொடப்பட்டு அர்ப்பணிக்கிறார்களோ கரங்களை பிடித்து உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும். ஒருவரு கூட ரகசியவர்கள் கைவிடப்படவே கூடாது. எங்களை ஆயத்தப்படுத்தும். பக்தி வைராக்கி நிறைந்தவர்களா எழுப்பும் ஐயா. இறுதியாக உங்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்திற்காகவும் அக்கா அவர்கள் ஜெபிப்பார்.
1: கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி. ஆண்டவரே வந்திருக்க ஒருத்தர் கூட வெறுமை அனுப்பாதீங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சந்தோஷத்தினால் கிழிச்சினால் நிரப்பி அனுப்புங்க. ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க. உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு சொந்த இல்லப்பா. உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும்போது ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். அக்கினை போட வேண்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு ஆத்மத்திலும் ரட்சனை சந்தோஷித்தாரும், உற்சாகத்தின் ஆபித்தாரும், உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. தெய்வீக பிரசனம் ஓடட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்க ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளா நீங்க சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையில் நீர் அறிந்திருக்கிறீர். தேவைகளா நிறைவேற்றி உங்க மகத்துவமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்த முடியா ஜெபிக்கிறோம் அப்பா. மீ ஸ்தோத்திர ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருந்தாலும் குணமாக்க, நோயில குணமாக்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திரம் செய்வனைகளை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சமல்லாத குடும்பத்தில் சமான் தரணும், குடுக்கிற குடும்பத்துல குடியிலிருந்து விடுதலை தரணும், சாபத்திலையும் பாபத்திலிருந்து விடுதலை தரணும் அப்பா. எல்லாரும் நல்ல செபிக்கிறவங்களாக துதிக்கிறவங்களாக மாற்றுங்க. வீட்டுல எல்லார் குடும்பத்திலயும் அப்பா குடும்ப செவ இருக்கணும் ஐயா. கண்ணீர்லாம் மாத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க எஸ்அப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க அன்பின் ஆண்டவரே. குடும்பத்துல என்ன தேவை இருக்கோ எல்லா தேவையிலும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீங்க சந்திக்க முடியா கெஞ்சுகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும், உன்னத ஞானத்தை தாருமே. நல்லா படிக்கிற மாத்திரம் நல்ல செபிக்கிறவங்களா மாற்றி சிறு பிள்ளைகளும் செபிக்கணும் ஆண்டவரே. மூணு வயசு குழந்தையிலிருந்து எல்லா குழந்தைகளும் செபிக்கணும் அப்பா. செபிக்க நீங்க போதித்தலும் கற்றுத்தாருமப்பா. எங்க பிள்ளைகள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், செபிக்கணும், துதிக்கணும். படிப்பிலும் ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்தவங்க பிள்ளைகளா வளரணும் அப்பா. ஆசீர்வித்து வளர்த்து கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் தரிசனம் பார்க்கணும், பெரியவங்க சொப்பனம் பார்க்கணும், வாலிபர் தரிசனம் பார்க்கணும், சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஆண்டவரே. நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெளிரங்கமா அற்புதிச்சீங்க, உள்ளத்திலே அற்புதிச்சீங்கப்பா. ஒரு வாழ்க்கையிலும் புதிய இதயத்தை, புது பழத்தை, புதி சீவனை கொடுத்துருங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. கர்த்தருடைய நாம ஒன்றே மகிழ்படட்டும் ஐயா. அப்பா வாகனம் வச்சிருக்க மக்களையும் ஆசீர்வதிங்க, ஒரு குறையில்லாம நடத்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. எல்லாவற்றையும் நன்மையான ஆசீர்வாத சம்பூர்ணமா கொடுத்துருங்கப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாளத்தை இறங்கி வருகிறது. மாறுதல்கள் வேற்றியமான எந்த நிலச்சனையும் ஊழியருக்கு நல்ல வரங்களை வல்லமை தாரும். ஊழியருக்கு நல்ல பலத்தை சுகத்தை தாரும். நல்ல எல்லாரும் நாங்கள் ஓடி ஆடி முடி ஊழியத்தை செய்யணும் ஐயா. எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குதாண்டவர். நாங்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவர்களாக ஒவ்வொருத்தரை மாற்றுங்க அன்றைய. எல்லாருமே ஊழியர்தானே சொல்லியிருக்கீங்கப்பா. எல்லாருமே ஆத்மாக்களை ஆதரப்படுத்துற பணியில் ஊக்கமா செயலாட்ட கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகனமாக செலுத்துறோம் எங்களை அன்புரட்சர் இயேசுக்கு. இனி நாமத்துல மன்றாடி கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email
5: அட்ரஸ் aslinkaram@gmail.com or website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 60:1-2.
1: எலும்பி பிரகாசி,
0: எலும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன்மேல் உதித்தது,
0: உன்மேல் உதித்தது.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடும்.
1: ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்,
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல காணப்படும். பாத்தீங்களா, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருக்காக என்ன செடி மேலே எலும்பக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி, எலும்பி பிரகாசின் ஒளி வந்தது. கர்த்தருக்காக நம்ம எழும்ப வேண்டும். நம்ம எப்படி எப்படியா வாழ்ந்தோம் இதுவரைக்கும், நம்ம என்னங்களாம் வாழ்ந்தோம் இல்லாருமையானவர்களே, கர்த்தர் வருக சமயமாயிருச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்ப அதான் கர்த்தர் சொல்ற எலும்பி பிரகாசின் ஒளி வந்து சனங்களை என்ன செய்யுமா, சனங்களை காரியில் மூடும்.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமி மூடும், காரியில் சனங்களை மூடும்.
1: ஆனால் உண்மையில் கர்த்தர்,
0: ஆனால் உண்மையில கர்த்தர் உதிப்பா, மகிமன் மேல காணப்படும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் இருக்கிற மக்கள் மத்தியில தேவனாய் கர்த்தர் நினைச்சிருவா, அவர் மகிமை உங்களுக்கு, அவர் ஒளி உங்க மேல வரும். நான் கர்த்தருக்காக தான் வாழ போறேன், முற்றிலுமா ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி யாராலும் நினைக்கிறோமோ அதை எழும்பி பிரகாசி. எழும்புனா இதுவரைக்கும் நினைச்சிட்டோம், ஒரு வேலைக்கு உட்கார்ந்து இருந்திருப்போம், கர்த்தருக்காக நான் எழும்பாம இருந்திருப்போம், கர்த்தருக்காக கர்த்தர் விட்டு நம்ம தூரம் வந்திருப்போம். அதான் எலும்பு, கர்த்தருக்காக எலும்பி பிரகாசி ஒன்புல ஒரு தேவை ஒளி வந்தது. யாரால எலும்பாம இருக்கும், நமக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். இப்ப நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே என்ன எலும்புற போகுது, நான் இதுவரைக்கும் எப்படியோ உட்கார்ந்து இருந்துட்டேன், எப்படியோ தூங்கிட்டேன், ஆண்டவரே ஆவிக்குரிய காரியத்தை தூக்கமா இருந்துச்சு, எப்படியோ இருந்துட்டேன், இன்னைக்கு நீ எலும்ப ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டு சரி, எலும்பி பிரகாசி உண்மையில என்ன வந்துச்சு, கர்த்தருட ஒளி வந்தது. யாரெல்லாம் கர்த்தருக்காக எழும்போன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ அவங்க மேல கர்த்தருடைய ஒளி நம்மள வரும். இருள் பூமி மூடப்போகுது, காரியில் சனங்களை மூடப்போகுது. ஆனாலும் உண்மையில என்ன செய்வது, கர்த்தர் உதிப்பார், மகிமன் மேல காணப்படும், கர்த்தருடைய மகிமை மேல காணப்படுமா. கர்த்தர் உங்களை உதிக்கணுமா, நம்ம உரிய என்ன செய்யணும், எழும்பணும். நம்ம எழும்பணும், எதை விட்டு எழும்பணும், என்னென்ன எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்ன இருக்குது பாத்திரம் என்ன செய்யும், அதுலேருந்து எழும்பணும். கத்திர சோர்விலிருந்து எழுமணும், குழப்பத்திலிருந்து எழுமணும். நமக்கு இல்ல என்னென்னமோ கலப்பங்கள் இருக்கும், சோர்வு இருக்கும், இதெல்லாம் விட்டு என்ன செஞ்சிடணும், எழும்பணும். வழிக்கு நமக்குள்ள நம்ம என்ன இவ்வளவு செபிச்சு என்ன இருக்குது, நம்ம ஒழித்துக்கெல்லாம் போய் என்ன இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு என்ன இருக்குது, இப்படித்தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லாருமையானவர்களை. கத்திர உங்களுக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வாரு, ஒளி கத்திர ஒளி உங்க மேல வரும், கத்தடி மகிமங்க மேல எழும்பும், கத்தடி மகிமங்களை உதிக்கும். தவளைப்படாதீங்க, கத்திரிக்காக எழும்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. நீங்க ஒரு வேலைக்கு நினைக்கலாம், கத்திர வருகிறா வருகிறான்னு சொல்றாரு, எங்க வாரா நினைக்கலாம். கத்திர சொல்ல ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறிக்கிட்டு. 2 தீமோத்தேயு 3:1-5 வரைக்கும் வீட்டுல வாசித்து பாருங்க. அது மாத்திர மத்தியில் சுவிசேஷம் 24 வாசித்து பாருங்க, 24 ஃபுல்லாவே வாசித்து பாருங்க. லூக்கால் சுவிசேஷம் 17 வாசித்து பாருங்க, 21 வாசித்து பாருங்க, மார்க்கு 13 வாசித்து பாருங்க. நமக்கு நிறைய பேர் தெரியறது இல்ல, அந்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், எழும்பணும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து நம்ம எழும்புற போது அவர் நம்மளை பிரகாசிப்பிப்பார், அவர் ஒளி நம்ம மேல வரும். ஹல்லேலூயா. நம்ம குழம்பு வேண்டாம், கவலையெல்லாம் சோர்ந்து சோர்வெல்லாம் எடுத்து கர்த்தருக்கு ஒப்படைச்சிட்டாதான் சொல்ற பாரத்தை கர்த்தர் மேல வச்சிரு. நம்ம பாரத்தை தூக்கிட்டு எழும்ப முடியாது. எல்லா கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம செபிச்சு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம கர்த்தருக்காக எழும்பி நல்லா துதிக்கணும். அன்னி பாசல இறைஞ்சி ஆண்டரோடு இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஒளி நம்ம மேல வரும், அவர் நம்ம நம்ம அவர் மகிமை நம்ம மேல காணப்படும். ஹல்லேலூயா. நம்ம உலகத்துல பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்கன்னு சொன்னா பாருங்க, இவங்க என் கூட தாங்க இருப்பாங்க எப்போதும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மேன்மை பாராட்டுறாங்க. ஆண்டவரை ஏசுகிறது சொல்றாரு, அவன் உன்னிட்டு விலகுவதும் இல்ல, உன்ன கைவிடுவதும் இல்ல. அப்ப கர்த்தராகிய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு மகிமை உங்க மேல காணப்படும் போது, அவர் ஒளி உங்க மேல காணப்படுவது, நீங்க எத்தனை பாக்கியம் பெற்றவங்க. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்த 70 இல்லாட்டா 80 வருஷம் அதுக்குத்தான் ஜனங்களை ஓடி ஓடி ஓடி ஓடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம கர்த்தராக ஏசுகிறதுக்காக எழும்புமானா யூக யுகமா யூக யுகமா ஆண்டவரோடு இருக்க போறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம பாடுபட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1:4-5
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
0: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது,
0: கர்த்தருடைய ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது,
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
0: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
1: இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை,
0: இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் ஒளி நமக்குள்ள இருந்துச்சுன்னா இருள் என்னது நம்மள பற்ற முடியாது. பாமன் இருளா இருந்தாலும் சரி, இல்ல பிசாசின் இருளா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, பற்றி கொள்ளவே முடியாது. எந்த மந்திரம் செய்யட்டுமே, உலகம் முழுவதுமே நம்ம மந்திரம் செய்தால் நம்மளால என்ன செய்யுது, பற்றவே முடியாது. ஆண்டவர் இயேசுக்கு வந்துட்டாரு, இருள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு ஓடிய பேர். எந்த மந்திரமா இருந்தாலும் நம்ம தொட முடியாது, எந்த செய்வனையும் நம்மளை தொட முடியாது, எந்த பிசாசை நம்மள தொடவே முடியாது. நம்ம நினைக்கலாம் என்ன பிரகாசிப்பாரா அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் வேதம் சொல்லி எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1:9.
1: உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி,
0: அவர்தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷரையும் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் பிரகாசிப்பிக்க முடியும். ஒரு வேளைக்கு நினைக்கலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லுது எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் நம்ம என்ன செய்வார், பிரகாசிப்பிப்பார். நம்ம ஒன்னும் கலங்கவே வேண்டாம். பாருங்க என்னவே ஆண்டவர் பிரகாசிக்க வச்சு அவர் ஊழியத்தை செய்ய வச்சிருக்காரு, அவங்களை விட்டுருவாரா? நிச்சயம் விடவே மாட்டார். நமக்குள்ள அந்த விசுவாசம், ஆண்டவர் என்னையும் பிரகாசிப்பிப்பார், என்னைக்குள்ள எந்த இருள் வர முடியாதுன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லு சங்கீத புஸ்தகம் 91:5, 5:6.
1: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்,
0: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்,
1: பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நமக்குள்ள இருந்தா இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எந்த இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். காரணம் நமக்குள்ள என்ன இருக்கிற மெய்யான ஒளி, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஒளியா இருக்கிறார். நம்ம என்ன செய்ய உயிரில் என்ன செய்ய முடியாது, பற்ற முடியாது. அல்லேலூயா. இரவில் உண்டா பயங்கரத்திற்கும், பகல்ல பிறக்க அம்புக்கு, இல்லு நடமாடும் கொள்ளை நோய்க்கும். நம்ம என்ன செய்ய, எந்த கொள்ளை நோய் நம்மள தொட முடியாது, இல்லு நடமாடும் கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்துல பாழாக்கும் சங்காரத்துக்கு. நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதான் சொல்றாரு, அவர் ஒளியா இருக்கிறாரு. இருள் ஒளி வந்து இருளை பற்றி, இருள் என்ன செய்யுது, ஒளி வரும்போது ஓடி போயிரும். அல்லேலூயா. எந்த வியாதி வராது, கொள்ளை நோய் வராது. கொள்ளை நோய் இப்ப நம்ம அது நினைக்கிற வியாதி வருது அப்படின்னு சொல்லி, வியாதி வந்தாலும் நம்ம கத்தர் இழைச்சுவாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குவாரு, கரை நீட்டி நம்ம தாங்குவாரு. எத்தனை பலவீனம் வந்தாலும் நமது பலவீனத்துல அவர் பலன் பூர்ணமா வழங்கி நமக்கு விடுதலை தருவாரு. அல்லேலூயா. கத்தர் நமக்குள்ள இருந்தாலும் எதுவுமே நம்மளை வியாதி மேற்கொள்ள முடியாது. எத்தனை வியாதி வந்தாலும் அது நமக்கு சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கைப்படையே பயப்படாதீங்க. ஆனா கத்திற்காக எழும்புவேன்னு சொல்லி ஒரு உள்ளத்துல ஒரு தீர்மானம் நமக்கு வரணும். யோவான் சுவிசேஷம் 1:5 ஒரு தேவாசி மஞ்சி.
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது.
0: கர்த்தருக்குள்ள என்ன இருக்குது, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அது கர்த்தருக்குள்ள ஜீவன் நமக்குள்ள வந்துரு. கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அதுக்குள்ள ஜீவன் இருந்தது.
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது.
0: அந்த ஜீவன் தான் மனிதருக்கு எப்படியா இருக்குது, ஒளியா இருந்தது.
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
0: அந்த இருளாத என்ன செய்யாது, நம்மள பற்ற ஒரு காலம் முடியவே முடியாது. அல்லேலூயா. பெரிய காரியத்தை தேவன் செய்வார். நமக்குள்ள கத்தர் இருந்தனால பெரிய காரியத்தை செய்ய வாழ்க்கையில் அவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் தேவன் பெரிய காரியத்தை செய்தார். அங்க அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த பெரிய டாக்டரே சொன்னாங்க, உதவி செய்ய பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அப்படி அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால நமக்கு என்ன, நமக்கு எதை செய்தாலும் கத்தர் என்ன செய்வார், நன்மைக்கு தான். பிசாசு தீமையா கொண்டு கத்தர் என்ன செய்வார், நமக்கு நன்மையா மாறப்படிய. பிசாசு நம்ம ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. எப்ப முடியாது, ஆண்டவர் நம்மள அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து எழும்பணும். கர்த்தருக்காக நம்ம எழும்பணும். எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருக்காக எழும்ப வேண்டும். ஏசு போதுன்னு சொல்லி எழும்புனீங்கன்னா கர்த்தர் உங்க நிச்சயமா அவர் ஒளி நம்ம மேல வரும். ஹலேலூயா. உலகத்துல எவ்வளவு நாள் வாழ போற, 70 இல்லாட்டி 80, இந்த உலகத்துக்காக வாழ்வுமானால் ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது என்ன செய்யும் யோசித்து பாருங்க. அவரோட தான் என்ன எவ்வளவு கால் எவ்வளவு நாள் வாழ போறோம், யுக யுகமா அவரோட தான் வாழ போறோம். நம்ம நோக்கமெல்லாம் இயேசுதான் நம்ம நோக்கமா இருக்க வேண்டும். சரி, ஆண்டவர் யாரெல்லாம் பிரகாசிப்பார், எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் யோவான் சுவிசேஷம் 8:12.
1: மறுபடியும் இயேசு
0: ஜனங்களை நோக்கி
1: நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்.
0: என்னை பின்பற்றுகிறவன்
1: இருளிலே நடவாமல்
0: ஜீவ ஒளி அடைந்திருப்பான். கர்த்தர் என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். கர்த்தர் என்ன பாதையில சென்றாரோ அந்த பாதையில நம்ம செல்ல வேண்டும். கர்த்தர் சென்ற பாதையில நம்ம செல்லமானா ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்து அடைந்து கொள்ள முடியும். அதான் சொல்றது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், பின்பற்றுகிறவன் இருளில் நடவாம ஜீவொளி அடைந்திருப்பான். ஜீவொளி நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமா? கர்த்தர் சென்ற பாதையில தான் போகணும். அவர் எதெல்லாம் செஞ்சாரோ அதை போய் நம்ம செஞ்சோம்னாதான் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் எதெல்லாம் செஞ்சாரு நம்ம அதே போல, அவர் அன்பா இருந்தாரு, அவர் பரிசுத்தமா இருந்தாரு, அவர் வந்து என்ன செஞ்சார், மன உருக்கமா இருந்தாரு, மற்றவங்களை பார்த்து மனது உருகினார், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், நமக்காகவே வாழக்கூடாது, இயேசு கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் தனக்காக வாழாம யாருக்க வாழ்ந்தாரு, நம்ம ஒவ்வொருவருக்காக தான் அவர் வாழ்ந்தாரு. அதே போலதான் நம்ம வாழ வேண்டும். அதான் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிற இருள் அடவாம ஜீவொளிய அடைந்திருப்பார், நம்ம அவரை போல வாழ வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 16:24
1: அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு
0: என்னை பின்பற்ற கடவன். பாத்தீங்களா, நம்ம சிலுவை எடுத்து ஆண்டு பின்பற்றும். சிலுவை கஷ்டங்கள் பாடு, சிலுவைங்க எதிர்த்து சிலுவை எதை குறிக்குது? கொஞ்சம் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாருக்கும், ஆனா கஷ்டத்திலேயே விட்டுற மாட்டாரு. கஷ்டங்கள் பாடுகள் இருக்காதான் ஒருவன் பின்பற்றி வர விரும்பினா என்ன செய்யணும்? தன் சிலுவை எடுத்து என்ன பின்பற்ற கடவுன்னு சொல்லிட்டா. அப்ப பாடுகள் சிலுவையிலேயே விட்டுற மாட்டாரு. வெயில் வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, மழை வந்துச்சு, அப்புறம் வெயில் வருது, அப்புறம் இன்னொரு மழை வருது, குளிர் வருது, அதே போல கொஞ்சம் பாடுகள் வரும். வந்தாலும் ஆண்டவரை இயேசுக்கு கரை நம்ம மேல இருக்கும், நமக்கு அதெல்லாம் என்ன செய்யணும், நன்மையா மாத்திடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட இப்ப சிக்கா இருக்கப்ப நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, கட்டாயம் இனிமேல் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, இனிமே அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டோடி என்ன செய்யல, விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டேன், கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன். அவரை பின்பற்றி போகும்போது நிச்சயமா நம்ம ஆசீர்வதிக்க ஒரு வல்லவரா இருக்காரு. ஒரு குறைவான வாழ்க்கையில வராது. பாருங்க, உலக பிரகாரமான அரசாங்கத்திலேயே வேலை செய்யறவங்களுக்கு என்ன குறை வச்சிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமான அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து என்ன செய்யறாங்க, சம்பளம் கரெக்டான கொடுக்கறாங்க. அப்ப நம்ம நம்ம அரசாங்கம் எந்த அரசாங்கம் பரலோக அரசாங்கம். அப்ப நம்ம விடுவாரா? விடவே மாட்டாரு. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், செடி கொடி நீர் ஊற்று சகலத்தை உருவாக்கி நம்மளை கைவிட்டுவாரா? அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். அல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறேன் இருளில் நடவாம ஜீவொளிய அடைந்திருப்பாங்க. தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்து என்ன செய்ய என்ன பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரு. நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். நம்ம உலக நம்ம மனம் போல நம்ம வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்குன்னு நினைச்சா நம்ம எப்படியும் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்காக தான் நம்ம வாழ முடியும். அதான் சொல்றாரு, என் ராஜ்யம் வேறு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வேறு. நம்ம அதுக்குத்தான் நம்ம பாடுபடுறோம். நிச்சயமான பரலோகத்துல பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்கிறாரு. இந்த பூலோகத்துல நமக்கு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமான வேலை செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். யோவான் சுவிசேஷம் 21:21-22
1: அவனை கண்டு
0: பேதுரு
1: இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே
1: இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு நான் வருமளவும்
0: இவன் இருக்க
1: எனக்கு சித்தமானால்
0: உனக்கு என்ன
1: நீ என்னை பின்பற்றி வா என்றார்.
0: என்னை நீ பின்பற்ற, நம்ம மற்றவங்களை பார்க்கவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தர ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வரணும். அவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆயிரும், ஒரு பயங்கரமான சோறு வரும். பாரு, அவங்களே இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கமே, கர்த்தரை பின்பற்றி நமக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மாத்திரம் நம்ம பின்பற்றி போனோம்னா இந்த உலகத்திலையும் தேவன் ஆசீர்வாதம், பரலோகத்திலும் யுகமா அவரை நம்ம அவரோடு கூட இருப்போம். மற்றவங்களை பார்க்க கூடாது. மற்றவங்களை பார்த்தோம்னா நமக்கு சோறு தான் வரும், என்னடா அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நமக்குள்ள என்ன வரக்கூடாது, சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அவரை மட்டும் நம்ம பின்பற்றி போக வேண்டும். அவரு போல மனது உருக்கம், அவர் போல பரிசுத்தம், அவர் போல அன்பு, அவர் போல கண்ணீரோடு செவிக்கணும், மற்ற மக்களுக்காக போராடணும், எல்லாமே நான் அவரை போல செய்யணும். அதுதான் என்னை பின்பற்றி வாங்கி சொன்னார். அல்லேலூயா. கத்து நிச்சயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் கைவிட மாட்டோம். மற்றவங்களை நம்ம பார்க்க கூடாது. மற்றவங்க பாருங்க அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் இப்படி இருக்கிறேன் நினைக்கவே கூடாது. நம்ம கண்ணு அவரை மாத்திரம் தான் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம் அவரவே நம்ம நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே உங்களை பின்பற்றினால் சரியான பழுது நடக்கிறான். ஆண்டவரே என்னை கரம் பிடித்து நடத்துன்னு சொல்லி அவரவே நம்ம பின்பற்ற வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக பாருங்க, கத்த நிச்சயமா இப்ப நம்ம பின்பற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டான்னு சொல்ல கட்டாயம் ஆசீர்வதிப்பாரு. ரெண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 112 சங்கீதம் 4 வசனம்,
1: செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்,
0: வெளிச்சம் உதிக்கும்,
1: அவன் இரக்கமும்
0: மனது உருக்கமும்
1: நீதி உள்ளவன்
0: பாத்தீங்களா. செம்மையானவர்களுக்கு என்ன செய்யும், இருளில வெளிச்சம் உதிக்கும். அவங்க எப்படி நீ இறக்கும், மனது உருக்கும், நீதி உள்ளவனா இருக்க வேண்டும். அவர் நம்ம என்ன செய்யும், நமக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். செம்மையில இருந்து கட்டாயம் நம்ம ஆசீர்வதிப்பார், கட்டாயம் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட்டுவாரா? நிச்சயமா கைவிடவே மாட்டார். கர்த்தர் ஒளி உங்க மேல இருந்தா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாரானா எந்த குறை வராது, எந்த பிசாசு நம்ம தொட முடியாது, எந்த காரியம் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அவரை பின்பற்றி நம்ம போக முடியும். அவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 58:10 வசனம்,
1: பசி உள்ளவர்களிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை
0: திருப்தியாக்கினால்
1: அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்.
0: உன் அந்தகாரம் எப்படி ஆயிரும், மத்தியானத்தை போல மாறும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிசினியர்களும் பாருங்க, நம்ம ஊருக்கு வந்தாங்க, எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க, படிக்க வச்சாங்க, கல்வி கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. அதோட என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து பத்தி சொன்னாங்க. அப்படித்தானே, பசி உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணுமா,
1: பசி உள்ளவர்களிடத்தில்
0: உன் ஆத்மாவை சாய்த்து
1: சிறுமைப்பட்ட ஆத்மாவை
0: திருப்தியாக்கினால்
1: அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்.
0: கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து அவங்களுக்காக என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கணும். ஆகாரம் கொடுக்கறவங்க ஆகாரம் கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும். ஏதோ பழசு கிழிஞ்சதை வச்சு கொடுத்துட்டு அதை நம்ம கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. நல்லதைத்தான் நம்ம கொடுக்கணும். நம்ம எப்படி நல்லதை கொடுத்தணும்னு நினைக்கிறோம், நல்லது சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது தான் உங்க வெளிச்சம் என்ன செய்யும், உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், உங்க அந்தகாரம் மத்தியாளத்தை போல காணப்படும். நம்ம கொடுக்கறது நம்ம கையை குறுக கூடாது. நீங்க யாரு கொடுத்தாலும் கத்திரி கொடுத்து பாருங்க, இந்த சிறுமைப்பட்ட ஆத்மாக்களை உதவி செய்து பாருங்க. நம்ம பழையசோரோ, நம்ம அந்த பழையசோர் சாப்பிடுமா அப்படி யோசித்து பார்க்கணும். பழைய குழம்பு கொடுத்தா நம்ம பழைய குழம்பு நம்ம சாப்பிடுவோமா யோசித்து பாருங்க. நிறைய பேர் அப்படிதான் நம்ம செய்யறோம். அப்படி இராத விடிக்கு அவங்க நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, நம்ம எப்படி உடுத்துறோமோ அதே போல் நீங்க அவங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு என்ன செய்யும், இருள உங்க வெளிச்சம் உதிக்கும், அவங்க அந்தகாரம் மத்தியானத்தை போல மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட வேதனைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம அவங்களுக்கு நம்ம பசி ஆத்திரம் திருப்தியாக்குற வரைக்கும் நம்ம செய்யணும். அது மாத்திர அதை சாப்பாடு கொடுத்த மாத்திர இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. லூக்கான சுவிசேஷம் 11:41 வசனம்,
1: உங்களுக்கு உண்டானவைகளில்
0: பிச்சை கொடுங்கள்
1: அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும்.
0: எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் என்ன சொல்றாரு, உள்ளவைகளை உனக்கு என்ன இருக்குது அதை என்ன செய்யுங்க, பிச்சை கொடுங்க. அப்ப உங்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். உங்களுக்கு இருக்கிறத வச்சுட்டு கொடுக்க மனசுலாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பாரு யோசித்து பாருங்க. மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க மனசுலாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பார். உள்ளவர்களை என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். நமக்கு உள்ளத பெரிய நிறைய வசதியானவங்க நிறைய கொடுத்தாலும் நம்ம கிட்ட என்ன இருக்குது அதை நம்ம பிச்சை கொடுக்க வேண்டும். கொடுத்தாதான் கர்த்தர் நமக்கு சகலத்தை நம்மள சுத்தமாக்குவார். நம்ம கொடுக்க மனசுலாட்ட கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பா யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் கொடுக்கணும், ஏழை எலிகளுக்கும் நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும். நம்மளோட ஏழைங்களா இருக்காங்கல்ல, பணக்காரங்களுக்கு கொடுத்தா அவங்க நம்ம திருப்பி கொடுப்பாங்க அவ்வளவுதான். ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடுன்னு வருவாங்க, துணின்னு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் கொடுக்கணும் மனசுல பேசுவார் ஆண்டவர், அப்ப அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 12:1 33வது வசனம்
1: உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்க.
0: பாத்தீங்களா, விற்று கூட என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். உங்களுக்கு காசு இல்லையா, ஏதாச்சும் இருந்தால் வித்துட்டு கூட பிச்சை கொடுக்கணுமா. இங்க சம்பாதிச்சு வச்சா திருட கொள்ளடிச்சிட்டு போயிடுறான், எத்தனை பேர் டெய்லி நியூஸ் பார்த்தா அங்க கொள்ள இங்க கொள்ளைன்றவங்க. நம்ம என்ன செய்யணும், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அங்க திருடன் அணுகுதே இல்லை. ஹலேலூயா. நமக்கு உள்ளது எது இருக்கோ உள்ளது நமக்கு என்ன செய்யணும், நமக்கு இருக்கிற ஆகாரத்தை நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம். அதுக்குன்னு சொல்லி நேத்து சாப்பாடு புளிச்சு போன சாப்பாடு எல்லாம் கொடுக்க கூடாது. உள்ளத உங்களுக்கு என்ன உள்ளது, உங்க உள்ளத்துல என்ன, உங்க குடும்பத்துல என்ன இருக்கோ, உங்க வீட்டுல என்ன இருக்கோ, அதை என்ன செய்யணும், நம்ம மற்றவங்களுக்கு பிச்சை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி கொடுக்கறமா யோசித்து பாருங்க. இல்லைன்னா நீ காண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணு, ஆண்டவர் எனக்கு அப்படி கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரின்னு சொல்லி கேட்போம். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும்
0: மறவாதிருங்கள்.
1: இப்படிப்பட்ட பழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: பாத்தீங்களா, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்ய என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அப்படிப்பட்ட வழியும் யார் பிரியமா இருக்கா, கர்த்தர் தேவன் பிரியமா இருக்கிறார். அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கட்டாயம் செய்யணும். அதனால மற்றவங்களுக்கு வந்து நமக்கு பிடிக்காத காரியத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. பழசு பட்டு ஏதாவது கெட்டு போனதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை ஆண்டு உங்களை பார்த்து துக்கப்படுவார். ஹலேலூயா. ஏழைகள் வந்தாங்க, நம்ம சாப்பிட்றவன் நம்மளுக்குள்ளதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹலேலூயா. நீங்க நினைக்கிற நாங்களே ஏழை எங்க நான் என்ன செய்ய முடியும் சொன்னா, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஹலேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்க மேல தேவனுடைய ஒளி உதிக்கும். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்க, செம்மையானவங்களுக்கு இருள்ல வெளிச்சம் உதிக்கும். முதல் பார்த்தோம் யாருக்கு மேல, முதல்ல யாருக்கு, என்னை உலகத்துக்கு ஒளியா இருக்கேன் பின்பற்றுகிற இருள் அடவாம சீ ஒளிய அடைந்துக்கலாம். ரெண்டாவது செம்மையானவனுக்கு என்ன இருக்குதா, இருள் உதிக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க, இறக்கும் மனு உருக்கம்லாம் இருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்க மேல இருள் விலகி வெளிச்சம் உதிக்கும். மூன்றாவதாக 97:11
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்,
0: நீதிமானுக்காக வெளிச்சம். நீதிமான இருந்தா மேல என்ன இருக்கு, கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கும். நம்ம நீதிமான இருந்தா மேல கர்த்தருடைய வெளிச்சம் மேல இருக்கும். அல்லேலூயா. எப்படி நம்ம நீதிமான ஆகுது, ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அவர் ரத்தத்தினால ஒரு நாள் நம்ம கழுவப்பட வேண்டும். நம்ம உள்ள தலசி பார்க்க, நேத்து என்ன பேசுறோம், உள்ள தலசி பார்த்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்க. ரத்தம் இயேசுக்கு ரத்தம் நீ கழுவுமப்பா, என் பாவங்களை மன்னியும்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மள என்ன செய்யறாரு, நீதிமானா மாத்துறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது நம்மள எப்படி நீதிமானா மாத்துறாரு பாருங்க, ரோமர்கள் 5:1
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடி
0: கர்த்தர் தான் நீதிமானா மாற்ற முடியும். என்னோட ரத்தத்தை சிந்திருக்க, எனக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு. நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தரை நீதிமான மாத்துறாரு. மூன்றாவதாக எப்ப நீதிமான மாத்துறாரு பாருங்க, தீத்தின் புஸ்தகம் 3:6
1: தமது கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு.
0: ஆண்டு ஒரு நாள் ஆண்டவரே கிருபை செய்யப்பா, நீதிமானா மாத்துங்கப்பா, என்னிடத்துல ஒண்ணு இல்லப்பா, நீங்க எப்படியாவது நீதிமானா மாத்துங்க, இறங்கி எனக்கு கிருபையா என்னை நீதிமானா மாத்துன்னு கேட்கும் போது தேவன் கிருபையா நம்மள என்ன செய்யறாரு, நீதிமானா மாத்துற. நீதிமான் மாத்த நமக்கு என்ன கிடைக்குது, அவருடைய வெளிச்சம் மேல உதிக்குது. ஹலேலூயா. நீதிமான் மேல நீதிமான கர்த்தருடைய வெளிச்சம் மேல இருக்குது. அதுக்குத்தான் நம்ம நீதிமானம் மாற வேண்டும். நான்காவதாக பாருங்க எப்ப நீதிமானம் மாறுவோமா, லூக்கான் சுவிசேஷம் 13:13-14
1: ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்,
0: தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்,
1: தன் மார்பிலே அடித்துக்கொண்டு
0: தேவனே
1: பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
0: பாருங்க, பாவியாகி என் மேல கிருபையாயிரும்.
1: அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: தாழ்த்தும் போது நம்மளை தாழ்த்தும் ஒண்ணுமே இல்ல. நம்ம தாழ்த்தும் போது கத்திர வேணிச்சு நீதிமானா மாற்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தினாலையும் பரிசுத்தாவின் கழுவப்படும் போது நம்மள நீதிமானை மாற்றுறாரு. 1 கொரிந்தியர் 6:11
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்
0: ஆயினும்
1: கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினாலும் ஒவ்வொரு நாள் கழுவப்படும் போது நம்ம கழுவுறாரு, பரிசுத்தமாக்குறாரு, நம்ம என்ன செஞ்சாரு, நீதிமானா மாற்றாரு. இங்கு வாசித்த நீதிமான் மேல் கத்தர் வெளிச்சம் இருக்கு. 97:11
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்,
0: நீதிமானுக்காக என்ன இருக்கு, வெளிச்சம் இருக்குது. அது மாத்திர நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, இன்னொரு ஆசீர்வாதம். மத்தேயு சுவிசேஷம் 13:43.
1: அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: பாத்தீங்களா, நீதிமான் என்ன கிடைக்குது நமக்கு, பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க நீதிமான்கள், சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அதுதான் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும், விசுவாசிக்கணும். எனக்கா ஆண்டு மறித்திருக்காரு விசுவாசிக்கணும், அவர் கிருபைக்காக கெஞ்சணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவை நம்ம கழுவப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கத்திரிச்சு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து கத்திரிக்காய் எழும்பும் போது நம் உலகத்திலையும் கத்திரிக்குள்ளையும் பாதி கத்திரிக்குள்ள பாதி உலகத்துல இருந்தா முடியாது. அதான் கத்திரிச்சு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கத்திர ஒளி நம்ம மேல வரணுமா, நம்ம எல்லாம் இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப வேண்டும். என்னென்ன எந்தெந்த காரியங்கள் கத்திரி பிரியமில்லாம இருக்கிறோமோ அந்த காரியத்தை விட்டு நம்ம எழும்ப வேண்டும். நமக்கு தெரியும் எதெல்லாம் கத்திரி பிரியமில்லாத காரியம், எந்தெந்த காரியத்தை நம்ம இருக்கிறோம், அது வந்து கர்த்தர் விட்டு அந்த கர்த்தரி பிரியமில்லாத காரியம் விட்டு எழும்பும் போது கர்த்தர் பிரகாசிக்கிறார். முத கர்த்தரை பின்பற்றவர்களின் சீ ஒளிய அடைந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. செம்மையார்கள் கர்த்தர் வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும். நீதிமான இருக்கும் போது அன்று வெளிச்சம் இருக்கும். அது மாத்திர தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம எப்படி இருப்போம், சூரியனை போல பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. 4வதாக பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். தானியேல் புஸ்தகம் 5:14.
1: உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும்
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்
1: வெளிச்சமும் புத்தியும்
0: விசேஷித்த ஞானமும்
1: உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும்
0: உன்னை
1: குறித்து கேள்விப்பட்டேன்.
0: புறஜாதி ராஜா சொல்றாரு, பரிசுத்தன் உனக்குள்ள இருக்கிறாரு, வெளிச்சமும் வேகமும் ஞானமும் புத்தி உனக்குள்ள இருக்கு கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள பரிசுத்தாவின் இருந்தார என்ன இருக்கும், நமக்குள்ள வெளிச்சம் ஞானம் வேகம் நமக்குள்ள இருக்கும். என்ன இருக்கும் ஆசிமா,
1: உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும்
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்
1: வெளிச்சமும்
0: புத்தியும்
1: விசேஷித்த ஞானமும்
0: உன்னிடத்தில்
1: காணப்பட்டதென்றும்
0: உன்னை குறித்து
1: கேள்விப்பட்டேன்.
0: தானியில பார்த்து ஒரு புறச்சாதி ராஜா சொல்றாரு, நம்ம மேல பரிசுத்தேவன் நமக்கும் விசேஷ ஞானம் புத்தி வேகம் நமக்கு தருவாரு. அதுக்குத்தான் நம்ம ஒருவரும் பரிசுத்தேவன் அபிஷேகத்தை நம்ம ஒருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுட்டு இங்கே விட்டு இங்கே விட்டுறக்கூடாது. பரிசுத்தேவன் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சி செபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விசேஷ ஞானத்தை நமக்கு தருவார், வேக தருவார், புத்தி தருவார். அவர் விழிச்சு நம்மால தங்கியிருக்கும். மற்றவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி மற்றவங்க அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே எனக்குள்ள அந்த ஞானத்தை, எனக்கு பரிசுத்தன் அபிஷேகம் சம்பூர்ணமா கொடுங்க. தானியில பார்த்து சொன்னங்களப்பா, எனக்குள்ள இப்படி ஆவி வேணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எதை பெற்றுட்டு இங்கே விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தல் நிறைஞ்சி நம்ம ஜெபிக்க வேண்டும். தானியேல் புத்தகம் 5:11.
1: உம்முடைய ராஜ்யத்திலே
0: ஒரு புருஷன் இருக்கிறார். அவனுக்குள்
1: பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது.
0: உம்முடைய
1: பிதாவின் நாட்களில்
0: வெளிச்சமும்
1: விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது.
0: பாத்தீங்களா, அந்த ஒரு ஸ்திரீ அப்படி சொல்றாங்க கணவர்கிட்ட, தேவனுக்கு ஒத்த ஞான இடத்துல காணப்படுது, பரிசுத்தேவன் இருக்கிறார், வெளிச்ச வேக இருக்குன்னு சொல்றாங்க. நம்மக்குள்ள பரிசுத்தேவன் நமக்குள்ள இருந்திருந்தாரானா, நமக்குள்ள இந்த வெளிச்சம் வேகம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவற்றை உண்மையா ஒவ்வொரு நாள் பரிசுத்தேவன் நிறைய பேர் பெற்றுட்டு இங்கே விட்டுட்டு போயிடுறோம். ஒவ்வொரு நிமிஷம் பரிசுத்தேவன் நிறைஞ்சி அவரோடு வாழ்வோமானால் அவ நமக்கு அந்த ஆண்டவர் வேகத்தை தருவார், ஞானத்தை தருவார், புத்தி தருவார், எல்லாமே தருவார். நமக்குள்ள பரிசுத்தேவன் இருக்கிறத மற்ற மக்களை பார்க்க முடியும். நமக்குள்ள தேவாதி தேவன் ஒளியும் மற்றவங்க பார்க்க முடியும். நம்மளை பார்த்து இவங்க கடவுளுடைய பிள்ளைகளே நம்மள சொல்ல முடியும். அல்லேலூயா. தானியேலுக்கு பரிசுத்தர் இருந்தாரா இல்லையா? இருந்தார். எஸ். தானியேல் புஸ்தகம் 6:3
1: தானியேலுக்குள்
0: விசேஷித்த
1: ஆவி இருந்தமையால்.
0: தானியேலுக்கு என்ன இருந்தது? விசேஷ ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளர், அவர் துணையாளர், அவர் ஒரு ஆழ்த்தத்தம் உடையவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பரிசுத்தானே இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. தானியேலை பத்தி யாரு புறஜாதி ராஜா சொல்றாரு, புறஜ ராஜாவுடைய மனைவி சொல்றாங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளையும் பரிசுத்தாவே இருக்கிறார். யாராவது நம்மளை பார்த்து சொன்னாங்களா உங்களுக்குள்ள நீங்க கிறிஸ்தவங்க, உங்களுக்குள்ள ஆண்டு இருக்கு நான் பாக்குறேன்னு சொல்றாங்களா? இல்லைன்னு சொல்ல நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. பரிசுத்தாவை நமக்குள்ள வர வேண்டும். ஆதியம் புஸ்தகம் 1:2-3
1: ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
0: தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
1: தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்.
0: ஆதியில தேவர் என்ன செஞ்சாரு? ஜலத்து மேல அசைவாடி கொண்டு என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார்.
1: வெளிச்சம் உண்டாயிற்று.
0: வெளிச்சம் உண்டாயிற்று. பரிசுத்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளயும் அசைவாடி கொண்டு போய் உங்க உள்ளத்தில் என் உள்ளத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருப்பாரா? அவர் என்ன சொல்லுவாரு? வெளிச்சம் உண்டா கடவுன்னு சொல்லுவாரு. அப்ப நமக்குள்ள என்ன வராது? இருள் நம்மள வரவே வராது. பரிசுத்தர் நமக்குள்ள உங்களுக்குள்ள எனக்குள்ள இருப்பாருன்னா வெளிச்சம் உண்டா கடவு சொல்வாரு. நமக்குள்ள எந்த இருளும் எந்த பிசாசு எந்த பாவம் நமக்குள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தவனை கேப்பு ஆண்டவரே, முடிய அபிஷேகத்தை எனக்கு தார் ஆண்டவரே, முடிய அக்கிரியம் மேல ஊற்றும் ஐயா. தேவ அக்கிரியம் மேல ஊற்றும். பரிசுத்தவன் அபிஷேகம் வேணும். தானியேலுக்குள்ள விசேஷ ஆவி இருந்தாரப்ப எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, எனக்குள்ளே வரணும். தானியேல் கொடுத்த அந்த விசேஷ ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். அல்லேலூயா. தானியேல் பார்த்து புறஜாதி ராஜா சொல்றாரு, இவருக்குள்ள தேவருடைய ஆவி இருக்குதுன்னு சொல்லி. பரிசுத்தவன் எப்படிப்பட்ட விசேஷ ஆவி தானியேலுக்கு கொடுத்திருந்தார். நம்மளும் கேட்போம், ஆண்டவரே விசேஷாவி எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்போம். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும் பரிசுத்தவன் அபிஷேகத்தை கேட்போம். அன்றைச்சன் மாம்சமன் யாருமே ஆவிய ஊற்றேன்னு சொல்லியிருக்காரு. தானியேல் கொடுத்த பரிசுத்தை நமக்கும் கட்டாயம் தருவார். அல்லேலூயா. கர்த்தர்ட்ட எழுந்துச்சு ஒப்பு கொடுப்போமா? பரலோகத்தில் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் விசேஷ ஆவியானவர் எல்லாருக்குள்ள இறங்குங்க, இறங்குங்க. விசேஷ ஆவியானவரே எனக்குள்ள எங்களுக்குள்ள இறங்குங்கய்யா, இறங்குங்கய்யா. கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கொண்டு வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அச்சில மூடிக்கொள்ளுங்க ஐயா. கத்திர இஸ்ரேல் ஆசீர்வதிப்பதே கத்திரி பிரியமணி சொன்னே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உன்னதாவில் நிரப்பீராக, உன்னத அக்கில் நிரப்பீராக. பரலோக அக்கிரி மூடுவதாக ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்படாத சனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம் அளவுலாம் அளவுலாம் அளவுலாம் ஊற்றி கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை சூழ்ந்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் ஓடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அக்கினி அக்கினி அக்கினி ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம், அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கத்திரி பயப்படுறவள் நீதி சுரியன் உதிக்க வேண்டி சொன்னீரே. கத்திரி பயப்படுறவள் நீதி சுரியன் உதிக்க வேண்டி சொன்னீரே. நீதி சுரியனாக இயேசுக்கு ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனமெல்லாம் மாற்றுங்க, வியாதி நீக்குங்க, அந்த கரிசத்தை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவரே. என்ன பலவீனம் குணமாக்க? சுகரை குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா பலவீனம் நீங்கி போட்டும் கத்தாவே. குணமாக்க குணமாக்குங்க அப்பா. மந்திரக்கட்டி சேவனை கட்டி விடுதலை செய்யுங்க. வயிறுவெளியை குணமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. கால்வெளியை குணமாக்க, புண்ணு இருக்க மக்களை குணமாக்க, தோல்ல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க. மந்திரம் சேவனிகள் எல்லாம் பாழாக்கி போடுங்க. இயேசுக்கு நாங்கள் அதமாக்கி போடுகிறோம் ஆண்டவரே. மகிமை மூடட்டு, அக்கிரி மூடட்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தால் சுகமாக்க, என்ன நோய் இருந்தால் சுகமாக்குங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதி நோய் நின்று விளக்கு சொன்னீரே ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதி கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. நீங்க குணமாக்குற ஆண்டவரே ஆண்டவரே. நான் குணமாக்குறேன் அறியாம போனாரு சொன்னீரே. குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க, குணமாக்குங்க. முடி வல்லமை முடக்கிரி பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். மகிமை எண்ணிப்பரே துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். வியாதியை குணமாக்க, நோயை குணமாக்க, மந்திர சேவனைகளை உடைந்து போட்டு ஆண்டவரே. கட்டிகள் நீங்கி போட்டும், கவலைகள் நீங்கி போட்டு, எத்தனை சனங்கள் கவலையோடு சோர்வோடு உட்கார்ந்து ஒவ்வொரு தொட்டி எழுப்புங்க ஆண்டவரே. கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமில ரத்த எல்லாருமே தெளிக்க முடியாச்சு எபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும், திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத சௌகரிய குழந்தை பாக்கி தரணும் ஆண்டவரே. மே துதிக்கிறோம், பிரிந்து கூடமே அணைக்க வேண்டும் ஐயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், கத்தாவே மே துதிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில இருக்க மக்களை வெற்றி தாங்க, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க ஆண்டவரே. குடியை பார்க்கும் போது வெறுப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திர சிறு பிள்ளைல தொடுங்க, சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் மேல கயிறை வைப்பேன்னு சொல்லி சகரிய 13:7 சொன்னீங்களே, சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைக்க முடியாது. கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம். எங்க வாலிப சகோதர சில ரச்சிங்கப்பா, ரச்சித்து பரிசுத்தம் நிரப்புங்க. உமக்கென்று எழும்பட்டு எழும்பட்டு எழும்பி பிரகாசி ஒளி வந்து சொன்னீரே, எழும்பட்டுமே நாங்கள் உண்மை பிரியமில்லாத இடத்தை விட்டு எழும்பி வர உதவி செய்யுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்துக்கோங்க. அன்றைய ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்து சீப் போஸ்டர் எழுதுங்க. பண கஷ்டத்தை மாத்துங்க, கடன் பிரச்சனை மாத்துங்க, மனசுல உள்ள கஷ்டத்தை மாத்துங்க. மனதில் சோர்வு பலவீனங்களை கொண்டு வர சாத்தானை முறியடித்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மக்காக எழும்பட்டும், எழும்ப கிருவை செய்யுங்க. பலத்த அற்புதங்களை அடையாளம் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்திருப்பே நாங்கள் விசுவாசித்தமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய வியாதியை குணமாக்கி விசுவாசிக்கிறோம் ஐயா. பலத்த காரியத்தை செய்தமைக்காக கோடான கொடி நன்றி. எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம்.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு
0: அவரை சேவித்து
1: அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்வார். ஆனால் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம், 37
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? கர்த்தருக்கு கீழ்படியாதனால புறம்பான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்துல வரவுற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ளும்னா, அவர் ஒரு நாள் மனுச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது? வாசி பண்ண மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறம்பான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்து. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசுவே நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. நான் ஒரு உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா, நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலது கரம்
0: என்னை தாங்குகிறது. பாத்தீங்களா, ஆண்டுடைய வலது கரம் நம்மள தாங்குறது. சொல்றாங்களே, இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளும் என்ன சங்கீதக்கார சொல்றாரு, ஆண்டுடைய வலது கரம் என்ன தாங்குறது? கத்தடி வலது கரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவிலே நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன செய்யணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். நீர் தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நிலைத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே
0: ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நிலை நிற்பவனே என்ன செய்வான்?

0: பற்றிக்கொண்டர் ஒரு நாள் கைவிடைய மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10
1: நீ பயப்படாதே,
0: நான்
1: உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே,
0: நான்
1: உன் தேவன்,
0: நான்
1: உன்னை பலப்படுத்தி,
0: உனக்கு
1: சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால்,
0: உன்னை
1: தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா பயப்படாத உன்னோடு இருக்கின்ற உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க என்னோட சரியை எப்ப நல்லா பலப்பட நினைக்கிறா? அதுவும் சொல்றாரு, தாங்குவேன்னு சொல்றாரு, சகாயம் பண்றாரு, உதவி செய்றவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவிதானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ண மாத்திர உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13 ஏசாயா 41:13
1: உன் தேவனாய் இருக்கிற, கர்த்தராகிய நான், உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிடுறாங்க. கைவிடுறது மாத்திர எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கருத்து சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா, நான் உனக்கு துணை நிக்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை. 82 எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, உங்க அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமானவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவரு தான் தாங்குறார். அவரை மனுஷன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்லை அன்று சொல்றாரு, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அது சொல்ற கத்தர் சொல்றாரு, முடிவிறந்த நிலை நிலைப்போனா நிலைக்கணும், முடிவிறந்த அவர்களை நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது, வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது. முடிவிறந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாத்திரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலது கத்துறால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன சொல்ற, நம்ம வலதுகிறத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீப்தியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டா என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு. எங்கள் வீட்டுக்கும் நான் தீபியாச வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோட வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சியை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் கர்த்தரை 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கர்த்தர் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26:3

0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
1: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டனா அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்ல, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சர் அவரை நம்பியிருக்கிறவரை என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு கப்பலை கவலை வந்தாலும் யாசுபாடு சொல்லு, அண்ணன் இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, தெரியாதுமே தெரியாது. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்கு, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்துக்கணும். ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போனால் செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு, நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்திக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையை நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமாதானத்தோட கத்தர் தந்திருக்கிறார். நீ பூர்ண சமாதானம் எப்பயும் பலவீனப்பட்டு நான் எப்படியோ மறிச்சிருப்பேன், ஆனால் கத்தர் பூர்ண சமாதானத்தை கொடுக்கு. நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன் ஆண்டவர் எத்தனையோ தொடிச்சு, நானும் கம்மா, நான் தவனுக்கு அப்பா, நான் தவனுக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ தடவை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி என்னை தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலன் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்றைக்கி நான் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரோ பாருங்க, ஏசாயின் புத்தகம் 66:12.
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ இதோ
0: நான் சமாதானத்தை
1: ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை
0: புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
1: சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரா, நதியை போல ஆறை போல அவ்வளவு சமாதானமா கொடுக்கிறார். லட்சினால எப்பயோ மறிச்சிருப்பேன், கத்திர சமாதத்தை கொடுத்தார். நீங்களும் அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க, அவர் உறுதியை பற்றி கொள்ளணும், அவரே நம்பி இருக்கிறபடியா நமக்கு என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதத்தை கொடுக்குறாரு. அந்த சமானம் எப்படி இருக்குமா, நதி போலவும் பாய்ந்து போடுகிற ஆற்றை போல நமக்கு சமாதத்தை கொடுக்குறார். நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:16.
0: சமாதானத்தின்
1: கர்த்தர் தாமே
0: எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
1: என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும் இன்னைக்கு மாத்திர நாளைக்கு மாத்திர எப்போதும் என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிறது தேவன். அதாவது காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா, நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல் நம்ம தேவன் நம்ம செய்ய வேண்டிய அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முதல் அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகரை நம்ம தாங்கிறது அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்குறாரு, சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா, பூர்ண சமாதானம் எப்படி இருக்க, நதி போல இருக்குதான். இங்கே சொல்றாரு எல்லா விதத்துலேயும் என்ன செய்யறாரு, எல்லா விதமான சமாதானத்தை
0: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
1: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு, சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால் அவர் உறுதியாக நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தரில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் தாவீதுராஜா சொல்கிறாரு, சங்கீதம் 31:15, சங்கீதம் 31:15,
0: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
1: உமது கரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. மூணாவதாக உபாகம் புஸ்தகம் 4:4.
0: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள்.
1: உயிரோடு இருக்கிறீர்கள் பாத்தீங்களா, கர்த்தரை பற்றிக்கொண்ட என்ன என்ன செய்வார் நமக்கு? உயிரோடு காப்பாத்துறாரு. அல்லேலூயா. மொத கர்த்தரை பற்றிக்கொண்டது என்ன தர்றாரு? நம்மள வலது கருத்து பிடிச்சு நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்யறாரா, ஆலோசனை தந்து நம்மள மகிமையில ஏற்றுக்கொள்ள. ரெண்டாவது சமானத்தை எப்படி எவ்வளவு கொடுக்கிறாரு? பூர்ண சமானத்துக்குள்ள சமானம் எப்படி இருக்கா, நதி போல அவ்வளவு சமானத்தை நம்ம கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன கொடுக்கிறாரு, அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா, உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
0: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள்
1: பாத்தீங்களா. கர்த்தர் பற்றிக்கொள்ளுமா என்ன செய்கிறார், நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறார். எத்தனை பலவீனம் வரட்டுமே, எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தர் பற்றிக்கொள்ளுமா என்ன செய்யறாரு, உயிரோடு வைக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5 வாசிக்கிறோம், 32 வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5:32.
0: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
1: உங்களுக்கு
0: கற்பித்தபடியே
1: செய்ய
0: சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
1: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது, வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டன எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொண்ட போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 118:17.
0: நான் சாவாமல்
1: பிழைத்திருந்து
0: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
1: பார்த்தீங்களா, நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையில பெறிப்பேன். எத்தனை பேர் சொல்றான், ஆண்டவரே எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவர் அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாவாம பிழைத்திருந்து என்ன செய்யணும், அவருடைய செய்கையில எல்லாருக்கும் போய் சொல்லணும். வெறிப்பன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும், கர்த்தரின் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர் தான் சொல்றாரு, என்னை பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 நினைக்கிறேன் அதை செவிக்கிறார். 124:24 பாருங்க, 102 சொல்றாரு, என்னை பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
0: அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும்,
1: என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்படித்தான் செபிக்கணும், ஆண்டவரே பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குனீங்களோ அந்த நாள் வரைக்கும் என்ன வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என் உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும், இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கம் ஒண்ணு இருக்கும். நம்ம சும்மா நம்ம இந்த உலகத்துல கத்துற அனுப்பல, ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம் உண்டோ உறங்கணும் அந்த மாதிரிக்கு அனுப்பல. கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கர்த்தருக்கு ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்குறோம், ஒரு நோக்கம். கர்த்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்க என்ன சொல்றாரு, சாகாம பழித்திருந்து உங்களுடைய செய்கைய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறது நோக்கு உண்டு அருமையானவர்கள். எதா வேலை செஞ்சா, வீட்டை கட்டினா, காட்டை வாங்கினா, அதை வாங்கினா, இதை வாங்கினா, நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கல. நம்ம எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கை நிலையாருக்கு என்ன செய்யணும், விவரிச்சு சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் விவரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன சரி, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146 சங்கீதம் 2 வசனம்.
0: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்,
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
0: கர்த்தரை துதிப்பேன்,
1: கர்த்தரை துதிப்பேன்.
0: நான் உள்ளளவும்,
1: நான் உள்ளளவும்
0: என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
1: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்யறோம் நினைச்சு பாருங்க. முதல் கர்த்தர் நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மள முதல்ல நம்ம கர்த்தரை பற்றி கொண்டு போது நம்ம என்ன கிடைக்கணும், வலது கர்த்தர் நம்மள தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யற சகாயம் பண்றாரு. அல்லேலூயா. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து நம்மள மகிமையில சேர்த்துக்கிறோம். இரண்டாவதாக பூர்ண சமாதானம் தர்றாரு. எவ்வளவு சமாதானம், நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்கிறாரு, பற்றி கொள்ளும் போது நம்மள உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கர்த்தருடைய செய்கைகள் எல்லாருக்கும் வெறிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும், கீர்த்தனை பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறாரு பாருங்க, உபாகம் புஸ்தகம் 30:20 வசனம்.
0: கர்த்தர்,
1: கர்த்தர்
0: உன் பிதாக்களாகிய,
1: உன் பிதாக்களாகிய
0: ஆபிரகாமுக்கும்,
1: ஆபிரகாமுக்கும்,
0: ஈசாக்குக்கும்,
1: ஈசாக்குக்கும்,
0: யாக்கோபுக்கும்,
1: யாக்கோபுக்கும்
0: கொடுப்பேன் என்று,
1: கொடுப்பேன் என்று
0: அவர்களுக்கு ஆணையிட்ட,
1: அவர்கள் அவரிடத்தில் ஆணையிட்ட
0: கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரே,
1: உன் தேவனாய் கர்த்தரே
0: அன்பு கூர்ந்து
1: அவர்
0: சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவரை பற்றி கொள்வாயாக,
1: அவர் பற்றி கொள்வாயாக,
0: அவரே உனக்கு ஜீவனும்,
1: அவரே உனக்கு ஜீவனும்
0: தீர்க்காயுசுமானவர்,
1: தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்காரு, அவரே ஜீவன் நமக்கு தீர்க்காயுசுமா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். 1 Yohana 5:12 வசனம்.
0: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
1: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள் இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள் இல்லைன்னா நீங்க என்ன ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன் அவரே நமக்கு என்ன செய்யறா, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம ஜீவன். அவருக்கான நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரும் இல்லையா, ஜீவன் இல்லை. நமக்குள்ள குமாரன் இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும் போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹல்லேலூயா. அவர் பற்றி கொள்ள ஜீவனும் தீர்க்காயசு அவர் தராரு. நம்ம தீர்க்காயசு தரணுமா, அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடிச்சிக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயசு உடையவர். 1 Yohana 5:20 வசனம்.
0: இவரே மெய்யான தேவனும்,
1: மெய்யான தேவனும்
0: நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்,
1: நித்திய ஜீவனமா இருக்கு. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியா பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்திய ஜீவனுடையவர். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. இயேசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே ஆனவர்களே. அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சிக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோகி சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பாரு. பாருங்க யோபின் புஸ்தகம் 13:15 வசனம்.
0: அவர் என்னை கொன்று போட்டாலும்
1: கொன்று போட்டாலும்
0: அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன்.
1: சின்ன பிரச்சனை கர்த்தர் போட்டு சொல்ல முறுமுறுத்துருவாங்க. ஆமா என்ன இருக்குது கர்த்தர் சாவுமணி என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன் நம்பிக்கையா இருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறாரு. அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன் அவர் தான். நித்திய ஜீவன் நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்து போக முடியாது. ராமருக்கு நிறுவோம் 5:17.
0: இயேசு கிறிஸ்து என்னும்
1: ஒருவராலே ஜீவனை அடைந்து
0: ஆளுவார்கள் என்பது
1: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே இயேசு கிறிஸ்துனால தான் என்ன ஜீவன் அடைந்து என்ன செய்ய போறோம் ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம்? 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கு ஹல்லேலூயா சொல்லமா? நம்ம அதில் ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள். என்னென்னால வந்தாலும் சரி அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அது பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்குறாரு? முதல்ல பார்த்தா என்ன கொடுக்குறாரு? வலது கருத்தால் நம்மளை தாங்குறாரு, அப்புறம் சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திரம் எனக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்யறாரு? மகிமில் சேர்த்துக்கிறாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானமாக கொடுக்குறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்யறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவதா என்ன கொடுக்குறாரு? ஜீவனும் தீர்க்க ஆயுசமாக வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசுவினால தான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன செய்ய 1000 வருஷம் ஆட்சியில் ஆளிகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27. வானத்தின் கீழெங்கும் உள்ள
0: ராஜ்யங்களின்
1: ராஜரீகமும்
0: ஆளுகையும்
1: மகத்துவமும்
0: உன்னதமானவருடைய
1: பரிசுத்தவான்களாகிய
0: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: உன்னதமான பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
1: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? ஆண்டவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: சகல கர்த்தத்துவங்களும்
1: அவரை சேவித்து
0: அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
1: அவர் கீழ்பட்டிருக்கும் என்று அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலயும் நமக்கு எல்லாம் தர உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கத்த பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திரம் நம்மள என்ன செய்யறாரு? நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு? மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கறாரு? பரிபூர்ண பூர்ண சமானத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு? உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுமா. அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கு. அப்புறம் தான் அவரோடு நம்ம ஆளிகை செய்ய போகிறோம். பசுத்தவன்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்க தான் ஆண்டவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்க தான் சொல்லி அவரை பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு தீர்க்க ஆயுசு தர. நம்ம ஒரு நாள் 1000 வருஷம் அரசாட்சியில் அவரோட அரசாழ்வோம். நித்திய ஜீவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பாரு. அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா?
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறது. நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைப்படி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாய் நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதி அளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவதாக, நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாரா? நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு கூட சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபமாடுவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா, உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்ய, உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும்போது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்டு தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உம்மோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கருத்த பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர்கள் இன்னும் வல்லமையாக கருத்த பயன்படுத்தும். தேங்க்யூ அல்லா, உமக்கு நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க ஏசப்பா, பலவீனத்தை குணமாக்க, மந்திர கட்டு செய்வனற்று உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாந்தி சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டும் பரிசு தாவியான அபிஷேக அளவுலாம் ஊற்று மண்டவரை. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கெல்லாம் சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன் கண்ணீர் வேதனைகள் இருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க அப்பா. வீடு மீட்க முடியாத மக்களுக்கு வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பெற்றோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாந்த தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் அனைக்குமே வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனம் ஆகியமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக ஜீவிரோம் பரமபிதாவே. ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாரா வச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப்ஸ்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

0: என்னுடைய பேர் ஷேரோன். எனக்கு இடது காது பக்கம் வீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சி வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
1: கர்த்தரே பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேனா ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுன்னா சொல்றாங்க அக்கா, டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த அக்காக்கும் நன்றி.
1: இந்த சாத்திரம் தொடவே முடியாது. ஹலேலூயா ஹலேலூயா. நீ காண்டிட்டு ஒப்பு கொடுங்க. தாவீதுக்கு தாவீது போய் சர்ச்சில் போய் என்ன செஞ்சாரு? ஒன்றே கேட்டு அதைய அது என்ன கேட்டாரு? தேவனுடைய மகிமையை பார்க்கணும், தேவனுடைய ஆலயத்துல சிவள நாள்லாம் தங்கியிருக்குன்னு கேட்டாரு. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஹலேலூயா. ரெண்டாவதாக பாக்குறோம் 65வது சங்கீதம் 4வது வசனம்.
2: உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம்.
1: உம்முடைய வீட்டின் நன்மையினால திருப்தி ஆகுவோம். பாத்தீங்களா, தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கு? நன்மையினால என்ன செய்வான்? திருப்தி ஆகுவோம். கர் போகும்போது புலம்பிட்டே போக மாட்டோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது நம்ம திருப்தியோடு மகிழ்ச்சியோடு போவோம். அந்த வசனத்தை கேட்காம போறப்பதான் என்ன பண்ணுவோம்? குழப்பம், சோர்வு, சோர்ந்து போய் போவோம். ஜபத்துக்கு வரும்போது சோர்ந்து போயிடுவோம், போகும்போதும் சோர்ந்து போய் தான் போவோம். அது நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால திருப்தியாகும். கர்த்தர் நன்மை வச்சிருக்கிறாரு. அது மாத்திர இல்ல, ஏன்னா நன்மையினால் திருப்தினா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில் இருக்கிற வாசிங்க. ஆபோக்கு புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம்.
2: கர்த்தரோ என்றால்,
1: கர்த்தரோ என்றால்
2: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
1: கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் இருக்காரா இல்லையா? இருக்கிறேன்னு சொல்றேங்க, சொல்லுங்க. யாராவது பாத்துருக்கீங்களா? அதான இல்லங்க, பாக்கல. பாக்கணும், கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில். இன்னொரு காசிமா.
2: கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
1: கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல என்ன செய்யறோம்? பரிசுத்தம் வச்சுக்கலாம் சொல்லியிருக்காரு. கர்த்தருங்க இருக்காரா இல்லையா? இருக்கிறாரு. அதெல்லாம் ஆலயத்தை வந்து பரிசுத்தம் வச்சுக்கணும். 36வது சங்கீதம் 8வது வசனம்.
2: உமது ஆலயத்தில் உள்ள,
1: உடைய ஆலயத்தில் உள்ள
2: சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள்.
1: கர்த்தருடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்தில என்ன செய்வோம்? திருப்தி அடைவோம். கர்த்தர் வந்த திருப்தி.
2: உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர்.
1: பேரின்ப நதியினால் நினைச்சு நம்ம தாகத்தை தீர்க்கிற, ஆத்தும தாகத்தை தீர்க்கிற, கஷ்டத்தை மாத்துவார், கண்ணீரை துடைப்பார். பேரின்ப நதியெல்லாம் வெளிச்சாரா தாகம் தீர்க்கிறார். பரிசுத்தாவியன் நமக்குள்ள வந்துட்டு தாகம் தீர்ப்பார். அவர் சம்பூர்ணத்துல நம்மள திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. கர்த்தரை கேட்கணும். ஆண்டவரே, நம்மளோட ஆலயத்துல இருந்து எத்தனையோ நாள் சும்மா உட்காந்துட்டு போயிருக்க ஆண்டவரே, ஏதோ வந்துட்டு போட வந்து அவ்வளவுதான் போன, எனக்கு ஒண்ணும் தெரியல ஆண்டவர், நீங்க சொல்லணும். இன்னைக்கு ஆண்டவர் மன்னிப்பு கேட்கணும். அது மாத்திர திரை மேல சொல்றாரு 31வது அதிகாரம் 14வது வசனம்.
2: என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: நான் அளிக்கும் நன்மையினால என் ஜனங்கள் திருப்தி ஆகும். நம்ம என்னதான் செஞ்சாலும் திருப்தி வராது. கர்த்தர் நம்ம கொடுத்தாருனா திருப்தியா கொடுப்பாரு. நம்ம திருப்தி ஆகிற தேவன் அவர் மட்டும்தான். நம்ம அவரோடு இணைந்து வாழணும், அவரோடு சார்ந்து வாழணும், அவரோடு ஒன்றரை கலக்கணும். எதோ வந்துட்டோம் போனோம், ஏதோ உட்கார்ந்தோம் போயிட்டோம், கீழே குறிஞ்சிட்டே இருந்தா எந்திரிச்சு போயிட்டோம் இல்ல, அவரோடு ஒன்றரை கலக்கணும். தாவீது உயர்த்தற காரணம், தாவீது ஆலயத்தின் அவ்வளோ ஒரு வாஞ்சி, அவ்வளோ ஒரு தாக்கம். உங்களே என்னை உயர்த்தர் வல்லவரா இருக்கிற. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவர் தேடுறீங்களோ, எந்த அளவுக்கு அவர்கிட்ட அன்பு கூறுறீங்களோ, அவரோடு ஒன்றரை கலக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதி உயர்த்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கையில தான் இருக்குது. நம்ம ஆண்டு எந்த அளவுக்கு தேடுறோமோ, எந்த அளவுக்கு இருக்கிறோமோ, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எங்க ஊர்ல சர்ச்சைக்கு போறப்ப ஏச பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏச பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன பண்ண தெரியுமா? தம்பி சின்ன பையன், எங்க சித்தி பையன், அவனை கூட்டிட்டு நான் சாத்தூர், எங்க ஊர்ல இருந்து 4 மைல் தூரம் சாத்தூருக்கு போகணும். அந்த தம்பி 5 வயசு பையன் தம்பி கூட்டிட்டு சாத்தூர்க்கு சர்ச்சைக்கு நடந்தே நாங்க 2 பேரும் போவோம். அவ்வளவு ஒரு 5 நடந்தே போவோம். 10 மணிக்கு சர்ச்சி ஆரம்பிப்பாங்க. 6 மணிக்குலாம் எந்திரிச்சு கிளம்பி அந்த சின்ன தம்பி கூப்பிட்டு, அதை ஆண்டு அந்த தம்பி கண்கள் தாவி கிடைக்க வச்சாரு. அவனையும் கூட்டிட்டு ஓடுவேன். இன்னைக்கு அவன் பையன் ஆண்டு தொட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அவன் பையன் இன்னைக்கு ஆண்டு சந்தோஷமா நல்ல பாலி பையன், காலேஜ் படிக்கிறான், நிறைய இடத்துல ஊழித்துக்கெல்லாம் போறான். ஹல்லேலூயா. பையனை தொட்டுட்டாரு. அதான் அருமையானவர்களே, கத்திற்காக நீங்க எதை செய்தாலும் கத்திர உங்களை ஒருத்தர் என்ன செய்யறது இல்ல, கைவிடுவதே இல்லை. எங்க சித்தி பையனை கூட்டு போவான். இன்னைக்கு அவங்க சித்தி பேரலை தொட்டிருக்க. உங்களுக்கு அந்த வாஞ்சி வேணும், உங்களுக்கு அந்த தாகம் வேணும், உங்களுக்கு அந்த பசி தேவன் மேல வேணும், கர்த்தர் மேல பசி, கர்த்தர் மேல தாகம், உலகத்தாக எல்லாரும் கர்த்தர் மேல பசி. காண்பே இருந்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அலையலூயா, அலையலூயா. அந்த தம்பி காலேஜி ஓடி வருவா, எனக்கு வாங்க பாங்க சந்தைக்க போலாம் போலாம். 6 மணிக்கு எங்க ரெண்டு பேரும் போயிருவோம், போயிட்டு நடந்தே போயிட்டு நடந்தே போயிட்டு வருவோம். அன்னைக்கு கர்த்தர் அந்த வாஞ்சை கொடுத்தார். அப்படி வாஞ்சை நமக்கு வரணும். சின்மையதான் வந்துட்டு போனோம், எந்திரிச்சு போனோம் இல்ல, அந்த வாஞ்சை வேணும். தாவீது போன இடம்ல தேவன் காப்பாற்றினார். ரெண்டாவது ஆலயம் போகும்போது என்ன கொடுக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தின் சம்பூரத்தால நம்மள திருப்தி ஆக்கிறார், பேரின்ப நதியினால நம்ம தாகம் தீர்க்கிறார். அல்லேலூயா. என்ன ரெண்டாவது யார் இருக்க தேவனுடைய ஆலயத்துல? தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால திருப்தி ஆகுன்னு சொன்னார். மூன்றாவது பாருங்க, 2 நாளா புஸ்தகம் 20 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம் 5 வசனம் 6 வசனம்.
2: அப்பொழுது யோசபாத் பயந்து,
1: கர்த்தரை
2: தேடுகிறதற்கு
1: ஒருமுகப்பட்டு
2: யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டான்.
1: அப்படியே
2: யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள்,
1: சகாயம் பெற கூடினார்கள்.
2: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
1: எல்லா பட்டணத்திலும் கர்த்தர் தேட
2: வந்தார்கள்.
1: வந்திருக்கோம் தேடுறதுல.
2: அப்பொழுது
1: யோசபாத்
2: கர்த்தருடைய ஆலயத்திலே
1: புது பிரகாரத்தின் முகத்திலே
2: யூத ஜனங்களும்
1: எருசலேமியரும்
2: கூடின சபையில் நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே.
1: அங்க யோசபாத் செவிக்கிறார் பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே,
2: பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
1: கர்த்தர் என்ன இருக்கு? வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
2: ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது.
1: தேவனிடத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது? ஒருவன் எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. ஏன்னா ஒன்னாவது பாத்தீங்களா, புரியும் ஏன் அப்படி ஜெபிச்சாரு.
2: இதற்கு பின்பு
1: மோகாப் புத்திரரும்
2: அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள்.
1: பாத்தீங்களா, எல்லாரும் என்ன எதுக்கு வந்தாங்களா? யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம். எத்தனை பேர் வந்திருக்காங்க? அம்மோன் புத்திரர், மோவாப்புத்திர அடுத்து இருக்கிற சாதிகள் எல்லாம் யோசபாத்து யுத்தம் பண்ண இருந்தாங்க. யோசபாத்து போய் வேற ராஜாட்ட உதவி கேட்கல, யார்ட்டையுமே உதவி கேட்கல. மற்றவங்களை போய் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய, எல்லாம் எங்களுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க, நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல, எங்க கட்டா நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்கள எல்லாம் சொன்ன யூதாரெல்லாம் கூட்டு என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டு கர்த்தர் நோக்கி எல்லாம் செவிச்சாங்க.
2: எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது.
1: என்ன செய்ய தெரியல ஆண்டவரு, அவங்களுக்கு முன்னால் நிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்ல. என்ன ஒன்னே ஒண்ணு தெரியுது ஆண்டவரு, என் கண்ணு உங்களை மட்டும்தான் நோக்கி கொண்டிருக்கு. நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி உங்களை தான் நோக்கி கொண்டிருக்குது. எனக்கு என்ன செய்யணும் தெரியல. ஏராளமான கூட்டம் உங்களை பார்த்து உங்களுக்கு முன்னால் நிக்க பலன் இல்ல. என்ன செய்யணும் தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது ஆண்டவரு, என் கண்களை உங்களை தான் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமாருமே, நம்ம குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள், குழப்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டுகிட்ட ஆண்டவரே இவங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே, என்ன செய்யணும் தெரியல. நம்ம இயேசுவே என் கண்களை உண்மை மாத்து நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்லி கண்ணை மூடி கண்ணீரோடு ஆத்மா பாரத்தோடு செவிப்பீங்களா? யோசபாத்துடைய கண்ணீர் தொடச்சி தேவை உங்களை தொடப்பாற தொடக்க மாட்டாரா? கட்டாயம் தொடைப்பாரு. நம்ம உடனே பிரச்சனைனா பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவோம், அங்க போய் சொல்லுவோம், இங்க போய் சொல்லுவோம், எனக்கு பேல வேணும், எனக்கு வியாதி, எங்க வீட்டுல பிரச்சனை, எங்க வீட்டுல குழப்பம், எங்க வீட்டுல. அதனால யாதொரு பிரச்சனை வரப்போறது இல்ல. யோசபாத்தர் பாருங்க என்ன செஞ்சாராம். இந்த சனத்துக்கு முன்னால் நிக்கிறது எனக்கு பலன் இல்ல, என்ன செய்யணும் எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கண்கள் உண்மைதான் நோக்கி இருக்கிறாண்டவரே. நீங்க தானே உதவி செய்யணும், உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லாண்டவரே. நீங்க தானே உதவி செய்யணும், நீங்க தான் எஸ்எப்பா, நீங்க தான், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டா செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். தேவனிடத்துல பச்சை பாதமே கிடையாது. உங்க யோசப்பாத்துக்கு மாத்திரம் செய்துட்டு நம்ம செய்ய இருப்பாரா? செய்வார், கட்டாயம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம உள்ளத்துல பய வரக்கூடாது. ஏசுக்கு தேனக்குள்ள இருக்கிறார் அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள வரணும். யோசப்பா தான் சொன்னாரு, என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, முன்னால் நிக்க பலன் இல்ல, உன்னே ஒண்ணு மட்டும் தெரியும் ஆண்டவரே, கண்கள் உண்மைதான் நோக்கிட்டு இருக்கு, எனக்கு உதவிச்சிங்க, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கட்டாயம் கர்த்தனுக்கு உதவி செய்யறா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். 17வது வசனம்,
2: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல.
1: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ஏசப்பா சொல்றாங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகள் நீங்கள் அல்ல,
2: யூத மனுஷரே,
1: யூத மனுஷரே,
2: எருசலேம் ஜனங்களே,
1: எருசலேமின் ஜனங்களே,
2: நீங்கள் தரித்து நின்று,
1: நீங்க தரித்து நின்று
2: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்,
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
2: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்,
1: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
2: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்,
1: நாளைக்கு அவருக்கு எதிராக புறப்படுங்கள்,
2: கர்த்தர் உங்களோடய இருக்கிறார்,
1: கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவருக்கு நீங்க பயப்பட வேண்டாம், யுத்தத்தை சேர்ந்து நீங்கள் இல்ல, கர்த்தர்தான் உங்களுக்கு. நீங்க சும்மா தரித்திருந்து சும்மா நின்றுட்டு பாருங்க, யார் யுத்தம் செய்யறன்னு மட்டும் பாருங்க. நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம், என்ன யார் யுத்தம் செய்யற பாருங்க. நீங்க சும்மா தரித்து மாட்டி நின்றுங்க, சும்மா நின்றுட்டுருங்க, யார் உங்களுக்கு யுத்தம் செய்யறன்னு பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீங்க பயப்பட வேண்டாம், எதை பார்த்தும் குழம்ப வேண்டாம். ஏன்னா கர்த்தரோடு இருந்தா கர்த்தருக்கு எல்லா கருத்தும் உடனே உடனே சொல்லி தருவார். கர்த்தரோடு ஏதாவது பேசியிருக்காரா? அவர் பேசாத நம்ம ஒரு சண்டையா அவருக்கு, உங்களுக்கு ஏசப்பாக்கு சண்டையா? சண்டையா இல்ல. அப்ப அவர் நம்மளோட பேசுவார் தானே? பேசணும். அவரோட பேசுற பழக்கம் உங்களுக்கு வரணும். செபிச்சாத்தான் பேசுவாரு, சும்மா உலகத்தோட இருந்தா பேச மாட்டார். உலகத்துக்குள்ள இருந்தா உலக தேவையான சத்தத்தை கேட்க முடியாது. அவரை உண்மையான சத்தத்தை நம்ம கேட்கணும்னு சொன்னா அவரோட நம்ம பேசணும், எல்லாம் சொல்லித்தர்றாரு, ஆலோசனை தருவாரு. அதுதான் சொன்ன, நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை பேசுவாரு. பேசுற தெய்வம் நம்ம உலகத்தோட இருந்தா கட்டாயம் பேசவே மாட்டாரு. உலகமே வேணும், இயேசு வேணும்னு ஜீவன் நம்ம அவர் நம்மளோட பேச மாட்டாரு. இயேசுதான் வேணும், அவருக்காக நீங்க அர்ப்பணிச்சு செய்திச்சீங்கன்னா தான் உங்களோட பேசுவாரு. உலகத்துல இருந்துட்டு உலக காரியம் எல்லா காரியத்தை உலகத்தில் விட்டுட்டு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டேன். எவ்வளவு நேரம் பண்றீங்க? 1/2 மணி நேரம். அந்த ஜெபத்தில கேட்க மாட்டாரு. அப்பெல்லாம் உங்களால ஆண்டவர் குரல கேட்க முடியாது. பிசாசு பேசி ஏமாந்துடாதீங்க. ஜெபிக்கணும். கர்த்தரோட உங்க உறவு, கர்த்தருக்கு உங்களுக்கு உறவு சரியா இருந்தா தான் அவர் பேசுவாரு. சரியல்ல பிசாசு நம்மளோட பேசுவான். அப்ப நம்ம ஏமாந்துடக்கூடாது. நல்ல பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இறுதியும் கர்த்தரோட இணைக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்னொரு 17 வசனமா கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க.
2: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
1: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
2: யூத மனுஷரே,
1: யூத மனுஷரே,
2: எருசலேம் ஜனங்களே,
1: எருசலேம் ஜனங்கள், யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே,
2: நீங்கள் தரித்து நின்று,
1: நீங்க என்ன செய்யுங்க? நின்னு நில்லுங்க, நின்னு
2: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்புங்கிற விடுதலை. ரட்சிப்புனா பாவத்தில் விடுதலை, சாவத்தில் எங்க என்ன செய்யுங்க, எதுவும் விடுதலை. இவங்களுக்கு ஜோசப்பத்துக்கும் 3 சாதிகளுக்கும் சண்டை பிரச்சனை, உங்களுக்கு செய்யப்படுற விடுதலையே
2: பாருங்கள்.
1: பாருங்கள்,
2: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
1: நீங்க என்ன செய்யக்கூடாது? பயம் வரக்கூடாது, கலக்க வரக்கூடாது. விசுவாசம் அப்பதான் நமக்குள்ள பூர்ணப்படும். பயம் திகில் வந்துச்சு நம்மள விசுவாசம் பூர்ணப்படாத கர்த்தர் சொல்றாரு. பயப்படாமல் இருங்க, கலங்காமல் இருங்கள்.
2: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்.
1: ஆலோசனை சொல்றாரு, எப்படி செய்யணும். நீங்க நாளைக்கு எதிராக போப்பா, நாளைக்கு இந்த பக்கத்து நீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல போங்கன்னு சொல்லி நமக்கு ஆண்டு யோசப்பத்துக்கு ஆலோசனை சொல்றாரு. அது மாதிரி சொல்ல, நம்ம கர்த்தரோடு இணைந்து இருக்கணும், கர்த்தரோடு செபிக்கணும், உபாசம் இருக்கணும். வாரத்துல 2 நாள் 3 நாள் பாஸ்டிங் செபிக்கணும். அது மாத்திரல, பைபிள் வாசிக்கணும். அது மாத்திரல, செபத்துல உறுதியா இருந்தா உங்க கூட பேசுவார். யோசப்பத்துக்கு ஆலோசனை சொல்லி நம்முடைய தேவன் தானே, நம்ம சொல்லாரா சொல்ல மாட்டாரா? சொல்வாரா? சொல்வாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உலக கருத்துக்கு அதிகமா இடம் கொடுக்காதீங்க, இயேசுக்கு மாத்திரம் இடம் கொடுக்கணும். இயேசுதான், இயேசுதான் எனக்கு எல்லாமே இயேசு. அதான் பக்தர் பாரு, எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே. இந்த தொல்லை மிகவும் உள்ளகில் துணை பாடிட்டோம், வாழ்க்கை எப்படி இருக்கான்னு பார்க்கணும். இயேசுவோடு இணைந்து வந்தால் கத்திரமுட பேச ஆயத்தம். அல்லேலூயா. சரி, நாளைக்கு இந்நேரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க 22 வசனம், ரெண்டு நாளாகமா 20:22 வசனம்.
2: அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது
1: இவங்க கையில கத்தி இல்ல, அருவா இல்ல, வெட்டருவா எதுவுமே, துப்பாக்கி எதுவும் இல்ல. இவங்க ஜோசப் பார்த்தும் யூதர்ல என்ன செஞ்சாங்களா, எருசலேம் குடிகள் போய் என்ன செஞ்சாங்க,
2: பாடி துதி செய்ய தொடங்கின போது,
1: துதி செய்ய தொடங்கின போதே
2: யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த,
1: யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த
2: அம்மோன் புத்திரரையும் மோவாப்பியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினதனால், அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
1: அவர்கள் வெட்டுண்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க செஞ்சது என்ன, பாடி துதிச்சாங்க அவ்வளவுதான். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெற்றுண்டு விழுந்தார்கள். ஆமா, நமக்கு மந்திரம் இருக்கலாம், செய்வன் இருக்கலாம், பெல்லிசன் இருக்கலாம், சாத்தண்ட கிரி அதிகமா இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும், கத்திர பாடி துதிக்கணும், செபிக்கணும், ஆராதிக்கணும், பயபக்தியோடு செபிக்கணும். ஏதா பிசாசுக்கு மாத்திரம் அன்னைக்கு செபிச்சுட்டு மறுநாள் வேற வழி போயிடக்கூடாது. பாடி துதி கத்திரோட இருதயம் எப்போதும் இணைக்கப்பட்டிருந்தா தெபிக்கும் போது பிசாசு நம்மளை பார்த்து என்ன பண்ணிடுவான், என்ன செஞ்சிருவான், ஓடியே போயிடுவான். நான் ஜெபிச்சே சரியாயிரும் அப்படிலாம் இல்லை, யார் ஜெபிச்சாலும் சரியாகாது. யார் கத்தரோடு இணைஞ்சு பாடுறாங்களோ அவங்க ஜெபிச்சா தான் சரியாகும். கத்தரோடு இணைஞ்சிருக்கணும். வேற யோசனை பார்த்து கத்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கத்தரோடு இருந்தாங்க, அது சாத்த ஓடியே போயிட்டான். ஹலேலூயா. ஐஸ்வரமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மெய் நன்றி ஓடு, மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. ஐயா, மெய் துதிக்கிறோம். இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் செய்ய முடியாது கூட செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருக்குது செய்யுங்கப்பா. எல்லாரையும் இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. மே சந்திக்க தகுதிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் மே துதிக்கிறோம். எல்லாரும் நல்ல வேதத்தை வாசிக்க உதவி செய்யுங்க சப்பா. நல்ல வேதத்தை வாசித்து செபித்து அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு இருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் ஏசப்பா. கரம் பிடித்து நடத்துங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களே தகப்பனே, எங்களுக்கு முகத்தில் கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, அற்புதங்கள் செய்யுங்க. எங்களுக்கு விசுவாசத்தை தாரும் இயேசுவே. விசுவாசத்தை தொடங்குறோம், முடிக்கிறோம் நீங்க தானே. எங்களுக்கு விசுவாசத்தை தந்துடல முடியா கூட கெஞ்சுகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க.

0: குணமாக்க முடியாது, கெஞ்சுகிறோம். பலவீனப்பட்ட மக்கள் ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். முதுதண்டு வலியை எடுத்து போடும், பலவீனத்தை மாற்றி போடும். இடுப்பலியை குணமாக்கிருங்க, கால் வலியை குணமாக்கிருங்க, தலைவலியை குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்றுவரே தலைவலியில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க ஏசப்பா. எல்லா அந்தகர சக்தி நச்சுரையனாக ஏசுகிட்டு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கத்தாவே மந்திரக்கட்டை உடைச்சிருங்க ஏசப்பா. கத்துடி கிருவை எல்லாரையும் தாங்க வேண்டும்னு செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க முடியாது கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குழந்தை பாக்கெல்லாம் சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க, கத்துடி கரவங்களை தாங்கட்டும். கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அதே போல அச்சாமை நோக்கி செபிக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க. பிடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, சமாந்தை தாங்க, சந்தோஷம் தாங்க. வீடு மக்களுக்கு வீடு தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. எங்க சிறு பிள்ளைலாம் நல்லா செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு இருக்கணுமே. உம்முடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. தேமாதி தேவன் பலத்த ஆசீர்வத்தின் நன்மைகளை தர முடியாது செவிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வரியத்தை தருன்னு சொன்னீங்களே, நீர் அப்படியாக ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆசிரிங்க சப்பா. நன்றியோடு மீ துதிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்கா நன்றி நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் ஏசுநாமத்தில் தாழ்மையை கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு, சந்தோஷமா இருங்க.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்டா டீசர் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்டா டீசர் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தர் நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதல்ல நம்ம கர்த்தர் தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமா எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமே நம்ப வேண்டும். கர்த்தர் தமிழ் சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்பறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59:16.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி, காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, நீர் எனக்கு தஞ்சமும், உயர்ந்த அடைக்கலமும் ஆனேயே,
0: பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கத்த நெருக்கமான நேரத்தில் கத்திரமுக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கு வந்தாலும் கத்திரமுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டுடைய மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவரை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்க அவர் பாடி புகழும் போது கத்திரமுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முதல் கத்தடி சாணத்துக்கு அடைக்கலமா இருக்கு, ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு, மூன்றாவதாக பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கத்த நமக்கு பிறந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்ல, ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கத்த நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுற எதை குறிக்குது, தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. நம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: என்று
1: தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுதுகள் என்ன, தேவனை ஆராதிக்கிறது தான். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணும் பாருங்க, யோபான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
1: ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவர் தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்றவங்க எப்படி தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ளும் பாருங்க, எண்ணித்தேமியத்தின் புஸ்தகம் 1:4.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட
0: ஆராதித்து வரும் தேவனை
1: நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: அவர் எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். தூரம் ஆராதிக்கிற இல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிற தேவை எங்க பாக்கிறாரு, நம்ம இருதயத்தை பாக்கிறாரு. இருதயத்துல சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனை தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறார். யாத்ரா புஸ்தகம் 8:1.
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வோனிடத்திலே போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய என் ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம், ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும், சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட்சியோடு ஆராதிக்க வேண்டும். 29:2
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே நினைச்சு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்பட நமக்கு விடுதலை ஆக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலாம். முத பார்த்தோம் கத்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலாம், ரெண்டாவது கத்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலாம் இருக்க, மூன்றாவது கத்தரை சுத்த இதயத்தோடு பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அறிந்து கொண்டா போதும், தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், ஜீவன தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை நம்ம அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும். பரிசுத்த பவுல் செபிக்கிற பாருங்க, கொலோசியர் 1:9 பாருங்க, அவர் எப்படி செபிக்கிற, நம்ம அப்படி செபிக்கணும். கொலோசியர் 1:9 பாருங்க,
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும்,
0: ஆவிக்குரிய விவேகத்தோடும்
1: அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: என்ன செய்ய சித்தத்தை, எது அவர் சித்தம்னு சொல்லி என்ன செய்யணும், அறியற அறிவில் நம்ம நிரப்பப்படணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறியற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தத்தை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதான் சொல்ற நாமத்தை அறிந்திருக்கிறீனால அவனை உயர்ந்த அடைக்கல் தெரிவிக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். அவர் சித்தம் என்ன, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்ல, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க உண்மைதான், ஆனா எப்படியே வாழ்ந்தாலும் கர்த்தர் அறிவிச்சு அவர் சித்தத்தை அறியற அறிவை நமக்கு கர்த்தரை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 37:14
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள்
1: உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் நம்ம செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் முழுமையா நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவர் முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஆண்டவரே, நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர், எனக்கு முடிய ஆவி வைங்க, உயிரடை வேண்டும் ஆண்டவரே, நம்ம உயிரடையணும், என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும், ஆவி எனக்குள் வைங்க ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்கணும். ஏசாயின் புஸ்தகம் 11:2
1: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய, கர்த்தருடைய ஆவியானவர், அவர் மேல் தங்கியிருப்பார்,
0: ஞானத்தை உணர்வுலாவி பலத்தை ஆலோசனை அருளாவி அவர் அறியற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே, நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். முதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறிகிறவர் தான் கேட்கிறாரு, பரிசுத்தவர் வந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்கு சொல்றாரு யோபான் சுவிசேஷம் 5:39
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
0: என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேதவாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்றே நாம அறிந்திருக்கப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், பொய்யறந்த அடைக்கல தெரியும். அவர் செபிக்கணும், பரிசுத்தவர் நமக்குள் இருந்து அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல்ல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும், வேதத்தை பரட்டி பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல்ல, ஓசியான் புஸ்தகம் 6:6
1: பழியை அல்ல, இரக்கத்தையும்,
0: தகன
1: பலிகளை பார்க்கிலும், தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தரை அறிகிற அறிவைதான் தேவன் விரும்புகிறார். அதான் பார்த்த முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தமிழ சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார், ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், மூன்றாவதாக அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நான்காவது அவர் நாமத்தை அறிந்திருப்பினர் அவர் என்ன செய்யறாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நம்மள அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கு. எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம், நம்ம கர்த்தர் பார்த்து செவி கொடுத்தா அவர் சடமா மாற்றுவார் நம்மள. அது மாத்திர நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்த இதயத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறியற அறிவுக்காக கர்த்தர் செபிக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியறதான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்து பண்ணுமா?
1: ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறேன் சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். மூன்றாவதாக, யார் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ தொழுது கொள்கின்றோமோ அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் எல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பனே, நீரே எங்கள் அடைக்கலமாயிருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமா இருக்கிறீர். யார் யார் உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமாய் இருப்பார் என்று சொன்னீரப்பா. அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு உடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உண்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தர் நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்னவென்றாலும் உண்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உண்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கிறோம். உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும் ஆவியில் நிரம்பி நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக, நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக தன் செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்ஒர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து செவிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
0: கர்த்தாவே, ரட்சனை சந்தோஷம் திரும்ப தந்து உற்சாகத்தினாவி தாங்க முடிச்சு கேட்டாரேப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். முற்றுமுடைய ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறமையா கெஞ்சுகிறமையா, பரலோக அக்கினி மூட வேண்டும், பரிசு தாமே அபிஷேகம் எல்லாருமே நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னத ஆவி சம்பூர் நிரப்புங்க நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றும் ஆண்டவரே. அப்பா, மாம்சமணி யாவர் மேலும் ஆவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்றும் ஆண்டவரே. எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேலே ஊற்றி சொன்னீரே, எங்கள் வாழ்வியின் பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா, மூப்பர் மேலே ஊற்றி சொப்பனம் பார்ப்பாரு சொன்னீர் ஆண்டவரே. சொப்பனத்தில் வரங்களை கொடுக்க முடிக்காய் செபிக்கிற ஆண்டவரே. ஊழியக்காரி மேலே ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் சொன்னீங்களே, அந்த அபிஷேகம் எல்லாருமே ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றும் ஆண்டவரே. அக்கினியை போடுங்க ஆண்டவரே, அக்கினியை போடுங்கப்பா. ரச்சனை சந்தோஷத்தாரு உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்க. உன்னதாவில் நிரப்புங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவரே. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போ போட்டு நீங்கி போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பாய் தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்திரி. எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்களை பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் இப்படி கெஞ்சுகிறையா, கெஞ்சுகிறையா. தொழில் சிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது, கெஞ்சுகிறேன். சிறக்கத்தக்கதாக உதவி செய்ய யாவரும் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. யாவரும் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாதி இல்லாத குடும்பத்தில் சமாதி தரும். வாலியர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பெரியவங்களை தொடுங்க. உண்மைக்குள்ள கிட்டி சேரமை சார்ந்து கொள்ள அண்டி கொள்ள மோடு ஒன்றரை காலுக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா, துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவரே? அப்பா எங்க போவாங்க? எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்பம் ஆகி ஊற்றுங்கப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே. செபிச்சவங்க தான் செபிக்கிறோம், செபிக்காதவங்களும் செபிக்க. அந்த வாஞ்சை குடுங்கப்பா, தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்கடத்துல நாங்க பேச பயப்படுமானா? பரலோகத்துல எப்படி உங்கடத்துல பேச போறோம் ஆண்டவரே? அப்பா எல்லாருக்கும் இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும், துதிக்கணும். என் தேவனோட பேசுற முந்தி கொண்டு அந்த வாஞ்சி உள்ளத்துல வைக்க முடிக்காய் செபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தை நாவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க. செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் செபிக்கணும், துதிக்கணும். தேவனோட பேசணும் ஆண்டவரே. எங்க படைத்தவரை பேசணும் ஆண்டவரே. அப்பா எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தை ஊற்றும் ஐயா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள, உண்மை அண்டிக் கொள்ள, செபிக்க, துதிக்க, உண்மை ஆராதிக்க, உண்மை அறிந்து கொள்ள. வாஞ்சி உண்டாக்குங்க ஏசப்பா, வாஞ்சி உண்டாக்க. இப்படி இருப்போமானால் வரப்போறீங்களேப்பா. என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க, என்னைக்குப்பா செபிப்பாங்க. செபிக்கக்கூடிய வாஞ்சை கொடுங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் சொல்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்வோம் பரமபிதாவே. ஆமே.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: பொருளாதார தேவை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும்.
3: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம். பரலோக பரிசுத்தபிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்குது தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. சிறு தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எஸ் அப்பா இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. சர்வ வல்லவரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சியினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே? எஸ் அப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் காவலே பாரங்களை நீக்கி அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே தகப்பனே வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த பொருளாதார வீழ்ச்சியை நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பனே. அவர்களுக்கெல்லாம் வேலை ஆண்டவரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலையை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸை நீர் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோ தூய பிதாவே. ஆமே.
0: இந்த சிறு பிள்ளையில வாலி பிள்ளையில கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க, சிறு பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது. அது மாத்திர பழிவிட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்த்து நடக்கூடாது. அதுக்காக நம்ம சாப்பிடணும்.
4: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக.
5: எங்கள் தேவனாக்கிய கர்த்தர் தாமே எங்க தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீர். ஆக ஆண்டவரே, எங்க தேசத்துல அப்ப இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா, அப்ப சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவல நிலையை எங்க தேசத்தை விட்டு மாற்றுவீர். ஆக இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது ஆண்டவரே. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் அப்ப கடத்தப்படக்கூடாது அப்பா. இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாபியா கேங்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. தகப்பனே, இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்களை ஈடுபடுத்த வைக்க கூடாது அப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படியாப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே அப்பா, சொந்த தகப்பனே அப்பா, ஆண்டவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து ஆண்டவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்க அப்பா. தங்கள் பிள்ளைகளை ஞானத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகள் அவளுக்கு தகரும். ஆண்டவரே, இப்படியாப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படியாப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக, மனமாற்றத்தை தருவீராக அப்பா. ஆண்டவரே, இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து ஆண்டவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகி அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுரோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
0: ஸ்தோத்ராண்டு உரிமை நன்றி ஓடி மே துதிக்கிறோம். மகத்துள்ள ராஜாவையும் துதிக்கிறோம். மகிமையின் தேவனையும் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுரம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியா கூட கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க ஆண்டவரே. இப்படி படிச்ச உள்ள எங்க தேசத்துக்கு இங்க தான் வராம பாதுகாக்கணும் ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு யார் இருக்கு ஆண்டவரே? நீங்க தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே டாக்டர்ஸ் இப்ப நர்சுங்க ஆண்டவரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரல ஆண்டவரே, அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தில் கட்டப்பட்டிருக்காங்க, விடுவிங்க ராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்காக செவிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே, மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்துமாக்களும் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதோடிக்கு தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் செபிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மறிச்சு போயிட்டாங்கப்பா. எங்க குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க குன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்க குன்னூர் மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களுக்கு அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே என்ன யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதி குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை பார்த்து இருந்து கெஞ்சுகிறோம், யாருக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செவிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது, கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செவிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செவிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தமிழகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எங்க தமிழகத்துக்கு இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் அப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராச்சா. பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேர் குணமாக்கிருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க, அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றின் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா, அங்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் அப்பா. எங்க
3: தமிழக மக்களுக்கு இறங்குமப்பா இறங்குமப்பா. எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களெல்லாம் நீர் குணமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யேசப்பா. 138 கோடி சனங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ராஜா. யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவர். என் தேவனே என் தேவனே நீர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். 138 கோடி சனங்களையும் ரட்சிக்கப்பட்டு அறிந்து கொள்ளும் எண்ணிக்கொள்ள உண்மை சார்ந்து கொள்ளும் மூடிற்கு கிருபை தர முடியா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யப்பா. நானே இல்ல அவற்றை சிற கத்துன்னு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்க குணமாக்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா. யாரு உயிர் சேதம் வரக்கூடாது ஆண்டவரை காப்பாத்துங்க. ஆண்டவரை காப்பாத்துங்க. உயிர் சேதம் யாருக்கு வரக்கூடாதப்பா. அவங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி உங்க செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்க செய்கிறோம் பரம பிதாவே. ஆமே.
0: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144 192 192 ஈஸியா மனசை வச்சுக்கலாம். 8144 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களாக அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address is asinkaram@gmail.com. Our website is

0: ஏசாயின் புஸ்தகம் 25 அதிகாரம் 4 வசனம்.
1: கொடூரமானவரின் சீரல்,
0: கொடூரமானவரின் சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்.
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரம் எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். நம் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90 சங்கீதம் 1 வசனம்.
1: ஆண்டவரே,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: பாத்தீங்க, மோசே என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்க. உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க அப்படி எத்தனை வருது, தலைமுறை தலைமுறை கர்த்தர் என்ன நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு நாளும் எந்த பிசாசு எந்த சாத்தாவளையும் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. 91 சங்கீதம் 9 வசனம் 10 வசனம்.
1: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற,
0: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற
1: உன்னதமான கர்த்தரை,
0: உன்னதமான கர்த்தரை
1: உனக்கு தாவரமாக கொண்டாய்,
0: தாவரமாக கொண்டா
1: ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
0: பொல்லாப்பு நேரிடாது,
1: வாதை உன் கூடாரத்தை அணுகாது,
0: வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கு, உன்னதமான கர்த்தர் ஒரு தாகரமா கொண்டு ஆக்கையில் என்ன செய்து பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம் கூட இருத்த அணுகாது. அவர்தான் அடைக்கலாம் சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன் எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் அறிக்கிடணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் சீனுமா இருக்கிறாய், நீ ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாயினால அறிக்கையிடணும். அதுதான் நமக்கு என்ன செய்வரு. நம்ம எந்த பொல்லாப்பு நேரடி வாதை நம்ம கூட எத்தனை மந்திரம் செய்வனும் எது வந்தாலும் நம்ம தொடாது. நம்ம ஒரு நாளும் கர்த்தர் வாயினால அறிக்கையிடணும். உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்ம அறிக்கையிடணும். நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனம்.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரவேலின் தேவனாகிய
1: கர்த்தருடைய செட்டைகளின் கீழ்,
0: கர்த்தருடைய செட்டைகளின் கீழ்
1: அடைக்கலமாய் வந்த உனக்கு,
0: அடைக்கலமாய் வந்த உனக்கு
1: அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக,
0: நிறைவான பலன் கிடைப்பதாக. அவற்றை அடைக்கலம் வந்தவங்களுக்கு நமக்கு எப்படி கிடைக்குமா? நிறைவான பலன். யாரெல்லாம் தேவன் தான் அடைக்கலும், தேவன் தான் சொல்லி அவர் முழுமையா நம்பி வந்தவங்களுக்கு நமக்கு என்ன செய்ய நிறைவான பலன் உண்டாகும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மோதி பாருங்க, கடைசி நாட்கள் எவ்வளவு பிரச்சனைகள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து எல்லா இக்கிட்டுக்கும் விலக்கி நம்மளை காப்பார். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அதிகமா இந்த காலங்களில் நிறைய பிரச்சனை கொண்டு வர பாக்குறான். நம்ம அது இருந்து சோர்ந்து போகவே கூடாது. அவர் நம்ம அடைக்கலமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்கு நீர் தானே அடைக்கலாம், நீர் தான்டவர் எனக்கு அனுகூலம், கோட்டை, அரண், பலன் சொல்லும். ஒவ்வொரு நாள் வாயினால் அறிக்கிட்டு சொல்லணும். யாராருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பார்? முதலாவது பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறானா, தம்முடைய சனங்களுக்கு என்ன செய்யறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தவறு. அவர் என்றாரு, நம்ம தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசி பாருங்க, யோபியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 16 வசனம்.
1: வானமும் பூமியும் அதிரும்,
0: வானமும் பூமி அதிரும்,
1: ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார்.
0: கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய ஜனமா இருப்போம், ஆனால் கர்த்தருக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்துல வந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 9 அதிகாரம் 24, 25, 26.
1: கல்மலையோடே
0: கலந்த
1: அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை.
0: எகிப்து
1: தேசம் எங்கும்
0: எகிப்தேச எங்கும்
1: மனிதரையும் மிருக ஜீவன்களையும்
0: மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும்
1: வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ
0: வெளியே வெளியே இருந்தவைகள் எவைகளோ
1: அவைகள் எல்லாவற்றையும்
0: அவை எல்லாவற்றையும்
1: அந்த கல்மலை அழித்து போட்டது.
0: கல்மலை அழித்து போட்டது.
1: அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம்
0: வெளியில் பயிர் வகைகள் எல்லாம்
1: அழித்து
0: அழித்து
1: வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது.
0: வெளியுள்ள மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது.
1: இஸ்ரவேல் புத்திரர்
0: இஸ்ரவேல் புத்திரர்
1: இருந்த
0: இருந்த
1: கோசேன் நாட்டிலே மாத்திரம்
0: கோசை நாட்டில மாத்திரம்
1: கல்மலை இல்லாதிருந்தது.
0: கல்மலை இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எகிப்து நாடு முழுவதும் என்ன கண்மலை ஆக்கி வந்து சனங்கள் மேல மரங்கள் மேல வெள்ளாமை எல்லாமே அழிச்சுப்பட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல, அங்க மழை பெய்யல. அதான் கத்துடி பேதும் சொல்லு தம் சனங்களுக்கு கத்துற எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிற. எந்த பிரச்சனையும் பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கத்துடி சனமா இருப்போமானால் நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும் எத்தனை பெரிய பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நமக்கு அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர் தானே என் அடைக்கலம், நீர் தானே என் பல்ல, நீர் தான் எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது தம்முடைய சன்னங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருப்பாரு. எகிப்து நாட்டுல எத்தனையோ அழி வந்துச்சு, பறவை மரம் செடி கொடி மனிதர் மிருகச்சிவங்கள் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா கோசை நாட்டுல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். கத்துடைய சனை யாரு வாசித்து பாருங்க, இறைமையின் புஸ்தகம் 7:23 வசனம்.
1: என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
0: என் வாக்குகள் செவி கொடுங்கள்,
1: அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன்,
0: அப்போது உங்களுக்கு தேவனாயிருப்பேன்,
1: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்,
0: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன சரி அவருடைய ஜனமா இருக்கிறோம், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வாரம் போறோம் வந்துட்டு போறோம் அப்படி இல்ல, கத்துடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார், வேற எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டு வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமா நம்ம எல்லாம் இருந்து கத்துடைய சனமா இருப்போம். நிச்சயமா எங்க மழை பெஞ்சு எந்த ஆபத்து எங்க வந்தாலும் கத்துடைய சனமாகி நம்மளுக்கு எந்த ஆபத்து வைத்தோம் வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்ற கத்துடைய வேதம் தான் சொல்லுது, நம்ம சொல்ல கத்துடைய வேதம் சொல்லுகிறது. முதல் கத்துடைய சனங்களுக்கு கத்துற அடைக்கலமா இருக்கிறார். அவர் முழுமையா நம்பி அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டோட வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். காலையில எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து செவித்து அப்புறம் நம்ம செவம் பண்ணி ரெண்டாவது அப்புறம் வேலையெல்லாம் தொடங்கும் போது உங்களுக்கு கத்தவங்களுக்கு எப்படி இருப்பார், எந்த ஆபத்து இல்லாம தேவன் கட்டாயம் காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்ல அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சபைக்கு வந்தாலும் கன்வென்ஷன் போனாலும் டிவியில வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தை செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய அப்ப நம்ம அவருடைய சனமா மாத்துறாரு. அவருடைய சனத்தை கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருந்து பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடத்துல மட்டும் இந்த கோசை நாட்டில் மட்டும் மழை இல்லாம தேவன் பாதுகாத்தாரோ அதே போல உங்களையும் என்னை நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க அவரு வல்லவராக இருக்கிறார். முதலாவது தேவன் தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலாம இருக்கிறார். ரெண்டாவதாக யாருக்கு அடைக்கலமா இருக்கார் பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 29:25 வசனம்.
1: கர்த்தரை நம்புகிறவனோ
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: கர்த்தரை நம்புறவங்களே என்ன செய்வாங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரு. நம்ம அவரை எப்போதும் அவர் நம்புனா போதும், நீர் தான் நம்பிக்கை ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் சொல்லி அவர் நம்ப வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் நம்ம மர்மத்தில் கர்த்தர் என் தேவன், என் ஜீவன், என் பலன், என் தகப்பன், என் தாய், எனக்கு எல்லாமே அவர் தான். நீங்க முழுமையா அவர் நம்புவீங்கன்னா அவர் நிச்சயம் என்ன செய்ய உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் முழுமையா நம்ப வேண்டும் எக்காலத்தையும். அதனால என்ன எந்த சூழ்நிலையும் எல்லா நாள்லயும் அவர் தான் நம்ப வேண்டும். நன்மைக்கா மாத்து நம்புறதில்லை. எல்லா சூழ்நிலையும் நீ தான் ஆண்டவருக்கு என்ன எல்லாமே நீங்க தான் சொல்லி யாராலாம் நம்புறீங்களோ முதல் கர்த்தருடைய சனத்துக்கு தேவன் அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காரு, தேவனை நம்புறவங்க நம்புறவங்களை உயரம் தலை துளைப்பாரு. அவர் முழுமையா நம்ப வேண்டும். நம்புவனா அவர் முழுமையா நம்பும் போது கர்த்தர் நம்மளை உயர்ந்தடை துளைக்கிறார். அவர் முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 62:5-6 வசனம்.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்,
0: நான் நம்புகிறது அவராலே வரும்,
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர்,
0: என் உயர்ந்த அடைக்கலமான,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. பத்தி அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே எனக்கு எப்படிப்பட்டவரா இருந்தாரா, உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படின்னால என்ன செய்யணும், அதிகமா அசைக்கப்படுது. அவர் யாரெல்லாம் அடைக்கலமா கண்மலையாக அவர் உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி நம்ம வாயினால் அறிக்கிடு மாட்டே உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் என் அடைக்கலம், அவர் தான் என் கண்மலை, அவர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொன்னா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்திர அடைக்கலமாக கண்மலையாக கொண்டிருக்கிற யாவரும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். வாயினால் சொல்றது மாத்திரல உள்ளத்துல என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நம்ம உள்ளத்தில் அது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆயிடு சொல்றது மாத்திரல இருதயத்தில் விசுவாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசித்த என் கண்மலைன்னு சொல்ல வேண்டும். அப்ப நம்ம நிச்சயமா அசைக்கப்படவே மாட்டோம். எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் அசைக்கப்படவே மாட்டோம். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 52 சங்கீதம் 8 வசனம்,
1: நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன்.
0: நான் பச்சையாய் ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன்,
1: தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
0: பாத்தீங்களா அவர் எப்படி இருக்கிறாரு, கர்த்தர் கிருபையை நம்பறனால எப்படி இருக்கிறாரா, தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறார். வந்தாலும் கர்த்தர் நம்பும் போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 39 சங்கீதம் 7 வசனம்,
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. சொல்லி பாருங்க, நீராவே எனக்கு நம்பிக்கை, உங்களை தவிர வேற நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லப்பா, நீங்க தான் இருக்க நம்பிக்கை, நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளும், உங்களை உயர்ந்த அடைய துளைப்பார், நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. முதலா பார்த்தா கத்தர் தம்முடைய சனத்தை அடைக்கலமா இருக்காரு, ரெண்டாவது கத்தர் நம்புறவங்களுக்கு கத்த அடைக்கலமா இருக்காரு, உயர்ந்த அடைத்துல வைக்கிறார். அடைக்கலமா தெரியல என்ன செய்யறாரா, உயர்ந்த அடைத்துல வைக்கிறார். அது மாத்திர கத்து நம்புறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கத்தரை நம்பணும், ஒவ்வொரு நாள் அவர் நம்பணும். நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை, முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், திருமணம் என்னோடு சேர்ந்து நீங்க செவிப்பீங்களா, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் செபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சிவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாரும். கத்துடைய கிருபை கத்துடைய பிரசனம் ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும் ஐயா, ஒவ்வொருக்குள்ளேயும் பக்தி விருத்தி உண்டாகட்டும் ஐயா. கத்தில் பயப்படுற பயத்தை தாரும் ஐயா. நான் எஜமான் என்றால் என் பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்கிறேங்க பரம தகப்பனே. நாங்களும் பயந்து கீழ்ப்படிந்து சித்தத்தை செய்யறவங்களாக எங்களை எல்லாரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சி செவிக்கிறோம் ஆண்டவரை. பிளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆண்டவரை, அவங்களுக்கும் நல்ல மதிப்பினா பாஸ் பண்ணணும், உங்க நான் மகிழ்ப்பிடட்டும் ஆண்டவரை. பெரிய காரியத்தை செய்யுங்க கத்தாவையுமே துதிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், அவங்களே ஆசீர்வதிங்க, அவங்களே ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரும் நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவும் டாக்டர் இதில் போய் சேரவும் நீர் கிருபை தர முடிக்காக செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நான் என்னென்ன எக்ஸாம்ல எழுதுறாங்களோ ஒவ்வொருவரைக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே மே ஸ்தோத்து நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ண தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமன வேண்டும்படி செபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும்படி செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். வேண்டி கொடுத்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமே துதிக்கிறோம். எத்தனையோ சனங்களப்பா எத்தனையோ இதில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே அப்பா, சாப்பாட்டு கூட அக்கா கஷ்டப்படுறாங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைக்க முடியாது செபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க எசப்பா, கையின் கீழே ஆசீர்வதிங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டும் ஐயா. இறங்கி அவங்க படத்தை சந்திக்க முடியா கொடுக்க எஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. சிக்கற்றவங்க கஷ்டப்படுறாங்க, விதவிகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, நீர் இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா, ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீர் துடைத்தள்ளும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனா இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே மே நோக்கி கெஞ்சிரும், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி சேரு, ஒரு இருதயத்தில் வேண்டிலும் ஒன்று கருளிச்சவே ஒரு வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. மக்களை மகிழ்ச்சியா இருக்கிற மக்களாகவும் அப்பா எங்கள் வழி இல்லாம இடத்துல எங்களை ஒப்புவித்து மேல் நம்பிக்கை இருக்கவும் நீ கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தரணேஸ்பா, கற்பத்தின் கனி கத்ரால கடிக்கு சுகந்தரன்னு சொன்னீரே, கற்பத்தை தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே அப்பா, குழந்தை பாய்க்கத்தை தாங்கேசப்பா தாங்க. வேலைக்காரன் கண்களை சமாளி நோக்கி பார்க்கும போலும், வேலைக்காரடி கண்களை சமாட்டி நோக்கி பார்க்கும போலும், தேவனை கத்தாவே முடியறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா கெஞ்சுகிறோம். நீங்க தாப்பா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டுமாப்பா, குணமாக்க வேண்டுமாண்டவரே. அப்பா பிரயாணப்பட்டு போற மக்களுக்கு யாருக்கும் ஆபத்து பத்து வரக்கூடாதப்பா. எங்க பார்த்தாலும் பெத்துக்கள், எங்க பார்த்தாலும் அப்பா பெத்துக்களும் சாவும் மரணம் தாங்களும் கேள்விப்படுறோம். இந்த நிலைமை எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. விபத்து யாருக்கு வரக்கூடாதப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதிகா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: சென்னை மக்களுக்காக நம்ம செம்பணும். நிறைய சென்னை நிறைய கொரோனா வைரஸ் நிறைய ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. நிறைய மக்கள் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக எல்லாரும் போராடி செம்பணும். நீங்களும் எங்களோட எல்லாம் செம்பண்ணுங்க.
3: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, தர்மியான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் முடி சமூகத்துல வந்து ஆண்டவரே கூடி ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலையில கூட எங்க சென்னை பகுதிக்காக ஆண்டவரே முடி திரு சமூகத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேர் மரித்துக் கொண்டிருக்கிறாங்களப்பா. என் தகப்ப இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சென்னை பட்டணத்துக்கு கர்த்த இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்களுடைய துணிகரங்களை மன்னியும். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்த தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்த இறங்குவீராகப்பா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறதப்பா. என் தகப்பனே நீர் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்காவிட்டால் யார் இறங்குவாப்பா? தகப்பனே எங்களுடைய அப்பா பிதாவே, எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே, நீர் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக. என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா. யாருனாலும் முடியாத ஆண்டவர், எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா. எங்களுடைய அருமருந்தும் குரு மருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சென்னை பட்டணத்து மக்களுக்கு கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடாதீங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. வியாதியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. இனேசப்பா எங்களுக்காய் சிந்தின இந்த பரிசுத்த ரத்தம் எங்க சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக. சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே, நீர் எங்களுக்கு இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வியாதி முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஜனங்களை. எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுவீங்க ஏசப்பா. வியாதி நகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா. கர்த்தர் நீர் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க. எங்க தேசத்துக்கு இறங்கும்படிக்காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீ இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே. ஆமே.
0: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக, நம்ம அத்தியாரத்தில் அவருக்காக, நம்ம ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, என்னை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிரதமரை ஆசீர்வதித்துள்ளும் ஆண்டவரே,
4: ஆண்டவரே, எங்க உள்துறை அமைச்சர் ஆசீர்வதித்தொருளும் ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்துறை அமைச்சர் ஆசீர்வதித்தொருளும் ஆண்டவரே, எங்க ராணுவத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, பெட்ரோலியத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்காக ஜிபிக்கிறோம், இணை அமைச்சர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, தேவனோட உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும், தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க மாநில முதலமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருவரு மேலும் தேவனோட திவ்ய கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக, ஒவ்வொரு எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அவங்க மேல கர்த்தரோட கிருபையுள்ள கரம் தங்கியிருக்கணும் ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தின் விவேகத்தை தருவீராகப்பா, பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக, ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனே எஸ்எப்பா கவுன்சிலர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக, தேவனோட கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும் பாதுகாக்கணும் ஆண்டவரே, உன்னதரே இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும் எப்படி கொண்டு வரணும் எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அவங்க மேல தேவனோட கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும், நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
0: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக நம்ம சவுமணும் போராடி சவுமணும், நிறைய நம்ம திருச்சபையில திறந்து கற்று நாம் வைக்கப்படணும், அதுக்காக சாப்பிடணும்.
3: ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா எங்க தேசத்தையும் தேவனை கருத்தர் ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், எங்க தேசத்தின் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொன்றை ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா, எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் திறக்க உதவி செய்தீரே, கோடி நன்றி ஏசப்பா, தமிழ்நாட்டிலும் திறக்க தேவனை கருத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே, பரலோக தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா, இந்த கொரோனா வைரஸ்க்கு முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா, இதனால திருச்சபைகள் திறக்கப்படாம இருக்குது ஆண்டவரே, பரலோக தேவனே எவ்வளவு மக்கள் ஏசப்பா தவிக்கிறாங்க, எவ்வளவு சபைகள் தவிக்குது ஆண்டவரே, என் தேவனே மனம் இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், ஒவ்வொரு போதகர் மார்கள் என் தேவனை கர்த்தர் வல்லமேடத்தை பயன்படுத்துவீராக, ஊழியக்காரர்களை வல்லமேடத்தை பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், எங்க திருச்சபை வளர்ந்து பெருகுன ஏசப்பா, எங்க திருச்சபையில ஒரு அக்னி பற்றி எரியுன ஆண்டவரே, எங்க திருச்சபைகள் ஒரு எழுப்புதல் உண்டாகும் ஏசப்பா, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உன் வருகைக்கு ஒரு கூட்ட ஆத்து மக்களை கூட்ட ஒரு ஒவ்வொரு திருச்சபையும் தேவனை கர்த்தர் பயன்படுத்துவீராக ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, திருச்சபைகளை திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக, மனம் இறங்குங்க ஏசப்பா, நாங்க யாற்றை ஏசப்பா போவோம் ஆண்டவரே, என் தேவனே மனம் இறங்குங்க ஆண்டவரே, எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும், மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா, தடைகளை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா, போது ஆண்டவரே மனம் இறங்குங்க ஏசப்பா, என் தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா, எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா திருச்சபைகளை திறந்து இதற்கு பின்னாக நின்று கிரீசர பொல்லாத சாத்தன் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா, எப்படி ஆச்சு திருச்சபைகள் திறக்கணும், நாம மகிமை பண்ணும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா, அப்படி செய்யப்படுதுன்னு கொடானுக்குடி நன்றி ஆண்டவரே, அப்ப எல்லா துதிகன மகிமமைக்கு செலுத்துகிறோம், இயேசுமல் ஜெபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே, ஆமென்.
0: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்ட பாருங்க, நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம், 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள், 81 44 192 192 8144 192 192 ஈஸியா மனசை வச்சுக்கலாம், 8144 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம், சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஊழியத்துக்கு போயிருவோம், நாங்களாம் சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும், அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது, ஆகவே தான் இந்த
5: 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாம்.

0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is isvinkaram@gmail.com. Our website

0: இருபத்தி மூணாவது சங்கீதம் அஞ்சாவது வசனம்.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
0: நன்மையும்
1: கிருபையும் என்னை தொடரும்.
0: நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
1: நான் கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த உலக நமக்கு சொந்தல்ல, எங்க நீடித்த நாள் நிலைத்திருப்போம்? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். அதுக்காக நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? அதிகமா சீர்படுத்தணும். நம்ம வாழ்க்கைய சரிப்படுத்தணும். நம்ம வாழ்க்கைய வந்து எல்லா காரியத்திலையும் கரெக்டா வச்சுக்கணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த வீடு இல்ல, சொந்த உலகம் இல்ல. உலகத்தில் வேசு ஒரு நாளைக்கு என்ன செய்வது? கடந்து போயிரும். ரெண்டு கொரிய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம்.
1: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: பூமிக்குரிய கூடாரம் என்ன செய்வோம்? அழிந்து போனாலும்
1: தேவனால் கட்டப்பட்ட
0: கைவேலை இல்லாத
1: நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு. அந்த வீட்டுக்கு போறதுக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். இல்லாட்டா நம்ம என்ன செய்வோம்? இந்த வீட்டை விளந்துருவோம். இந்த உலகத்துல இருந்து கஷ்டப்படுற நாள் நமக்கு போது. உலகத்துல எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம். பரலோகத்துல என்ன வீடு இருக்கு? நித்திய வீடு. அந்த வீட்டுக்கு நம்ம ஒவ்வொருவரும் போனோம். அதுக்கு இங்கேயே ஆயத்தப்பட்டாதான் நம்ம போக முடியும். அங்க நம்ம அதுக்கு பிறகு இறந்தா பிறகு பாத்துக்கலாம் நினைச்சா நிச்சயமா நம்மளால போக முடியாது. இந்த உலகத்திலேயே நம்ம ஆயத்தமா இருக்கணும். முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சொல்றாரு யோவான் சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ரெண்டாம் வசனம்.
1: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
0: நமக்கு நிறைய பிதாவிடத்துல என்ன, எத்தனை வாசஸ்தலம் இருக்கு? அநேக வாசஸ்தலம் உண்டு. நம்ம எந்த நிலைமையில கத்திற்காக வாழ்ந்திருக்கோமோ அங்க அதுக்கு தகுந்தோட வாசஸ் நமக்கு அங்க வீடு இருக்கு. நிறைய அநேக வாசத்தலம் உண்டு. ஒரு வாசத்தலம் மட்டும் இல்ல. நம்ம எந்த தகுதி, எந்த இந்த உலகத்துல என்ன நம்ம செஞ்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த நமக்கு ஒரு வாசஸ்தலம் வீடு இருக்கு அங்க பரலோகத்துல. கத்திற்காக நம்ம அதிகமா பாடுபட்டா, கத்திற்காக அதிகமா நம்ம ஆண்டுக்காக எதை செய்தாலும் கத்திற்காக மனப்பூர்வமா செய்தா அதுக்கு தகுந்த ஒரு வாச செலவு இருக்கு. இல்ல நம்ம ஏதோ ஒன்று போனோம்னா சும்மா பரதேசில் ஒரு இடம், அதுலதான் அவ்வளவுதான் இருக்கும். நம்ம கத்திற்காக எதையாவது செஞ்சாலும் ஆண்டு சொல்றாரு. மூணாவசனத்துல என்ன செய்யறாரா? அவரோடு நம்ம இருப்போமா. அந்த இடத்துக்கு போனோம்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம கத்துட்டு உலகத்துல இருக்கும் போதே கத்திற்காக கிரியை செய்யணும். மூணாவசனம் பதினாலாம் அதிகாரம் மூணாவசனம்.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
0: உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அவரிடத்துல இருக்கணும் சொன்னா இந்த உலகத்துல அதுக்கு தகுந்தபடி நம்ம கத்திற்காக எதையாவது செய்யணும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம இருப்போம். ஆனா அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. கொஞ்சம் இல்ல, நிறைய வாசத்தில் அங்க இருக்குது. நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திற்காக, அது தகுந்த நமக்கு வாசஸ்தலம் உண்டு. அதனால இந்த உலகத்தில் இருக்கும் போதே நம்ம எதையாவது கத்திற்காக நல்லா கிரியை செய்யணும். கிரியை செஞ்சா அது தகுந்த வாசஸ்தலம் உண்டு. நம்ம கத்திற்காக எதையாவது ஒரு செய்யாம அப்படின்னு நம்ம இந்த உலகத்துல நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம வாழ்க்கை, நம்ம தான், நமக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு, இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு அதுக்கு தகுந்த வாசத்தில் தான் உண்டு. அதுக்கு பிறகு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு என்ன செய்யணும்? மனசுக்குமார் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்போறோம். அப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு வாச செலவு உண்டுன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் நம்ம அந்த இடத்துல அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். இந்த உலகத்தில் நமக்கு சொந்தம் இல்லை பாருங்க. உலகத்தின் வேஷம் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய போகுது? கடந்து போகுது. அதான் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம்.
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது, பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ.
0: இதெல்லாம் சும்மா சொல்றாங்க, இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்றதா நம்ம அதுக்கு தகுந்த இடம் தான் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல எதை செய்தாலும் கர்த்தருக்காக மனப்பூர்வமா கர்த்தருக்காக ஊழி செஞ்சாலும் மனப்பூர்வமா செய்யணும். ஊழி இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டா என்ன நாளைக்கு போய்க்கலாம், நம்ம இப்படியே நினைச்சோம்னா நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்கும். எதை செய்தாலும் பணம் உதவி செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யணும். நம்ம கர்த்தர் செய்யும் போது அங்க ஆண்டவர் என்ன செய்வாரு, அது தகுந்த இடத்த வச்சிருப்பாரு. இந்த உலகத்துல பாருங்க, நிறைய நல்லா நிறைய பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க. அவங்க வீட்டுல பார்த்தா எத்தனையோ ரூம்லாம் கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒன்னு வீடு ஒன்னு அவங்களுக்கு ஒரு கீழே விழுந்து விழாது. எத்தனை வீடு, மூணு மாடி நாலு மாடி, சென்னையெல்லாம் எத்தனையோ மாடி கட்டியிருக்காங்க. அது தகுந்த அவங்க எத்தனை பாடுபட்டு எத்தனை பணம் செலவு பண்ணி கட்டியிருப்பாங்க, அது தகுந்த அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஊர்ல பார்த்தா நம்ம சின்ன வீடு அப்படி இருக்கும், அப்ப நமக்கு அது தகுந்த வீடு. அதே போல இயேசு கிறிஸ்துவத்துல விசுவாசமா இருக்கணும். நான் இந்த எதை செய்தாலும் கர்த்தருக்காக மனப்பூர்வமா கர்த்தருக்காக செய்வேன் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உலகத்துல இங்க இல்ல, பரலோகத்துல இருக்கு. நீங்க செய்ய நீங்க என்ன செய்றீங்களோ அங்க ஒரு அந்த ஆசீர்வாதம் தேவநாய் கர்த்தர் அங்க வச்சிருக்கிறாரு. நம்ம இங்க செய்யட்டா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. அவரு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டுன்னு சொல்லல, அவர் என்ன சொல்றாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டு. விசுவாசம் இருந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக எதையாவது செய்யறோம், நம்ம கர்த்தருக்காக கொடுக்கறோம், கர்த்தருக்காக செய்யறோம், கர்த்தருக்காக நிறைய பேர் ஊழித்த நம்ம போய் எங்கேயாவது இப்படியாவது ஆண்டரை பத்தி ஒருத்தருக்காக சொல்லணும். அந்த பாரம் உலகத்துல கர்த்தருக்காக நம்ம ஒன்னும் செய்யாட்டா பரலோகத்திலும் ஒண்ணு நம்ம என்ன செய்யும், பரலோகத்தில இடம் கிடைக்காது. அதுதான் இந்த உலகம் தான் நமக்கு சொந்தமே கிடையாது. உலகத்தில் பேசு ஒரு நாள் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. உலகத்துல எத்தனை வீடு மேல வீடு கட்டினாலும் மாடி மேல மாடி கட்டினாலும் நம்ம கூட வர போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல எத்தனை வீடை கட்டியிருந்தாலும் பாருங்க, சென்னையிலாம் 14 மாடி கட்டடம், 7 மாடி கட்டடம் கட்டுறாங்க. அவ இன்னைக்கு திடீர்னு சொல்லி பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னா என்ன செஞ்சிருந்தோம், வீடெல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் மண்ணுக்குள்ள புதஞ்சிரும். கத்திற்காக நம்ம எதை செஞ்சோம்னா பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும், இல்லையா இந்த உலகத்தோட முடிஞ்சிரும் அவ்வளவுதான். அல்லேலூயா. கத்திற்காக செய்யணும், விசுவாசம் வேணும். எனக்கு கத்தர் நிச்சயமா வீடை கட்டி வச்சிருக்கிறாரு. நான் கத்திற்காக நான் இதை செய்தாலும் அவருக்கு செய்யற அவர் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு பரலோகத்துல தருவாருங்கிற உங்களுக்கு விசுவாசத்தோடு நீங்க எதை செய்தாலும் செய்தாதான் கத்திற்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கத்து வச்சிருப்பாரு. இங்க நம்ம சும்மா ஏதோ என்ன நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு போனோம்னா பரலோகத்துல போற வரைக்கும் அங்க ஒண்ணுமே இருக்காது. அதான் சொல்ற அவன் அவனுக்கு கிளியா அழிக்கும் போல என்னோடனே கூட வருது. நீங்க எதை செய்றீங்களோ அதுதான் பரலோகத்துல உங்களுக்கு அங்க ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறாரு. ரெண்டாவதாக எபிரேயன் புஸ்தகம் 10:21-22
1: தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க
0: கெட்ட மனசாட்சி, கெட்ட மனசாட்சி கூட பரலோகத்துக்கு என்ன போக முடியாது. துர்மனசாட்சி நீங்க
1: தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும்,
0: நம்ம கர்த்தர் ரத்தத்தினால தெளிக்கப்பட்ட இருதயம். வாசி பாருங்க 1 Peter 1:2
1: இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும்.
0: அப்ப நம்ம ஆண்டவர இயேசுக்கு ரத்தம் மாதிரி என்ன செய்யணும், தெளிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் தெளிக்கப்படணும், இயேசுக்கு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்தையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்காராம் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம பாவத்தெல்லாம் ஆண்டவர் மையம் பாவங்கள் நிறைய பேர் நம்ம பாவம் என்ன அடிக்கிறோம், ஆண்டவரே நான் வந்து செவிக்காம போயிட்டேன், நான் வந்து பைபிள் வாசிக்காம போயிட்டேன், நான் வந்து இதை செவிக்காம போயிட்டேன், அதை அப்படி இல்லை. நம்ம பாவம் அங்க எப்படி இருக்குமா பாருங்க, ஓசியன் புஸ்தகம் 13:12
1: எப்ராயிமின் அக்கிரமம்,
0: எப்ராயிமின் அக்கிரமம்
1: கட்டி வைத்திருக்கிறது.
0: நம்ம அக்கறை என்ன செஞ்சிருக்குதா, கட்டி வைத்திருக்கிறது.
1: அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: நம்ம பாவம் எங்க எப்படி இருக்குதா, பத்திரப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, அருமையானவர்கள் நம்ம பாவத்தை ஒவ்வொரு பாவத்துமா அதை ஆண்டவர் சொல்றாரு, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான். அறிக்கை செய்து விட்டு உடனே அறிக்கை செய்து திரும்ப திரும்ப திரும்ப அந்த பாவம் செஞ்சா நம்ம பாவம் எங்க என்ன எப்படி இருக்குதா, பத்திரப்பட்டு வச்சிருக்குது, கட்டப்பட்டிருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு தெளிக்கப்பட்ட ஆண்டவர் ரத்தத்தினால கத்தட்ட கேட்கக்கூடிய சப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. நான் இன்னைக்கு இந்த பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டாண்டவர். நம்ம நினைக்கிற நம்ம பேசுறத யார் கேப்பா? எப்படி கேக்கு நினைக்கிறோம்? நம்ம பேசுறத யார் கேப்பா? வீட்டுல தானே பேசுறோம், அது யாரு கேப்பா? எப்படி அவங்களுக்கு எப்படி ஆண்டவருக்கு தெரியும் நினைக்கிறோம்? ஆண்டவுடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கு. எவ்விடத்துல இருந்து கத்திரையில கண் என்ன செஞ்சிருக்கு? பார்த்து கொண்டே இருக்கு. நம்ம அதை மறந்துடுறோம். நம்ம பேசுறது யார் கேப்பா? எப்படி தெரியும் நம்ம சிறப்பாம எப்படி இருக்குதான்? பத்திரப்பட்டிருக்குதான். பாருங்க, நம்ம வாழ் வயசு பாவங்கள் என்ன செய்யும்? நம்ம எலும்பல் நிறைஞ்சிருக்குதான். வாசு பாருங்க, பயங்கர பயமா இருக்குதுல்ல. நம்ம அடிக்கிடணும். நம்ம ஏதாவது பேசிட்டோம், நமக்கு தெரியும் யாரு பாப்பா, நம்ம பேசுற யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, நம்ம செய்யற பாவம் என்ன செய்தா? நம்ம வாழி வயது பாவம் அப்படியே எலும்பல் நிறைஞ்சிருக்குதான். பாருங்க, ஐயோ நினைச்ச பயமா இருக்குது. யோபின் புஸ்தகம் 20:11.
1: அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும்.
0: எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நம்ம செய்யற பாவங்கள், நம்ம வாலி வயசு பாவங்கள் எங்க நிறைந்திருக்குதா? எலும்பு நிறைஞ்சிருந்து என்ன செய்யும்? நம்மளை புதைச்சிருவாங்கல்ல. அப்ப நம்மோட அந்த எலும்பு பாவம் மண்ணுக்குள்ள என்ன செய்யும்? படுத்துக்கொள்ளும். ஆண்டவரை இயேசுகிட்டு வாயினு சொல்லி கூப்பிட்டாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது? அங்க போக முடியாது. இறைவன் புஸ்தகம் 17:1 பாருங்க. நம்ம இதுல நினைவு நம்ம இதுவும் இல்ல. இந்த உலகத்துல வாழும் போதே அறிக்கிடுங்க, தயசு அறிக்கிட்டுருங்க. இந்த உலகத்துல வாழும் போது அறிக்கிட்ட பரலோ ராஜ்யத்துல போகவே முடியாது.
1: யூதாவின் பாவம்,
0: யூதாவின் பாவம்
1: இரும்பு எழுத்தாணியினாலும்,
0: இரும்பு எழுத்தாளினாலும்,
1: வைரத்தின் நுனியினாலும்,
0: வைரத்தின் நுனியினாலும்
1: எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும்.
0: நம்ம பாவம் எங்க எழுதப்பட்டிருக்கு? இதயத்தின் பலவையினாலும்,
1: உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது.
0: நம்ம பலிபீடத்தின் கொம்புல என்ன செஞ்சிருக்கா? பதிந்திருக்குது. அதனாலதான் அருமையானவர்களே, இந்த உலகத்தை நம்ம வாழும் போதே நம்ம பாவத்தை அறிக்கிட்டுனும். அது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அறிக்கை செஞ்சு விட்டு விடணும். அறிக்கை செஞ்சு திரும்ப திரும்ப திரும்ப அந்த பாவம் செய்ததுனா அறிக்கை செய்து விட்டு விடணும். இறக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டுட்டா இறக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விடாட்டா திரும்ப திரும்ப பாவம் செஞ்சா பரலோகத்துக்கு போக முடியாது. அருமையானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளும். அதான் சொல்ற ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவரையும் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறான்ச்சா. எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. கற்றுடி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடும் கண்ணீரோடு இருக்காங்க ஆண்டவரே. அவங்க கண்ணீர்லாம் தொடங்க கவலையெல்லாம் மாத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரி செய்ய ஆசீர்வதி உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யப்பா. கத்துடி கிருபை என்னாலும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை செய்ய ஆசீர்வதி உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும் ஐயா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இந்த வழி நடத்துங்க ஏசப்பா. அப்பா நீர் பத்திரமாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்க. கத்துடைய காரம் தாங்கட்டும். காய்ச்சலை குணமாக்குங்க ஏசப்பா. கிட்னி குணமாக்குங்க ஏசப்பா. ஹார்ட் குணமாக்குங்க ஏசப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். வயிற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. ரட்சிப்பின் தேவனையுமே துதிக்கிறோம். ஊர் மக்களை ஆசீர்வித்து ரட்சித்தரலும். பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நரம்பு பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நரம்பு பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. கத்துடி காரங்களை தாங்கி வழி நடத்தவும் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செஞ்சேசப்பா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம். கண்பார்வை இல்லாத மக்கள் கண்பார்வை தாங்கேசப்பா. புதிய கண்ணை வைங்கேசப்பா. பலப்படுத்துங்க தேவாதி தேவனே. பலத்த காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் அனுப்புவதற்கும் அதிகமாய் கிரி செய்ய. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்ய. அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குடிக்கிற மக்களை விடுதலை செய்ய ஆண்டவரே. அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். தொழில் செற குடும்பங்கள் ஆசிரியக்கப்படணும். வியாபாரம் செற குடும்பங்கள் ஆசிரியக்கப்படணும். அப்பா கேசில் இருக்க மக்கள் வெற்றி தரணும் ஐயா. ஒரு குடும்பத்தையும் செழிப்பாய் மாற்றும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, அப்பாவை நோக்கி ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் படிக்க ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஏசப்பா. வீடு கட்ட முடியலையே, நிலம் இருக்குது கட்ட முடியலையேன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு நல்ல வீடு, அழகான வீடை கட்டி கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. பிரிந்து கொடுங்க அணைக்கணும் ஏசப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஏசப்பா. நன்மையான காரியத்தை செய்ய கர்த்தருடைய நாமம் மகிழ்படட்டும். எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவியில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளி வந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிற்கு டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பேர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12R80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address asinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புத்தகம் 2 அதிகாரம் 7 வசனம்.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராய் தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். கலங்கே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயர்வில்லை, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானான்னு சொல்லி கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க. நம்ம ஜீவனில் தேவனை என்ன செய்யணும்? துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லையா? தேவனை கர்த்த நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயிர்வே இல்லை, என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனாலதான் தேவன் இந்த வசனத்துல நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18:48
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்,
0: எனக்கு விரோதமாய் எழும்புகள் மேல்
1: என்னை நீர் உயர்த்தி,
0: என்னை உயர்த்தி
1: கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன்.
0: அல்லேலூயா. கொடுமையான மனுஷனுக்கு விலக்கி என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். நம்மளுக்கு சத்துருக்கள் யாரு? பிசாசா. நம்ம சத்துரு மேல யாருமே இல்ல. அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்ய? விலக்கி நம்மள என்ன செய்யறா? விடுவித்து நம்மளை என்ன செய்ய? உயர்த்தி தப்பு வைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்க வாழ்க்கையில கஷ்டத்துல இருந்து நல்ல ஐஸ்வர்யத்துல உயர்வை தருவார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்ம உயர்த்து நாம் என்ன செய்யணும் அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:3-4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
0: என் தலையை எரிச்சிறாரா? உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனால் சங்கீத நீர் என் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிற. ஆனா என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாரா? கர்த்த நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவன் நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில உயர்வை தரணும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்ம உயர்த்த முடியும். இந்த உலகத்தில் யாருமே நம்மள உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான உங்க இயேசுவின் கரத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்? கட்டாய உயர்வை தரப்புறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாம இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம், பிரச்சனை, என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் கர்த்தாவே, நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்த நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் செபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவிலையும் செபிக்கணும், பகல மாத்திர பகலையும் செபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம செபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புறார். வேற ஒன்னே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம செபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம செபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் செபிச்சுட்டா போதும் அப்படி இருக்க கூடாது. இரவும் பகலும் நம்ம செபிக்கணும். 2 மணி நேரம் நீ செபிச்சிருக்கிறோம் போதும், 3 மணி நேரம் அது ஒரு அதுக்காக ஒரு காலம் இருந்துச்சு, உண்மைதான். 2.5 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. 2.5 மணி நேரம் செவிச்சா போதும். இப்ப எல்லாம் அப்படி இல்ல. இப்ப காலம் கடைசி நாள்ல வாழ்றதுனால என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி செவிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145 சங்கீதம் 18 வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறிஸ்து நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்க எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார், உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சி தருவாரு, பந்திர செய்யணையா, நம்மள யாரு வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு கதட்டுறாங்களா? ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி உண்மையாய் அவரை நோக்கி பண்ணும். உண்மையா நம்ம அவரை நோக்கி கொடுப்போம். நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறாரு. உபாக்கம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 4:7 நம்மளை போல பாக்கி பெற்ற சத உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வாசி பாருங்க,
1: நம்முடைய தேவனாய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாய கர்த்தரை
1: தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல.
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல.
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: வேற இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
1: வேற பெரிய ஜாதி எது?
0: வேற பெரிய ஜாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளும் போது நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிற. அவர் நோக்கி உண்மையா கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த போல அவங்க சொல்லியிருக்கிறாரு, எடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்மளை மாத்த முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தரின தெரிஞ்சிட்டார், நான் அவர் தெரியல, அவர் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன போயிட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையில்லாம நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறையில்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அத நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அவரை இடவிடாம ஜெபிக்கணும். ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:3, 4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: தலைய உயர்த்துகிறவமாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திரல, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதாங்க பரிசுத்த போல சொல்லிட்டாரு, இடவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. நீங்க செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல உயர்வு வரும், கடன் பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்வது நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவல உயர்வு பள்ளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடணும். பரிசுத்தபரிசுத்தர் இடைவிடாம சேவனுங்க, ஸ்தோத்திரத்தோட சபத்துல விழித்திருங்க. ரெண்டாவது நம்ம உயர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாசித்து பாருங்க, நீதிபதி புஸ்தகம் 14:34
1: நீதி ஜனத்தை உயர்த்தும்.
0: நீதி ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதிமானா இருந்தா, நம்ம நீதியா செய்தா, எதை செய்தால் நீதி, நீதியா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். அதான் கர்த்தர் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறேன். மறுபடியும் சங்கீதத்துல சொல்றாரு, 23
1: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
0: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
1: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்,
0: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்
1: என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
0: அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடந்தால் நீதி தன் ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதியா இருந்த போது, நீதியின் பாதையில் நடக்கும் போது, நீதியா நம்ம ஆளும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நம் வாழ்க்கையில் நீதி வேணும். நம் நீதி இல்லாம இருக்குமா? ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும். நீதியின் பாதையில் நடக்கணும் வேணும். நீதியா நான் நீதியா வாழணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. நீதியா இருக்கணும் ஆண்டவரே. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம் நீதியா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நீதியா இருக்கணும் ஆண்டவரே, நீதியா வாழணும் ஆண்டவரே. நம்ம எப்படி நீதிமான மாற்றுவார்? ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி நாம்,
0: இப்படி நான்
1: அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவர் ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படும். ஆண்டவரே, நான் நேத்து இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்கப்பா, என்னை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாயிரை மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை,
0: அவர் தம்முடைய கண்களை
1: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்று, நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். ஏசாயா 50 சொல்றாரு,
1: என்னை நீதிமானாக்குகிறவர்,
0: என்னை நீதிமானாக்குகிறவர்
1: சமீபமாய் இருக்கிறார்,
0: சமீபமாய் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நம்ம சமீபமா இருக்கிறாரு. ஆண்டவரே என்னை நீதிமான ஆக்குங்க அப்பா, நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லி கேளுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்து, ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கட்டாயம் உயர்த்துவார். எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின் படியும்,
0: எல்லா கட்டளையின் படியும்
1: செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியாயிருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தரும் உயர்த்தனும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தெரியுமா? ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கா சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான்.
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே என்ன வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை. அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்று பாப்பன, ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துகிறாரு? ஜெபம் பண்றவங்கள உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யாரை உயர்த்துறாரு? தாழ்வு உள்ளங்களை உயர்த்துறாரு. அன்றைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கத்துடி கரவங்களை தாங்கட்டும், அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, எத்தனை வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தேவையில்லாம அப்பா கம்ப்யூட்டர் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா, லேப்டாப் வச்சு அப்பா தேவையில்லாத படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்க மாற்ற வேண்டும் கெஞ்சுகிறோம்ப்பா. அப்பா தகப்பனே, தகப்பனே தேவையில்லாத போய் செல்போனை வச்சு தேவையில்லாத காரியங்களை பாக்குறாங்களேப்பா, ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம். அவங்க ஆத்மா வெளியேறப்பட்டதை யாருமே ஆத்மா வேஸ்டா போயிடக்கூடாது சுவாமி, எப்படியாவது அவங்க சந்திக்க முடியாது கெஞ்சுகிறோம். அன்பின் ஆண்டவரே நீங்க தான்ப்பா உதவிச்சு, நீங்க தான் உதவிச்சுன்னு அப்பா, தேவையில்லாத செல்போன்லையும் தேவையில்லாம லேப்டாப் போய் பாக்குறவங்க எத்தனை பேர், ஆண்டவரே இவங்களெல்லாம் மாற்றுங்கப்பா மாற்றுங்க. எத்தனையோ மக்கள் குடித்து வெறித்து ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டிருக்காங்களப்பா. இவங்க வாழ்க்கையில ஒரு புதிய தந்திரல முடியா ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இதை பார்க்கும் போது கசப்பாய் மாற்ற வேண்டும் கெஞ்சுகிறப்பா. நீர் அதிசயங்களை செய்ய முடியாத கூட கெஞ்சுகிறோம். அன்பின் தகப்பனே இறங்குங்கப்பா இறங்குங்க அப்பா. எத்தனை பேர் இந்த வெத்தலை பாக்கு போட்டு ஆத்துமாக்க எடுத்து கொண்டிருக்காங்க, அவங்கெல்லாம் மாத்திருங்க மாத்திருங்க. அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஈசப்பா. கேட்ட சமான இல்லைன்றப்பா சொல்றாங்க, சமான் இல்லை அதனால தான் இப்படி பண்றேன்றாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க சமான் தாங்க சந்தோஷ் தாங்கப்பா. அண்டுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஈசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன விலை இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் செவனைகள் பெல்லிசினியங்களை அழித்து போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவரே. கத்துடி கரங்களை தாங்கட்டும் அப்பா கத்தாவே. எத்தனையோ கஷ்டங்கள் அப்பா, எத்தனையோ பாப்பா வள கஷ்டங்கள் பிரச்சனைகள், குடும்பத்துல சண்டை சச்சரவு, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க அப்பா. எல்லா சண்டை சச்சரவுலாம் மாத்திருங்க மாத்திருங்க. நிம்மதியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்களை சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத போயிருதப்பா. சண்டை குழப்பம் தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குற பொல்லாத அசுத்தவி ஏசுக்கு நாம் அதை கழிந்து கொண்டு கட்டுகிறோம். பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்கப்பா. பணத்தேவை சந்திங்க ஏசப்பா சந்திங்கப்பா. வெள்ளியும் என்னோட இது பொண்ணு என்னோட சொன்னீங்க தானே ஏசப்பா. எத்தனை குடும்பங்கள் கடன் பிரச்சனால் தவிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க. எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பால் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை மாற்ற வேண்டுமே ராஜா, மாற்ற வேண்டுமே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டுமே, நன்மைகளை செய்ய வேண்டுமே. இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் அப்புறப்படுத்த வேண்டுமே ஆண்டவரே. ஏசப்பா நீங்க சொல்லாக நீங்க கட்டிட நிற்கும் ஐயா. பலத்த அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா. இந்த பொல்லாத வியாதி எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க. கொரோனா வாட்டி படித்து கொண்டிருக்குதப்பா. அதுல இருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க ராஜா. குமார விடுதலையாக்கலால் மெய்யாக விடுதலான்னு சொன்னீர். தேவக்குமாரன் இயேசுக்கு நீர் ஒருவர் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாரும் ஐயா. தோட்டத்துல வெள்ளம் அழைச்சிருக்கிற விவசாயிகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்போ மழைனால யாருக்கும் நஷ்டம் வந்துடாது. இடிக்கி மழை எங்களுக்கு ஆசீர்வாதமான மழை தாரும். எந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாதப்பா. ஆசீர்வாதமான மழை தாரும் ஆண்டவரே. அப்பா தண்டனை மழை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான மழை தாரும். மழை எங்களுக்கு தேவை. எங்க கரத்துல எல்லாம் தண்ணி வேணும், குடி தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது ஆண்டவரே. இங்க ஆசீர்வாதமான மழை தாரும் ஐயா. வெள்ளம் விளைச்சல தாரு, நல்ல விளையணும் அப்பா. ஈசாக்கு விதைவைத்தான் தேவன் 100 மடங்கு ஆசீர்வத்தேன்னு சொல்லி வாக்கு தத்துவத்தின்படி விவசாயிகளுடைய நிலம் நல்ல விளையணும். ஆசீர்வத்தை கட்டளிடுங்க ஏசப்பா. உங்களாலதான் அது முடியும் அப்பா. அவன் நோக்கி கெஞ்சுகிறோம். யாரும் விவசாயிகள் நஷ்டம் அடையக்கூடாதப்பா. இந்த வருஷத்துல எவ்வளவோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. அப்பா அவன் துதிக்கிறோம். இந்த கொரோனானால எத்தனையோர் வெள்ளம் விளைஞ்சு சரியான முறையில் நெல் அறுக்க முடியல. எத்தனையோ குடும்பங்கள்ல பூவெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு அப்பா. அப்படியே மக்கி போற அளவுக்கு ஆயிடுச்சு சுவாமி. அந்த நாள் வராதபடிக்கு, யாருக்கு விவசாயிகளுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டும். கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். நீங்க ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகி முக்கிச்சிருத்தோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நாமத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443070809 மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளிங் பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192. இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா?
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. ஏசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே அவர்களே. அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சிக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பு. ஆசித்து பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15
1: அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன்.
0: சின்ன பிரச்சனை கர்த்தர் போட்டு சொல்ல முறுமுறுத்துருவாங்க. ஆமா, என்ன இருக்குது கர்த்தர் சேவமணி, என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன், நம்பிக்கையா இருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறாரு. அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன். அவர் தான் நித்திய ஜீவன். நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ராமருக்கு நிறுவோம் 5:17
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள் என்பது
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனால தான் என்ன சரி, ஜீவன் அடைந்த என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம், 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கு, ஹல்லேலூயா சொல்லமா. நம்ம அதில் ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம்.

0: அதுக்குத்தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள். என்ன நிலை வந்தாலும் சரி, அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அது பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்குறாரு, முதல்ல பார்த்தா என்ன கொடுக்குறாரு, வாழ்த்துக்கிறதுல நம்மளை தாங்குறாரு, அப்புறம் நம்ம சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்கிறாரு, மகிமில் சேர்த்துக்கொள்றாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானமாக கொடுக்குறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவது என்ன கொடுக்குறாரு, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமாக வச்சிருக்கிறாரு. ஹலேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசு விழால நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், 1000 வருஷம் ஆட்சியில் ஆளுகை செய்ய போகிறோம். ஹலேலூயா. தானியல் புஸ்தகம் 7:27
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின்
0: ராஜரீகமும் ஆளுகையும்
1: மகத்துவமும்
0: உன்னதமானவருடைய
1: பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம்
0: நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும்
0: அவரை சேவித்து
1: அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்ற அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலயும் நமக்கு எல்லாம் தர உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கருத்தை பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திரம் நம்மள என்ன செய்யறாரு, நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு, மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கறாரு, பரிபூர்ண பூர்ண சமாதத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு, உயிரோடு வைக்கிறாரு. நான்காவதாக நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுமா, அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கும். அப்புறம் அவரோடு நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். பசுத்தவன்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்போறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா, கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்கள் தான் ஆண்டவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் சொல்லி அவரை பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தீர்க்க ஆயுசு தர. நம்ம ஒரு நாள் 1000 வருஷம் அரசு அரசியல் அவரோட அரசாழ்வோம். நித்தி சீவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா.
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது. முடிவிலே நம்மை மகிமேலே ஏற்றுக்கொள்கிறது. நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைப்படி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். நான்காவதாக நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாரா, நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு கூட சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்த நோக்கி பார்த்து சாவோம். தேங்க்யூ லான் தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா, உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். இடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூர்ண சமாதானத்தை நிரம்பி வழியிறு, சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. உறுதியானங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க இந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்டோ தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கர்த்தர் பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்து கொடுத்தாக்க அவர்கள் இன்னும் வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தும். தேங்க்யூ எல்லாம் நமக்கு நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க ஏசப்பா, பலவீனத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு செய்வனிட்டு உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாந்தை சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசுத்தாவியான அபிஷேகம் அளவுலாம் ஊற்று மண்டவரை. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாக அந்த குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கில்லா சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன், கண்ணீர், வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க அப்பா. வீடை மீட்க முடியாத மக்கள் வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பெற்றோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பெரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாளந்து தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்து குடுமை அனைக்கிறமே வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெயிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestbombs@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் hendabjesus.in. God bless you.

0: வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹலேலூயா. முத கர்த்தர் செவத்தை கேட்கிறவ சோர்ந்து போகாம எப்போதும் செபிக்கணும். ரெண்டாவது நம் பாம்பு இல்லாம செபிக்கணும். மூணாவது விழித்திருந்து செபிக்கணும். தூங்கமையா, நம்ம தூங்கினாலும் இருந்து என்ன செஞ்சிருக்கணும், விழித்திருக்கணும். நான்காவதாக பசுத்தாவைக்குள்ள செவம் பண்ணணும். பசுத்தாவுக்கு செவம் நமக்கு என்ன பக்தி விருத்தி, நமக்கு நமக்குள்ள பக்தி விருத்தி அடையுது. அல்லேலூயா. நம்ம பக்தி நம்ம அண்ணி பேசும்போது இழைத்தவனை இழைப்பாரத்தக்க இழைப்பாரு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டோம். நம்ம இப்படி இல்லை ஆண்டவரே, நாங்களும் கேட்போம் ஆண்டவரே அப்படி சொல்ல போறோம். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற டீ பாக்குற நீங்களும் கூட அண்ணி பாசல ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 21:22
1: மேலும்
0: மேலும்
1: நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய்
0: ஜெபத்திலே
1: எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள்.
0: பாத்தீங்களா, விசுவாசத்தினால கர்த்தர் கேட்டு அவைகளும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹலேலூயா. முதல் எப்படி செபிக்கணும், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணும். ரெண்டாவது பாம்பு இல்லாம ஜெபம் பண்ணும். மூணாவது விழித்திருந்து செபிக்கணும். நான்காவதாக பரிசுத்தாவைக்குள்ள ஜெபம் பண்ணும். அஞ்சாவதாக என்ன செய்யணுமா, விசுவாசத்துல செபிக்கணும்.
1: நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா,
0: விசுவாசம் உள்ளவர்களா
1: ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ
0: அவைகளெல்லாம் பெறுவீர்கள். விசுவாசம் உள்ளவர் ஜெபத்தில் ஏதாவது கேட்டால் கர்த்தர் கொடுப்பை கொடுப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம ஆண்டவரை இயேசுக்கே சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. நமக்குள்ள கொஞ்சம் கூட சந்தேகம் வரவே கூடாது. அதான் சொல்ற யாக்கோப்பு 1:6.
1: ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்,
0: கொஞ்சம் கூட கடுகளும் கூட அதை எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்
1: விசுவாசத்தோடே கேட்க கடவன்.
0: விசுவாசத்தோட கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. என் சவத்தை கேட்பாரா, இப்படிதான் கேட்பாரா அப்படின்னு சொல்லி சந்தை கொஞ்சம் கூட வரக்கூடாது. கேட்ட கர்த்தன் நிச்சயமா நம்ம கேட்ட காரியங்கள் நமக்கு வாய்க்கு பண்ணி தருவார். அல்லேலூயா. எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் சவத்தை கேட்கிறவர். நமக்கு விசுவாசம் வேணும். ஏதோ சும்மா செபிச்சிருந்ததல்ல, விசுவாசத்தோடு செபிக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 5:15.
1: விசுவாசமுள்ள ஜெபம்,
0: விசுவாசமுள்ள ஜெபம்
1: பிணியாளியை ரட்சிக்கும்.
0: விசுவாசமுள்ள ஜெபம் என்ன ஆகுமா, பிணியாளிகளை ரட்சிக்கும். எவ்வளவு வியாதியா இருந்தாலும் ரட்சிப்புங்கிறது விடுதலை. நிச்சயமா எப்படிப்பட்ட வியாதிகளை இருந்தாலும் நம்ம விசுவாசத்தோடு செபிக்கும் போது அவங்களை ரட்சிக்கும், அவங்களுக்கு விடுதலையாக்கும். அல்லேலூயா. என்ன பிணியாளியில இருந்தாலும் என்ன வியாதி கஷ்டப்பட்டாலும் கட்டாயம் விடுதலை தருவார். நம்ம செவத்தை தேவன் பேர் என்ன பேரு, செவத்தை கேட்கிறவரே ஒருத்தர் யாவரும் ஒருத்தர வருவார்கள். யார் செவத்தை கேட்க போத என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் செபிக்கணும். ரெண்டாவது பாம்பு இல்லாம நம்ம செபிக்கணும். மூணாவது இறுதிய விழித்திருந்து செபிக்கணும். நான்காவது பரிசுத்தாவுக்குள்ள செபிக்கணும். அஞ்சாவது விசுவாசத்தோடு செபிக்கணும். கர்த்தர் நம்ம செவத்து கட்டாயம் பதில் கொடுப்பார். நம்ம செவத்தை கேட்கிறவர். நம்ம கண்ணீர் அவர் கணக்குல வச்சிருக்கிறாரு. யாரும் கலங்க வேண்டாம். நம்ம கண்ணீரோடு நம்ம செபம் பண்ணுவோம். ஆண்டு ஒப்பு கொடுப்போம். நந்தி செவத்தை நம்ம வாழ்க்கையில இருக்குதா, நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லி நம்மை நம்ம அலசி பார்த்து கர்த்தரத்துல அர்ப்பணிப்போம்.
1: எங்களுக்குள்ளே இந்த ஜபாவே தாரும் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் ஜபத்தை கேட்கிறவரே. ஆம், அவர் ஜபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துருத்திலே பிடித்து வைத்திருக்கிற தேவன், நம்முடைய அலைச்சல் எல்லாம் எண்ணுகிற தேவன். நம்முடைய கண்ணீரின் ஜபம் அவர் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நம் ஜபத்தை தள்ளாதபடிக்கு நம் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. எல்லாம் ஜெபிங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. கேட்போமா, ஹல்லேலூயா. எல்லாம் கேட்கலாமா.

போகாமல், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க, கர்த்தாவே அந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா? பாவம் இல்லாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. அப்பா, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பாவம் இல்லாமல் ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். அப்பா, என் ஜெபம் அப்போ சமூகத்தில் கேட்கப்படணும். என் அக்கிரமங்களின் பாவங்களின் முகத்தை எனக்கு மறைக்காதபடிக்கு இப்பொழுதே என்னை பரிசுத்த செய்யும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ராஜா. அதை திறந்து எல்லாரும் கேட்போமா? நன்றி, நன்றி. என் உள்ளத்திலே பாவம் வராதபடிக்கு அப்பா என்னை காத்துக்கொள்ளும். எப்பொழுது விழித்திருந்து நான் ஜெபிக்கும் ஆண்டவரே கேட்போமா? விழித்திருந்து ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு மணி நேரமா இரவில் நான் விழித்திருந்து ஜெபிக்கணும், அல்லது புலமே ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்க அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. அப்பா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கவும். இனி நேரிட போகிற எல்லா ஆபத்துகள் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு விழித்திருந்து ஜெபிக்க, அந்த விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆவியானவரே. வாயை திறந்து கேட்போமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட, நன்றி. நாங்கள் ஆவில் நிரம்பி ஆவிக்குள்ளாக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாசையிலேயே நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற தூண்டுகிற காரியத்தில் கர்த்தருக்கு அதை ஒப்பு கொடுத்து ஆவில் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி ஜெபிக்க, ஆவிக்குள்ளாக ஜெபிக்க எனக்கு அந்த பாக்கியம் தாரும். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி நான் வாயை திறந்து எல்லாரும் கேட்போமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கேளுங்க எல்லாரும், வாங்கி தரணும். அப்பா, அப்பா, ஆனா ஆவிக்குள்ளாக நான் ஜெபிக்கணும். அப்பா, ஆவிக்குள்ளாக நான் ஜெபிப்பதற்கு தகப்பனே எனக்கு உடைய கிருபையை அதிகமாய் தாரும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாரும் கேட்போமா? தேங்க்யூ லார்ட், நன்றி. ஐந்தாவது, விசுவாசம் உள்ளவர்களா நாம் ஜெபிக்க வேண்டுமா? விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பா, நான் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க எனக்கு உடைய கிருபையை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சந்தேகப்படாதபடிக்கு ஒரே மனதாய் நான் ஜெபிக்க எனக்கு இந்த ஐந்து ஐந்து விதத்திலே ஐந்து வகையில நான் ஜெபிப்பதற்கு எனக்கு உடைய கிருபையை தாரும் என்று சொல்லி நான் வாய் திறந்து எல்லாம் கேட்போமா? ஆம், கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் விண்ணப்பங்களின் ஆவி, அவர் விண்ணப்பத்தின் ஆவி, அவர் ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர். தேங்க்யூ மை லார்ட். வாய் திறந்து கேளுங்க. இந்த நாளிலே தேவாதி தேவன் தமது ஆவியானவரை நமக்குள் கொடுக்கும்படிக்கு எல்லாம் ஜெபிக்க நம்ம கண்ணமடி ஜெபிங்க. ஐந்து முறையில் ஐந்து வகையில நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரே எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம கேட்கலாமா? தேங்க்யூ லார்ட். நான் சோர்ந்து போகாம எப்பொழுது ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஐயா, அந்த பாக்கியத்தை எனக்கு அதிகமாய் தாரும். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு கிருபையிலே கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. விழித்திருந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுது ஒரு மணி நேரமாவது இரவில் விழித்திருக்கணும். அந்த விழித்திருந்து ஜெபிப்பதற்கு எனக்கு நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. நெவிட்டு விடாதிரும் ஐயா. எனக்கு அந்த கிருபையை கொடுங்க. ஆவில் நிரம்பி ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. எல்லாம் கேட்கலாமா? தேங்க்யூ லார்ட். தகப்பனே, இப்பொழுதும் இந்த வார்த்தையில கேட்டு உண்மையாய் தங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்போ விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பும்படிக்க செபிக்கிறோம். உன்னுடைய குருவியின் ஆவினால் நிரப்பும்படிக்க செபிக்கிறோம். விண்ணப்பத்தின் ஆவியானவரே இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது எல்லாரும் மீது இறங்கி வரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஊற்றும் ஐயா. உடைய விண்ணப்பத்தின் ஆவி எனக்குள் எங்களுக்குள் ஊற்றுவீராக. ஆவியான கடந்து வருவாராக, கடந்து வருவாராக. விண்ணப்பத்தின் ஆவியின் இறங்கி வருவாராக. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். இப்பொழுதும் இப்பொழுதும் இப்பொழுதும் விண்ணப்பத்தின் ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம், போராடி ஜெபிக்க விரும்புகிறோம். எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவி வேண்டும் ஐயா. அந்த விண்ணப்பத்தின் ஆவி எங்களுக்கு வேண்டும் ஐயா. அந்த குருபையின் ஆவி எங்களுக்கு வேண்டும் ஐயா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் தேங்க்யூ லார்ட். விண்ணப்பத்தின் ஆவியின் ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவாராக. விண்ணப்பத்தின் ஊற்றப்படுவாராக. இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. விண்ணப்பத்தின் ஆவியானவராய், விண்ணப்பிக்கும் ஆவியாய் இப்பொழுது எல்லாரும் இறங்கி வரும்படிக்கு நாங்கள்

0: பல்ல மேல நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க தே பல்ல மேல ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொண்டு இந்த மக்களுக்காக மை துதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், பக்தி விரித்தி அடையணுமையா கத்திற்குள்ள, பலப்படணுமையா கத்திற்குள்ள, நெருங்கி சிவிக்கணும் கத்திற்குள்ள, அப்பா அறிந்து கொள்ள அண்டிக்குள்ள சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ரச்சனையை சந்தோஷம் எங்களுக்கு தந்து உற்சாகத்தினாவை எங்களுக்கு தாங்கும்படி செய்யுங்கப்பா. உன்னத பலத்தால இடக்கட்டுங்க, அக்கினால மூடிக்கொள்ளுங்க, தேவ கிருவி எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்தன் அபிஷேக அளவுலாம் ஊற்றுங்க, அக்கினியை போடுங்கப்பா. தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். மகிமையான காரியம் செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆசிரியப்பா, இதயத்தில் விழித்திருந்து செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னதாவில எங்களை நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க ஆண்டவரே. வியாதியை சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்கு, எந்த மந்திரம் செய்வினைகளை எல்லாம் உடைத்து போடுங்க. சீவனுள்ள சாட்சியாய் மாற்றுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தை தாரு சுவாமி. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளித்து தாரும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் இருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. சாமத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுராச்சா, கெஞ்சிரப்பா, கெஞ்சிரும் அதிசயங்களா இருப்பதை செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் தொடங்க. படிக்கிறவளை ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தல் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டான ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், டோல்பாத் 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கோனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and our pieces.com. God bless you.

இவரே மெய்யான தேவனோ நித்திய ஜீவன், அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியா பற்றி பிடிச்சுக்கோங்க, அவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. ஏசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே அவர்களே. அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே

0: அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது, விடா அப்படியா பிடிச்சுக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசுதான். அதான் யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பு. ஆசி பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15
1: அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
0: சின்ன பிரச்சனை கர்த்தர் போட சொல்லாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமா, என்ன இருக்குது கர்த்தர் சேவமணி, என்ன இருக்குது, முறுமுறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன், நம்பிக்கையா இருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடித்துக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறாரு. அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன் அவர் தான். நித்திய ஜீவன் நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ரோமருக்கு நிறுவோம் 5:17
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே
1: ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே,
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனால தான் என்ன சொல்ற, ஜீவன் அடைந்த என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம், 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கிற ஹல்லேலூயா சொல்லமா, நம்ம அதுல ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்குத்தான் இந்த உலகத்துல எத்தனையோ பாடுகள், என்ன நிலை வந்தாலும் சரி, அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும். பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கிறாரு, முதல்ல பார்த்த என்ன கொடுக்கிறாரு, வலது கருத்துல நம்மள தாங்குறாரு, அப்புறம் நம்ம சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மள என்ன செய்யறாரு, மகிமில சேர்த்துக்கொள்றாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானமா கொடுக்கிறாரு. மூன்றாவது நம்மள என்ன செய்யறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவது என்ன கொடுக்கிறாரு, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தா கிறிஸ்து இயேசுவினால நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம என்ன செய்ய, 1000 வருஷம் ஆட்சியில ஆளிகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள
0: ராஜ்யங்களின்
1: ராஜரீகமும் ஆளுகையும்
0: மகத்துவமும்
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னதமான பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்
1: அவருடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்றார். அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலயும் நமக்கு எல்லாம் தர உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கத்து பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திரம் நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு, மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கிறாரு, பரிபூர்ண பூர்ண சமாதத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு, உயிரோடு வைக்கிறாரு. நான்காவதாக நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுஷ்மா, அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கு. அப்புறம் அவரோட நம்ம ஆளுகை செய்ய போறோம். பசுத்தான்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கத்தர் கொடுப்போறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னா கத்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா, கத்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்க தான் அண்டவரை, எனக்கு யாரும் இல்லப்பா, நீங்க தான் சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு தீர்க்க ஆயுசு தர. ஒரு நாள் 1000 வருஷம் அரசு அரசியல் அவரோட அரசாழ்வோம். நித்திய ஜீவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பாரு. அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா.
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது. முடிவிலே நம்மை மகிமேலே ஏற்றுக்கொள்கிறது. நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைப்படி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரம் இல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை

பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவதாக, நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாராம். நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபமாடுவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா. உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்ய, உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்ட தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உம்மோடு கூட சேர்ந்தது உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர்கள் இன்னும் வல்லமையாக கருத்தை பயன்படுத்தும். தேங்க்யூ எல்லாரும் மக்கள் நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க, ஏசப்பா பலவீனத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு செய்வனிட்டு உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசு தாபியான அபிஷேக அளவுலாம் ஊற்று மண்டவரை. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கில்லா சவுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க அப்பா. வீடு மீக்க முடியாத மக்களுக்கு வீட வீட்டுக்குள்ள கிருபை செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனோடு மக்களை கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமல்லாத குடும்பத்தில் சமாளத்தை தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்து குடும்பம் அனைக்கிறமே, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனம் ஆகியமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மை ஆகிய ஜீவிரவும் பரமபிதாவே. ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestbombs@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website and

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது,
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து,
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவாரு, எப்ப வருவாரு, எப்ப நம்ம கூட்டிட்டு போவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம், இந்த குலகத்துல குடியிருப்பு இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், 70-80 நல்லா வசதியா இருக்கிறவங்க 100 வயசு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகம்தான். அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. இந்த உலகம் இன்னைக்கு எல்லாருக்கும் செழிப்பா இருக்கும், நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: அதை தகாத விதமாய்,
0: அதை தகாத விதமாய்
1: அனுபவிதர்கள் போலவும் இருக்க வேண்டும்,
0: அனுபவிதர்களும் இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்வது, கடந்து போகுது. இந்த உலகத்தில் இருந்த கூட இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்க என்ன செய்யணும், அனுபவிவாதி போலவும் இருக்க வேண்டாம். ஆண்டு சொன்ன உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல. உலகத்துல பார்க்கும்போது அநேக போராட்டங்கள் போத்திரங்கள் வரும், அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாத்திர நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்க கேட்டோம் இல்லையா, 6:7 வாசிக்க கேட்போமா.
1: உலகத்திலே,
0: உலகத்திலே
1: நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: உலகத்துல என்ன சொல்லலாம், ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல,
1: இதிலிருந்து,
0: இதிலிருந்து
1: நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
0: இந்த உலகத்திலிருந்து என்ன செய்வது, ஒன்னும் கொண்டு போவது என்பதும் நிச்சயம். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஒன்னும் கொண்டு வந்ததில்ல, உலகத்துல ஒன்னும் கொண்டு போறது இல்ல. அதனால நம்ம பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அப்ப நம்ம பரலோகத்துக்காக, பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதைதான் நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். கத்துற அதைதான் 2-3 வருஷமா தொடர்ந்து அதை தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தியானிப்போம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலாவது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்தில் நடப்பார். ரட்சிக்கப்படுற ஜனங்கள் அது எங்க, எந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க, பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சிப்போம், என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை எப்பயாவது ரட்சி திரும்பையா, நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. நம்ம ஆண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும். நம்ம பலத்தினால பராக்கத்தை ரட்சிக்கு வர முடியாது, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சி திரும்பப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும், இந்த உலகம் எனக்கு வேண்ட ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரணும், எனக்கு ரட்சியும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏற்பாட்டை கேட்டா நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பாரா, ரசிக்க மாட்டாரா, கட்டாயம் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு, கத்தெடுத்துட்டு தான் இருக்கு. 3 சங்கீதம் கடைசி வசனம் கூட வாசிங்க, 3 சங்கீதம் பார், கடைசி வசனம்.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம கேட்கணும், கேட்டா ரட்சிப்பார். யாரா இருந்தாலும் சரி, கேட்டா ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க நடக்க முடியும், பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரே கேட்டே இருக்கணும், ஆண்டவரே நீ ரட்சியுமாப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பத்தி சொல்ல நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமே பத்தாது. நம்ம நம்ம ஒவ்வொரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்தலும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2:12.
1: அதிக பயத்தோடும்,
0: அதிக பயத்தோடும்,
1: நடுக்கத்தோடும்,
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: உங்க ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படும். நம்ம பிரயாசப்பட்டா கத்து ரட்சிப்பு, அதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமா கத்துருவோம். அதனால நம்ம பிரயாசப்படணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்ன நான் ரட்சிக்கப்படணும், நம்மளுடைய பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும் பாப்பா, அவங்க கூட இருக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடையும் சொல்லியிருக்கீங்க, என்னை இன்னைக்கு ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் சொல்லி நம்ம கேட்டே இருந்தோம்னா கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு அவருடைய ரட்சிக்கப்பட்டதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவரு தான். அதனால தான் தாவீது ராஜா சொல்றாரு, ரட்சிப்பு இழந்து போயிட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு 51:12
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: பாத்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம் உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, ஆனா இது ரட்சிப்பின் சந்தோஷம். அவர் பெரிய ராஜா, ராஜாவா இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. அவர் என்ன கேக்குறாரு பாருங்க,
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: ரட்சணிய சந்தோஷம் கொடுத்தீங்க ஆண்டவரே, அதனை இழந்துட்ட ஆண்டவரே, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து.
1: உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும்.
0: உற்சாகமான ஆவிய என்ன செய்யுங்க, தாங்க முடிச்சீங்க, ரட்சிப்ப குடுத்தீங்க, நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, ரட்சணை சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவிய என்னை தாங்க முடிய செய்யுங்க. அப்ப நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா. அது பெரிய மகிழ்ச்சி, ரட்சிக்கப்பட்டிருந்தா பெரிய சமாதான சந்தோஷம். நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, பெரிய சந்தோஷம். அதான் சொல்ற ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு முத குடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்கப்பா. முதல்ல கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க. ரட்சணைய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தையும் ஆவி என்ன தாங்கபடி செய்யும் சொல்லி கேக்குறாரு பெரிய ராஜா. ஆனாலும் அந்த சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குறது என்ன, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கபடி செய்யும். நம்ம அப்படி கேட்கணும், கேட்டாதான் கொடுப்பாரு, கேட்கணும். அவர் ரட்சிப்பு கத்துறாள் வரும், நம்ம கேட்கணும், ஆண்டவரையும் நீ ரட்சியுமாப்பா, ரட்சணிய சந்தோஷம் தாரும். ரட்சிக்கப்பட்டார் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அது நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம குடியிருப்பு இந்த உலகத்துல இல்லை. என்னதான் குலகத்துல வாழ்ந்தாலும், எத்தனை வருஷம்தான் வாழ்ந்தாலும், ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டியது நிச்சயம். ஆனா இந்த வருஷப்பர் போறது தான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சியமாப்பா, என்னை ரட்சிப்பு கர்த்தருடைய, வேற யாரும் இதில் இல்லை. மற்ற மனிதர்ச்சிருந்து வருதுன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இது ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு தாங்க, என்னை ரட்சியும் சுவாமி, என்னை ரட்சிக்கப்படணும்ப்பா, நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமா வாழணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அன்னால் சொல்றாங்க பாருங்க, 1 Samuel 2:1
1: அப்பொழுது அண்ணான், ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
0: என்ன சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது.
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞர் மேல்,
0: என்
1: வாய் திறந்திருக்கிறது.
0: உம்முடைய
1: ரட்சிப்பினாலே, சந்தோஷப்படுகிறேன்.
0: ரட்சிப்பினால என்ன செய்யறாரா, என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுறாங்க. குழந்தை சாமையில கர்த்தர் கொடுத்தாரு, அது கூட சந்தோஷம் இல்ல அவங்களுக்கு. எதுனால சந்தோஷம், ரட்சிப்பினால சந்தோஷம். அந்த ரட்சிப்ப அருமையான சகோதரிய சகோதரிய, அந்த ரட்சிப்ப நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இழந்திருக்குமான என்ன கேளுங்க, ரட்சிப்பின் ரட்சணைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்காண்டவர், இழந்துட்டாண்டவர், என்னை ரட்சித்திருந்தீங்க, நான் ஒரு காலம் சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அந்த ரட்சிப்பை இழந்துட்டப்பா, ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. பெரிய ராஜா, எல்லா இரு இஸ்ரேல 40 வருஷம் வாழ்ந்தவர், அரசாண்டவர். ஆனாலும் அவர் என்ன கேட்கிறார், ஆண்டவரே ரட்சணைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆபி என்ன தாங்கபடி செய்யும், தாங்கப்பா, நான் இழந்துட்டப்பா, ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்காண்டவரே, நீ என்னை தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரட்சிப்பினால் தான் சந்தோஷமா இருக்க முடியும், ரட்சிப்பினால் தான் களி கூற முடியும். ஏசாய் என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 25:9
1: அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால், களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: களி கூர்ந்து என்ன செய்வோம், மகிழ்வோம், ரட்சிப்பினால் தான் மகிழ்வோம். ரட்சிப்பின என்ன, 1:77 பாருங்க, நம்ம அடிக்கடி வாழ்த்திருக்கோம்.
1: அவருடைய ஜனத்திற்கு, பாவ மன்னிப்பாகிய, ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்,
0: ரட்சிப்பை பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டால்தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவம் மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதிலிருந்து சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்கள் தான் என்னை ரட்சிக்கணும், பாவம் மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்காண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சனை சந்தோஷத்தாரும், உற்சாகத்தை நான் என்னை தாங்க முடிச்சியும் சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோகத்துக்கு போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27
1: தீட்டுள்ளதும்
0: அருவருப்பையும்
1: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை
0: ஆட்டுக்குட்டியானவரே
1: ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
0: யார் பிரவேசிக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டுதான் நம்ம அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருங்கப்பா, என் ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும். ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்கப்பா, எழுதாம இருக்கணும், இன்னைக்கு எழுதிருங்கப்பா, இன்னைக்கு எழுதுங்க ஆண்டவரே என் பேரைன்னு சொல்லி நம்ம கேட்கணும். எனக்கு கடைசி வினாடியில் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது, கடைசி வினாடியில் இருக்கும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறாராம் வாசி பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகம். கர்த்தரின் ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அவரை பாருங்க, ஒரு வேலைக்கு ஊழியம் செய்யலாம், இல்ல ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம், ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க எழுதிடுறாரு? நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகம் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம என்ன நம்ம பேரை என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவரே ஜீவ புஸ்தகம் எழுதி வச்சிடுறாரு. அதனால நம்ம உங்க நம்முடைய பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்ய வீணா ஆகாது, கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். ஒரு வாழ்க்கை நினைக்கல, நம்ம பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நம்ம ஊழிஞ்சது எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? 56 வாசிக்கிறோம், 8 வாசித்து பாருங்க, நம்ம அலைச்சலை கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம், கணக்கில் வச்சிருக்கிறாராம்.
1: என்
0: அலைச்சல்களை
1: தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
0: நம்ம அலைச்சல் என்ன செஞ்சிருக்கிறா? தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நம்ம ஒவ்வொரு அலைச்சலையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறது, ஊழியத்துக்காக உதவிச்சிருந்த கர்த்தர் மறந்துடுவாரா? கட்டாயம் மறக்கவே மாட்டார். உங்க பேர் எங்கதான் இருக்குது சொல்லுங்க. ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருந்தா தான் எங்க போக முடியும்? நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எபிரேயர் புஸ்தகம் 6:10
1: ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்
0: செய்து வருகிறதினாலும்
1: தமது நாமத்திற்காக
0: காண்பித்த
1: அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
0: தேவன் என்ன செய்வது? எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்லவே. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யறதையும் செய்து வர்றதையும் அவர் என்ன, தம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது அவர் மறந்து போடுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்ல. உங்க பேர் கட்டாயம் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறதா எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதிட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. யார் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதுவாரு? ஊழியத்துக்காக பிரயாசப்படுவா? மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாசிங்க பிலிப்பியர், இன்னொரு வாசிப்பேன், பிலிப்பியர் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே,
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது? ஊழியர்க்காக சுவிசேஷக்காக பிரயாசப்படுற பேர் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்க நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக கொடுக்கறவங்களையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10:20.
1: ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்படுகிறதற்காக,
0: ஆவிகள் உங்களுக்கு கீழ்படுகிறதற்காக
1: நீங்கள் சந்தோஷப்படாமல்,
0: நீங்கள் சந்தோஷப்படாமல்
1: உங்கள் நாமங்கள்,
0: உங்கள் நாமங்கள்
1: பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
0: உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக நினைச்சீங்க சந்தோஷப்படுங்க. நம்ம போறோம், எங்க ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துட்டு பிசாஸ் ஆண்டவர் உடனே துரத்திடுறாரு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படாதீங்க. என்ன செய்யணுமா? நம்ம பேர் எங்க எழுதியிருக்கணுமா? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம ஊழியம் செய்யும் போது நம்ம பேர் எங்க எழுதிடுறாரு சொல்லுங்க? சீபுஸ்தத்துல எழுதிடுற பரலோகத்துல பேர் எழுதி வச்சிருக்காரு. இன்னொரு வாசிப்பெல்லாம் தைசை எல்லாம் வாசிங்க, உச்சாம இருங்க. அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல ஆண்டவர் நம்ம உள்ளத்துல எழுதி தருவாரு. நம்ம வசனத்தை தியானிக்கணும். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். வசனத்தை நம்ம அசதியா இருக்கவே கூடாது. இது வரைக்கும் ஆண்டோட பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேற தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா, சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கத்தாவே, வருஷத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க. சகல நோயும் குணமாக்குங்க. சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செவினை உடைத்து போடுங்க. பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும். சுகப்பிரசத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசம் தரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா, மந்திரம் செய்வனே எல்லாம் உடைத்து போடுங்க. கரம் பிடித்து நடத்துங்க. அந்த கர சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்தும நேசரையும் அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சிற கத்துன்னு சொன்னீங்கப்பா. நீங்க தான் செய்யணும். உங்க நாமன் தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதாவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க. உன்னத பல தர இடக்கட்டுங்க. அக்கீழே மூடிக்கோங்க சப்பா. நானே அவற்றை சிற கத்துன்னு சொன்னீங்க. நீங்க தான் செய்யணும். உங்க நாம் மக்கிப்படுமையா? தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணுமையா? ஆண்டவரே அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும். நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க. சிறு பிள்ளைகளா நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாவ டீச்சரை கத்தனை சொன்னீங்க. கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க சப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராச்சா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வதி உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாம மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்பிச்சவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவீங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதி உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384 84 13 99 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையார் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
5: உங்களின் எழுத்தின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எனக்கு முடிய ஆவி எனக்கு எப்படி பொழிந்தரலாம், சம்பூர்ணமா இந்த மேல் பொழிந்தரலும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. அது விருப்பம் இல்லவன் இங்க சொல்றாரு. ஏசாயின் புத்தகம் 44:3
1: தாகம் உள்ளவன் மேல்,
0: தாகம் உள்ளவன் மேல்
1: தண்ணீரையும்,
0: தண்ணீரையும்
1: வறண்ட நிலத்தின் மேல்,
0: வறண்ட நிலத்தின் மேல்
1: ஆறுகளையும் ஊற்றுவேன்,
0: ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவர்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாரு, சீப தண்ணீர் இலவசமா கொடுப்பாரு. உங்களுக்கு தாகம் இருக்க பரிசு தேவையர் மேல தாகம் இருந்தா உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாரு. காசுல ஒண்ணு இல்ல, இலவசமா கொடுப்பாரு. அப்பதான் நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும். அப்பதான் நம்ம சீப நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்ம தொடர முடியும். சும்மா நன்மையும் கிருவியும் தொடரும் சொல்லி நம்ம ஜெபம் பண்றது இல்ல. நன்மையும் கிருவியும் தொடரும்னா பரிசுத்தாவே நமக்குள்ள சம்பூர்மா இருக்கணும். அப்ப நம்ம கர்த்தருடைய வீட்டுல நம்ம நீடித்த நாட்களில் எழுத்திருப்போம். முதல்ல மனம் திரும்பது கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களில் எழுத்திருக்கிறோம். ரெண்டாவது கர்த்தருடைய அன்பு வரும்போது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய ராஜ்யத்தில் எப்படி இருப்போம், நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு நம்ம கொண்டு வந்து இல்ல, ஒண்ணு கொண்டு போறது ஒண்ணுமே இல்லைங்க. கத்திர வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும். பசுத்தவர் யாருக்கு தராராம் பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 11:13
1: பொல்லாதவர்களாகிய நீங்கள்,
0: பொல்லாதவர்களாகிய நீங்கள்
1: உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
0: பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
1: பரம பிதாவானவர்,
0: பரம பிதாவானவர்
1: தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு
1: பரிசுத்தாவியை கொடுப்பது,
0: பரிசுத்தாவியை கொடுப்பது
1: அதிக நிச்சயம் அல்லவா என்றார்.
0: அதிக நிச்சயம் அல்லவா என்றார் பாத்தீங்களா, பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, பரிசுத்தவங்களுக்கு கொடுப்பார். கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, பரிசுத்தன் அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தாங்க யேசுப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேளுங்கள், உங்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. பரிசுத்தனை கொடுப்பார், நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இங்க சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது,
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்,
0: உங்கள் குமாரரும்
1: உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்,
0: உங்கள் குமாரர்கள் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்,
1: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்,
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்,
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: உங்கள் மூப்பர் என்ன செய்வாங்க, சொப்பனங்களை காண்பாங்க. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்கப்பா, இதோ மாம்சமான யாரும் ஆவி ஊற்றின்னு சொன்னீங்களே, என் மேல ஊற்றுங்கப்பா, எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்க விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா கர்த்தவங்களுக்கு சீப தண்ணீரை இலவசமாய் தருவார். அல்லேலூயா. அது மாத்திர பரிசுத்தன் எதிர்க்க தேவை வாசித்து பாருங்க, 2 Corinthians 3:18
1: நாம் எல்லாரும்,
0: நாம் எல்லாரும்
1: திறந்த முகமாய்,
0: திறந்த முகமாய்
1: கர்த்தருடைய மகிமையை,
0: கர்த்தருடைய மகிமையை
1: கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு,
0: கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு
1: ஆவியாயிருக்கிற கர்த்தரால்,
0: ஆவியாயிருக்கிற கர்த்தரால்
1: அந்த சாயலாகத்தானே,
0: அந்த சாயலாகத்தானே
1: மகிமையின் மேல் மகிமை அடைந்து,
0: மகிமை மேல் மகிமை அடைந்து
1: மறுரூபப்படுகிறோம்.
0: வந்தாதான் நம்ம மகிமை மேல் மகிமை அடைந்து நம் வாழ்க்கை மறுரூபமாக்குவார். அதுக்கு தான் பசு தேவையானவர். நம்ம நமக்குள்ள கத்து வந்துட்டார்னா மகிமையுமே மகிழ்ந்து மறுரூபமாக்குவார். நம்ம இந்த சுபாவத்தை விட்டு மறுரூபமாக்கப்படுவோம். அதுக்கு தான் பரிசு தேவையினர். பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டா நிச்சயமா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துல நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். முதல் நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது நம்ம கர்த்தருடைய அன்பு வரும்போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது பரிசுத்தன் அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அந்த ராஜ்யம் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்து தான் போக போறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அருமையானங்களை ஒரே நாள் ஆயத்தமா முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 7:21
1: பரலோகத்தில் இருக்கிற
0: என்
1: பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
0: என்னை
1: நோக்கி
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று
1: சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: கர்த்தாவே கர்த்தாவே சொல்ற அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்த ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உன் சித்தத்தின்படி செய்யணும் அப்பா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சித்தம் செய்யணும் ஐயா. உன் சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கக்கூடாதுப்பா. உன் சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவரே, போதியமாண்டவரே சொல்லி கேட்கணும். எபேசியர் புஸ்தகம் 5:17
1: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம்
0: இன்னதென்று
1: உணர்ந்து கொள்ளுங்கள்.

0: மூன்று நாளும் செய்ய வேண்டும். அப்பதான் பரலோகராஜ்யத்து போக முடியும். கர்த்தர் சித்தம் என்ன? ஒன்னு தேசரின் புஸ்தகம் 4:3
1: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே,
0: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே
1: தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
0: சித்தமாயிருக்கிறது பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பரிசுத்தம் ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும். நம்மளால் மாற்ற முடியாது. ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்கப்பா, பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்க, பரிசுத்தமா வாழ்றதா உங்க சித்தன்னு சொன்னீங்களே, நான் பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம கேட்ட போதும், நம்ம ஆண்டுகிட்ட கேட்ட போதும், ஆண்டவர் சித்தத்தை செய்ய எனக்கு பலன் கொடுங்க, நான் பரிசுத்தமா வாழவேன் ஆண்டவரே எனக்கு உதவிச்சின்னு கேளுங்க, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திர ஒன்னு புஸ்தகம் 4:7
1: தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல,
0: தேவன் நம்மளை அசுத்தத்துக்கு அல்ல
1: பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார்.
0: பரிசுத்தம் தான் நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தம் ஆளுன்னு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஆராய்ஞ்சி உள்ளத்தை உயிர்த்து நம்ம வழியை சரிப்படுத்திக்கணும். பரிசுத்தமா இருக்க வேண்டும். எது இன்னொரு கர்த்தர் சீத்தம் என்ன? ஒன்னு தீமோத்தேயு புஸ்தகம் 2:4
1: எல்லா மனுஷரும்
0: ரட்சிக்கப்படவும்
1: சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்,
0: சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்
1: அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லா மனுஷருக்கும் அவர் செபிக்கணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தான் கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் கூட சத்தியத்தை அறியாம இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தருடைய சத்தியத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா மனசு ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிதான் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, சித்தமுள்ளவரா இருக்கிறார். கர்த்தரை பத்தி சொல்லணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை அறிந்து கொள்ள அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். அதுதான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறாரு. முதல்ல மனந்திருமணம் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு குறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கார், தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும். கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எழுத்திருப்பேன். நான்காவதாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலோகராஜ்யம் போக முடியும். ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து சோமனும் ஆண்டவரே பரிசுத்தமா இருக்கணும், சித்தம் உள்ளவர்களா இருக்கிறப்பா என்னை பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமா இருக்கு அழைச்சிருக்கீங்க ஆண்டவர் என பரிசுத்தமாக்குங்க, நான் ரட்சிக்கப்படவும், நான் மட்டும் இல்ல இந்த சனம் உலகத்திற்கு அத்தனை செலவு ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவதுதான் கர்த்தர் சித்தம்ல இருக்குன்னு சொன்னீரப்பா, நம்ம சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் காலத்தில் கண்ணீரோடு கேட்போமா, கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக.

0: அப்பகலா நான் துதிக்கணும் ஆண்டவரே. அப்பா உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அர்ப்பணம் செய்து எல்லாம் அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி. இயேசு சொன்னார், பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல இதோ நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆ, அந்த ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுவதற்கு நான்கு விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மீறுதல்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தன் நம்மை அறிவுறுத்தினார், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காய் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பவுலடிகள் மூலம் நம்மை பார்த்து கேட்டார். இன்னும் பழைய வழிபாடுகள், பழைய காரியங்கள், நாள் பார்ப்பதும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அவற்றை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணம் செய்யலாமா? இன்னும் அதுல மூழ்கி இருக்கிறோமா? தகப்பனே, இன்றைக்கு இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். பழைய சடங்காச்சாரத்துக்கு சாஸ்திரங்கள் நான் செல்லக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றிவிடும் ராஜா. மீறலை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னென்ன காரியத்தை நமக்கு அறிவுறுத்துகிறாரோ அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பாவம் இந்த காரியம் இடத்துல இருக்கிறது, என்னை மாற்றும், அர்ப்பணம் செய்யுங்க. ஆ, மனம் திரும்புகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். இரண்டாவது, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். முழு பலத்தோடும் ஒரு சிந்தையோடும் ஒரு மனதோடும் ஒரு ஆத்மாவோடும் ஒரு அன்பு கூறுகிற மக்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பா, நான் உண்மையே நேசிக்க, அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா ஜெபமானங்க பார்க்கலாம். அப்பா, உண்மையே நேசிக்கிறேன். உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் நான் மூழ்கி விடக்கூடாது, உலகத்துக்கு நான் சிநேகத்தனம் மாறிவிடக்கூடாது. ஆண்டவரே, உண்மை நேசிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாய் திறந்து ஜெபிங்க. ராஜாவும் நான் பார்க்கணும், ராப்பகலா துதிக்கணும். ஆண்டவரே, அப்பா எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும், அடுத்து அன்பு கூறக்கூடிய இருதயத்தை தாரும். மூன்றாவதாய், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறவர், அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம் யாருக்குள் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறுரூபப்படுத்துவார். கத்தோலி வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருக்க முடியும். அப்பா எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போமா? ஒருவேளை லாக்டவுன் பீரியட்ல வீட்டில இருந்து அப்படியே சபைக்கு வராம துதிக்காம ஜெபிக்காம அங்கே போயிட்டீங்களா? அபிஷேகத்தை இழந்து விட்டீங்களா? இன்னைக்கு மீண்டும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. அப்பா என்னை அபிஷேகம் பண்ணுங்க, குறைந்து போயிட்டேனே, விட்டுட்டேனே, என்னை இன்றைக்கு நிரப்பும், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்தை எனக்கு தாரும். வயத்திறன் எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூப்பா, நன்றி ராஜாஹா. அந்த அபிஷேகம் எனக்கு நிரம்பி வழியினோ. கடைசியாக சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பான். எதோட சித்தம் பரிசுத்தமாய் வாழ்வது சித்தம். அப்பா என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்துட்டேனே, அப்பா இவ்வளவு பரிசுத்தத்தில் குறைந்து போயிட்டேனே, அப்பா என்னை மீண்டும் புதுப்பித்து என்னை ரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தவனாய் பரிசுத்தபதியாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா சத்தியத்தை அறிந்துக்கணும், நாங்க ரட்சிக்கப்படணும், மற்றவர்களுக்கு பெற்று அறிவிக்கணும். அந்த பாக்கியம் தாங்க, பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அந்த பரலோகத்துக்குள் நுழைவான் என்று கேட்டோம். எல்லாம் வாய் திறந்து அர்ப்பணிக்கலாமா? ஜெபமனுங்க பார்க்கலாம். தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன் சொன்னேரே. இந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பழைய சடங்காச்சாரங்களுக்குள்ளாக நாட்களை பார்ப்பது, வருஷங்களை பார்ப்பது, பழைய வழிபாடுகளுக்கு செல்வது, அப்ப சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மூழ்கி இருப்பது, இந்த காரியத்தை நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப எங்களை நீர் அப்பா அப்பா அறிவுறுத்தினீரே. ஏதோ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் மீறுதற்குள் போகக்கூடாது அப்பா. என் வழிகளை பார்த்து சோதித்து பார்த்து திரும்ப வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் நினைவுகளை அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், மன்னிக்க தயப்படுத்திருக்கிறேன் சொன்னீரே. எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடு நாங்கள் எப்போது அன்பு கூறணும் ஆண்டவரே. உங்க மீது எங்களுக்கு அன்பு கொடுங்கப்பா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நிரம்ப நாங்க பெற்றிருக்கணும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை அடியார்களுக்கு தாரு ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறுரூபப்படுத்துகிறவர் என்று நாங்க கேட்டோம். வாங்க ஆவியானவரே மாத்திர அல்ல ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உங்க சித்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்க சித்தத்தை உணர்ந்து இந்த சித்தத்தின்மை நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆம் ராஜா, என் பிதாவின் சித்தம் செய்வனே பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான்னு சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், அப்பா ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், ரட்சிப்பில வளரவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. யாரெல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மீது கர்த்தருடைய அந்த ஜீவன் இறங்குவதாக, கிறிஸ்தேசம் ஜீவன் இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக கோடி நன்றிகள், நன்றிகள், தேங்க்யூப்பா. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க.
1: மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தால இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்கப்பா. தேவக்கிருபை அவங்களை சூழ்ந்துகளட்டும், தேவப்பிரசனம் அவங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க உமால முடியுமையா? ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே சுகமாக்க உமால முடியாத காரியம் ஒண்ணு இல்லப்பா. அப்பா கிட்னி பலவீனமா இருந்தாலும், கத்தாவே அப்பா கர்ப்பப்பை பலவீனமா இருந்தாலும் குணமாக்க உமால முடியுமையா? கை கால் வலி, உடம்பலி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு எல்லாத்தையும் குணமாக்க உமால முடியுமையா? எஸ்வி பிபியில இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் குணமாக்குமாப்பா, குணமாக்குங்க. கண் பார்வை பலவீனப்பட்ட மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. உங்களை தவிர நாங்கள் யார்கிட்ட போய் உரிமையோடு கேட்க முடியும் ராச்சா? உங்களிடத்துல மட்டும்தான் எங்களை உரிமையோடு கேட்குங்க, உரிமை உண்டு ராச்சா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியா? செபிக்கிறவையா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க, இப்ப தொடுங்காண்டவரை. ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டுமே சுவாமி. பரலோக பிதாவே, ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். மகிமுள்ள கரம் அவங்களை தொட வேண்டுமா? செபிக்கிறமையா. மந்திரம், செய்வனை, பெரியத்தனங்கள் எல்லாவற்றையும் நாஸ்திரையனாக இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறமையா. பொல்லாத ஆவிகளை நாஸ்திரையனாக இயேசுக்கு திருமணத்தை துரத்துகிறமையா. கட்டுகளா ஏசுகிறது உடனே தெரியற ஏசுகிறது நாமத்தினால நோய் குணமாக்கிருங்க, பலவீனத்தை குணமாக்குங்க. அண்டு மந்திரம் செவனிகள் எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கிட்ட தரணும், சமாள இல்லாத மக்கள் சமான் தரணும், கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் அப்ப விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறமையா. அன்பின் ஆண்டு வரையுமே துதிக்கிறோம், குடுக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம், தகப்பறையுமே ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா, தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரம் செழிக்கணும், தலைக்கணும் அப்பாமே ஸ்தோத்திரம். தொழில் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா, குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டிடுங்கப்பா ஐயா. பிரிந்த குடும்பத்தை ஆசீர்வித்து இணைத்து தர முடியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பாமே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப சகோதர சகோதரர் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், எண்ணிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு ஒன்றர கலக்கணும் ஐயா. தகப்பரே, தகப்பரே, மழைனால எந்த வீட்டுக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது ராச்சா. ஆண்டவரே இயேசுவே, மழைனால பொருள் சேதமா உயிர் சேதமா வரக்கூடாது ராச்சா. அப்பாமே துதிக்கிறோம், எந்த ஆபத்து பத்தி யாருக்கும் வரக்கூடாதுப்பா. அப்பா அப்பா கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறவையா. மழையினால உயிர் சேதமா பொருள் சேதமா எந்த சேதம் உண்டாகாது. என் தேவனாய் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சி செவிக்கிறோம் ஐயா. பழத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாலும் யாருக்கு எந்த ஆபத்து வித்து வராதபடிக்கு, யாரையும் கொள்ளை நோய் தொடராதபடிக்கு தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று செவிக்கிறோம். உங்களுடைய அன்பின் சட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செவிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க எழும்ப வேண்டும் அப்பா, எழும்ப வேண்டும் ஐயா. சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்பா. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. உங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதி கண்ணா மகிமையும் மகத்துவத்தி உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகரே அஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்
0: குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
0: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 10490100000229.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30 780-19 and 75-98-11-2435. Our email address acmkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அவள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னி ஆண்டவரே, எங்கப்பா என் ஆத்துவ உம்மை விட்டு விழுந்திருக்கு, உம்மை விட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்கிற பரிசு தேவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு சொல்லி தருவாரு. பரிசு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வசனத்து மேல எங்கூட பேசுங்க ஆண்டவரே, எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாண்டு விலகிறதே வேண்டாம், நம்ம ஓடு இருக்கணும் ஆண்டவர், எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, பரிசு தேவன் அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
0: கை கொண்டு மனம் திரும்பு கேட்டிருக்கோம், எத்தனை வசனம் வாசிருக்கீங்க, எத்தனை வசனம் அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து நினைச்சு அதை நினைச்சு இந்த வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்பி கத்துட்டு ஓடி வர நம்மளதான் இந்த உலகம் எனக்கு வேண்டாம், நீர் போதும், கை கொண்டு மனம் திரும்பு. வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பி பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வார். கை கொண்டு மனம் திரும்பு, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்க சொன்னா ஏதோ சர்ச்சைக்கு வந்தா கிறிஸ்தவங்களா இருந்தா அது அது பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவங்க, பேர் கிறிஸ்தவங்க. சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம், அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல, கேட்டதை நினைவு கூர்ந்து. நீ கேட்காத வசனத்தை இல்ல, நீ என்னென்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்து சொல்லல, நீ கேட்டதை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம நினைச்சு இதயத்தை மாயைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமை விட்டு நன்மை நடிச்சு நன்மை செய்யணும் நம்ம நடிச்சிருப்போம். எது தீமை? இயேசுக்கு நம்ம ஒரு நாளுக்கு ஒரு மறக்க, அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், எதுலாம் நம்ம திரும்புமோ நமக்கும் கத்துக்குதான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
0: நான் நேசிக்கிறவர் எவர்களோ
1: அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்,
0: அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்.
1: ஆகையால்
0: நீ
1: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. நேசிக்கிறவர்கள் என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாதிரி ரொம்ப கடிந்து கொள்ற அப்படிங்கிற உங்களை கத்த என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் யாரை சிக்ஷிப்பாரு, யாரை சிக்ஷிப்பாரு, நேசிக்கிறவங்களும். அவளை நான் கடிந்து கொண்டு சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்தர் யாரை நேசிக்கிறவங்களை கடிந்து கொண்டு சிச்சிப்பார். அல்லேலூயா. சாக்கரே என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்தர் எதை சொல்றாரு, இதை வீடு அதை வீடுன்னு சொல்றாரு, அதை விட்டு தான் ஆகணும். கத்தர் யாரை நேசிக்கிறோம், கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார். அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அல்லேலூயா. நான்காவதாக ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்,
0: உலகமும் இச்சையும் ஒழிந்து போம்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒரு நாள் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும் அருமையானவர்களே, உலகமும் இச்சையும் என்ன செஞ்சிடும், ஒரு நாள் ஒழிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும், கத்துடைய சித்தத்தின் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற மட்டும்தான் என்றென்றைக்கும் நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில இருந்து ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை தான் செய்யணும், ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்க கூடாது, ஆண்டவரே நீர் தான் காமிக்கணும், நீர் தான் போதிக்கணும். கத்தரை சொன்ன கர்த்தரை போல போதிப்பவர் யார், அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க, கர்த்தரை போல போதிக்கிற தேவன் யார், போதிப்பாரு, எல்லாமே சொல்வார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய காட்டு உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல்,
0: நீங்கள் மதி அற்றவராயிராமல்
1: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம், உணர்ந்து கொள்ளுங்கள். மதியாற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கூடாது. அதங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல, பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல, ஆத்தும அறிவு எல்லாம் இருப்பது நல்லதல்ல. வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது,
1: ஆத்துமா அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்றவளாயிராமல் நினைச்சீங்க, கத்துடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எது அவர் சித்தமா இருக்கும், இது அவர் குழப்பாங்க. இனிமேல் நிறைய கள்ளத்திற்கு சீல் வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் அன்றைக்கு மதியற்றவர்கள் கர்த்தர் சித்தம் இன்னது என்று என்ன செஞ்சிருங்க, உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்ட்ட? அவர் முதல்ல கர்த்தருக்கு விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேர் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் 9 அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் 15 4.
1: அவன் நடுங்கி திகைத்து,
0: நடுங்கி திகைத்து,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன் கேட்ட வசனம் பாத்தீங்களா? அவர் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டு தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு? நடுங்கி திகைத்து, ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்ம என்ன செய்யப்ப ஆண்டவரே, நான் இனிமேல் ஒருத்தர் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். அவர் கேட்டாரு நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கல, 1 Samuel 17:17.
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேதத்தில் வாசிக்க கேட்டோம், முடிவரை நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும், நம்ம கர்த்தருடைய பாதத்தில் நிலைச்சிருக்கோம், என்ன செய்யணும், கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கும், நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாயக்கு உப்பு கொடுக்க, நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கர்த்தருடைய பின்வாங்குறது தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவன் பிரிஞ்சிருக்கோம்னு சொன்னா, நம்ம செவம் பண்ணுவோம், நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இருதயம் எங்கேயோ இருக்கும். ஆனா நம்ம உடனே ஆண்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை சேர என்றென்றைக்கும் நினைத்திருப்பான். நம்ம எது சித்தம் சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு, என்ன கேட்டாரு, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா. நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற ஆண்டவரே, நான் எப்படி உலகத்துல வாழணும் ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கர்த்தரை போல போதிப்பவர் யார்? கர்த்தர் போதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டும், கர்த்தாவே சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும், ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன கர்த்தரத்திலேயே திரும்ப கிடவோம். கர்த்தர் சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
0: பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
1: என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம், கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு உப்பு கொடுப்போமா, ஆண்டவரே நம்மளுக்கு சித்தத்தின்படி செய்ய உப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்ன வழி நடத்தணும், என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர், நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுருவோம் ஆண்டவரே. நான் ஒரு நாள் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க, இதுவே வழி இதுவே பாதை இதுலயே நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல சொல்லி கரத்துக்கு இடத்துல கண்ணீரோடு கேட்போம். கைனால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டில் என்ன பொருள், நம்ம வீட்டில் யார் பொருள் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தோம் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும், நான்காவது கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபம் போடுமா?

0: பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. முடி பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி, நம் மொழி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான்கு விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளிலே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கும் மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு ஏற்பமாய் கையிலே சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், என் கப்படாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாது ஆண்டவரே. என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கோ ஒப்புக்கொடுக்க கூடாது ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளதை உள்ளதென்று வில்லது இல்லதென்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்னைக்கு சொல்வோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாத படிக்க, சங்கீதக்காரனை போல எப்பொழுதுமாவோடு இருக்கவும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் பேச எனக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தாலும் நினைத்திருப்பான். கடைசி வரையினும் கத்த சொன்ன, நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று சொன்னான். எந்த நிலை விழுந்தாய் என்பது அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கத்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கத்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்கு மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு கத்தட்ட அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே என் மனம் திரும்பி உம்மை சமுத்திரம் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்றது, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை இப்படி மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார்கள் என்று சொல்லி நான் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நாம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். ஆத்மா அறிவில் இருப்பது நல்லதல்ல, கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, நாம் முடிவு பரிந்து நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாளில் கூட அரைகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கைகளில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு இதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடா யானையிடக் கூடாது, எங்கள் ஆத்தமாய் உலகத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்கள் எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகி எங்களை விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் மோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்கள் குருபை தயவாய் தாரும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புதுள்ள ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்களை காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்றுள்ள வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவர்களாம் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள, உன் சித்தத்தை உணர்ந்து அதை செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் சொன்னீரே. சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையை தங்கள் அர்ப்பணிக்கிறார்களோ அவள் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். செய்து கொடுத்த சகோதரர் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் செபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, வெப்டிவ் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களும், இங்கே வந்திருக்கிற நீங்களும் கூட டிவியா நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபமனுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போ பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்கோம், ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளித்து தாரு, சந்தோஷ தாரு. ஆண்டவர ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே உலகம் கொடுக்கிற சமாளத்தில என்னுடைய சமாளத்தையே உங்களுக்கு வைத்து பெருக்கிற உங்கள் உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும். கத்துடைய கரம் உங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியா செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையினை சந்திக்க முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்களில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியா செபிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செபிக்கிறோம். மாயமந்திர சக்திகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுக்கு நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாம ஒவ்வொரு குடும்பத்திலும் மக்கள் மனம் திரும்பி குணப்பட கிருபை தர முடியாய் செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியரங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணேசப்பா. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரண்டி சொன்னீங்கல்ல. குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. குழந்தை பைத்தை தாங்க. அன்பின் தகப்பரை இறக்க செய்யுங்க, கிருபை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை உயர்வை தாரு. வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தாருச்சா. வேலையில பர்மனண்டாக கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்துல சண்டை குழப்பங்களை எல்லாவற்றையும் மாற்றிருங்க. சஞ்சரம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலே வெளியரங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துவங்களை நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்தியுடைய பல்லக்கரம் தாங்கணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேசில இருக்க மக்களை வெற்றி தாங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆத்ம கண்களை திறந்து விடுங்க. மறியர் அறிவில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க எந்த மந்திரமோ சேவையும் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே. துதிக்க ஸ்தோத்திரமான எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான கரை செய்ய பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. தகப்பரே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயிலும் சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கத்த. நாங்கள் கொஞ்ச காரியம் கேட்டிருக்கோம், கேட்டுக்கு என்ன எத்தனையோ காரியங்கள் முடித்து கேட்க மறந்து விட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளான் சேர்ந்தீங்க. ஒரு நன்மையும் சிங்க குட்டியில் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசீர்வாதம் சம்பூர்ணமா கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கிறோம் பிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and our users.com. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் 72 சங்கீதம் 18வது வசனம்.
1: இஸ்ரவேலே, தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர்.
0: அவர் அதிசயங்களை செய்கிறவர். நம்ம வாழ்க்கையில எப்படி நடப்பு? ரொம்ப பண கஷ்டமா இருக்கு. பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எப்படி செய்ய முடியும் அப்படின்னா நம்ம கலங்குறோம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவரே அதிசயங்களை செய்கிறவர். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வாரு? அதிசயங்களை செய்வார். எரேமியன் புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம்.
1: இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?
0: அவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது அதிசயம் இருக்கா? இது கர்த்தரால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அது ஆண்டவர் சொல்ல, இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறாரு. அவரால் எல்லாம் முடியும். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவரால் முடியும். வானத்தை உண்டாக்குனாரு, பூமி உண்டாக்குறார், சமுத்திரத்தை உண்டாக்குனாரு, நீர் விட்டை உண்டாக்குறாரு, உங்களே என்னை உண்டாக்கியிருக்கிறாரு. அது மாத்திரம் நம்ம குடியிருக்கிறதுக்கு நல்ல உலகத்தை தந்து, வீடுகளை தந்து, பழங்களை தந்து, என்னென்ன நமக்கு தேவையோ அத்தனையோ தந்திருக்கிறாரு. இது மட்டும் செய்ய முடியாத காரியம் இருக்குதா? அதான் சொல்றாரு, இதோ மாம்சமணி யாவருக்கு தேவனாய் கர்த்த. யாருக்கு மட்டும் தேவனாய் கத்து? கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் தேவனாய் கத்துல? அவர் யாருக்கெல்லாம் தேவனாய் கத்த? மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் கத்த. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்னு உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் எல்லாம் செய்வாரு. யாரும் கலங்க வேண்டாம். அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் என்ன செஞ்சாங்க? பிரகாசம் அடைந்தால் வெக்கப்பட்டு போனது இல்லாம அவரையும் நோக்கி பார்ப்போம். முதலாவதாக நியாயாதிபதியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனம்.
1: மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும்
0: போஜன பலியையும் கொண்டு வந்து
1: அந்த கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது
0: மனோவாவும்
1: அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது.
0: இவங்க பலியிட்டுட்டாங்க, என்ன சொல்லி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. உடனே வந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆணத்தையும் அப்பத்தையும் சாப்பிட்டுருக்காங்க. இல்ல, அது எவ்வளவு பெரிய அதிசயம்! அதே போல நம்மளும் பலியிடும் போது நம்ம வாழ்க்கையிலயும் அதிசயங்களை செய்ய முடியும். அன்றவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே. நம்ம என்ன பலியிடுறது? அவங்க அந்த காலத்துல ஆணம் வாகரத்தெல்லாம் கொண்டு பலியிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பலியிடுறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 50வது அதிகாரம் 23வது வசனம்.
1: ஸ்தோத்திர பலியிடுகிறவன்
0: என்னை மகிமைப்படுத்துகிறான். நம்ம என்ன பலியிடலாம்? ஸ்தோத்திர பலியை நம்ம நிறைய காலையில எந்திரிச்சு நம்ம ஸ்தோத்திர பலியிடணும். நம்ம ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு உள்ளத்தின் ஆழ திரும்ப ஸ்தோத்திரம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். மனோவாவும் மனைவியும் ஆணும் ஆகரத்தெல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க, அப்பத்தெல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க அதிசயம் நடந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? அப்ப நம்ம ஸ்தோத்திர பலியிடும் போது நிச்சயமா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா? மனோவாவுக்கு அவங்க மனைவி மட்டும்தான் அதிசயங்களை செய்வாரா? இல்ல. ஆண்டவர் சொன்னார், மாம்சமணி யாவருக்கும் நானு தேவநாயக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். நம்ம ஸ்தோத்திர பலி இடணும். ஸ்தோத்திர பலி எப்படி இடணும்? எபிரேயர் புத்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம்.
1: ஆகையால் அவர் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய
0: ஸ்தோத்திர பலியை
1: அவர் மூலமாய்
0: எப்போதும்
1: தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: எப்படி ஸ்தோத்திர பலி இடணுமா? எப்போதும் செலுத்த கடவோம். ஸ்தோத்திரம் பண்ண. அதனாலதான் தாவீது சொன்னாரு, கர்த்தர் எக்காலத்திலயும் ஸ்தோத்திரிப்ப, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொன்னாரு. எக்காலமும், துன்பமா ஆசீர்வாதமா, எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திர பலியிடணும். ஸ்தோத்திர அதான் சொல்றாரு, கர்த்தர் எக்காலத்திலயும் ஸ்தோத்திர பலி, அவர் துதி என் வாயில எப்போதும் இருக்கும். யாரெல்லாம் அப்படி செய்யறோம்? யாரெல்லாம் சோத்திரம் பண்றோம்? ரெண்டு பேர் சோத்திரம் சொல்லுவோம். அது ஆண்டு சொல்றாரு, சோத்திர பலியடுனா எப்படி பலி, எப்படி என்னமா மனப்பூர்வமா சோத்திரம் பண்ண செலுத்தணுமா? என்னடா இந்த சோத்திர பலி எப்ப செலுத்திட்டு எப்ப ஜெபம் பண்றது அப்படி இருக்கக்கூடாது. லேபியராகம் புஸ்தகம் 22 அதிகாரம் 29 வசனம்,
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால்,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால்
1: மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக.
0: அது என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் அவர் செலுத்தணும். நான் ஸ்தோத்திரம் சொன்னாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செலுத்தணும். ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சது ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர புஸ்தகத்தை பார்த்து சொல்றதல்ல, அது நம்ம மன அது வந்து கண்ணை முழிச்சு பார்த்து தான் சொல்லுவோம். மனப்பூர்வமாய் சொல்லணும், கண்ணை மூடி போராடி கண்களை மூடி நம்ம செவிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் சொல்லணும். சொல்லுமானா நம்மள அதிசயங்களை பார்க்க முடியும். மனாவும் அவங்க மனைவியும் என்ன செஞ்சாங்க வாசிங்க, இன்னொருக்க நியாயவதி புஸ்தகம் 13:19 வசனம்,
1: மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும்
0: போஜன பலியையும் கொண்டு வந்து
1: அந்த கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான்.
0: அப்பொழுது
1: மனோவாவும்
0: அவன் மனைவியும்
1: பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது.
0: அங்க அதிசயம் விளங்கிச்சு பாத்தீங்களா. மனோவும் மனைவியும் ஆட்டுக்குட்டியும் போஜன பலியும் கொண்டு வச்சாங்க. உடனே அங்க என்ன நடந்துச்சு? அதிசயம் நடந்துச்சு.

0: பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நிச்சயமா விளங்கும். அதிசயம் விளங்கும், விளங்காதா? அதிசயம் விளங்கும். மனப்பூர்வமா நீங்க சொல்லணும், சொன்னீங்க உங்க வாழ்க்கையில் அதிசயம் விளங்கும். மனவாவும் மனம் மனைவி போல அவங்க உடனே வெள்ளாட்டு குட்டி கொண்டு வந்து போஜனை பள்ளியை கொண்டு வந்து அங்கே வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அதிசயம் விளங்குச்சு. உங்க வாழ்க்கையில் என்ற வாழ்க்கையில் அதிசயம் விளங்கணும் சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பள்ளிய மனப்பூர்வமாக செலுத்தணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மனப்பூர்வமா சொன்னீங்களா உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ரெண்டாவதாக மீகாவின் புஸ்தகம் 7:15
1: நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்,
0: அதிசயங்களை காண பண்ணுவேன். சரி, எகிப்து தேசத்துல நம்ம எங்க பெறப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எகிப்து தேசத்துல எதை குறிக்குது பாருங்க, 20:2
1: உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
0: உன் தேவனாய் கர்த்தர் நானே. அப்ப நம்ம அடிமைத்தன வீடு, அடிமைத்தன எதை குறிக்குது? முந்தைய நம்ம ஆண்டவர் அறியாத இருக்கிறப்போ பாவத்திலையும் சாபத்திலையும் அடிமையா இருந்தோம். அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டோம். அடிமைத்தன தேசம் என்னது? அடிமைத்தன தேசம் நம்ம பரப்பட பண்ண கத்து நானேன்னு சொல்றாரு. இப்ப அடிமைத்தன எதை குறிக்குது வாஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாவம் செய்யவனு என்ன செய்யறாங்க? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கத்துட்ட எனக்கு பாவம் வேண்டாம், எனக்கு இயேசு மாத்திரம் போதும்னு சொல்லி கர்த்தர் ஓடி வரும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? அதிசயங்களை செய்கிறார். பாவம் செய்யறவன் என்ன செய்யறானா? பாவத்துக்கு அடிமையா இருக்காது. பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு தான் வேணும், எனக்கு இயேசு மாத்திரம் போதுன்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமா அதிசயங்களை செய்கிறார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமில்லை. எகித்து தேசக்கூடிய அடிமையாக இருக்கு எகித்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா, வாசிக்கலாமா? 20:2
1: உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து
0: புறப்பட பண்ணின
1: உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
0: உன் தேவனாய் கர்த்தர் நானே. நம்மளும் ஒரு நாள் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம் இல்லையா. பாவம் செய்யறவன் எதுக்கு அடிமையா இருக்கிறா? பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். பாவத்திலிருந்து புறப்பட பண்ணி கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டார். எவ்வளவோ பாவம் நினைச்சு பார்த்தா என்ன முடியாத பாவங்கள். நான் கூட ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பா இறந்த போது என்ன செஞ்சேன், இவன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி கலங்கியிருந்த போது கத்தர் சொன்னார், உங்கள் அம்மா அப்பா இறந்து போலா, உன் தேவன் நினைச்சிற உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. உங்கள் அப்பா அம்மா இறந்துருக்கலாம், நான் உயிரோடு இருக்கிறேன், உன்னை வழி நடத்துவேன்னு சொன்னார். அன்னைக்கு அவர் இடத்துல வந்த போது அதிசயங்களை வாழ்க்கையில் செய்தார். என்ன அதிசயங்களை செய்தார்? எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, ஆனால் கத்தர் என்னை கைவிடாமல் நான் உன்னை வழி நடத்துவேன்னு சொல்லி கர்த்தரை கூட்டிட்டு வந்தேன். நான் பிறந்தது மதுரை பக்கம் சாத்தூர். அங்கிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? இங்க கூட்டிட்டு வந்தார். புன்னூர்னா என்னென்ன எனக்கு தெரியாது, நீலகிரினா என்னென்ன எனக்கு தெரியாது. ஆண்டவர் கூட்டிட்டு வந்தார், அதிசயங்களை செய்தார். அல்லேலூயா. அதிசயங்களை செய்தார். உங்க வாழ்க்கையிலும் கூட பாவத்திலிருந்து விடுதலை பெற்று எனக்கு ஏசு போதும்னு சொல்லி வந்தபோது உங்க வாழ்க்கையில் நீங்க ஆதியில நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்திருப்பார். யாருமே தேவனின் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யலன்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. கர்த்தர் எல்லாரும் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய எப்ப பாவ அடிமைத்தனத்தை விட்டு மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? அதிசயங்களை செய்கிறார். லூக்கான் சுவிசேஷம் 15:20
1: எழுந்து புறப்பட்டு
0: தன் தகப்பனிடத்தில் வந்தான்.
1: அவன் தூரத்தில் வரும்போதே
0: அவனுடைய தகப்பன்
1: அவனை கண்டு
0: மனதுருகி
1: ஓடி
0: அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு
1: அவனை முத்தம் செய்தான்.
0: பாருங்க, ஓடி என்ன செஞ்சார்? அவனை முத்தம் செய்தார். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டம். ஒரு இடத்துல பண்டி மைக்க போய் உட்கார்றான். தவிட்டினால என் வயிறை நிரப்பவேன்னு சொல்லிட்டு அங்கே போனான். தவிட்ட கூட திங்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லை இல்லையா. அதெல்லாம் நினைச்சுதான் அவன் நினைச்சு.

0: நான் எழுந்து
1: என் தகப்பனிடத்திற்கு திரும்பி போய்
0: தகப்பனே தகப்பனே,
1: பரத்துக்கு விரோதமாகவும்,
0: நம்ம ஆளுகளை அப்படித்தான், பரத்துக்கு விரோதமாகவும்
1: உமக்கு முன்பாகவும்
0: பாவம் செய்து
1: இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு
0: பயந்துட்டே போறான். ஐயோ, நம்ம இவ்வளவு சொத்தெல்லாம் சொல்ல பண்ணிட்டோம், பாவத்திலே சிவிச்சிட்டோமே, எப்படி அங்க போக முடியும்னு சொல்லி பயந்துட்டே போறான். அப்ப சொல்ற, உமக்கும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து
1: இனிமே உம்முடைய குமாரன் என்று
0: சொல்லப்படுவதற்கு
1: நான் பாத்திரன் அல்ல உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி,
0: கூலிக்காரல்ல ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி
1: எழுந்து புறப்பட்டு
0: அந்த நம்ம இருக்கிற இடத்த விட்டு அவர் செஞ்சிட்டா எழுந்து புறப்பட்டான். பாருங்க, நம்மளும் கூட பாவஞ்சு மன்னிங்காண்டவரேன், இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு அவ்வளவு பாவம் திரும்ப அதே இடத்துல உட்காந்துருப்போம். அந்த இலையக்குமர என்ன செஞ்சான், எழுந்து புறப்பட்டான். அங்க அவனுக்கு அதிசயம் காத்திருந்தது. ஹலேலூயா ஹலேலூயா, எழுந்து புறப்பட்டான். நம்ம நிறைய பேர்லாம் சொல்லுவோம், பாவம் மன்னி மாண்டவர், அதே பார்த்தான் திரும்ப செய்வோம். ஆண்டவரையும் பாவங்களை மன்னியும், ஆண்டவரையும் பாவங்களை மன்னியும், அதே தான் திரும்ப அதே பாவத்தில் செய்வோம். இன்னொரு நாளைக்கு அறிக்கிடும் போது பாருங்க, அதை தான் நம்ம செய்வோம். ஆனா அந்த இளையகுமாரி என்ன செஞ்சாரா, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தார்.
1: அவன் தூரத்தில் வரும்போது
0: அவனுக்கு ஒரு அதிசயம் காக்கப்பட்டிருந்துச்சு. அவன் என்ன சொன்னா, நீ வேலை நான் போய் தகப்பன்னு சொல்றதுக்கு நான் பாத்திரவன் அல்ல, ஒரு கூலிக்காரில ஒருவனை வைத்துக்குழு நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தான். அங்க ஒரு அதிசயம் நடந்தது. பாவத்தை விட்டு வெளியே வந்தான் பாத்தீங்களா, அதனால அவனுக்கு ஒரு அதிசயம் நடந்தது. தகப்பன் தூரத்தில் வரும்போதே
1: அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி
0: ஓடி
1: அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
0: அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, செருப்பு பாதரட்சை போட்டாரு, மோதிரத்தை போட்டாரு, என் மகன் இறந்து போயிட்டான்னு நினைச்சேன், திரும்ப உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி 24
1: என் குமாரனாக இவன் மரித்தான்,
0: திரும்பவும் உயிர்த்தான்
1: காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்றான்.
0: அப்படியே
1: அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள்.
0: எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, சந்தோஷம். இவன் நினைச்சிட்டு வந்து வேற, அவன் அந்த பாவத்தை விட்டு எழுந்து வரும்போது அங்க அதிசயம் நடந்தது. ஹல்லேலூயா.
2: வரைக்கும் தேவனுடைய வசனத்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பான இயேசுத்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரையும் நீ துதிக்கிறோம், வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மலையும் தேவோட வல்லமை இறங்கட்டும், தேவோட அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. கர்த்தர் நபர்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீங்களா ஆண்டவரே, நாட்கள் பொல்லாத ஆன அப்படினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு குலத்தில் பேசுங்கப்பா. ஒவ்வொரு கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் உடைய கரத்தை பிடித்தா விட்டுவிடுவோம் ஐயா. நீர் எங்களை கடத்தை பிடித்து எங்களை செவ்வையான வழியில் நடத்தி எங்களை கையை பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே. நீரே எங்களுக்கு அப்பாமே ஸ்தோத்திர அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இந்த வழி நடத்துங்க. ஒவ்வொரு பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ளுங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க தகப்பரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எசப்பா, சுகமாக்குங்க. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்க, சுகமாக்க தகப்பனே, சுகமாக்குங்கப்பா. பலவீனத்தெல்லாம் மாற்றுங்கப்பா, பலவீனத்தெல்லாம் மாற்றிருங்கப்பா. எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையில் சுமந்தீங்க ஆண்டவரே. எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சிலுவையில் சுமந்துட்டீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாடுகள் பட வேண்டாண்டவரே, நீர் சுமந்திட்டீங்க தானே சப்பா. பாதுகாவலையும் பராமரிப்பு ஒவ்வொரு மக்களுக்கு தாங்க, பலப்படுத்துங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசுரம் ஓடிக்கொள்ளட்டும். நன்மையான காரியத்தை செய்யப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தர முடியாத கெஞ்சி செவிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. உங்களுடைய கிருபை அவங்களை தாங்கட்டும். அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே அப்பா, கடன் கஷ்டங்கள் கண்ணீர்ல இருக்கப்பட்ட மக்களை கண்ணீரை துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க. பொருளாதார தேவையை சந்திங்க, கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. பிரிந்து குடும்பம் அணைக்கணும். என் குடும்பத்துல சண்டை குழப்பங்களை கொண்டு வர பொருளாத சாத்தானே, இயேசுக்கு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். எல்லா குடும்பங்களையும் சமாளித்தாரு, சந்தோஷத்தாரு ஐயா. தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெட்டி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டவரே அது மாத்திரம் இல்ல, அப்பாவை துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, தீஸ்கட்ட பணம் தாங்க, தேவைகள் அனைத்தும் சந்திங்க சப்பா, அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க, யாருமே விட்டுறாதீங்க, ஒவ்வொருவரையும் அப்பா பிதாவை இழுத்துக்கொள்ளாவிட்டால் இடத்துல வரான்னு சொன்னீங்களே, பரலோக பிதாவே ஒவ்வொருவரும் இழுத்துக்கொள்ளுங்க, அவன் பின்னே ஓடி வரட்டும் ஐயா, எங்கள் தேவனாய் கத்தாவே அப்பா, அந்த இழுப்புல எல்லா மக்களும் பங்கு பெறணும், ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சப்பா, நீங்க தானப்பா சொன்னீங்க என் இடத்துல வருகிற ஒருவரையும் புறமே தள்ள மாட்டேன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு மக்களையும் ஓடி இணைச்சிக்கோங்க, மே சார்ந்து கொள்ளட்டும், எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சகர் இயேசுநாமத்தில் தாழ்மையை கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார், கலங்காதீங்க.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம், 8144192192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவாங்கன்னா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address asminkaram@gmail.com. Our website handofjesus.com. God bless you.

0: ரட்சணி சந்தோஷத்தை தந்து உற்சாகத்தின் ஆவியனை தாங்கும்படி செய்யும் சொல்லி 51:12 சாபத்து காலத்துல சோர்ந்து போயிட்டேனா எதை நினைச்சு எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் வரத்தான் செய்யறது. அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. ஆபத்துகள் சோர்ந்து போன பலன் புரியுது, வீரமாயிரும் சரீரமெல்லாம் ஒரு மாதிரி வெடவெடான்னு ஆயிரும். சோர்ந்து போக கூடாது. ஆனால் எப்படி இருந்தா நம்ம செவத்தை கேட்க மாட்டார். நம்ம கர்த்தர் நம்மோட பேசினார். 3வதாக நம்ம எப்படி செவிக்கணும் அவத்துக்கு, அவர் பேர் என்ன பேரு? செபத்தை கேட்கிறவர். நம்ம கண்ணீர்லாம் அவர் துருத்தி வச்சிருக்காரு. நம்ம கண்ணீர்லாம் கணக்குல தான் இருக்கு, உண்மைதான். ஆனா நம்ம சோர்ந்து போகும் எப்போதும் செவன்னும். 2வது என்னென்ன பாவம் இருந்தா நம்ம செவத்தை கேட்க மாட்டார் பார்த்தோம். 3வதாக எப்படி செவிக்கணுமா, விழித்திருந்து செவிக்கணுமா. மார்க்கின் சுவிசேஷம் 13:33
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். செபத்துல விழிப்பா இருக்கணும். அதுக்குன்னு தூங்காம இல்ல. உன்னத பாட்டுல வாசிக்கிற அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் உன்னத பாட்டு 5:2
1: நான் நித்திரை பண்ணினேன்.
0: நித்திரை பண்ணினேன்,
1: என் இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ணாலும் இருதயம் விழித்திருக்கணும். இருதயத்துல எந்த சோர்வுக்கும் எந்த பாவத்துக்கும் எந்த இதுக்கும் இடம் கூடாம இருந்தா கர்த்தர் நம்ம செபத்தை கட்டாயம் கேட்பார். தூங்காம விழித்திருந்த சொல்லல, விழித்திருந்து என்ன செய்யுங்க, செபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவர் விழித்திருந்து செபிக்க வேண்டும். கடைசி நாள் வந்துட்டோம், ரொம்ப ரொம்ப கடைசி நாள் வந்துட்டோம். சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. கடைசி நாள் வந்துட்டோம், விழித்திருந்து செபிக்க வேண்டும். இங்க சொல்றாரு மத்தேயு சுவிசேஷம் 46:40-41
1: பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க.
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்களா, நம்ம என்ன செய்யணும், ஒரு மணி நேரமாவது கத்திர கேட்கிறார். ஒரு மணி ஏன் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். உலகத்துல வர உபத்திரங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எத்தனையோ வரும். அந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் விட்டு பிரிக்காது இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பிரியாம வாழணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், ஒரு மணி நேரமாவது கர்த்தரோடு பேச வேண்டும். அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது அவர்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு மணி நேரமாவது, ஒரு மணி நேரம் நம்ம அவரோடு பேசணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு மணி நேரம் விழித்திருந்து செவிக்க கூடாதா? செவிச்சாத்தான் என்ன சரி, இனிமேல் வரப்போற சோதனை காலத்துல மேற்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட நீங்களும் விழித்திருந்து கர்த்தருக்காக போராடி நம்ம செவிக்க வேண்டும். செவித்தாத்தான் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும் இனிமேல் வர காலங்கள்ல. அதான் இங்க லூக்கான் சுவிசேஷம் 21:36
1: ஆகையால்
0: இனி
1: சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
0: இங்க சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவங்களா இருக்க, இங்க உலகத்துல கிறிஸ்தவங்களா இருக்கலாம், இங்க நல்லா கிறிஸ்தவங்களா இருக்கலாம், நம்ம தான் நல்ல ஊழியக்கார நம்ம நினைச்சுக்கலாம். பரலோக ராஜ்யத்து போடும் சொன்ன எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க. ஏன்னா இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னு என்ன செய்யணும், இனிமேல் சம்பவிக்க போற என்ன சம்பவிக்க போகுது, பூமி எதிர்ச்சி வரப்போகுது, நல்ல சரி உண்டாக போகுது, கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பணும்னு என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போயிருவோம். வரப்போற பிரச்சனைகள் பயங்கரமா இருக்கும். பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், உத்தரங்கள், பாடுகள் எவ்வளவா வரும். அதுக்கெல்லாம் தப்பணும், அதுக்கெல்லாம் தப்பி ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும், அதுதான் ஆண்டவர் வழி நம்ம காமிக்கிறாரு. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி தப்பணும்னா என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ண அருமையானவர்களே, செவ்வையிலா ஒண்ணுமே இல்ல, செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மொத கத்திர சொன்னாரு செவத்தை இல்ல, மொத செவத்தை கேக்குறவர் சொன்னாரு. மொத என்ன எப்படி செவிக்கணும், சோர்ந்து போகாம செவிக்கணும். 2வது பாவங்களா இருந்தா நம்ம கத்திர நம்ம செவத்துக்கு செபி கொடுக்க முடியாது. மூணாவது விழித்திருந்து செபிக்கணும். இனி சம்பது பேர் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புனா என்ன செய்யணும், செவமண்ணி விழித்திருக்கணும். அப்பதான் இனிமேல் வர காலங்களில் நம்ம ஆண்டு ராஜ்யத்துக்கு வர முடியும். செவமண்ணி செவமண்ணி விழித்திருக்கணும். நான்காவதாக எப்படி செவமண்ணு ஆண்டு சொல்றாரு, இவுதான் ஒன்னு, இவுதான் ஒரே அது அதிகாரம் தான். இதுதான் புஸ்தகம் 20வது வசனம்.
1: நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
0: நீங்க உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
0: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
1: பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி.
0: நம்ம எப்படி ஜபிக்கணுமா, பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணணும். மகா பரிசுத்த விசுவாசத்தை உறுதிப்படுத்திக்கணும். ஆண்டவரே, நமக்குள்ள ஒரு மனசுல ஒரு புரிதி, என்ன வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, என்னை காத்துக்கோங்க, இப்பயே என்னை பலப்படுத்திருங்க ஆண்டவரே, அதுக்குள்ள ஒரு விசுவாசம் உறுதி. மகா பரிசுத்தத்துக்குள்ள என்ன செய்யணும், உறுதிப்படுத்திக் கொண்டு அப்புறம் என்ன செய்யணுமா, ஆவி பரிசுத்த ஆவிக்குள்ள செவம் பண்ணும். அதனாலதான் அன்னி பேசுற பேசுங்க பேசுற, யார் பேச மாட்டேன்றீங்களே, அன்னி பேசுற பேசுறதுக்கு கஷ்டப்படுறீங்க வெக்கப்படுறீங்க, அன்னி பேசுற பேசுனாதான் நம்ம ஆண்டுக்குள்ள வருவோம். ஆண்டுக்குள்ள நம்ம ஆத்துமா நாளுக்கு நாள் பலன் அடையும். அல்லேலூயா. நீங்க என்னமோ சொன்னா அது கேட்டா கேட்க மாட்டேன்றீங்களே, சொன்னா அன்னி பேசுற பேசுறீங்க, ஒருத்தர் ரெண்டாவது பேசுவாங்க அவ்வளவுதான், மற்றவங்களும் அமைதியா இருக்கீங்க. பேசணும், அன்னை பாசில பேசணும். அல்லேலூயா. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க.
1: அன்னிய பாசையில் பேசுகிறவன்,
0: அன்னிய பாசையில் பேசுகிறவன்
1: தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்.
0: பாத்தீங்களா, அன்னி பாச பேச என்ன செய்யும், தனக்கு எனக்கு, நான் அன்னி பாச பேசணும் எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நான் அன்னி பேசுற பேச எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நீங்க பேசுறீங்க, உங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். அதுக்கு தான் அன்னி பேச பேசணும். அல்லேலூயா.
1: நீங்க எல்லாரும் அன்னிய பாசைகளில் பேசும்படி விரும்புகிறேன்.
0: நீங்க அன்னி பாசையில் பேசும்படி விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாரும் அன்னி பாசையில பேசணும் விரும்புகிறேன். அன்னி பேச பேச என்ன செய்யணுமா, நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நான் பேசுறேன் எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும், நீங்க பேசுன உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அதுக்கு தான் அன்னி பாச. அல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வச்சிருக்கிறாரு ஏசப்பா. ஏசாயின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம்.
1: பரியாச உதடுகளினாலும்,
0: பரியாச உதடுகளினாலும்,
1: அந்நிய பாசையினாலும்,
0: அந்நிய பாசையினாலும்
1: ஜனத்தோடே பேசுவார்,
0: இந்த ஜனத்தோடே பேசுவார்.
1: இதுவே நீங்கள் இறைத்தவனை இலைப்பார பண்ணத்தக்க.
0: நம்ம முத பண்ணி பேசும்போது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகுது. ரெண்டாவது அன்னி பேச பேசும்போது என்ன கிடைக்குது பாருங்க, இழைத்தவனை
1: இலைப்பார பண்ணத்தக்க,
0: இழைத்தவனை இலைப்பார பண்ணத்தக்க
1: இலைப்பாறுதல்,
0: இலைப்பாறுதல்.
1: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்,
0: கேட்க மாட்டோம் என்கிறார். நம்ம மாதிரி மக்கள் பாருங்க, அந்த காலத்துல இருந்திருக்காங்க. இதுதான் இழைத்தவனை இலைப்பார பண்றதுலும், இழைப்பாரு சொன்னாலும் அவரோட அவர் ஏசப்பா பேசினாலுமே என்ன செஞ்சிருக்காங்க, கேட்காம இருந்திருக்காங்க. பாத்தீங்களா, நம்ம அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. இருக்க மாட்டேன்னு சொல்றாங்களா, அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். கொஞ்ச பேர் தான் சொல்லியிருக்கீங்க, எல்லாரும் கொஞ்ச பேர் எல்லாம் சொல்லுங்க. நான் பேசுவேன் அன்னி பாச சொல்லுங்க. அன்னி பாசுற பேசுறதுதான் இழைப்பாறுதல், இழைத்தவன இழைப்பாறு பண்ற, நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, ரோமர்கள் நிறுவம் 8வது அதிகாரம் 26வது வசனம்.
1: அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: அறியாமல் இருக்கிறபடியா
1: ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: நமக்காக என்ன செய்யற பரிசுத்த வேண்டார், வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, சீனுடைய தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம செபிக்க போறோம். எங்கூட சேர்ந்து செவனுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ங்க, வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்ங்க. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்ங்க அப்பா. பட்ட பாடுக்கும் பத்திரத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வத்தை தாரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீரே, ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசுரம் அவங்களை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தா மனதை புதிதாக்கும், அப்பா பலத்தை புதிதாக்கு சுவாமி, கத்தாவை பரிசுத்தில் அபிஷேகம் புதிய எண்ணெயில் அபிஷேகம் பண்ணும் ஐயா, அக்கினில் அபிஷேகம் பண்ணுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும் ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கும் ஏசப்பா, என்ன பலவிருந்தாலும் குணமாக்கும் ஏசப்பா. மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசின்களை அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க. அப்பாவை துதிக்கிற பிரகாசமான கண்களை திறந்துவிடும் ஐயா. உண்மை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கண்களை தாரு சுவாமி. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, அவரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. அப்பாவை துதிக்கிறோம், சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. சுகர்னால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க அப்பா, கேஸ்ல கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. அன்றுவரே அற்புத அசியங்களை செய்யுங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும், எல்லா துதிகா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்த நம்ம சொல்றத கேட்ட கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331010000
3: 0000026224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி எங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and

0: தன்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா
0: ஆண்டு அன்புகுருமா நமக்கு என்ன கொடுக்கிறது? தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? வாக்கு பண்ணிருக்கிறாரு. ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. கர்த்தர் அன்பு கூறும்போது நமக்கு என்ன பண்றாரா? அவர் ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறார். அப்ப நம்ம அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும்? கர்த்தருடைய வேதம் சொல்லுது, வாசித்து பாருங்க. எத்தனையோத்தர் அன்பு கூறலாம். இதுல ஒரு காரியம், நம்ம எத்தனையோ அன்பு கூற பற்றி பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்கிறோம், எப்படி அன்பு கூறணுமா பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 10:27.
1: அவன் பிரதியுத்தரமாக
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து
0: உன்னிடத்தில்
1: அன்பு கூறுகிறது போல
0: பிறனிடத்திலும்
1: அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான்.
0: அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது என்றார். பாத்தீங்களா? முழு இதயத்தோடும் ஆத்மத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையில கூட மனம் திரும்ப வேண்டும். நாம மனசுக்குள்ளதானே சிந்திக்கிறது, யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். முழு இதயத்தோடு ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும். பாதி உலகத்துல பாதி கர்த்தரத்துல பாதி இல்ல. முழு இதயத்தோடும் ஆத்மத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு, சிந்தையில கூட அன்பு இருக்கு. சிந்தையில கூட நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உள்ளத்துல நினைக்கிறோம், இது யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருமே நம்மள முழு இதயத்தோடு இயேசுதான், எனக்கு எல்லாமே இயேசுதான், நான் பாடுறேன் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, இந்த தொல்லை மிகும் உலகில் துணை நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு பாடுறோம். அதே போல முழுதியத்தோடும் ஆத்மத்தோடு மனதோடு சிந்தையோடு அவர்கள் அன்பு தர வேண்டும். அதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம இங்க உலகத்துக்கு பாதி கர்த்தர் பாதி இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு பாதி கர்த்தர் பாதி இல்லை. முழுதியத்தோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு கர்த்தர்த்தர் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அது நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த முழுதியத்தோடு மற்ற அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உலக என்னை தொடக்கூடாப்ப, உலக ஆசை பாசங்கள் உலகத்தின் அன்பு என்னை அன்பு என்னை இழுத்துக் கொள்ளக்கூடாப்பா. நான் முழுதியத்தோடு ஆத்மத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறும். அது மாத்திர ஒன்னிடத்துல அன்பு கூறது போல நீ பிறர் இடத்துலயும் அன்பு கூறும். எப்படி நம்ம இடத்துல அன்பு கூறுறோம்? நான் நல்லா இருக்கணும், நம்ம மற்றவங்களை பார்க்கல நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம நான் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். அதே போல மற்றவங்களிடத்திலயும் பிறர் மற்றவங்க எல்லாரும் இடத்துல சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும், அவங்களுக்காக அவங்கள ஆண்டவரை எப்படியாவது ஆசிரியங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆண்டவரை அறிஞ்சிக்கணும், அவங்களும் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம சொல்றது மாத்திரம் இல்ல, கர்த்தரை பத்தி சொல்றது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக நம்ம செபிச்சுட்டே இருக்கணும். அதுவும் சரி, முழுதியத்தோடு ஆத்மத்தோடு மனதோடு சிந்தையோடு அன்பு கூறு போல பிறர் இடத்துல அன்பு கூறுவாயாக. மற்றவங்களிடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அந்த அன்பு மக்கள் இருக்கான்னு பாருங்க. மற்றவங்களிடத்துல உண்மையான அன்பு அன்புள்ள அட்டன் ஆண்டவர் கேட்போம். ஆண்டவர் முழுதியத்தோடு ஆத்மத்தோடு முழு மனதோடு பலத்தோடு சிந்தையோடு மற்ற அன்பு கூறணும் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹலேலூயா. கர்த்தரால் கூடாத காரி உலகத்துல ஒண்ணுமே இல்லை. சொல்றாரு உலகத்துல அன்பு கூறக்கூடாது அப்படி சொல்றாரு. நம்ம இந்த உலக ஆசை பாசங்கள் நம்ம உலகத்தின் காரியத்திலும் அன்பு கூறாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். உலகத்துல அன்பு உலக அன்பு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அந்த அன்பு நமக்கு வராதபடிக்கு காத்துக்கோங்க ஸ்பான்சரி கேட்கணும். 1 யோவான் 2:15.
1: உலகத்தில் உள்ளவைகளிலும்
0: அன்பு கூறாதிருங்கள்.
1: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
0: அவனிடத்தில் என்ன இல்ல? பிதாவின் அன்பு இல்ல. உலகத்துடைய காரியத்துல அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு நமக்குல வராது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையில அன்பு கூறாதீங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா யார் அன்பு நமக்குல இருக்காது? பிதாவின் அன்பு இருக்காது. உலக ஆசை பாசங்கள் உலகத்தில் காரியங்களை அவங்க எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அன்பு கூறுவோம்னா பிதாவின் அன்பு இருக்காது. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பிதாவின் அன்பு நம்ம இடத்துல இருக்காது. உலக காரியம் என்னன்னு சொல்லி 17 பாருங்க. 17
1: உலகமும்
0: உலகமும்
1: அதன் இச்சையும் ஒளிந்து போம்.
0: 16
1: ஏனெனில்
0: மாம்சத்தின் இச்சையும்
1: கண்களின் இச்சையும்
0: ஜீவனத்தின்
1: பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
0: அவைகள் என்ன செய்யும்? உலகத்தினால உண்டானவைகள். கண்ணின் நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதுதான் யாரால் உண்டானது? பிதாவினால
1: உண்டானவைகள்
0: எல்லாம் எதெல்லாம் எதெல்லாம் உண்டாயிருக்கு? உலகத்தினால் உண்டாயிருக்கு. இப்படிப்பட்ட காரியத்திலும் விலகி விலகிடணும். பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். யார் அன்பா இருக்காங்களோ இல்லையோ, இதான் நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். அப்ப அவர் அன்பு வேணும்னு சொன்ன அந்த கண்ணி நீச்சம், மாம்ச நீச்சம், ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு இல்லையா? யாக்கோப்பின் புஸ்தகம் 4:4
1: விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
0: உலக சிநேகம் யாருக்கு விரோதமான பகையா? தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் இருக்கக்கூடாது. அதே தான் நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சொல்லியிருக்காரு. பாருங்க மத்தேயு சுவிசேஷத்துல 6:24 பாருங்க.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய
0: ஒருவனாலும் கூடாது.
1: ஒருவனை பகைத்து
0: மற்றவனை சிநேகிப்பான்
1: அல்லது
0: ஒருவனை பற்றி கொண்டு
1: மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
0: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய கூடாது. தேவனுக்கும் உலக பொருள் குளிஞ்சவங்களால கூடாது.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
0: ரெண்டு எஜமான குளிஞ்ச ஒருவனாலும் கூடாது.
1: ஒருவனை பகைத்து
0: மற்றவனை சிநேகிப்பான்
1: அல்லது
0: ஒருவனை பற்றி கொண்டு
1: மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
0: ஒருத்தர் பற்றிக்கொள்ள ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணிடுவாங்க. அதனாலதான் உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம செய்யக்கூடாது. அதனால அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டோட்டும் உயிரத்தோடும் ஆத்மாத்தோடும் ஒரு பலத்தோடு முழு மனதோடும் சிந்தியோடு அவரத்தில் அன்பு இருந்தா பரலோகத்துக்கு போக முடியும். முதல்ல என்ன செய்யும்? ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? கர்த்தர்ட்ட அன்பு பெற வேண்டும். அன்பு வருவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய வாக்கு தத்து ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும் பாருங்க. 23:5
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா? இது வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வசனம் 3-5 பிள்ளைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். ஆனா அது கை கொள்றமாங்கறத நமக்கு தெரியல. கை கொள்றமா அந்த வசனம் கை கொண்டு நடக்கிறமாங்கறது நமக்கு தெரியல. ஆவியே சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. சத்துருக்கள் முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையெண்ணால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழி. பாத்திரம் நிரம்பி வழி என்ன செய்யணும்? இறுதியமாக பாத்திரம் நமக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியணும். இதுதானங்க, இது சண்டை கிளசில சொல்லி கொடுத்த பாட்டு தானே அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கை கொள்றமா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: ஆமா பெரியமா, பாத்திரம் நிரம்பி வழியுதா? பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கிறோமா? பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வந்துட்டார். பெரிய சந்தோஷம், சமாதானம். அந்த பரிசுத்தாவினர் முழுமையா பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நமக்குள்ள என் பாத்திரம் செய்யும் தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வோமானா என் பாத்திரம், நம்ம இறுதியமாகிய பாத்திரம் நிரம்பி வழியும். மகிழ்ச்சி, சமாதானம். உலகத்தில் போத்திரம், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்யற, என் தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிறைவே எழுதிதான். அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா? அதுக்கடுத்துதான் சொல்றாரு, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நமக்கு என்ன தொடரும்? நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நான் கத்திரி வீட்டிலே நீடித்த நாளுக்குல நிலைத்திருப்பேன். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. கர்த்தரி வீட்டுல நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க போறோம். அந்த உன்னதமான பாக்கியத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் பாத்திரம் நிரம்பி ஒழிய வேண்டும். நம்ம பாத்திரம் நிரம்பி சந்தோஷம் நமக்கு நிறைஞ்சிருக்குதா? கவலையெல்லாம் நிறைஞ்சிருக்கமா? ஆண்டவரே, இந்த கவலை என்னை விட்டு நீக்கிருங்கப்பா. என் பரிசுத்த என் அபிஷேகத்தை தாரும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒழியணும். என் சீவள நாளெல்லாம் நன்மையும் கிருபையை தொடரணும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எடுத்திருக்கேன். அந்த பாக்கியத்தை இழந்து போயிடக்கூடாதப்பா. மூன்றாவது, யாருக்கு அந்த கர்த்தர் வீட்டில் நினைச்சிருக்க முடியும்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், பெற்று நிரம்ப பெற்றிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, கர்த்தர் அபிஷேகத்தை, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அதான் சொல்ல,
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக,
0: என் சத்துருக்களுக்கு முன்பாக
1: நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி,
0: நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி,
1: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்,
0: என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்,
1: என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டவர் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் போது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது நம்ம இறுதிமாக பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா இல்லையே கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அபிஷேகம் தாங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகம் வேணும். எனக்கு எப்ப பார்த்தாலும் துக்கமும் பாரம் தான் இருக்குது ஆண்டவரே. எவ்வளவோ நான் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், சந்தோஷம் இருக்குல்ல. பரிசுத்தாவின் வந்தா தான்

0: பார்த்து இவ்வளவு நாளால நன்மையும் கிருபிய நீ தொடரும். நான் கத்திர வீட்டில நீடித்தல் யாரு மூன்றாவது யாரு கத்திர வீட்டை நிலத்து நீடித்த நாட்கள் நிலத்திருக்க முடியும். பரிசுத்தவையின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான் நினைச்சிருக்க முடியும். முதல்ல மனம் திரும்ப கத்திர ரசித்து போக முடியும். ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு குறவங்க பரலவர் ரசித்து போக முடியும். மூன்றாவது என்ன செய்யணுமா? பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றது வெளிப்படுத்தும் விசேஷம். 22:17
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்.
0: ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள்.
1: கேட்கிறவனும் வா என்பானாக.
0: கேட்கிறவன் வா என்பானாக.
1: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்.
0: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்.
1: விருப்பமுள்ளவன் ஜீவத்த நீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன்.
0: பாத்தீங்களா, விருப்பம் இருந்தா கத்தர் என்ன செய்யறது? ஜீவத்த நீர் எப்படி கொடுக்கறாரா? இலவசமாய் கொடுக்கற. காசுல ஒண்ணு இல்ல. விருப்பம் இருந்தா கத்தராகி தேவன் நம்ம மேல பரிசுத்தன அபிஷேகத்தை சம்பூர்ணமா நம்மால் பொழிந்துருவார்கள். கொஞ்சம் கொஞ்சம் பொழிந்து போதாது. கத்தடி வேதம் சொல்லி எப்படி பெற்றுக் கொள்ளணுமா? கத்தடி அபிஷேகத்தை சம்பூர்ணமா வாசிங்க. 3:7
1: அந்த பரிசுத்த ஆவியே,
0: அந்த பரிசுத்த ஆவியே
1: நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஆவி எனக்கு எப்படி பொழிந்தரலாம்? சம்பூர்ணமா என் மேல் பொழிந்தருளும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. கத்திற்குள் அருமையானவர்களே, கத்தடி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செபிக்க போறோம். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, பலன் கொடுங்க. கத்தடி கிருவ கத்தடி மகிமை மூடிக்கொள்ளட்டுமப்பா. அன்றுவரையும் நாங்கள் உம்மிடத்தில் பழகி உம்மிடத்தில் சமாதமா இருக்கணுமே. அதனால அன்பாவது நிமிஷம் நீரை கத்தாவே அப்பா, எல்லா மக்களும் இடத்துல பழகணும். என்னுடைய பழக உதவிச்சிங்க, உம்மிடத்தில் சமாதமா இருக்க உதவிச்சிங்க கத்தாவே. அதனால நன்மாரு சொன்னீர். அந்த நன்மை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. எல்லாரும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க, துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா. இடுப்பலியில கஷ்டப்படுற ஒவ்வொரு தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா, குணமாக்க குணமாக்க சப்பா. மகத்தும்ல ராஜாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கை கால் வழிய குணமாக்கிறோங்க, குணமாக்கிறோங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போடுமேன்னு சொல்லி கலங்குற மக்கள் வாழ்க்கையில கத்தாவே ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்கப்பா. ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்க. பிள்ளைகளுக்கு படிக்கு வர மாட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்றேன்னு கலங்குற சாய்தாப்புற மாதிரி கண்ணூக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா பணத்தை சந்திங்க, பொருளத்தை சந்திங்க, குழந்தைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. நல்ல படிக்கக்கூடிய கிருபை தாங்க, அற்புதத்தை செய்ய அதிசயங்கள் செய்ய சப்பா. மகத்தான காரியத்தை செய்ய கத்துடைய கரம் தாங்கி வழி நடத்த உங்களை பார்த்துல கெஞ்சுகிறோம் கத்தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிற ஐயா. ஆண்டவரே இறக்கத்தை கட்டிலடுங்க, கிருவை கட்டிலடுங்க. பிபி கொலஸ்ட்ரால் தைராய்டு சுகர்னால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா குணமாக்குங்க ஆண்டவரை, குணமாக்குங்க. உங்களுடைய வல்லமை அனுப்பி குணமாக்கும் வியாதியை நீக்கி போடுங்க ஆண்டவரை, நீக்கி போடுங்க ஆண்டவரை. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீரை நீக்கிருங்கப்பா. மந்திர கட்டுகள் சேவன கட்டுகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிற இயேசுக்கு நாமத்தில் நிர்மலமாக்குறோம் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், தகப்பரையுமே துதிக்கிறோம். சீக்கிரமா சர்ச்சி திறக்க கிருபை தாரு, சர்ச்சி திறக்கணும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யணும். நாம மாத்திரம் வங்கிப்படட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. வேலையில பிரச்சனை இருக்க மக்களுக்கு வேலையில பிரச்சனை மாற்றித்தாங்க. ஐயாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். குழந்தை பாக்கியெல்லாம் சகோதரில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க. கண்ணீரை துடைச்சி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன். ஆசிரியங்க கடன் கஷ்டத்தினால தவிக்கிற மக்களை கடனடைக்கு உதவிச்சிங்க. கண்ணீரை துடைங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன். நீங்க ஆண்டவர அப்பா, குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் வரக்கூடாதுப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கே சப்பா. ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா, அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா. கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கிய வேண்டி சொன்னீரே. அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா. வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பிரேமை சோத்திருக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. ஐயாமை துதிக்கிறவங்க மகத்தும்ல நாம் மகிழ்படட்டுமையா. அன்றுவரையுமே துதிக்கிறோம். தொழில் எத்தனையோ குடும்பத்துல அப்ப தொழில் குறைஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி கலங்குற மக்கள் தொழில் நல்ல சிறக்க உதவிச்சிங்க. வியாபாரம் நல்ல தலைக்கணும், செழிக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணுங்க. நாம் மகிழ்படட்டும், காத்துக்கொள்ளுங்க சப்பா. வாலிபர்களா ரட்சிக்க

0: சிறு பிள்ளைகளா ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. அப்பா, வேலை இழந்திருக்க மக்களுக்கு திரும்ப வேலை தந்துங்க, நாமத்தை மகிழ்படுத்துங்க, வேலை உயிர் வைத்தாங்க, வேலை கன்ஃபார்மாக உதவி செய்யுங்க சப்பா, ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா ஆ மக்களும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க, உண்மை துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க, பிரகாச மனக்கண்ணில் திறந்து விடுங்க. எந்த மனிதன் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்க ஆண்டவர. அப்பா, எல்லா மனிதன் பிரகாசிப்பிக்கவே பிரகாசிப்பியும் கரையே பிரகாசிப்பியும் எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்க உமால முடியும் ஆண்டவரே. செவிக்கிற மக்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவர், மாற்றுங்க, ஆசீர்வதி உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம் யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜிகிரோ பரம பிதாவே. ஆமே. கத்திரம் சேர்த்து கேட்டிருக்காரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் பாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81-44-192-192 81-44-192-192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துக்குரிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு
4: மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1090100000229.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: acmkaram@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 13 வசனம்.
1: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது
0: நாளிகையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா விழித்திருங்கள்
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப வருவாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. விழிப்புனா எப்படி? நம்ம தூங்காம எழுச்சிருக்க வேண்டாம். நம்ம ஆத்மத்துல விழிப்புள்ளவர்களா காணப்படணும். ஆண்டவர் எப்ப வருவாரு, எப்ப நமக்கு வருவாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். ஆத்மத்துல விழிப்பா இருக்கணும். எப்ப வந்தாலும் நம்ம அவர் சந்திக்க நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆயத்தத்தோடு இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:42 வசனம்.
1: உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினா
0: விழித்திருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து எப்ப வருவார் யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தூங்காம விழிக்கிறது இல்ல. நம்ம இருதயத்துல எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, 5:2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது.
0: நித்திரை பண்ணினா இதயம் என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம படுக்கும் போது யோசிச்சுட்டே படுக்கூடாது, தூச்சிட்டே படுத்திருக்கணும். ஆண்டவரே, என் இதயத்தில் ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். படுத்துட்டு நம்ம அது இதுன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத கவலைகள், சோர்வுகள், குழப்பத்தோடு படுத்திருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குற நமக்கு தெரியாது. அதனால தேவன் என்ன நாளில் வருவாரு அறியாதனால என்ன செய்யணும்? விழித்திருக்கு சொல்றேன். நான் இத்தனை செய்தேன், இதயமோ விழித்திருந்து. நம்ம கவலை சோர்வுகள் நம்ம உள்ளத்தை நிரம்பி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்போ வருவாரு என்னங்கிறது அவர் குரல் மேல கேட்க முடியாது. அதான் ஆத்மத்துல எப்போது நம்ம இருதயத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம இத்தனை செய்யாம இருக்க முடியும். இத்தனை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு இருந்தோம்னா நம்ம ஆண்டு வரும்போது நம்ம ஆண்டோட சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அதில் லூக்கான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 21:36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு சொன்னா பாருங்க, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. எத்தனை ஒன்று போனா பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. இல்லை இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன போன என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். அவர் எப்போ வந்தாலும் நம்ம கூட்டிகிட்டு போவார். நம்ம ஜெபம் பண்ணாமல் யோசித்துக்கிட்டு தேவையில்லாத யோசனைனா யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகணும்னா அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அதான் சொல்றாருல, நம்ம எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருவோம். கவலையில அவர் மேல அவர் விசாரிக்கிறான் அப்படின்னாலும் கவலையில அவர் மேல வச்சிருன்னு சொல்றாரு. நம்ம வைக்காம நம்ம யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு இருக்கனாலதான் கர்த்தர் வரும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யற விழிப்பு இருக்க முடியல. நம்ம நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மா அப்படியே சோர்ந்து போயிருது. நமக்கு செபிக்க முடியல, துதிக்க முடியல. காலேந்தி பார்த்தா செபிக்கவே முடியாது, துதிக்க முடியாது. நம்ம அப்படியே கவலை சோர்ந்து சோர்ந்து சோர்ந்து போகும்போது நம்ம செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்ம ஆத்மத்துல ஒரு பல வீணா இருக்கும். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டு வரும்போது அவர் நம்மளை பார்த்துக்கல. நம்ம ஒரே ஒரு நோக்கம், இனி சம்பவிக்க இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவரோட என்னப்படும்னா ஜெபம் பண்ணி, எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். எப்போதும் ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பத்தாது, 10 மணி நேரம் ஜெபம் பத்தாது. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும். நடந்தாலும், உட்கார்ந்தாலும், படுத்தாலும், நம்ம பஸ்ஸில் போனாலும், காரில் போனாலும், வண்டியில் போனாலும், பைக்கில் போனாலும், எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருந்தா அவர் வரும்போது அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அப்போதான் அவருக்கு வரும்போது எக்கால சத்தம் கேட்டால் தான் நம்ம உடனே என்ன செய்வோம்? எழுந்து அவருக்கு முன் அவரோட நம்ம பறந்து செல்ல முடியும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டு வருகைக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அவருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா அவர் பரிசுத்தார். அவர் எப்படிப்பட்டவர் வரப்படுறாரு? முதலாவது வரும்போது எப்படி வந்தாரு? ஒரு குழந்தையா உலகத்துக்கு வந்தாரு. அப்படித்தானே வந்தாரு. எப்படி வந்தார் முதல்ல வரும்போது? ஒரு குழந்தையா அந்த உலகத்துல வந்தாரு. இப்போ வரும்போது என்ன செய்யப்படுறாரு? நியாயாதிபதியா வரப்போறாரு. அவர் எப்படி இருப்பாராம் பாருங்க. ஐம்பதாவது சங்கீதத்துல தான் திட்டமா சொல்றாரு. ஐம்பதாவது சங்கீதம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். 50வது சங்கீதம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு முன்ன என்ன இருக்கும்? அக்கினி பச்சிக்கும் வருங்க. அவருக்கு முன்னால அவர் வருவாரு. வர்றதுக்கு முன்னால என்ன செய்யும்? அக்கினி, அக்கினி பச்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும்,
0: உயர இருக்கும் வானங்களையும்
1: பூமியையும் கூப்பிடுவார்.
0: பாத்தீங்களா, நியாயாதி வருப்பார். நியாயம் தீர்க்கிறதுக்கு யார் சாட்சியா கூப்பிடுறாரு? உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். அப்படிப்பட்டவர் வரப்போறாரு. அவருக்கு முன்னால் நம்ம நிக்கிறோம்னு சொன்னா என்ன செய்ய? நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் அவர் முகத்திறன் போற மகிமை பெரிந்த நபராக வரப்போறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரம் என்னப்படும் சொன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்மள கல்யாணத்துக்கு போனா நல்லா பட்டு படம்லாம் கட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு முன்பாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். மார்க்கு விசேஷம் 13:33.
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
0: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடி, எந்த காலம்? இயேசுக்கிறது வருகிற காலத்தை நீங்கள் அறியாதபடியால்
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
0: எச்சரிக்கையாயிருங்கள்,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு என்ன பொண்ணு பொருள் எல்லாமே இருந்தாலும் நமக்கு விழித்திருந்து ஜெபிக்காவிட்டா அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்து நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ஜெபத்தில் படுத்திருந்தாலும் நம்ம முடியலா கூட நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தா தான் அவர் ராஜ்யத்துக்கு, அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதாவது யாரா இருக்கலாம் ஜெபிக்கணும் தான் வேதம் சொல்லி பாருங்க. எபேசியர் புத்தகம் 6:18.
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயம்,
1: சகல விதமான வேண்டுதலோடு,
0: நமக்கு துன்பமோ இன்பமோ எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடு
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
0: நம்ம என்ன செய்யணும்? ஆவியினால ஜெபம் பண்ணி, பரிசுத்தால் நிறைஞ்சி, அன்னி பாசம் நிறைஞ்சி நம்ம ஜெபிக்கணும். அது ஆவியினாலே ஜெபம் பண்ணு.
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருள்
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடு ஜெபிக்கணும். இப்படியா அப்படியா இல்ல, மன உறுதியோடும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காக,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தால் நிறைஞ்சி செபிக்கணும், அன்னி பாசு நிறைஞ்சி செபிக்கணும். பரிசுத்தவன்களுக்காக செம்பம் பண்றது பண்ணி என்ன செய்யணும்? விழித்துருங்கள். எல்லா ஊழியர்க்காகவும் நம்ம செம்பணும். எல்லா ஊழியர், நமக்கு தெரிஞ்ச ஊழியர்லாம் பேர் சொல்லி பேர் சொல்லி நம்ம செபிக்கணும். அந்த பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யணும்? செம்பம் பண்ணி என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். யாரா இருக்கலாம் ஜெபம்மான்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:1, 2வது வசனம்.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லா மனுஷர், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்,
0: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: எல்லா பக்தியோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதியிலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரம்
0: ராஜாக்களுக்காகவும், அதிகாரங்களை யாவருக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் வரும்போது ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அப்படிலாம் போனா போக முடியாது. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 26:40-41.
1: பின்பு இயேசு சீசரிடத்தில் வந்து,
0: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
1: பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது,
0: என்னோடு
1: கூட விழித்திருக்க கூடாதா,
0: நீங்கள்
1: சோதனைக்கு உட்படாதபடிக்கு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம் வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வருது, அது மேற்கொள்ளக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? நம்ம எப்ப என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பிசாசு எத்தனையோ போற பிரச்சனையை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான். அதை நம்ம மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பாருங்க, பேதுரு ஆண்டவரை இயேசுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. பேதுரு இவங்க மூணு பேர் தூங்கிட்டாங்க. தூங்கினா என்ன செஞ்சிட்டாப்புல பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அன்னைக்கு செபிச்சிருந்தாருன்னா அந்த சோதனை அவர் என்ன செஞ்சிருப்பாரு, கட்டாயம் மேற்கொண்டிருப்பாரு. பேதுரு தூங்கினதுனாலதான் என்ன செஞ்சு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் கூட இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனை நம்மளை மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், எப்போதும் செவ்வமெண்ணி விழித்திருக்க வேண்டும். பிசாசு பயங்கரமான போராட்டத்தை இப்ப கொண்டு வருவான், கொண்டு வரான் பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனை கொண்டு வரான். இதெல்லாம் மேற்கொள்ளணும் என்ன செய்ய நம்ம சோர்ந்து போவோம். எப்போதும் செவ்வமெண்ணி விழித்திருக்கணும். கிருபி நாபி விண்ணப்பத்தை நாம தாங்கப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தால் நிறைஞ்சி அன்னி பாசில் நிறைஞ்சி எனக்கு செபிக்கணும் ஆண்டவர், அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பார்த்தங்க, நம்ம ஆண்டவர் ராஜ்யத்து போனா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு.
0: நம்ம என்ன செய்யணும், நீதி கேட்க என்ன செய்யணும், விழித்துக் கொண்டிருக்கணும். நம்ம விழிப்பில்லாட்டம் என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், நமக்குலாம் நமக்கே தெரியாது. என்னதான் செய்யறோம் நமக்கு தெரியாது. அதான் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். எப்ப பாவம் செய்வே என்ன செய்ய தெரியாது. நம்ம பேச்சுல சிந்தனையில எவ்வளவோ பாவம் வந்துருது. பேச்சுல சிந்தனையில தான் நிறைய பாவம் வந்துருது இல்லையா. அந்த பாவம் செய்யாது இருக்கணும், நீதிக்கு இருக்க என்ன செய்யணும், விழித்திருக்கணும். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என்ன செய்யணும், ஆண்டோட வார்த்தை என்ன செய்யணும், நம்ம இதயத்துல வைத்து வைக்கணும். பத்திருக்குள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்போ நம்ம செய்விக்க போறோம். செவம் பண்ணுமா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, ஸ்பா துதிக்க உதவிச்சிங்க, மே ஆராதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. உம்மோடு எப்போது இருக்கட்டும் ஆண்டவரே. மூத்த மகனை பார்த்து சொன்னீரே, மகளே எப்போது என்னோடு இருக்கிற, என்னுடைய எல்லாம் உன்னுடையன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்ப நம்ம நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலயும் உள்ளத்திலயும் வெளியிறங்கமா அற்புதிச்சிங்க. ஆசீர்வத்து உயர்த்துங்க, கண்ணீரை தொடங்க, கவலையை மாத்துங்க, கஷ்டங்களை நீக்கிருங்கப்பா. தகப்பனையும் துதிக்கிறோம். அவர் விசாரிக்கிற ஆன அப்படினால கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருன்னு சொன்னீங்களே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கவலையெல்லாம் உங்களத்துல வச்சிட்டு மகிழ்ச்சியோடு வாழ உதவிச்சிங்க ஏசப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ஏசப்பா. பிசாசிங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சம இல்லாத மக்களுக்கு சமாளித்து தரணும். வியாதிகள் நோய்கள் பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பாமி துதிக்கிறோம். காய்ச்சல குணமாக்குங்கப்பா. பெரும்பாலோட ஸ்திரீ குணமாக்குறீங்க. அதுமாதிரி பெரும்பாலுனால கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்க. ஆற்றை குணமாக்குங்க அப்பாமி துதிக்கிறோம். கிட்னி குணமாக்குங்கப்பா. கற்பப்பையில கட்டி குணமாக்குங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ராச்சா. இயேசுவே இயேசுவே. எத்தனை மக்கள் கண்ணீரோடு வேதனோடு இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் நீ குணமாக்கி ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே. எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்க. கவலை மாத்திருங்க. பிரச்சனை நீக்கிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசல இருக்க மக்கள் வெற்றி தாங்கப்பா. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமா இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா. ஒருத்தர் கூட பெயிலாக கூடாது. ஆண்டவரே கெஞ்சிரப்பா, கெஞ்சிரோ. எல்லா மக்களும் நல்ல மதிப்பினை பாஸ் பண்ணும். எல்லா பிள்ளைகளுக்கும் தேவ ஞானத்தால் நிரப்புங்க, அக்கில நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நாமத்தில் சேர்த்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளில் தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ள இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும், தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website, andofjesus.com. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 65 சங்கீதம் 2 வசனம்.
1: ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள்.
0: நம்ம ஆண்டவர் இயேசுக்கு பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிறவரே. சங்கீத புஸ்தகம் 66 சங்கீதம் 19 வசனம்.
1: மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார்.
0: அவர் செபத்தை கேட்கிறோன்னு சொல்லுங்க. செபத்தை மெய்யாக என் செபத்தின் சத்தத்தை கேட்டார். நம்ம செபத்தின் சத்தத்தை கத்தர் என்ன செய்யறாரு? கேட்டிருக்காரு. இதுவரை செபித்தோம் எல்லா செபத்தும் கத்தர் கட்டாயம் பதில் தருவார். அல்லேலூயா, நிச்சயமா தருவார். நீங்க ஒரு வேளைக்கு நினைக்கலாம், நான் என்னுடைய கண்ணீர்லாம் பார்த்திருக்காரா, என் கஷ்டம்லாம் பார்த்திருக்காரா, என் கண்ணீர்லாம் பார்த்திருக்காரா, நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கத்தர் வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 56 சங்கீதம் 8 வசனம்.
1: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர்.
0: நம்ம என்ன எவ்வளவு அலையிறமா, அதெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரா? எண்ணியிருக்கிறார்.
1: என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்.
0: என்னுடைய கண்ணீரை எங்க வைங்க? உங்க துருத்தியில வைங்க.
1: அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது.
0: நம்ம கண்ணீர்ல எப்படி இருக்குதா? கணக்கு இருக்கு. நம்ம எவ்வளவு சொட்டு கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கோம், எல்லாமே அவர் கணக்குல இருக்குதான் பாருங்க. நம்ம கண்ணீர் ஒரு கண்ணீர் கூட என்ன செய்ய வீண் போகாது. அது எங்க வச்சிருக்காரு? ஆண்டவருடைய துருத்தியில் வச்சிருக்கிறாரு. அது உங்களுக்கு கணக்கில் அல்லவோ இருக்குது அப்படி சொல்றாரு. நம்ம அலைச்சல என்ன செஞ்சிருக்கிறாரு? எண்ணிருக்கான. இவ்வளவு அலையிறனே, கத்தனை பாக்குறாரா? எவ்வளவோ அலைச்சல் அலையிற, ஒரு நாள் கூட நிம்மதியே இல்லையே அலைச்சல் அலையிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களை அலைச்சல்லாம் கத்திர என்ன செஞ்சிருக்கிறாரு? எண்ணிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க அலைச்சல் எண்ணி இருக்கிற கண்ணீர்ல எங்க வச்சிருக்கிறாரு? அவர் இடத்துல ஒரு துருத்தி இருக்கு, அதுல வச்சிருக்காரு. அதெல்லாம் என்ன கண்ணீருக்குல என்ன இருக்கா? கணக்குல அல்லவோ இருக்கு. நம்ம உபுர் சுட்டு கண்ணீர் வடிக்கிற கண்ணீருக்கும் என்ன இருக்குது? கத்தருடைய கணக்குல அல்லவோ இருக்குது. அல்லேலூயா. கத்தர் நம்ம செபத்தை பேர் என்னது? அவர் நம்ம செபத்தை கேட்கிறவர். சரி, நம்ம எப்படி இருந்தா நம்ம செபத்தை கேட்பாரு? கட்டாயம் கேட்பாரு. நீங்க நினைக்கல சிலரு, என் செபத்துக்கு ஏன் பதில் வரல, எனக்கு நான் எவ்வளவோ செவிக்கிறேன், அப்ப ஆண்டு செபத்தை கேட்டா நிச்சயமா எனக்கு பதில் வந்திருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. லூக்கான் சுவிசேஷம் 18 அதிகாரம் 1 வசனம்.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: சோர்ந்து போயிடுறோம், அடிக்கடி சோர்வு ஆயிருது, பலவீன ஆயிருது, சோர்ந்து போயிடும். அதான் சோர்ந்து போகாம என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். எப்ப நமக்கு சோர்வு வரும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 19 அதிகாரம் 3 வசனம்.
1: அதனால் எகிப்தினுடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும்.
0: அது நம்ம ஆவியில என்ன செய்யறது? சோர்வை உண்டாக்கிறது. எகிப்தினுடைய ஆவி அவர்களுக்குள்ள சோர்ந்து போகும். நம்ம ஆவியில பலவில இருக்கும் போது நமக்குள்ள சோர்ந்து போகும். அதனாலதான் என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு, நம்ம எப்பொழுது என்ன செய்யும்? சோர்ந்து போகும். எப்போதும் சோமண்ணம் ஆவியில பலன் இருந்தாலும் சோர்ந்து போயிரும். ஆவியில நம்ம அது இதுன்னு யோசித்து கவலைப்படும் போது நமக்குள்ள என்ன ஆயிருது? சோர்ந்து போயிருது. அதனாலதான் தாவீதுராஜா கேக்குறாரு 51 சங்கீதம் 12 வசனம்.
1: உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை
0: திரும்பவும் எனக்கு தந்து
1: உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்.
0: அதான் சொல்றாரு, உற்சாகமான ஆவி என்ன தாங்கும்படி செய்யும். ஏன்னா எகித்தின் ஆவி நம்ம என்ன செய்யறது? அந்த ஆவியில பலவன் இருந்து நம்ம என்ன செய்யுது? சோர்ந்து போக பண்ணும். அதனாலதான் தாவீதுராஜா கேட்கற ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்ம அந்த ரட்சணியத்தை கொஞ்சம் இழந்துட்டா கூட நமக்குள்ள என்ன வராது? பலன் இருக்காது, சோர்வு தான் வரும். அதுதான் சொல்றாரு, ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தந்து எனக்கு உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கும்படி செய்யும். நமக்குள்ள ரட்சிப்பு குறைய நம்ம ஆவி அப்படி அனல்லாம் போயிரும். அதான் தாவீதுராஜா பவுல் சொல்றாரு, ஆவியில என்ன செஞ்சீங்க? அனலா இருங்க. ஆவியில எப்படி இருக்கு? நம்ம அனலா இருக்கணும். அந்த ஆவி சோர்ந்து போகும்போது நம்மளால செவிக்க முடியாது, பலவீனமா இருக்கும், சோர்வு வரும். சரி, சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா கர்த்தர். அதனாலதான் அந்த ரட்சிக்கு போட்டு ஒரு பெரிய சந்தோஷம். அதான் சொல்றாரு, என் ரட்சணி சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 24 அதிகாரம் 10 வசனம்.
1: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால்
0: உன்
1: பெலன் குறியனது.
0: ஆபத்து வரும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவர் சொன்னாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உன்னோட கூடி இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப எந்த ஆபத்தை பார்த்து மனுஷன் கூட பயப்படக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் உலகத்துல எத்தனையோ பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால ஆபத்து காலத்துல சோர்ந்து போன் பலன் என்ன ஆயிரும், குறுகினதாயிரும், பலன் இல்லாம போயிரும். அது அப்ப நம்மளை செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஆண்டு சொன்னார், அவர் பேர் என்ன, ஜெபத்தை கேட்கிறவர். ஆனா நம்ம செபிக்க முடியறது இல்ல. அவர் நம்ம ஜெபத்தை கேட்கறவர் தான் நம்ம பிரச்சனைகள் போராட்டங்களை வாழ்க்கையில் வந்துட்டா நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். அதுதான் கத்துட்டு சொல்ல, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போன பலன் குறுகினதாயிரும். நம்ம பலனே இல்லாம போயிரும், ஒண்ணும் இல்லாம சரீரத்துல பலவீனம் ஆயிரும். சரீரத்துல ரொம்ப பலவீனம், சோர்வு அப்படியே நம்மளை மேற்கொள்றோம். நம்ம அப்படி செவிச்சு கத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதான் கத்துடி வேணும்னு சொல்ல, அவர் செபத்தை கேட்கறவர் தான். அந்த மாதிரி என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் செபம் பண்ணணும். ஆவியில் நமக்கு சோறு வராம நம்ம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா இல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்ல. நம்ம ஆண்டவர் தானே துதிக்கிறோம், இப்ப யார் வேற யாரையுமே துதிக்கிறோம். பாருங்க தலைவரை துதிக்கணும், எப்படி எல்லாம் துதிக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் செம்மண்ணும். ஆவியில நமக்கு சோறு வராத வடிக்க காத்துக்கொள்ளணும். ஆவியில சோறு வந்துருச்சு நம்மளால முடியாது. அதனாலதான் தாவீது ராஜா கேட்கிறார், ஆண்டவரே ரட்சணி சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்க முடியாது, உற்சாகத்தின் ஆவி தரணும். ஆண்டவர் கேட்கணும், அது அவரு தான் தர முடியும். ஆண்டவரே நான் எவ்வளவு செபிச்சப்பா, எவ்வளவுலாம் நான் முன்னேறி செபிச்சேன், எவ்வளவு நேரம் செபிச்சனே, இப்பயே என்னால முடியல, எவ்வளவோ நான் செபிச்சேன், இப்ப எனக்கு செபிக்கவே முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, எனக்கு சரீரத்துல எப்படியோ இருக்கு ஆண்டவரே, அவர் எப்படியோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கலங்குறோம். நம்ம சோர்ந்து போக கூடாது, சோர்ந்து போகாம செபிக்கணும். நம்ம பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்துடுறோம். அதான் கத்துடி வேதுன்னு சொல்ல, ஆபத்துக்களை சோர்ந்து போற பலன் குறுகினதாது. நம்ம பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்துடுறோம், நம்ம பலன் குறுகினதாயிருது, ஒண்ணுமே செய்ய முடியாதாயிருது. அதனால நீ ஆண்டவர் கேட்பா, ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் எப்போதும் செவிக்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ரட்சணைய சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தினாவை என்னை தாங்கபடி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம செபத்தை எப்ப கேட்க மாட்டார்னா, நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் என் செபம் ஏன் கேட்கப்படல, என் செபர் ஏன் கேட்கப்படல அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, முதல்ல ஆபத்து காலத்தை சோர்ந்து போகாம எப்பொழுதும் செபம்னு சொன்னா. அதே தான் தேவன் என்ன சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 9:31.
1: பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார்.
0: தேவ என்ன செய்யணும், என்ன செய்யணும், பாவிகளுக்கு தேவன் என்ன செய்யறதுல செவி கொடுக்கல. ஒருவன் தேவ பக்தியா இருந்து அவர் சித்தத்தின்படி செய்தா அவர் செவி கொடுக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பாவம் இருக்குது, சின்ன சின்ன பாவங்கள். இப்ப நம்ம செரு போட்டு நடக்கிறோம், ஒரு சின்ன கல் இருந்தாலும் நம்மளால நடக்க முடியாது, கல்லு குத்தும், செருப்பு அப்படி குத்தும். அதான் பாவிகளுக்கு செவம் கொடுக்கறது, செவி கொடுக்கறதுல. ஆண்டவரே என்னுடைய பாவம் எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவரே என்னை காமித்து என்னை சரிப்படுத்துங்கப்பா. நம்ம பாவஞ்செல்லின்னு சொல்ல முடியாது, பாவஞ்செல்லின்னு சொல்லுமான கத்த நம்மோட என்ன செய்வாரா, வழக்காடுவாரா. பாருங்க நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன், நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா கத்த நம்ம கூட வழக்காடுவார. வாசித்து பாருங்க, எரேமியன் புஸ்தகம், எரேமியன் புஸ்தகம் 2:35.
1: இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று,
0: நான் பாவம் செய்யவில்லை என்று
1: நீ சொல்லுகிறது நிமித்தம்,
0: நீ சொல்லுகிறது நிமித்தம்
1: நான் உன்னுடைய வழக்காடுவேன்,
0: நான் உன்னுடைய வழக்காடுவேன். அப்ப நான் பாவம் செஞ்சிருக்கோம், சின்ன சின்ன பாவங்கள் நமக்குள்ள இருக்கதான் செய்யுது. அதான் பாவம் செய்யும் போது நம்ம கர்த்தர் என்ன செய்யறது இல்ல, நமக்கு நமக்கு என்ன செய்ய என்ன கொடுக்கறது இல்ல, செவி கொடுக்கறது இல்ல. அப்ப நம்ம ஒருவன் தேவ பக்தியா இருந்து அவர் சித்தத்தின்படி செய்தா கத்திர நம்ம செபத்துக்கு செபி கொடுக்கிறார். அப்ப நம்ம ஆண்டு கேட்போம், ஆண்டவரே என்னுடைய பாவம் என்ன, ஆண்டவரே என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டு கேட்கணும். Hosea 14:2.
1: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்,
0: திரும்புங்கள்,
1: அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன்.
0: ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்குங்க, ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்குன்னு கேட்டா கர்த்தர் நிச்சயமா நம்ம சீர்கேட்டை குணமாக்கி நம்ம பாவங்களை மன்னிப்பார். அதான் பாவிகளுக்கு தேவன் என்ன செய்யறது இல்ல, செவி கொடுப்பதில்ல. இப்ப நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் பாவிதான், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, உங்களை தவிர எனக்கு யார் யாஸ்பா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா கட்டாயம் மன்னிப்பார். அறுபத்தாறாம் சங்கீதம் 18 வசனத்திலும் தேவன் அப்படித்தான் சொல்லுகிறார். 66 சங்கீதம் 18 வசனம்.
1: என்
0: இருதயத்தில்
1: அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால்,
0: அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால்
1: ஆண்டவர் எனக்கு செவிக்கொடார்.
0: சிந்தனையில அக்கிரம பாவம் மட்டும் இல்ல, அக்கிரம சிந்தை பாத்தீங்களா, சிந்தையில கூட அக்கிரம இருந்தா கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நமக்கு என்ன செய்ய மாட்டாரா, செவி கொடுக்க மாட்டாரா, சிந்தனை. அந்த மனிதன் முதட்ட பாருங்க, கர்த்தர் எங்க பாக்குறாரு, நம்ம சிந்தனை கூட பாக்குறாரு. நம்ம சிந்தனையில அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, செவி கொடுக்கவே மாட்டாரு. அப்ப நம்ம உள்ளத்தை அலசி பாக்கணும். ஆண்டவரே, டிவியில பாக்குற அனைவரும் நீங்களும் கூட உங்க இதயத்தை அலசி பாருங்க. கர்த்தர் நிச்சயமா நம்ம பாவத்தை மன்னிப்பார். ஆண்டு ஒப்பு கொடுப்போம், பாவி தேவன் செவி கொடுக்க மாட்டார்னு சொன்னாரு. இங்கு பார்த்தா அக்கிரம சிந்தை கொண்டிருந்தானா, கர்த்தர் எனக்கு செவி கொடார். அப்ப நம்ம பாவங்களை எல்லாம் ஆண்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஏசாயா 59:2 வசனம்.
1: உங்கள் அக்கிரமங்களே,
0: உங்கள் அக்கிரமங்களே
1: உங்களுக்கும்
0: உங்களுக்கும்
1: உங்கள் தேவனுக்கும்
0: உங்கள் தேவனுக்கும்
1: நடுவாக
0: நடுவாக
1: பிரிவினை உண்டாக்குகிறது.
0: நம்ம அக்கிரம கர்த்தருக்கும் நமக்கு என்ன செய்தா, பிரிவினை உண்டாக்குறது.
1: உங்கள் பாவங்களே,
0: உங்கள் பாவங்களே
1: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு,
0: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: அவர் முகத்தை நமக்கு என்ன செய்து மறைக்க, நம்ம செய்யலாம் பிசாசு போ என்னவோ தடை பண்ணிட்டா ஆண்டவரையும் செவத்தை கேட்கல. அப்படி இல்லை அருமையானவர்களே, நம் பாவம் தான் கர்த்துடைய, கர்த்தர் நமக்கு செவி கொடுக்காத ஒடிக்கி அவர் முக நம்முடைய நம்ம கர்த்தடி முகம் பார்க்க முடியாத ஒடிக்கி, நம்மள கர்த்தடி செவிக்க முடியாத ஒடிக்கி நம்ம என்ன பண்ணிடுற, நம்ம முகம் கர்த்தருக்கு மறைக்குது, நம்ம பாவம் தான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ செவத்தை கேட்குறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, என் பாவங்களின் அக்கிரங்கள் என் சிந்தையில என்னென்ன அக்கிரம் இருக்கு ஆண்டவரே, என் பாவங்கள் உங்களுடைய முகத்தை மறைக்குதப்பா. நீங்க யார் இல்லைனாலும் உலகத்துல வாழ்ந்துடலாம் ஆண்டவரே, நீர் இல்லாம என்னால வாழவே முடியாதுப்பா, என் பாவங்களை எதுவா இருந்தாலே காமிச்சு என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். எப்படி வேணாலும் ஜெபிச்சா, ரொம்ப நேரம் ஜெபிச்சா நம்ம செவத்தை கேட்டுருவாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் கேட்க மாட்டாரா. வாசிங்க யாசாயின் புஸ்தகம் 1:15-16.
1: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்,
0: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்
1: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்,
0: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
1: நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும்,
0: நீங்க மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும்
1: கேளேன்,
0: கேளேன்.
1: உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது,
0: கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது.
1: உங்களை கழுவி சுத்திகரியுங்கள்,
0: உங்களை கழுவி சுத்திகரிங்க.
1: உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு,
0: உங்கள் கிரியின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு
1: தீமை செய்தலை விட்டு
0: ஓயுங்கள். தீமையான காரியம் நமக்குள்ள இருந்தா கூட விட்டு என்ன செஞ்சிடணும், ஓயணும். ஆண்டவர்கிட்ட நம்ம போராடி கேட்கணும், ஆண்டவரே என்ன பாவம் இருந்தாலும் என்ன மன்னிமப்பா, என் சிந்தனையில அக்கிரம இருக்கா மன்னிங்க, உங்க முகத்தை மறைக்கிறேன் பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே, நீங்க மிகுதியாச்சும் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, எனக்கு என்னென்ன பாவம் இருக்கு எல்லாவற்றையும் நீ காமித்து நீ சரிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பாக்கிறோம். நமக்குள்ள பாவம் இருந்தா என்ன செய்யும் தெரியுமா, செவிக்க முடியாது. செவிக்கணும், என்ன செவிக்கணும்னு அந்த வார்த்தை வராது, செவத்துக்கே நம்ம வார்த்தையே வராது. செவிக்கணும்னு நினைச்சா கூட நம்மளால செவிக்க முடியாது, வார்த்தை வராது. அப்படியே சோர்வு குழப்பங்கள் ஏதோ குழப்பலான்னு அப்படி செவிப்போம். அப்புறம் உடனே ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என்ன பாவம் உங்க முகத்தை மறைக்கிறது ஆண்டவரே, என்னுடைய அக்கிரம சிந்தை, என்னுடைய சிந்தனை என்ன அக்கிரம இருக்கு ஆண்டவரே, என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்திருங்கப்பா, என்னை என் சீர்கட்ட குணமாக்குங்க ஆண்டவரே, என்னை சரிப்படுத்திங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா சரிப்படுத்துவார். அவரால் கூடாத காரியம் ஒன்னும் இல்லை. முதல் என்ன சொன்னாரு, சோர்ந்து போகாம எப்பொழுதும் செவ்வனு, கொஞ்சம் சோர்ந்துட்டா கூட நமக்கு அப்படியே சோர்ந்துட்டா செவிக்க முடியாது. அதனால தாவிரச்ச கண்ணீரோடு கேட்கிற ஆண்டவரே, ரட்சணி சந்தோஷத்தை தந்து உற்சாகத்தின் ஆவியை தாங்கும்படி செய்யும் சொல்லி 51 சங்கீதம் 12 வசனத்துல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சிவனுடைய தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவம் பண்ண போறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தருணம் சொன்னீரே, ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க. பண கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றிலும் தேவன் விடுவிப்பீராக. அப்பா, நாங்க யார் இடத்துல போவோம் ஆண்டவரே, வாழ்ந்துரு வார்த்தை எல்லாம் இடத்துல உண்டு ராச்சா. அப்பா மீ துதிக்கிறோம், ஹார்ட்டை தொட்டு சுகமாக்கிருங்க, கிட்னியை தொட்டு சுகமாக்கிருங்க ஆண்டவரே, சுகர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே, கொலாஸ்ட்ரால் பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயா மீ துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா, பிசாசன் எத்தனையோ வியாதியை உண்டாக்கி கொண்டிருக்கானப்பா, அவன் தலையை நசுக்கி போடுங்க ஆண்டவரே. எஸ்அப்பா எஸ்அப்பா, வியாதினால கஷ்டப்படுற ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே, மத்தியே 14:14 சொன்னீங்களே, அவர்களை பார்த்து மனதுருகுனீங்களா ஆண்டவரே, இப்பொழுது மனதுருகி அவங்க குணமாக்குங்க எஸ்அப்பா, குணமாக்குங்க, குணமாக்குங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, அவங்க நாமத்தை மாத்திரம் மகிப்படுத்துங்க எஸ்அப்பா. அப்பா மீ நோக்கி நாங்களுக்கு கெஞ்சுகிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன், கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொழில் செழிக்க பண்ணுங்க அப்பா. கடன் பிரச்சனை இருக்கு மக்கள், கடன் அடைக்கு உதவி செய்யுங்க, கஷ்டத்தை மாத்துங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்கிறாச்சா. அன்பின் தகப்பரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாரும், பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் அப்பா. பலப்படுத்துங்க அப்பா. வயிறு வினால் கஷ்டப்படுற மக்களுக்கு வயிறு வலியை குணமாக்குங்க அப்பா, வயிறு வலியை குணமாக்குங்க ராச்சா. மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்துங்க, கண்பாரை தாரும் அப்பா. காது கேட்கறவங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, பிசாசனால் கட்டப்படுற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, நாங்கள் யார் இடத்துல போவோம் ஏசப்பா? வாழ்ந்துரு வார்த்தையெல்லாம் உடத்தில் உண்டாண்டவரை தொடுவீரா காண்டவரே. கெஞ்சிரம் அப்பா, கெஞ்சிரம். ஒவ்வொரு மலையும் தேவண்ட வல்லமை அக்கினை மூடட்டும். பரலோக தேவன் பரிசு தாவின் அபிஷேகம் பொழிந்தவரு வீராக அப்பா. ஒவ்வொருவருக்கு நீ இறங்க முடியா செவிக்கிறோம். தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும். கேசிக்கில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி, நன்றி. எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். எங்கள் அன்புரைச்சரியாஸ்பாடாமத்தில் தாழ்மையாய் கஞ்சிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். ஹார்வெஸ்ட் பாம்ஸ் இஸ் அன் ISO 9001:2008 சர்டிஃபைட் கம்பெனி, எங்கேஜ் இன் மேனுபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்டிங் ஹை பிரஷர் ஹோமோஜனைசர்ஸ், ஹை பிரஷர் பாம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரிப்ளெக்ஸ் பாம்ஸ். Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a

0: and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-49-010-0002229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம்.

0: ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிற்கு டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல இருந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பேர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது ஏசியன் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசியன் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

0: அப்படியே நீங்களோ விழித்திருங்கள். ஆண்டவரை இயேசுக்கு புறதேசத்துக்கு போயிருக்கிறாரு, அவர் ஒரு நாள் வருவாரு. அவர் வரும்போது விழிச்சு கூடாது, தூங்குறவெல்லாம் இராதபடிக்கு என்ன செய்யணும், பிடித்து நம்ம கையில கொடுத்த பொறுப்ப கரெக்டா செய்யணும். நம்ம கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த பொறுப்பை செய்த முடிக்க நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும்.
1: ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக
0: எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு
0: இப்ப நம்ம நீங்களே ஊருக்கு போறீங்க, என்ன பண்ணுவீங்க, குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போவீங்க, பாத்துக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரிதான் ஆண்டவரை இயேசுக்கிறதும் புறதேசத்துக்கு போக எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல்காரனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்கள்
0: என்ன செய்யுங்க, விழித்திருங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலைய கரெக்டா செய்யணும். கத்திர வருக ரொம்ப சமயமாயிருச்சு. நம்ம ஊழியத்துக்காரங்க, நமக்கு ஊழியம் தானே, எதோ ஒரு நாளைக்கு போகலாம், ரெண்டு நாளைக்கு போகலாம், நம்ம எப்படியாவது பரவாயில்ல, எப்படி வேணாலும் போகலான்னு இருக்கவே முடியாது. உலக பிரகாரமான ஒரு ஆபீஸில் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு நாளைக்கு வேலை செய்யலைன்னா, ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போகலின்னா என்ன சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவாங்களா, பரவாயில்ல நல்ல வேலை, நீங்கள் மூணு நாள் லீவ் போட்டீங்க சந்தோஷம் பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஊழியத்தில் வந்து நம்ம எவ்வளவு கரெக்டா செய்யறோமா யோசிச்சு பாருங்க. நம்ம கத்தர் கொடுத்த பொறுப்பு ஒரு நாள் கத்தர் வந்து கேட்பார், உன் கையில கொடுத்தரே நீ எனக்காக என்ன செய்த அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பார். நம்ம விழிப்பா இருக்கணும், நம்ம கொடுத்த பொறுப்பையும் செய்யணும், விழிப்பாவும் இருக்கணும். நம்ம கத்தர் கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் நம்ம கட்டாயம் செய்யணும். அதுக்கு தான் நிறைய பேர் எல்லாம் பைபிள் அதிகமா வாசிங்க. பைபிள் வாசாதான் உங்களுக்கும் தெரியும், பைபிள் வாசிக்காதனால சரியா இருக்கு தெரியறது இல்லை, எப்படினாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, ஒரு நாள் கத்தர் காவல்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு, வந்த ஒரு நாள் நம்மகிட்ட ஒரு நாள் கேப்பா, நம்ம விழிப்பா இருக்கோமா, கொடுத்த வேலையை செய்திருக்கோமா, செய்யாம விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். இது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், இப்பதான் தீங்கின் காலம்னு சொல்லி கத்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, எபேசியர் புத்தகம் 6:13.
1: ஆகையால்
0: தீங்கு நாளிலே
1: அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய்
0: நிற்கவும்
1: திராணி உள்ளவர்களாகும்படிக்கு
0: நம்ம கையில கொடுத்த பொறுப்ப நம்ம செய்யலன்னு சொன்னா கத்தர் ஒரு நாள் கட்டாயம் என்ன செய்வாரு, கணக்கு கேட்பார். நமக்கு எல்லாம் தாரார் தானே, உன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உணவு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறாரு. அது ஒரு வரைக்கும் நீங்க நினைக்கல, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். சம்பாதிச்சாலும் கூட சம்பாதிக்கிறதுக்கு யாரு கொடுக்கற பலன், யாரு கொடுக்கறா, கத்தர் தான் பலன் கொடு. கத்தர் பலன் கொடுக்கட்டா நம்ம சம்பாதிக்க முடியுமா, அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கத்தர் பலன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சம்பாதிக்க முடியுமா, நம்மளால முடியாது. ஆனா கத்தர் நமக்கு என்ன பொறுப்பை நம்ம கையில கொடுத்துருக்கிறாரோ அதை நினைச்சு செய்து முடிக்கணும். செய்து முடித்து விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு எந்த காரியத்தை கருத்தர் கொடுத்துருக்கிறோம் அதை ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்கணும். செய்து முடிக்கிற மாத்திர விழிப்புள்ளவர்களா இருக்கணும். கருத்தர் கொடுத்த பொறுப்பனை செய்துட்டேன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கணும். நோவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியம் புஸ்தகம் 6:22.
1: நோவா அப்படியே செய்தான்,
0: தேவன்
1: தனக்கு
0: கட்டளையிட்டபடியெல்லாம்
1: அவன் செய்து முடித்தான்.
0: பாத்தீங்களா, நோவா என்ன செஞ்சாரா, கத்தரு என்னென்ன அவருக்கு செய்ய வேண்டி கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் என்ன செஞ்சாரு, செய்து முடித்தார். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீ வரும்போது நான் என்ன செய்யணும், ஆண்டவரே செய்து முடிக்கணுமே சப்பா. இதுதான் தீங்கின் காலம், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், தீங்கு நாட்கள் இதுதான். நம்ம கத்தர் வரும்போது எப்பவுமே என்ன செய்யணும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். கத்தர் வருவார், ஒரு நாள் மட்டும் கணக்கு கேட்பார், உனக்கு நீ கொடுத்த நீ செய்தியா, நீ செய்து முடித்தியா, ஜெபம் பண்ணியா, எவ்வளவு நேரம் எனக்காக ஜெபம் பண்ண, எவ்வளவு நேரம் சாணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்காக நீ என்ன செய்த சொல்லி ஒரு நாள் கத்தர் கணக்கு கேட்பார். பாருங்க, ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாங்கன்னா என்ன செய்வாங்க, கரெக்டா வந்து செய்யலன்னு சொன்னா பெரிய பெரிய வேலையில் பணக்காரங்க வீட்டுல பொறுப்பு கொடுத்துட்டு வரும்போது கணக்கு வந்து கேட்பாங்க, கொடுத்துட்டு போனே நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்பாங்க இல்லையா. அப்ப நம்ம ஆண்டவராக இயேசுக்கு கட்டாயம் நம்ம இடத்துல ஒரு நாள் கட்டாயம் கணக்கு கேட்பேன், நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கத்திருக்காங்க என்ன செஞ்சிருக்கோம், கத்திருக்கிட்ட கத்துட்டு நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ முடியாது, கத்துட்டு நம்ம கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்திருக்கிறோமா. ஏதோ ஒரு சர்ச்சைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு போயிடலாம், அப்படி அதோட இல்லை, கர்த்தர் நம்ம கொடுத்த பொறுப்பு நம்ம கையில கொடுத்திருக்கிறார், அந்த பொறுப்பை கரெக்டா நம்ம செய்யணும். இப்ப கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு ஜெபிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கு நல்லா தேவனை ஆராதிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருப்பாரு, அதுல எங்க அசதியா இருந்தீங்க. கர்த்தர் ஊழியத்தை செய்யணும் சொல்லி பொறுப்பை கொடுத்திருப்பாரு, எத்தனை பேர் நமக்கு பக்கத்துல கண்ணீரோடு இருக்காங்க வேதனையோடு இருக்காங்க, அவங்களுக்காக என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தர் கேட்பாரு, அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் கேட்பாரு கணக்கு அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம். அருமையானவர்களே, தீங்கு நாள் இதுதான், தீங்கு நாள், தீங்கு நாள் நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்தவரா இருக்கணும் இல்ல, பிசாசு நம்ம மேற்கொள்ள ஆரம்பிப்பான், கர்த்தர் கொடுத்தாரு நீ செஞ்சியா அப்படின்னு பிசாசை நம்மளை கேள்வி கேட்பான், கரெக்டா நம்ம செய்யணும், நம்ம கையில கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் நான் இந்த உலகத்துல நம்மளை அனுப்பணும், நான் வந்து வெறுமையா நம்மளை இந்த உலகத்துல அனுப்பல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துதான் தேவன் அனுப்பியிருக்கிறார். அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, நம்மக்காக என்ன செஞ்சிருக்கேன் கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார், அவர் பேசுற தெய்வம், பேசாத தெய்வமா நம்ம தெய்வம், பேசுறவர், கேளுங்க ஆண்டவர் எனக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் எதை செஞ்சிருக்கேன் செய்யலையே ஆண்டவரே, எனக்கு செய்ய உதவிச்சிங்க, நீ ஒரு நாள் கணக்கு வைப்பீங்க, நாளைக்கு என்ன செய்ய போறேன், அதை நோபா என்ன செஞ்சார, சகலத்தையும் செய்து முடித்தார், நீங்கள் நாளே என்ன செஞ்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க, கத்துட்டு கேட்கணும், செய்தி கரெக்டான செய்ய முடிக்கணும் அப்பா, இதுதான் தீங்கு நாள், இதுவரைக்கும் எப்படியே வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம செய்யணும், கத்து கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்யணும், செய்து முடிக்கணும். மோசை பாருங்க, மோசை சொல்றாரு நான் செய்து முடித்தேன்னு சொல்றாரு, பாருங்க யாத்திரா புஸ்தகம் 40:33. கொலோசியர் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு
0: நீ
1: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்,
0: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். பாத்தீங்க நம்ம பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும், நிறைவேற்ற என்ன செய்யணும், கவனமாயிருப்ப, ஊழியத்தை கொடுத்துட்டாரு ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போனா போலாம் போலினா இல்ல நாளைக்கு வேணா போய்க்கலாம் இதனால என்ன இருக்குது லீவ் போட்டுக்கலாம் அப்படி போட முடியாது, கர்த்தத்தில் பெற்ற ஊழியம் அதுதான் சொல்றாரு. அர்ப்பிக்க கண்டு என்ன சொல்றாரு, நீ பெற்ற ஊழியத்தை செய்யும்படிக்கு எப்படி இரு, கவனமா இருப்பாயாக, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும், அது நம்ம கர்த்தத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம ஒரு நிலைக்கு நானா வந்துட்டானா நானாதன் ஊழியத்துக்கு வந்து அப்படி இல்ல, கர்த்தர் அழைக்காட்ட ஒருத்தர் ஊழியத்துக்கு வர முடியாது, கர்த்தத்தை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணுமா, கவனமா இரு. அந்த பரிசுத்த பவுலுதாங்க சொல்றாரு, நம்ம ஆஸ்கே கேட்ட அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 20:24.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன்,
0: நான் ஒன்றை குறித்து இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்,
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்,
0: என் பிராணனையும் அருமையாக எண்ணேன்,
1: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும்,
0: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும்,
1: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவுமே விரும்புகிறேன். பொறுப்பு இருக்குதா யோசித்து பாருங்க, அதை பத்தி நம்ம பொறுப்பா செய்யறோமா, கர்த்தர் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நீங்க ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்தில் அனுப்புனீங்க ஆண்டவரே, நான் என்ன ஊழியத்தை செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்போதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுதான் முதல்ல என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருங்க. ரெண்டாவது, பாவம் செய்ய வடிக்கு நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். மூன்றாவது, ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, தூங்குறவர்களாக கண்டுபிடிக்கூடாது. நான்காவதாக, கர்த்தரங்குளத்தில் கொடுத்த பொறுப்பை நம்ம செய்திருக்கிறோமா, மோசை செய்து முடிச்சாரு, பரிசுத்த பவுல் செய்து முடித்தாரு, அப்புறம் யார் செய்து முடிச்சா, நாவா செய்து முடித்தார், நம்ம செய்திருக்கிறோமா. ஆண்டவரை செய்ய உங்களுக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், அதுக்கு நீங்களே கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக என்ன அழைச்சிங்க, எதுக்காக இந்த உலகத்துல படைச்சிங்க, படைத்த நோக்கம், நீ சொன்ன நோக்கம், நீர் என்ன இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்புற நோக்கம் நான் நிறைவேற்றும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. பேசுவாரா பேச மாட்டாரா? கட்டாயம் பேசுறா. அவர் பேசுகிற தெய்வன். கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதை நிறைவேற்றுறமான்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். கடைசியாக, அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 20:29-31.
2: நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள்
1: உங்களுக்குள்ளே வரும்.
2: உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
1: ஆனபடியால்
2: நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும்
1: கண்ணீரோடே
2: இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
1: வசனம் எத்தனையோ வசனம் கத்துருங்க சொல்லியிருக்கிறாரு, அதை நினைத்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எத்தனையோ விதத்தில் ஆராதனை வந்துருச்சு, கல்லாராதனை, அதுக்கு நம்ம தப்பி விழிச்சிருக்கோம். வச போல சொல்றாரு, ஓனாய் வரும்.
2: நான் போன பின்பு
1: சபையை தப்ப விடாத
2: கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
1: என்ன செய்வாங்களாம், போதிப்பாங்க.
2: ஆனபடியால்
1: நான் மூன்று வருஷ காலமாய்
2: இரவும் பகலும்
1: கண்ணீரோடே
2: இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
1: அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டதை நினைத்து என்ன செய்யுங்க விழித்திருங்கள். தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கோம், அதை கேட்டு நம்ம அந்த வசனத்தை கேட்டு என்ன செய்ய, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்துல விழிப்பா இருக்க வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. ஹலேலூயா. பிசாசு அதிகமா கள்ளத்தீர்க்க சீல் எழுப்பிக் கொண்டிருக்கிறான், அதிகமா பிசாசு எழுப்பிக் கொண்டிருக்கேன் கள்ளத்தீர்க்க சீல. ஆனா கள்ளத்தீர்க்க என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும், வாசிக்கிற மாத்திரம் இங்க கேட்ட வசனத்தை திருப்பி திருப்பி எடுத்து வாசிக்கணும். கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைத்து என்ன செஞ்சிருக்கணும், விழித்துக் கொண்டிருக்க. எத்தனையோ வசனம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும், இப்போ எதா போயிட்டு வந்துட்டு அப்படி இல்ல, கேட்ட வசனத்தை கேட்டு வேணும் நினைத்து விழித்திருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:24-25.
2: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
2: கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
1: பெரிய அடையாளங்களையும்
2: அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: இதோ
2: முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
1: பாத்தீங்களா, கள்ளத்தீர்க்க என்ன செய்வாங்க, பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. கர்த்தருக்கு என்ன செய்ய, முன்னதே நமக்கு அறிவித்து வைத்திருக்கிறாரு, நம்ம அதை நினைச்சு விழித்திருக்கணும். அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குன்னு சொன்னா ஓடிடக்கூடாது. அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு, தீர்க்கதரிசனம் அங்கெல்லாம் எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க போய் எத்தனை தீர்க்க தரிசனம் அப்படிலாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க ஆத்மா வெளியேறப்பட்டது, அதை யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் அங்க இங்க ஓடிட்டு இருக்கோம், ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைச்சு நம்ம விழித்திருக்க வேண்டும். அங்க இது நடக்குது அது நடக்கு சொல்லுவாங்க, அங்க நான் போயிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், கள்ளத்தீர்க்க தரிசிகளும் சொல்லுவாங்க, பெரிய அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்வாங்க, அதை நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆத்மாக்களை, நம்ம ஆத்மா எப்படி இருந்தது, நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது, வெளியேறப்பட்டது. அதை நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கணும். அதுதான் நிறைய வசன வாசிங்க, நிறைய வசன வாசிங்க, பைபிள் வாசிங்க, நிறைய நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள், ஏதோ ஒரு புஸ்தகம் வாங்கி வாசித்தரக்கூடாது. நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள் உங்க ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருந்தா வாங்கி வாசிங்க. ஏதோ ஒன்று வாசித்து உங்க ஆத்மாவுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்ம வந்து அதை சோதித்து பார்க்க வேண்டும், இதை படிக்கலாமா இதை படிக்க கூடாதான்னு சொல்லி நம்ம ஆத்மா நம்ம அந்த வசனத்தை என்ன செய்ய நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப நிறைய கள்ளத்திற்கு வந்துருச்சு, அதனால நம்ம என்ன செய்ய ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க விழிப்பா இருக்கணும், விழிப்பா இல்லாத இருந்தனா அவன் நம்மளை மேற்கொள்ள பார்ப்பான். நம்ம ஒரு நாள் விழிப்பா இருக்கணும். பிலிப்பியன் புஸ்தகம் 3:16
2: ஆகிலும்
1: ஆகிலும்
2: நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு,
1: ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு,
2: ஒரே சிந்தையாய் இருப்போமாக,
1: ஒரே சிந்தையாய் இருப்போமாக. நம்ம கத்து இப்ப வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க, பிள்ளைகள் தேர்ச்சி அடைறாங்க, அவங்க எந்த அளவுக்கு தேறிக்காங்க அதை பார்த்துதான் அவங்களை வந்து பாஸ் பண்றது பெயில் பண்றது இல்லையா. அதே போல நம்ம வாழ்க்கையிலும் எதுவரை தேறி இருக்கோமோ அதை நம்ம என்ன செய்யணும், ஒரே தேர்தல் நினைச்சு நம்ம எந்த அளவுக்கு தேறிக்கோ அதுல என்ன
2: செய்யணும்,
1: ஒழுங்கா அந்த நம்ம எந்த வசனத்துல எதுவரை தேறிக்கோ அதுல என்ன செய்யணும், ஒழுங்கா நடந்து கொண்டு
2: ஒரே சிந்தையா
1: இருப்போமாக. நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளை ஏமாத்திருக்கோம், அஞ்சிக்கிருக்கும், யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் வரப்போறார். நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அதை எப்படி விழித்திருக்கணும், செபமண்ணி, ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும், மூணாவது கர்த்தர் வரும்போது தூங்குறவளா காணாத விழிக்கணும் விழித்திருக்கணும், நான்காவதாக நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்து விழித்திருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அஞ்சாவதாக என்ன செய்யணும், நம்ம கொடுத்த வசனத்தை நினைச்சு நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எங்க கள்ள தீர்க்கதரிசன் அங்க தீர்க்கதரிசன் சொல்றாங்க, இங்க தீர்க்கதரிசன் சொல்றாங்க, அங்க அதெல்லாம் சொல்றாங்க, அங்க அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி போயிடக்கூடாது. இந்த வசனத்தின் துராசி மத்தேயு 24:24-25 அற்புதம் நடக்கும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க, அற்புதம் நடக்கும். நடக்கிறது பார்த்து ஏமாந்துடாதீங்க.
2: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
2: கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக.
1: தெரிந்து கொள்ளப்பட்ட அதுல என்ன செஞ்சாங்க, வஞ்சிக்கப்பட்டுருவாங்களாம். அங்க அற்புதம் நடக்கு, அங்க போனா அங்க நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு, என்னமோ சொல்றாங்க, இவங்க சொல்றப்ப நம்ம கேட்க முடியாது, தீர்க்க தரிசனக்காக போலாம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது.
2: வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
1: எப்படி நடக்குமா, பெரிய அடையாளங்களும்
2: அற்புதங்களையும் செய்வார்கள்,
1: அற்புதங்களும் செய்வார்கள். பெரிய பெரிய பிசாஸ் கூட என்ன செய்யும், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
2: இதோ
1: இதோ
2: முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
1: இதோ முன்னதாகவே நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறாரு. அதனால எதுல நம்ம தேடிக்கோ அதுல அதுல என்ன செய்யணும், நம்ம இன்னொரு காசி பிலிப்பியர் 3:16 ஆகிலும்
2: நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ,
1: எதுவரை ஆண்டவர்களை தேறியிருக்கிறோமோ
2: அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு,
1: ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு,
2: ஒரே சிந்தையா இருப்போமா,
1: ஒரே சிந்தையா இருப்போமாக. இப்படி இருந்தா தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, விழித்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5:13
2: மனுஷகுமாரன்
1: வரும் நாளையாவது
2: நாளிகையாவது நீங்கள்
1: அறியாதிருக்கிறபடியா
2: விழித்திருங்கள்.
1: எப்படி விழித்திருக்கணும், மத பத்தன் செவமண்ணி, ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும், மூணாவது கத்தர் வரும்போது தூங்குறவங்களா காணப்படாத விழித்திருக்கணும், நான்காவது கத்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை செய்து விழித்திருக்கணும், ஐந்தாவதாக என்ன செய்யணும், கேட்ட வசனத்தின்படி நம் விழித்திருந்து கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் என்ன செய்யணும், மாறுபாடுகள் போசை விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்காத வடிக்க நம்ம விழித்திருக்கணும். திரிக்கிறோம் ஆண்டு உரிமை, நன்றியோடுமை துதிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் விழிப்புணர்வர்களாய் காணப்பட உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். எங்கள் கையில கொடுத்த பொறுப்பெல்லாம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உறவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டு வர. யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்திருக்கலாம் ஒவ்வொருவரோடு நீங்க பேசி அதை சொல்லித்தர வேண்டுமா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சப்பா. எல்லா மக்களும் வசனத்தை கேட்டு தியானித்துக் கொண்டிருக்க கிருபை தரும்படி காட்சி வைக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. கத்துடைய வசனம் எல்லார் உள்ளத்திலையும் எழுதி கொடுக்க முடியா கொடுக்க எஞ்சுகிறோம் ராஜா. அப்பா அமை ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் இடைபட முடியாது செவிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க தகப்பனே. இறக்கம் பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க சப்பா. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க தகப்பனே. வேண்டி கொடுத்துருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரமான் மாற்றுங்க, பரிசுத்தம் நிறைச்சிருங்க, அக்கினால் நிறைச்சிருங்க, தேவல்லமில நிறைச்சிருங்க, தேவப்பிரசனத்தாலும் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆண்டவரே இறங்குமப்பா, இறங்குறாச்சா தகப்பரே, இறங்க முடியா செவிக்கிறோம். ஒவ்வொரு பலவீனம் நீங்கி போட்டு ஆண்டவர், யாருமே பலவீனத்தோடு இருக்கவே கூடாது எசப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரம், மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனைகள் யாரையும் தொடவே கூடாதப்பா. சாத்தானை இயேசுக்கு நாமத்துல முறியடித்து போடுகிறோமையா, பொல்லாதவி எரித்து போடுகிறோமையா. மந்திரம் செய்வனை யாரையும் தொடவே கூடாதப்பா. பொல்லாத கிரிகளை இயேசுக்கு நாமத்தை நிர்மலமாக்கி செவிக்கிறோம், அழித்து போடுகிற, அர்த்தமாக்கி போடுற, நிர்மலமாக்கி போடுகிற ஆண்டவர. அறிவு பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோமையா. ஒவ்வொரு விளத்தை ஆளிகை செய்ய நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க அப்பா. பிசாசு மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கொடுக்க முடிக்கா செபிக்கிறோம். இறுதியில் விழிப்புள்ள காணப்பட துக்கத்தையோ பலவீனத்தையோ கொண்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரனு சென்னீரே அப்பா. அப்பா குழந்தை பைத்தை தாரும் அப்பா. குடிக்கிற குடும்பத்துல இயேசுவே இயேசுவே குடிக்காதுபடி மாற்றுமாண்டவரை மாற்றுமாண்டவரை அப்பா. கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்க மக்களை விடுதலை செய்யுங்க சப்பா, விடுதலை செய்யுங்க. வெள்ளியும் என்னுடைய இது, பொண்ணும் என்னுடைய சொன்னீங்கள் ஆண்டவரை. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. அங்க ஓடுறது இங்க ஓடுறது இல்லாதபடிக்கு இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க கிருவை செய்யுங்கப்பா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெக்கப்பட்டு போடுதலின்னு சொன்னீரே. நாங்கள் அங்கும் இங்கு ஓடாதபடிக்கு இயேசு நோக்கி பார்க்கக்கூடிய கிருவை தாங்க ஆண்டவர். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்ய முடியும் ஆட்சி வைக்கிறோம் ஆண்டவரே. இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, ஆசீர்வீங்க. வியாபாரம் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. செழிக்க பண்ணு, காத்துக்கொள்ளும் தேவ கிருவை சூழ்ந்து புலட்டும் ஆண்டவர். அப்பா அப்பா அமை ஸ்தோத்திருக்கிறவராச்சா, அமை ஸ்தோத்திருக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. அமை ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா தகப்பரே. அற்புதத்தை அதிசயங்களை செய்யுங்க அன்பின் ஆண்டவரே. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை ஞாபகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. கத்துடி கிருவை நாரி தாங்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் கத்திருதலும் உண்டாகி சோதியும் வெள்ளத்தை இறங்கிறது மாறுதல்கள் வேற்றுமேனு எந்த நிலையிலே சொன்னீரப்பா ஆண்டவரே. அப்படியாக நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் சனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியோரே சொன்னீரு. எல்லார் வாழ்க்கையிலும் திருப்தியாக்கி ஆசிரித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. நாங்கள் உமக்குள்ள நெருங்கி ஜீவிக்கமை சார்ந்து கொள்ளமை அண்டி கொள்ள உம்மோடு ஒன்றரை கலக்க கிருவச்சி மாமாண்டவரை கோபம் பற்றியறியும் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியோனே சொன்னீரே கத்தாவே. நாங்கள் சங்கீதத்தில் வாசித்த மையம் ஒவ்வொருவரும் அண்டி கொள்ளட்டும். இயேசுவே அண்டி கொள்ளட்டும். சிவுள்ள பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே அண்டி கொள்ளட்டும் ஐயா ஆண்டவரை. ஒவ்வொருவரும் அண்டி கொள்ளட்டும். தேவனே கெஞ்சிரப்ப கெஞ்சிரம். ஒவ்வொருவரும் அண்டி கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு ஒன்றரை கலக்கட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க. மார்வாடு மார்வாட போதிக்கிற சனங்களுக்கு அவங்க செவி கொடுக்காத விடிக்கு, அற்புதங்களை பார்த்து அதிசயங்களை பார்த்து ஓடிராத விடிக்கு, எங்களை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொருவரை சுற்றி வேலடிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அக்கினி வளர்ந்து கத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசுபாடாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 Bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 Bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 Bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website and

0: உத்தரங்கள் பாடுகள் வந்தாதான் நம்ம என்ன செய்ய பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போஸ்தலர் நடுவின் புத்தகம் 14:22
1: சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
0: பிரவேசிக்க நினைச்சோம் அநேக உபத்திரத்தின் வழியா தான் போனாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நம்ம இந்த உபத்திரத்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கஷ்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு அதைத்தான் சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, உலகத்தை செய்தேன்னு சொன்னாரு. உலகத்துல உபத்திரம் உண்டு, உபத்திரம் தான் நமக்கு பரிச்சை. இதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாம இயேசுக்கு திரும்ப அதிகமா அவரோடு நெருங்கி ஜீவிக்க, அவர் சார்ந்து கொள்ள கத்தரி கேட்டு பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவரே இந்த உபத்திரத்தை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாதுப்பா, உபத்திரம் வந்தாலும் நான் நெருங்கி ஜீவிக்க எனக்கு உதவிச்சிங்க. உபத்திரம் என்ன செய்யணுமா, திடன் கொள்ளணுமா, வாசித்து பாப்போமா. யோவான் சுவிசேஷம் 16:33
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு.
0: சொல்லியிருக்காரு இயேசுக்கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
1: ஆனாலும்
0: திடன் கொள்ளுங்கள், நீ தைரியமா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்க, திடன் கொள்ளுங்கள்,
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
0: நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால பயப்பட வேண்டாம். என்ன பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, இருக்கிறது இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அதை பார்த்து பயப்படவே வேண்டாம். நம்மளை குழப்பி ஒரு வழி பண்ணிடுவாங்க, அதை பார்த்து சோர்ந்து நம்ம கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா, யாரு சோர்ந்து போகாதீங்க. இத்தனை மக்களை எப்போது இருக்கிறாரு, அந்த திடமனது தரணும். அதாவது ரோமர்கள் நிறுவம் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்க.
0: பொறுமையா இருக்கணும், கேள்வி கேட்க கூடாது. எனக்கு மட்டும் ஏன் உபத்திரம், எனக்கு வேண்ட கஷ்டம் சொல்லி ஒரு நாளும் கேள்வி கேட்க கூடாது. உபத்திரத்தை எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருங்கள்.
1: ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
0: நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, ஒருமுறுத்தரக்கூடாது, குறை சொல்லிடக்கூடாது. சரி, வேற நம்மளுக்கு நமக்கு விரோதம் எழும்புற மக்களையும் நம்ம திட்டக்கூடாது, அவங்களையும் நம்ம கர்த்தரை சொல்லி ஆசீர்வதி. ஆண்டவர் சொல்லி சத்துருக்களை சொன்னீங்க, நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்தி செவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது, அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம திட்டவங்களையும் சரி, நமக்கு விரோதமா பேசுறவங்களும் சரி, நம்ம இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி நம்ம பேரையெல்லாம் கெடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். ராமர் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க.
0: உபத்திரத்துல என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். கர்த்தரையும் குறை சொல்லிடக்கூடாது, நம்ம விரோதமா பேசுற மக்களையும் குறை சொல்லிடக்கூடாது. அவங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் நல்லா ஆசீர்வதிச்சு அவங்களால உயர்த்துட்டோம். 2 Corinthians 4:17 நித்திய கடமைக்கு நமக்கு உண்டாக்கும். யாருமே சோர்ந்து போகுது, யாரால இந்த உபத்திரத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா, கலங்காதீங்க. கர்த்தர் நம்மள ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து எனக்கு மட்டுமா இந்த உபத்திரம் நினைக்காதீங்க, அது நமக்கு நித்திய கடமைக்குமே உண்டாக்கும். அதனால நமக்கு சோர்ந்து போக கூடாது. ரோமர்கள் நிறுவம் 8:18
1: ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்.
0: இந்த காலத்து பாடுகள் என்ன செய்யுது, இனியெல்லாம் நமக்கு வெளிப்படுகிற அந்த மகிமை ஒப்பிடத்தக்கவை அல்லவென்று எண்ணுகிறேன். அந்த அவ்வளவு பெரிய மகிமை நமக்கு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு, அந்த மகிமை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அதனால இந்த உலகத்துல பாடுகளை பார்த்து உபத்திரத்தை பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு. கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமா உயர்த்தி ஆசீர்வதிப்பார். 2 Timothy 2:12 வாசிக்கிறோம், இந்த உலகத்துல பாடுபாடாட்டா கர்த்தரிடத்துல என்ன செய்ய முடியாது, ஆளியும் செய்ய முடியாது. அதுக்குத்தான் கர்த்தர் அவருக்கு இந்த சின்ன சின்ன பாடுகள் வழியாக நம்மளை எடுத்து செல்கிறாரு. அவரோட கூட
1: பாடுகளை சகித்தோமானா
0: அவரோட கூட
1: ஆளுகையும் செய்வோம்.
0: இந்த இடத்துல இந்த உலகத்துல அவரோட பாடுகளை சகித்தா நம்ம அவரோடு ஆளுகை செய்வோம். 1000 வருஷ ஆட்சியில நம்ம அவரோடு ஆளுகை செய்வோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அப்ப நம்ம பரலோகத்துக்கு போன போது என்ன வேணும்? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே இருக்கணும். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். மூன்றாவது என்ன வேணும் நமக்கு? ஒத்தரத்தை பார்த்து சோர்ந்து போக கூடாது. ஒத்தரம் ஏன் நமக்கு, இந்த ஒத்தரம் ஏன், இந்த கஷ்டம் ஏன், பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக கூடாது. அந்த ஒத்தரத்தில் கர்த்தரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நமக்கு ஒத்தரத்தை உண்டாக்குற மக்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம இந்த ஒத்தரத்தின் வழியா நம்ம சோர்ந்து போகாம உற்சவத்தை உறுதியா தரித்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமா ராஜ்யத்தை நம்மளை சேர்த்துக் கொள்வார். நான்காவதாக எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல
0: அதிலும் மேன்மையான
1: பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட
0: வெட்கப்படுவதில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை என்ன செஞ்சாராம்? ஆயத்தம் பண்ணினார். அவர்கள் என்ன பாடுபட்டாங்கன்னு சொல்லி எபிரேயர் 11:16 முழுமையா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல அவ்வளவு பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் பட்டாங்க. ஏன்னா பரம தேசத்துல நம்ம குடியிருக்க போறோம், கர்த்தரோடு குடியிருக்க போறோம், கர்த்தருக்குள்ள நம்ம இருக்க போறோம்னு சொல்லி அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு இந்த பாடுகளை பார்த்து அவங்க சோர்ந்து போகல. எவ்வளவு பத்திரங்கள் வாழால அறுக்கப்பட்டாங்க, கல்லறி உண்டாங்க, எவ்வளவு பாடுகள் பட்டாங்க. எப்படியாலும் பரம தேசத்துக்கு அடைஞ்சிடணும். எப்படியாவது பரலோர் ராஜ்யத்துல அவரோடு, அவர் எங்க இயேசுகிட்ட எங்க இருக்கிறாரோ, பிதாவை தேவன் எங்க இருக்கு, அங்க நான் இருக்கணும். அதுதான் அவங்க வாஞ்ச தாகமா இருந்துச்சு. அருமையான சகோதரி சகோதரிய, நம்ம இந்த உலகத்துல இந்த உலக காரியத்துக்கால உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போக போகுது. நம்ம பரலோகத்துக்கு போன நமக்கு என்ன செய்யணும்? துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்குல வேணும். மூணாவது உபத்திரத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. நாலாவது பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும், தேடணும், வாஞ்சோட தேடணும். அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். மத்தேயு சுவிசேஷம் 6:9-10
1: நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது
0: பரமண்டலங்களில் இருக்கிற
1: எங்கள் பிதாவே
0: உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக
1: உம்முடைய ராஜ்யம் வருவதாக
0: நம்ம ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவர் ராஜ்யம் வரணும், பச்சிக்கிரமா ராஜ்யம் வரணும். நம்ம தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கணும், ஆண்டவரே ராஜ்யம் வரணும்ப்பா, ராஜ்யம் வரணும், அந்த ராஜ்யத்துக்கு நான் வரணும். இப்ப நான் மக்களை நெருங்கி ஜீவிக்கணும்ப்பா, உங்க ராஜ்யம் வரணும் ஏசப்பா, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எப்பயாவது ராஜ்யத்துக்கு வரணும், ஆண்டவரையும் ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் ஆண்டவர் நோக்கி நம்ம கதறி ஜெபிக்கணும். ராஜ்யம் வரட்டும் ஏசப்பா, சீக்கிரமா ராஜ்யம் வரட்டும், பெரிய காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை. உலகத்தின் வேசம் என்ன செய்ய போகுது? கடந்து போகுது. பரம ராஜ்யத்தை நம்ம அடைஞ்சு கொள்ள வேண்டும். எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரம ராஜ்யத்தில என்ன செஞ்சிடக்கூடாது, யாருமே இழந்து போக கூடாது. இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல. உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தை நம்பி வாழாதீங்க, இயேசுவை நம்பி வாழுங்க. நம்ம இந்த உலகத்துல எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு நம்ம போகணும். அதுதான் பெரிய பாக்கியம். தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோட காத்திருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா? மிகுந்த ஆவலோட, எப்ப இயேசு வருவாரு, எப்ப வருவாரு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்ப வருவாரு, எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும். காத்திருந்தா கத்து நம்மள ஒரு நாள் வரும்போது நம்மள ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இந்த உலகம் நம்ம சொந்தல பாத்தீங்களா, உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போகும். நம்ம ஏக்கம் தாகம் வாஞ்ச எல்லாம் கத்துருதான், என்னுடைய ஏக்கமெல்லாம் கத்துருதான்னு சொல்லி அவரை நோக்கி அவர் துதிச்சு அவர் மேல விசுவாசத்தோடு இருக்கணும். உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அவரை விட்டு நம்ம என்ன செய்ய கூடாது? வலதுவரும் இளவரையும் சாயவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, நம்மை பின்பற்றி வர உதவி செய்ய மாண்டவரே, உண்மையை நான் பின்பற்றி வரேன். தன்னைத்தானே வெறுத்து தன் சிறுவிடு பின்பற்றாவிட்ட எனக்கு சீசன் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த உபத்திரத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. அது மாத்திரம்ல மனுஷன் பரமராஜ்யத்தை காண வாஞ்சோடு இருக்கணும். அப்படி காஞ்சிருக்கும் கத்த நினைச்சு நம்முடைய தேவன் சொல்ல அவர் என்ன செய்ய மாட்டாராம், வெக்கப்பட மாட்டாராம். பாருங்களா, அவரே நம்ம தேவன் சொல்ல வைக்கப்பட மாட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? இந்த சிலாக்கியத்தை நம்ம யாரும் கடந்து போக கூடாது. அவர் ராஜ்யம் வர்றதுக்கான நினைச்சனும் மிகுந்த அவரோடு காத்திருக்கணும். எண்டி பேதின் புஸ்தகம் 3:14
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: இவைகள்
1: வர காத்திருக்கிற நீங்கள், கரையற்றவர்கள்.
0: நம்ம எப்படி இருக்கணும்? ராஜ்யத்து போகணும்னா திட்டத்தை கொடுத்திருக்காரு. நம்ம எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களுமோ,
1: பிழை இல்லாதவர்களும்.
0: கரையிருக்கக்கூடாது ஆட்கள், கொஞ்சம் கூட கரையிருக்கக்கூடாது. கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும்
1: சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி, ஜாக்கிரதையாக இருங்கள்.
0: ஜாக்கிரதையா இருங்கள். சமாதானம் உள்ளத்துல குறையக்கூடாது. கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் பிழை இருக்கக்கூடாது. அவர் சமாதானத்து போனா நினைச்சுக்கணும், நம்ம உள்ளத்துல குழப்பங்கள் சோர்வுகள் வராதொடிக்கு சமாதானத்தோடு இருக்க முடியும். நம்ம என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. சமாதானத்தை இழந்து போக கூடாது. பிசாசு வேலை அதுதான். நம்ம சமாதானத்தை இழந்து போறது எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வருவான். நம்ம ஒவ்வொரு நாளும் கரை பிழை இல்லாம அவர் சன்னியாந்து போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தோடு இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கரை தேர உங்க ரத்தத்தால கழுவுங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கற சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். இல்லையா? யோவான் சுவிசேஷம் 14:27 பாருங்க.
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். போதும் பாத்தீங்களா, என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கற சமாதானத்துல என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் இங்க சொல்றாரு. கரையற்றவர்களும் பழைய இல்லாமலும் தேவையான சன்னிதானத்தை எப்படி இருக்குமா? சமாதானத்தோட காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அவர் சன்னிதில் காணப்படணும். என்ன செய்யணும்? சமாதானத்தோடு காணப்படணும். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆத்மாவை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணு, துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்கு வேணும். மூணாவது நமக்கு உபத்திரம் வந்தாலும் பாடுகள், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். மூணாவது உலகத்துல உபத்திரம் வந்தாலும் அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அந்த உபத்திரத்தின் வழியே போகும்போது அவர் கத்திர கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். கத்தாவே என் கரத்தை நீ பிடிச்சுக்கோங்கப்ப, இதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. அப்ப பின்பற்றி வர எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி அவர் கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். நாலாவது என்ன சொல்லுங்க, பரமராஜ்யத்தின் மேல நமக்கு தாகம் வாஞ்ச விருப்பம் இருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? அவர் ராஜ்யத்துக்கு போன கடைசியா பார்த்தோம், சமாதானத்தோடு இருக்கும்படி நம்ம நினைச்சு மிகுந்த சாக்கிரதையோடு இருக்கணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கோம். இன்னைக்கு கத்தை நமக்கு இந்த காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி வர ஆண்டவர் கத்தில அர்ப்பணித்தாம் பண்ணுமா?
2: நாம் இந்த நேரத்திலும் நாம் யாவரும் எழுந்து நின்று கத்துடைய கரத்தில் இந்த கேட்ட கத்துடைய வசனங்களுக்காக நாம் அர்ப்பணித்து கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் எழுந்திருப்போம்.

0: மேகங்கள் மீது கர்த்தர் வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நான்கு காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஆம், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் உங்கள் உதரில் கனியாகி ஸ்தோத்திர பிள்ளையை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கும் பொழுது கர்த்தர் இயேசு நம் உள்ளத்திலே அசைவாடுவார். துதின் மத்திலே அவர் வீற்றிருக்கிறவர். நிச்சயம் அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். ஆகவே அந்த துதியின் உடையை கர்த்தரிடத்தில் கேட்டு இன்றைக்கு பெற்றுக் கொள்வோமா? இரண்டாவதாக விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் கலங்காதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்தலம், ஒரு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆம், கர்த்தாவே நான் ஒருபோதும் பயப்படக்கூடாது, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சீசலை பார்த்து கர்த்தர் கேட்டார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொன்னார். எந்த பிரச்சனையை பார்த்து, அப்பா நான் விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு அப்பா எனக்கு விசுவாசத்தின் ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். மூன்றாவது, உபத்திரத்தின் வழியாக தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள், பரலோக குடியிருப்புக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா? என்ன உபத்திரம் வந்தாலும் நான் பொறுமையாயிருக்க சொல்லாமா? அந்த பொறுமையாயிருக்க எனக்கு உடைய கிருபை கொடுங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொன்னீரே, அந்த உபத்திரத்தில் எனக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் அதை பொறுமையாயிருக்கணும் ஆண்டவரே. ஆய் திறந்து கேட்கலாம் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவையில் அல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரம் நமக்கு மிகவும் நித்திய அதிகமான கனமகி உண்டாக்குறதாம். அப்பா எனக்கு பொறுமையை தாங்க என்று சொல்லி வாய் தரஞ்சபிக்க. நான்காவதாக, எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஆம், கர்த்தருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இருக்கணும் சொல்லி நாம் கேட்டோம். நன்றி ராஜா, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்திலே ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கொடுத்தார். கேட்கலாமா? பாம் ராஜ்யம் வரணும், அப்போ வருகைக்கு எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் அந்த பரலோகத்துக்குள்ள வரணும். ஆம், அந்த வாஞ்சியோடு கூட பரம ராஜ்யத்தை ஆதிகால பக்தர்கள் விரும்பினது போல நாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப வேண்டும். யார் எல்லாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நகரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பேதுரு சொன்னார், இதோ தேவனின் நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு காத்திருங்கள். வெறுமனே காத்திருப்பதல்ல, கரை திரை பிள்ளை இல்லாதவர்களாய் அவர் சன்னிதி முன் நீங்கள் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க சொன்னார். அப்பா எங்க வாழ்க்கையில கரை திரைப்பில எதுவும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்து எல்லாரும் நம்ம எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தோட மகிமின் பிரசனம் எங்களை முழுமையாக நிரப்பும்படிக்கு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்லப்பா, எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதப்பா. அப்பா அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் ஐயா. இந்த உலகத்தின் வேஷம் எல்லாம் கடந்து போகிறதப்பா. ஒரு போது அந்த பரலோக குடியிருப்பை எங்களுக்கென்று நீர் அப்பா கட்டி வைத்திருக்கிற நித்திய அந்த நாட்டை வீட்டை நாங்கள் இழந்திராதபடிக்கு உமோடு கூட இருக்கத்தக்கதான ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் அப்பா நாங்கள் துதித்துக் கொண்டும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் உடல் உறவாடி கொண்டே நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை தாங்கப்பா. அதே போல என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னீர் ஐயா. நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசத்தை ஒருபோது விட்டுவிடக் கூடாதப்பா. விசுவாசத்திலே ஆதிகால சபைகள் எல்லாம் ஸ்திரப்பட்டு பெருகினதாம் ஆண்டவரே. நாங்களும் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு பெருக எங்களுக்கு அந்த குருபையை தாங்க. எந்த உபத்திரம் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உபத்திரத்தின் உடைய தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று ஆதிகால அப்போஸ்தலர் மூலமா எங்களை சொல்லி வைத்திருக்கிறீங்கப்பா. உபத்திரத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு பொறுமையாயிருக்க எங்களுக்கு அந்த குருபையை தாங்க. திடமாயிருக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா அது மாத்திரமல்ல, ஆதிகால பக்தர்கள் பரம ராஜ்யத்தையே விரும்பினார்லாமே, நாங்களும் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப எங்களுக்கு அது குருபை கொடுங்கப்பா. ராஜ்யம் எங்களுக்குள்ளே வரட்டும், அந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரம் வரணும் அப்பா. அப்பா உங்களோடு கூட நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா கர்த்தா இயேசுவே உன் வருகைக்கு நாங்கள் அப்பா ஆயத்தமா இருக்க அப்பா எங்களுக்கு அது குருபை தாங்க. அப்போ உன் வருகை எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் அதற்கு இன்னும் எங்களுக்கு அந்த வாஞ்சி விருப்பத்தை கர்த்தர் கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கரை திரைப்பில இல்லாதவர்களாய் தேவனாலும் வர நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் ஆவலோடு காத்திருக்க எங்களுக்கு குருப கொடுங்க. இந்த வார்த்தை கேட்டவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாந்தோ அர்ப்பணிப்பிலே நிலைத்திருக்க கிருபைத்தான் செய்வதற்காக நன்றி ராஜா, நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது அருமையான சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?
1: மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். டிவி பாக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. டிவி பார்க்க போற மக்களையும் ஆசீர்வதிங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்ப. ஆராய்ந்து பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. கட்டுடி கரம் தாங்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போட்டு ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் நீங்கி போட்டுமே, என்ன பலம் இருந்தாலும் நீங்கி போட்டுமா ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தகப்பனே இறங்குமப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். முட்டு வழியை பணமாக்கப்பா. கைகள் முடியாம படுத்திருக்காங்களப்பா, அவங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க, சுகமாக்குங்க சப்பா. கைகள் முடியாம படுத்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அக்கினி மூடட்டும், பிரசனை மூடட்டும் ஐயா. தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொட்டு சுகமாக்க முடியல. வல்லமை உண்டு ஆண்டவரே. அப்பாமை சோத்திரம் மிகுந்த வல்லமை முடியல உண்ட பண்ணீர். வல்லமையில உயர்ந்தவர் ஆண்டவர். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. அற்புத செய்யுங்க, பதிசயங்களை செய்யுங்க. வயிறுவலினால கஷ்டப்படுற அந்த அருமையான சகோதரியை தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. இப்ப வயிறுவலி தொடுங்க. பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்களுக்கு உங்க வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நீர் அதிகமாய் கிரியச்சிரு தேவன் அப்பா. ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அரிப்பை குணமாக்குங்க, அரிப்பை குணமாக்குங்க தகப்பனே. ஐயா மனிதனால முடியாது, தேவனால முடியும். இயேசுவே தொடுங்க, தொடுங்க, தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. குணமாக்கும் ஐயா, குணமாக்கும் ஆண்டவரை, குணமாக்கும் ஐயா. அறுப்பினால் கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லம் இறங்கி அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் வன்றாடி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தாங்க.

0: காரியங்களை செய்யப்ப, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கத்தடி மகத்துமில நான் மையப்படுவதாக ஆண்டவர், வியாதி சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க ஏசப்பா. அப்பா குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்கப்பா, குடியை பார்க்கும் போது வெறுப்பை தாருங்கப்பா, குடிக்கிற மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா, போதைப்பொருளுக்கு அடிமையா இருக்கிற மக்களை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க, அதுலேருந்து விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க இயேசுவே, இயேசுவே. அப்பா விட முடியாத மக்களுக்கு விடுதலை தர முடியாது, செபிக்கிற என் மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கிறாச்சா ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. கருணை கடலே, கருணா சமுத்திரமே, மெய் துதிக்கிறோம், போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. ஒவ்வொரு மாதிரி தேவையான வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி மலாந்து கத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-99 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவீர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
2: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7-5-98-11-2435.

கேட்கலாமாப்பா. தீமை செய்ய நாடுது எந்தன் திருக்கு நெஞ்சம் ஆண்டவரே. திருக்கு நெஞ்சத்தை சரிப்படுத்தும் ஐயா. திருக்கு நெஞ்சமே என்னுடைய மருள் தீர்க்கும் தஞ்சமே. என் உள்ளத்தில் இருக்கின்ற காரியர்களை அப்புறப்படுத்தி போடும் அப்பா. என் மனக்கண்ணை திறந்து விடும் ராஜா. என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி வாய் திறந்து இணைந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?

0: ஹலிலூயா. அவர் என்னென்ன நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன அர்த்தம் செஞ்சிருக்கிறார். அந்த செய்திகளை என்ன செய்யணும், சன்னகுலுக்கில் என்ன செய்யணும், பிரஸ்தாப்படுத்தணும். என் வாழ்க்கையில மற்ற அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண்பார் இல்ல, எனக்கு ஒரு நாள் வழி நடத்திக்கிட்டே இருக்காரு. அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஹலிலூயா. அவர் செய்திகளை என்ன செய்யணும், சன்னங்களுக்குள்ள பிரஸ்தாப்படுத்தணும். நம்ம காண்டல் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மற்றவங்களுக்கு சொல்லணும், பிரஸ்தாப்படுத்தணும். நம்ம சாட்சி சொல்ல பயப்படுறோம், நமக்கு செய்த நன்மைகளை எல்லாருக்கும் நம்ம ஜனங்களுக்குள்ள பிரஸ்தாப்படுத்தணும். 68:34
1: தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள்.
0: தேவனுடைய வல்லமை என்ன செய்யணும், பிரசித்தப்படுத்தணும். அவருடைய வல்லமை பிரசித்தப்படுத்தணும். அவர் வல்லமை நம்ம எத்தனையோ தரம் குணமாக்கி இருக்கிறாரு. அந்த வல்லமை எல்லாருக்கும் பிரசித்தப்படுத்தணும். அவர் நமக்கு வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாருக்கும் சொல்லணும். அதை நம்ம அடைக்க வைக்க கூடாது. நம்மளால முடிஞ்சா சமயம் வாய்த்து அதன் சொல்ற சமயம் வாய்த்தாலோ வாய்க்க விட்டாலும் சுவிசேஷம் என்ன செய்யணும், சாக்கிரதையா பிரசங்கம் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். நற்செய்திய அறிவிக்கிற காலம் யாராருக்குள்ள நம்ம சொல்றோம், யோசித்து பாருங்க. சொல்றீங்களா, எத்தனை பேருக்கு சொல்றீங்க? 66:16
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: தேவனுக்கு பயந்தவர்களே,
1: நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்.
0: நீங்க எல்லாரும் வந்து கேளுங்கள்.
1: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
0: அவர் என் ஆத்மாவுக்கு செய்தத சொல்லுவேன். நம்ம ஆத்மாவுக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாரு, அதை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். என்ன செய்யணும், இவர்களுக்கெல்லாம் தப்பி மனசுக்கு மரம் முன்பாக நிற்க பாத்திர உழைப்பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதான் சோமணும். ரெண்டாவது என்ன செய்யணும், கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றியவர் அண்டி கொடுற யாவரும் பாக்கியவாங்க. அந்த கோபம் கத்துடைய கோபம் பற்றியவர்களுக்குள்ளாக்க என்ன செய்யணும், அவரை முழுமையா அண்டி கொள்ளணும். மூணாவது என்ன செய்யணும், இது நற்செய்தியை அறிவிக்கினாள் ராக்கல் வருது. அப்பெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. கடைசியாக வெளிப்படுத்த விசேஷம் 3:10
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடினால்,
0: நீ காத்து கொண்டபடினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
0: பூமியில் குடியிருக்கிறவர்களே
1: சோதிக்கும்படியாக,
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற,
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு,
0: சோதனை காலத்திற்கு
1: தப்பும்படி,
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. நான்காவது என்ன செய்யணும், ஒரு காதல கேட்டு ஒரு காதல விட்டுட்டு போக கூடாது. வாசிக்கணும், வசனத்தை இதை துவைச்சு காத்துக்கொள்ளணும். அப்ப சோதனை காலத்தில் தேவன் நம்மளை எந்திரிச்சிருவ வசனம் துவைச்சு நம்மள காத்துக்கொள்வார். சோதனை வரும்போது நம்ம எப்படி இதுல தப்பிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வசனத்து மூலம் நம்மளோட பேசுவார். சோதனை காலத்துல நம்ம தப்புன்னு சொன்னா என்ன செய்யணும், வசனத்தை இதயத்தில் வச்சு நம்மள காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வசனத்தை நம்ம உள்ளத்தில் வச்சு காத்துக்கொள்ளணும். ஒரு நாள் வசனத்தை வாசிக்கணும், வாசித்து வாசித்து உள்ளத்துல காத்துக்கொள்ளணும். அதுங்க சொல்ற யாக்கோபின் புஸ்தகம் 1:22
1: அல்லாமலும்,
0: அல்லாமலும்
1: நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு,
0: நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு
1: திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
0: திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல
1: அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்,
0: அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை கேட்கிற மாத்திரம்ல அதன்படி நான் என்ன செய்யணும், திருவசனத்தின்படி என்ன செய்யணும், செய்யறா இருக்க வேண்டும். வசனத்தை நம்ம உள்ளத்துல வச்சு நம்ம வசன நம்ம உள்ளத்துல தான் அதன்படி நம்ம செய்ய முடியும். வசனத்தை ஒவ்வொரு நாள் உள்ளத்துல வச்சு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். காத்துட்டாதான் நம்ம இந்த வசனத்தபடி நடக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. வசனம் மிக மிக அவசியம். லூக்கான சுவிசேஷம் 8:15
1: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்,
0: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்
1: வசனத்தை கேட்டு,
0: வசனத்தை கேட்டு
1: அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே,
0: உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே
1: காத்து
0: காத்து
1: பொறுமையுடனே பலன் கொடுக்கவர்களாய் இருக்கிறார்கள்.
0: பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களுக்கு அந்த வசனத்தை எங்க காத்துக்கணுமா, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் வைத்து காத்துக்கொண்டு என்ன செய்யுமா, பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. வசனத்தின் நன்மையும் நம்ம இறுதி நன்மையும் உண்மையான இதயத்துல இந்த தேவனுடைய வசனத்தை காத்து நடக்கும்போது நினைச்சு அப்பதான் பொறுமையோடு பலன் கொடுக்க முடியும். வசன நமக்குள்ள இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. வசனத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வசனத்தை காத்துக்கொள்ளணும். முத பார்த்தோம் ஆண்டவரை இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்றது, என்ன செய்யணும், எப்பொழுதான் சவுமன் கொடுத்து. ரெண்டாவது அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நான்காவது நம்ம வசனம் தேவனுடைய வசனத்தை இதயத்தில் வச்சு காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 4:21
1: அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக,
0: அந்த வசனம் என்ன செய்ய நம்ம கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக,
1: அவைகளை உன் இதயத்துக்குள்ளேயே காத்துக்கொள்.
0: அந்த வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணுமா, நம்ம இருதயத்துக்களை கத்துக்கணும். லூக்கா சுவிசில் ஆண்டவரை இயேசுக்கு ததத்தன் சொன்னாரு, இங்க சாலமுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணுமா? நம்ம இதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை மறக்கக்கூடாது. ஒரு கால கேட்டு மற்றொரு கால விட்டுறக்கூடாது. பைபிள் எல்லாரும் எடுக்கணும். அதுதான் சொல்றது, பைபிள் எல்லாரும் எடுங்க எடுங்கன்னு சொன்னா நிறைய பேர் பைபிளே எடுக்கிறது இல்ல. பைபிள் நம்ம உள்ளத்தை வச்சு காத்துக்கொள்ள வேண்டும். 119 சங்கீதம் 9 வசனம்,
1: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்?
0: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்?
1: உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்தானே.
0: உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே தானே. வசனம் நமக்குள்ள இருந்தா தான் தன்னை காத்துக் கொள்ள முடியும். வாலிபன் மாத்திரல, வயசானவங்களும் சரி எப்படிப்பட்டவங்களும் சரி, தேவனுடைய வசனத்தை உள்ளத்துல வச்சு காத்திருந்தா தான் அதை மணியை சின்ன வழிய சுத்தம் பண்ண முடியும். அதுங்க 11 வசனம் கரெக்டா சொல்றாரு பாரு, 11 வசனம் பாருங்க.
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என் இருதயத்துல வைத்து வைத்தேன். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது. ஆண்டோட வார்த்தை எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என் இருதயத்துல உடைய வாக்க வைத்து வைத்தேன். வசனம் தான் நம்ம பாவம் செய்ய, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய முடியும், காத்துக்கொள்ள முடியாருமா? அவங்களே வசனத்தை வாசிக்கிறது மாத்திர நம்ம இதயத்துல காத்துக்கொள்ளணும். வசனத்தை வாசித்துட்டு விட்டுறக்கூடாது. ஏதோ சர்ச்சைக்கு வந்துட்டோம் போயிட்டோம் இருக்க கூடாது. வசனத்தை நம்ம இதயத்துல வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் சோதனை காலத்துல தப்ப முடியும். அதுதானே சொன்னாரு வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வசனம்,
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடினால்,
0: காத்து கொண்டபடினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
0: பூமியின் குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக,
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு,
0: சோதனை காலத்திற்கு
1: தப்பும்படி,
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நானும் உன்னை காப்பேன். பாத்தீங்களா, ஆண்டோடு வாசன் நமக்குள்ள இருந்தா கத்துற அந்த பூச்சக்கரத்து வரப்பாரு. சோதனைக்கு காலத்துல அவர் நம்மள காப்பாரு. முதல்ல என்ன செய்யணும்? இனி சம்பவிப்பாரு இவங்களுக்கு எல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க என்ன செய்யணும்? பாத்திரம்னா என்ன படும்னா எப்போதும் சோமனு. ரெண்டாவது கொஞ்ச காலத்துல அவர் கோபம் பச்சேரிப்பது அண்டி கொள்றவங்க பாக்கியவான்கள். மூன்றாவது இந்த காலம் என்ன காலம்? நச்சேரி அறிவிக்கும் காலம். நம்ம மட்டும் இயேசு அறிஞ்சா போதாது, நம்ம அறியாத மக்களுக்கு பக்கத்து வீடு நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இயேசு பத்தி நம்ம சொல்லணும். அல்லேலூயா. 4 வசனத்தை இதயத்துல வைத்து வைக்கணும். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருந்தாதான் கர்த்தருக்கு விரோதமா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அதை உமக்கு விரோதமா நம்ம பாவம் செய்ய படிக்க வார்த்தையின் இதயத்துல வைத்து வைத்து ஆண்டவருடைய வசனம் நம்ம உள்ளத்துல இருக்கணும். கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ள, கர்த்தர் ஒப்பு குடிச்சோம் போடுமா? ஆண்டவரே நீ காத்துக்கொள்ளுங்கப்பா, இந்த உலகம் கடைசி நாளில் வாழ்றோம், என் கையை பிடிச்சிக்கோங்க. நாம கை பிடிச்சா பிடிச்ச விட்டுருவேன்டவர, என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, எனக்கு இறங்குமாப்பா, என்னை கைவிடாதீங்கன்னு சொல்லி கண்ணீரோடு புலம்பி செவிப்பேமா.

0: வாழ்கின்ற நாட்கள் கடைசி நாட்கள். நாம் தேவ செய்தியிலே கேட்டது போல இனி காலம் செல்லாது, இந்த நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராகாலம் வருகிறது. ஆகவே இந்த கடைசி காலத்திலே நின்று கொண்டிருக்கிற நாம் இனி சம்பவிக்கப்போற எல்லா தீமைகளுக்கும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கும், மனிதகுமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நிற்கும்படிக்கும் நாம் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் நம்மோடு கூட நல்ல பேசி இருக்கிறார். அப்பா, எப்பொழுதுமே ஜபிக்க எனக்குள்ள ஜப ஆவியே இன்றைக்கு ஊற்றும். அப்பா, இரவு பகலா நான் ஜபிக்கணும், நேரம் காண பார்க்காம ஜபிக்கணும். இந்த ஜப அக்னி, ஜப ஆவியே, விண்ணப்பங்களின் ஆவி எனக்குள் ஊற்றும் அப்பா என்று சொல்லி கேட்போமா? இரண்டதால் கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றியறிய போகிறது, அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். ஜனங்கள் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டார்கள். அழைக்கும் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொள்வோம் அன்பானவர்களே. மூன்றாவதாக, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளாக ஒரு இரவு காலம் வரப்போகிறது, எங்கும் நற்செய்தி அறிவிக்க முடியாத ஒரு காலம் வரப்போகிறது. அதற்குள்ளதாக நாம் கர்த்தரின் நித்திய சுவிசேஷத்தை, அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அவர் வல்லமையை பிரசித்தப்படுத்த வேண்டும், அவர் செய்கையை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்த வேண்டும். தேவன் நம் ஆத்மாவுக்கு செய்ததை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆண்டவரே, அப்படி நான் எல்லாருக்கும் உடைய வார்த்தைகளை அறிவிக்க எனக்கு கிருபை கொடும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாம் அன்பானவர்களே. தேங்க்யூ லார்ட். தகப்பனே, கிருபை எங்கள் மீது இறங்கட்டும். ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. தகப்பனே, கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நான்காவதாய், வசனத்தின் படி, கர்த்தரின் வசனத்தை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது, பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது, நம் இருதயத்திலே வைத்து அவற்றை காத்துக் கொள்ளும் பொழுது, அந்த வசனத்தின்படி நம்மை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது, இனி பூமி முழுவதும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார். அந்த வசனத்தை என் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி நான் என்னை காத்துக்கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, அம்மை துதிக்க கொடுத்த நல்ல வசனங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இது பயங்கரமான கடைசி காலம், இனி காலம் செல்லாது என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. நாட்கள் பொல்லாதவையில் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களோடு பேசினீரே. இந்த கிருபையின் கால் பயன்படுத்திக் கொள்ள அனுக்கிரகம் தாரும். ஒருவரும் கிரிய செய்யக்கூடிய ராக்காலம் வருகிறது என்று சொன்னீரே அப்பா. எங்கள் கரங்களை பிடித்து நடத்துங்கப்பா, நடத்துங்க. எப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி நேரம் காலம் பார்க்காமல் ஜெபிக்க இந்த ஜப ஆவியை எங்கள் மீது, எங்களுக்குள்ளே கர்த்தர் ஊற்றுவீராக. உண்மை அண்டிக் கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. இந்த நற்செய்தி அறிவிக்கிற நாளிலே எல்லா ஜனங்களுக்கும் அன்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர்தானே எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு அந்த குருவை தாரும் அப்பா. அவர் வேத வசனத்தை எங்கள் உள்ளத்தில் வைத்து காத்துக்கொள்ளவும், அந்த வசனத்தின்படி எங்களை நாங்கள் காத்துக்கொள்ளவும், எங்களுக்கு அந்த பாக்கியம் தாரும். கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, வசனத்தின்படி செய்கிறவர்களாயும் இருக்க அப்பா கிருபை கொடுவோம் அப்பா. அந்த வசனத்தை கேட்டு தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உங்க கரம், இயேசுவின் கரம் தொடுமுடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும், ஆசீர்வதிங்க. நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா.
1: செம்மையும் உண்மையான நிலமாய் உள்ளத்தை மாற்றுமாண்டு பரிசுத்தால் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, அகில் நிரப்புங்க, தூயாவில் நிரப்புங்க. ராஜாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்ன பலவீனத்தாலும் இருந்தாலும் குடமாக்க, என்ன நோயிடு இருந்தாலும் குடமாக்க, எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் அழித்து நிர்மலமாக்கி செவிக்கிறவாண்டவர. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளித்து தரணும். கடன் கஷ்டங்கள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க, வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க. சமானம் சந்தோஷத்தை தாரும். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்க மக்களை வெற்றி தாங்க, உன்னத பழத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க. படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசுபாநாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம் கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: அந்த வஸ்திரத்தை மெனிச்சைக்குள்ள பேச திருடாது பிடிக்கிற மெனிச்சை விழித்துக் கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன். அப்படித்தானே, அன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன். நம்ம வஸ்திரத்தை கத்தர் கொடுத்திருக்காரு, ரட்சிப்பின் வஸ்திரம் வாசித்துக்கொள்ள பாருங்க. ஏசாயா 61:10
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாளன் தன் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்வதற்கும்,
1: மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாட்டி தன் நகையினால் சிங்காரித்துக் கொள்வதற்கும்
1: ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்தி
1: நீதியின் சால்வை எனக்கு தரித்தார்.
0: எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உடுத்தி என்ன கொடுத்திருக்கிறாரு? நீதின் சாலுவே கொடுத்திருக்கிறார். அதான் திருட பாப்பான் பிசாசு. அதான் சொல்லு, தன்மான காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கிவான். திருடா திருட எப்ப எப்படா இவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதின் சாலுவை எப்படா திருடான்னு தான் பிசாசு ஆனவன் அடைஞ்சிட்டே இருக்கான். நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் படாமல் இருங்க. பிசாசு எதுக்கு வர வாசித்து பாருங்க. லூக்கால் விசேஷம் 10:30
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: ஒரு மனுஷன்,
0: ஒரு மனுஷன்
1: எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: அவன் உடனே எதை உரிஞ்சிட்டா? வஸ்திரங்களை உரிந்து கொண்டு
1: அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனான்.
0: அந்த குற்றுயிரை சொல்றாங்களே பாருங்க, என்னங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்க, குத்துகிறா இருக்கிற, நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற, ஏன்டா எதா இருக்கிற, எப்ப வெந்தது தின்ட்டு விதி வந்து எனக்கு எதா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அதான் சொல்லுங்க, என்ன செய்ய இவங்க என்ன பண்ணாங்க? எருசலேமில் எங்க பண்ணாங்க? எரியோக படங்க. நம்ம கூட ஒரு நாளைக்கு உள்ள காரியங்கள் உள்ள காரியங்கள் போகினாலும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? வஸ்திரத்தை நம்ம கத்து கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதின் சாலுமையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கொடுத்த வஸ்திரத்து மேல நம்ம கண்ணா இருக்கணும். நம்ம ஏதோ உலக மக்கள் மாதிரி உலக காரியங்களை போயிடக்கூடாது. ஏன்னா பிசாசு வேலை. அதான் பரிசுத்த பவுல் எழுதுற, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? எபேசியர் புத்தகம் 4:27
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கூட அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்னு நம்ம பாத்துட்டே இருப்போம். நமக்கு ஒரு நாள் அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம ரட்சிப்பு வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நீதின் சாலுவை நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம அதைத்தான் சொல்லுங்க. தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமா நடவடிக்கை, தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வஸ்திரம், கர்த்தர் என்ன கொடுத்த வஸ்திரம், தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிற மனுஷன் அப்படித்தானே சொல்லுவாரு. மத்தவங்க வஸ்திரத்தை பார்க்க சொன்னாரா? இல்ல. என்ன சொல்றாரு? தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கிய. எங்க போனாலும் நம்ம கையில அப்படியே இயேசு கிறிஸ்துவோட நம்ம இறுதி இருக்குமானால் நம்ம தாசரத்தை தொலைக்கவே மாட்டோம். நம்ம அப்படி கொஞ்சம் இருந்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா? இவங்க ஏதாவது அவங்க வழியில் நம்ம செய்யாட்ட அவங்க ஏதாவது கோவிச்சுக்குவாங்க? அவங்களை பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும் நினைச்சோம் நம்ம வஸ்திரத்தை விளந்துருவோம். அதன் தன்மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திர கத்தை நம்ம கொடுத்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரமோ நீதின் சாலுவை. அது காதல் இழக்காது பிடிக்கணும். போக வேண்டிய வரும் உலக நம்ம நம்ம ஆண்டவர் அறியாத மக்களுடைய கல்யாணத்துக்கு போகணும், நம்ம சொந்தக்கார வீடு போகணும். உலக மக்களோட நம்ம ஒத்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. உலக மக்களோட என்ன செஞ்சிருக்க ஒத்து போகக்கூடாது. இப்படி செய்யணுவாங்க, அப்படி செய்யணுவாங்க, ஒண்ணுமே செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம சிலுவையில் ஒரு கை, நம்ம கையை சிலுவையில் இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
0: நம்ம எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. நம்ம ஆண்டு கேட்டே இருக்கணும், ஆண்டு வரையும் தெளிந்த புத்தி உள்ள இருங்கள்.
1: விழித்திருங்கள்.
0: விழித்திருக்க எப்போன்னு ஆத்மத்தில் விழிப்பு சரீரத்தில் சொல்லலாம். எனக்கா பாருங்க, நிறைய நாள் தூக்கமே வரல, நான் விழிச்சுதான் இருக்கிறேன். அந்த விழிப்பு ஆண்டர் சொல்ல, ஆண்டு என்ன சொல்லுறது? நம்ம ஆத்மத்தில் விழிப்பா இருக்கிற, அதான் சொல்லு, தெளிந்த புத்தி உள்ள இருங்க.
1: விழித்திருங்கள்.
0: ஏனெனில்
1: உங்கள் எதிரானியாகிய பிசாசானவன்,
0: எதிரானியான பிசாசானவன்
1: கர்ஜிக்கிற சிங்கம் போல,
0: சிங்கம் கிடையாது, அவன் என்ன சிங்கம் போல என்ன செய்யறானா?
1: வகை தேடி சுற்றி திரிகிற,
0: வகை தேடி சுற்றிக்கிற. எங்கெல்லாம் இங்கதான் இருப்போம், அங்கதான் இருப்போம். நாங்களாம் சின்ன பிள்ளைகள் என்ன செய்வோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டா இங்க பிசாசு இருக்குன்னு கத்திட்டே விடுவோம். பிசாசு இங்க இருக்குது, பிசாசு கத்திட்டே போய் சின்ன பிள்ளைங்கள. அப்படி இல்ல இல்ல, பிசாசு என்ன செய்யறானா? எவனங்கள் விழுங்கலாமா என்று சொல்லி என்ன செய்யறா? சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு நம்ம என்ன செய்யறது? இடம் கொடுத்தாதான் வருவான். நம்ம அவனுக்கு நம்ம உள்ளத்துல அவனுக்கு இடம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருதயத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்தா நமக்குள்ள வருவான். இருதயத்துல இடம் கொடுக்கல நினைச்சிங்க வரவே முடியாது. அதான் சொல்றாரு, விழித்திருங்க, நினைச்சிங்க தெளிந்தவர்களா இருங்க, விழித்திருங்க. எதிராளி பிசாசு எப்படி இருக்காரா, கெச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கம் இல்ல அவன், சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டிட்டு. அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, அவன் நம்ம தொடவே முடியாது. ஆத்மாத்திர விழிப்பு, நம்ம தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம உத்தியில நம்ம குழப்பம் சோர்வு வரும்போதுதான் அவன் நம்மளை மேற்கொள்ள பாக்குறான். நம்ம எப்பவுமே நம்ம விழிப்புள்ளவர்களா செவம் பண்ணி தூச்சிட்டே இருந்து வச்சுக்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் குழம்பிட்டேன்னா புல்லா அவன் குழப்பிடுறான். அதுதான் முதல் என்ன செய்யணும், செவம் பண்ணி. யாருக்கெல்லாம் செவம் பண்ணும், பரிசுத்தவன்களுக்கு செவம் பண்ணும், எல்லா மனிதருக்கும் செவம் பண்ணும், ராஜாக்களுக்கு செவம் பண்ணும், அதிகாரிகளுக்கு செவம் பண்ணும். ரெண்டாவதாக பாவம் செய்ய அப்படிங்கிற மாத்தமாவ நம்ம என்ன செய்யணும், நீதிக்கேற்க விழித்திருந்து தெளிந்தலா இருக்க வேண்டும். மூன்றாவதாக தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன வஸ்திரம் கொடுத்திருக்க, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சாலையை கொடுத்திருக்காரு. அது வந்து அவன் திருடி போகாதபடிக்கு நம்ம வஸ்திரத்தை என்ன செஞ்சணும், காத்துக்கிறோம். அதான் சொல்லு, பிசாசுக்கு இடம் கூடாது. இடம் கொடுத்தா தான் உள்ளத்துல வருவான், இடம் கொடுக்கல வரவே முடியாது. ஹலேலூயா. கடைசியாக நான்காவது நம்ம என்ன செய்யணும் பாருங்க, 119வது சங்கீதம் 148வது வசனம்.
1: உமது வசனத்தை தியானிக்கும்படி,
0: உமது வசனத்தை தியானிக்கும்படி
1: குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும்.
0: என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, நடு ஜாமத்துல எந்திரிச்சு என்ன செய்யணும், வசனத்தை தியானிக்கணும். சங்கீதக்காரர் சொல்றாரு, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் வசனத்தை தியானிக்க என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, அவரு கண்ணை பாத்தீங்களா, தியானிக்கிறதுக்காக அவர் கண்ணை என்ன செஞ்சிடலாம், விழித்துக் கொண்டிருக்கு. நம்ம மொத்தத்துல பகலையாவது தியானிக்கிற வசனத்தை, வசனத்தை தியானிக்கிறதுக்கு அவர் கண்ணு விழி, நான் விழிச்சிட்டேன்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு, என் கண்ணு விழித்து. அப்ப அந்த கண்ணு தாவிதர், அந்த சங்கீதக்காரருடைய கண்ணு எப்படி இருக்க, விழிப்பா இருந்திருக்குது. எப்ப தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், எப்ப ஆண்டவரோடு இருக்கணும், அந்த வாஞ்ச தாகம் விருப்பம். அதனாலதான் குறித்த சாமங்களுக்குள்ள தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு என் கண்கள் விழித்துக் கொண்டு. அந்த கண்ணு நம்ம இருக்குதா, யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணு எதுக்கா விழித்திருக்கோம் அருமையானவர்களே. நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே சங்கீதக்காரடை போல என் கண்ணும் தேவனுடைய வசனத்தை தியானிக்க விழிக்கணும். ஆண்டவர் பைபிள் வாசிக்க விழிக்கணும், செவிக்க விழிக்கணும். 1 சங்கீதம் 1:2-3 வசனம்.
1: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
0: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
1: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காராமலும்,
0: பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும்,
1: கர்த்தனி வேதத்தில் பிரியமாயிருந்து.
0: கர்த்தனி வேதத்தில் எப்படி இருக்கும், நமக்கு பிரியம் வேணும். பிரியம் இருந்தா தான் நம்ம தியானிக்க முடியும். கர்த்தனி வேதத்தில் பிரியம் இருக்கணும். உலகத்துல எத்தனையோ காரியத்தில் உபத்திட்டு கேட்ட சொல்லுவாங்க, எனக்கு இதுதாங்க பிரியம், எனக்கு இதுதான் பிடிக்கும். எத்தனையோ காரியங்கள் பட்டியல் போட்டு சொல்லுவோம், எனக்கு இது பிடிக்குங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இதுதான் பிடிக்கும். ஆனா கர்த்தர் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தை மேல என்ன செய்யணுமா, பிரியமா இருந்து
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: பாத்தீங்களா, கர்த்தருடைய வேதத்தை மேல நம்ம பிரிய வேணும். பிரிய இருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தின் மேல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர்க்கால உடம்பு நடப்பட்டு தம் காலத்துல
1: தம்
0: கையிலிருந்து இலைவதாக மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் நம்ம செய்வது வாய்க்கல, நம்ம ஏன் செய்வது வாய்க்கல, நம்ம எது மேல பெரியமா இருக்கிறோம். எனக்கு அவங்க பெரிய, இவங்க பெரிய, எனக்கு ரொம்ப இஷ்டம் அவங்க தான், அவங்க எனக்கு இந்த காரியம் தர பெரிய. பட்டியல் போட சொன்னா ஒவ்வொருத்தரும் பட்டியல் நிறைய போடுவோம் இல்லையா. ஆனா சங்கீதக்கார சொல்றாரு, கத்துடி வேதத்தின் மேல பெரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்காலில் ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடிதந்து இலைபுதராத மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும், அது தடையே இல்லை. அதை தடைச்ச எந்த பிசாசுக்கும் அதிகாரமே கிடையாது. அப்படிப்பட்ட வாஞ்ச நம்ம அதுக்கு அப்படி சொல்லுவோம், அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பேசினாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, அவங்க தான் பிடிக்கும், இப்படி எத்தனையோ பட்டியல் போடுவோம். ஆனா சங்கீதக்காரன் சொல்றாங்க, கர்த்தருடைய வேதத்தினால் பிரியமா பிரியமா இந்த இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடிதந்து இலைபுதராத மரத்தை பண்ணி செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம வாழ்க்கையில செய்வதில் வாய்க்கலையா, எனக்கு எந்த எடுத்தாலும் தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா. அருமையான சங்கீதக்காரர் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வேதத்தில் பெரியமா இருக்க வேண்டும். எப்போது அவர் தியானமா இருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அதான் 119வது சங்கீதம் 97வது வசனம்.
1: உமது வேதத்தில்,
0: உமது வேதத்தில்
1: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்
0: பாத்தீங்களா, சொல்றாரு பாத்தீங்களா, வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்.
1: நாள் முழுதும் அது என் தியானம்.
0: நாள் முழுதும் எனக்கு எது தியானம், வேதம் தான் தியானம். நான் வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், பிரியமா இருக்கீங்களா, வேதத்துல வாஞ்சா இருக்கீங்களா, தாகமா இருக்கீங்களா? நிறைய பேர் டிவியில வசனம் சக்தி வந்தா கூட அதை மாத்திடுவாங்க. மாத்திட்டு பாட்டு கேட்பாங்க, அவங்க என்ன படம் கட்டியிருக்காங்க, எப்படிலாம் இருக்கிறாங்க, அதை பாடுவாங்க. அவங்க எப்படி கையாசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அதை பாடிய பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சங்கீதக்கார் சொல்றாரு, வேதத்துல நானே எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுது அதுதான் என்னுடைய தியானம். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில என்ன தியானமா இருக்கிறோம், நமக்கு எது பிரியமா இருக்குது, யோசித்து பாருங்க. நம்ம பிரியமா இருக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க, நம்ம கண்கள் புரித்த சாமத்தில் நம்ம கண்கள் விழித்துக் கொள்ளுகிறதா, இல்லை எது மேல நம்ம பிரியமா இருக்கிறோம், எதுதான வாஞ்சா இருக்கிறோம். அவருக்கு வேதத்தில் அவ்வளோ ஒரு வாஞ்சா, அவ்வளோ ஒரு பிரியம். அதனால தான் சொல்லி குறித்த சாமத்தில் என் கண்கள் விழித்து கொள்ளும். வசந்த கேட்காட்டா, வசந்த வாசிக்காட்டா, மனசில் ஒரு உள்ளத்தில் ஒரு பாரமாக இருக்கும். உங்களுக்கு அந்த பாரம் இருக்குதா, யோசித்து பாருங்க. இல்லைன்னா ஆண்டுகிட்ட கேளுங்க. வேதத்தை வாசிக்கிறது அவர் கண்கள் விழித்து கொள்ளுகிறான். நடு சாமத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, யோசித்து பாருங்க. கத்திரி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை மாத்து ஆண்டவரே, செபிக்கிறதுக்காக என் கண்கள் நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தவான்களுக்கு, ராஜாக்களுக்கு, அதிகாரம் யாவருக்கு, எல்லா சனங்களுக்காக செபிக்கிறதுக்காக நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த விழிப்பை தாரும். பாவம் செய்யப்படி நான் ஆத்மா காத்துக்கொள்றதுக்கு நீதிக்கே இருக்க என் கண்கள் தெளிவா இருக்கிற ஆண்டவரே, என்னை மாற்றும். நீர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும், நீர் கொடுத்த நீதியின் சாழ்வியை காத்துக்கொள்ள எனக்கு விழிப்பை தாரும். 119:92
1: உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்,
0: பாத்தீங்களா, சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்
1: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
0: என் துக்கத்திலே அழிந்து போயிருவேன். பாத்தீங்களா, கர்த்தரு வேதம் தாங்க மன மகிழ்ச்சி. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில் எந்த குறையுமே வராது. உங்க வாழ்க்கையில் சகல ஆசிரியர் தேவன் சம்பூர்ணமா கொடுப்பார். வேதத்தின் மேல பிரியமா இருந்தா அதுதான் மன மகிழ்ச்சி ஆக்கி கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு எந்த குறை இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வல்லவராக இருக்கிறார். முதல் நம்ம என்ன பரிசுத்தவான்களை செபிக்கணும், எல்லா சடங்களுக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரிகளுக்கு செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும், நம் பாவம் செய்வடிக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், நீதிக்கேற்க விழிப்பா இருக்கணும். மூன்றாவதாக வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள விழிப்பா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை தியானிக்க நம்ம குறிப்பிட்ட சாமத்தில் நம்ம விழித்துக் கொள்ளணும் நாள் முழுதும். அதுதான் என்னுடைய தியானம். நம்மளுடைய வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்க, அந்த மாதிரி இருந்த நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எந்த குறையும் இல்லாதபடிக்கு நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பது உறுதி.
1: நாம் எழுந்து நின்று இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து நாம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். விழித்தெழு சபையே என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்கிறார். மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது, காட்டுப்புறாவின் சத்தம் நம் தேசத்திலே கேட்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து நம் ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஆம், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். எல்லா மனிதர்களுக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், சகல பரிசுத்தமானவர்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு கேட்போமா? ஆண்டவரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு அந்த ஜெபத்தின் ஆவியை, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை, விழிப்புள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தயவாய் கிருபையாய் தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தர் நோக்கி பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. அதை திறந்து சொல்லுங்க, அந்த விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பாவம் செய்யாமல் இருக்க விழித்திருக்க வேண்டுமா? ஆம், நீ பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப, நீதியாக இயேசுவுக்கு ஏற்ப விழித்துக் கொண்டு தெளிந்தவளார் என்று சொன்னார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று சொன்னாரே. அதை நோக்கி கேட்போமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எனவே ஆவியானவர் நமக்குள் வைக்கப்படும் பொழுது நாம் உயிரடைவோம் என்று கேட்டோம். சொல்லமா, ஆண்டவரே, நான் பாவத்தில் ஒருபோதும் நாம் மடிந்து போயிடக்கூடாது, மறித்து போயிடக்கூடாது, எனக்குள்ள ஆவியானவரை வைத்தருளும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் கேட்போம். அப்பாவும் செய்யாம நான் விழித்திருக்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய வஸ்திரம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், துதியின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே விழிப்பாயிருக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. வஸ்திரம் என்னை விட்டு எடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த வஸ்திரத்தை எப்படியாவது நான் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்ப கல்லர் கையில் அகப்படக்கூடாது ஆண்டவரே. எந்த உலகத்தினுடைய கடந்து சென்றாலும் கூட ஐயா நான் கண்ணும் கருத்துமா என் வஸ்திரத்தை நான் கவனித்துக் கொள்ள எனக்கு அந்த கிருபை தாரும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாம் கேட்போமா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தயவாய் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, சாத்தானுக்கு இடம் கிடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கேட்போமா, எல்லாரும் கேட்போமா. அடுத்தபடியாக கடைசியாக நாம் கேட்டோம், கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொள்வதற்கு நம் கண்கள் விழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். ஆம், தாவீதின் கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். தியானம் செய்வதற்கு தூங்கிக் கொண்டிருந்தாலும் தானா ஒரு கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாரும். அப்பா, என் கண்ணை திறக்க முடியாதபடி தூக்கம் வந்து விடுகிறதே. ஐயா, என் கண்கள் திறந்து வசனத்தை தியானிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். நாள் முழுதும் வேத வசன தியானமா இருக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த பிதாவே, இப்படி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தயவு கூர்ந்து பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்க ஜனங்கள், டிவியில பார்த்து கொண்டிருக்க ஜனங்கள், வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், ஆண்டவர் எஃப்எம் ரேடியோ கேட்கிற ஜனங்கள், தொலைக்காட்சியில் இந்த நேரத்திலே அப்பா இதை கவனித்து பார்த்து தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, எசேக்கியேல் 37:14 சொல்லப்பட்ட அந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இப்பொழுது எனக்குள், எங்களுக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்க, கேட்டுக் கொண்டிருக்க, இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லாருக்குள் வைக்கப்படுவாராக. ஆவியானவர் உள்ளத்தில் வைக்கப்படுவாராக. ஆவியானவர் விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவாராக. விழிப்புள்ள கண்களை தருவாராக. விழிப்புள்ள சிந்தை எங்களுக்குள் உருவாக்குவாராக. எங்கள் இதை எப்பொழுதுமே விழித்திருக்க எங்களுக்கு அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபம் பண்ண விழித்திருக்க, பாவம் செய்யாமல் விழித்திருக்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள நாங்கள் விழித்திருக்க, வசனத்தை தியானம் செய்ய விழித்திருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசனம் எல்லாரும் இந்த இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. ஆவியானவர் இப்பொழுது தயவு கொண்டு இறங்கி வருவாராக. இப்பொழுது தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு உள்ளங்களை, இதயங்களை அப்பா நீர் தூய்மையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு மனதை தொடும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை தொடுங்க. நரம்புகள் எலும்புகளை தொடும் ஆண்டவரே. விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு அருளணும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. செய்வதற்காக கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து நாம் பிரார்த்தனை எடுக்க போகின்றோம். உங்கள் கரங்களை பரலோகத்து நேராய் உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபங்களை எடுப்போமா?
0: எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அக்கில மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, மை துதிக்கிறமே, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வம் ஆண்டா இருக்கட்டும் ஐயா. வருஷத்தை நன்மையினால முடிச்சுட்டு பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய முடியா கிருப தர முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்தது நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரு. தடையான காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க ஆண்டவரு. புதிய ஆண்டுல புது கிருவ, புது பலன், புது சீவனை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உங்களோடு இணைத்துக் கொள்ள பாத்திரம் மன்றாடி செபிக்கிற ஐயா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்மை போல மாற்ற வேண்டும் செபிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த உலக எங்களுக்கு சொந்தல்ல, உலகத்தின் வேசுவரால் கடந்து போகும் ஆண்டவரே. உம்மை அறிந்து விசுவாசத்தில் நிலைச்சிருக்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பக்தி வராய்க்க தர முடியாது செபிக்கிறோம். தேவனுக்குள்ள நெருங்கி ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை தர முடியாது செபிக்கிறோம். உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கத்தக்கதாக தேவனை கர்த்தர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். விழிப்புள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும் அப்பா. வியாதிகள், நோய்கள், பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை உடைத்து போடு. யார் பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருக்க கிருபை தாரும் அப்பா. பலப்படுத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க அப்பா. பரலோக தேவனே, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தர முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரா. ஆண்டவர, நீங்க தான் குழந்தை பயத்தை தர முடியும் ஆண்டவர, உள்ளத்தில் வெளியிறங்குமா அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, சமாண்ட கொடுங்க, கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவர, எந்தெந்த குடும்பத்தில் குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விடுதலை பெற்று உங்க நாம் மகிமைக்கென்று ஜீவிக்க இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளட முடியாது செவிக்கிறோம், பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அப்பா சிறு பிள்ளை நல்லா படிக்கக்கூடிய உன்னத ஞானத்தை கொடுத்தவர்களும் கர்த்தாவே அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும், பாலிவரில் பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும், தேவக்கிருவே சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர், எல்லார் பேரையும் நீங்கள் சீஃப் பர்சன் எழுதிக்கோங்க, எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192. இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசை வச்சுக்கலாம், 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவாங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1-49-10-00-00-22-22-9 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-33-10-00

0: அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com.

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்கு. இந்த வீடு, இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம வீடெல்லாம் என்ன, நமக்கு ஒரு வாடகை வீடுதான். நம்ம எஜமான எப்போ வந்து நம்மளை கூப்பிடுறாரோ அவ நம்ம அப்பா ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு சொல்லி என்ன பார்த்துட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு இங்க இருக்கிற வீடு ஒரு வாடகை வீடு மாதிரி தான். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்தில் இருக்குன்னு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதற்கு ஏற்றி ஆயத்தப்பட வேண்டும். ஒரு வீடு கட்டுறதுனா எவ்வளவு ஆயத்தப்படுறாங்க, பரலோகத்தில் நம்ம போகணும்னா எத்தனையோ ஆயத்தங்கள் இருக்கு இல்லையா. இதங்க சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:1.
1: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: தேவனால் கட்டப்பட்ட
1: கைவேலை இல்லாத
0: நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
0: யார் கட்டுறாரு நமக்கு வீடு? தேவனாலே கட்டப்பட்ட வீடு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்தாலும் பரலோகத்தில் நமக்கு வீடு என்ன வச்சிருக்கிறாரு? யார் கட்டியிருக்கா? தேவனாலேயே கட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அது அவருக்கு வீடு கட்டணும், அவர் சொல்லாக ஒரு கட்டிட நிற்கும். அவர் நமக்காக அழகான வீடை கட்டி வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல கத்திற்காக எதெல்லாம் நம்ம செய்யறோமோ அது தகுந்த வீடு நமக்கு அங்க பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. அந்த வீட்டு தான் நீங்கள் நம்ம ஒவ்வொருவரும் போறது. அந்த உலகத்துல எவ்வளவோ பாடுகள், உபத்திரங்கள், எவ்வளவு கஷ்டங்கள்லாம் படுறோம். அது மாத்திர இந்த உலகத்தில் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், அதிகமா ஆண்டவருக்காக நம்ம வாழணும் சொல்லி வாஞ்சியோட தாகத்தோட காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த வீடு நம்ம ஒரு சொந்த வீடு இல்லை. நம்ம இந்த வீடுல என்ன, நமக்கு ஒரு வாடகை வீடு மாதிரி. கர்த்தர் எப்ப கூப்பிடுறா அப்ப நம்ம போகணும் இல்லையா. அப்ப நம்ம இந்த வீட்டுல போய் ஆண்டோட பணியில நம்ம ஜாலியா உட்கார போறோம். அல்லேலூயா. அதுதான் நமக்கு நம்பிக்கை. அல்லேலூயா. அத ஆண்டு சொன்னார் யோவான் சுவிசேஷம் 14:2-3.
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பாருங்க எவ்வளவு அன்புள்ள தேவன். பாருங்க நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அநேக ஸ்தலம் இருக்குது. ஆனா நம்முடைய ஒவ்வொருடைய கருத்துக்காக எதை செய்யறோமோ அதுக்கு தகுந்த ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். வந்து நம்மளை என்ன செய்யறோம், அவரோட கூட கூட்டிட்டு போக போறாரு. அல்லேலூயா. அந்த நாட்கள் என்ன இது நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோட கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். அதிக நேரம் ஜெபிக்கணும், துதிக்கணும். ஆண்டர் பாதத்துல அதிக நேரம் காத்திருக்கணும். ஆண்டருக்காக எதையாவது செய்யணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறவன் ஞானவான். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக இதை செய்யணும். அல்லேலூயா. நிறைய பேர் சத்தம் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து வெறுங்கைய கர்த்தர் ராஜ்யத்துக்கு யாருமே போக முடியாது. அவர் நமக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. திரும்ப வரப்போறாரு. வந்து நம்மளை எல்லாம் கூட்டிட்டு போக போறாரு. அன்னைக்கு வந்து வெறுங்கைய கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியுமா? நிச்சயம் முடியவே முடியாது. அதனால இந்த உலகத்துல இருக்கும் போதே நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணவங்க, நிறைய பேர் ஜெபத்தை விட்டுட்டோம். ஆதியில் நல்லா ஜெபம் பண்ணோம், இப்ப ஜெபமே பண்றதில்ல. ஆனா இந்த உலகம் நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு? பரலோகத்துல. அல்லேலூயா. அதனால நமக்கு தாழ்த்தப்பட வேண்டும். அதனால தாவீது ராஜா சொல்றாரு 23:6.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: நான் கர்த்துடைய வீட்டில் எவ்வளவு நாள் நிலைச்சிருப்போம்? நீடித்த நாட்கள். அங்கதான் நமக்கு நிரந்தரமான இடம். யுக யுகமா, நித்தி நித்தியமா, கோடி கோடி ஆண்டுகள் அங்கதான் நம்ம சுகித்து வாழப்போறோம். அதான் தவிர சொல்ற ஜீவன நாளான நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்து நடத்திருப்பேன். இந்த உலகத்தில் இருக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கிறார், நன்மையும் கிருபையும் செய்யறாரு. ஆனாலும் நம்ம வாழ்க்கை வாழ போற எந்த இடம் பரலோகத்தில் எப்படி இருக்க போறோம், தாவிரச்சி சொல்றாரு, கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்கள் அழித்திருப்போம். அந்த விசுவாசம், அந்த எதிர்பார்ப்பு நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளையும் ஏசப்பாட்டை கேட்கணும், ஆண்டவரே நான் ஒரு ராஜ்யத்துக்கு வரணும், நீங்க இருக்கிற இடத்துல நான் வந்து இருக்கணும், உட்காரணும் ஆண்டவரே, உங்க மடியில் தான் நான் இருக்கணும், உங்க பக்கத்தில் தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும். அப்படின்னு என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி பாருங்க. ஒருவன் கர்த்தர் கூலி செய்வானா, யோவான் சுவிசேஷம் 12:26.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: என்னை
1: பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ, அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: ஊழியம் செஞ்சா எங்க இருப்போம், கர்த்தர் எங்க இருக்கிறோம், நம்ம அங்க இருப்போம். நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுக்கு என்ன செய்ய தயங்க கூடாது, வாஞ்சோட தாகத்தை ஐயோ ஊழியத்து போடுமேனு யாரும் வரக்கூடாது. ஊழிஞ்செஞ்சு எப்படி தாகத்தோடு செய்யணும், அதான் சொல்லி ஒருவன் ஊழிஞ்சவனா நான் எங்க இருக்குன்னு அங்க அவனும் இருப்பான்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
0: பிதா என்ன செய்வாரு, கனப்பார். இந்த உலகத்துல ஆத்மாக்களை நீ கத்திற்காக கொண்டு வரும்போது பிதாவனை கனம் பண்ணுவாரு. நீங்க என்ன செய்வீங்க, நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசுக்கு எங்க இருக்கிறாரோ அங்கதான் நம்மளும் இருப்போம். நம்ம இந்த ஆத்மாக்கள் ஊழியம் கட்டாயம், நம்ம ஆத்மாக்கள் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும். சொல்றது மாத்திரல, நம்ம அதோட நின்றக்கூடாது. அவங்களுக்காக என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட செபிக்கணும். அன்றை சொல்ல உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, அதன் பலனை காண்பாய்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. நம்ம தண்ணீர் மேல போட்டுணும், ஒவ்வொரு நாளும் செபிச்சுட்டே இருக்கணும். சந்திச்சுட்டு அந்த ஆத்மா அதோட நம்ம விட்டுறோம், அப்படி இருக்கவே கூடாது. நம்ம செபிக்கணும் அவங்களை பரலோகத்தில் கொண்டு வர வரைக்கும். சரி, தாவிரசன் சொல்ற கர்த்தர் வீட்டில நீடித்த நாளுக்கெல்லாம் நிலைத்திருப்பேன். நம்மளும் அந்த இடத்துக்கு நம்ம போகணும். முத என்ன சொல்றாரு, 23:1.
1: கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார்,
0: கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார்,
1: நான் தாழ்ச்சி அடையேன்,
0: நான் தாழ்ச்சி அடைய. அப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும், கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. நம்ம வீட்டுல ஒரு ஆடோ மாடோ வளர்த்தா என்ன செய்வோம், கண்டிப்பா அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்போம், அதுக்கு வேண்டிய தண்ணி, அதுக்கு வேண்டிய எல்லாம் தருவோம். அதே போல நம்மளும் கூட கர்த்தருடைய நம்ம ஒரு மெய்ப்பரா, கர்த்தர் தான் நம்ம மெய்ப்பர், நம்ம அவருடைய கைக்குள்ளான ஒரு ஆடு. அப்ப கர்த்தர் நமக்கு ஆகாரம் தருவாரா தரமாட்டாரா, நிச்சயமா தருவார். நம்ம அந்த நம்பிக்கையோட கத்தரி என் மேய்ப்பராக இருக்கா, நான் என்ன செய்யறது இல்ல, தாழ்ச்சி அடைப்பது. தாழ்ச்சி என்ன, ஒரு குறைவு எனக்கு வரப்போறதே இல்ல. கத்திரனே என் மேய்ப்பர், உலக பிரகாரமான மேய்ப்பரே என்னென்ன ஆடுகளுக்கு மாடுகளுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்கறாங்களோ அப்படியானா நம்ம கத்தர் என்ன செய்வோம், நமக்கு மேய்ப்பரா இருக்கிறார். நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், தாழ்ச்சி அடையவே மாட்டோம். சோர்ந்து போக கூடாது, ஒரு நாள் கூட சோர்ந்து போகாம கத்தருடைய பாதத்தை அதிகமா பற்றி பிடிச்சுக்கணும். கத்தர் என் மேய்ப்பராக, தாழ்ச்சி அடையவே மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில நமக்கு வரணும். சங்கீதத்துல வாசிக்கிறோம், 95:7.
1: அவர் நம்முடைய தேவன்,
0: அவர் நம்முடைய தேவன்,
1: நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்,
0: அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்,
1: அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமே,
0: அவருடைய கைக்குள்ளான ஆடு. அப்ப நம்ம அவர் மேய்ச்சலும், அவர் அவருடைய கைக்குள்ளான ஆடு. அப்ப என்ன செய்யணும், அவர் கைக்குள்ள அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் அவர் கைக்குள்ளான ஆடா இருப்போம். அவர் மேய்ச்சல் இப்ப பாருங்க, ஒரு ஆடுலாம் மேய்ப்பாங்க பாத்திருப்பீங்க, எங்கூர் பக்கம்லாம் நிறைய இருக்குது, இங்க இருக்கான்னு தெரியல. எங்கூர் பக்கம் மாடு மேய்க்கிறவங்க மேய்ப்பாங்க, அந்த ஆடு கொஞ்சம் பக்கம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு நினைச்சவங்க ஒரு கம்பட்டு சொட்டுன்னு ஒரு அடி அடிப்பாங்க. ஏன்னா அந்த மேய்ப்பன் பின்னாலதான் மாடு போகணும். அவர் வீட்டு என்ன சொல்லி, வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரமும் சாயக்கூடாது. அவர் கைக்குள்ளான ஆடார், அவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு அதிபதி நடந்தோமானால் நம்ம வாழ்க்கையில எந்த குறையுமே வராது. அதான் சங்கீதக்கர் சொல்ல, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கு, நான் என்ன செய்ய போறது இல்ல, தாழ்ச்சி அடையவே மாட்டேன். 1:6.
1: ஆகையால்
0: ஏற்ற காலத்திலே
1: தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு,
0: கர்த்தர் என்ன செய்வார், ஏற்ற காலத்தில் நிச்சயம் நம்மள உயர்த்தும் படிக்கு,
1: அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள்,
0: பலத்த கரத்தில் அடங்கிருங்கள். என்ன ஆண்டவரை சேவம் பண்ணி எனக்கு என்ன இருக்குது, இவ்வளவுதான் சேவம் பண்றேன், வாழ்க்கையில என்ன இருக்குது, என்னெல்லாம் கத்திரி செய்யற ஒண்ணுமே இல்லையே, நம்ம கத்திர குறை சொல்லவே கூடாது. அவர் ஏற்ற காலம் ஒரு கால் வச்சிருப்பாரு, அவரை ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி என்ன செய்யணுமா, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடியிருக்கு. நிச்சயமா உயர்த்துவார், ஒருத்தர் கூட அன்று விடவே மாட்டார், எல்லாச்சும் நிச்சயமா உயர்த்துவார். அவர் உயர்த்தவர் வரைக்கும் அவர் கைக்குள்ள நம்ம என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். அவர் வீட்டு வலதுறம் செய்யக்கூடாது, அவர் வீட்டு இடதுறம் செய்யக்கூடாது, அவர் குறை சொல்லக்கூடாது. என்ன செவி செவிச்சு என்ன இருக்குது, என்ன இப்படிதான் இருக்குது, கஷ்டம்தான் இருக்குது அப்படின்னு நம்ம அவர் குறை சொல்லாதபடிக்கு அவர் ஏற்ற கருத்துல உயர்த்தபடி அவர் பலத்த கரத்துல அடங்கியிருக்க வேண்டும். நிச்சயமா நம்மள ஒவ்வொருத்தரை ஆசிரியத்து கருத்து உயர்த்தது உறுதி. இந்த உலகத்துல உயர்த்தார் பரலோர் ராஜ்யத்துல அவர் ராஜ்யத்துல எடுத்து நீடித்த நாட்கள் கருத்துற வீட்டுல நடித்திருப்போம். இந்த உலகத்திலும் ஏற்ற கருத்துல நிச்சயமா உயர்த்தவர். அவர் கரத்தை விட்டு நம்ம என்ன சொல்லு வலதுவரம் சாயக்கூடாது, இடதுவரமும் சாயக்கூடாது. அப்படிதான் வயது சொல்லு பாருங்க. வாக்கம் புஸ்தகம் 5:32
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு
1: கற்பித்தபடியே
0: செய்ய
1: சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது, வலதும் இடதுபுறமும் சாயமல் நிச்சயமா கர்த்தர் ஓரளவுக்கு உயர்த்துவார். அது வரைக்கும் என்ன செய்யணும், அவர் கீழ்ப்படிந்து சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் யாக்கோபு எழுதுறாரு 4:7
1: ஆகையால் தேவனுக்கு
0: கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ என்னெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறாரோ, நீங்க வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தரவங்க கூட என்னெல்லாம் பேசியிருக்கிறாரோ அவர் கீழ்ப்படிந்திருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உயர்த்துறது உறுதி. அது மாத்திர நம்ம கர்த்தர் வீட்டுல என்ன செய்வோம், நீடித்த நாட்களா நடித்திருப்போம். நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அந்த பரலோகத்து போனு சொன்னா அவர் பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும். அவரை விட்டு என்ன செய்யக்கூடாது, அவர் கைக்குள்ளான ஆடா இருக்கணும். சத்தத்தை கேட்டு அவரை விட்டு வலதுறம் இடவரும் சாயாது இருக்கணும். அது மாத்திரல அவர் நம்ம உயர்த்துற வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். அது மாத்திரல ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும். அப்பதான் இந்த உலகத்திலயும் ஆசிரியம் பரலோர் ராஜ்யத்திலயும் நீடித்த நாட்கள் கர்த்தர் வீட்டுல என்ன செய்வோம், நடைத்திருப்போம். இந்த வீடு நமக்கு வந்து என்னதான் நம்ம உலகத்துல எவ்வளவுதான் பொண்ணை பொருளை சேர்த்து வைத்தாலும் ஒரு 10 பைசா கூட நம்ம இந்த உலகத்துல இருந்து யாரும் கொண்டு போக முடியாது. கொண்டு வந்ததும் இல்ல, கொண்டு போகிறதும் ஒண்ணுமே இல்ல. பரலோர் ராஜ்யத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பரலோர் வீட்டுக்கு நம்ம ஒவ்வொருவரும் இடம் பிடிக்க வேண்டும். அப்படியானா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் எப்போ உயர்த்துற அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அது மாத்திர அவரை விட்டு வலதுறமே இடவரையும் சாயக்கூடாது. அது மாத்திரல அவருக்கு ஒவ்வொரு நாளும் அன்பு கீழ்ப்படிந்தா பரலோராட்சி வீட்டுல நம்ம என்ன செய்யணும், கர்த்தடி வீட்டுல நீடித்த நாட்கள நிலைத்திருப்போம். அல்லேலூயா. இரண்டாவதாக எபிரேயன் புஸ்தகம் 10:21-22
1: தேவனுடைய வீட்டின் மேல்
0: அதிகாரியான
1: மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும்.
0: மகா ஆசாரியர் பாருங்க, தேவன வீட்டுக்கு அதிகாரியான மகா ஆசாரியர் யாரு, யாருக்கு இருக்கிறார், நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க பாருங்க, மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியா.
1: துர்மனசாட்சி நீங்க
0: நமக்கு என்ன செய்யுது, உலகத்துல துர்மனசாட்சி கெட்ட மனசாட்சி அது நீங்க என்ன செய்யணுமா, நீங்க
1: தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும்.
0: விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா, பூர்ண நிச்சயத்தோடும்
1: சேரக்கடவோம்.
0: கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செய்ய போறோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமா உங்க கண்ணீர் துடைப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரம தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவத்திலிருந்து இறங்கி வருகிறது. மாறுதல்முள்ள வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களாண்டவரே, நன்மையான காரியத்தை செய்து அவங்களை மகிழ பண்ணுங்க சுவாமி, ஆசீர்வித்து உயர்த்துங்க ராச்சா. கர்த்தாவே, கர்த்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருன்னு சொன்னீரே, அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே பண கஷ்டப்படுறாங்கப்பா, அப்பா பண கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் ஆண்டவரே பணத்தேவை சந்திக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. யார் இடத்துல போவோம் ஆண்டவரே, வாழ்வு வார்த்தையெல்லாம் இடத்துல உண்டு ஆண்டவரே. நீங்க தப்பா அவங்களுக்கு கண்ணீரை துடைச்சி பணத்தேவை சந்திக்க முடியா செபிக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரே மனநோயினால கஷ்டப்படுறாங்கப்பா ஆண்டவரே, மனநோயெல்லாம் குணமாக்குங்கப்பா. எத்தனையோ விதமான கவலைகளால சோர்வினால மனசுல சோர்ந்து போயிடுறாங்க, மனதளவு சோர்ந்து போயிடுறாங்கப்பா. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலப்பா. அந்த பலவீனத்தெல்லாம் நீங்க தான் குணமாக்கணுமே, நீங்க தான் குணமாக்கணும். எங்களை படைத்தவரே, எங்களை உருவாக்கினவரே, உங்களை நோக்கி நாங்கள் செவிக்கிறோம் அப்பா. அவங்கள குணமாக்கி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறாங்க பரம தகப்பனே. கோடி கோடி ஸ்தோத்திரம். மந்திரம் செய்வன் உடைச்சு போடுங்க ஏசப்பா, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஏசப்பா, கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீர் ஓட்டிருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன விளையாண்டாலும் சுகமாக்குங்கப்பா. இதோ மாம்சமணிக்கு யாவருக்கும் நான் தேவனை கத்த என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்னு உண்டோன்னு சொன்னீரே, அவர்களை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்க உதவிச்சிங்க, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கிட்ட தாங்க, சமா இல்லாத மக்கள் சமான்ட்டாங்க. அன்பின் தகப்பனே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அன்பின் தகப்பனே, மீன் நோக்கி நாங்கள் கெஞ்சிரு வீடு இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வீடு கட்டித்தாங்க ஏசப்பா, வாகனம் வச்சிருக்க மக்களே ஆசீர்வதிங்க ஏசப்பா. தேவனே தேவனே, இறக்கம் பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க ஏசப்பா. குடிக்கிற குடும்பங்கள்ல விடுதலை கொடுங்கப்பா, குடிய பார்க்கும்போது வெறுப்பை தாரு சுவாமி, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாரு சுவாமி, நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ணப்பா, பரீட்சை நெருங்கி கொண்டிருக்குது ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா, நல்லா படிக்க உதவிச்சிங்க, படிச்சு நல்லா படிச்ச பாடம் ஞாபகத்தில் இருக்கணும் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், பரீட்சை எழுதும் போது பயம் வரக்கூடாது, திகில் வரக்கூடாது, நல்லபடியா எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பு நான் பாஸ் பண்ணணும் ஆண்டவர, அதிசயமான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க ஏசப்பா. எங்க பிள்ளைகள் யாரும் பயிலாக கூடாதப்பா. தகப்பனி எல்கேஜியில் இருந்து ஆண்டவரையுமே துதிக்கிறோம், காலேஜ் வரைக்கும் முடிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஞானத்தை கொடுங்க, எல்லாருமே நல்ல மதிப்பு நாங்க பாஸ் பண்ண ஆண்டவர, நீங்கள் அருகிலிருந்து போதிக்க முடியாச்சு வைக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய சொன்னீங்க தானே, நீங்க ஆலோசனை தந்து உங்களுடைய பிள்ளைகள் நல்லா எல்லாரும் நல்ல மதிப்பு நாங்க ஆண்டவர, யாருமே பெயிலாக கூடாதுப்பா. கடைசியில பெயிலாயிட்டு எத்தனை பேர் தற்கொலை பண்ணிடுறாங்க, அந்த சூழ்நிலை வரவே கூடாதுப்பா அந்த வருஷம் ஆண்டவரே. உங்க பாதத்தை பிடிச்சு கெஞ்சிரும், யாருமே தற்கொலை போகக்கூடாது ஆண்டவரே, காப்பாத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க அப்படி செய்ய போற அன்புக்காக இறக்கத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரேசப்பா. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், யாஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது, ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமோ ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
2: அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்ட் போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.com. God bless you.

0: பூர்ண சமானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமானத்தோட கத்திர தந்திருக்கிறார். நீ பூர்ண சமானம் எப்பயும் பலவீனப்பட்டு எப்படியோ மறிச்சிருப்ப, ஆனா கத்திர பூர்ண சமானத்தை கொடுக்க, நான் உனக்கு அம்மாவா இருக்கிறேன். அண்டர் எத்தனையோ தொடச்சு, நானும் அம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலர் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா சமாதானமா வாழ முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு சமானத்தை எப்படி கொடுக்கிறார பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 66:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ
0: இதோ
1: நான் சமாதானத்தை,
0: சமாதானத்தை
1: ஒரு நதியை போலவும்,
0: ஒரு நதியை போலவும்
1: ஜாதிகளின் மகிமையை,
0: ஜாதிகள் மகிமையை
1: புரண்டு ஓடுகிற,
0: புரண்டு ஓடுகிற
1: ஆற்றை போலவும்,
0: ஆற்றை போலவும்
1: அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
0: சமாந்தை எப்படி கொடுக்கிறாரா, நதியை போல ஆறை போல அவ்வளவு சமாந்தரமா கொடுக்கிறார். இல்லாட்டினால எப்பயும் மறிச்சிருப்பேன். கர்த்தர் சமாந்தை கொடுத்தார். நீங்கள அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க, அவர் உறுதியை பற்றி கொள்ளு, அவரே நம்பி இருக்கிற நமக்கு என்ன கொடுக்கறாரு, பூர்ண சமானத்தை கொடுக்கற. அந்த சமானம் எப்படி இருக்குமா, நதி போலவும் பாய்ந்து போடுகிற ஆற்றை போல நமக்கு சமானத்தை கொடுக்கிறார். நம் உறுதியை பற்றி கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:16.
1: சமாதானத்தின்,
0: சமாதானத்தின்
1: கர்த்தர் தாமே,
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும்,
0: எப்பொழுதும்
1: சகல விதத்திலும்,
0: சகல விதத்திலும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும் இன்னைக்கு மாத்திர நாளைக்கு மாத்திர எப்போதும் என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிற தேவன். அதன் காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா, நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல நம்ம தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். முத அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் வலதுகர நம்ம தாங்கிறது. அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்கறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, சமாதானம், பூர்ண சமாதானம். பாத்தீங்களா, பூர்ண சமாதானம் எப்படி இருக்க, நதி போல இருக்குதான். இங்க சொல்றாரு எல்லா விதத்திலையும் என்ன செய்யறாரு, எல்லா விதமான சமாதானத்தை
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு, சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்துல கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால அவர் உறுதியா நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனாலதான் தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 31:15.
1: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது,
0: உமது கரத்தில் இருக்குது. பாத்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில இருக்குது, கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. 3வதாக உபாகம் புஸ்தகம் 4:4.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை,
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்,
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்,
0: உயிரோடு இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, கர்த்தரை பற்றி கொண்ட என்ன செய்வார், நமக்கு உயிரோடு காப்பாத்துற. ஹலேலூயா. முத கத்திர பற்றி கொண்டது என்ன தர்றாரு, நம்ம வலது கருத்தை பிடிச்சு நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்யறாரா, ஆலோசனை தந்து நம்மள மகிமையில ஏற்றுக்கொள்ளார். ரெண்டாவது சமாந்தம் எப்படி, எவ்வளவு கொடுக்கிறாரு, பூர்ண சமாந்தத்துக்குள்ள சமான் எப்படி இருக்கா, நதி போல அவ்வளவு சமாந்தம் கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன கொடுக்கிறாரு, அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா, உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை,
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரை பற்றி கொள்ள என்ன செய்கிறார், நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறார். எத்தனை பலவீனம் வரட்டுமே, எத்தனை வியாதிதான் இருந்தாலும் கர்த்தர் பற்றி கொள்ள என்ன செய்யறாரு, உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 32வது வசனம் வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 32வது வசனம்.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு
1: கற்பித்தபடியே
0: செய்ய
1: சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டன எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் உறுதியாய் பற்றி கொள்ள போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 118:17.
1: நான் சாவாமல்
0: பிழைத்திருந்து
1: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
0: பாத்தீங்களா, நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் சொல்றான்? ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவர் அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாபம் பழித்தது நினைச்சு அவருடைய செய்கள் எல்லாருக்கும் போய் சொல்லணும். வெறிப்பன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தர் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர் தான் சொல்றாரு, என்ன பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 நினைக்கிறேன், அதை செவிக்கிறார். 124:24 பாருங்க. 102 சொல்றாரு, என்ன பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான்
0: என் தேவனே
1: பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும்.
0: என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க, அப்பதான் செவிக்கணும். ஆண்டவரே பாதி வயதுல எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குனீங்களோ அந்த நாள் வரைக்கும் வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என் உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு கேச்சிருங்க. என்னை பாதி வயதுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும். இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கம் ஒன்னு இருக்கும். நம்ம சும்மா நம்ம இந்த உலகத்துல கத்துற அனுப்பல. ஏதோ சாப்பிட்டோ, ஏதோ வேலை செஞ்சோ, சாப்பிட்டோ உண்டோ உறங்கணும் அந்த மாதிரி அனுப்பல. கத்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கத்திற்கு ஒரு நோக்கம். நம்ம எதுக்காக இந்த உலகத்துல உண்டாக்குறோ, ஒரு நோக்கம். கத்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதுல என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்க என்ன சொல்றாரு? சாகாம பழித்திருந்து உங்களுடைய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறது ஒரு நோக்கம் உண்டு. அருமையானவர்கள், ஏதா வேலை செஞ்ச, வீட்டை கட்டணும், காட்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம வீட்டுல நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்ம உண்டாக்கல. நம்ம எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் செய்கிற எல்லாருக்கும் என்ன செய்யணும்? விவரிச்சு சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாரும் உபரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146:2.
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
0: கர்த்தரை துதிப்பேன். நான்
1: உள்ளளவும்
0: என்
1: தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிக்கிறமா உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கத்தர கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்யறோம் நினைச்சு பாருங்க. முதல் கத்தரை நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மள முதல்ல நம்ம கத்தரை பற்றி கொண்டு போது நம்ம என்ன கிடைக்கணும்? வலது கத்தரை நம்மள தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யற, சகாயம் பண்றாரு. அல்லேலூயா. அது மாதிரி நமக்கு ஆலோசனை தந்து நம்மள மகிமையில சேர்த்துக்கிறோம். ரெண்டாவதாக பூர்ண சமாந்தம் தர்றாரு. எவ்வளவு சமாதானம்? நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்கிறார், பற்றி கொள்ளும் போது நம்மள உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும்? அவர் கர்த்தருடைய செய்கள் எல்லாருக்கும் விரிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும்? கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தரை பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறார பாருங்க. உபாகம் புஸ்தகம் 30:20.
1: கர்த்தர்
0: கர்த்தர்
1: உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்
0: ஆபிரகாமுக்கும்
1: ஈசாக்குக்கும்
0: ஈசாக்குக்கும்
1: யாக்கோபுக்கும்
0: யாக்கோபுக்கும்
1: கொடுப்பேன் என்று
0: அவர்களுக்கு ஆணையிட்ட
1: கொடுத்த தேசத்திலே
0: குடியிருக்கும்படி
1: உன் தேவனாகிய கர்த்தரே அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்
0: ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கார், அவரே ஜீவன் நமக்கு தீர்க்காயுசுவா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். ஒன்னியவான் 5:12 குமாரனை உடையவன்
1: ஜீவனுடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க என்ன ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன் அவர் அவரே நமக்கு என்ன செய்யறா, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹலேலூயா. அவர்தான் நம்ம ஜீவன். அவருக்காக நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரும் இல்லையா, ஜீவன் இல்ல. நமக்குள்ள குமார இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும் போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹல்லேலூயா. அவர் பற்றி கொள்ள ஜீவனும் தீர்க்காயசு அவர் தராரு. நம்ம தீர்க்காயசு தரணுமா, அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடிச்சுக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயசு உடையவர். 1 Corinthians 5:20
1: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார்.
0: நித்திய ஜீவனமா இருக்கு. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன்.
2: அருமையானவிலே, இதுவரைக்கு ஆண்டோட வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம செவம்பட போறோம். செவம்படலாமா? எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, அப்ப அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். அன்றுவரையுமே துதிக்கிறோம். பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, கட்டுகளெல்லாம் உடைச்சிப்படுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. கத்துடைய கிருபை எல்லாரையும் தாங்கணும் ஆண்டவரே. அப்பா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்பா, என்ன பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்க எஸ்பா, மந்திரம் செய்வன் உடைச்சி போடுங்க எஸ்பா, பிசாசின் கீழே அழித்து போடுங்க எஸ்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எஸ்அப்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் எஸ்பா, குழந்தை பக்கம் இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தாங்க, சம்மா இல்லாத மக்களுக்கு சம்மானித்தாங்க, கடன் பிரச்சனைலாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க எஸ்அப்பா. அன்பின் தகப்பனே, மீ துதிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா, நல்லா எல்லாரும் நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும். உங்க நான் மகிழ்ப்படணும் எஸ்அப்பா. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புத செய்யுங்கப்பா, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தலைவலியை நல்லா கஷ்டப்படுறவங்களை குணமாக்குங்க அப்பா. தகப்பனே தகப்பனே, நெஞ்சுவில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க குணமாக்குங்க, பயல்சினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. உங்க நான் மகிழ்ப்படட்டும், ஆசீர்வத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்க நாம் மகிமிக்க செலுத்துறோம். ஏத்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்த நம்ம செவத்து கேட்டாரு, கலங்காதீங்க.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா, கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

கடந்த 28ஆம் தேதி பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேன். 28ஆம் தேதி அங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 29ஆம் தேதி நான் இருந்த இடத்துல இருந்து திரும்ப பாம்பேக்கு வந்திருந்தேன். சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு சாப்பிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நாசிக்கின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது 21:00 இருக்கும், திரும்ப ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி வண்டியை நிறுத்தி இருக்கும்போது எனக்கு இந்த ரெண்டு பகுதியிலும் பயங்கரமான வலி வந்துச்சு. பயங்கரமா இருக்கு வலி, என்ன பண்றதுன்னே தெரியல. கூட ஏன்னா பிசினஸ் சம்பந்தமானவங்க தான் இருந்தாங்க, யாரும் வேற யாரும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல. அந்த டைம்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப வலியா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அம்மா சொன்னாங்க, அது மம்சா இருக்கலாம், நீ மாத்திரை எதுவும் போட்டுறாத, தைலம் வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அப்போத்துலேருந்து சாப்பிடவும் முடியல. அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் இருந்த இடத்துக்கு போய் ரூமுக்கு போனால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியல, பயங்கரமான வலியினால் கஷ்டப்பட்டேன். அதுக்கிடையில் காலையில் எனக்கு ஃபீவரும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கை கால்லாம் பயங்கர ஷிவரிங் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை, நான் அன்றைக்கி அந்த வேலையை முடித்து அங்கேருந்து நைட்டு திரும்பி வர்றதுக்காக டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. ஆனால் எனக்கு அங்கே அவங்க கூட போய் நின்று வேலையும் செய்ய முடியல. அதுக்கிடையில் வேற இங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபோன் பண்ணி எல்லாமே ஒரே நெருக்கமாயிருச்சு. எனக்கு அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கேன், ஒரு பக்கம் எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனு, ஒரு பக்கம் குன்னூர் ஆஃபீஸ் டென்ஷனு, எல்லாமே ஒரே நேரத்தில் என்னை போட்டு ரொம்ப படுத்திருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கிடையில் எப்படியாவது வேலையை முடிச்சு அங்கேருந்து கிளம்பி வந்தால் போதும்.

0: அப்படின்ற நிலைமையில சாயந்தரம் ஒரு 4:30 கார்ல அங்கிருந்து பாம்பே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடிச்சு, அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் வண்டி நகரவே இல்லை. நைட்டு 9:30 எனக்கு ஃபிளைட்டு, ஆனா 9:00 தான் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். அங்க போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உங்களோட ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் நான் தனியாக வேற இருக்கேன், என்ன பண்ணணும்? ஒரே ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், எப்படி போய் வீட்டு சேருவோம்? எப்படியாவது வண்டி ஏறி இருந்தா கிட்டத்தட்ட 11:30 வீட்டுக்கே வந்து சேர்ந்திருப்பேன் நான். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படியே கலங்கி நின்றுட்டு இருந்த நேரத்தில் அங்கே கவுண்டர்லேருந்து ஒரு மேடம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வேணும்னா நாளைக்கு 2:30 தான், என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க அப்படின்னோடனே, வேணா கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லி கனெக்ஷன் கொஞ்சம் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையில நான் கொஞ்சம் கேஷ் கையில வச்சிருந்தனால அந்த காசை கொடுத்து சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்கினாலும் என்னால வெளியில வரவே முடியல. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு போன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அங்கிருந்து வந்தாப்ல, அவர் வந்து 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நான் சாப்பிட்டு வந்து அண்ணன் ஒரு காஃபி வாங்கி ஒரு பிஸ்கட் கொடுக்குறாப்புல என்னால் அந்த காஃபியும் அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு என்னோட தொண்டையெல்லாம் முகம்லாம் பயங்கரமாக வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏர்போர்ட்டில் வெளியில் 2 பேர் உட்காந்துருந்தோம், அவன் மேலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு, உள்ளே போகிறேன், என்னால் நடந்து போகக்கூட முடியல. உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கிங் முடிச்சு பஸ்ஸுக்கு போகணுன்னா என்னால் நடக்க முடியல. ஏசுப்பா எப்படி போவேன், எப்படி போய் நான் சேருவேன், தனியாக வேற இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஏசுப்பாவோட கிருபையில் வந்து ஃப்ளைட்டும் ஏறிட்டேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கினோன்னே என் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு சொன்னேன், அவன் என்னை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் இந்த மம்சதும் இது இருந்தது. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், ஆனாலும் எனக்கு சுகமாகலை. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு இங்கே வர முடியல. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, வந்து பாரத்தோடு எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் பலவீனம் சிக்கு மட்டும் இல்லை, வேற ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மரண போராட்டமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் முடியாமாயிரும். அக்காவோட தொடர்ந்து ஜெபத்தினால இன்னைக்கு கர்த்தர் என்னை இங்கே உயிரோடு நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. எனக்காக அக்கா வந்து இந்தளவுக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு எங்கள் இயேசு பாட்டு வந்து சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சபையார் எல்லாரும் என்னை வந்து பார்த்தீங்க, எனக்காக ஜெபிச்சிங்க, எல்லாருக்கும் நன்றி.
1: கர்த்தரை தந்த வசனம் 26:8. எல்லாரும் நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வசனம் பிரயோஜனமா இருக்கும்.
2: கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும்,
1: கர்த்தாவே உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும்,
2: உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன்.
1: மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் என்ன செய்யறாரு?
2: வாஞ்சிக்கிறேன்.
1: சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வாசஸ்தலத்தையும் நீ மகிமை தங்கிய அந்த வாசஸ்தலத்தையும் என்ன செய்யறாரா? வாஞ்சிக்கிறேன். நமக்கு அந்த வாஞ்சி இருக்கா? யோசித்து பாருங்க, அந்த வாஞ்சி இருந்தா நம்ம ஆண்டுகிட்ட அதிகமா நம்ம நெருங்க முடியும். நமக்கு முதல் அந்த வாஞ்சை தாகம், சர்ச்சி போகணும், சர்ச்சி போகணும், எப்படா சர்ச்சி போகணும், எப்ப ஆண்டு வாதத்துல உட்காரணும், ஆண்டுகளோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள அந்த வாஞ்சி வேணும். ஆனா தாவீது ராஜாவுக்கு அப்படி இருந்தது. அதனாலதான் பாருங்க, தாவீது ஒரு ஆடு மேய்ச்ச ஒரு தாவீத தேவன் எப்படி மாத்திட்டாரு? ஒரு அரசனா மாத்திட்டாரு. அவருக்கு அவ்வளவு ஒரு வாஞ்சை, தேவனுடைய சன்னிதானத்தில் எப்போ உட்காருவோம், எப்போ அவருக்கு மகிமை தங்க ஸ்தலத்தில் போய் எப்போ நான் பார்ப்போன்னு அவருக்குள்ள அவ்வளோ ஒரு வாஞ்சு, அவ்வளோ ஒரு தாகம் இருந்தனால தான் ஆடு மேய்ச்ச தாவீத பெரிய ஒரு அரசனாய் தேவன் மாற்றினார். அவர் கத்திரி பேர் சொல்லி பெரிய ஒரு கொத்த நாமத்தை அவருக்கு என்ன செஞ்சாரா? உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி மேயத்தில் வாசிக்கிறோம். ஏன் நமக்குள்ள அப்படி இல்லை? நமக்கு அந்த வாஞ்சு இல்லாமல் இருக்கும். ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே அவர் எங்களுக்குள்ள ஒரு பாடு உள்ள மனசுந்தான் ஆண்டவர், அவருக்கு மட்டும் உங்க மேலே அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பிரியம் இருந்துச்சு, எனக்கு அந்த கிருபை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அது மாதிரி சொல்ல அவர் என்ன சொல்றன்னு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 122:1.
2: கர்த்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள்,
1: கர்த்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்
2: என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன்
1: என்று. அவர்கள் எனக்கு சொன்ன போது எப்படி இருந்தாரா? மகிழ்ச்சியா இருந்தாரா? வாங்க சர்ச்சைக்கு போலான்னு சொல்லி ஒரு வேளைக்கு அவங்க பிரின்சிப்பா இருக்கலாம், இல்லாட்டி அவர்களுக்கு அவங்க குடும்பத்தாரா இருக்கலாம், யாருன்னு தெரியாதானா? அவங்க சொன்ன போது அப்படி ஒரு அவங்களுக்கு மகிழ்ச்சி. நம்ம என்ன ஞாயிற்றுக்கிழமைனா இன்னைக்கு ஒரு சர்ச்சி போகணுமா? இன்னைக்கு என்ன சில மார்க்கெட்டுக்கு வேற போகணும், கல்யாணத்துக்கு வேற போகணும், இங்கே ஃபங்க்ஷன் இருக்கு, அங்கெல்லாம் போகணும், இங்கெல்லாம் போகணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு சர்ச்சி இன்னைக்கு வேற போக வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நேரமே இருக்கிறது இல்லை. இன்னைக்கு எங்கே போகிறது? சர்ச்சி போகிறதா, ஃபங்க்ஷன் போகிறதா, இன்னைக்கு எங்கே போகிறது? மார்க்கெட்டுக்கு போகிறதா, இன்னைக்கு எது வாங்கணும், இன்னைக்கு அதெல்லாம் வாங்கணும், நம்ம சொந்தக்காரன் வீட்டு வேற போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தங்கியதக்காரர் சொல்கிறாரு, வாங்க தேவையான ஆலயத்து போகிறான்னு சொன்ன பிறகு அப்படியே அவருக்கு எப்படி இருந்துச்சா? மகிழ்ச்சியாக இருந்தார். அதனால தான் அவளை அந்த அளவுக்கு உயர்த்தினார். ஆடுமேய்ச்சி தாபீத ஒரு அரசனாய் மாற்றினார். எவ்வளோ தாய் தகப்பெல்லாம் ஒதுக்கிட்டாங்க, தாய் தகப்பன் ஒதுக்கிட்டாங்க, ரெண்டாவது யார் ஒதுக்கிட்டாங்க? கூட பிறந்த யாருமே இல்லை. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு வேதனையான காரியம். ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு தாபீத நேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்து பாருங்க, ஒன்னு சாமியில் 16 அதிகாரம் இருந்து வாசிங்களே, தெரியும்.
2: ஈசாய் அபிநாதாவை அழைத்து
1: அழைத்து
2: அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான்.
1: சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினா
2: அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான்.
1: இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவென்றார்.
2: ஈசாய்
1: ஈசாய்
2: சம்மாவையும் கடந்து போக பண்ணினான்.
1: கடந்து போக பண்ணினா
2: அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை
1: என்றான். அவங்கள நல்ல அழகுள்ளவங்க, நல்லா படிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டு தாவிதம் மட்டும் என்ன பண்ணிட்டார், அவங்க அப்பா அம்மா காட்டுக்கு வேலை ஆடு மாய்க்க அனுப்பிட்டாங்க. இயேசுவா சொல்றாங்க, இவனே நான் தெரிஞ்சுக்கொள்ளல.
2: உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசா கேட்டான்.
1: உன் பிள்ளைகள் இவ்வளவு தானான்னு சொல்லி யார் கேட்கா?
2: ஈசாயை கேட்டான்.
1: ஈசாயை சாமியல் கேட்டாரு. என்ன கேட்கிறாரு? உன் பிள்ளைங்க இவ்வளவுதானான்னு சொல்லி சாமியல் கேட்கிறாரு.
2: அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்.
1: எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்.
2: அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்.
1: அவர் என்ன செஞ்சிருக்கா? ஆடுகளை மேய்ச்சிருக்க. பாருங்க, நல்ல பிள்ளைகள் பாண்ட சாட்டமா இருக்கிறவங்களை எல்லாம் கொண்டு ராஜாவா மாத்தணும்னு சொல்லி அவருடைய அம்மா அப்பாவோட திட்டம். ஆனா தேவன திட்டம் யாரு? தேவன திட்டம் யாரு ராஜா மாத்தணும் நினைக்கிறாரு?
2: அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி,
1: ஈசாயை நோக்கி
2: ஆள் அனுப்பி அவனை
1: அழைப்பி
2: அவன் இங்கே வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான்.
1: அவர் இங்கு வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றார்.
2: ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான்.
1: ஆள் அனுப்பி அவன் அழைப்பித்தார்.
2: அவன் சிவந்த மேனியும்
1: அழகிய
2: கண்களும்
1: நல்ல
2: ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான்.
1: நல்ல ரூபம் உள்ளவருமாய் இருந்தார்.
2: அப்பொழுது கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் எல்லாரையும் பங்கன் நம்ம வீட்டுல பெரிய பங்கன் எல்லாரும் வீட்டுல இருக்கு சொல்லிட்டாங்க. தாவீது மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஆடு மாய்க்கு அனுப்பிட்டாங்க. ஆண்டவரை இயேசுக்கு தவறை நேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இங்க சொல்றாரு, ஆலயத்துக்கு போகலான்னு சொல்லி அவருக்கு என்ன இருந்துச்சா? மகிழ்ச்சியா இருந்த. ஆமா அருமையானவர்களே, நம்மளுக்கும் தேவன் மேல, தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சா இருந்தேன் கட்டாயம் நம்மளை உயர்த்த. இந்த உலகத்தில் யாரு நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவரை இயேசுக்கு திணைச்சி மாட்டார். ஒரு நாள் நம்மள கைவிடவே மாட்டார். பாருங்க, அப்பா அம்மா கூட மறந்துட்டாங்க, கூட பிறந்தவங்களா கூட மறந்துட்டாங்க. தேவன் அவர் மேல் நோக்கம் வந்து, காரணம் என்னன்னா ஆழித்து போகலான்னு சொல்லி அவருக்கு எப்படி இருந்துச்சா? மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே போல 42:4 வாசிங்க.
2: முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து,
1: முன்னே பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து
2: கூட்டத்தின் களிப்பும் துதியமான சத்தத்தோட
1: என்ன செஞ்சாரா? களிப்போ
2: துதியமான சத்தத்தோட,
1: துதியமான சத்தத்தோட
2: தேவாலயத்திற்கு போய் வருவனே.
1: பாத்தீங்களா, நம்ம என்ன நினைச்சு போறோம்? என்ன நிகர் பங்கு போக முடியாம போயிடுச்சு, இன்னைக்கு எங்க சொந்தக்காரங்க வராங்க, கொஞ்ச நேரம் முடியாம போயிடுச்சு, அப்படி முடியாம போயிடுச்சு, இப்படி முடியாம போயிடுச்சு நம்ம நினைக்கிறோம். தாவீது சொல்றாரு, கூட்டத்தோட போய் வருவனே. அங்க என்ன செய்வாரா? எப்படி போவாரா? களிப்போ துதியும் சத்தத்தோடு போய் வருவனே. அவருக்கு அவ்வளவு அவ்வளவு ஒரு வாஞ்ச, தேவன் மேல அவ்வளவு ஒரு அன்பு. அதனாலதான் தேவன் தாவீத உயர்த்தது காரணம் அதுதான். 48:9 ஆலயத்திலிருந்து என்ன செய்வாரம் பாருங்க.
2: தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே,
1: ஆலயத்தின் நடுவிலே
2: உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: சும்மா உட்கார்ந்து சிந்திச்சுட்டு பேசிட்டு ஆலயத்துல வந்து உட்கார்ந்துட்டு பேசிட்டு நிறைய பேர் என்ன ஜபத்துக்கு வந்து உட்கார்ந்துறா உட்கார்ந்து என்ன செய்யற கதையா பேசிட்டு இருக்கோம். அவர் அப்படி செய்யல, அவர் என்ன செஞ்சார், ஆலயத்துல என்ன பண்ணாரா, கிருபைய சிந்தித்து கொண்டிருந்தார். ஆண்டவரே உடைய கிருபை பெரியதப்பா, எனக்கு நீங்க கிருபை செய்ய என்ன கேட்டவரா தெரியாது. அவர் கிருபைய சிந்தித்து கொண்டே இருந்தாரா. நம்ம ஆலயத்துக்கு வந்துற உண்மைதான், ஆலயத்துக்கு என்ன பண்றோம், வந்து விளையாண்டுட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம், குழந்தை வச்சு விளையாண்டு இருக்கிறோம், செல்போன் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் எப்படி எல்லாம் செய்யறோம் பாருங்க. அவர் ஆலயத்திலிருந்து கிருபிய தேவனுடைய கிருபிய சிந்தித்து கொண்டிருந்தார். உயர்வு காரணம் அதுதான். ஆடுமேஜ தாவீத தேவனை பெரிய அரசனா மாத்திரார் நினைச்சோம்னா, தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவர் என்ன செஞ்சாரா, கிருபிய சிந்தித்து கொண்டிருந்தார். அது மாத்திரல, இங்க 84:4 சொல்ற பாருங்க,
2: உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள்,
1: உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள்
2: பாக்கியவான்கள்,
1: பாக்கியவான்கள்
2: அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள்.
1: பாத்தீங்களா, துதிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளும் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணு. வந்துட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதில்ல, யார் என்ன புடவை கிட்டு வராங்க, என்ன இருக்கிறாங்க, இன்னைக்கு என்ன எப்படி இருக்காங்க, ஏன் நேத்து வரல, பேசுறது இல்ல. அவரு கர்த்தருடைய கிருபி சிந்திச்சு கொண்டிருந்தாரு. அது மாதிரி தேவனுடைய ஆலயத்துல இருந்து என்ன செஞ்சாரா, துதிச்சுக்கிட்டே இருந்தாரு. நம்ம ஆலயத்துல துதிக்கிற பழக்கம் இருக்குதா அருமையானவளே, யோசித்து பாருங்க. ஏன் நம்ம ஆளுக்குல உயர்வு வரல, நம்ம ஆளுக்கு ஏன் இன்னும் நம்ம இப்படியே இருக்கிறோம், நம்ம எப்படி சர்ச்சைக்கு வரோம், எப்படி ஆலயத்துக்கு வரோம். இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைகளை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோமா, பிள்ளைகள் வீட்லயே சேவ் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே என் பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம நல்லா நினைச்சு பாருங்க, செவத்துல பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ண நம்ம செவமும் உங்க செவம் போயிடும், மற்றவங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, அப்படி ஆண்டவர் சொல்லிட்டே வரணும், குழந்தைய தூக்கிட்டு வரணும், அதுக்குன்னு விட்டுட்டு வரக்கூடாது. நம்மளும் ஜெபிக்கிறது இல்ல, மற்றவங்களையும் ஜெபிக்கும் போது நம்ம விளையாண்டுட்டே இருப்போம், மக்கள் நாலு பேர் நம்மளை பார்க்கும். அப்ப செவத்துக்கு நம்ம இடம்லாம் இருந்து எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்க. நம்மளும் ஜெபிக்குமான் விளையாண்டுட்டு இருப்போம், குழந்தைகள் விளையாடுவோம், குழந்தைய மண்ணு ரெண்டு கண்ணு பார்க்கும், இப்படியே செவ நேரம் வேஸ்டா போகுது. துதிக்குது ஒரே நாள் தான் கர்த்தருடைய சன்னிதானத்துல வாரோம், அதுலயும் பேசிட்டு இருக்கோம். எத்தனை பேர் துதிக்காம இருக்கிறோம், தேவனை கிருவியை சிந்திக்காம இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஒரே ஒரு நாள் பாருங்க, தாவீதை கர்த்தர் இந்த அளவுக்கு உயர்த்தது காரணம் என்னன்னு சொன்னா, அவருக்கு ஆடு மேய்ச்சி தாவீதை அவர் அரசனாய் மாத்திர காரணம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்துல கிருவி சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆலயத்து போன அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தோடு போய் வருவாரா. அது மாத்திரல, கர்த்தருடைய ஆலயத்துல சொல்ல துதிச்சுட்டே இருந்தாரா. அது மாத்திர நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம நிறைய தாவீதை பத்தி சங்கீதெல்லாம் பார்க்க நேரம் இல்ல, நிறைய காரியங்கள் இருக்கு. அவர் ஆலயத்திலிருந்து என்ன செஞ்சாருன்னு சொல்லி பிரசங்களை வாசிக்கிறோம். 5:1
2: நீ தேவாலயத்திற்கு போகும்போது,
1: தேவாலயத்துக்கு போகும்போது
2: உன் நடையை காத்துக்கொள்,
1: உன் நடையை காத்துக்கொள். நம்ம தேவாலயத்துக்கு பயபக்தியோடு, பயத்தோடு, பக்தியோடு வரணும். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, கோவிச்சுக்காதீங்க. நம்ம எப்படியே இருந்த, நம்ம எப்ப ஆண்டுகள் வளர போறோம், உங்களுக்கு நம்ம நன்மைக்கு தான் நாங்க சொல்றோம். ஏன்னா உங்க ஆத்தம வளரணும். இப்படியே இருந்தா எப்படி, பிசாசு அதிகமா இப்ப இறங்கியிருக்கான் பூமியில, தெரியுமா உங்களுக்கு, பிசாசு இப்ப என்ன பண்ணிருக்கான் பூமியில, அதிகமா இறங்கியிருக்கிறான். உங்களுக்கு நமக்கு தெரியாது, முந்தி காலம் மாதிரி இல்லை, இப்ப காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. பிசாசு அதிகமா இறங்கியிருக்கான், அவளை மேற்கொள்ளணும் சொன்னா நமக்குள்ள பயபக்தி வேணும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது என்ன செஞ்சிரு, உன் அடைய காத்துக்கொள், பயத்தோடு பற்றியோடு. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆராதிக்க போறோம், அவரை துதிக்க போறோம், அவரை மகிமைப்படுத்த போறோம். அவரை நான் ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருக்கணும், அவரோடு எப்போது இருக்கணும், அந்த வாஞ்சியோடு நான் போகணும். ஆண்டவரே நீங்க தேவாலயத்துக்கு போறேன், எங்களுக்கு பேசுங்க ஆண்டவரே, நீங்க தேவாலயத்தில் நீங்க தான் எங்கள்ட்ட பேசணும். நான் ஏதோ போயிட்டு வந்துடுறேன், அதான் பசுத்து போலன்னு சொல்ல, சபை கூடி வர்றத விட்டு விடாதீங்க. ஏதோ சர்ச்சைக்கு வந்துட்டோம், சரி சர்ச்சைக்கு வந்துட்டோம், உட்காந்து ஒருத்தர் ஒருத்தரையா வேடிக்கை பார்த்துட்டு, ஒருத்தர் ஒருத்தரையா என்ன செய்யறாங்க பார்த்துட்டு, கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டு, யார் என்ன புடவை கட்டியிருக்காங்க, யார் என்ன செய்யறாங்க, அது இல்லை. இங்க கத்திரி பெருஞ்சிரு, நான் தேவாலயத்து போகும்போது என்ன செய்ய, நடைய காத்துக்கொள், கடை காத்துக்கணும், பயத்தோடு இருக்கணும். நாட்கள் பொருளாத அனுப்பில காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். எங்க பார்த்தாலும் கள்ள புதேசம் அதிகமாக கிளம்பிருச்சு. ஆத்து மக்களை கெடுத்துக்கோங்க, என்னடா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வீட்டில் நல்லா வாசித்து ஆண்டவருக்குள்ள பலப்படுங்க. நிறைய இடத்துல போனா அதை ஆண்டவர் தருவாரு, இதை தருவாரு சொல்றாங்க, அது உண்மை ஈசி சொல்லிடலாம். உங்க ஆத்மா மீட்பு மிகவும் எனது அருமையானது. நான் உங்களை ஆத்மா தான் பாக்குறேன். இந்த உலகத்தோட பாடு முடியறது இல்ல. நம்ம எங்கன்னு பரலோகத்துக்கு ஒரு நாள் நிச்சயமா நம்ம போகணும், அங்க நான் பரலோகத்துக்கு போகணும். அதனால இந்த உலகத்திற்கு முதல்ல ஆத்துமா காத்துக்கொள்ளணும். அலையிலுயா அதான் கத்திரி பேருந்துன்னு சொல்லுது. தேவாலயத்து போல போகும்போது என்ன செய்யணும்? நடைய கத்துக்கொள். பெறாக் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அங்க என்ன சொல்றாங்க, இங்க நின்று அங்க நின்று பேசுறது, இங்க நின்று ரெண்டு வார்த்தை பேசுறது, தேவாலயத்துக்கு வரும்போது அப்படி வரவே கூடாது. அதான் சொல்றாரு, தேவாலயத்துக்கு போகும்போது நடைய காத்துக்கொள்ள மாறோம். நாலு பேர் நின்று பேசுவாங்க, சரி நமக்கு வந்த நோக்கமே மறந்துடும். ஏன் அப்படி ஆண்டவர் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னா, நம்ம எந்த அளவுக்கு அதிகமா பேசுறோமோ நமக்கு தேவாலயத்துக்கு வர நோக்கமே மாறிடும். தேவாலயத்துக்கு வந்தா பயத்தோடு பக்தியோடு நடந்து வந்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம தேவாலயத்தை எதுக்கு வரோம், எதுக்கு வந்திருக்கிறோம் அந்த எண்ணம் நமக்குள்ள வரும். வந்து பாடணும், துதிக்கணும், செபிக்கணும். ஏதோ ஒரு என்ன ஏதோ வரோம், ஒரு பாட்டு பாடுறோம், ரெண்டு பாட்டு பாடுறோம், விட்டுறோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. மேலவர்களே கர்த்தருடைய பேசினா நமக்கு ஆசீர்வாதம். ஹலேலூயா, ஹலேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஹலேலூயா. நம்ம கர்த்தருடைய பேசி பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். நிறைய பேர் சபத்துக்கு வரும்போது பேசிட்டு ஒவ்வொரு வீடு வீடா அப்படியே நின்று நின்று பேசிட்டு வரோம். நம்ம எதுக்கு சபத்துக்கு வர என்னங்கிற நோக்கத்தை மறந்துடுவோம். இங்க வந்து பாடமாட்டோம், துதிக்க மாட்டோம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அதுதான் கத்திரி வேதம் நம்ம சொல்லுது. செவ்வாழைத்து போ நடைய காத்திரி பயத்தோடு பக்தியோடு வரணும், பயபக்தியோடு அவர் தொழுது கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. தாவீதுராஜா அப்படி செஞ்சதுனாலதான் அவர் ஆண்டவர் உயர்த்தினார். தாவீது இந்த அளவுக்கு உயர்வுக்கால அவர் ஆடுமேச்சு தாவீது தான், எல்லாரும் ஒதுக்கப்பட்ட தாவீது தான். இன்னைக்கு அவரைத்தான் தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. முதலாவது பாருங்க, சங்கீத புஸ்தகம் 27 4 வசனம் 5 வசனம்.
2: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
1: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
2: அதையே நாடுவேன்,
1: அதையே நாடுவேன். கர்த்தரிடம் ஒரு காரியத்தை கேட்டிருக்கிற, அதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டு அதையே நாடுவேன்.
2: நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும்,
1: கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும்,
2: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
1: அவர் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
2: நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்,
1: ஜீவனுள்ள நாளெல்லாம்
2: கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
1: பாத்தீங்களா, தேவன் மகிமை பார்க்கும்படி நாடுவேன். ரெண்டாவது என்ன சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல
2: தங்கியிருப்பதே
1: நாடுவேன். பாத்தீங்களா, அவ்வளவு வாங்க தேவனுடைய ஆலயத்து மேல தாவீதுக்கு அவ்வளவு வாஞ்ச.
2: தீங்கு நாளில்,
1: தீங்கு நாளில்
2: அவர் என்னை,
1: அவர் என்னை
2: தம்முடைய கூடாரத்தில் மறைத்து,
1: தம்முடைய கூடாரத்தில் மறைத்து
2: என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து,
1: தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து
2: என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார்,
1: என்னை கண்மல் மேல் உயர்த்துவார். ஹலேலூயா. கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, இதுவரை காண்டடி வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயாமை நோக்கி நாங்களை கெஞ்சிரோம். எத்தனை குடும்பங்கள் சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்காங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் சமாதத்தை சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா அம்மையை அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, நண்டிக்குள்ள உதவிச்சிங்கப்பா. தகப்பனே எல்லாம் ஞானத்தையும் ஆவிக்கிற வேகத்தையும் கர்த்தர் சித்தத்தை அறியிற அறிவையும் கர்த்தாவே சகல நற்கரிகளை தந்து தேவன் அறியிற அறிவில் விரித்தடையும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள கிருவை தாரும், பரிசுத்தன் அபிஷேகம் சம்பூரம் பொழிந்தொருள் அக்கிரியை தாரும் ராஜா. அண்டவரே ரச்சனை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சு எங்கப்பா, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, வியாதியை குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, சகல நன்மையை சம்பூர்ணமா கொடுங்க சப்பா. தடையா இருக்கிற எல்லா தடையில் நீக்கி போட்டு சகல ஆசீர்வத்தையும் சம்பூர்ணமா கொடுத்து உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. அன்பின் ஆண்டு விரைமே துதிக்கிறோம். கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்க, குடிக்கிற குடும்பங்களை குடியிலிருந்து விடுதலை தாங்க, குடியை பார்க்கும்போது கசப்பாய் மாத்துங்க ஐசப்பா, அற்புதங்களை செய்ய முடியா கெஞ்சுகிறோம் அப்பா. தொழில் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க, சிவுள்ள பிதாவே அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா, அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுறையா கெஞ்சுறையா. அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, கஷ்டங்கள் கண்ணீர்லாம் தீ நீங்கி போட்டு மாண்டவரே. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களா, பட்ட பாடுக்கும் பொத்தத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குங்க, முடி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா, அம்மை சந்திக்க தகுதி பொருத்த முடியாது கெஞ்சுகிறோம். நேசருடைய கரம் தாங்கட்டும், கத்தடி கிருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அன்பின் ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. ஐயாமை நோக்கி கெஞ்சுறோம், எத்தனையோ எத்தனையோ விதத்துல கஷ்டப்படுறாங்கப்பா, பண கஷ்டங்களில் பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு கஷ்டத்தை மாத்திருங்கப்பா, மாத்திருங்க தேவனே, தேவனே இறக்கச்சிங்க, இறக்கச்சிங்கப்பா. நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். எல்லா உபத்திரத்துக்கும் அன்று சரியா உங்களை மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரை அஸ்பநாமத்தில் தாழ்மை கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே கர்த்தர் அம்சத்தை கேட்டார், சோர்ந்து போகாதீங்க.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: லூக்கான் சுவிசேஷம் 22 அதிகாரம் 29 வசனம்.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல, நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படுத்தினாரோ அதே போல நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, உலகத்தில் வேச ஒரு நாள் கடந்து போகும். நமக்கு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அதை நோக்கித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அதிகமா நேசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும் சொல்லி நாங்கள் நம்ம எல்லாரும் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன செய்யணும், ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அந்த ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:2.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்ம இந்த உலகத்துல எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம கிரியிச்சிரமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக எதை செய்யறோமோ, கர்த்தருக்காக எந்த அளவுக்கு ஊழியிச்சிரமோ, கர்த்தருக்காக நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ, கத்திரத்துக்காக நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறேன். கத்திரக்காக எதை செய்யறோமோ அதுக்கு தகுந்த ஒரு ஸ்தலங்கள் உண்டு. அந்த ஸ்தலத்துக்கு போகிற நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்திலேயே அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்காக நம்ம கத்திரக்காக ஊழியம் செய்யணும், கத்திரக்காக எதையா செய்யணும். அதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இல்லாட்டே உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட வாசஸ்தலம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 145:13.
1: உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும்
0: உள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், சதா காலங்களில் உள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் நம்ம ஊரும் போகிறதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும், கர்த்தரை துதிக்கிறோம், செபிக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த ராஜ்யத்துக்கு எல்லாரும் வரணும். அந்த ராஜ்யத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம மட்டும் போனா போதாது, நம்ம கூட சேர்ந்த நம்ம உறவினர், உற்றார் உறவினர், நம்ம வாசம் பண்ற இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும். அதனால நம்ம மேல உடந்த கடமை, சுவிசேஷத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். சொல்லாம இருக்கும்போது நம்ம நமக்கு என்ன செய்ய, எனக்கும் ஐயோன்னு கத்துரு எதுன்னு சொல்லுது. அந்த ராஜ்யத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நம்மளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டா மாத்தும் போதாவது எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அந்த இப்படி கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் வரணும். அந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். சரி, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் மத்தேயுவின் சுவிசேஷம் 4:17.
1: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
0: மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப என்ன, என்னமோ பெரிய நம்ம ஏதோ செய்யும் போல அப்படிலாம் இல்ல. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு கத்திர பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்னென்ன இருக்கு நம்ம சிந்தித்து பார்த்து முழுமையா கத்திரத திரும்ப வேண்டும். அதுதான் அதான் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். முதல் எடுத்தோன்னு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்ம பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். நம்ம முதல்ல கோவப்பட்டிருப்போம், உதாரணத்துக்கு முதல்ல கோவப்பட்டிருப்போம். இப்ப நம்ம கோவப்படாம நம்மளால இருக்க முடியல. ஏசப்பாட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, எனக்கு எப்படியாவது மாத்திருங்கப்பா, என் தாயின் வயிற்றுல பிறந்த இந்த சென்ம சுபாவை என்னை விட்டு மாற வேண்டும். ஆண்டவரே தாயின் வயிற்றுல பிறந்த நம்ம சொல்லுவாங்களே அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கோபப்படுவோம், அவங்க அம்மா மாதிரி அவங்க குடும்பத்துல இப்படி அவங்க இப்படிதான் கோபப்படுவாங்க, இப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுலேருந்து நான் மனம் திரும்பினாண்டவரேன், இந்த காரியம் எனக்குள்ள வரவே கூடாதப்பா, என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், சென்மசுவா எனக்கு நீக்கப்பட வேண்டும். ஆண்டவரேன் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கு. அப்ப நமக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், ஒரு புது சிருஷ்டியா மாற வேண்டும். வாசித்து பாருங்க 2 Corinthians 5:17.
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின.
0: பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். நம்ம கோபப்பட்டிருப்போம், பொறாம் போட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், கர்த்தர் பிரியமில்லாத காரியம் எவ்வளவு காரியம் நமக்குள் இருக்கலாம். அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கிற ஆண்டவரே என்னுடைய சொன்ன சுபாவம் என்னுடைய தாயின் வயிற்றுல பிறந்த சுபாவம் எனக்குள்ள நீக்கிப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் யாஸ்பாட்டை கேட்கணும். அப்ப நமக்கு என்ன சொல்லுங்க, நம்ம கிறிஸ்துக்குள்ளதான் புது சிட்டி ஆண்டவர் தான் மாற்றணும். நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும் ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு கிறிஸ்துக்குள்ள அந்த புது சிருஷ்டியா இருக்க பழையவில ஒளிந்து போன எல்லாம் புதிதான்னு சொன்னீரே அந்த புதிதான சுபாவத்தை எனக்கு கொடுங்கப்பா. நீங்க என்னை மாத்துக்குன்னு கேட்ட ஆண்டவர் மாத்துவார். இசைக்கியேல் புத்தகம் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள்.
0: எல்லாம் மீறி மீறி நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, இது பாவம்னு தெரியும், அதை தான் நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நேரம் பாக்குறது, நாட்கள் பாக்குறது, இதெல்லாம் தெரியும் இது தப்பு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நம்ம தெரியும், அதவே நம்ம செய்வோம். அது அந்த காரியம் நம்ம என்ன செய்யறோம், கர்த்தர் கர்த்தர்ல வந்துட்டோம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா என்ன செய்யணும், விடுதலை போறோம். சரி போறாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லா நாளும் கர்த்தர் படைத்த நாள், எல்லா நாளுமே கர்த்தருக்கு பிரியமான நாள், அந்த காரியத்தில வந்து விடுதலை பெறணும். எத்தனை பேர் பாருங்க பழைய சுபாவத்திலே இருப்பாங்க, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன், இந்த கிழமை செய்யக்கூடாது, அந்த கிழமை செய்யக்கூடாது, இந்த மாசம் அந்த மாசம், இந்த நாள் பார்க்கறதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். வாசித்து பாருங்களேன், கலாச்சேர் பூசத்து வாசித்தீங்கன்னா 4:9-10 நிறைய பேர் அந்த காரியத்தில் இருக்கிறோம். அதுல எல்லாம் நம்ம என்ன செய்ய விட்டு மனம் திரும்பணும்.
1: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க,
0: நீங்க தேவனை அறிந்திருக்க,
1: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க,
0: நீங்க தேவனை அறிஞ்சிருக்கீங்க இல்லாட்ட தேவன் உங்களை அறியப்பட்டு இருக்க,
1: பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி,
0: அடிமைப்பட விரும்புவது எப்படி,
1: நாட்களையும்
0: நாட்களையும்,
1: மாதங்களையும்
0: மாதங்களையும்,
1: காலங்களையும்
0: காலங்களையும்,
1: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே,
0: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. திரும்பி சொல்லுவாங்க, இந்த வருஷம் 8 வருஷங்க, இந்த வருஷம் திருமணம் நடக்கூடாது, 8 வருஷம் இது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வாசம் பாக்குறோம், மாசங்களை பாக்குறோம், வருஷங்களை பாக்குறோம், நாட்களை பாக்குறோம், மறுபடியும் அந்த காரியத்துக்கு நம்ம அடிமையிடுறோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள என்ன செய்யணும், புது சிட்டியா இருக்கணும், பழையவில என்ன செய்யணும், ஒழிஞ்சு போற எல்லாம் புதிதாகணும். இந்த காரியத்துல மனம் திரும்பணும். நிறைய பேர் இதில் மனம் திரும்புறதுல நிறைய பேர் நாள் பாக்குறதும் நேரம் பாக்குறதும், நம்மளுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், கர்த்தருடைய வேதம் சொல்றது மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. பழையபடியும் நம்ம இந்த காலங்களை நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வந்து நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகணும். நிறைய பேர் அதை தான் நம்ம செய்யறோம், நிறைய காரியங்கள் இதுலேருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டு ரத்த சொன்னார், நிறைய பேர் இந்த காரியத்துல மனம் திரும்பாம இருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் நம்ம பழைய காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், இதுக்கு நம்ம செய்யவே கூடாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இறைமையில பழைய மனுஷருக்கூடாது, மற்றவங்களுக்கு காரியங்களை என்ன செய்யக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. இறைமையில சொல்றாரு பாருங்க, இறைமை 10:2
1: புறஜாதிகளுடைய மார்க்கத்தை
0: கற்றுக்கொள்ளாதிருங்க. நம்ம இருந்தோம், இப்ப அந்த காரியத்தை மனுஷர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம கிறிஸ்துக்குள்ள புது சுற்றியா இருக்கணும், நாள் பார்க்க கூடாது, மாசம் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாது, அப்புறம் அது என்ன வருஷம் பார்க்க கூடாது, இது இல்ல, இது இது ரெட்ட வருஷம், இது ஒத்த வருஷம், ஒத்த வருஷத்துல மேரேஜ் ஆகலாம் நல்லது, ரெட்ட வருஷம் இருக்கக்கூடாது, இப்படி எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும், எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள்ல எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ஆனா இன்னும் பழைய சுபாவம் தான் நமக்குள்ள இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகிறதுக்கு கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பலன் கேட்க வேண்டும். ஆண்டவரே இந்த போயிட்டு காரியம் எனக்குள்ள இருக்கப்ப, அதான் எல்லாம் மீறுதல் விட்டு மனம் திரும்புங்கள். வாசிப்பா எசேக்கியேல் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள்,
0: எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள். எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், இந்த காரியத்தை விட்டு நம்ம திரும்ப வேண்டும். திரும்பிட்டா போதும், அந்த ஆண்டவர் சொல்றாரு மன்னிக்கிறதுக்கு அப்படி எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்து இருக்கிறாரா. யாசாயின் புஸ்தகம் 55:7
1: துன்மார்க்கன் தன் வழியையும்,
0: துன்மார்க்கன் தன் வழியையும்,
1: அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு,
0: இன்னும் அந்த நினைவுகள் பழைய பாரம்பரிய நினைவுகளை விட்டு,
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
0: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
1: அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
0: அவர் அவன் மேல் என்ன செஞ்சிருவாரு, மனதுருகுவார்,
1: நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
0: தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
1: அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார்.
0: மன்னிக்கிறது எப்படி இருக்கிறாரா, தயை பெருத்திருக்கிறார். பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் சொல்றோம். இன்னும் பழைய சுபாவத்தில் தான் இருக்கிறோம், பழைய எண்ணங்கள் இருக்கிறோம், பழைய சாஸ்திரத்துல இருக்கிறோம். சாஸ்திரம் எத்தனை பேர் நான் சாஸ்திரம் பார்த்துக்கொண்டு இருக்கீங்க? இந்த பழைய விதமான சாஸ்திரத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். கத்தலுக்கு வந்துட்டு உண்மைதான், ஆனா சாஸ்திர காரியங்கள் இந்த சாஸ்திரம் பார்க்கவே கூடாது. நம்ம பழைய காரியத்துக்கு நம்ம அடிமை ஆகவே கூடாது. நம்ம இப்படி இருக்கிறோமா? யாரால அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டார். மன்னிக்க தாய் பொறுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்போம், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தன் நம்ம நினைவு, நம்ம சிந்தனைகள், நம்ம நினைவுகளை சாஸ்திரம், அந்த காரியம், இந்த காரியம், அந்த நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது, சாதகம் எழுதுறது, இந்த மாதிரி காரியத்தில் நம்ம எந்த இடத்துல மனம் திரும்ப வேண்டும். முழுமையாக மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் வர போறாரு, அதுதான் சொல்றாரு. பழம்பல் 3:40,
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து,
0: நம்ம தான் நம்முடைய வழிகளை என்ன செய்கிறோம், சோதித்து ஆராய்ந்து
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் நம்மளே, நானே, நீங்கள் ஒவ்வொருத்தரும், அவங்க மற்ற வழி இல்ல, நம்ம வழிய சோதித்து என்ன செய்ய, ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப. என்னென்ன குறை இருக்கு, அந்தவரு என்ன காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் திரும்பணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யணும், பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம் சமயமாயிருச்சு. இன்னும் சாஸ்திரத்துக்கும் ஆட்களுக்கும் இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தால் பரலோக போக முடியும். எல்லாமே செஞ்சு இதெல்லாம் மற்ற இதெல்லாம் செஞ்சிருக்க, இந்த ஒண்ணுதானங்க தப்பு, அது ஒன்னும் பிரச்சனையிலும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 2:10.
1: எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம்,
0: ஒருவன் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கை கொண்டுட்டோம், கை கொண்டிருந்தோம்,
1: ஒன்றிலே தவறினா எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான்.
0: ஒன்றிலே தவறிட்டா என்ன செய்யுமா, எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். எங்க சொல்லியிருக்காரு, யாக்கோபு புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம உள்ள தெளிச்சு ஆராய்ந்து, நம்ம வழிகளை ஆராய்ந்து, நம்ம சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இன்றைக்கே ரட்சினாலும், இன்றைக்கு அனுகிறாலும், இந்த சின்ன சின்ன காரியம் யாராருக்குள்ள இருக்கோ, இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அதை நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்த்து, நம்ம சோதித்து பார்த்து, எதிலெல்லாம் நான் மாற வேண்டும், எதில் இருந்தாலும் விடுதலை பெறலாண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். இந்த மாதிரி காரியத்தில் தான் நம்ம விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தர் ராஜ்யத்துக்கு, முதல்ல கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, என் பிதா எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன எத்தனை இருக்கு, அநேக பாசஸ்தலங்கள் உண்டு. ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போனேன், என்ன செய்யணும், என்ன செய்யணும் பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2:5.
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா,
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆண்டு அன்பு குருமா நமக்கு என்ன கொடுக்கிறது, தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வாக்கு பண்ணிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறது பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவையுமே போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருப, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்களுடைய ஜீவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்க, அறிந்து கொள்ள வேண்டிக்கொள்ள மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. மோசை போல நாங்களும் உங்களிடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவர கத்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோ போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராகப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீ கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். இறுதித்துல கத்தாவே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனையும். முடி ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா, சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது, வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம், பெரும்பாடு நாள கஷ்டப்படுற மக்கள் மேல முடி வல்லம் இறங்கட்டுமே ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம். வேண்டும். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுமைய ஊற்று மாண்டவர் ஊற்று மாண்டவர் அக்கில நிரப்புங்கப்பா. மந்திரம் ஜெய்வனிகள் பெல்லிசனிகள் எல்லா கிரியலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிறுவனமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமுள்ள ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா, பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும், கற்பத்தின் கனி கத்தரால கடைக்கு சுகந்திரடி செய்யறே. எத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, குழந்தை இல்லாம நீ குழந்தை தர வேண்டும் செபிக்கிற, தர வேண்டுமாப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்திரடி சொன்னீரு, மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்ச மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிற ஐயா, பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம், குடும்பத்துல சமான சந்தோஷத்தை தாரும், கண்டன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வேலையில கஷ்டப்படுற மக்களுக்கு வேலை கஷ்டத்தை மாத்தி வேலை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவம்ல நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா, ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க, வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா, சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளையின் வேலை கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொழுவீராக ஆண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனையே குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கா நம்ம மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறது உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் இதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 8144 192 192 8144192192.
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409010000229. மே காட் பிளஸ் யூ.
4: எங்களின் ஏசிலம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: acmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீ மாற்றும் ஆண்டவரின்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் ராஜ்ஜியம் இது போன்னு சொன்னா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவதாக 1 பேதுரு புஸ்தகம் 1:13.
3: ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினரையை கட்டிக்கொண்டு,
1: மனதினரையை கட்டிக்கொண்டு
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து,
1: தெளிந்த புத்தியுள்ளாயிருந்து
3: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
1: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது
3: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்,
1: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்
3: பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள்.
1: பூரண நம்பிக்கை உள்ளவர்கள் மத என்ன செய்யணும்? மனதினரை கட்டணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்கள். மூணாவது என்ன செய்யணும்? நமக்கு வெளிப்பட போற கிருபையின் மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? மனது நிறைய கட்டணும். இங்கதான் உட்காந்துருக்கோம், சிந்தனை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். போய் எப்பதான் பிரேயர் முடியும்? போய் சாப்பாடு செய்யணும், அதை செய்யணும், இது என்ன செய்யுது, அதை என்ன செய்யுது, இதுக்கு என்ன பண்றது அப்படி நம்ம உள்ளத்துல எங்கேயோ அடைஞ்சிருக்கோம். அத மனது நிறைய என்ன செய்யணும்? கட்டணும். மனதான் மனதுதான் நம்ம அங்கங்க அங்கங்க அழிஞ்சிட்டே இருக்குது. மனது நிறைய கட்டணும், மனது நிறைய கட்டணும். ஆண்டவரே எனக்கு மனது நிறைய கட்ட எனக்கு பலன் கொடுங்கப்பா, எனக்கு உதவிச்சுங்க. மனசு அங்க இங்க அழிஞ்சிட்டு இருக்குது, என் மனசு அடக்கும், எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இங்கே அதைத்தான் சொல்றாரு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. லூக்கான் சுவிசேஷம் 12:35.
3: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
3: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்.
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டு மனது நிறைய கட்டப்பட்டிருக்கணும். இல்ல சிந்தனை அப்படியே எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அறைகள் கட்டப்பட்டதாக ஆண்டவரே மனது நிறைய கட்டு சுவாமி. என் சிந்தனையை காத்துக்கொள்ளும், எண்ணங்களை காத்துக்கொள்ளும். எனக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா, எண்ணங்களையும் செய்கிகளையும் கூட கடைசியில கத்துற என்ன செய்ய பாரு, ஞாயிற்றுக்கு 4 வரப்போகுது. பிரசங்கி 3:17 பாருங்க.
3: சகல எண்ணங்களையும்,
1: சகல எண்ணங்களையும்,
3: சகல செய்கைகளையும்,
1: சகல செய்கைகளையும்
3: நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா.
1: அதுதான், சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் இனி நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறபடியால். அதனால தான் நம்ம எண்ணங்களை சிந்தனைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கிறதுனால அதனால நம்ம நிறைய மனது நிறைய நம்ம கட்டணும். எப்படி நம்ம கட்ட முடியும்?

0: ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம்.
1: சத்தியம் என்னும்
0: கச்சையை
1: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
0: சத்தியம் வசனத்தை தேவசனம் இல்ல. இதை நம்ம சிந்திச்சா கற்று பிரியமில்லாத காரியம். இதை நம்ம செய்யக்கூடாது. இது இந்த பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம சத்தியத்துலதான் நம்ம காண்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சத்தியம்னா கச்சை என்ன செய்யணும், எங்க கட்டணுமா? நம் மனதுல கட்டணும். சத்தியத்தை சத்திய வசந்த கேட்டு நம்ம அதுபடி வாழணும். சத்தியத்தை கேட்கணும், அதுபடி நம்ம வாழணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா. சத்தியத்தை கேட்டு அதுபடி சத்தியத்தை மனசுல வச்சுக்கணும். சத்திய நம்ம கேட்டு ஒரு வசனத்தை கேட்கிறோம், இன்னொரு காலி விட்டு போயிரும், அது பிரயோஜனமே கிடையாது. சத்தியம் என்னும் கச்சையை எங்க கட்டணும்? மனசுல கட்டணும். சத்திய வசனத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது கத்துட்டு பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த வசனத்தபடி நடக்க எனக்கு உதவிச்சிங்க, ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கேட்டாதான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சத்தியம்னு கச்சையை கட்டிக்கணும். உபாகம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். உபாகம் புஸ்தகம் பதினொன்னாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்.
1: நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும்
0: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து
1: அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி.
0: பாத்தீங்களா, நம்ம வசனத்தை ஆண்டோட வசனம் தெரிஞ்ச இருதயத்திலையும் நம்ம ஆத்மாத்திலையும் பதித்து வசனத்தை என்ன செய்யணுமா? நம்ம கைகளை அடையாளமாக கட்டி
1: உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து
0: வசனத்தை நம் இதயத்திலும் நம் ஆத்மாத்திலையும் பதித்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தை இங்க கேட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயக்கூடாது. வசனத்தை உள்ளத்துல போய் நம்ம பாருங்க, இந்த மாடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு என்ன செய்ய அசைபடுது. சாப்பிட்டுட்டு முதல்ல சாப்பிட்டுரும், பின்னால் எடுத்து அசைபடி சாப்பிடும். அதே போல நம்ம வசனத்தை கேட்கிறோம், கேட்டு விட்டுறக்கூடாது. திரும்ப வீட்டில் போய் யோசிக்கணும், இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதை அப்பத்தி ஆண்டவர் கூட பேசுறாரு, நான் எந்த வசனத்தை கேட்டு நான் விட்டுட்டானா, வசனத்தை மறந்துட்டானா சொல்லி நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க வசனத்தை கேட்டு இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்க போறோம், அதுக்குள்ள நம்ம ஒருத்தர் விசாரிக்கணும். அலம் போல விசாரிக்கிறோம், விசாரித்து அப்படியே நம்ம அந்த வசனத்தை விட்டுட்டு போயிடும். அப்படி போகாதபடிக்கு இந்த வசனத்தை நம்ம வீட்டில் போய் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வசனம் கத்திரி என் கூட என்ன பேசினாரு, இன்னைக்கு எதை பத்தி பேசினாங்க, என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தேவன் நம்மோட பேசுவார். இந்த வசனத்து மூலமா பேசுவார். இந்த மாடெல்லாம் என்ன சொல்லி சாப்பிட்டுட்டு அசைப்பாடு, அதே போல நம்ம வசனத்தை நம்ம அசைப்பாட்டு பார்க்கணும். கர்த்தனுக்கு என் கூட என்ன பேசினார், இன்னைக்கு என்ன வசனம் சொன்னாங்க, நான் அதுபடி நடக்கிறான்னு சொல்லி நம்ம தனிமையா இருக்கும்போது வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல தங்கும். ஏதோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு போறதல்ல, அது நம்ம இதயத்துல போய் வீட்டுல போய் யோசிக்கணும். யோசித்து நம்ம நடக்கும், அதன்படி நடக்கிறோமா, இல்ல வசனத்தின்படி நம்ம செய்யறோமா, இல்ல அது விட்டுட்டு போயிடுறோமா, இங்க கேட்டு அப்படியே காத்திரே விட்டுட்டு போயிடுறோமா சொல்லி நம்ம தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனத்தை நம்ம சத்தியத்தை நம்ம அறையில கட்டணும். வசனத்தை நம்ம இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் நம்ம பதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் என்ன செய்யணும், வசனத்தை பதித்து வைக்க வேண்டும். கேட்டுட்டு இங்க போறதுனால இல்ல, அது இன்னொரு வாசிப்பா. உபாகம் புஸ்தகம் 11:19.
1: நீங்கள் என் வார்த்தைகளை
0: உங்கள் இருதயத்திலும்
1: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து
0: அவைகளை
1: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே
0: ஞாபகக்குறியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கத்தனுக்கு எப்படிலாம் சொல்லித்தர பாருங்க. வசனத்தை மறந்துட்டு போயிடக்கூடாது, இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒரு வசனம் கேட்டாங்க, என்னமோ சொன்னாங்க, அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்துல பிசாசன வர்றான் நம்ம, அப்ப நமக்கு விழித்திருக்கணும். விழித்திருந்து தெளிந்தவர்களா இருந்தாதான் பிசாசன நம்மளை மேற்கொள்ள முடியாது. இங்க சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு புஸ்தகம் 5:8
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க.
0: எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி. நம்ம மனசுல குழப்பம், சோர்வு, தெளிந்த புத்தி என்ன? மனசுல சோர்வு, குழப்பம், பிரச்சனை உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது.
1: விழித்திருங்கள்.
0: ஏனெனில்
1: உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
0: பிசாசு என்ன செய்யுது? வகை தேடி சுற்றி திகிறான். எவனை விழுங்கலமோ, என்ன செய்யலாம், அவனை எப்படி தள்ளலாம், அவனை எப்படி

0: கர்த்தர் வீட்டு பிரிக்கலான்னு சொல்லி என்ன செய்யற வகை தேடி என்ன செய்யறானா என்ன செய்யறான்
1: சுட்டி தீர
0: ஒரு இடத்துல இல்ல சுட்டி தீரான். அப்ப நம்ம அதுக்கு எப்படி உள்ளவர்களா இருக்கணுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்கள் வாசிப்பா இருக்க
1: தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள்.
0: தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள்.
1: விழித்திருங்கள்.
0: விழிப்பா இருக்கணும். நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம விழிப்பு இல்லாம நம்ம தூங்கிட்டே போறோம் வச்சுக்கோங்க. நம்ம கையில இருந்தா கூட பொருள் என்ன சரி யாராவது திருடிட்டு போயிருவாங்க. நம்ம விழித்திருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது. நம்ம விழிப்ப தூக்கத்தா தூங்காம விழிச்சிருந்தா எந்த பொருளும் திருட முடியாது. அதே போல நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருந்தா தான் பிசாசு நம்மள எந்த பொருளும் நம்மளை விட்டு திருட முடியாது. நம்ம விழிப்பு இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளை விட்டு திருடிட்டு போயிருவான். அதான் விழித்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ளாருங்க.
1: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்.
0: உங்கள் எதிராளி நமக்கு எதிராளி யாரு சொல்லுங்க? சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. நமக்கு எதிராளி யாரு? பிசாசானவன்.
1: கெச்சிக்கிற சிங்கம் போல்.
0: அவன் சிங்கம் கிடையாது. கெச்சிக்கிற சிங்கம் போல ஒரு மாய்மலம். கெச்சிக்கிற சிங்கம் போல்
1: எவனை விழுங்கலாமோ என்று.
0: எவனை விழுங்கலாமோ என்று
1: வகை தேடி சுற்றி திரிய.
0: வகை தேடி சுற்றி எப்படி உங்களை விழுங்கலாம், எப்படி உங்களை கர்த்தருடைய பிரிக்கலாம் சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும். கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி கொடுங்க ஏசப்பா, என குழம்ப கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தெளிந்த புத்தி கர்த்தரை கேட்கணும். எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. எங்க அப்பா சொல்லுவாரு, நீ வந்து உனக்குள்ள எந்த குழப்பம் வரக்கூடாது, அது இல்லை இது இல்லை எல்லாம் வரக்கூடாது. கடவுள் கூட வந்துட்டாலும் உன்னை எல்லாம் பாத்துக்குவாரு. நான் கடவுள் கையில உன்னை ஒப்படைச்சிட்டேன்டா, நீ கவலைப்படாத, நீ தான் நல்லா ஆசீர்வாதமா இருக்க போற அப்படின்னு சொல்லுவாரு. அது போல தெளி மனசுல குழப்பம் இருந்தா ஒன்னும் செய்யாது, ஒன்னும் தெரியாது, கடவுள் உன்னை பார்க்க முடியாது, கடவுளை நீ அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. கிணத்துல ஒரு மோதிரம் போட்டா தண்ணி தெளிவா இருந்தாதான் அந்த மோதிரத்தை ஏதாவது பொருள் கிணத்துக்குள்ள போட்டோம்னா வந்து என்ன தெளிவா அந்த தண்ணி தெளிஞ்சிருந்தா தான் அதுக்குள்ள என்ன கிடக்குன்னு தெரியும். தண்ணி குழம்பி கலங்கிட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியும். அதே போல நீ கடவுளும் கூட வரணும்னு சொன்னா உனக்குள்ள என்ன வரக்கூடாது, எந்த எண்ணமும் உனக்கு பொருளாசை எந்த எண்ணமே வரக்கூடாது அங்க அப்பா சொல்லுவாரு. அதே போல நமக்கு புத்தி தெளிந்தா இருந்தா தான் நம்ம கர்த்தர் அறிஞ்சிக்கொள்ள முடியும். பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்ள பாக்குறா எல்லாமே நம்ம தெரியும். அதனால கர்த்தர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி தாங்க சப்பா. கெச்சி உங்க எதிராளியாக நமக்கு எதிராளி யாரு? பிசாசு தான். கெச்சிங்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமான்னு சொல்லி என்ன செய்யறானா வகை தேடி சுட்டி தீரான். அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா நமக்கு தெளிந்த புத்தி வேணும். ஆண்டவரை கேட்கணும். முத நிச்சயம் ஆண்டு வருகைக்கு நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும் இல்லையா? மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்ம அறைய கட்டிக்கணும். அறை எதனால கட்டணும்? தேவனுடைய வசனத்தை வச்சு கட்டிருக்கணும். அப்படித்தானே? அப்படித்தானே பார்த்தோம். ஆண்டோட வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? இதயத்திலயும் ஆத்மாத்திலயும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டுட்டு ஏதோ பாசனம் வாசித்தோம், இன்னைக்கு என்னமோ ஒரு அதிகாரம் வாசித்தேன் அது மறந்து போச்சு, அதுக்கு பிரயோஜனம் இல்லை. வாசிச்சு பிரயோஜனம் இல்லை. ஒரு வசனம் ஒரு அதிகாரம் வாசித்தோம்னா ரெண்டு வசனமாவது உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசணும். இன்னைக்கு என்ன வாசித்தீங்க அந்த வசனம் உங்களோட பேசிச்சா? நான் இன்னைக்கு இத்தனை வசனம் வாசித்தேன், இன்னைக்கு இத்தனை அதிகாரம் வாசித்தேன், அது முக்கியம் இல்லை. வசனத்து மூலமா கர்த்தர் உங்களோட பேசணும், அதுதான் முக்கியம். கர்த்தர் கூட பேசுறாரா? வசன என்ன வாசிங்களும் உங்களுக்கு யாவும் இருக்கா கேட்கணும். அதுதான் கர்த்தர் நம்மளத்துல எதிர்பார்க்கிறாரு. அலையிலுயா சொல்லுங்க. அலையிலுயா கர்த்தர் வர போறாரு. அலையிலுயா வசனம் ஒன்னூட மறக்க கூடாது. முதல் நம்ம மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? வசனம் உள்ளத்துல நம்ம உள்ளத்திலயும் இதயத்திலயும் எழுதி வச்சுக்கணும். அலையிலுயா இல்லாட்ட நம்ம சிந்தனை அங்கங்க அலைபாயும். ஏன்னா எண்ணத்தையும் செய்யும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கும் காலம் இனி இருக்கிறபடி நம்ம என்ன எண்ணம் சிந்தனம் என்ன சிந்தனை பண்ணோம் என்ன எண்ணம் மற்றவங்களுக்கு ஏதாவது எண்ணி இருக்கமான்னு சொல்லி அது ஒரு நாள் கர்த்தர் ஞாயிற்று இருப்பாரு. அதனால தான் உங்க மனது நிறைய என்ன எதாச்சும் கட்டணுமா சொல்லுங்க. சத்தியத்தை வச்சு மனது நிறைய கட்டணும். அலையிலுயா மூன்றாவதாக வெளிப்படுத்துற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 11வது வசனம்.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி.
0: ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத விடிக்கு
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
0: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹலேலூயா. நம்ம கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு கிரீடம் கொடுத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நமக்கு நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிரீடம் என்னன்னு தெரியுமா? என்ன கிரீடம் யாராவது சொல்லுங்களேன் பாக்கலாம். என்ன கிரீடம்? யோவான் சுவிசேஷம் 10:10.
1: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி
0: திருடவும்
1: கொல்லவும்
0: கொல்லவோ
1: அழிக்கவும்
0: அழிக்கவோ
1: வருகிறானே அன்றி
0: வருகிறான் அன்றி
1: வேறொன்றுக்கும் வரான்.
0: வேறொன்று கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கதான் வரான். திருடன் நம்ம திருடி போ வரான். அவன் தான் நமக்கு எதிராளியாகிய பிசாசு. வெளிப்படுத்தல் 3:11.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கத்து வரப்போறாரு. இதோ சீக்கிரமா வருகிறேன்.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத.
0: ஒருவனும் உன் கிரீடத்தை, உன்னோட கிரீடத்தை, மற்றவங்க கிரீடத்தை நீ பார்க்க வேண்டாம். உங்க மனைவி கிரீடத்தையோ உங்க பிள்ளைய கிரீடத்தை அவங்க பார்க்க வேண்டாம். அவங்க அவங்க கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து அவங்கவுங்க தான் காத்துக்கணும். அதான் சொல்றாரு, ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத விடிக்கு.
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு,
0: உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உனக்குள்ளதை பற்றி கொண்டு. மற்றவங்களதை நீ பார்க்க முடியாது, உன்னால முடியும். உன் கிரீடத்தை, உனக்கென்று கர்த்தருக்கு கொடுத்த கிரீடத்தை, உனக்குள்ளதை பற்றி கொள்ள. திருட வந்து என்ன செய்ய? திருடவும் கொல்லவும் அழிக்கவே வரான். வேறொன்றுக்கு வரான். பிசாசனுக்கு அந்த 3 காரியம் தான், கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் வரான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. திருட பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொள்ளாதீங்க. அவன் சும்மா நம்ம உள்ளத்துல இருந்து திடீர்னு வரமாட்டான். இடம் கொடுத்தா வந்துருவான். கொஞ்சமாவது இடம் கொடுத்தா வந்துருவான். சொன்னாரு பிசாசுக்கு இடம் படாமல் இருக்கு. வாசிங்க எபேசியர் 4:27.
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்கு.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாமல் இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருடன் வரப்போறான். திருடன் அவனுக்கு என்ன செய்ய? இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தா உங்களுக்கு உங்க கிரீடத்தை திருப்பி திருடி போயிருவான். என்ன கிரீடம் பார்ப்போம். வாசிங்க எபிரேயர் லேவியரா புஸ்தகம் 21:12.
1: அவனுடைய தேவனின் அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்,
0: அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது.
0: அவன் மேல் இருக்குது பாத்தீங்களா. அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் என்னும் தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது.
0: நம்ம ஒவ்வொருத்தர் மேல இருக்கிறது. யாரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ உங்க மேல அபிஷேகம் பண்ணும் கிரீடம் நம்ம தலையின் நம்ம மேல இருக்கிறது. அந்த கிரீடத்தை பிசா திருடத்தான் வருவான். குழப்பத்தை கொண்டு வருவான், சோறு கொண்டு வருவான், துக்கத்தை கொண்டு வர்றான், பாரத்தை கொண்டு வருவான், நமக்கு தேவையில்லாத குழப்பம் யோசனை சண்டை. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லிருது. அவருக்கு என்ன செய்ய? அவர் துக்கப்படுத்தாதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 4:29.
1: கெட்ட வார்த்தை ஒன்றும்,
0: கெட்ட வார்த்தை ஒன்றும்
1: உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
0: உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
1: பக்தி விருத்திக்கு ஏதுவான,
0: பக்தி விருத்திக்கு ஏதுவான
1: நல்ல வார்த்தை உண்டானால்,
0: நல்ல வார்த்தை உண்டானால்
1: அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
0: அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
1: அன்றியும்,
0: அன்றியும்
1: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று,
0: நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று
1: முத்திரையாக பெற்ற,
0: முத்திரையாக பெற்ற
1: தேவனுடைய பரிசுத்த ஆவியை,
0: தேவனுடைய பரிசுத்த ஆவியை
1: துக்கப்படுத்தாதிருங்கள்.
0: துக்கப்படுத்த நம்மளை விட்டு ஓடிடுவாரு. அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான். யாரெல்லாம் துக்கப்படுத்துறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை வாயில வருதா? வந்தா கர்த்தர் நம்ம விட்டு விலகிடுவாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் இல்லாமா? எங்களை அன்பாரி சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் அப்பா, மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலை பார்க்க உதவிச்சிங்க. தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலவிருந்தாலும் குணமாக்குங்கப்பா. அண்டவரே இறங்கும் இறங்கும் அப்பா. கால் வலியை குணமாக்குங்கப்பா. முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம். தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடைத்தெரிகிறோம் சுவாமி, உடைத்தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசு அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பாக்க தலைவலியை குணமாக்கு, எஸ்பா தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. நெஞ்சோலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. கொலவலியை குணமாக்கி உங்க நாமத்தை நான் மகிப்படுத்துங்க எஸ்அப்பா. ஆண்டு விரைய குழந்தை பாய்க்கு இல்லா சகுலி குழந்தை பாய்க்கத்தை தாரும். குழந்தை நீர் கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல அப்பா ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படணும்னு சொன்னீரே. குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சமாதத்தை தந்து சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க எஸ்அப்பா. தகப்பனே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில எத்தனை குடும்பங்கள் சொல்றாங்கப்பா, வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா. எந்தெந்த சகோதர சார்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு வரைய குழந்தை பாய்க்கலாம் சகோதரி குழந்தை பாய்க்கு தாங்க. திருமணமாக சகோதர சகோதரிக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்திரால வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா. அண்டு வரைய திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களும் தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா, எண்ணிக்கொள்ளணும். வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண்கண்ட காட்சியிலே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே வேதத்தை வாசித்து உன் பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. ஆண்டு வரையே இறக்கச் செய்யுங்க சப்பா. ஆண்டு வரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா அந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யப்பா. அருமையா ரட்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகி செய்யப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் தானே அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா? கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தரணும் சொன்னீரே. ஆசீர்வித்தலும் ஐயா, நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம், தேடி அப்பா மடத்துல பழகி அப்பா அவங்களுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்கள் மடத்துல பழகணும், அவங்களுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாக்குற தேவன் நீர் மாத்திரனா அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா. எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவரும் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. கத்தவர் நல்லவரும் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மனம் தேவையான வல்லமை நிறப்பட்டு ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிகானமாக்கி முக்கிய செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே கத்த நாம செலுத்த கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களை பரிசுத்தவனை தருவார். எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: ஐம்பதாம் சங்கீதம் 3 வசனம்.
3: நம்முடைய தேவன் வருவார்,
2: நம்முடைய தேவன் வருவார்,
3: மௌனமாயிரார்,
2: மௌனமாயிரார்,
3: அவருக்கு முன்,
2: அவருக்கு முன்
3: அக்கினி பட்சிக்கும்,
2: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்,
3: அவரை சுற்றிலும்,
2: அவரை சுற்றிலும்
3: மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
2: அவரை சுற்றிலும் மகா புசல் என்ன எப்படி இருக்குமா, கொந்தளிப்பா இருக்கும். வருவார், மௌனமா இருக்க மாட்டார். வரப்போறாரு. வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அவரை சந்திக்க நம்ம தகுதியா இருக்க வேண்டும். கத்திர வரப்போறாரு. அவருக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. செபிக்காம நிறைய பேர், எத்தனை பேர் செபிக்காம இருக்கோம், எத்தனை பேர் துதிக்காம இருக்கிறோம், எத்தனை பேர் பைபிள் வாசிக்காம இருக்கிறோம், எத்தனை பேர் தேவனை தேடாம இருக்கிறோம். அருமையான சகோதரி சௌரி, இன்றைய ரச்சனையால், இன்றைய அணுக்கிற நாள், இன்றைக்கு நம்ம கருத்துட்டு நம்ம ஒப்பு கொடுப்போம். மார்க்கன் சுவிசேஷம் 13:19 வசனம்.
3: ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல்,
2: தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல்
3: இதுவரைக்கும்
2: சம்பவித்திராததும் இனிமேலும்
3: சம்பவியாததுமான
2: உபத்திரவம்
3: அந்நாட்களில் உண்டாயிருக்கும்.
2: அது நாட்களில் உண்டாயிருக்கும். பாத்தீங்களா, இப்ப பாருங்க, இப்பயே நமக்கு என்ன சரி, இதுவரைக்கும் சம்பவியாதமான காரியம்தான் கொரோனா கொள்ளை நோய். 1வது அலை நாங்க, 2வது அலை நாங்க, இப்ப 3வது அலை வருதுன்றாங்க. எல்லா விலைவாசி அதிகமாயிடுச்சு, எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த சூழ்நிலையாவது நம்ம ஆண்டவர் தேடணும், இயேசு தேடணும். இந்த சூழ்நிலை நம்ம தேடாம இருப்போமானா இந்த உபத்திரங்கள் பாடுகள் இனிமேல் இது கொஞ்சம் தான் பயங்கரமான உபத்திரங்கள். எங்க பார்த்தாலும் மழை ஒரு பக்கம், வெள்ளம் ஒரு பக்கம், காற்று ஒரு பக்கம், நெருப்பு ஒரு பக்கம், கொள்ளையின் ஒரு பக்கம், இன்னும் என்னென்ன வருமோ தெரியும், பூமி அதிர்ச்சி ஒரு பக்கம், இன்னும் என்னென்ன வருமோ நமக்கு தெரியாது. இனிமேல் இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால என்ன செய்யணும், கர்த்தரை தேடணும். கர்த்தர் வேதம் சொல்லு, கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி அறியும், அவர் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக்கொள்ள வேண்டும், அவர் தேட வேண்டும், அவரோடு நம்ம ஒன்றரை கலக்க வேண்டும். அப்ப நம்ம கர்த்தர் நமக்கு என்ன பத்திரம் இருந்தாலும் பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. அவரை தவிர இந்த உலகத்துல வேற பாதுகாவலே கிடையாது. நமக்கு வேற எந்த பாதுகாவலும், நம்ம என்னதான் பாதுகாவலுக்கு நம்ம அப்படி செஞ்சலாம் இப்படி செஞ்சலாம் நினைச்சாலும் அதை செய்ய முடியாது. அதான் கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கிய வாங்க. அவர் முழுமையா நம்ம அண்டிக்கொள்ள வேண்டும், அவர் சார்ந்து கொள்ள வேண்டும், அவர் தேட வேண்டும். அவர் தேடுமன்னா நிச்சயமா பெரிய ஆபத்து பத்துக்கு நம்மளை கத்த தப்பு வச்சு பாதுகாப்பார். மாத்திர கடைசி காலத்துல என்ன நடக்கணும் சொல்லி அசுத்த பாவில் நமக்கு திட்டம் எழுதியிருக்காரு பாருங்க. ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் 3 1-5 வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
3: மேலும்
2: மேலும்
3: கடைசி நாட்களில்,
2: கடைசி இதான் கடைசி நாட்கள் பாத்தீங்களா, கடைசி நாட்களில்
3: கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக.
2: கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக.
3: எப்படியெனில்,
2: எப்படியெனில்
3: மனுஷர்கள் தற்பிரியராயும்.
2: மனிதர் எப்படி இருப்பாங்க, தற்பிரியம். அவங்க நல்லா இருந்தா போதும், அவங்க நான் நல்லா இருந்த போது அந்த தற்பிரியராயும்
3: பணப்பிரியராயும்.
2: பணப்பிரியராயும் என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் பணம் இருந்தா எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா பணப்பிரியராயும்
3: வீம்புக்காரராயும்.
2: வீம்புக்காரராயும்
3: அகந்தை உள்ளவர்களாயும்.
2: அகந்தை உள்ளவர்களாயும்
3: தூசிக்கிறவர்களாயும்.
2: தூசிக்கிறவர்களாயும்
3: தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்.
2: தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்
3: நன்றி அறியாதவர்களாயும்.
2: நன்றி அறியாதவர்களாயும்
3: பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
2: நன்றியே இருக்காது அந்த காலத்துல பாருங்க, நன்றிகளை பாத்தீங்களா, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
3: சுவாப அன்பில்லாதவர்களாயும்.
2: சுவாப அன்பில்லாதவர்களாயும்
3: இணங்காதவர்களாயும்.
2: இணங்காதவர்களாயும்
3: அவதூறு செய்கிறவர்களாயும்.
2: அவதூறு செய்வர்களாயும்
3: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்.
2: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்
3: கொடுமை உள்ளவர்களாயும்.
2: கொடுமை உள்ளவர்களாயும்
3: நல்லோரை பகைக்கிறவர்களாயும்.
2: நல்லோரை பகைக்கிறவர்களாயும்
3: துரோகிகளாயும்.
2: துரோகிகளாயும்
3: துணிகரம் உள்ளவர்களாயும்.
2: துணிகரம் உள்ளவர்களாயும்
3: இருமாப்பு உள்ளவர்களாயும்.
2: இருமாப்பு உள்ளவர்களாயும்
3: தேவ பிரியராயிராமல்.
2: தேவ பிரியராயிராமல்
3: சுகபோக பிரியராயும்.
2: சுகபோக பிரியராயும்
3: தேவ பக்தியின் வேசத்தை தரித்து.
2: தேவ பக்தி வேசத்தை, பக்தி மாதிரி வேசத்தை தரித்து
3: அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
2: அதன் பலனை மறுதளிக்கிறவர்களும் இருப்பார்கள்.
3: இப்படிப்பட்டவர்களை,
2: இப்படிப்பட்டவர்களை
3: நீ விட்டு விலகு,
2: விட்டு விலகு. பரிசுத்த பவுல் அந்த சபைக்கு புத்தி சொல்லி இருக்கிறாரு. இப்படிப்பட்டவங்களை என்ன செஞ்சு விட்டு விலகிற, அவங்களோட இருந்தா நீயும் அப்படி மாறிடுவ அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு. அது கடைசி காலத்துல கொடிய காலம், இதுதான் கொடிய காலம், பயங்கரமான காலம். நீங்க நம்ம வாசித்து ஒவ்வொரு காலையும் நடந்து கொண்டிருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லணும் இல்லை, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அதிகமா கர்த்தரை தேடணும், அதிகமா வேதத்தை வாசிக்கணும், நம்ம அதிகமா பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவினர் நமக்குள்ள இருந்தாதான் இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் கடந்து வர முடியும். பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தா தான் நம்மளும் பேசுவாரு. அப்ப நமக்கு சகல இந்த இப்படிப்பட்ட தீங்கான காரியங்கள் நம்ம கடந்து வர முடியும். அருமையானவர்களே, பரிசுத்தேவின் அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க, கேளுங்க. அன்று சொன்னார், கடைசி நாள் மாம்சமணி யாருமே நாவி ஊற்றின்னு சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்தம் கொடுப்பது அதிக நிச்சயம்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இருந்தாதான் நம்ம எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே நம்மளோடு பேசுவாரு, நம்ம போதிப்பாரு, கடந்து வர முடியும். கர்த்தர் வருகை சமீபம், அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு தான் நம்ம அதிகமா கர்த்தர் வருகைத்தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தை தியானிக்க போறோம், என்ன செய்யணும். எப்ரேயன் புஸ்தகம் 10:37-38
3: வருகிறவர்,
2: வருகிறவர்
3: இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார்.
2: இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
3: தாமதம் பண்ணார்,
2: தாமதம் பண்ணார்.
3: விசுவாசத்தினாலே,
2: விசுவாசத்தினாலே
3: நீதிமான் பிழைப்பான்,
2: நீதிமான் பிழைப்பார்.
3: பின்வாங்கி போவானானால்,
2: பின்வாங்கி போவானானால்
3: அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்.
2: அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார். பாத்தீங்களா, விசுவாசத்தான நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் நமக்கு தேவை. பின்வாங்கி போனா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல என்ன இருக்காது, பிரியமா இருக்காது. கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல பிரியமா இல்லாட்டா நமக்கு எத்தனை பேர் இந்த உலகத்துல பிரியம் வந்து என்ன பிரச்சனை. அருமையானவர்களே, யோசித்து பாருங்க. பின்வாங்கி போனானா அவன் மேல என் ஆத்மா பிரியமா இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவரா இயேசுக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா என்ன செய்யணும், கர்த்தரே நம்ம இடத்துல பிரியமல்லாட்டா இந்த உலகத்துல யார் பிரியமா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை பாருங்க. அதனால கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். அப்ப நமக்கு என்ன விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்ப விசுவாசத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே. விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி இந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க மேல விசுவாசம், எனக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், திரும்ப வருவார், அந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே. விசுவாசம் எனக்கு தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். தாவீது ராஜா சொல்றார் பாருங்க, 27:13.
3: நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே,
2: ஜீவனுள்ளோர் தேசத்திலே
3: கர்த்தருடைய நன்மையை,
2: கர்த்தருடைய நன்மையை
3: காண்பேன் என்று,
2: ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று
3: விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன்.
2: அப்ப ஜீவனுள்ள தேசத்துக்கு நம்ம போகணும், அங்க நன்மை எல்லாம் புசிக்கணும், அங்க நன்மை எல்லாம் நான் காணணும் நினைச்சேன். நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்ட நான் கெட்டு போயிருப்பேன்னு சொல்லி தாவி சொல்றேன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என் விசுவாசம் தாங்கப்பா, எனக்குள்ள விசுவாசம் இல்லாம இருக்குதுப்பா, எனக்குள்ள அவிசுவாசம் வந்துருது, இது எப்படி ஆகும் அப்படின்னு குழப்பம் வந்துருது. ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் தொடங்குற அவரு தான், முடிக்கிறவர் அவரு தான். நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசம் கேட்கணும். விசுவாச ஆண்டவரே என் விசுவாசம் தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். எனக்கு விசுவாசம் இல்லப்பா, விசுவாசம் இல்லாம சோர்ந்து போயிடுறேன், எனக்கு அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி போடும். வாலிபனுடைய தகப்பன் கேட்கிறாரு, விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பான் ஆண்டு சொல்லும் போது கேட்கிறாரு பாருங்க. மார்க்கள் சுவிசேஷம் 9:23.
3: இயேசு அவனை நோக்கி,
2: நீ
3: விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
2: விசுவாசிக்கிறவனுக்கு
3: எல்லாம் கூடும் என்றார்.
2: எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் நமக்கு அதிகமா தேவை. அப்ப ஆண்டோட கேட்கணும் விசுவாசம், அதுக்கு வாசிப்பா.
3: உடனே பிள்ளையின் தகப்பன்
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
3: என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று.
2: அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, விசுவாசிக்கிறான் ஆண்டவர், ஆனா என்ன செய்யணும்? விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று
3: கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான்.
2: நம்ம ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் என்ன விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அவிசுவாசம் வந்துருது. ஆண்டவருக்கு இன்னைக்கு கண்ணீர் கூட நம்ம கேட்க வேண்டும், விசுவாசம் தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். லூக்கான் சுவிசேஷம் 22:32.
3: நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு.
2: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
3: உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
2: நல்ல சேவம் பண்ணும் அந்த மாதிரி கூட அவர் வேண்டிக்கல. என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப நம்ம விசுவாசம் என்ன செய்யணும்? ஒளிஞ்சு போகக்கூடாது. விசுவாசம் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். விசுவாசத்தை நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். ஆண்டவரே விசுவாசத்தை தாங்கப்பா, விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஏற்பாட்டை கேட்கணும். கேட்டா கட்டாயம் ஆண்டு நமக்கு தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவர் எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம இருக்கணும், விசுவாசம் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். ஜீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவர் விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. லூக்கால் சுவிசேஷம் 17:5.
3: அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள்.
2: எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும். விசுவாசம் இருந்தா தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கே போக முடியும். விசுவாசம் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் ஜீசஸ் சொன்னாங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆண்டவர் கட்டாயம் விசுவாசத்தை கேட்டா ஆண்டு கட்டாயம் தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். விசுவாசத்தை கேட்போம் பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:5.
3: விசுவாசத்தினாலே ஈனோக்கு
2: மரணத்தை காணாதபடிக்கு
3: எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
2: அப்ப பரலோகம் போன எதுதான் டிக்கெட்? விசுவாசம் தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப சவம் பண்ண போறோம். சவம் பண்ணலாமா? எங்க அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் அப்பா, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமாய் செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலை பார்க்க உதவிச்சிங்க. தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் அப்பா. கால் வலியை குணமாக்குவாப்பா. முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தகப்பனே. இறக்கச் செய்யப்பா, இறக்கச் செய்ய அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடைத்தெரிகிற சுவாமி, உடைத்தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்துல பல்லாத பிசாசு அழித்து போடுகிறோம் ஆண்டவர. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவர. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அக்கா தலைவலியை குணமாக்க தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. நெஞ்சவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க அப்பா. கொலவலியை குணமாக்கி உங்க நாமத்தை நான் மகிப்படுத்துங்க சப்பா. ஆண்டு உரே குழந்தை பாக்கி எல்லா சகுலி குழந்தை பாக்கியத்தை தாரும். குழந்தை நீர் கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படுவேன்னு சொன்னீரே. குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சமாந்தை தந்து சட்டிட்டு வெளிப்படுத்தும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. தகப்பனே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில எத்தனை குடும்பங்களை சொல்றாங்கப்பா. வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா. எந்தெந்த எந்தெந்த சகோதர சரிக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா. பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு வரையும் குழந்தை பாய்க்கலாம் சகோதரி குழந்தை பாய்த்து தாங்க. திருமணமாக சகோதர சகோதரி திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்திரால் வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா. அண்டு வரையும் திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் நடக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடுங்க, பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து நம்முடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களாம தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா. எண்டிக்கொள்ளணும் வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண் கண்ட காட்சியிலே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே வேதத்தை வாசித்து பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகலையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. அண்டு வரையும் இறக்கச் செய்ய இறக்கச் செய்ய இறக்கச் செய்ய சப்பா. அண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா நிகழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யப்பா. அருமையா ரட்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகை செய்யப்பா. பெரிய காரியத்தை செய்ய சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் தான் அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா. கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தரணும் சொன்னீரே. ஆசீர்வத்திலும் ஐயா நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தேடி அப்பாமிடத்துல பழகி அப்பாமுடைய சமாரம் இருக்கும் நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்களும் வளர்க்கணும் அவளுக்கு சமாரம் இருக்கணும் நன்மை உண்டாக்குற தேவ நீர் மாத்திருந்தா அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா. எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவர் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்கள் திறந்து விடுங்க ஆண்டவர். கத்தவர் நல்லவர் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா செய்யுங்க. ஆசீர்வங்க இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவோட வல்லமை நிறப்பட்டும் நிறப்பட்டும் நிறப்பட்டும் ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்த நாம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
5: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
6: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
5: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
6: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நெல்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB 0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409010000002229. மே காட் பிளஸ் யூ.
7: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி:
8: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is aslinkaram@gmail.com. Our website, andofjesus.in. God bless you.

0: அவங்க இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, எங்கப்பா என் ஆத்துவ உண்மை விட்டு விழுந்திருக்கு, உண்மை விட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்கிற பரிசு தேவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு சொல்லி தருவாரு. வாஞ்சியோட கேட்கணும், ஆண்டவரே வசனத்து மேலே எங்கூட பேசுங்க ஆண்டவரே, எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாம், விலகிறது வேண்டாம், நான் உங்களோடு இருக்கணும் ஆண்டவரே, எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க. பரிசு தேவன் அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 3 அதிகாரம் 3 வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
0: கை கொண்டு மனம் திரும்பு. கேட்டிருக்க எத்தனை வசனம் வாசிருக்கீங்க, எத்தனை வசனம் அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து அதை என்ன செய்ய, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்பி கட்டிட்டு ஓடி வர நம்மளதான், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் எஸ்பா, நீர் போதும். கை கொண்டு மனம் திரும்பு, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பி பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வார். கை கொண்டு மனம் திரும்பு, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்களை சொன்னா ஏதாவது சர்ச்சைக்கு வந்தா கிறிஸ்தவங்களா இருந்தோம், அது அது பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவங்க, பேர் கிறிஸ்தவங்க. சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம், அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல. கேட்டதே நினைவு கூர்ந்து, நீ கேட்காத வசனத்தை இல்ல, நீ என்னென்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்து சொல்லல, நீ கேட்டத நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம என்ன செய்ய, இதயத்தை மாயைக்கு என்ன செஞ்சிட கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமை விட்டு நன்மை நடிச்ச, நன்மை செய்யணும் நம்ம நடிச்சிருப்போம். எது தீமை, இயேசுக்கு நம்ம ஒரு நாளுக்கு ஒரு மறக்கும், அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், எதுலாம் நம்ம திரும்புறோமோ நமக்கும் கத்துக்கு தான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 3 அதிகாரம் 19 வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
0: நான் நேசிக்கிறவர் எவர்களோ
1: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்,
0: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. நேசிக்கிறவங்களை என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாதிரி ரொம்ப கடிந்து கொடு அப்படிங்கிற உங்களுக்கு கத்த என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. கத்தர் யாரை சிச்சிப்பாரு, யாரு சிச்சிப்பாரு, நேசிக்கிறவங்களும் அவளை நான் கடிந்து கொண்டு, சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்திரி யாரை நேசிக்கிறவங்களை கடிந்து கொண்டு சிச்சிப்பார். ஹலேலூயா. சாக்கரே என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்திரி எதை சொல்றாரோ, இதை வீடு அதை வீடுன்னு சொல்றாரோ, அதை வீட்டு தான் ஆகணும். கத்திரி யாரை நேசிக்கிறவங்க கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார், அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஹலேலூயா. 4வதாக 1 யோவான் 2:17 வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்,
0: உலகமும் இச்சையும் ஒழிந்து போம்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும்அருமையானவர்களே, உலகமும் இச்சையும் என்ன செஞ்சிரோ ஒரு நாள் ஒழிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும், கத்துடி சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தை என்படி செய்யற மட்டும்தான் நினைச்சு என்றென்றைக்கும் நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில இருந்து உப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை தான் செய்யணும், ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்க கூடாது, ஆண்டவரே நீர் தான் என்ன காமிக்கணும், நீர் தான் போதிக்கணும். கத்தரை சொன்ன கர்த்தரை போல போதிப்பவர் யார், அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க, கர்த்தரை போல போதிக்கிற தேவன் யார், போதிப்பாரு, எல்லாமே சொல்வார். நான் அவனுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய காட்டு, உண்மையில என் கண்ணவித்து உனக்கு ஆலோசனை சொல்லி சொல்லி இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புத்தகம் 5:17 வசனம்,
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல்,
0: நீங்கள் மதி அற்றவராயிராமல்
1: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம், உணர்ந்து கொள்ளுங்கள். மதி அற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கூடாது. அதங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல 19:2 வசனத்துல, ஆத்தும அறிவெல்லாம் இருப்பது நல்லதல்ல, வாசிங்க 19:2,
1: அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்ற விளையாமல் நினைச்சிருங்க, கத்துடி சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எதுதான் சித்தமா இருக்கும், இது அவர் குழப்பாங்க. இனிமேல் நிறைய கள்ளத்திற்கு சீல் வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் ஆண்டு மதியற்றவளாம கர்த்தர் சித்தம் இன்னது என்று என்ன செஞ்சிருங்க, உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்ட்ட? அவர் முதல்ல கர்த்தருக்கு விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேர் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துற எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பாஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தல நடைகள் புத்தகம் 9 அப்போஸ்தல நடைகள் புத்தகம் 15
1: அவன் நடுங்கி திகைத்து,
0: நடுங்கி திகைத்து,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன் கேட்ட வசனம் பாத்தீங்களா? அவர் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டு தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு? நடுங்கி திகைத்து, ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்ம என்ன செய்யப்ப ஆண்டவரே, நான் இவ்வளவு மூத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். ஆண்டு அவர் கேட்டாரு, நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கல, 1 Samuel 17:17
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேதத்தில் வாசிக்க கேட்டோம், முடிவரை நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும், நம்ம கர்த்தருடைய பரிசுத்தத்தில் நிலைச்சிருக்கணும். என்ன செய்யணும்?

0: அப்புறம் என்ன செய்யணும்? தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று சொல்றது தீமை, கத்தரை விட்டு பின்வாங்கிறது தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவன் பிரிஞ்சிருக்கோம் சொன்னா, நம்ம செவம் பண்ணுவோம், நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இருதயம் எங்கேயோ இருக்கும். ஆனா நம்ம உடனே ஆண்டோடு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கத்துடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கத்திர சித்தத்தை சேர என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம எது சித்தம் சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா? நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஆண்டவரே நான் எப்படி உலகத்துல வாழணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கத்திரை போல போதிப்பவர் யார்? கத்திர போதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திரி கேட்க வேண்டும், கத்தாவே சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும்? ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன கத்திரத்திலேயே திரும்ப கிடவோம். கத்திரி சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தியம் சுவிசேஷம் 7:21
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
0: பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
1: என்னை நோக்கி
0: என்னை நோக்கி
1: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை,
0: அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப மிக மிக எது முக்கியம்? கத்துடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நம்மளுக்கு சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்ன வழி நடத்தணும். என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர், நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுருவோம் ஆண்டவரே. நான் ஒரு ஒரு நாளும் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க, இதுவே வழி இதுவே பாதை இதுலயே நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல சொல்லி கரத்துக்கு இடத்துல கண்ணீரோடு கேட்போம். கைனால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டுல என்ன பொருள், நம்ம பொருள் நம்ம வீட்டுல யாரார் யாரார் பொருள் நம்ம வீட்டுல இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தோம் என்று சொல்லி மறந்துட வேண்டும், நான்காவது கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா?

பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. முடி பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் சொல்ல தகுதி, நம் முடி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும், அப்போ ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான்கு விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளிலே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கும் மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு கேட்போமா, என் கையிலே சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், நான் கபடாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கோ ஒப்பு கொடுக்க கூடாத ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளதை உள்ளதென்று வில்லதை இல்லதென்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாதபடிக்கு, சங்கீதக்காரனை போல எப்பொழுதுமோடு இருக்கவும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேச எனக்கு உதவி செய்யுங்க.

0: அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தால் நினைத்திருப்பான் கடைசி வரையிலும் கர்த்தர் சொன்னார், திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று சொன்னார். எந்த நிலை விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்க மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தரை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, என் மனம் திரும்பி உம்மை சமுத்திரம் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்றது, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை இப்படி மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார் என்று சொல்லி நான் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நாம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். ஆத்மா அறிவில் இருப்பது நல்லதல்ல, கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்திலே பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, நாம் முடிவு பரிந்து நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாளில் கூட அரைகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கைகளில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுடைய இதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக் கூடாது, எங்கள் ஆத்தமாய் உலகத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்கள் எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகி எங்களை விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் மூன்றுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்கள் குருபை தயவாய் தாரும். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்களுக்கு கற்று தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புதல ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்களை காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்றுக்கொள்ள வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவர்களாம் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள உன் சித்தத்தை உணர்ந்து அதை செய்ய கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் சொன்னீரே. சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையை தங்கள் அர்ப்பணிக்கிறார்களோ அவன் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். செய்து கொடுத்த சகோதரர் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் செபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, வெப்டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களும், இங்கே வந்திருக்கிற நீங்களும் கூட, டிவி வழியாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போது பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்கோம். ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளித்து தாரு, சந்தோஷம் தாரு ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களா, உலகம் கொடுக்கிற சமாளத்தில என்னுடைய சமாளத்தே உங்களுக்கு வைத்து பெருக்கிற உங்கள் உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தல் தாரும். கத்துடைய கரம் உங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையை சந்திக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்கள் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியாது செபிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செபிக்கிறோம். மாய்மந்திர சக்திகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுக்கு நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாம ஒவ்வொரு குடும்பத்திலும் மக்கள் மனந்திரும்பி குணப்பட கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணேசப்பா. கர்ப்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரண்டி சொன்னீங்கல்ல. குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே, குழந்தை பைத்தை தாங்க. அன்பின் தகப்பரை இறக்க செய்யுங்க, கிருப செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியாது. செபிக்கிறோம் ஆண்டவரே, வேலையில் உயிர்வை தாரு, வேலையில உயிர் இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தாருச்சா, வேலையில் பர்மனண்டாக கிருபை செய்ய, கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்துல சண்டை குழப்பங்களை எல்லாவற்றையும் மாற்றிருங்க, சஞ்சலம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதங்க ஆசீர்வித்து உயர்த்துங்கிற அச்சா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துல நாமத்தை மையப்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்தியுடைய பல்லக்கரம் தாங்கணும், பிடிக்கிற குடும்பத்துல விடுதலை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆத்ம கண்களை திறந்து விடுங்க, மரீர் அறிவில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க எந்த மந்திரமோ சேவையோ எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருபை சிவந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே, துதிக்க ஸ்தோத்திரமான எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான காரியம் செய்ய பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயிலும் சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கர்த்த, நாங்கள் கொஞ்சம் காரியம் கேட்டிருக்கோம், கேட்டுக்கு என்ன எத்தனையோ காரியங்கள் முடித்து கேட்க மறந்து விட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து, பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளான் சேர்ந்தீங்க. ஒரு நன்மை சிங்க குட்டியில் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா, ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசிரியர்கள் சம்பூர்ணமா கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கோம் பிதாவே. ஆமே.
2: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and that is us.in. God bless you.

0: மனுஷன் மந்தைகள் வேற எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார், கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், கவனமா செய்யணும். எதை செய்யல எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு வரும். மூணாவது என்ன செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கணும், மந்திக்கு நம்ம மாதிரியா இருக்கணும், வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க வேண்டும், அப்பதான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32.
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
0: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
1: அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா, கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: பயப்படாதே சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க
1: உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அந்த ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சையோடு இருக்கிறார், பிரியமா இருக்காரு. நம்ம ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு கர்த்தருடையெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு. ஐயோ தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு, அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்து வேதனையோடு சொல்கிறாரு. கடைசி நாட்களில் வந்துட்டோம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாள் நம்ம ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா
0: தமது
1: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள்,
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை,
0: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
1: சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
0: சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக இணைச்சு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா, 35
1: பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அது செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குகிறவன்,
0: ஏழைக்கு இறங்குறவன்
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா, கடன் கொடுக்கற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாரு கடன் கொடுக்கறாங்க, கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்,
1: ஏழைக்கு இறங்குகிறவன்,
0: ஏழைக்கு இறங்குறவன்
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்,
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
1: அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பாத்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்றாங்க, கர்த்தர் என்ன செஞ்சார், அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்,
0: தரித்திரர் கொடுப்பவன்
1: தாழ்ச்சி அடையான்,
0: தாழ்ச்சி அடையான்.
1: தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க, எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறை வராது, தாழ்ச்சி என்ன குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது, தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்,
0: தத்திரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்.
1: அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன்,
0: நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். யார் சொல்றது, பசுத்த பவுல் சொல்ற. தத்திரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா அவங்க பெரிய மூலிகாரலா, அது சொல்ற. நான் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்ச, கருத்துக்குள்ள இருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, முத ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்யற, ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்வோமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களை ஊழியத்தை செய்யணும், ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு கொடுத்ததை நீங்கள் எனக்கு கொடுத்ததை நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பெரிய ஏழை எழுதியிருப்பாங்க, நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்மகிட்ட கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறா, கர்த்தர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளிங்களை பார்க்கும்போது உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை செய்யணும், கர்த்தர்த்தர் அன்பு கொள்ளணும், உயிரியத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடும் கர்த்தர்த்தர் அன்பு கொள்ளணும். அது மாத்திர கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்குது. பெற்றுக்குள்ள நம்மளை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம உலகத்தில் இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது, நம்ம எப்போ பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது, நம்ம எப்போது ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க, திடீர்னு ஆயத்தப்பட முடியாது, நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா.
1: நம்ம எல்லாம் எழுத நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா.

சொன்னார், இதோ உங்களுக்கு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்னார், நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்க வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலையை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனோம், ஆனால் பரலோகத்தில் மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க, ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவில் விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகுவதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடத்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலதோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகல் அங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரா, மற்றவர்களுக்கு தரித்திரருக்கு ஏழை எளியவர்களுக்கு யார் யாரெல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவேதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தீவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில் வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த வாஞ்சையை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவே நாடுகள் சொன்னீரே, உம்மீது இந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியான ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியான இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வேதம் சொல்லுகிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே ஆம்
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே, எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சியை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சி எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே, ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திர நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்கும், அந்த அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும், வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சியோடு நம்ம கேட்போமா. பிரைஸ் தி லார்ட்.

0: அக்கிரிய போடுங்க ஆண்டவர், அக்கிரிய போடுங்க ஆண்டவர், அக்கிரிய போடுங்க ஆண்டவர், அக்கிரிய போடுங்க ஆண்டவர். வல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வல்லமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வல்லமையினால் நிரப்புகிறாங்க, அக்கிரியால் நிரப்புகிறாங்க, தேவ பிரசுரத்தால் நிரப்புகிறாங்க, மகிமையினால் நிரப்புகிறாங்க, அக்கிரியால் நிரப்புகிறாங்க. ஆண்மை கண்களை திறந்துருங்க ஆண்டவர், திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உங்க இடத்துல அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், அணுகிறமையா. நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பழத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜ்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா. மனக்கண்கள் திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்துடும். ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா, பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமேல் நிரப்புங்க, அக்கீழ் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்களை கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலோகாசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மாறான்னு காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். இப்படி கூட வல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும்ப்பா, நோயை குணமாக்கும், பலையிட்ட குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்துப்படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளுமே, அண்டிக்கொள்ளுமே, சார்ந்து கொள்ளுங்க ஆண்டவர. அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுலர் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாய மந்திர சக்தி எல்லாம் அழித்துப்படுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞான சக்தியை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்தை அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில்ல நாம மாத்திரம் மகிப்படட்டுமே, எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உங்க பரிசுத்த நாம மகிப்படுவதாக கத்தாவே. எங்க பிள்ளைகள் யாரும் பெயிலா கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க, நாம் மகிப்படணும். யாருமே பயிலா கூடாது ராஜா, உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கி செலுத்துறோம், ஏஸ்பாநாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது, ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதை ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless.

கடந்த 28ஆம் தேதி பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேன். 28ஆம் தேதி அங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 29ஆம் தேதி நான் இருந்த இடத்துல இருந்து திரும்ப பாம்பேக்கு வந்திருந்தேன். சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு சாப்பிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நாசிக்கின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது 9:00 திரும்ப ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி வண்டியை நிறுத்திருக்கும் போது எனக்கு இந்த ரெண்டு பகுதியிலும் பயங்கரமான வலி வந்துச்சு. பயங்கரமா இருக்கு வலி, என்ன பண்றதுன்னே தெரியல. கூட என்ன பிசினஸ் சம்பந்தமானவங்க தான் இருந்தாங்க, யாரும் வேற யாரும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல. அந்த டைம்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப வலியா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அம்மா சொன்னாங்க, அது மம்சா இருக்கலாம், நீ மாத்திரை எதுவும் போட்டுறாத, தைலம் வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அப்போத்துலேருந்து சாப்பிடவும் முடியல. அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் இருந்த இடத்துக்கு போய் ரூமுக்கு போனால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியல, பயங்கரமான வலியினால் கஷ்டப்பட்டேன். அதுக்கிடையில் காலையில் எனக்கு ஃபீவரும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கை கால்லாம் பயங்கர ஷிவரிங் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை, நான் அன்றைக்கி அந்த வேலையை முடித்து அங்கேருந்து நைட்டு திரும்பி வர்றதுக்காக டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. ஆனால் எனக்கு அங்கே அவங்க கூட போய் நின்று வேலையும் செய்ய முடியல. அதுக்கிடையில் வேற எங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபோன் பண்ணி எல்லாமே ஒரே நெருக்கமாயிருச்சு. எனக்கு அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கேன், ஒரு பக்கம் எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனு, ஒரு பக்கம் குன்னூர் ஆஃபீஸ் டென்ஷனு, எல்லாமே ஒரே நேரத்தில் என்னை போட்டு ரொம்ப படுத்திருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கிடையில் எப்படியாவது வேலையை முடித்து அங்கேருந்து கிளம்பி வந்தால் போதும் அப்படின்ற நிலமையில் சாயந்தரம் 4:30 காரில் அங்கேருந்து பாம்பே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடிச்சு, அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் வண்டி நகரவே இல்லை. நைட்டு 9:30 எனக்கு ஃப்ளைட்டு, ஆனால் 9:00 தான் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உங்களோட ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் நான் தனியாக வேற இருக்கேன், என்ன பண்ணணும், ஒரே ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், எப்படி போய் வீட்டு சேருவோம், எப்படியாவது வண்டி ஏறி இருந்தால் கிட்டத்தட்ட 11:30 வீட்டுக்கே வந்து சேர்ந்துருப்பேன் நான். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே கலங்கி நின்றுட்டு இருந்த நேரத்தில் அங்கே கவுண்டர்லேருந்து ஒரு மேடம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வேணும்னா நாளைக்கு மதியானம் 2:30 தான், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க அப்படின்னோடனே, வேணா கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி கனெக்ஷன் கொஞ்சம் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையில் நான் கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுருந்தனால அந்த காசை கொடுத்து சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்கினாலும் என்னால் வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அங்கேருந்து வந்தாப்புல, அவர் வந்து 2 நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு வந்து அண்ணன் ஒரு காஃபி வாங்கி ஒரு பிஸ்கட் கொடுக்குறாப்புல என்னால் அந்த காஃபியும் அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட முடியல. அந்தளவுக்கு என்னோடய தொண்டையெல்லாம் முகம்லாம் பயங்கரமாக வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏர்போர்ட்டில் வெளியில் 2 பேர் உட்காந்துருந்தோம், அவன் மேலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு, உள்ளே போகிறேன், என்னால் நடந்து போகக்கூட முடியல. உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கிங் முடித்து பஸ்ஸுக்கு போகணுன்னா என்னால் நடக்க முடியல. ஏசுப்பா எப்படி போவேன், எப்படி போய் நான் சேருவேன், தனியாக வேற இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஏசுப்பாவோட கிருபையில் வந்து ஃப்ளைட்டும் ஏறிட்டேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கணுன்னு என் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு சொன்னேன், அவன் என்னை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் இந்த மம்சதும் இது இருந்தது. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் எனக்கு சுகமாகலை. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு இங்கே வர முடியல. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, வந்து பாரத்தோடு எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ணம்.

பலவீனம் சிக்கு மட்டும் இல்லை, வேற ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மரண போராட்டமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் முடியாம ஆயிரும். அக்காவோட தொடர்ந்து ஜெபத்தினால இன்னைக்கு கர்த்தர் என்னை இங்கே உயிரோடு நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. எனக்காக அக்கா வந்து இந்தளவுக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு எங்க இயேசு பாட்டு வந்து சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சபையார் எல்லாரும் என்ன வந்து பார்த்தீங்க, எனக்காக ஜெபிச்சிங்க, எல்லாருக்கும் நன்றி.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 14:18.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
0: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
1: உங்களிடத்தில் வருவேன்,
0: உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் நினைச்ச மாட்டாரா, திக்கற்றவங்களா விடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கலாம், ஐயோ நான் இந்த உலகத்தில் திக்கற்றவங்களா இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் சொல்றாரு, அவங்களை திக்கற்றவங்களா விடே, நான் உங்களிடத்துல வருவேன். ஒரு நாள் நம்ம திக்கற்றவங்களும் இல்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் கூட நமக்கு போய் திக்கற்ற விடவே மாட்டார். நம்ம ஒரு நிமிஷம் அவரோடு இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14:3.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
0: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்,
0: உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். நான் ஒரு ஸ்தல ஆயத்தம் பண்ண போற வந்து உங்களை என்னிடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. 2000 வருஷமா நம்ம கர்த்தர் நினைச்சிருக்கிற ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின சலம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஆனா கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிக்கொண்டிருக்கு. ஆண்டவரை இயேசுக்கு வருகை ரொம்ப சமீபம். சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி வாசித்து பாருங்க. சிவக்கான் சுவிசேஷம் 21:25.
1: சூரியனிலும்
0: சந்திரனிலும்
1: நட்சத்திரங்களிலும்
0: அடையாளங்கள் தோன்றும்
1: பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும் சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: இப்பாருங்க, எப்ப பார்த்தாலும் சமுத்திரத்தை என்ன இருக்கு, இப்ப முழக்கம். மீன் பிடிக்க போவாண்டா, சமுத்திரத்துல கோயில் உண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப எப்ப அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். கர்த்தர் முன்பேற சொல்ற சமுத்திரத்துல என்ன செய்யிருக்கோம், முழக்கமா இருக்குன்னு சொன்னாரு. இப்ப அடிக்கடி சொல்றாங்க, சமுத்திரத்துல கடல் கொந்தளிக்குது. நியூஸ்ல பார்த்தா அடிக்கடி அதான் சொல்றாங்க, பாருங்க நிறைய கடல் கொந்தளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்லயும் சந்திரனிலும் கூட பாருங்க, சூரியன்ல வெளியே போனா அந்த சூரியனுடைய வெப்பத்தினால மக்களுக்கு என்ன செய்யுது, பலவீனங்கள்லாம் வருது. சின்ன சின்ன அரிப்பு, தோல்ல பலவீனம், இப்படி இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அது மாத்திரல்ல, லூக்கான் சுவிசேஷத்துல வாசித்து பார்த்தா 21:11 வாசித்து பாருங்க.
1: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: பூமி அதிர்ச்சி அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம், மகா பூமி அதிர்ச்சிகளும்
1: பஞ்சங்கள்
0: வேலை செய்ய. எத்தனையோ பேர் பாருங்க, நல்லா படிச்சிருக்காங்க, வேலை இல்ல. அது பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்
0: விதவிதமான கொள்ளை நோய் பாத்தீங்களா, எத்தனையோ விதமான கொள்ளை நோய்களும்
1: உண்டாகும்.
0: டிங்கா காய்ச்சலு, அப்புறம் மர்ம காய்ச்சலு, சிக்கன் குனியா, எத்தனையோ காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எத்தனையோ காய்ச்சல் வந்து கொண்டிருக்குது. இத்தனை பலவீனங்கள், சொல்ல முடியாத பலவீனங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்க்கும் போதே நமக்கு பயமா இருக்கு, அவ்வளவு பலவீனங்கள் இருக்கு. பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், ஆண்டர் சொன்னது இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஆண்டர் வருக யாருக்கும் தெரியாது, பிதா தவிர யாருமே அறிய முடியாது ஆண்டர் சொல்லிட்டாரு. ஆனா சொன்ன அதுக்கு முன்னால சொன்னதுல என்ன செஞ்சிட்டு இருக்கு, இப்போ நிறைவேறி கொண்டிருக்குது. அப்ப ஆண்டர் வருக ரொம்ப சமீபமா இருக்குது. லூக்கான் சுவிசேஷம் 21:9.
1: யுத்தங்களையும்
0: பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், குடும்பத்திலையும் யுத்தம், தேசத்திலேயும் யுத்தம், யுத்தங்களையும்
1: கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது
0: பயப்படாதீர்கள். யுத்தங்களையும் என்ன செய்ய, கலகங்களையும் கேள்விப்படும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க.

0: இதெல்லாம் கத்து வருக சமயமாயிருச்சு. நம்ம இது சொன்னா ஒரு பாக்கு தத்துவங்களுக்கு நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இந்த நீங்க இந்த இன்னும் நிறைய இந்த ரெண்டு திமுத்தி மூணாம் அதிகாரத்தெல்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே ஃபுல்லா நிறைவேறிடுச்சு. கத்தர் வருக சமீபம். நம்ம ஆண்டு வருகைக்கு என்ன செய்யணும்பா? ஆயத்தமா இருக்கணும். எப்போ வருவார தெரியாது, நம்ம என்ன செஞ்சிடணும்? அவர் எப்போ வந்தாலும் நம்ம ஆயத்தத்தோடு அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு இருக்கணும். முதலாக பார்க்கிறோம் அத்தேழு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா
2: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
1: வாருங்கள்
2: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
0: நமக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு நான் போறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 25:40.
2: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ
0: அதை எனக்கே செய்தீர்கள்
2: என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: பார்த்தீங்களா, ஒண்ணுமே முடியாதவங்களுக்கு சின்ன சிறிய உங்களுக்கு எதை செய்து எனக்கே சரின்னு சொல்றாரு. ஏழை எளிய மக்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யும்போது யாருக்கு செஞ்ச மாதிரியா? கத்தருக்கே செய்த மாதிரி. அந்த மாதிரி செய்யும்போது கத்தர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதே போல சங்கீத புஸ்தகம் 41:1-2.
2: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ள பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து
2: அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன்
0: பாக்கியவனாயிருப்பார். பூமியில் எப்படி இருப்பாங்க அவங்க? யார் மேல் சிந்தை உள்ளவங்க? சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவங்க. அவங்களை என்ன செய்வாங்க? கர்த்தர் உயிரோடு வைப்பார்.
2: கர்த்தர் அவனை பாதுகாத்து
0: அவனை உயிரோடே வைப்பார்.
2: பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான்.
0: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்க? பாக்கியவானாயிருப்பார். சிறுமைப்பட்டவன் சிந்தைகளை பாக்கியவான் பாதுகாத்து உயிரோடு வைப்பார். அது மத்தியில் அவங்க எப்படி இருப்பாங்க? பூமியில பாக்கியவான்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதான் சொன்னார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். அந்த ஸ்தலத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? சின்ன சிறியவங்களுக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கே செய்தன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் அவங்களதான் குறித்து பாண்டன் சொல்ற செம்மறியாடு அப்படின்னு சொல்ற. செம்மறியாடு எந்த பக்கம் நிறுத்தினாரு? வலது பக்கத்தில். அவங்கள பார்த்துதான் என்ன செய்யும்? உலகம் உண்டான முதலா இருக்கிறப்பட்ட இந்த ராஜ்யத்தை என்ன செய்வீங்க? சுதந்திரித்துக் கொள்ளுவீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. வெளிப்பத்திர விசேஷம் 22:12.
2: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
0: பாத்தீங்களா, இவ்வளவுலாம் செஞ்சிருக்க, இவ்வளவுலாம் சின்ன சிறுமெல்லாம் ஐக்கியமா இருந்திருக்கிற அவங்களுக்கு எல்லாம் இப்படி உதவி செய்யிருக்கேன்னு சொல்லி கத்திர இந்த நாள்ல என்ன செய்வாரு? அந்த பலனை அவனவனுக்கு பலன் என்ன, அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு இந்த உலகத்திலயும் கொடுப்பாரு, பரலோகத்திலையும் கொடுப்பாரு. இந்த உலகத்திலேயே அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவாரு. ஹல்லேலூயா. அதான் சின்னஞ்சிறியவனுக்கு எதை செய்தாலும் கத்திருக்கே சேரவங்களை கத்திர ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலையும் கைவிட மாட்டார், பரலோகத்திலேயே அவர் ராஜ்யத்தில் அவரோட நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அது சின்னஞ்சிறியமான சிந்தை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ரெண்டாவதாக ஊழியம் செய்யும் போது கத்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தார. வாசிக்க கேட்டோம் மத்தேயு சுவிசேஷம் 25:21.
2: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே
0: கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா
2: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
0: கொஞ்சத்தில் உண்மையா இருந்த கத்தரை என்ன செய்யறாரா? அநேகத்தின் மேல
2: உன்னை அதிகாரியாக
0: வைப்பேன்.
2: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். பாத்தீங்களா, நம்ம வந்து கொடுத்த தாளந்து கொடுத்த ஊழியம் கத்திற்காக செய்யும் போது நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? கத்துடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். கொடுத்த தாளந்தை கர்த்தருக்காக உபயோகிக்கும் போது நம்ம என்ன செய்வோம், அநேகத்துல அதிகாரியை நம்ம மாத்துறாரு. கொடுத்த பொறுப்பு வந்து அசதியா இருந்து நிர்வாசாரமா அது செய்யாம நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்யலாம் நம்ம அசதியா இருந்தா அது பிரயோஜனமே இல்லை. அதாவது 20 வாசிக்க கேட்கலாம், மத்தேயு 25:20.
2: அப்பொழுது 5 வாங்கினவன்,
0: 5 வாங்கினவன்
2: வேறு 5 கொண்டு வந்து,
0: வேற 5 கொண்டு வந்து,
2: ஆண்டவனே 5 என்னிடத்தில் ஒப்புவித்தீரே,
0: 5 என்னிடத்தில் ஒப்புவித்தீரே,
2: அவைகளை கொண்டு இதோ வேறு 5 சம்பாதித்தேன்,
0: வேற 5 சம்பாதித்தேன்
2: என்றார்.
0: 5 கொடுத்தவன் திரும்ப வேற 5 சம்பாதிச்சிட்டாரு. அதே போல நம்ம கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமா சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தர் கையில எதை கொடுக்கிறாரோ அதை கட்டாயம் உண்மையா நம்ம செய்ய வேண்டும். வீட்டுல ஏதாவது ஒரு காரியம் என்ன செய்யறோம், உளிமையா பொறுப்படுத்து முக்கியத்துவத்தை செய்து அதுக்காக நம்ம செய்யறோம். ஊழியத்தில் மட்டும்தான் நம்ம நிறைய பேர் ரொம்ப அசதியா இருக்கிறோம். அதனால கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்கப்பா, நீ கொடுத்த தாளந்த உமக்காக உபயோகிக்கணும் சுவாமி, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரோமர்கள் நிறுவம் 12:7
2: ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும்,
0: ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும்,
2: போதிக்கிறவன் போதிக்கிறதிலும்,
0: போதிக்கிறவன் போதிக்கிறதிலும்,
2: புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும்,
0: புத்தி சொல்லுகிறதிலும்
2: தரித்திருக்கடவன்
0: ஊழியத்தில் தரித்திருக்கும். ஊழிஞ்சர் ஊழியத்தில் தரித்திருக்கணும். அப்படி தரித்திருக்கும் போது அந்த உலகத்திலும் காசு இருப்பாரு கர்த்தர், பரலோகத்தையும் அந்த பொக்கிஷரம் சேர்த்து வச்சிருப்பாரு. இந்த உலகத்தில் அந்த கர்த்தர் கொடுத்த பொக்கிஷரம் இழந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு சென்றிருக்கார் ஊழியத்து, ஊழிஞ்சர் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதுலயும்,
2: புத்தி சொல்றதுலயும்
0: தரித்திருக்க கடவுள். அந்த கரெக்டா நம்ம இருந்தாதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அந்த ஊழியத்தை நேரம் அசதியா இருந்துட்டு கடைசியில அது ஒரு பிரயோஜனமே இருக்காது. இந்த ஊழியத்தை கர்த்தரிடத்தில் பெற்ற அந்த ஊழியத்தை கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா ஊழியத்தை கரெக்டா நம்ம செய்யணும். இப்ப சண்டை கிளாஸ் ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்க சண்டை கிளாஸ்ல கரெக்டா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஊழியம் செஞ்சாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஊழியர்ல கண்ணும் கருத்துமா இருக்கணும். எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா இருக்கணும். உள்நாடு ஊழிஞ்சவங்க அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திர பிடிக்குமா நான் செய்யற ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். அங்க எப்படி செய்யற, கத்திர கொடுத்த பொறுப்பை நான் கரெக்டா செய்யறனா இல்லையான்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நமக்கே தெரியும் நம்ம கரெக்டா செய்யறோமா இல்லையாங்கிறத. அல்லேலூயா. நம்ம கரெக்டா இருக்குமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும், யாஸ்பாக்கும் தெரியும். நம்ம ஊழியத்தை பெற்ற ஊழியத்தை கரெக்டா செய்யறனா அது அசதியா இருக்கிறமா. பாருங்க ஆபீஸ்ல வேலை செய்யறோன்னு வச்சுக்கோங்க, 2-3 போகாம இருந்தா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சத்தமா சொல்லுங்க, கண்டிப்பாங்க. அது போல கத்தடி ஊழியத்தை நம்ம செய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கத்தர் கொடுத்த பொறுப்பை நம்ம கரெக்டா செய்யணும். அன்று ஒரு நாள் ஒருத்தர் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். அவனுக்கு உள்ளெல்லாம் செஞ்சனே, நீ என்ன செஞ்சிருக்க, எனக்காக என்ன செஞ்சிருக்கன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கேட்பார். அந்த கணக்கை நம்ம செய்து முடிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 13:36
2: தாவீது தன் காலத்திலே
0: தேவனுடைய சித்தத்தின்படி
2: அவருக்கு ஊழியம் செய்த பின்பு
0: பாத்தீங்களா. தாவீது பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 அரசாண்டாரு. ஆனா அவர் கர்த்தர் அவரை குறித்து என்ன சொல்லுது, ஊழியத்தை எப்படி செஞ்சாரா, தேவனுடைய சித்தத்தின்படியே ஊழியம் செஞ்சாரா. நம்ம எப்படி செய்யறோம், நம்ம கர்த்தரை பெற்ற ஊழியத்தை எப்படி செய்யறோம் யோசித்து பாருங்க. நம்ம கத்துக்கிட்ட பெற்ற ஊழியத்தை வந்து நம்ம அசதியா இருக்கிறோமா, நிர்வாசாரமா இருக்கமா. எவ்வளவு பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனா கர்த்தர் நம்மளை மட்டும்தான் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. எத்தனையோ படிச்சவங்க, எத்தனையோ பட்டம் பெற்றவங்க, எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா கர்த்தர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க. பலவீனரும் நம்ம சுகவீனமா இருக்கிறவங்க எல்லாரையும் நம்மளதான் தேவன் தெரிஞ்சிருக்கிறாரு. அது பெரிய பாக்கியம், கத்துட்டு ஊழிஞ்சது பெரிய பாக்கியம். இந்த ஊழியத்தை வந்து பொறுப்பா செய்யணும். நம்ம இஷ்டம்னா ஊழியத்துக்கு வரோம், இல்லைன்னா விட்டுறோம். அப்படி இல்லை, கர்த்தர் ஒரு நாள் நான் என்ன செய்ய, நம்மகிட்ட கணக்கு கேட்க மாட்டாரா, கேட்பார். ரோமர் 12 14-12 வாசிக்கிறோம், தன்னை குறித்து நம்ம என்ன செய்யறோம், கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம கையில கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையை உத்தமா செய்ய வேண்டிய எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ படிச்சவங்க, எத்தனை பேர் அழகானவங்க, எத்தனையோ நல்ல அநேக மொழி தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ஒழித்து கலைக்கல, நம்மளே கர்த்தர் ஒழித்து கலைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை கர்த்தரத்தை பெற்று ஒழித்து நிறைவேற்ற நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது பாருங்க, கர்த்தர் ஊழியத்தை என்ன செய்ய, அவர் சித்தத்தின்படியே செய்தார். நம்மளும் இப்படி செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. ஹாஸ்பிட்டல் ஒழிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, சண்டை கிளாஸ் ஊழியங்களை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உள்நேர ஊழியங்களை இருந்தவங்க செய்தாலும் சரி, கர்த்தர் வரனால மட்டும் இல்ல கணக்கு கட்டாயம் கேட்பார். ஊழியத்தை கரெக்டா செய்யணும். நம்ம வீட்டுல ஒரு காரியம்னா என்ன பண்ற, இன்னைக்கு ரேஷன் கடை நிறைய இதை புடவைலாம் நிறைய கொடுக்கறாங்க, இல்ல சர்க்கரை அது கொடுக்கறாங்க இது கொடுக்கறாங்க, என்ன செஞ்சிருவோம், அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம போய் லைன்ல நிப்போம். என்ன ஊத்துறாங்க இன்னைக்கு 10 லிட்டர் அதிகமானு சொல்றாங்க வச்சுக்கோங்க, என்ன செய்வோம், சீக்கிரமா போய் நின்றுவோம். ஆனா கர்த்தடி ஊழியத்தில் மட்டும் நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப அசதியா இருக்கிறோம். ஊழியத்தில் நம்ம அசதியா இருந்த கர்த்தர் நம்மகிட்ட ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 5:3
2: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
2: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
0: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையா இருக்கு, நம்ம ஒண்ணுமே இல்ல, கர்த்தர் என்ன நிச்சயமா உயர்த்துவ, நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம உள்ளத்துல எப்பவுமே அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிறத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் நம்ம சிந்திக்கணும், ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் என்னை இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரா, கர்த்தர் என்னை இவ்வளவு ஆசிரிச்சிருக்கிறாரா, அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். அப்ப பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாரு, ஆவியில எளிமையா இருக்கிறவங்களா, அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அப்புறம் என்ன செய்யணும், ஆவியில எளிமையா இருக்கணும். அலையிலுயா. கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எளிமையான உள்ளத்தை தாரு சுவாமின்னு சொல்லி. அதான் தாவீதுராஜா சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:17
2: எளிமையானவன் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார்.
0: கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார். அவர் எப்படி பயங்கரமான பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் 6 மாசம் அரசாண்டாரு. அவர் தான் சொல்றாரு, நான் சிறுமியும் எளிமையான கர்த்தர் என் மேல நினைவா இருக்கிறார் அப்படி நம்ம தாழ்த்தி ஆவியில் எளிமையா இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா நம்ம இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்படும். பரலோக ராஜ்யம் நம்மடையதான் இருக்கும். அல்லேலூயா. சந்தை மேல பரலோகத்தை யாருமே இழக்கவே மாட்டோம். எளிமை உள்ளவர்களா இருக்கணும். நம்மளை கொஞ்சம் கூட நம்மளை உயர்த்தாதபடிக்கு ஆவியில் என்ன செய்யணும், எளிமை உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த விதமான சந்தையுமே இல்லை, பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இதுன்னு சொல்லியிருக்க. நம்ம வந்து எதுலையுமே ஒண்ணுமே இல்லை என்பதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நினைச்சோம்னா கர்த்தர் நம்மளே நம்ம எளிமையான இருக்கும்போது கர்த்தர் பரலோக ராஜ்யம் நம்முடையதா ஆகும். கர்த்தர் நம்மள இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயும் நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த உலகத்திலே நம்ம ஆண்டுக்குள்ள நல்ல ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 4:6
2: அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே,
0: அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே,
2: அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
0: தேவன் என்ன செய்யறாராம், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
2: தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
0: தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரா, கிருபி அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது சொல்றாரு. தாழ்மை இருந்த கர்த்தர் நம்ம கிருபி அளிப்பார். நம்ம நிர்மலமாக இருப்பதோ கர்த்தருடைய கிருபை. நம்ம தாழ்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்ம கிருபி அளிக்கிறார். கிருபி இருந்தா நம்ம நினைச்ச மாட்டார், ஒரு நாள் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதனால நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும், ஆவியில் எளிமையுள்ளவராக இருக்க வேண்டும். நம்ம நம்மளை உயர்த்தாதபடிக்கு நம்ம கர்த்தருக்குள்ள எளிமையா இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வதிப்பார். பரலோகத்திலையும் நம்ம பரலோகம் நமக்கு புரியுதா இருக்கும். யார் எளிமையா இருக்காங்களா, பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இது. தாழ்ந்த போது கர்த்தர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். அது அன்னை மரியா சொல்றாங்க, லூக்கான் சுவிசேஷம் 1:48
2: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, கர்த்தருக்கு அடிமையா இருந்திருக்காங்க. அவர் அடிமையை நோக்கி பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க வயிற்றுல பிறந்தாரு. எத்தனையோ கன்னிகள் அந்த காலங்களில் காத்திருந்தாங்களாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை தெரிந்து கொண்டார்? அன்னை மரியாவை தெரிஞ்சு கொண்டு. ஏன்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஆண்டருக்கு அடிமையா இருந்திருக்காங்க, தாழ்மையா இருந்திருக்காங்க. தாழ்மையோடு இயேசுவின் உள்ளத்துக்களை வரணும், எனக்குள்ள முழுமையாக நீங்கள் வந்து தங்கணும்னு கேட்கும்போது கர்த்தர் நமக்குள்ள இருந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கடைசியாக 73 சங்கீதம் 23 வசனம் 24 வசனம்.
2: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன்,
0: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன்.
2: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில் என்ன செய்ய? மகிமையில ஏற்றுக்கொள். நம்ம கர்த்தரோடு எப்போது இருக்கும்போது அவர் என்ன செய்ய நம்மள என்ன செய்யறாரா? தாங்குறாரு. கரத்தை பிடிச்சி தாங்குறேன். எப்போது என்னோடு இருக்கிறேன்? வலது கருத்து பிடிச்சி நம்மள என்ன செய்யறாரா?
2: தாங்குகிறேன்,
0: தாங்குறாரு. அது மாத்திரல நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும்
2: ஆலோசனையின்படி நீர்
0: ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தராரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணவை உனக்கு ஆலோசனை செல்வேன் செய்வார். ஆலோசனை தருவாரு. நம்ம தப்பு மூலமெல்லாம் நம்ம சரிப்படுத்துவார், நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் ஆலோசனை வெளி நடந்தா முடிவில் நம்ம எங்க சேர்க்கிறாரா? அவருடைய மகிமையிலே சேர்க்கிறார். நம்ம அவர் சொல்ற ஆலோசனைபடி நடந்தா நம்மள முடிவில் அவர் மகிமையில சேர்க்கிறார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அவருடைய ஆலோசனைபடி நடக்கணும். இந்த உலகத்தில் அவரோடு இருந்தால் வலது கருத்தை பிடிச்சி நம்ம என்ன செய்யறாரா? தாங்குறாரு, தாங்குவார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குறார், நம்மளோடு பேசுறார், நம்ம ஆற்றார், தேற்றார். நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆலோசனை நமக்கு தர்றாரு. அதுதான், எப்போதும் நம்ம அவரோடு இருக்கணும். அப்புறம் நம்ம வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு. இது சங்கீதக்காரர் சொல்றாரு, 139 சங்கீதம் 18 வசனம்.
2: நான் விழிக்கும் போது,
0: இன்னும்
2: உம் மண்டையில் இருக்கிறேன்,
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். நம்ம செபிச்சுட்டே படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம செபிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம செவம் பண்ணிட்டு அவரோடே தூச்சிட்டு செவம் பண்ணிட்டு அன்னி பாசல இறஞ்சி நம்ம செபிச்சுட்டே படுக்கணும்னு வச்சுக்கோங்க, விழிக்கும் போதும் நம்ம அதே மாதிரிதான் இருப்போம். அதான் சொல்றாரு, விழிக்கும் போது நான் உம்மண்டே இருக்கிறேன். அதில் பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இங்கே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அப்போ எப்போது அவரோடு இருக்கணும், நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கர்த்தரோடு இருக்கணும். அப்போ அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகம் ஒரே ஒரு வாழ்க்கை அருமையான அவர்களே. இந்த உலகத்தில் நம்ம அவரோடு எப்போது இருக்கணும். ஹல்லேலூயா. அவரோடு எப்போது இருக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6:17 வசனம்.
2: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும், அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார்.
0: அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறோம். கர்த்தரோடு இசைந்து அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம செய்யும் போது, நம்ம கர்த்தரோடு இசைந்திருக்கும் போது ஒரே ஆவியை, நம்ம கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவி இருக்கிறது. ஆவிக்குள்ளாக முடியும். அந்த உன்னதமான அனுபவத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தரிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. விட்டக்கூடாது. இந்த கொடுத்த தருணம் ஒரே ஒரு வாழ்க்கையில. நம்ம தருணத்தை கத்திர கொடுத்துருக்கிறாது. இந்த தருணத்தில் யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம எப்போது அவரோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். படுத்தாலும் உட்கார்ந்தாலும் நம்ம செவம் பண்ணிட்டு அன்னி பாசில் பேசிட்டே இருக்கும்போது அதான் சொல்றாரு. இன்னும் விழிக்கும் போது இன்னும் நான் அவரோடே இருக்கிறேன். அந்த பெரிய பாக்கியத்தை யாருமே இழந்து போகாதீங்க. கத்திரது அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த காரியத்தை யாரும் இழந்து போகாதீங்க. பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்க ஒரே ஆவியா இருக்கிற அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம நடக்கும்போது அவரோட ஆவியோட ஒரே ஆவியை மாறிடுறோம். அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்படியாம போகும்போது அவரோட இசைந்து வாழ முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தா அவரோட இசைந்து வாழ முடியும். யோபின் புஸ்தகம் 22:21 வசனம்.
2: நீர் அவரோடே பழகி,
0: நீ அவரு எல்லாம் எடுத்துக்கோங்க பாருங்க, நீங்க அவரோடே பழகி
2: சமாதானமாயிரும்,
0: சமாதானமாயிரும்.
2: அதனால் உங்களுக்கு நன்மை வரும்.
0: அதனால் உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். அவரோட பழகி அவரோட என்ன செய்ய எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும். அதனால உங்களுக்கு நன்மை வரும். அவரோட பழகிறது விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உள்ளத்துல குழப்பம், சோர்வு, அப்படியே உள்ள தலை கவலை பயங்கரமா இருக்கும். அவரோடு பழகி அவருடைய சமாதானம் வருங்க. அதனால உங்களுக்கு என்ன வருமா? நன்மை வரும். கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பழகணும். கொஞ்ச நேரம் மாத்திரம் அவரோடு இருந்துட்டு அவரை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு நாளைக்கு அவரை விட்டு செவிக்கவே முடியாத ஒரு சூழல் பேசாது கொண்டு வருவான். ஆனாலும் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவர் ஏன் எனக்கு செவிக்க முடியல, ஏன் எனக்கு செவிக்க முடியல கேட்டா ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவாரு. அவரோடு பழகி சமாதானம் இருந்தா அதனால நமக்கு என்ன வரும்? நன்மை வரும். கலந்து போகாதீங்க. நீங்க இந்த கொடுத்த வாழ்க்கையில இந்த பாக்கியத்தை யாருமே கலந்து போகாதீங்க. எப்போதும் கர்த்தரை துதிச்சு சவம் பண்ணிட்டு இருந்து பாருங்க. அவரோடு பழகி சமாளம் வருங்க. அதனால உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். இந்த உலகத்துல ஆயிரம் நன்மைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தரத்துல நம்ம ஒன்னா இருந்தா தான், கர்த்தருடைய சேர்ந்திருந்தா தான் பரலோக ராஜ்யத்தை நம்ம போக முடியும். கர்த்தருக்கு முதலாவது முக்கியத்துவத்தை கொடுங்க. அதான் அன்றை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கொடு கொடுப்போம். ரெண்டாவது தான் உலக பிரகாரமான வேலை. கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. அவரோடு பழகி சமாளம் வருங்க. அதனால என்ன வரும் உங்களுக்கு? நன்மை வரும். ஆமோஸின் புஸ்தகம் 3:3
2: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ
0: கர்த்தருக்கும் நமக்கு ஒருமனப்பாடு இருக்கணும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உங்க மனசுல என்ன பாராண்டவரே எனக்கு சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுக்கு என்ன உள்ளத்துல பாரு அதை நான் செய்யறேன். கேட்டீங்கன்னா கத்திரி சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார். இப்ப கத்திரிச்சி என்ன மனசுல வச்சிருக்கிறாரோ அதுட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டா நமக்கு சொல்லி தருவாரு. அதனபடி நம்ம செஞ்சா அவரோட நம்ம என்ன செய்ய ஒருமித்து நடக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கூட நடந்தாலும் ஒரு நாள் அவங்க கைவிட்டுருவாங்க. ஆனா கத்திரி மாத்திரம் ஒரு வினாடி கூட நம்ம கைவிடவே மாட்டார். அவரோடு ஒருமித்து நடக்கணும். ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே நம்மோடு நடக்கணும். ஆண்டவரே இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கூட நடந்தாச்சு அப்பாண்டவர், கொஞ்சம் ஒரு நிம்மதி இல்லை. ஆண்டவரே நான் உம்மோடு நடக்கணும், உம்மோடு பழகி சமாதானமா இருக்கணும், எனக்கு நன்மை செய்கிறீர்கள் ஆண்டவரே, எனக்கு இந்த பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். முதலாவது என்ன செய்யணும்? சிறுமை பெற்ற மேல சிந்துள்ள இருக்கு. ரெண்டாவது ஊழியம் செய்யணும். கத்திட்ட பெற்ற ஊழியத்தை நம்ம ஒன்னை கூட தவறாம ஊழியம் செய்யணும். மூன்றாவது நம்ம ஆழ்வியில எளிமுள்ளவர்களா இருக்கணும். நான்காவதாக என்ன செய்யணும்? எப்போதும் சொல்லுங்க, எப்போதும் கர்த்தரோடு இருக்கணும். எப்போதும் கர்த்தரோடு இருக்கணும். அவர் நம்ம தாங்குற தேவன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து எங்க நடத்துற நம்மள, கர்த்தருடைய மகிமையில நம்மள நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே செவம் பண்ணி துதிச்சு நல்ல அன்னிப்பத்தில் நிறைஞ்சி செவிச்சு பார்த்து பாருங்க. கர்த்தருடைய இசைந்து இருக்கிறவ ஒரே ஆவியா இருக்கணும். ஆண்டுட்டு ஒரு நாள் அவர் பழகி அவர்கிட்ட என்ன செய்ய நம்ம சமாதானமா இருக்கணும். கத்துட்டு சமாதானமா இருக்கணும். நம்மளுக்கு ஒரு நாள் அவர் கைவிடாத தேவன் அவர் மட்டும்தான். அவரோட ஒருமித்து நடந்து போகணும். அவர் என்ன சொல்றாரு கேட்டு நம்ம எப்பயுமே கர்த்தரோடு நடக்கணும். அத சொல்றாரு வெளிப்படுத்துற விசேஷம் 3:4
2: ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத
0: சில பேர்
2: சர்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள்.
0: வெண்வஸ்திரம் தரிச்சு கர்த்தரோட நடப்பாதான் ஒருமித்து நடக்க முடியும். நம்ம ஒரு நாள் வெண்வஸ்திரம் கடிச்சு அவரோட நடக்க முடியும். இந்த பாக்கியத்தை யாரும் எழுந்து போக வேண்டாம். கர்த்தரை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம்.
2: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், இதோ நான் மறுபடியும் உங்களிடத்திலே வரப்போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின உடனே நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னார். அவர் சொல்லி சென்ற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. கடைசி காலத்தில் வந்திருக்க நாம் கர்த்தருடைய கரத்தில் நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே உம்முடைய வருகையில் நான் பங்கு பெற வேண்டும். ஆண்டவரே

0: அர்ப்பணம் செய்வோமா? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு யார் யாரெல்லாம் செல்வார் என்பது குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். சின்னம் சிறியவனாகிய என் சகோதரில் ஒருவனுக்கு நீங்க செய்யும் போது அது எனக்கே செய்தீர்கள். சிறுமை பட்டமில் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாப்பார், அவனை உயிரோடு வைப்பார், அவன் பாக்கியவானாக இருப்பான். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்திலும் அவரோடு கூட இருக்கும் சாக்கியத்தை பெறுகிறோம். ஆகவே நாம் சொல்வோமா, ஆண்டவரே சின்னம் சிறிய ஜனங்களுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் மனதை எனக்கு தாரும் என்று கேட்போம். இரண்டாவதாக, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் நிறைவேற்றும் பொழுது, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை நாம் அவருக்கென்று பயன்படுத்தும் பொழுது அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவர் வரும்பொழுது அவர் சொல்லுவார், உத்தமமும் உண்மையும் நிறைந்த ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன், நீயும் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். இந்த பாக்கியத்திற்காக நான் கேட்போம், ஆண்டவரே ஏசப்பா என் கையில் எத்தனையோ ஊழியத்தை கொடுத்தீங்க, உண்மை இல்லாம போயிட்டேன், சரியா செய்யாம போயிட்டேன், நோக்கம் இல்லாம நடந்துட்டேன், என்னை மன்னி மீண்டும் அந்த ஊழியத்தை கண்ணும் கருத்துமாய் நான் செய்வதற்கு எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? மூன்றாவதாக, தாழ்மையுள்ளவர்களுக்கு அந்த பரலோக ராஜ்யம் சொந்தமாகும். ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடைய. ஆண்டவரே எனக்கு மன தாழ்மையை கொடுங்கப்பா, தாழ்மையுள்ளவனாய் நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு அதிக கிருபை கொடுக்கிறாரே, எனக்கு மனத்தாழ்மை தாரும் என்று சொல்லி மனத்தாழ்மைக்காய் நாம் கேட்போமா? இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதை திறந்து சொல்லுமா, எனக்கு அந்த மனத்தாழ்மையை கொடுமா ஆண்டவரே, தாழ்மை உள்ள ஒரு மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான்காவதாக, எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவர் வலது கையால் நம்மை தாங்குவார், நித்தமும் தமது ஆலோசனையால் நம்மை நடத்துவார். முடிவிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் முடிவோ அல்லது உலகத்தின் முடிவோ அல்லது இயேசுவின் வருகையோ, அந்த முடிவிலே மகிமையிலே என்னை ஏற்றுக் கொள்வார். ஆம் அன்பானவர்களே, எப்பொழுதும் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவர்கள் அவருடனே ஒரே ஆவியா இருக்க முடியும். அவரோடு பழகி சமாதானமா இருக்கும் பொழுது அவரோடு கூட நாம் இருக்க முடியும். அவரோடு ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது நாம் அவரோடு கூட இருக்க முடியும். அதை திறந்து சொல்லுவோமா, நான் விழிக்கும் பொழுதும் சாயலில் திருப்தி ஆகணும் ஆண்டவரே, எப்பொழுதும் மண்டையிலே உம்மோடு கூட இருக்கணும், அந்த பாக்கியம் தாரும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல தகப்பனே, என் கொடுத்த இந்த அருமையான சத்திய வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வருகை அதி சமீபமாக இருக்கிறது. ஆமாண்டவரே, தேவன் வருவார், வேகம் இறங்கி என்று சொல்லி நாங்கள் பாடியோம். ஆமாண்டவர், நீர் வரப்போகிறீர் ஐயா, அந்த மகிமையின் ராஜாவாகி நீர் வரப்போகிறீர் ஐயா, அந்த மகிமையின் வருகிறை நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு நீ குருவை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழை ஏழைய ஜனங்கள் மீது அப்பா, இந்த சின்னம் சிறியவரா என் சகோதரன் சொன்னீரே அப்பா, அவமை அறிந்து ஏழை ஏழைமணி பிள்ளைகள் மீது நாங்கள் கண்ணோக்கமாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. எங்கள் கையில் கொடுத்த அந்த ஊழியத்தை உத்தமத்தோடும் உண்மையோடும் தாவீதின் சித்தத்தின்படி செய்து முடித்தது போல நாங்களும் உண்மை உத்தமமாய் சித்தத்தோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. எங்கள் உள்ளத்தில் மனத்தாழ்மையே கொடுங்க ஆண்டவரே. மனத்தாழ்மை உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படிக்கு உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, எப்பொழுதும் உம்மோடு இருக்கணும், உம்மோடு பழகணும் ஆண்டவரே, உம்மோடு பேசணும், உம்மோடு நடக்கணும், உம்மோடு பழகி சமாதானமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. மோடு இருக்கக்கூடியவர்கள் எங்களை மாற்றும் ஆண்டவர், உம்மோடு இசைந்து இருக்கணும், உம்மோடு ஒருமனதா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் விழித்து பார்க்கும் பொழுது கூட நம்ம சாயலால் திருப்தி அடையணும், உம்மண்டையில் இருக்கணும், அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தான். அந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்த தொடும் ஆண்டவரே. ஜெயம் கொள்கிற உம்மோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து உம்மோடு கூட நடப்பான் என்று சொன்னீரே. எங்கள் ஆவிக்குரிய வஸ்திரத்தை அசுசிப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற சபையார், இந்த வார்த்தையை அப்ப டிவியிலும் ரேடியோலும் கேட்கிற ஜனங்கள், உனக்கு வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இது கர்த்தருடைய ஆளுகை இப்போ இயேசுவி நாமத்தில் கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருப்பீராக. இந்த நான்கு விதமான காரியத்தை நாங்கள் செய்து நீர் உலக தோற்றம் முதற்கொண்டு எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக பரம ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரதாரமாக எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு செய்ய போவதற்கு ஐக்கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து ஆண்டவரே மிகப்பெரிய ஆசீர்வாதத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பில் அசதியா நான் இருக்கிறேன், என்னை மன்னிய ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியா இருக்கிறேன், என்னை மன்னிய ஆண்டவரே. இருப்பதிலேயே பெரிய ஆசீர்வாதம், ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை வருகிற நான் பங்கு பெற வேண்டும். அது மாத்திரம் பூமிக்குரிய நன்மைகளுக்கு என்ன தேவையோ நீ கேட்காமலேயே கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்துக்கு அக்கா ஜெபிப்பாங்க.
1: பலப்படுத்துங்க, சமாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சமாந்தை யாரு இழந்துட வேண்டாண்டவரே. சமாந்தை சந்தோஷத்தை தாரும், ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கினியால மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடக்கூடிய மக்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. ரட்சிக்கப்படுவதே தேவை சித்தமா இருக்குது ஆண்டவரே. சத்தியத்தை அறிகிற அறிவையும் ரட்சிப்புதான் தேவர் சித்தம் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்படணும் ஒருவரும் கர்த்தாவே. உண்மை அறிந்து கொள்ளம், எண்டிக் கொள்ளம், சார்ந்து கொள்ளும் மோடு இருக்க உதவி செய்யப்பா. ரட்சிக்கப்படணுமையா, மனம் திரும்பி கொணப்படணுமையா, உண்மை தேடணும், எண்டிக் கொள்ளணும், உண்மை அறிந்து கொள்ளணும். எப்போதும் கர்த்தாவே நாங்கள் உம்மோடு இருக்க அந்த கிருபை எங்களுக்கு தரவடியாய் செவிக்கிறோம். நாங்கள் எப்போதும் உம்மோடு இருக்க முடியும். வலதுகிறத்தால எங்க தாங்குகிறீர் ஐயா. அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரேசப்பா. எல்லாரையும் பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உன்னத பலத்தில எடுக்கட்டுங்க, அக்கில மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்க ஆண்டவரே. கர்த்தாவே எந்த குடும்பத்திலையும் சமான குலைச்சல் வர வேண்டாம் ஆண்டவரே. எல்லா குடும்பத்தையும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வத்தையும் அளவுலாம் தாரும். காத்துக்கொள்ளும் அப்பா, அறிய அறிவில் நிரப்பப்படணும் ஆண்டவரே. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. யாருமே விசுவாசம் இழந்து போக கூடாது ரச்சா. ஆமாண்டவரே, பரிசுத்த பவுல் சொன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னாரப்பா. ஒவ்வொரு விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவனாய் கர்த்தர் அனுக்கரம் பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்கணும் ஐயா. எல்லாரும் வேதத்தை வாசித்து சத்தியத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், உம்மோடு இருக்கணும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொக்கங்கள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க ஆண்டவரே. கவலைகள் சோர்வெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரம், தகப்பனையமை துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கத்துடைய கரை அவங்களை தாங்கணும் ஐயா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்க. டிவி பாக்குற மக்கள், ரேடியோ கேட்கிற மக்கள், எல்லா வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஞாபகத்தை தாரு. அவர்கள் எல்லாரும் செவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வச்சு உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒரு நன்மை குறைபடக்கூடாதுன்னு சொன்னீரப்பா. ஒரு நன்மை குறைபடாவிடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. அதிசயங்களை அற்புதத்தை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனு 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handleusers.in. God bless you.

0: இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். நம்பர் எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மூணாவது இனி சமூக பறிப்புகளுக்கு தப்புன நினைச்சு எப்பொழுதும் செவமண்ணி தேவக்குமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். அவர் வரும்போது ராஜ்யத்தில் நம்ம போவோம். எக்காலசத்தம் கேட்டவொடனே நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு பறந்து போயிருவோம். ஹல்லேலூயா. அந்த ஆளுக்காக தான் நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். எப்ப ஆண்டவர் சத்தம் கேட்கும், எப்பொழுது அந்த எக்கால சத்தம் கேட்கும் சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். இப்ப பரலோகத்தில் நம்ம ராஜ்யத்தில் ஆண்டவர் ராஜ்யத்தில் 1000 வருஷம் அங்க போய் தங்கி 1000 வருஷம் அவரோட அரசாள்வோம். நம்ம தான் எல்லாரையும் நேற்று நம்ம கேட்டோம் இல்லையா, உலகத்தை நம்ம தான் இந்த ஆயத்து இருக்க போறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவை நம்ம தந்திருக்கிறார். அதை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. எப்பொழுதும் சேவ் பண்ணுங்க. சங்கீதம் நம்ம ஆசிக்க கேட்ட 91 சங்கீதம் 15 வசனம்.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
0: அவரை நோக்கி கூப்பிடுவான், மறு உத்தரவு அருள்வேன், நானே அவனோடு இருந்து அவன் தப்பிப்பேன். வாசி பண்ண இருக்க.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்,
0: அவனை கனப்படுத்துவேன். பாத்தீங்களா, ஆபத்து காலத்துல அவன் நம்ம என்ன நம்ம கூட இருந்து நம்மளை தப்புவித்து நம்ம என்ன செய்வார், கனப்படுத்துவேன். எந்த ஆபத்து வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். அவத்திரு காலத்தில் நோக்கி கூப்பிடான மறுபத்தர் வலிச்சு ஆபத்தில் நானே அவனோடு அவளை என்ன செய்வேன், தப்புப்பேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஆபத்தை எந்த பிரச்சனை அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். கூப்பிட்டா போதும் நம்ம தப்பு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்ல சந்தோஷம் சொல்லுங்க. அவர்தான் சொல்றாரு, அவனை நோக்கி கூப்பிட நான் அவனுக்கு மறுபத்தர் வலிச்சு ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவளை தப்புவித்து அவனை கனப்படுத்துமே. உங்களை ஆபத்துல கைவிட மாட்டாரு, உங்களை கனப்படுத்துவாரு. பாரு எவ்வளவு பெரிய ஆபத்து, கர்த்தர் உங்களை காப்பாத்தா காப்பாத்தாரு சொல்லும் போது எத்தனை பேரு உங்களை பார்ப்பாங்க, அப்படியா கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரான்னு சொல்லி நம்ம பார்ப்பாங்க. உங்களை அந்த இடத்துல கனப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. மருவத்தில் அருள் செய்து மாத்திர ஆபத்தினால அவனோடு கொண்டிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். உங்களை கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தப்பு வைக்கிற மாத்திர உங்களை கனப்படுத்துகிற தேவன். முதல் நம்ம தப்பு வைக்கணும், என்ன செய்யணும், இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை என்ன செய்யணும், நம்பணும், முழுமையாக நம்பணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், வீட்டுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி மனசுக்கு மருவான் முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண எழுந்து செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ணணுமா, சந்தோஷத்தோட செவம் பண்ணணுமா. பிலிப்பியர் புஸ்தகம் 1:4 வசனம்.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும்
0: நாங்கள் அனைவருக்காகவும்
1: எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: என்னடா செவ மனுஷி சும்மா செவ மனுஷ சொல்றாங்க அப்படி இருக்க கூடாதா. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட ஆசிப்பா.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும்
1: சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: எப்பொழுதும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணாரா. நம்மளும் அப்படிதான் பண்ணணும். ஆண்டவரே அந்த சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவி செய்யமாண்டவரே. என்ன செவமணிட்டுதான் படுக்கணுமா, எவ்வளவு நேராச்சு டயர்டா இருக்கு படுத்துக்கலான்னு பார்த்தா செவமனை சொல்றாங்களே அப்படின்னு எப்பொழுதும் நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோடு செவம் பண்ணணுமா. எப்படி பண்ணணுமா, கொலோசியர் 4:2 வசனம்.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணுமா, ஜெபத்துல விழித்திருக்கணும். ஜெபம் பண்ணும் போது இனி சம்பவிக்கிற எல்லாத்துக்கும் நான் தப்பு வித்து அது மாத்திர தப்பு வைக்கிற தேவர் மாத்திரல என்ன செய்யறாரா, மனசுக்கு மரண இயேசுக்கத்துக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோட செவம் பண்ணணும். ஐயோ செவம் பண்ணணுமே, வேற வேற ஆச்சு, இப்ப செவம் பண்ணித்தான் படுக்கணுமா அப்படின்னு கேங்க. எல்லார் குடும்பத்திலையும் செவம் பண்ணுங்க, குடும்ப செவம் பண்ணுங்க. யாருமே குடும்ப செவத்தை விட்டுறாதீங்க, தயவு செய்து கெஞ்சி கேட்கிற எல்லாம் குடும்ப செவம் பண்ணுங்க. வீட்டுல காலையில எந்திரிச்சு படுக்கும்போதும் காலையில் எந்திரிச்சும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி அப்புறம் நீங்க நேரம் கிடைக்கிறப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளையும் செபிக்க வைங்க. சிறு பிள்ளைங்க தானே, செபிக்காட்டா என்ன பரவாயில்லன்னு சொல்ல விட்டுறாதீங்க. சிறு பிள்ளைகளையும் செபிக்க வைங்க, துதிக்க வைங்க. குழந்தைகள் நல்லா செபி